கொடுத்த உடனே நாங்க என்ன பண்ணோம், அதை எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் காமிச்சு அவர் 100,000 கொடுத்திருக்கிறார். எல்லாரும் மயக்க மூட்டே விழுந்துட்டான். அவன் 100,000 கொடுத்தானா? எங்க நிஜமாவா சொல்றீங்க? என்ன செக் பாருங்க. எல்லாரும் அப்படி ஆயிட்டாங்க. அவனே 100,000 கொடுத்தா நான் எப்படி இங்க கம்மியா கொடுக்க முடியும்? 2,00,000, 3,00,000, 4,00,000 அவன் கொடுத்தான். எங்களுக்கு டார்ஜெட் வசூல் என்னவோ நல்லா வந்துருச்சு. வந்து முடிச்சதுக்கு அப்புறம் இவங்கிட்ட கொண்டு போய் அந்த 100,000 ரூபாய் செக்கை கொடுத்து உங்க சௌகரியம் நாங்க இதை திருப்பி கொடுத்துட்டோம். அவன் சொன்னா, நீங்க எல்லாத்தையும் காமிச்சிருக்கீங்க, எல்லாரும் எனக்கு போன் பண்ணாங்க, நீயே 100,000 கொடுத்தியாமே, நீயே 100,000 கொடுத்தியாமே, நீ அப்படி சொன்னாங்க பாருங்க. அவங்கவுங்க பாராட்டணும்னு ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஆயிப்போச்சு. இப்பதான் கொடுத்தா எவ்வளவு கௌரவம் கிடைக்கும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நான் திருப்பி வாங்க விரும்பல, நீங்களே வச்சுங்க, அது நீங்களே பரவாயில்ல வச்சுங்க. இத திருவள்ளுவர் எங்க கண்டுபிடிச்சாலும் தெரியல. ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள் அப்படிங்கிறார். குடுக்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படின்னு. சார் கோடி கோடியா இருந்தாதான் சந்தோஷம் நினைக்காதீங்க சார். ஒரு முறை நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன், ஒரு இடத்துல நான் நின்றுகிட்டு இருக்கிறேன், எதிர்த்தாப்புல ஒரு டீ கடை. அந்த டீ கடையில ஒரு பிச்சைக்காரர் போய் நின்று டீ கேட்டார், டீ வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அந்த டீ கடைக்காரருக்கு வியாபாரம் கெடுந்து அவர் ஒரு காரியம் பண்ணிட்டார். 2 தடவை சொன்னார், தள்ளிப்போ தள்ளிப்போ அப்படின்னார். அந்த பிச்சைக்காரர் போக மாட்டேங்கிறார், பிடிவாதமா கேட்கிறாரு பாருங்க. டக்குன்னு சுடுதண்ணி எடுத்து அப்படி ஊத்திட்டான். அந்த இதுல புடிச்சு சுடுதண்ணி தூக்கி மூஞ்சில ஊத்தணும் போற அந்த பக்கம் அப்படி. அந்த நேரத்துல டீ வாங்கறதுக்கு ஒரு பிச்சைக்கார பொண்ணு ஒரு அலுமினிய தட்டு கோவல நசுங்கன அலுமினிய தட்டுல சில்லறை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பொண்ணு அப்படி வந்தது. வந்த பொண்ணு இப்படி பார்த்துட்டு அந்த கடைக்காரர் அந்த வெந்நீரை ஊத்தின உடனே கேட்டுச்சு, ஏன் அந்த தாத்தா மேல வெந்நீர் ஊத்தின, ஏன் அந்த தாத்தா மேல நீ வெந்நீர் ஊத்தின அப்படின்னு. அவன் சொன்னா, காசு கொடுக்காம டீ கேட்டு கழுத்து இருக்கிறான், இந்த இடத்த புடிச்சுட்டு நகர மாட்டேங்கிறான், அவன் காசு கொடுக்கல. சார் அந்த புள்ள ஒரு காரியம் பண்ணுச்சு சார், டக்குன்னு அது கையில இருந்த சில்லறை எடுத்து அவன் முன்னாடி போட்டு எண்ணிக்க எண்ணிக்கிட்டு அந்த தாத்தாக்கு ஒரு டீ கொடு. பிச்சைக்கார பொண்ணு அது, ஆனா அது அந்த காசு அவன் முன்னாடி போட்டுட்டு எண்ணிக்க எண்ணிட்டு அந்த தாத்தாக்கு ஒரு டீ கொடு. அவன் வேகமா அந்த காசை எண்ணிட்டு சொன்னான், இந்தா மிச்சம் இருக்குது, இந்த மிச்சத்தை நீயே எடுத்துக்க, இந்த டீக்கு ஒரு டீக்கு காசு இருக்குன்னு எடுத்துட்டு இந்த மிச்சம் இருக்கு. அந்த புள்ள ஒரு வார்த்தை சொல்லிச்சு, அதையும் நீயே வச்சுக்க, இது மாதிரி யாராவது வந்தா மறக்காம கொடு, அதையும் நீயே வச்சுக்க, இது மாதிரி யாராவது கேட்டா மறக்காம கொடு. அந்த குழந்தை பிச்சை எடுக்கிற குழந்தையா? அது அலுமினிய தட்டுல இருந்த காசை எவனோ ஒருத்தனுக்கு டீ குடிக்கிறதுக்காக எடுத்துக்கன்னு கொடுக்குதுன்னு சொன்னா, கொடுக்கிறதுல ஒரு பெரிய ஆனந்தம் இருக்கு, கொடுக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. ஒரு உயிரின் மலர்ச்சி என்பது கொடுப்பதுல தான் இருக்கு. இல்லாட்டி தாய் பால் கொடுப்பாளா? தாய் உணவு கொடுப்பாளா? தகப்பன் நேரம் கொடுப்பானா? இந்த உலகம் முழுக்க ஆசிரியர் அறிவு கொடுக்கிறாரு, கொடுப்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு. ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள் அப்படின்னு திருவள்ளுவர் பேசினார். அப்படி இருக்கட்டும். இந்த நாட்டில் ஏன் கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு காரணம் சொன்னா, கொடுத்தா மோட்சம் உண்டு சார், சொர்க்கம் உண்டு சார், புண்ணியமாகி மேல போனா சார. இது பச்சை அயோக்கியத்தனம், பச்சை அயோக்கியத்தனம். நாம யாருக்காவது கொடுத்தா நமக்கு எவனாவது புண்ணியம் கொடுத்து மோட்சம் கொடுப்பான்னு நினைக்கிறது தப்புல பெரிய தப்பு. இது நான் சொல்லல, திருவள்ளுவர் எழுதுறாரு. என்ன வார்த்தை எழுதுறாரு தெரியுங்களா? என்ன, மேல் உலகம் இல்லையெனிலும் ஈதல் நன்று. டேய், நீ மேல போறையோ போலையோ அப்படி ஒண்ணு இல்லையன்னா கூட, அப்படி சொர்க்கம்னு ஒண்ணு இல்லையன்னா கூட, மேல் உலகம் இல்லையெனிலும் ஈதல் நன்று. நீ மேல ஒரு உலகமே இல்லாட்டி கூட குடுக்கறதுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. ஏன் கொடுக்கணும்? ஈதல் இசைப்பட வாழுதல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. கொடுக்கறத தவிர ஈதல் இசைப்பட வாழுதல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. இந்த குரலை நான் பேசும்போது ஒரு சம்பவம் சொல்லி சொல்லுவேன். என்னுடைய திருக்குறள் பேச்சு கேட்டவங்களுக்கு தெரியும், எங்க அப்பா இறந்து போனார் சார். நாங்க இறந்து போன போது அவரை மயானத்துக்கு கொண்டு போனோம். அதுக்கு எல்லா நாங்க எவ்வளவோ படாத பாடுபட்டோம், கொண்டு போய் அதை சேர்க்கறதுக்குள்ள அதுக்கு ஒப்புக்கொண்ட புரோஹிதர் குடிச்சிட்டு போய் படுத்துட்டான் சார், வரல. அதுக்கு வந்து காரியம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னமும் வரல. அந்த காரியத்தை நிறைவேற்றத்துக்குள்ள அவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுங்க, அவரை மயானத்துல அந்த காலத்து முறை எப்படின்னா 4 பேர் தோல்ல தூக்கிட்டு போனோம். ஒருத்தர் இறந்து போனாரு, இறந்து போனவரை 4 பேர் தோல்ல தூக்கிட்டு போய் மயானத்துல வைப்பாங்க, அது பழைய முறை. இப்ப அதுவும் என்ன ஆயிடுச்சு, ஆம்புலன்ஸ் மாதிரி வேன் வந்தாச்சு. அதுக்கு இதுக்கு நடுவுல ஒரு காலம் இருந்தது. என்ன காலம்னு கேட்டீங்கன்னா, வீட்டு பிள்ளைகள் தூக்கின காலம் போய் வண்டியும் வரத்துக்கு மத்தியில காசுக்கு ஆள் கொடுத்து சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போவாங்க. அது ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அவரை ஒரு 4 பேர் சுமந்து நேரா கொண்டு போய் சுடுகாட்டில் இறக்குனாங்க. அவர் சுடுகாட்டில் இறக்கி முடிச்ச உடனே அந்த 4 பேருக்கு கூலி கொடுக்கணும், ஒரு 200 ரூபாய் 200 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூலி கொடுக்கணும்.
அவங்க அதுல வேற அவன் சாராயம் குடிக்கிறதுக்கு வேற எக்ஸ்ட்ரா காசு கேட்பான். கூலியை தவிரவும் உடனே அந்த நாலு பேருக்கு கூலி கொடுக்கணும், ஒரு 200 ரூபாய் 200 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூலி கொடுக்கணும். அவங்க அதுல வேற அவன் சாராயம் குடிக்கிறதுக்கு வேற எக்ஸ்ட்ரா காசு கேட்பான். கூலியை தவிரவும் சாராயத்துக்கு சேர்த்து ஒரு காசு கேட்பான். இதை கொடுத்து டிஸ்பர்ஸ் பண்ணணும், கொடுக்கணும் அவனுக்கு. அந்த

நீ சுவிட்சர்லாந்து போயிருக்க, எத்தனை மைல் நீ போயிருக்க, யார் உன்னை தூக்கிட்டு போனா? எது ஆவி கேக்குது, யார் உன்னை தூக்கிட்டு போனா? நான் தான் தூக்கிட்டு போனேன் உன்னை எல்லா ஊருக்கு, நான் தானே தூக்கிட்டு போறேன். உயிர் தானே நம்மளை தூக்கிட்டு போகுது, வேற யார் தூக்கிட்டு போற? இப்ப நான் இங்க வந்து எப்படி வந்தேன்? எனக்கு உயிர் இருக்கிறதால இங்க வந்து உங்க உயிரை என்னால எடுக்க முடியுது, இல்லாட்டி உங்க உயிரை என்னால எடுக்க முடியுமா? எனக்கு உயிர் இருக்கிறதால வந்து உயிரை எடுக்கிறேன். உயிர் இல்லாத எப்படி மேடைக்கு வருவான்? அவர் சுவிட்சர்லாந்து போனாரு, பிரான்ஸ் போனார், ரஷ்யா போனார், எப்படி போனாரு? உயிர் இருந்ததால போனார். அந்த உயிர் சொல்லுது உடம்ப பார்த்து, உன்னை எத்தனை ஊருக்கு தூக்கிட்டு போனேன், எத்தனை கிலோமீட்டர் கொண்டு போயிருக்கிறேன், எனக்கு நீ சம்பளம் கொடுத்தியான்னு கேட்டது. எது உயிர் கேட்டது? உன ஊர் ஊரா கொண்டு போனே, எனக்கு சம்பளம் கொடுத்தியா? உங்க வீட்டுல இருந்து சுடுகாடு எவ்வளவு தூரம்? 3 கிலோமீட்டர். இந்த பயலுக்கு 4 பேரும் 3 கிலோமீட்டருக்கு உன்னை கொண்டாந்து இறக்கிட்டு ஆளுக்கு 250 ரூபாய் பணம், 500 ரூபாய் ஆளுக்கு, 500 ரூபாய் பணம் வாங்கிட்டு போயிட்டான். ஆளுக்கு 500 ரூபாய் வாங்கி உன்னை 3 கிலோமீட்டர் கொண்டாந்து விட்டுருக்கான். உன்னை நான் 10,000, 15,000, 1,00,000 கிலோமீட்டர் சுத்தினே, எனக்கு நீ மரியாதையா சம்பளம் கொடுத்தியா? எது உயிர் கேட்டது? இவன் ஆச்சரியமா சொன்னான், நான் எங்கிட்ட வேலை பார்த்தவனுக்கே சம்பளம் கொடுத்தது இல்ல, நான் எப்படி உனக்கு சம்பளம் கொடுப்பேன்? நான் இதுக்கு சம்பளமே கொடுத்தது இல்லையே. அப்ப அந்த உயிர் சொல்லிச்சு, மரியாதையா எனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடு. இதை கற்பனை பண்ணிட்டு இப்ப இந்த திருக்குறளுக்கு வாங்க. திருவள்ளுவர் சொல்றாரு, நம்ம உடம்பு உயிர் எல்லா ஊருக்கும் தூக்கிட்டு போகுது, அதுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கணும்பா. அது என்ன சம்பளம் தெரியுமா? என்ன சம்பளம்? யாராவது 4 பேருக்கு தானம் பண்ணி நல்ல மனுஷன் சார் அப்படின்னு அவன் பாராட்டும்படியா வாழ்றியே, அதுதான் உயிருக்கு நீ கொடுக்கற சம்பளம். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. அதை தவிர இந்த உயிருக்கு வேற சம்பளம் கிடையாது அப்படின்னு. அதனால ஒரு மனிதன் தான் வாழுகிற போது மற்றவர்களுக்கு கொடுக்கணும், மற்றவர்களுக்கு தர வேண்டியதை தரணும். நான் வெறும் பணம் மட்டுமே சொல்லல, நேரத்தை ஒதுக்கணும். நான் பிருந்தாவன் முதியோர் இல்லத்துக்கு போயிருந்தேன் பாக்குறதுக்கு. நான் பார்க்க போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நாளைக்கு நமக்கு அது வசதிப்படுமான்னு பாக்குறதுக்காக தான் போனேன், வேற ஒண்ணும் இல்ல. எல்லாரும் ஒரு நாளைக்கு அங்கதானே போய் உட்கார்ந்தாகணும், அதனால நமக்கு வசதிப்படுமான்னு பார்க்க போனேன். அங்க ஒரு டீச்சர், அவங்க ஒரு ஸ்கூல் பிரின்சிபாலா இருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. அவங்க அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ல உட்கார்ந்துக்கிட்டார். பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருக்கிற பிள்ளைங்களுக்கு, அங்க கொஞ்சம் விளிம்புல படிக்கக்கூடிய பிள்ளைங்களை தன்னுடைய ரூமுக்கு வர சொல்லி பாடம் நடத்துறாங்க. அதுல ஒரு பிள்ளை சார் அந்த பள்ளிக்கூடத்துல ஃபர்ஸ்ட் வாங்குது, அப்புறமா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் வாங்குது. அவங்க ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அந்த டீச்சர் என்ன பண்றாங்க, அந்த எல்லைக்குள்ள இருக்கிற ஒரு குழந்தை, கிராமத்துல இருக்கிற ஒரு குழந்தை, சரியா படிக்க முடியாத ஒரு குழந்தை, அதுக்கு கிளாஸ் நடத்தி அந்த பிள்ளைய நல்லா படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாம் அவன் பிள்ளைய பத்தியே கவலைப்பட்டா என்னைக்கு முடியறது? யாரோ யாரோவோ பத்தி கவலைப்பட்டாதான் இந்த உலகம் உலகமா இருக்க முடியும்னு ஒரு ஓல்டு ஏஜ்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஹோம்ல இருக்கிற ஒரு லேடி கிராமத்து பிள்ளைக்கு பாடம் எடுத்து அந்த பிள்ளை டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குது. யோசிச்சு பாருங்க, நேரத்தை ஒதுக்குறாங்க. அந்த அம்மா பணம் கொடுக்கறது மட்டும் முக்கியம் இல்ல, யாருக்காவோ ஒரு காரியத்தை செய்யணும். புத்தர்கிட்ட போய் ஒருத்தன் கேக்குறான், யார் நல்லவன் யார் கெட்டவன்? இப்ப நம்ம கிட்ட வந்து யாராவது யார் நல்லவன் யார் கெட்டவன்னா நாம ஒரு 5-6 ஐடியா வச்சிருக்கிறோம். மறக்காம கோயிலுக்கு போறவன்லாம் நல்லவன், கோயிலுக்கு போகாதவன்லாம் கெட்டவன். உண்மையா அது? குடிக்காதவன்லாம் நல்லவன், குடிச்சவன்லாம் கெட்டவன், இதுவும் உண்மை இல்ல. இந்த உலகத்துல வந்து திருடனவன் தான், திருடனவன் திருடாதவன் நல்லவன், திருடனவன் நல்லவன் இல்ல சொல்ல முடியல. வால்மீகி திருடனவன், கொள்ளக்காரன், ஆனா அவன் எவ்வளவு பெரிய ராமாயணத்து பின்னாடி ஏறிட்டு போயிட்டான். இந்த உலகத்துல நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் டெஃபினேஷன் சொல்ல நம்ம கஷ்டப்படுவோம், யார் நல்லவன் யார் கெட்டவன் சொல்ல முடியல. ரெண்டே வரியில புத்தர் சொன்னார், யார் நல்லவன் யார் கெட்டவன்ங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் என்ன சொன்னார் தெரியுங்களா? பிறரை பற்றிய அக்கறை உடையவன் நல்லவன், பிறரை பற்றிய அக்கறை இல்லாதவன் கெட்டவன். The concern for others, மற்றவங்களை பத்தி கொஞ்சம் கவலைப்படணும். மற்றவங்களை பத்தி கவலை இருக்கா? இருக்கு, அந்தால் நல்ல அழப்பா. மற்றவங்களை பத்தி கவலை இல்ல இல்லையா? அவன் எவ்வளவு சாமி கூப்பிட்டாலும் அயோக்கியம் பாட்டு, எத்தனை கோயிலுக்கு வேணா போயிருக்கலாம், எத்தனை யாகம் வேணாலும் பண்ணிருக்கலாம், மற்றவனை பத்தி அவனுக்கு கவலையே கிடையாது அப்படின்னா அவன் மனுஷனே இல்லையே. பிறரை பற்றிய அக்கறை உள்ளவன் நல்லவன், பிறரை பற்றிய அக்கறை இல்லாதவன் கெட்டவன். ஒரே வார்த்தையில முடிச்சுட்டார். The concern for others தான் அந்த வாழ்க்கையுடைய அபூர்வமான ஒரு குணமே, அதான் உண்மையான அறமே கூட. சார் பெர்னார்ட் ஷா ஒரு முறை உடம்பு சரியில்லாம படுத்திருந்தார். பெர்னார்ட் ஷா செஸ்ட் பெயின் அவருக்கு. உடனே அவருடைய டாக்டருக்கு போன் பண்ணி சொல்றார், நீ வந்து என்ன பாரு, எனக்கு செஸ்ட் பெயினா இருக்கு, என்னால எந்திரிக்க கூட முடியல, நான் கதவை திறந்தே வச்சிருக்கிறேன், அதுக்காக காலையிலேருந்து நான் டீ கூட சாப்பிடவே இல்லை, டீ ப்ரிப்பேர் பண்ணி கூட சாப்பிடல, என்னால முடியவே இல்லை, எந்திரிச்சு நிக்க முடியல, நடக்க முடியல, நான் பெட்ல படுத்திருக்கிறேன். டாக்டர் கோவப்பட்டார், ஏன் நீ கிளினிக் வரமாட்டியான்? புரியல உனக்கு, நடக்க முடியல நிக்க முடியலன்ற அறிவில்லாம பேசுறியே, வா அப்படின்னார் டாக்டர். இந்த வந்துட்டேன்னு டாக்டர் வந்தார். கொடுமை என்ன தெரியுமா, டாக்டர் இவரை விட வயசானவர், அவர் படி ஏறி

0: மேல வந்துட்டு சோஃபால வந்து தொப்புன்னு உட்கார்ந்துட்டு கைய தளர்த்திக்கிட்டே சொன்னார், எனக்கு நெஞ்சு வலிக்குது, ஒன்னும் முடியல, உடம்பெல்லாம் வேத்து போச்சு. அப்படியே படுத்திருந்த பெர்னாட்ஷா பதறி எந்திரிச்சு நேரா போய் கெட்டில வெந்நீர் போட்டு டீ பிரிப்பேர் பண்ணி அவர் கொடுத்துட்டு ஒரு ஆஸ்பிரின் மாத்திரை தேடி தங்கிட்டே அந்த டாக்டருக்கு ஆஸ்பிரின் மாத்திரையை கொடுத்துட்டு ஒரு 15 நிமிஷமா இப்படி பக்கத்துல நின்னுகிட்டு ஆர் யூ ஆல் ரைட் யாரு டாக்டர் கேட்டுக்கிட்டே இருந்தார். 15 நிமிஷம் அந்த டாக்டர் கம்ஃபர்டபுளா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நவ் ஐ அம் ஆல் ரைட் அப்படின்ட்டு ரொம்ப சீரியஸா பேக திறந்து பில் புக் எடுத்து 30 pounds விசிட்டிங் சார்ஜ் பில்லு போட்டு கையில் கொடுத்தார். பெர்னாட்ஷாக்கு கடுப்பா இருக்குமா இருக்காத, எனக்கு உடம்பு சரியில்ல நீ பார்க்க வந்த, இங்க உனக்கு நான் மாத்திரை எடுத்து கொடுத்து டீ போட்டு கொடுத்து உன உட்காந்து வச்சு நான் உங்ககிட்ட பில்லு கொடுக்குறியா, 30 pounds பில்லு கொடுக்குறியா, என்ன விளையாடுறியான்னு கேட்டார். டாக்டர் சொன்னார், நோ யூ ஆர் மை பேஷண்ட், உன்னுடைய கம்ப்ளைண்ட் என்ன, பெட்டை விட்டு எந்திரிக்க முடியல, என்ன இப்ப எங்க நிக்கிற, பெட்டை விட்டு ஏஞ்சிட்ட, காலையில இருந்து டீ குடிக்க முடியல, என்ன வர்றவன் போறவனுக்கெல்லாம் டீ போட்டு கொடுக்குற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டு இப்ப எனக்கு டீ போட்டு கொடுத்தல, ஆமா கதவு திறக்க எந்திரிக்க முடியல, என்ன 15 நிமிஷமா நின்னுக்கிட்டு உட்காந்துட்டியா, இல்ல இல்ல என் பேஷண்ட் என்னென்ன கம்ப்ளைண்ட் சொன்னியோ எல்லாத்தையும் நான் கியூர் பண்ணிட்டேன், 30 rupees பணம் பில் எடு என்ன கொடு அப்படின்னு ஷாக் ஆகி நீ என்ன சொல்றேன். அந்த டாக்டர் சொன்னாரா, ஒன்னு தெரிஞ்சுக்கோ, நம்ம பிரச்சனை நம்ம உடம்பு, நம்ம கவலையை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் நம்ம உடம்பு சரியாவாது, மத்தவங்களை பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சாதான் நம்ம உடம்பே ஆரோக்கியமா இருக்கும், நம்ம இந்த உலகத்திலே சௌக்கியமா இருக்க முடியும். இப்ப சில பேர் இங்க குத்தி இங்க குடையுதும்பா, கடைசி வரைக்கும் குடையும்பா, இங்க குத்தி இங்க குடையுதுன்னு இந்த உலகத்துல எவனவனோ எவ்வளவு கஷ்டப்படுறான்னு யோசிச்சுட்டா நம்முடைய கஷ்டம் ஒரு கஷ்டமே இல்லை, ஒரு வினாடி கூட கஷ்டமே இல்லை. என்னுடைய மனைவி சார் சில சமயத்துல ஒரு தலப்பா கட்டுவா சார், தலப்பானா தலப்பா கட்டின பிரியாணி அதுக்காக இல்ல, அவளுக்கு தலைவலி வந்துருச்சுன்னு அர்த்தம், அவளுக்கு பட்டாபிஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், ஒரு தலப்பா கட்டிட்டா நாங்கெல்லாம் ஒதுங்கிடுவோம், அவ கோபமா பேசுவா, இப்போ அதாவது அபிஷியலா கோபமா பேசுவா, தலை ஒரு துண்டு எடுத்து கட்டினா தலப்பா அவளுக்கு வந்து தலைவலி வந்துருச்சுன்னு அர்த்தம். அன்னைக்கு அப்படி தலப்பா கட்டினா ஒண்ணு சொன்னேன், உடம்பு சரி இல்லையா என்ன பண்ணுதுன்னு, தலைவலிக்குது, சரி சரி சரி நீ ஒன்னும் பண்ண வேணாம், பட்டுக்க பேசாம நான் வெளியில போறேன், வரும்போது சாயங்காலம் டிஃபன் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ ஒன்னும் ஸ்ட்ரெயின் பண்ணாத, பட்டுக்க அப்படின்னு நான் மட்டும் போயிட்டேன். நான் போயிட்டு ஒரு 4:45 வர்றேன், உள்ளுக்குள்ள கம்மகமான பஜ்ஜி வாசனை வருது, போய் பார்த்தா அடுப்புல நின்று அவ பாட்டுக்கு பஜ்ஜி போட்டுக்கிட்டு இருக்கா, தலப்பா என்ன கழட்டல, தலப்பா அப்படியே இருக்கு, அவ பாட்டு பஜ்ஜி போட்டு இருந்தா. நான் மெதுவா போய் கேட்டேன், என்ன என்ன ஆச்சு என்ன ஆச்சு, முடியல, என்ன முடியலதான், ஆனா பேரன் வந்தான், ஆச்சி எங்களை ஆச்சின்னு சொல்லுவோம் பாட்டிய, ஆச்சி பஜ்ஜி போட்டு கொடு அப்படின்னா. அடுத்ததான் ரொம்ப முக்கியம், கேட்காதவன் கேட்டிருக்கான் செய்யாம இருக்க முடியுமா, அப்ப கேட்காதவன் கேட்டிருக்கானா நான் தொடர்ந்து கேட்கறவன் அர்த்தம், கேட்காதவன் கேட்டிருக்கிறான் நான் செய்யாம இருக்க முடியுமா, தலைவலி தான் ஆனா அவன் கேட்டு நான் எப்படி செய்யாம இருக்க முடியும். நான் ஒரு வினாடி யோசிச்சு பார்த்தேன், என் மனைவியோட தலைவலி நான் காப்பி கேட்டிருந்தா 10 times ஜாஸ்தியா இருக்கும், ஆனா இந்த பேரன் பஜ்ஜி கேட்ட உடனே ஒண்ணு இல்ல உடனே போடணும்னு தோணுது. பிறர் மீது அன்பும் கருணையும் இருந்தால், பிறர் மீது அன்பும் கருணையும் இருந்தால் நம்முடைய உடல் 1000 times வலிமை உடையதாக மாற முடியும் என்பது ஒரு ஆச்சரியத்தில் ஒரு பெரிய ஆச்சரியம். தென்னாப்பிரிக்கால பிளேக்ல எல்லாரும் சாவறான், கிட்டக்க போறதுக்கு பயப்படுறான், பிளேக் உள்ள நோயாளிய தொட்டா நமக்கு மரணம் வரும் பயப்படுறான். மகாத்மா காந்தி பிளேக் நோயாளிகளோடய வாழ்ந்தார், அவங்களோடய வாழ்ந்தார், மகாத்மாவுக்கு ஒன்னும் மரணம் வரலையே, ஏன் மற்றவர்களுக்காக வாழுகிற மனிதனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கடவுளுக்கு உரியதாக மாறிவிடுகிறது. இவனை காப்பாத்தி ஆகணும், ஏன்னா இவன் மற்றவங்களுக்காக வாழாதான், அந்த தர்மத்தை காப்பாற்றணும். அப்துல் கலாம் ஒரு ஹைதராபாத்ல ஒரு ஒரு பள்ளிக்கூடத்து மாணவர்கள் மத்தியில பேசுற, அப்ப ஒரு ஸ்டூடெண்ட் எழுந்து கேள்வி கேட்கிறாங்க, உங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஆனந்தமான நேரம் என்பது எது, சந்தோஷமான நேரம் என்பது எது. ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு ஒரு ரிப்ளை கொடுக்கிறார், ஒரு முறை ஹைதராபாத்தில் இருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது, ஒரு பெரியவர் எழுதியிருந்தார், தன் மகள் போலியோ நோயால் தாக்கப்பட்டு நடமாட முடியாமல் கஷ்டப்படுகிறாள், மற்ற பெண் குழந்தைகளைப் போல அவளால் சைக்கிள் மிதிக்க முடியவில்லை, ஓடி ஆடி விளையாட முடியவில்லை, அவளுக்கு நாங்கள் மரத்தாலான ஒரு கால் பொருத்தி இருக்கிறோம், ஒரு போலியோக்கெல்லாம் அந்த காலத்துல மரத்தாலான ஒரு கால் போடுவாங்க, அந்த கால் பொருத்தி இருக்கிறோம், உண்மையில் அந்த பொருத்தப்பட்ட காலின் கனத்தை அவளால் தாங்க முடியவில்லை, அவ்வளவு வெயிட் உள்ள ஒரு கால் போட்டிருக்கு, அதை இழுத்து இழுத்து இழுத்து அவன் நடக்கிறா, என்னால் இந்த கொடுமையை சகிக்க முடியவில்லை, நீங்கள் ஒரு விஞ்ஞானி தானே, என் பிள்ளைக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியுமா என்று அவர் எழுதியிருந்தார். நான் உடனே ஹைதராபாத் நிசாம் மருத்துவமனையை தொடர்பு கொண்டேன், என்னுடைய டீம் குழுவினரோடு உட்கார்ந்து அதை பற்றி ஆலோசித்தேன். என்ன செய்யலாம் என்று அந்த குழந்தைக்காக யோசித்தேன். முடிவில் நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம். என்ன, விண்கலத்தில் மேலே ஏவுகிற போது அந்த விண்கலம் கனமில்லாததாக இருக்க வேண்டும், ஆனால் அழுத்தத்தை தாங்கக்கூடியதாக வலிமையுடையதாக இருக்க வேண்டும். ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக், அதாவது இழையூட்டப்பட்ட செறிவூட்டப்பட்ட இழையூட்டப்பட்ட குழைமம் பிளாஸ்டிக், ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக். இதுதான் மேல விண்கலம் அனுப்புவதற்கு பயன்படுத்துவோம். அது வெயிட்டே இருக்காது, ஆனா நிறைய பலத்தை தாங்கக்கூடியது, நிறைய துன்பத்தை தாங்கக்கூடியது, வெயிட்டை தாங்கக்கூடியது, ஆனா அதுக்கு எடை கிடையாது. அதை விண்கலத்துக்கு பயன்படுத்துவது என்று நாங்கள் வடிவமைத்து வைத்திருந்தோம். எனக்கு ஒன்று தோன்றியது, அந்த ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக், அதன் மூலம் இந்த குழந்தைக்கு ஒரு கால் செய்து பார்த்தால் எப்படி இருக்கும் என்று என்னுடைய நண்பர்களை கலந்து ஆலோசித்தேன். பிறகு அதே போல் ஒரு காலை வடிவமைத்தோம். ஹைதராபாத் நிசாம் மருத்துவமனைக்கு அந்த குழந்தையை வர சொல்லி அவளுக்கு அந்த காலை பொருத்தி அவளை முதல் முறையாக ஒரு சாதாரண குழந்தை போல் அவள் நடந்து போனாளே, வெயிட் இல்லாத அந்த காலோடு அந்த குழந்தை நடந்து போனாலே என் வாழ்நாளிலேயே அதுதான் எனக்கு ஆனந்தமான தருணம் என்கிறார் டாக்டர் அப்துல் கலாம். உண்மையில முதல்ல பொருத்தப்பட்டிருந்த மரக்காலோட வெயிட் 4.5 கிலோ, முதல்ல பொருத்தப்பட்டிருந்த மரக்காலோட வெயிட் 4.5 கிலோ, இந்த ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக் போட்டாங்களே அது வெறும் 400 கிராம். 400 கிராமில் வடிவமைக்கப்பட்ட கால் 4.5 கிலோவுக்கு பதிலாக பொருத்தப்பட்டு மற்ற எல்லோரையும் போல் அவள் ஓடியது ஆடியது இருக்கிறது. அதுதான் என் வாழ்நாளில் மறக்க முடியாத தருணம். சார், விண்கலத்துக்கு அனுப்பிய விஞ்ஞானி என்ற புகழை விட, விண்கலத்துக்கு விண்ணுக்கு விண்கலம் அனுப்பிய விஞ்ஞானி என்ற புகழை விட, மண்ணில் வாழ்கிற ஒரு உயிருக்கு சேவை செய்யக்கூடிய மனிதன் என்பதில்தான் ஒரு மனிதனுடைய மேன்மை அடங்கி இருக்கிறது என்று டாக்டர் அப்துல் கலாம் கண்டுபிடிக்கிறார். உண்மை, என் சக மனிதனுக்கு நான் நன்மை செய்யாமல் நான் வாழ்ந்து என்ன, இறந்து என்ன? நான் இப்ப ரிலிஜனுக்கு அகைன்ஸ்ட் இல்ல, எல்லா ரிலிஜனையும் இப்ப வந்து பாருங்க, மற்றவர்களை பத்தி கவலைப்பட்டதுல இயேசுவை போல் ஒரு சிறந்த மா மனிதனை நீங்கள் பார்க்க முடியாது. மற்றவர்களுக்காக வாழ்தல் என்பதை பற்றி மகமது கற்றுக் கொடுத்ததை போல் இன்னொருவரால் கற்றுக் கொடுத்திருக்க முடியாது. எனக்கு தெரியும் எல்லா மதத்திலிருந்து வந்திருப்பீங்க, ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க. அறம் என்பது வெறும் பொருள் கொடுப்பதல்ல. பாரதி ஒரு வரி பாடுறான், மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டோன. ஒரு மனுஷன் அலட்சியமா பார்க்காத, வெறுப்பா பார்க்காத, கண்ண தண்ணி வரும்படியா பார்க்காத, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டோ. சில பேருக்கு சார் ஒரு வகையான கர்வம் இருக்கும், என்ன தெரியுங்களா, ஐ எம் வெரி பியூர், ஐ எம் ஏ பியூரிட்டன், நான் ரொம்ப ஒழுக்கமானவன், நான் ரொம்ப மேன்மையானவன், மற்றவங்களாம் அப்படி கிடையாது, அவங்கெல்லாம் வேற மாதிரி. மன்னிச்சுக்கோங்க, நீ உயர்ந்தவனாக இருப்பதால் பெருமை அடைய முடியாது. எப்போது மற்றவரை தாழ்வாக நினைக்கிறாயோ அப்போதே நீ ஒழுக்கமற்றவன் என்பதை புரிந்துகொள். ஏன்னா இன்னொருவரை தாழ்வாக நினைப்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது. அவன் மட்டும், அவன் தாழ்ந்தவன், இவன் கீழானவன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு சம்பவம், இயேசு அமர்ந்திருக்கிறார், தரையில் ஏதோ எழுதி கொண்டிருக்கிறார். தரையில் ஏதோ எழுதி கொண்டிருக்கிற போது ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், போதகரே, இந்த பெண் விபச்சாரி, நாங்கள் கையும் களவுமாக இவளை பிடித்தோம். இவள் விபச்சாரி, நாங்கள் கையும் களவுமாக இவளை பிடித்திருக்கிறோம். மோயீசின் சட்டப்படி, அதாவது இயேசுக்கு முன்னாடி மோசஸ் ஒரு நீதி வகுத்திருக்கிறார், மோயீசின் சட்டப்படி இவள் கல்லெறிந்து கொல்லத்தக்கவள். ஏன்னா விபச்சாரிய கல்லெறிந்து கொல்லணும்னு சொல்லியிருக்கிறார். இவள் கல்லெறிந்து கொல்லத்தக்கவள், போதகரே தாங்கள் தீர்ப்பிடும், நீங்க தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இயேசு தரையில் குனிந்து ஏதோ எழுதி கொண்டே, அவங்களை நேரா பார்க்கல, இயேசு தரையில் குனிந்து ஏதோ எழுதி கொண்டே, இப்ப அந்த அவருக்கு ரெண்டு தான் ஆப்ஷன் இருக்கு, இவளை கல்லறிந்து கொல்லுங்கள்னு சொன்னா தான் போதித்த கருணையை விடணும். ஏன்னா அவர் எல்லாரையும் மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கிறாரு, அந்த கருணையை விட்டாதான் இவளை கல்லறிஞ்சு கொல்லுங்கன்னு சொல்லலாம். கல்லறிஞ்சு கொல்லாதீங்கன்னு சொன்னா இயேசு மேல ஒரு கேஸ் போடலாம். என்ன போடலாம், மோயீசோட சட்டத்தை இவர் மீறாரு. சார், நம்ம கிட்ட பல பேர் நீதி கேட்டு வர்றானா நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக இல்ல, நம்மளை சிக்க வைக்கணும்னே வருவான். பல பேர் நம்ம கிட்ட வந்து ரொம்ப யோகியமா கேட்க வந்தானா நிஜமா நம்ம கிட்ட நல்லது கேட்க வரல, நீங்க என்ன சொன்னாலும் அவங்க கிட்ட மாட்டிக்கணும், அந்த மாதிரி ரெண்டு பேர் கேள்வி கேட்பான். அப்படிதான் கேட்டான், மோயீசின் சட்டப்படி இவள் கல்லறிந்து கொல்லத்தக்கவள், கொல்றதா இல்ல உன்னோட கருத்துப்படி மன்னிக்கிறதா இவளை. இப்ப இயேசு மன்னிக்கணும்னு சொன்னா மோசஸுக்கு விரோதி, கொல்லலாம்னு சொன்னா அவர் கொள்கைக்கே விரோதி ஆயிடுவார். அதை ரொம்ப டிப்ளமேட்டிக்கா இயேசு கையாண்டார் பாருங்க. அவங்க முகத்தையே பார்க்கல, இயேசு தரையில் ஏதோ குனிந்து எழுதி கொண்டே சொன்னார், உங்களில் பாவமே செய்யாதவன் எவனோ அவன் இவள் மீது முதல் கல் எறியட்டும் என்றார். எவன் அழகத்தனமா பண்ணலையோ அவன் முதல் கல் எறிகின்றார். இந்த உலகத்தில் உங்கள் யார் பாவமே செய்யாதவனோ அவன் இவள் மீது முதல் கல் எறியட்டும் என்றார். அடுத்த வார்த்தை தான் பைபிள்ல ரொம்ப டாப். அங்கிருந்த முதியவர் உட்பட நகர்ந்து போனார்கள். அங்கிருந்த முதியவர் உட்பட, வயசாயிட்டதாலேயே ஒருத்தன் யோகியம் ஆயிடுவான்லாம் ஒண்ணு நிச்சயம் கிடையாது. 60 வயசுக்கு அப்புறம் சேட்டை விட்டவன் எவ்வளவு பேர் இருக்கான் தெரியுங்களா? வயசாயிட்டதாலேயே ஒருத்தன் யோகியமா மாறுவான்லாம் ஒன்னும் கேரண்டி கிடையாது. இதுக்கு வயசுக்கு சம்பந்தம் கிடையாது. அந்த பைபிள் அந்த வார்த்தை இருக்கு. அங்கிருந்த முதியவர் உட்பட, ஒரு வயசானவர் முதியவர் உட்பட அந்த இடத்தை விட்டு நீங்கினார்கள். எனக்கு இந்த இடம் வரைக்கும் கூட பெருசா தெரியல. அந்த பெண் அழுது கொண்டே சொன்னாள், போதகரே நான் உண்மையில் பாவி, போதகரே நான் உண்மையில் பாவி, நீர் தீர்ப்பிடும் என்றாள். நான் எனக்கு என்ன தண்டனையோ அதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு. அப்ப இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், என்ன? உனக்கும் கடவுளுக்கும் குறுக்கே நான் யார்? உனக்கும் கடவுளுக்கும் குறுக்கே நான் யார்? நான் ஏன் தீர்ப்பிட வேண்டும்? எப்போது நீ பாவத்தை உணர்ந்து கொண்டாயோ அப்போதே நீ மன்னிக்கப்பட்டவள். நீ எந்த நேரத்தில் நான் பண்ணது பாவம் ரியலைஸ் பண்ணிட்டியோ அப்போதே நீ மன்னிக்கப்பட்டவள். போ, இனி பாவம் செய்யாதிரு என்றார் இயேசு. முடிஞ்சு போச்சு சார். ஒரு பெண்ணை விபச்சாரின் அத்தனை பேரும் கல்லெறிகிற போது, இது அப்படியே இருக்கட்டும், ஜெயகாந்தன் எவ்வளவு பெரிய எழுத்தாளர். ஜெயகாந்தன் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் ஒரு புஸ்தகம் கொண்டாந்து கொடுக்கிறார், ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையில நின்று போச்சு. டைம் தானே, டைம் இது இது கூட நின்று போச்சு சார். சார் ரைட், எவ்வளோ நேரம் இருக்கு? ஃபைவ் மினிட்ஸ். ஓகே. கடிகாரத்தில் ரொம்ப கவனமா இருக்கும். நம்மளை கவுத்து விடுற கருவியில பெரிய வலிமையான கருவி கடிகாரம் தான். ஒரு ஊரில் 50 ஆண்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு பெண்ணை விபச்சாரியாக வைத்திருந்தார்கள் என்று எழுதிச்சு. ஒரு ஊரில் 50 ஆண்கள் இருந்தார்கள், அவர்கள் ஒரு பெண்ணை விபச்சாரியாக வைத்திருந்தார்கள் எழுது. எப்படி ஒரு பெண்ணை விபச்சாரி எழுதலாம்? பயங்கரமான சிந்தனை. அது மாதிரி இயேசு அவரை மன்னிக்கணும் அப்படிங்கிறார். இது அப்ப இன்னொருவர் மீதான அக்கறை எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். இன்னொன்னு, ப்ராஃபட் முகமது குடும்பத்தில் இருந்தவர் தானே, இல்லறத்தில் இருந்தவர் தானே, அவர் ஒரு துறவியா அப்படின்னு ஒரு பெரிய க்வெஸ்சன் உண்டு. அவர் எந்த இடத்துல துறவியா இருந்தாருங்கிறதுக்கு ஒரு சம்பவம் உண்டு. ப்ராஃபட் முகமதுடைய லாஸ்ட் டே, அதனுடைய இறுதி நாள், நிறைவு நாள், அவர்கிட்ட என்ன வழக்கம் தெரியுங்களா? காலையிலேருந்து வியாபாரம் பண்ணுவார். எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிப்பார். இது ஒரு ஆச்சரியமான குணம். காலையிலேருந்து அருமையா வியாபாரம் பண்ணுவார். எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிப்பார். ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? ராத்திரிக்குள்ள எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு வெறுங்கையோட படுக்கிடுவார். யாராலாவது முடியுமா அது? காலையிலேருந்து சம்பாதிச்சுட்டு ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி எவ்வளவு பணம் வந்ததோ எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு படுத்து தூங்க போவார். நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? ஒரே நாள்ல புத்தர் ராஜ்யத்தை விட்டு துறவியா போனது பெருசு இல்ல. ஒரே நாள்ல மகாவீரர் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவியா போனது பெருசு இல்ல. ஒரே நாள்ல துறவியா போக எல்லாராலையும் முடியும். தினந்தோறும் சம்பாதித்து தினந்தோறும் துறவியாக கூடிய தைரியம் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒருபோதும் வாய்க்காது. ப்ராஃபட் முகமது இஸ் எ வெரி கிரேட் சோல். ஏன் தினமும் சம்பாதிச்சார், டெய்லி தானம் பண்ணுவார், எல்லாத்தையும் கொடுத்துட்டு 10 காசு இல்லாம ராத்திரி படுத்துருவார். அது லாஸ்ட் டே படுத்திருக்கிறார். படுத்திருக்கும் போது மனைவி பக்கத்துல படுத்திருக்கிறாங்க. அவருக்கு தூக்கம் வரல. தூக்கம் வராம கஷ்டப்பட்டார். உடனே மெதுவாக தன்னுடைய மனைவி கிட்ட கேட்கிறார், நமக்கு ஏதும் காசுகள் பயன்படும் என்று எடுத்து வைத்தீரா? நமக்கு ஏதாவது காசு தேவை, நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களா அப்படின்றார். ஆம், உங்களுக்கு உடல் நலம் இல்லை, அவசியத்திற்கு பணம் தேவைப்பட்டால் நான் என்ன செய்ய முடியும்? எனவே 5 காசுகள், 5 தினாரோ தர்மமோ அந்த காலத்து காசு, 5 காசு நான் எடுத்து வைத்திருக்கிறேன். தவறு செய்து விட்டீர், நம் கொள்கைக்கு விரோதமாக நீர் எடுத்து வைத்து விட்டீர், எல்லாவற்றையும் தானம் பண்ணி விட்டு வாரும். இந்த இரவு நேரத்தில் யார் தானம் பெற போகிறார்கள்? மனைவி கேட்டார். இந்த இரவு நேரத்தில் மகமதோட பதில் பாருங்க, அல்லாஹ் யாரை விதித்திருக்கிறாரோ அவர் இந்நேரம் இதற்காக காத்திருப்பார், வெளியில் போய் கொடுத்து விட்டுவார் என்று. இந்த அம்மா வாசலுக்கு போறாங்க. ஒரு வழிப்போக்கர் அந்த ஊருக்கு வந்துட்டு பட்னியா கிடக்கிறாரு. அவருக்கு ஒண்ணு சாப்பாட்டுக்கு இல்ல. அவரை பார்த்துட்டு இந்த அம்மா கேக்குறாங்க, என்ன எனக்கு காசு இல்லம்மா, சாப்பிட முடியல. காசை தூக்கி கையில கொடுத்தாங்க. கொடுத்துட்டீங்க, திரும்ப வந்து ஆச்சரியம் பாருங்கள், இந்த நள்ளிரவில் இதை பெறுவதற்கு ஒருவர் காத்திருந்தார். உடனே நபி சொல்றார் ஒரு வார்த்தை, புரிந்து கொண்டீரா? இந்த நள்ளிரவில் நம்மிடமிருந்து இதை பெற்றுக் கொள்வதற்கு ஒருவரை கடவுள் நியமித்தது போல், நாளை நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நமக்கு கொடுப்பதற்காகவும் கடவுள் ஒருவரை நியமித்திருக்கிறார் என்கிற தர்மத்தை புரிந்து கொள்ளுங்கள். நான் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், கல்லாப்பெட்டியை நம்புகிறவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். கல்லாப்பெட்டியை நம்புகிறவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். கல்லாவு கூட விபூதி போட்டிருக்கலாம், பட்டை போட்டிருக்கலாம், இல்ல, கஜானாவை நம்புகிறவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். அடுத்த வேளை என்பதை ஆண்டவன் பார்த்துக் கொள்வார் என்று எவன் தீர்மானிக்கிறானோ அவன் தான் இந்த உலகத்தில் உண்மையான கடவுள் நம்பிக்கை உடையவன். இந்த ஆச்சரியமான மனோபாவம் யாருக்கு இருந்தது? ப்ராஃபட் முகமதுக்கு இருந்தது. ஜீசஸுக்கு அடுத்தவங்களை பத்திய கருணை இருந்தது. இன்னொருவரை அவமானப்படுத்த கூடாது, இன்னொருவரை துன்பப்படுத்த கூடாது, இன்னொருவரை துக்கப்படுத்த கூடாது என்ற எண்ணம் இந்த உலகத்தில் அத்தனை பெரிய உயர்ந்த அந்த ஆத்மாக்களுக்கும் வாய்த்திருந்தது. எனவே சுருக்கமாக சொல்வதென்றால், ஒரே வார்த்தையில் சொல்வதென்று சொன்னால், நமக்காக மட்டுமே வாழ்கிற வாழ்க்கை நரக வாழ்க்கை. நமக்காக மட்டுமே வாழ்கிற வாழ்க்கை நரக வாழ்க்கை. பிறருக்காக வாழ்கிற வாழ்க்கை தான் நிஜமாகவே சொர்க்கமான ஒரு வாழ்க்கை. இந்த சொர்க்கமான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையில் அறத்தின் மீது ஒரு பிடிப்பு இருக்க வேண்டும். அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் குழந்தைக்கு நீதி சொன்ன அப்பை சொன்னால், அறம் செய்ய விரும்பு, உன்னால் முடிந்த எல்லா தர்மங்களையும் நீ பின்பற்றுவதற்கு முயற்சி செய். அந்த விரும்புங்கிற வார்த்தை ரொம்ப அழகு. ஏன், எதை செஞ்சாலும் விரும்பி செய்யும், கடனேன்னு செய்யக்கூடாது, கடனே அழவேன்னு செய்யக்கூடாது, எது செய்தாலும் நீ விரும்பி செய்யணும். ஒரு ரோட்டரி கான்ஃபரன்ஸ்ல ஆர்கன் டொனேஷன் பத்தி நான் பேசும்போது, அறம் செய்ய விரும்புன்னு பேசிய ஒரு சிடி வந்திருக்கு. அதாவது ஆர்கன் டொனேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பேசும்போது இதே தலைப்பு எனக்கு கொடுத்தாங்க. அதாவது கொடுத்தல் என்பது உறுப்புகளை கொடுக்கிறது. ஒரே வார்த்தை கடைசியா என்ன, உன்னால பணம் கொடுக்க முடியாட்டியும் பரவாயில்ல, உன்னால பொருள் கொடுக்க முடியாட்டியும் பரவாயில்ல. திருமந்திரத்தில் திருமூலர் சொன்னார், யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமா இந்த உலகத்துல எதுவும் முடியல, பிறர்க்கு இன்னுரை தானே என்ன, உன்னால ஒண்ணும் முடியாட்டி பரவாயில்ல, மத்தவங்க நல்லா இருங்க சார், சௌக்கியமா இருங்க சார், நீங்க நல்லா இருந்தா போதும். இந்த நல்ல வார்த்தை சொன்னாலே அது பெரிய விஷயம்னு சொல்றார். எனவே வாழ்வு முழுவதும் பிறர் மீதான அக்கறையோடு வாழ்கிறவர்கள் நன்மை செய்கிறார்கள். அறம் செய்ய விரும்பு. நன்றி, வணக்கம்.
1: நல்லது என் அன்போரவர்களே, இதுவரை நேரமும் நீங்கள் சொல்வேந்தர் சுகி சிவன் அவர்களின் சொற்பொழிவு கேட்டு மகிழ்ந்தீர்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. நன்றி, வணக்கம்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்து பாடல்களை கேட்கலாம். பெருமாள் கோவிலில் பௌர்ணமி வலம். சிவன் முருகன் தலங்களில் மலைக்கோவிலாக அமைந்த திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம் ஆகிய இடங்களில் பௌர்ணமி அன்று பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கம். ஆனால் மதுரை கூடலழகர் கோவில் மலைக்கோவிலாக இல்லாவிட்டாலும் பௌர்ணமி அன்று இங்கும் வலம் நடக்கிறது. சுவாமி சன்னதியை சுற்றி 108 முறை வலம் வருகின்றனர். இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருப்பதால் பக்தர்கள் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரம் ஓதி 108 முறை வலம் வந்து வழிபடுகின்றனர். பிறந்த குழந்தைக்கு தேன் தடவுவது ஏன்? பிறந்த குழந்தைக்கு நாவில் தேன் அல்லது இனிப்பு கலந்த நீர் தொட்டு வைக்கும் வழக்கம் இன்றும் இருக்கிறது. இதற்கு சேனை தொட்டு வைக்கும் சடங்கு என்று பெயர். ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கி சமூகத்தில் நற்பெயர் பெற்ற பெரியவர் ஒருவரை குழந்தையின் நாக்கில் தேன் தொட்டு வைக்கும்படி செய்வர். இவ்வாறு செய்வதால் அவரது நற்குணங்கள் குழந்தைக்கும் இருக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இவ்வாறு செய்வது உண்டு. சரி, எதற்காக இந்த சடங்கிற்கு இப்பெயர் வந்தது தெரியுமா? சேனை என்றால் புத்தி என்று பொருள். புத்திமானாகவும் நல்லவராகவும் இருக்கும் பெரியவர் குழந்தையின் வாயில் தேன் தொட்டு வைத்தால் குழந்தையும் புத்திமானாக இருக்கும் என்பதுதான் நம்பிக்கை. ஒரு பாடலை கேட்போம்.

மகரிஷி வசிஷ்டர் ஞானம் பெற ஆர்வம் கொண்டு பல தலங்களுக்கும் யாத்திரை சென்றார். அவரது விருப்பத்தை அறிந்த பிரம்மா அறச்செயல் ஒன்றை செய்தால் பலன் பத்தாக பெருகும் தலம் ஒன்றை அவருக்கு காட்டி, அங்கு சென்றால் ஞானம் கிடைக்கும் என்றார். வசிஷ்டரும் அத்தலத்தில் சிவலிங்கம் ஸ்தாபித்து பூஜை செய்து ஞானம் பெற்றார். இத்தல இறைவனின் மகிமையை அறிந்த இந்திரன் அத்தலம் வந்து தான் செய்த ஒரு குற்றத்தை பொறுத்தருள வேண்டினான். அவனது பாவமும் தீர்ந்தது. இந்திரனின் குற்றத்தை பொறுத்து கொண்டதால் அந்த சிவன் குற்றம் பொறுத்த நாதர் என்ற பெயர் பெற்றார். இத்தல அம்பிகைக்கு கோல் வளை நாயகி என்று பெயர். மயிலாடுதுறையில் இருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தலைஞாயிறு இடத்தில் இவர் அருளுகிறார். தேவார பாடல் பெற்ற தலம் இது. இத்தலம் கருப்பரியலூர் என்ற தேவாரத்தில் குறிப்பிடப்படுகிறது. இங்கு சென்று வந்தால் படிப்பில் பின்தங்கிய மாணவர்கள் சிறப்பாக படிப்பர் என்பதும் ஐதீகம். கல்வி விருத்திக்காக சம்பந்தர் 11 பாடல்களை இங்கு வந்து பாடியுள்ளார். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். குழந்தைகள் எப்படி வளர்கிறார்கள் என்றால் பெற்றவர்களைப் போலவேதான் வளர்கிறார்கள். ஒரு போதகரின் வீட்டுக்கு ஒரு நாய் வந்தது. அதற்கு உணவளித்து பாதுகாத்தார் போதகர். அவருக்கு 3 பிள்ளைகள் இருந்தனர். அவர்களிடமும் அன்பாக பழகியது அந்த நாய். ஒரு நாள் பேப்பரில் காணாமல் போன தன் நாயை பற்றி விளம்பரம் செய்திருந்தார் ஒருவர். அந்த விளம்பரத்தின் வாசகங்கள் இந்த நாயை ஒத்து இருந்தன. குறிப்பாக கருப்பு நிறமுடைய அந்த நாயின் வாலில் மட்டும் 4 வெள்ளை முடிகள் இருக்கும் என்ற அடையாளமே அது. இதை படித்த போதகர், நாயின் சொந்தக்காரர் மீண்டும் அதை எப்படியோ தேடி பிடித்து விடுவார் போலிருக்கிறதே என கருதி வெள்ளை முடிகளை மட்டும் கத்தரித்து விடும்படி தன் பிள்ளைகளிடம் சொன்னார். அதாவது, நாயை உரியவரிடம் சேர்க்க வேண்டும், அடுத்தவர் பொருள் நமக்கு ஆகாது என்ற அறிவுரையை பிள்ளைகளுக்கு சொல்லியிருந்தால் அவர்கள் அதன்படி நடந்திருப்பார்கள். இவர் தவறான நடைமுறையை போதித்தார். ஒரு வழியாக நாயின் சொந்தக்காரர் நாயை கண்டுபிடித்து இவர்களிடம் திருப்பித் தருமாறு கேட்டார். நாய்க்கு வெள்ளை முடிகள் இருப்பதாக விளம்பரத்தில் உள்ளது, ஆனால் இந்த நாய்க்கோ அப்படி இல்லை, எனவே இது உங்கள் நாய் இல்லை என அழித்து சொல்லிவிட்டார் போதகர். சொந்தக்காரர் வருத்தத்துடன் போய்விட்டார். இதன் பிறகு அந்த பிள்ளைகள் தந்தையின் போதனையின்படி அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட்டு திருட ஆரம்பித்தனர். கர்த்தரின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. கர்த்தர் சொன்னவைக்கு மாறாக நடந்து தன் தந்தை கெட்ட பெயரை உண்டாக்கினார். பல முறை ஜெயில் சென்றதால் போதகரை யாரும் மதிக்கவில்லை. பைபிளில், பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்ற வசனம் இருக்கிறது. இதை போதகர் பின்பற்றியிருந்தார் இந்த நிலைமை வந்திருக்குமா? குழந்தைகளுக்கு நல்லவற்றை கற்றுக் கொடுத்து அவர்கள் பயனுள்ள கனிகளை தரும் மரமாக திகழ்வார்கள் என்பதில் ஐயமில்லை. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

கடவுள் மீது நம்பிக்கை வைப்பவர்களே வாழ்க்கையில் நினைத்ததை சாதிக்கிறார்கள். பைபிளில் இறைவன் மீதான விசுவாசத்திற்கு உதாரணமாக ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது. யாவிரு என்பவரின் மகள் நீண்ட காலமாக நோயால் துன்பப்பட்டாள். அவளை குணமாக்க இயேசு சென்று கொண்டிருந்தார். அவர் மீது விசுவாசம் கொண்ட யாவீரு அவர் தொட்டாலே தன் பெண்ணுக்கு குணமாகும் என்ற நம்பிக்கை வைத்திருந்தார். செல்லும் வழியில் மற்றொரு நோயாளி பெண் காத்திருந்தாள். அவள் இயேசுவை பற்றி அறிந்திருந்தாள். அவர் அப்பெண்ணை குணமாக்க செல்லும் வழியில் என்னையும் குணமாக்குவார், இதில் சந்தேகமே இல்லை என அங்கு கூடியிருந்த மக்களிடம் கூறினாள். அங்கிருந்தவர்கள் அவளை கேலி செய்தனர். வியாதியை குணப்படுத்த வைத்தியனால் தான் முடியும், இயேசுவால் எப்படி முடியும் என்றெல்லாம் கேட்டனர். இன்னும் சிலரோ அப்படியே அவர் குணப்படுத்தினாலும் கூட அவரை தொடர்ந்து வரும் கூட்டத்திற்குள் நுழைந்து அவரை நீ எப்படி சந்திப்பாய் என்றனர். அவள் சொன்னாள், அவருடைய வஸ்திரத்தின் ஓரம் கூட என்னை குணமாக்க வல்லது என்றாள். ஆம், காற்றடிக்கும் போது அவர் வஸ்திர நுனி தன் மீது பட்டால் கூட வியாதி குணமாகிவிடும் என அவள் நம்பினாள். அந்த அளவு அவள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாள். அவள் என்ன நினைத்தாலோ அது நடந்தது. உண்மையிலேயே அப்பெண்ணால் இயேசுவை சந்திக்க முடியவில்லை. ஆனால் அவரது வஸ்திரத்தின் நுனி அவள் மீது பட்ட மாத்திரத்தில் 12 ஆண்டுகளாக அவள்

இனி வருவது இஸ்லாமிய பாடல்கள். ரம்ஜான் மாதத்தில் பெருநாளுக்கு முன்வரும் கடைசி 10 இரவுகள் மிகவும் முக்கியமானவை. அதே போல தியாக திருநாள் அதாவது பக்ரீத்துக்கு முன்வரும் 10 நாட்களும் மிகச்சிறந்த நாட்கள் ஆகும். இந்த நாட்களில் தொழுகை, ஜகீர் செய்தல், குரான் ஓதுதல், நோன்பு வைத்தல், ஏழைகளுக்கு உதவி செய்தல் இவற்றுடன் ஹஜ் செல்பவர்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். இஸ்லாமிய கேலண்டர் படி ஆண்டின் கடைசி மாதம் ஹில்ஹஜ். இந்த மாதத்தின் முதல் 10 நாட்கள் சிறப்பு வாய்ந்தவை. அதன் ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம் நற்செயலுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பக்ரீத் பண்டிகைக்கு முதல் நாளான 9வது நாள் மிகவும் முக்கியமான நாளாகும். அன்று நோன்பு வைப்பது சிறந்தது. அன்றுதான் ஹாஜிகள் அதாவது புனித பயணிகள் அராபத்தில் உள்ள உயரமான குன்றில் திரண்டு இறைவனை பிரார்த்திக்கின்றனர். இறைவனிடம் கையேந்தி அழுது தொழுது பாவ மன்னிப்பு கேட்கின்றனர். தம்முடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் இறைவனிடம் சமர்ப்பிக்கின்றனர். இந்த நிகழ்வுதான் ஹஜ்ஜின் முக்கிய கட்டம் ஆகும். இந்த காலகட்டத்தில் நாம் அதிகமாக கண்ணீர் சிந்தி இறைவனிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். அதன் பலன் எப்படி இருக்கும் என்பதை வரலாற்றை திருப்பி பார்த்தால் தெரியும். இப்ராஹிம் நபி அவர்களின் மனைவி ஹஜீரா அம்மையார் தம் குழந்தை இஸ்மாயிலுக்கு தாகம் தீர்க்க தண்ணீரை தேடி பாலைவன பகுதியில் சபா மர்வா என்ற குன்றுகளுக்கு இடையே ஓடினார். தன் பிள்ளை தாகத்தில் துடிக்கிறதே என கண்ணீர் சிந்தினார். இறைவனின் கருணையால் அங்கே இஸ்மாயிலின் கால் அடியில் ஒரு நீர் ஊற்று உண்டானது. அது நிற்காமல் தண்ணீர் தொடர்ந்து பாய்வதைக் கண்ட ஹஜீரா அம்மையார் அதை பார்த்து சம் சம் என்றாள், அதாவது நில் நில் என்றாள். அந்த நீர் ஊற்றுதான் சம்சம் கிணறாக திகழ்கிறது. உலகில் உள்ள அனைவரும் சம்சம் நீரை ஒரு மிடராவது குடித்திருப்பர். அதுதான் அந்த தாயின் கண்ணீரின் வலிமை. அது தண்ணீராக மாறி உலகின் ஆன்மதாகத்தை தீர்ப்பதுடன் பிரார்த்தனையின் வலிமையையும் நமக்கு உணர்த்துகிறது. ஆக இந்த 10 நாட்களில் மிக அதிகமாக பிரார்த்தனை செய்து நன்மை பெறுவோம். இப்பொழுது பாடலுடன் இணையலாம்.

மதீனாவில் தான் எத்தனை நினைவுகள். அந்த மாமனிதர் ஓய்வெடுக்கும் அத்தலத்தில் வர்ணிக்க இயலாத எண்ணங்கள், ஆசைகள். அப்படியே தடுப்பை தாண்டி உள்ளே புகுந்து அன்னலாரின் திருவதனத்தை ஒரு முறை பார்த்து விட மாட்டோமா? அப்படியே கொஞ்சம் அவர்களின் பூக்கரத்தை தொட்டுவிட மாட்டோமா? மணக்கும் அந்த மேனியை கட்டி தழுவி விட மாட்டோமா? எத்தனை பேராசைகள் நடக்காது என்று தெரிந்தும் உள்ளத்தின் துடிப்பு. அப்படி அன்னலார் தொழவைத்த இடம், உரை நிகழ்த்திய மேடை, அறிவுரை கூறிய இடம், ஆலோசனை நடத்திய இடம், விசாரணை செய்த இடம், தீர்ப்பு சொன்ன இடம், நபி தோழர்கள் தொழுத இடம், அழுத இடம், சிரித்த இடம், பாடம் படித்த இடம், வெளிநாட்டு தூதர்கள் வந்து போன இடம், திண்ணை தோழர்கள் பசியால் புரண்ட இடம், அருகிலேயே ஆயிரக்கணக்கான நபி தோழர்கள் அடக்கம் செய்யப்பட்ட ஜன்னத்துல் பகி பெருநாள் தொழுகை திடல், முஜாஹிர்கள் அன்சாரிகள் இடையே கைகோர்த்த விவாதம் நடந்த பானு சைதா மண்டபம், உஹூத் மலை, அங்கே ஹம்சா அவர்களின் அடைக்கலம், இப்படி பல்வேறு வரலாற்று சுவடுகள், நபி அவர்களின் அடக்கத்தலம், இப்படி பல்வேறு வரலாற்று சுவடுகள், அவர்களின் காலத்தை சொல்லும் நினைவு சின்னங்கள், எல்லாவற்றையும் கண்டு ரசித்து நினைத்து அழுது புலம்பி ஊர் திரும்புகையில் சொல்லில் செயலில் நிதானம், சாந்தம், விவேகம், சக மனிதர்கள் மீது பரிவு, பாசம், தெளிவு, இறை வழிபாட்டில் புத்துணர்வு என எல்லாம் கலந்த புது மனிதனாக திரும்புகிறார் ஹாஜி. ஹஜ் அவர்களது வாழ்க்கையில் திருப்புமுனை பல முனைகளில் இப்பொழுது பயிற்சி பெற்றவர். நல்லவர், பாவங்கள் இல்லாத பால் வடிவம் கொண்ட பாலகர் அவர். இப்பொழுது பாடலை கேட்கலாம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். எம்டிஆர் நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களுடன் காற்றலையில் இணைவது மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதலாவது நிகழ்வாக நமது சிந்தனைக்கு. மனதில் இருக்கும் இருள் குணங்கள் அனைத்தும் விலகட்டும். சத்தியம், தர்மம், கருணை போன்ற தெய்வீக குணங்கள் திரும்பிய பக்கம் எல்லாம் தீப ஒளியாய் வீசட்டும். சத்தியத்தின் இருப்பிடமே இறைவன் இருக்குமிடம். சத்தியத்தையும் உண்மையையும் கடைபிடிப்பவனிடமே கடவுளின் அருள் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும். மனம் ஒரு பாலிஷ் செய்யப்பட்ட நிலை கண்ணாடி. அதன் மீது தூசிப்படியாமல் தூய்மையை பாதுகாக்க வேண்டும். கடவுள் மீதான நம்பிக்கை உன்னிடம் உறுதியாக இருந்தால் எப்பொழுதும் நேர்மையாக வாழ்வதற்கான சூழ்நிலையை அமைத்துக் கொடுத்து விடுவார். கடவுளின் தொண்டனாக இருந்து உலகிலுள்ள அனைவருக்கும் தொண்டாற்று. ஆன்மீகத்திற்காக உன் வாழ்க்கையை அர்ப்பணித்துவிடு. இது நாள் வரை இப்படி இருந்தோமே என்று சிந்திக்காமல் இன்று முதல் இப்படி மாற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் பணியாற்றுபவனே புத்திசாலி. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இணைந்தால் பாறாங்கல்லாக இருக்கும் தடை கூட தகர்ந்துவிடும். வெற்றிக்கான வழி திறக்கும். சுய காலில் நிற்க பழகு. நேர்மை, நியாயம், அடக்கமான வீரம் இவற்றிற்கு எடுத்துக்காட்டாக விளங்கு. உன் அருகிலேயே வெற்றி காத்திருப்பதைக் கண்டு மகிழ்வாய். மலர் தன்னை வெளிப்படுத்தும் விதத்தில் திறந்தே இருக்கிறது. நீயும் அதுபோல வெளிப்படையானவனாக இரு. உன் பார்வையில் சமத்துவமும் கருணையும் நிறைந்திருக்கட்டும். கட்டுப்பாடு மனத்தை வாரி வழங்கும் மலர் போல உயர்ந்த பண்புகளால் பிறருக்கு நன்மை செய்பவனே நல்ல மனிதன். வாழ்வின் உண்மையான நோக்கம் கடவுளுக்காக அல்லது உண்மைக்காக வாழ்தல். நாம் இரண்டுக்காகவும் வாழ முயற்சிக்கலாம். மனிதனாக பிறந்திருப்பது அரிய வாய்ப்பு. இதை தவறவிட்டால் மீண்டும் பெற ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் காத்திருக்க வேண்டி இருக்கலாம். அரிய இந்த பிறப்பில் நற்செயல்களில் ஈடுபட்டு வாழ்வை பயனுள்ளது ஆக்கு. மனித உயிர்களுக்கு மட்டும் அன்பு சொந்தமானது அல்ல. தாவரம் விலங்குகளும் கூட அன்புக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது. கல் மண் போன்ற ஜடப்பொருட்களிலும் கூட அன்பை காணலாம். மனக்கட்டுப்பாடு இல்லாதவன் மனிதனாக மாட்டான். கண்டிப்பு கலந்த நேர்மையுடன் கட்டுப்பாடை தேர்வு செய்தால் ஒரு வளர்ச்சிக்கு வித்திடுவதாக அமையும். சிறிய லட்சியத்தில் வெற்றி பெறுவதை காட்டிலும் மகத்தான பெரிய லட்சியத்திற்காக வாழ்ந்து அதில் தற்காலிகமாக தோல்வி அடைவது கூட மேலானதுதான். தனக்கென சுயநலம் பாராட்டுவது பக்தியாகாது. பிறருக்காக தன்னை அர்ப்பணிப்பவனே சிறந்த பக்தன். அவனது தூய உள்ளத்தை கடவுள் விரும்பி ஏற்பதோடு வரங்களை வாரி வழங்குவார். இணைந்திருங்கள். இது MTR FM.

நீங்கள் இணைந்திருப்பது எம்டிஆர் எஃப்எம், எம்டிஆர் நேரம். உங்களுடன் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். தொடரும் நிகழ்ச்சி தகவல் அறியும் நேரம். நம் ஆரோக்கியத்தின் மிக முக்கியமான அடிப்படை நல்ல தண்ணீர். இதோ நல்ல தண்ணீரில் நலமடைந்த விஷயம் ஒன்று இங்கே. சீனாவில் ஹுயான்ஸ்லோ கிராமத்தில் வாழும் ரெட் யாப் இனக்குழு பெண்களின் கூந்தல் கிடுகிடுவென வளர்ந்து தொங்குகிறது. அவர்களின் குறைந்தபட்ச கூந்தல் அளவே 3 அடிகளாகும். அதற்கான காரணத்தை கேட்டால் அந்த கிராமத்தில் ஓடும் சிறு ஆற்றை கை காட்டுகின்றனர். முடி வளர்ச்சிக்கான மகத்துவம் அந்த ஆற்றில் ஓடும் நீரில்தான் இருக்கிறது. ஏனெனில் காலம் காலமாக அந்த ஆற்றில் மட்டுமே தலைமுடியை நனைத்து குளித்து வருகிறோம். பெண்களுக்கு மட்டுமல்லாமல் ரெட் யாப் என ஆண்களுக்கும் கூட நீளமான முடி வளர்கிறது. இதற்கும் அந்த ஆறுதான் காரணம் என்கிறார்கள். ஆறுன்னு என்னன்னு கேட்கும் நிலையில நாம இருக்கோம். இயற்கையை நிலைநாட்டினால்தான் மனிதன் நன்றாக வாழ முடியும். புத்தகத்தில் கன்றுக்குட்டி தோலும் நாய் காதும் என்ன புதுசா இருக்குன்னு பாக்குறீங்களா? புத்தகத்தை வாசிக்கும் போது விட்ட பக்கங்கள்ல இருந்து மறுபடியும் தொடர அல்லது குறிப்புகளை எடுக்க அந்த பக்கங்கள்ல சொருகி வைக்கும் விஷயம்தான் புக்மார்க். அது கெட்டி காகிதத்தில் செய்ததாகவோ அல்லது மென் கயிறாகவோ இருக்கலாம். தலையணை சைஸ் புத்தகத்தில் வைக்க இலவச இணைப்பு போல பைண்டிங் செய்யும் போதே இந்த புக்மார்க்கை சேர்த்து விடுவர். கிபி 6ஆம் நூற்றாண்டிலேயே எகிப்தின் பேபிரஸ் புத்தகங்களில் தட் இஸ் கன்றுக்குட்டி தோள்களால் செய்த புக்மார்க்குகளை பயன்படுத்தி இருக்கின்றனர். 16ஆம் நூற்றாண்டில் ராணி எலிசபெத் காலத்தில் தயாரிக்கப்பட்ட பைபிளுக்கு பட்டு நூலில் புக்மார்க் செய்யும் வழக்கம் இருந்தது. ராயல் மியூசியம் ஆஃப் புருனேயில் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த யானை தந்தத்தால் செய்த ஓர் இந்தியன் புக்மார்க் இருக்கிறது. பிற்காலத்தில் அச்சுத்தொழில் நுட்பம் வளர்ந்த போது விதவிதமான ரசனையான கிரியேட்டிவான தனித்தனி புக்மார்க்குகள் புத்தக மார்க்கெட்டில் கிடைக்கின்றன. புக்மார்க் இல்லாத புத்தகங்களின் பக்கங்களை ஓரத்தில் மடித்துவிட்டு மூடி வைக்கும் பழக்கம் நமக்கு உண்டு அல்லவா? அதை ஆங்கிலத்தில் டாக் இயர்ஸ் என்பார்கள். அதாவது பார்ப்பதற்கு நாய் காது போல இருப்பதால் அந்த பெயர். சிலருக்கு புத்தகங்களை அடிக்கடி மடிப்பது பிடிக்காது, பாய்ந்து கடிக்க வருவர். அது ஏன் என இப்போது புரிகிறது தானே? புக்மார்க் என்று சொன்னால் இளைய தலைமுறையினருக்கு சட்டென்று ஞாபகம் வருது கரோக்கிலோ சஃபாரியிலோ இணைய பக்கங்களை சேமித்து வைப்பதைத்தான். இணையம் பயன்பாட்டிற்கு வந்தபோது அச்சு ஊடகத்தில் என்னையெல்லாம் சொல்லி பயன்பாட்டில் இருந்ததோ அதை அப்படியே காப்பி அடித்துக் கொண்டது. உதாரணம் இந்த புக்மார்க். இணைந்திருங்கள், இது எம்டிஆர் நேரம்.

இது ஆரோக்கிய நேரம். இன்று ஆரோக்கிய நேரம் பகுதியில் சம்பா கோதுமை ரவை இட்லி செய்வது எப்படி என்பதை காணலாம். இதற்கு என்னென்ன தேவை? சம்பா கோதுமை ரவை 1/2 கப், எண்ணெய் 2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், கடலை பருப்பு 1/2 டீஸ்பூன், தயிர் 4 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் 1 சிட்டிகை, கொத்தமல்லி கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 1, கேரட் துருவல் 2 டேபிள்ஸ்பூன், ஈனோ சால்ட் 1 டீஸ்பூன். தேவையான பொருட்களை கேட்டுக்கொண்டீர்களா? இனி இதை எப்படி செய்வது? சம்பா கோதுமை ரவையை 2 நிமிடங்கள் கடாயில் போட்டு வறுத்து தனியாக வைக்கவும். கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு போட்டு தாளிக்கவும். பச்சை மிளகாயை கீறி போடவும். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்க்கவும். அடுப்பை அணைத்துவிடவும். சம்பா ரவையை தாளித்த கலவையில் சேர்த்து நன்கு ஆறியதும் தயிர், மஞ்சள் தூள், கேரட் துருவல், உப்பு சேர்த்து நன்கு கலக்கவும். சிறிது தண்ணீர் சேர்த்து இட்லி மாவு பதத்தில் இருக்க வேண்டும். இதில் ஈனோ சால்ட் சேர்த்து நன்கு கலக்கி இட்லியாக ஊற்றவும். 5 அல்லது 7 நிமிடங்கள் ஆவியில் வெந்து எடுத்து பரிமாறவும். ஈனோ சால்ட் சேர்த்தவுடன் மாவு உடனடியாக இட்லியாக ஊற்றலாம். இணைந்திருங்கள் இது MTR FM.

நீங்கள் இணைந்திருப்பது உலக தமிழர்களின் வானொலியாகிய எம்டிஆர் எஃப்எம் இனிய வானொலி. இது எம்டிஆர் நேரம். நீதி நூல்களில் நிர்வாகம். படித்தால் மட்டும் போதுமா? ஓதியும் ஓதார் உணர்விலார் ஓதாதும் ஓது அணையார் உணர்வுடையார் தூய்தாக நல்கூர்ந்தும் செல்வர் இரவாதார் செல்வரும் நல்கூர்ந்தார் ஈயார் எனின். கல்வியினால் அறிவு பெறலாம். ஆனாலும் அப்படி அறிந்து கொள்வதற்கும் இயற்கையிலேயே சிறிதளவாவது மதிநுட்பம் தேவை. இல்லையென்றால் கல்வியில் நாட்டம் இராது, அதிகம் கற்க முடியாது, கற்றதனால் பயன் இராது. இதைத்தான் இந்த பாடல் சொல்கிறது. இயற்கையாக அறிவு நாட்டம் இல்லாதவர்கள் நல்ல நூல்களை முயன்று கற்றாலும் கல்வி அறிவை பெற முடியாதவர்கள் ஆவர். ஆனால் இயற்கையாகவே ஆர்வமுடையவர்கள் நல்ல நூல்களை முறையாக கற்கும் வாய்ப்பு இல்லாமல் போனவர்களே ஆனாலும் தம் மதிநுட்பத்தால் அப்படிப்பட்ட நூல்களின் சாரத்தை தெரிந்து கொள்வர். கல்வியை பொறுத்தவரை இப்படி ஒரு முரண்பாடு என்றால் வளமை வறுமையிலும் இதே போல ஒரு முரண்பாடு காணப்படுகிறது. அதுதான் வாழ்க்கை ஆகும். வறுமையுற்ற போதிலும் பிறரிடம் யாசிக்காத மனிதர்களும் உண்டு. வளமை இருந்தும் கூட யாருக்கும் எதுவும் கொடாதவர்களும் உண்டு. வள்ளுவரும் இதைத்தான் ஈகை என்ற அதிகாரத்தில் பலவாறாக சொல்கிறார். கொடுங்கள் என்று கேட்பது கொடிது, கொடுக்க மாட்டேன் என்பது அதனினும் கொடிது என்கிறார். பட்டங்கள் ஒருவர் பெற்றிருக்கலாம், அது கல்வி அறிவு ஆகாது. பட்டங்கள் ஏதும் பெறாத ஒருவர் அதிகம் அறிவு உள்ளவராக இருக்கக்கூடும். கல்வி இருந்தும் அறிவு இல்லாத நிலை என்பது கொடிது. ஏனென்றால் கல்விக்காக செலவிட்ட பணமும் காலமும் பாழ். வறுமையில் செம்மை என்பது எவ்வளவு இடர்பட்டாலும் யாரிடமும் யாசகம் கேட்பாமல் இருப்பதாகும். கேட்டு பழகிவிட்டால் அப்புறம் யாசகமே ஒரு பிழைப்பாகிவிடுமோ என்று அஞ்சியே பெரியவர்கள் யாசகம் கேட்கக்கூடாது என்கிறார்கள். கல்வி பெறுவதற்கு யாசகம் கேட்கலாம், கல்வி கற்ற பின்னும் யாசகம் என்றால் அது ஒருவர் கற்ற கல்விக்கு அவமானம். படித்தால் மட்டும் போதுமா? அடுத்து, மேலும் கீழும் நாமே. நன்னிலைக்கண் தன்னை நிருப்பானும் தன்னை நிலை கலக்கி கீழிடுவானும் நிலையினும் மேன்மேல் உயர்த்தி நிருப்பானும் தன்னை தலையாகச் செய்வானும் தான். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு முயற்சி செய்யாமல் நான் என்னவெல்லாமோ முயற்சி செய்து பார்த்தேன் சார், அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன், யாரும் உதவி செய்யவில்லை என்று புலம்பும் நபர்களையும் அவ்வப்பொழுது நாம் பார்த்திருக்கிறோம். நம் முன்னேற்றத்திற்கு பிறர் ஓரளவு மட்டுமே உதவ முடியும் என்பதை இவர்கள் புரிந்து கொள்வது இல்லை. கிராமப்புறங்களில் சில பழமொழிகள் உண்டு. தென்னை மரத்தில் ஏறுறவனை எட்டிய மட்டும்தான் ஏற்றிவிட முடியும் என்று. அதாவது, அதற்கு மேல் ஏறுவது அவன் பாடு. அதுபோல மேய்க்கின்ற மாட்டிற்கு கொம்பிலே புல்லை கட்டி வைக்க முடியுமா என்று. அதாவது, வெளி உதவி முதல் உதவி என்பதெல்லாம் யாருக்கும் ஒரு அளவுக்கு மட்டுமே. அதன் பிறகு அவர்கள் தாமாக தங்களை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும். இதைத்தான் நாலடியார் பாடல் இப்படி சொல்கிறது. தன்னை நல்ல நிலையில் நிறுத்திக் கொள்பவனும் அல்லது நிலை தடுமாறி கீழே விழைச் செய்பவனும் தானேதான். அதாவது, ஒருவரின் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் அவனே காரணம். அதுபோலவே தன்னை மேன்மேலும் உயர்த்தி கொள்பவரும் தலைமை நிலையை அடைய செய்பவனும் தானேதான். முயற்சிகள் காரணமாக முன்னேறிய இந்த தலைமுறை தொழிலதிபர்களை நாம் அறிவோம். உயர்வதற்கு அவர்கள் அயராது பாடுபட்டவர்கள். அடுத்தவர்கள் உதவியை நாடாதவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அவர்கள் அளவோடு வெளி உதவி பெற்றவர்கள், மற்றபடி தம்மை சார்ந்து நின்றவர்களே ஆவர். இப்படிப்பட்டவர்களின் வரலாறுகளை அறிந்து கொள்பவர்கள் சொந்த காலில் நின்று முன்னேறுவார்கள். இவர்களின் எண்ணிக்கை மிகுந்தால் உலகம் முன்னேறும். அந்த பெருமையை இந்தியா உலகுக்கு அளிக்கும் என்று கனவு கண்டார் பாரதியார். நாமும் அதனை நினைவாக்குவோம். இணைந்திருங்கள். இது எம்டிஆர் எஃப்எம்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். ஆச்சரியப்படும் அம்பிகை. நடராஜருக்கும் காளிக்கும் நடனப் போட்டி நடந்த தலம் திருவாலங்காடு. பஞ்ச சபைகளில் ரத்ன சபையாக இத்தலம் திகழ்கிறது. சிதம்பரம் போல ஆலங்காட்டிலும் ஒரு ரகசியம் இருக்கிறது. இங்குள்ள அம்பாளை ஆச்சரிய அம்பிகை என்கிறார்கள். தல வரலாறு. ஒரு முறை சிவன் தியானத்தில் இருந்த பொழுது அசுரர்களின் தொல்லை அதிகரித்தது. இதை தாங்க முடியாத தேவர்கள் மன்மதன் மூலமாக அவரை எழுப்பினர். தன் தியானத்தை கலைத்த மன்மதனை சிவன் நெற்றிக்கண்ணால் எரித்துவிட்டார். அவரது உக்கிரகத்தை தாங்க முடியாத தேவர்களும் மகரிஷிகளும் கோபம் தணியும்படி வேண்டினர். சிவனும் கோபம் தணிந்து ஒரு ஆலமரத்தடியில் லிங்க வடிவில் எழுந்து அருளினார். இதனால் சிவனுக்கு ஆலங்காட்டு அப்பர் என்றும் அத்தலத்திற்கு திரு ஆலங்காடும் என்று பெயர் ஏற்பட்டது. ஒரு சமயம் தேவர்கள் அசுரர்களிடம் இருந்து காக்கும்படி சிவனை வேண்டினார். அவர் அம்பிகையின் அம்சமான காளியை அனுப்பினார். அவர்களை அழித்ததால் காளிக்கு அசுரத்தன்மை உண்டானது. தேவர்களுக்கு காளியாலும் பிரச்சனை ஏற்பட்டது. மீண்டும் தேவர்கள் சிவனை சரணடைந்தனர். காளி பெரிதா சிவன் பெரிதா என்னும் அளவு பிரச்சனை போகவே இருவருக்கும் இடையே நடனப் போட்டி வைப்பது என்றும் அதில் சிவன் வென்றால் காளி தன் அசுரத்தன்மையை விட்டுவிட வேண்டும் என்றும் ஒப்பந்தம் ஆனது. போட்டியில் சிவன் ஊர்துவ தாண்டவமாடி வெற்றி பெற்றார். காளியும் சாந்தமானாள். அவர்கள் நடனமாடிய சபை ரத்தினத்தால் அலங்கரிக்கப்பட்டதால் ரத்தின சபை எனப்பட்டது. சிதம்பரம் போல ஆலங்காட்டிலும் ஒரு ரகசியம் ஒன்றுள்ளது. காரைக்கால் அம்மையார் இங்குள்ள நடராஜர் சந்நிதியின் பின்புறத்தில் உள்ள அறையில் ஐக்கியமாய் இருக்கிறார். தற்போதும் சிவபெருமானை நடனத்தை தரிசிப்பதாக ஐதீகம். இதை ஆலங்காட்டு ரகசியம் என்கிறார்கள். ஆச்சரிய அம்பிகை. நடராஜனின் அருகிலுள்ள சிவகாமியை ஆச்சரிய அம்பிகை என்கிறார்கள். சிவனுக்கு ஈடு கொடுத்து காளி நடனம் ஆடியதைக் கண்ட அம்பிகை ஆச்சரியப்பட்டாள். இதனால் அவளுக்கு சமிசீனாம்பிகை என்ற பெயர் ஏற்பட்டது. இதற்கு ஆச்சரியம் அடைந்தவள் என்று பொருள். இடது கை நடுவிரலை மடக்கி கன்னத்தில் கை வைக்க

மூடியது. இதனால் இவருக்கு மூஞ்சிகேசர், அதாவது மூஞ்சினானல் என பெயர் வந்தது. அதே சமயம் கார்கோடகன் என்னும் நாகமும் செய்த தவற்றுக்கு மன்னிப்பு வேண்டி இங்கு தவம் இருந்தது. இருவருக்கும் அருளிய சிவன் நடன போட்டிக்கு அவர்களை நடுவர்களாக இருக்க செய்தார். சிவ நடனத்தை காணும் பேறு இருவருக்கும் கிடைத்தது. கோஷ்டத்தில் துர்க பரமேஸ்வரரும் பிரகாரத்தில் வடக்கு நோக்கி சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் இருக்கிறார். பிரகாரத்தில் ஒரே வரிசையில் 8 விநாயகர்கள் உள்ளனர். நாய் இல்லாத பீஷண பைரவர், உபதேச தட்சிணாமூர்த்தி ஆகியோரும் இங்குள்ளனர். நடராஜருடன் போட்டியிட்ட காளிதேவிக்கு தனி கோவில் உள்ளது. இவள் காலை தூக்க முயன்ற நிலையில் நாட்டிய காளியாக சாந்தமாக வீற்றிருக்கிறாள். இது சென்னை சென்ட்ரலிலிருந்து அரக்கோணம் ரயிலில் 55 கிலோமீட்டர் கடந்தால் திருவாலங்காடு. இணைந்திருங்கள், இது MTR FM.

குறை ஒன்றும் இல்லை கோபாலா. வணங்குகிறேன் கிருஷ்ணா என்று கைகளை கூப்பி வணங்கியபடி உள்ளே நுழைந்தார் காலவ மகரிஷி. வாருங்கள் முனிசிரேஷ்டரே, அவரை வரவேற்று அமரச் செய்தார் கிருஷ்ணர். ரிஷி அவர்களே, என்னை தாங்கள் காண வந்திருக்கும் காரணம்? இழுத்தார் கிருஷ்ணர். கண்ணா, மாதவா, ஜெகத் ரக்ஷகா, தாங்கள் தான் எனக்கு உதவ வேண்டும். தெரியாமல் ஓர் இக்கட்டில் மாட்டிக்கொண்டேன். இக்கட்டா? அதென்ன சொல்லுங்கள் முனிபோகங்கரே. சொல்கிறேன், இன்று காலையில் நான் நதியில் இறங்கி காலை சந்தியாவந்தனம் செய்ய இரு கைகளாலும் ஜலத்தை ஏந்தி அக்யம் விட முனைந்தேன். அப்பொழுது வான்வழியே விமானம் ஒன்று என்னை கடந்து பறந்து சென்றது. அதிலிருந்த கந்தர்வன் ஒருவன் தாம்பூல எச்சிலை என் கைகளிலிருந்த ஜலத்தில் உமிழ்ந்து விட்டான். நிமிட நேரத்தில் தோன்றிய கோபத்தால் சற்றும் சிந்திக்காது அந்த கந்தர்வனை இன்று மாலைக்குள் கழுத்தறுபட்டு சாவாய் என்று சாபம் கொடுத்து விட்டேன். பாவம் அவன். ஒருவேளை அவன் அறியாமல் இச்செயலை செய்திருக்கலாம். அப்படியாயின் நான் சாபம் கொடுத்தது தவறாகாதா? அதே நேரம் நான் கொடுத்த சாபம் பலிக்காமல் போனால் நான் செய்த தவத்தின் பெருமை என்னாவது? நீங்களே சொல்லுங்கள் பகவானே. மிகச் சரியாக சொன்னீர்கள். கட்டாயம் நான் உங்களுக்கு உதவுகிறேன். என்ன செய்ய வேண்டும் கூறுங்கள் என்று கேட்டார் கிருஷ்ண பகவான். கிருஷ்ணா, நானோ ஒரு தபஸ்வி. எனக்கு கழுத்தை அறுத்து ஒருவரை கொல்வது என்பது முடியாத காரியம். ஆகவே என்ன சொல்லுங்கள் மகரிஷி. மாதவா, அக்காரியத்தை என் பொருட்டு தாங்கள் தான் செய்ய வேண்டும். தூக்கி வாரி போட்டது கண்ணனுக்கு. என்ன, நானா? இப்போது எனக்கல்லவா இக்கட்டான நிலை ஏற்பட்டு விட்டது? உங்களுக்கு உதவுவதற்காக வாக்கும் கொடுத்து விட்டேனே. நடப்பது நடந்தே தீரும். சரி, நான் உங்களுக்காக ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் சொல்லுங்கள் பிரபு என்றார். என்னிடம் வந்து உதவி கேட்ட நீங்களாக வந்தீர்களா, அல்லது வேறு யாராவது சொல்லி அனுப்பினார்களா? இல்லை கண்ணா, அது வந்து சொல்லுங்கள், என்ன தயக்கம்? ஆம் கண்ணா, நாரதர் தான் உங்களிடம் வரும்படி சொன்னார். அவரிடம்தான் நான் முதலில் இது பற்றி என்ன செய்வதென்று கேட்டேன். அவர்தான் இந்த யோசனை கூறினார். ஓஹோ, அப்படியா? நினைத்தேன் இது நாரதனின் வேலையாகத்தான் இருக்கும் என்று சிரித்தார் கண்ணன். இவர்கள் இருவரின் உரையாடலையும் மறைவில் நின்று கேட்டுக் கொண்டிருந்த நாரதர் அடுத்த நொடி கந்தர்வலோகம் சென்று காலவ முனிவர் சபித்த கந்தர்வனின் முன் போய் நின்றார். வாருங்கள் நாரதரே, காரணமில்லாமல் வரமாட்டீரே. இங்கே வந்ததன் காரணம் என்னவோ? அடே கந்தர்வா, இன்று மாலை ஸ்ரீ கிருஷ்ணரால் நீ கழுத்தறுபட்டு சாகப் போகிறாய். உன்னை எச்சரிக்கவே நான் இங்கு வந்தேன் என்றார் நாரதர். ஐயோ, இதென்ன விபரீதம்! நான் கழுத்தறுபட்டு சாகப் போகிறேனா? நான் செய்த தவறு என்ன? கிருஷ்ணன் அவ்வாறு ஏன் என்னை தண்டிக்க வேண்டும்? அவன் பயந்து அலறினான். பிறகு நடந்ததை விளக்கமாக கூறினார் நாரதர். தன்னை காப்பாற்றும்படி நாரதரின் காலில் விழுந்தான் அந்த கந்தர்வன். மனமிறங்கிய நாரதர் அவன் காதில் உபாயம் ஒன்றை கூறினார். இருவருமாய் யமுனை நதிக்கரைக்கு வந்தனர். கந்தர்வனை ஓரிடத்தில் மறைந்து கொள்ளச் செய்தார் நாரதர். அப்போது கண்ணனின் தங்கையும் அர்ஜுனனின் மனைவியும் ஆகிய சுபத்ரா தேவி பூஜை செய்வதற்காக அங்கே வந்தாள். நாரதரும் சுபத்ராவும் ஒருவரை ஒருவர் நலம் விசாரித்துக் கொண்டனர். சுபத்ராவும் பேச்சு கொடுத்தபடியே கந்தர்வனுக்கு செய்கை காண்பித்தார் நாரதர். ஓடிவந்த கந்தர்வன் சுபத்ராவின் காலில் விழுந்து தன் உயிரை காப்பாற்றும்படி கெஞ்ச, கருணை உள்ளம் கொண்ட சுபத்ரா என்ன ஏதென்று விசாரிக்காது, சிறிதும் யோசிக்காது, சரி, உன்னை காப்பாற்ற என்ன வேண்டுமானாலும் செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டாள். உடனே கந்தர்வன், கண்ணனுடன் போட்டியிடும் அளவுக்கு தகுதியானவர் உங்கள் கணவர் அர்ஜுனன் தான். அவர் கண்ணனுடன் போரிட்டு என்னை காப்பாற்ற வேண்டும் என்றார். அப்பொழுது அங்கு வந்த அர்ஜுனன் நடந்ததை அறிந்து, ஐயோ, இதென்ன கொடுமை! நான் கண்ணனுடன் போரிடுவதா? சுபத்ரா, வேண்டாம் இந்த விபரீதம். இது என்னால் ஆகாது. யோசியாது நீ கொடுத்த வாக்குறுதியால் நான் கண்ணனோடு போரிடுவது எப்படி சாத்தியம் என்றான். ஆனால் வாக்கு கொடுத்துவிட்ட காதல் மனைவி சுபத்ராவின் வற்புறுத்தலால் அவளது கோரிக்கையை நிராகரிக்கவும் முடியவில்லை. எல்லாம் இது நாரதரால் வந்த வினை என்று மனதுக்குள் அவரை திட்டினான். அன்று மாலை கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் கடும் போர் துவங்கியது. போருக்கு முன் அர்ஜுனன் கந்தர்வனை அம்புக்கோட்டைக்குள் பாதுகாப்பாய் வைத்தான். அதே நேரம் தன் அன்பு கூறிய கண்ணனோடு போர் புரிய வேண்டியுள்ளதே என மனவருந்திய அவன் ஒவ்வொரு அம்பையும் கண்ணன் மீது செலுத்தும் போது கண்ணனின் திருநாமங்களை ஒவ்வொன்றாய் சொல்லியபடி அம்பு எய்ய அவை கண்ணனை ஒன்றும் செய்யாது, மலர் மாலைகளாய் கண்ணனின் கழுத்தில் விழுந்தன. கண்ணனும் சிரித்தபடியே அம்மாலைகளை ஏற்றுக்கொண்டார். கூடியிருந்த கூட்டம் இதை வியப்போடு பார்த்தது. நெடுநேரம் போர் நீடித்தது. கடைசியாய்
கண்ணன் அம்பு கோட்டைக்குள் பாதுகாப்பாய் இருந்த கந்தர்வனின் மீது அம்பு எய்ய அது அவன் கழுத்தை அறுக்க கந்தர்வன் மாண்டு போனான். தோற்று போன அர்ஜுனன் தன் மனைவி சொன்னபடி கந்தர்வனை காப்பாற்ற முடியாமல் போயிற்றே என வருந்தி தீ மூட்டி அதில் இறங்கி உயிர்விட முனைந்தான். சுபத்ரா தன் அண்ணன் கண்ணனின் கால்களில் விழுந்து தன் மாங்கல்யத்தை காக்கும்படி கதறினாள். கண்ணன் தீயில் இறங்க முற்பட்ட அர்ஜுனனை தடுத்து கழுத்தற்பட்டு கிடந்த கந்தர்வனை உயிர் பெற்று எழும்படி செய்தார். ஆக காலவ முனிவனின் சாபம் பலித்தது, சுபத்ராவின் வாக்கும் பலித்தது, இதெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணராலேயே நடத்தி முடிக்கப்பட்டது என தேவர்கள் அவரை துதித்தனர். இதற்கெல்லாம் காரணமான நாரதர் மெல்ல அவ்விடம் விட்டு நழுவ முற்பட, நாரதரே, எங்கே கிளம்பிவிட்டீர்? அடுத்து யார் உம்மிடம் மாட்டப்போகிறாரோ என்று கண்ணன் சிரித்தபடியே கேட்க, அங்கே குழுமியிருந்தவர்கள் அனைவரும் சிரிக்க அவ்விடமே சிரிப்புலியால் நிறைந்தது. இணைந்திருங்கள், இது MTR FM.

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. பொதிகை தென்றல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வீசி வரும் தென்றல் காற்றோடு இசை பாடும் இனிய பாடல் ஒன்று.

தழுவும் காற்று பொதிகை தென்றலாக வீட்டின் கதவுதனை தட்டாது. வெளிநூல் நுழைந்து இனிய பாடலொன்றை தர வருகிறது.

0: கொஞ்சம் பக்கத்தில வர சொல்லுது.
1: அந்த சோலை கிளி என்ன சொல்லுது?
0: சின்ன முத்தம் ஒன்னு தர சொல்லுது.

காலையில் வீசும் தென்றல் பொதிகை தென்றல், காலமெல்லாம் வீசும் தென்றல் பொதிகை தென்றல், பாடல்தனை கொண்டு வரும் பொதிகை தென்றல்.

0: தழுவும் தென்றல் தளமொன்று தேடி குளிரான பொதிகை தென்றலோடு பாடலொன்று இசைக்கிறது.
1: சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள்ள சிரிச்சு கட்டின வீடு, அத சிக்கு இல்லாம எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி.

இல்லமெங்கும் வந்தது பொதிகை தென்றல். ஒரு மணி நேரமாக வீசிய பொதிகை தென்றல் விடைபெறும் நேரம் இது. இன்னும் ஒரு பொதிகை தென்றலோடு இணையும் வரை பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

எம்டிஆர்எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் சென்னை திருநீன்றவூர் ரேவதி பேசுகிறேன். இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில் சில எளிய முறை வழிகளை, சமையல் டிப்ஸுகளை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முதல் டிப்ஸு, காய்கறிகளை நறுக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அதன் சுவையும் சத்தும் குறைந்து விடும். அதனால் நம்ம எப்பயுமே சமையல் செய்வதற்கு முன்னாடி காய்களை வெட்டி சமையல் பண்ணால் நல்லா புதுசாக இருக்கும். படம் என் மகன் பாடல், பொண்ணுக்கென்ன அழகு.

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, பாஸ்மதி அரிசியை குக்கரில் வேக வைக்கும்போது சிறிது எண்ணெய் அல்லது நெய் கலந்து சமைத்தால் அரிசி உதிரியாக இருக்கும். அதே மாதிரி புலாவெலாம் சமைக்கும்போது அந்த பாஸ்மதி அரிசியை வறுத்து செய்தால் பொல பொல என்று இருக்கும். படம் கலாட்டா கல்யாணம், பாடல் நல்ல இடம் நீ வந்த இடம்.

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்ததாக நாம் உபயோகிக்கும் குக்கரோட உள்பக்கம் கரை படிந்து இருக்கும். அந்த கரைகள் நீங்கள் சிறிது எலுமிச்சை சாறு அல்லது எலுமிச்சை பழத்தை உபயோகப்படுத்திய தோலை போட்டு நன்கு கொதிக்க விட்டால் அந்த குக்கர் பளிச்சென்று நன்றாக இருக்கும். படம் கிரகப்பிரவேசம் பாடல், எங்கள் வீட்டு ராணிக்கு போய் இளமை திரும்புது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி. தயிர் புளிக்காமல் இருக்க ஒரு துண்டு தேங்காயை போட்டு வைத்தால் தயிர் புளிக்காது. படம் ரோஜாவின் ராஜா. பாடல் அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி. இன்றைய முத்திச்சிதறல் பகுதியில் சில தகவல்கள், சமையல் தகவல்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். உருளைக்கிழங்கு வறுவல் செய்யும்போது புளிப்பில்லாத தயிர் அரை கரண்டி ஊற்றி செய்தால் மிகவும் சுவையாக இருக்கும். படம் வைர நெஞ்சம், பாடல் செந்தமிழ்பாடு.

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்ததாக எளிமையான ஒரு தயிர் பச்சடி, நெல்லிக்காய் தயிர் பச்சடி. ஒரு நாலு பெரிய நெல்லிக்காயை வேக வச்சு அதில் உள்ள விதையை எடுத்துவிட்டு ஒரு பச்சை மிளகாய், சீரகம், சிறிது உப்பு சேர்த்து அரைத்து மிக்சியில் அரைத்து தயிருடன் கலந்தால் சுவையான நெல்லிக்காய் தயிர் பச்சடி தயார். இதை வந்து நம்ம கலவை சாதம், புலாவ், பிரியாணி தொட்டுக்கல்ல உதவும் எளிமையான தயிர் பச்சடி. படம் சிவந்த மண் பாடல் ஒரு நாளிலே.

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்ததாக சப்பாத்தி எப்போதும் சூடாக இருக்க வேண்டுமானால் சில்வர் பாயில் பேப்பரில் சுற்றி வைத்தால் சப்பாத்தி சூடாக இருக்கும். படம் மன்னவன் வந்தானடி, பாடல்

0: எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, அடுத்ததாக ரவை, கோதுமை மாவு, மிளகாய் தூள் இதிலெல்லாம் வண்டு வராமல் இருக்க டேபிள் சால்ட்டு போட்டு கலந்து வைத்தால் பூச்சி வராது. வசம்பும் ஒரு துண்டு போட்டு வைத்தால் பூச்சி வராமல் இருக்கும். படம் பைலட் பிரேம்நாத், பாடல் இலங்கையின் இளம் குயில் என்னோடு இசைப்பாடுதோ.
1: இலங்கையின்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM முன்றியல் தமிழ் வானொலி. அடுத்ததாக தோசை பண்ணும்போது மாவு கல்லில் ஒட்டி கொண்டு சரியாகவே எடுக்க வராது. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்யலான்னாக்கா, கொஞ்சம் புளியை வெள்ளை துணியில் கட்டி அதை எண்ணெயில் தொட்டு கல்லில் தேய்த்து வைத்து தோசை வார்த்தால் நன்றாக வரும். படம் அவன் ஒரு சரித்திரம். பாடல் அம்மானை அழகு.

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில் சில சமையலறை டிப்ஸ், சமையல் டிப்ஸை நம்ம பார்த்துட்டு வரோம். அடுத்ததான் வீட்டில் எண்ணெய் பலகாரங்கள்லாம் நம்ம செய்யும்போது, முறுக்கு, சீடை, தட்டை, நாடா இவங்கெல்லாம் செய்யும்போது நம்ம தயார் பண்ணுற மாவில் கொஞ்சம் கொதிக்கிற எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி செஞ்சோம்னா அது வந்து கரகரப்பாக இருக்கும். நம்ம செய்கிற பலகாரங்கள் வந்து மொறுமொறுப்பாக கரகரப்பாக இருக்கும். படம் குலமா குணமா பாடல், உலகில் இரண்டு கிளிகள்

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, பொதுவாக வீட்டில் நம்ம பருப்பு ரசம் செய்யும்போது புளி தண்ணீரில் உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயம் எல்லாம் தக்காளி போட்டு நன்றாக பச்சை வாசனை போனவுடன் பருப்பு கரைசலை ஊற்றி நுரை வந்தவுடன் ரசத்தை இறக்கணும். அதற்கு பின் ரசம் கொதித்தால் ரசத்தின் சுவை நன்றாக இருக்காது. படம் பிராப்தம் பாடல்.

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, அடுத்ததாக செம்பருத்தி டீ. சாதாரணமாக சிகப்பு கலரில் ஒத்தையாக இருக்கிற செம்பருத்தி தான் உபயோகப்படுத்தணும். ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு செம்பருத்தி இதழ்களை போட்டு கொதிக்க விட்டு வடிகட்டி தேன் கலந்து வெறும் வயிற்றில் குடித்தால் நல்லது. இதனோட பலன் வந்து கொலஸ்ட்ரால், இதய நோய் ஆகியவை நீங்கும். படம் சுமத்தியன் சந்தரி, பாடல் பார்வை யுவராணி கண்ணோவியம். ஒரு சிந்தனைக்கு, எது வந்தாலும் ஏற்றுக்கொள், எது போனாலும் விட்டுவிடு. ஏனெனில் இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை. எது வந்தாலும் ஏற்றுக்கொள், எது போனாலும் விட்டுவிடு. ஏனெனில் இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை. இதுவரை உங்களுடன் முத்துச்சிதறல் பகுதிக்கு வாய்ப்பளித்த மீராம்மாவுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு உங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். சென்னை திருநீண்டூர் ரேவதி.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி உலக புகழ்பெற்ற மொன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள் நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற தமிழ் வானொலி நமது MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக மயங்குகிறாள் ஒரு மாது என்ற படத்திலிருந்து சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் SB பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நட்சத்திரம் என்ற படத்திலிருந்து வைகை கரையினில் ஒரு பறவை அது வானத்தில் தேடுது தன் உறவை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

இசை மலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன தவம் செய்தேன் என்ற படத்திலிருந்து ஏதோ ஒரு நதியில் நான் இறங்குவதை போலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அரங்கேற்றம் என்ற படத்திலிருந்து மூத்தவள் நீ கொடுத்தால் வாழ்விலே முன்னேற்றம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூரியகாந்தி என்ற படத்திலிருந்து நான் என்றால் அது அவளும் நானும், அவள் என்றால் அது நானும் அவளும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜெயலலிதா.

happened to her?

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக காசேதான் கடவுளடா என்ற படத்திலிருந்து இன்று வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ கொண்டு போகுதம்மா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டி. சுசீலா.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTREFM தமிழ் வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTREFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சங்கமம் என்ற படத்திலிருந்து தன்னந்தனியாக நான் வந்தபோது என்னை அறிந்தாலே பூமுக மாது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், டி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்தாலே மகராசி என்ற படத்திலிருந்து கண்களில் ஆயிரம் ஸ்வீட் ட்ரீம்ஸ், கண்ணம் இரண்டும் ஐஸ்கிரீம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், ஜெயலலிதா.

ஆகாயம் ஒரு கோலம், தெரியும் பல ஜாலம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பட்டிக்காட்டு ராஜா என்ற படத்திலிருந்து உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சீர் வரிசை என்ற படத்திலிருந்து பஞ்சாங்கம் பார்த்து சொல்லவா பங்குனியா சித்திரையா எங்கே நல்ல நாள் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், டி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாலதி என்ற படத்திலிருந்து கற்பனையோ கைவந்ததோ சொர்க்கத்தில் காணாத சுகமோ சுகம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்ற படத்திலிருந்து ஆவணி மலரே ஐப்பசி மலையே கார்த்திகை விளக்கின் தனி ஒளியே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், P. சுசீலா.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர்ஷாலி. இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று நல்ல செய்தியை தருகின்றேன். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது முதல் மொன்றியல் தமிழ் வானொலியில் வளமை போல என்றும் மலர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்பம். காதுக்கினிய கீதங்கள் கேட்டு மகிழ்வோம்.

முதலில் ஃப்ரீடம் என்ற திரைப்படத்து பாடல் கேட்போம். ஆகாயம் அத்தனையும் என்று வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடல் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து. அருள்மோகன், நீங்கள் தந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து நன்றி சொல்ல வேண்டும் என்று ஆரம்பிக்கின்றது ஒரு பாடல். அந்த பாடலை அன்புடன் தருகின்றார் மத்திய மாகாணம் ஹட்டன் வீரமணி திரு நாட்டிலிருந்து டி ராம்சி.

அடுத்து ஒழிக்க இருக்கும் பாடலும் மத்திய மாகாணம் கண்டி மாநகரம் ஈழமணி திருநாடு விஜயராணி தந்த பாடல். அற்புதமான கருத்தாளம் கொண்ட ஒரு பாடல் அன்றும் இன்றும் என்று கேட்டால் மினிக்கும் நூல் வேலி என்ற திரைப்படத்திலிருந்து மௌனத்தில் விளையாடும் மனச்சாட்சியே என்று பாடுகின்றது.

வரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் அல்லிப்பூவே என்று ஆரம்பிக்கும் அருள்வான் என்ற திரைப்படுத்த பாடல் கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

மீண்டும் கனடா ஆல்பர்டாவிலிருந்து சாந்தினி தரும் பாடல் கேட்போம். ஏதேதோ என்ற ஒரு பாடல் சட்டென்று மாறுது வானிலை என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

0: நீங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிக்கும் சர்வதேச நீயர் விருப்பம் பாடல்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொடரும் பாடல்களும் கனடா வன்கூவர் மாநிலத்து உறவினர்களின் பாடல்கள். வசந்தி பட்டாம் பூச்சி என்று ஆரம்பிக்கும் விஸ்வநாத் அண்ட் சன் என்ற திரைப்பட பாடலை பாட வைக்கின்றீர்கள், இணைகின்றோம் நாங்களும்.
1: தேங்க்யூ. ஆனா என் மேலையும் கொஞ்சம் தப்பு இருக்கு.
2: தப்பு மொத்தம் உன் மேல இருந்திருந்தாலும் உன் பக்கம் தான் நின்று இருப்பேன்.

வெங்கோபர் மாநிலம் காஞ்சனாவுக்காக ஒரு பாடல் தந்திருக்கின்றார். பட்டாசை சுட்டு சுட்டு போடட்டா என்று பூவை பூச்சூட பாத்திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து அடுத்த பாடலை கனடா வன்கூவர் மாநில இளவரசியின் பாடலாக கேட்போம். பிரியா என்ற திரைப்படத்திலிருந்து டார்லிங் டார்லிங் டார்லிங் என்று பாடுகின்றது.

உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் தித்திக்கும் தீனான பாடல்களாக கேட்டு மகளும் சர்வதேச நேயர் விருப்பத்துக்கான பாடல்கள். அந்த வரிசையில் அடுத்து வரும் பாடல் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களுள் பாஸ்கரன் மாலா இவர்கள் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் தரும் பாடல். ஜோடியாக வந்து ஜோடி பாடலாக கேட்பார்கள், சொன்னாலும் கேட்பதில்லை என்ற ஒரு பாடல். காதல் வைரஸ் என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவித்து அனுப்பியிருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

வடபகுதியிலே சிட்னி மாநகரம். ரமணியும் ஆஸ்திரேலியாவிலிருந்து கண்ணுமொழி காக்காமுள்ளா என்று கேட்கும் மாஸ்க் திரைப்படத்து பாடலை பாட வைக்கின்றீர்கள். இதோ

0: பேர் சொல்லாம வந்துட்டேன். பேட்மேன் இல்ல, அதான்
1: சொல்லுங்க கேப்போம்.
0: ரத்தி.
1: ஐயோ.

கால உறவு எங்களோடு இசைப்பயணம் செய்யும் கேதீஸ் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து விழி தீபம் என்ற ஒரு பாடல் கடைக்கண் பார்வை என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள். இதோ அந்த பாடல்.

பாடல்கள் முன்னியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள் ஒலிக்கின்ற பாடல்களுள் அடுத்து வரும் பாடல் குறிஞ்சி மலரில் என்று ஆரம்பிக்கும் வரியை கொண்ட பாடல் அழகே உன்னை ஆராதிக்கின்றேன் என்ற திரைப்படத்திலிருந்து சிங்கப்பூர் சிங்கார பூமி மகாலிங்கம் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

இந்த வேளையிலே சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேசனின் பாடலும் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை மௌன கீதங்கள் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றார். டாடி டாடி ஓ மை டாடி என்று பாடுகின்றது அந்த பாடல்.

ஐரோப்பிய மண்ணென்றால் என்னவள் பாடல் வர வேண்டும். அவர் தொடர்ந்தும் ஈழமணி திருநாட்டில் இருக்கின்றார். அங்கிருந்து கேட்கின்றார் நிறம் மாறாத பூக்கள் பாடல் ஒன்று. அந்த பாடல் இரு பறவைகள் மலை முழுவதும் என்று வரி எடுத்து அழகாக பாடுகின்றது.

இறுதியாக ஒரு பாடலை வளமை போல இன்றும் தருகின்றார் காவை சீனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து. அவள் ஒரு மீனகை என்று வரியெடுத்து பாடும் அற்புதமான பாடல் நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து.

மக்களை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்து காதுக்கிரிய கீதங்களாக ஒலித்துச் சென்ற தித்திக்கும் தீனான பாடல்கள். இந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடலை மீண்டும் ஒரு தடவை கேட்கலாம் என்று இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகிறேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR F.

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

முதலில் ஒலிக்கும் பாடல் சிட்டான் சிட்டான் குருவி. இந்த பாடல் புதுநெல்லு புதுநாத்து திரைப்படுத்து பாடல். இன்று இந்த பாடலை கேட்டிருப்பவர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ்ஏபு விஜயராகவன் அவர்கள்.

தொடரும் பாடல் பாசமலர் என்ற திரைப்படத்து பாடல். மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள். கேட்டிருக்கும் அன்பு உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜகவர் ஷாதிக். அவரோடு முகமது ஜோசப், முகமது ஜர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாகில் உலகத் தமிழரோடு கேட்கின்றார்கள்.

0: நினைத்தான் அவன் கற்பனை தேரினில்.
1: அமுதே தமிழே என்று கோயில் புறா திரைப்படுத்த பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா, ஜெயவீரபாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசூரி சிவசங்கரன், நட்பவி நரமுகையாள், தமிழ் இஞ்ஞாள் இவர்களை வணித்து கேட்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணன் தந்த பாடல். ஆடவந்த தெய்வம் என்ற திரைப்படத்தில் 1960 ஆண்டு பிரபல பின்னணி பாடகர்கள் பி லீலா, பி சுசீலா இருவரும் இணைந்து பாடிய கோடி கோடி இன்பம் பிறவியே தேடி வந்த செல்வம். இந்த பாடலை அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவினர்களும் கேட்க விரும்புபவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன்.

அதே பாடல் அதே திரைப்படத்தில் இசை மாமணி டி ஆர் மகாலிங்கம் அவர்களுடைய குரலிலே பாட வருகின்றது. கோடி கோடி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம் என்று கேட்டிருப்பவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் மற்றும் உலகத் தமிழர்களும் நண்பர்களும் என்று எழுதியிருக்கின்றார்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது நேயர் நேரம். அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் சங்கர் லால் என்ற திரைப்படத்தில் இருந்து இளங்கிளியே என்ற வரியெடுத்து அறத்தடி குப்பம் நெய்வேலி சரவணன் யாமிருக்க பயமே நீங்கள் மட்டுமல்ல தங்கம் சரவணம் பெரியசாமி சோலை கிராமம் ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கும் வண்ணம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தழுவிடும் நினைவுகள் உண்டா ரெண்டா, சுக தரிசனம் பெற வழி இங்கே உண்டா, சுக தரிசனம் பெற வழி இங்கே உண்டா.

0: சரக்கு வண்டியில என்ற பாடல் காற்று வெளியடை திரைப்படத்தில் ஒலித்தது. இன்று வாழ்த்துக்குறி கேட்டிருக்கின்றார்கள் இந்த பாடலை தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். வழமை போல இன்றும் கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர் மற்றும் ரமேஷ், ரேபதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி இவர்களும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.
1: சீரட்டோடியில் ஒரு

0: சீக்கிரம் ஹாஸ்பிடல் வந்துரும், அவசரப்படாத.
1: இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம், அப்பவே அவசரப்பட்டுட்டே.
2: Guys,
3: போய் நல்லவன் நினைச்சேன்.
2: Relax. Okay, don't panic. Yeah? And don't push to the
4: hospital. ராஜாவே ராஜா என்ற ஒரு பாடல் விடுதலை திரைப்படுத்து பாடல். இன்று அந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றார் ரவிச்சந்திரன். தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்தில் இருந்து

உரைத்துக் கொண்டிருக்கும் இனிமையான பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழும் வேணையைதான் அடுத்த பாடலை தருவதற்காக இணைகின்ற உறவை இணைத்து விடுவோம். அவர் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் அவர்கள். நீண்ட நாட்களுக்கு பின் மீண்டும் இன்று வரும் சந்தர்ப்பம் கிடைத்து பாடல் கேட்டிருக்கின்றார். அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா என்று கேட்கும் பார்வை ஒன்றே போதும், பார்வை ஒன்றே போதுமே என்ற திரைப்படுத்து பாடல். இன்று நாச்சியார் கோயில் ஞானசேகரன் இந்த பாடலை கேட்கும் வேளை அவருடன் இணைந்து தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி இவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஒலித்து வரும் பாடலோடு பாடி பறந்த குயில் திரைப்படுத்து பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. அவனுக்குத்தான் தெரியும் என்ற முதல் வரி கொண்ட பாடல் வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா நீங்கள் தந்த பாடல் மகளே ஒலிக்கின்றது உங்களுக்காக அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்கின்ற பாடல் கண்ண காட்டு போதும் என்று ஆரம்பிக்கும் ரெக்க திரைப்படுத்த பாடல் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகே சிலுவை சந்தனராஜ் அவர்கள் அனுப்பி வைத்து கேட்க காத்துக் கொண்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

0: பாட்டாவே படிச்சிட்டேன், பாரதியார் பாட்டா?
1: பாரதி பாட்டு.
0: ஓ,

0: மீண்டும் ஒரு பாடல்.
1: தமிழ்நாடு மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் அடியே அடியே என்று ஆரம்பிக்கும் ஹவுஸ் மீட் என்ற திரைப்படத்து பாடலை தருகின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

ஒரு பாடல் வந்து இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து ஜோஜ் தந்த பாடல், அவருக்காக தேவ் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு 100 முறை என்ற வரியோடு முழுவதையும் பாடி நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

0: அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்தில் இருந்து ஒலிபரப்பாகின்றது. MTR FM ரேடியோ கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் வந்து வணக்கம் என்று கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். வளமை போல என்றும் மலர இருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் சர்வதேச நேயர்களுக்கான நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் ஒலிக்கின்றது வேதம் என்ற திரைப்படத்து பாடல். மலை காற்று வந்து என்று ஆரம்பிக்கும் முதல் வரியோடு கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி நீங்கள் தந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் இதயம் பாடும் என் பாடல் என்ற முதல் வரியை கொண்டு செந்தாளம் பூவி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணத்தின் ஹட்டன் மாநகரிலிருந்து டிராஞ்சி தந்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கும் வேளை ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் நான் பாடிய முதல் பாட்டு என்ற வரி 500,000 திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இன்று முன்றியல் தமிழ் வானொலியின் நேயர் நேரத்தில் ஒலிக்க இருக்கிறது இந்த பாடலையும். இளமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்தில் இருந்து விஜயராணி அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

கொள்ளாத சிலையோ, இளங்கிளிகள் கொய்யாத கனியோ. கோயில் கொள்ளாத சிலையோ, இளங்கிளிகள் கொய்யாத கனியோ. ஏட்டில் இல்லாத கவியோ, இவை எழுத்தில்

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் கனடா மொன்றியல் மாநகரத்திலிருந்து தனுஷன் தரும் பாடலாக கேட்போம். ஓம் என்ற திரைப்படத்து பாடல் பட்டு வண்ண சேலைக்காரி என்று வரி எடுத்து பாடுகின்றது.

0: இவர்களை தொடர்ந்து மீண்டும் கனடா வன்குவர் மாநிலத்தில் இளவரசி ஒரு பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார். ஆயுத பூஜை திரைப்படுத்த பாடலை, அந்த பாடல் அக்கா குளிக்கிறார் என்ற முதல் வரியை கொண்டு பாடுகின்றது.
1: ராமகோ, பொழுது முடிஞ்சிருச்சு, முதராத்திரிக்கு போன பொண்ணு பிள்ளை எழுப்பிவிடு.
2: எழுப்பிடுறதா? அட நீ வேற, அவங்க தூங்கிட்டுதான் இருப்பாங்கன்னு என்ன நிச்சயம்?

இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலிப்பது சர்வதேச நேயர்களுக்கான விருப்ப பாடல்கள்.

தொடர்கின்ற பாடல்கள் மீண்டும் கனடா மண்ணின் வான்கூவர் மாநிலத்தில் காஞ்சனா தந்த பாடலில் இருந்து ஆரம்பிப்போம். காஞ்சனா, நீங்கள் தந்த பார்வை பாடல் ஒத்த பார்வை பார்த்தா என்ற விரும்புகிறேன் திரைப்படுத்த பாடல்தான். இதோ அந்த பாடல் ஒலிக்கின்றது.

காஞ்சனாவை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் வெங்கோவர் மாநிலம் வசந்தி நீங்கள் தந்த பாடல். உங்கள் பாடல் கனா காணும் காலங்கள் என்ற வரியெடுத்து செவன் ஜி ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

உறவுகளே, இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்தில் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்கள் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. முதலில் பாஸ்கரன் மாலா அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் நிலாவே வா என்ற திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றார்கள். நீ காற்று நான் மரம் என்று வரியெடுத்து பாடுகின்றது அந்த பாடல்கள்.

அடுத்து வரும் பாடலும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் கேதிஸ் நீண்டகால உறவு வாவா என் தலைவா என்ற ஒரு அற்புதமான பாடல் சந்தித்த வேளை என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்தவளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இவர்கள் வந்த வேளை சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீண்டும் ரமணியும் ஒரு பாடலை தருகின்றார். சிங்காரி சரக்கு போலே என்ற வரி புருஷன் என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார். கட்பூமி

பாடல்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் ஒலிக்கும் வேளையில் தொடர்ந்து ஒலிக்க இருக்க நாங்கள் கேட்க இருக்கின்றோம். மீண்டும் ஒலிக்கின்றது பாடல்கள். தொடர்ந்து ஒலிக்கும் பாடல்களுள் அடுத்து வரும் பாடல் சிங்கார பூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அனுப்பிய பாடல். அற்புதமான ஒரு பாடல், அழியாத காவிய பாடல். 1965 ஆண்டு திரைக்கு வந்த வீர அபிமன்யு திரைப்படத்து பாடல். கேட்க கேட்க மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் போல் இருக்கும் பாடல். பார்த்தேன் சிரித்தேன் என்று வரி எடுத்து முழுமையாக பாடுகின்றது.

வரும் பாடல் ஐரோப்பா கண்டத்து சுவிட்சர்லாந்து நாட்டு உறவினர் நிரேஷன் ஜெனீவா நகரிலிருந்து தருகின்றார். நூறு சாமி என்ற திரைப்படத்திலிருந்து அம்மா பாடலாக அம்மா அம்மாதான் என்ற வரியை தந்து பாடுகின்றது. முழுவதையும் கேட்போமே.

நட்பு உறவுகளாக ஐரோப்பிய மண்ணென்றால் என்னவளின் பாடல் வருமே என்று எண்ணும் இந்த வேளையில் அற்புதமான ஒரு பாடலை தருகின்றார். சிறந்த வரிகளோடு வரும் அரசன் என்ற திரைப்படத்து பாடல் செந்தமிழ் நிலவே உயிரின் ஓவியமே என்று வரி எடுத்து பாடுகின்றது. கேட்போமா?

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல், அந்த பாடலையும் ஆங்கிலேய நாடான அருள்மோகன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஏதோ ஏதோ ஒன்று என்ற வரி, எனக்கு 20 உனக்கு 18 என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

மாப்பிளோடு உறவுகளாக நாங்கள் கேட்டு மகளும் வேலையில் இறுதியான பாடலை தந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு வளமை போல கொண்டு வருகின்றார். கனடா நாட்டிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள். அவர் தந்த நிறைவுக்கு கொண்டு வரும் பாடல் பொன்னை விரும்பும் பூமியிலே என்று இன்று வெளிவந்த ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து பாடி மகள வைத்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றது நிகழ்ச்சியை.

நாங்கள் இதுவரை இந்நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல மறந்த சர்வதேச நீயர்களுக்கான சர்வதேச நீயர் விருப்ப பாடல்கள், திசைக்கும் தீனான பாடல்கள். திசை எங்கும் இசை பரப்பி எங்களையும் மகள வைத்துச் செல்லும் இந்த வேளையிலே மீண்டும் சந்திக்கின்றேன் என்று காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மாண்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது. MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்கள்

0: அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

வெயில் நேரத்தை அலங்கரிக்க முதல் பாடல். இயக்குனர் இனியம் பாரதி ராஜா அவர்கள் மறைந்தாலும் அவர் இயக்கி அளித்த திரைப்படங்களுள் 18வது படமாக காற்றலைக்கும் பாடல்களை தந்திருக்கின்றார். கொடி பறக்குது என்ற திரைப்படத்து பாடல்களை சேலை கட்டும் பெண்ணுக்கு என்று ஆரம்பிக்கும் வரியை கொண்ட ஒரு பாடலை இன்று கேட்க வேண்டும் முதல் பாடலாக என்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையிலிருந்து எஸ் சேப்பு அவர்கள் விஜய ராகவன் அவர்கள் தந்த வேளையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல்.

பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் இனிமையான ஒரு பாடல். வேதம் நீ இனிய நாதம் நீ என்று வரியெடுத்து கோயில் புறா திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து அன்பு மகளே சியாமலா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். உங்களோடு இணைந்து ஜெய வீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன் மற்றும் நற்பவி நரமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள். நாங்களும் இணைகின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

அண்டம் பகிரண்டம் உனையண்டும் படி வந்தாய், அண்டம் பகிரண்டம் உனையண்டும் படி வந்தாய். தண்டை ஒலி ஜதி தருமோ கமலபாதம் சதிரிடுமோ, தண்டை ஒலி ஜதி தருமோ கமல

ஒழிக்கின்ற பாடல்கள் அடுத்து வரும் பாடல் நீண்ட கால உறவு எப்பொழுதும் எங்களோடு பாடலை நிறைவாக கட்டு நிகழ்ச்சியை தரப்படுத்திக் கொண்டிருக்கும் அன்பு உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து தந்திருக்கின்றார். அவர் தந்த பாடல் மிக மிக இனிமையான ஒரு பாடல், எங்க மாமா என்ற திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. நான் தன்னன் தனி காட்டு ராஜா என்று வரியறுத்து என் தோட்டத்தில் இத்தனை ரோஜா என்ற கருத்தையும் தருகின்றது. அந்த பாடல் அவர் மட்டுமல்லாமல் வளமை போல இன்றும் அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைக், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நஷீகா, ரிபாகா, இம்ரான், ஷாஹில் இவர்களும் கேட்கின்றார்கள் உலகத் தமிழர்களோடு.

கண்ணன் தனி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நாம் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை. நான் தன்னந்தனி காட்டுறான்.

பத்து போல் வெள்ளை மனசு. நான் தன்னந்தானி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா. நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை.

வந்து ஏ

உருமாறும். நான் தன்னந்தனி காட்டு ராஜா.

கொண்டிருக்கும் காதுக்கினிய கீதங்களை கேட்கும் இந்த வேளையிலேதான் இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் என்ற முதல்வரியை கொண்ட பல்லவியோடு சரணங்களும் பாட இருக்கின்றன. உயர்ந்தவர்கள் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை இன்று எல்லோருடனும் கேட்டு மகிழ வேண்டும் என்று தந்திருக்கின்றார் நெய்வேலி அரசடிக்குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்கள். அவர் தந்த பாடலை அவரோடு இணைந்து தங்கம் சரவணன், பெரியசாமி, சோலை கிராமம் ஜனனி ஆகியோரும் கேட்கின்றார்கள்.

தந்தை செய்த பூஜை வீணாகவில்லையே. மலரும் போதே வாசம் தெரியுது, வளரும் போதே பாசம் புரியுது. தாய் தந்தை செய்த பூஜை வீணாகவில்லையே. கந்தன் நன்று மந்திரம் சொன்னான், கண்ணன் நன்று கீதை சொன்னான், மகன் சொன்ன வேதம்

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலைகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. வளமை போல என்றும் நேயர் நேரம்.

இது நேயர் நேரம். அன்பு உறவினர்களின் விருப்ப பாடல்கள் தொடர்ந்து ஒலிக்கும் வகையிலே அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் 1985 ஆண்டு வெளிவந்த இதய கோயில் என்ற திரைப்படத்து பாடல். கேட்போமா அந்த பாடலை? பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலே. இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு என்று வருகின்ற பாடல். அந்த பாடலை இப்பொழுது கேட்டு மகள விரும்புவோர் கே அனுஷா கிருஷ்ணன், தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து. அவரோடு இணைந்து அன்பு அப்பா அம்மா விஜயம், அப்பா அனந்தராமன் இவர்களும் வளமை போல இன்று உலகத் தமிழரோடு கேட்கின்றார்கள்.

நாட்டு ஒலிக்கு இருக்கும் இனிமையான பாடல். அதே திரைப்படம் இதய கோயில் என்ற திரைப்படம் அதே ஆண்டு வெளிவந்தது. இசைஞானி இளையராஜா அவர்களோடு இசைக்கோயிலே ஜானகி அம்மாவும் இப்படி பாடுகின்றார்கள் அதே பாடலை. இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் விவரம் தந்து உலகத் தமிழர்களோடு கேட்க விரும்புகிறார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாடல்களோடு பாடலாக எனது பாடலையும் தாருங்கள் என்று இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து கேட்டு மகளிர் இருக்கின்றார் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும் அவரோடு இணைந்து கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் மற்றும் ரமேஷ் ஸ்ரீபதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா இவர்களோடு ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோர் கேட்கும் பாடல் மார்கழி திங்கள் அல்லவா என்று பாடுகின்றது சங்கமம் என்ற திரைப்படத்தில் இருந்து.

குரங்களோடு நானும் பாடலை தருகின்றேன் என்று கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அன்பு பிரபு தந்திருக்கின்றார். ஜோதி, வசந்த், தர்ஷனா இவர்களை இணைத்து பாலக்காடு கேரள மாநிலத்தில் இருந்து. பிரபு, நீங்கள் கேட்ட அந்த பாடல் வேற்றுமொழி பாடல், ஆத்மா பந்துவ என்ற திரைப்படத்து பாடலாக. வேற்றுமொழியிலே பாடும் வேளையிலே அந்த பாடல் எங்களுடைய முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து எங்களுக்கு ஞாபகத்தை தருகின்றது போலும். அந்த பாடல் மனசிக்கோ சிநேகம் என்ற வரிதான் முதல் வரியாக வருகின்றது. கேட்போமா அந்த பாடலை?

உறவுகளோடு உறவுகளாக பாடல்களை கேட்டு மகளும் இந்த வேளையில் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலிப்பது நேயர் நேரம் பாடல்கள்.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல்களுள் அடுத்த பாடல் விஸ்வநாத் அண்ட் சன் என்ற திரைப்பட பாடல் ஒன்று. ஒன்னு நினைச்சேன் என்ற வரி எடுத்து பாடும் அந்த பாடல் கேட்டு மகளை இருப்பவர் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள்.

அவரை தொடர்ந்து ஒலிக்கும் அடுத்த பாடல் இனி நானும் நான் இல்லை என்ற வரி கொண்ட ஏய் நீ ரொம்ப அழகா இருக்கா என்ற திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை அன்போடு தருகின்றார் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ்.

உறவுகளோடு உறவுகளாக வந்து எனது பாடலை தாருங்கள், நிறைவுக்கு கொண்டு வருவோம் என்று அன்புடன் கூறி நெஞ்சம் என்றும் நெஞ்சம் எனும் ஊரிலே என்ற பாடலை ஆறு என்ற திரைப்படத்தின் தோலிக்க வைக்கின்றார். நீண்ட கால உறவும் ஒன்றியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் வளைகுடா மண் குவைத்திலிருந்து அன்பு ஜோர்ஜ்.

0: அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்து நேரம் 11:32 முற்பகல் என்று காட்டுகின்றது. பாரதத்தின் தென்னகத்திலும் ஈழமணி திருநாட்டிலும் 9:02 என்று காட்டுகின்றது இந்த வேளை. 2026 ஆண்டின் 6 மாதத்தின் 25 நாள். எவ்வளவு விரைவாக நாங்கள் நகர்ந்து செல்கின்றோம். வருடத்தின் பாதியை முழுமையாக்கப் போகின்றோம். மீண்டும் 6 வந்துவிட்டால் இந்த வருடம் முடிந்துவிடும். இந்த வருடத்தில் கூட 6 கடந்து விட்டது. அவ்வளவு விரைவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். நன்மைகள், தீமைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் என்று எல்லாவற்றையும் கண்டு கொண்டிருக்கின்றோம். அன்பு உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி இந்த வேளையிலே இணைகின்ற நான் அன்னை, தந்தை, ஆசான், அன்பு தமிழ் இவர்களையெல்லாம் நான் அறிந்து கொள்ள எனக்கு அளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் இவர்களுக்கும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து அன்போடு வணங்கி உலகளாக இருக்கும் என் அன்பு உறவுகளே, முகம் தெரிந்தவர்களே, தெரியாதவர்களே, உங்களையும் வருக வருக ஒன்று வரவேற்று வணக்கம் கூறி இன்றைய கதம்பத்திலே இணைந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்று 2026 ஆண்டு 6 25 நாள் வியாழக்கிழமை. வழமையாக மொன்றியல் தமிழ் வானொலியின் இந்த வேளையில் ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் தொடங்கும் கதம்பத்திலே நாளாந்தம் தினமும் எங்களுக்கு ஒவ்வொரு தலைப்பிலே நிகழ்ச்சிகள் வருவதுண்டு. அந்த வகையில் இன்றும்

உனக்காக நான் என்ற தலைப்பிலே தான் நாங்கள் இன்று இயங்க இருக்கின்றோம். இனிமையாக இந்த உனக்காக நான் நிகழ்ச்சியை தொடர்ந்து செலுத்துவதற்கு உங்களை வரவேற்கின்றேன். காற்றலைக்கு 647-8746-415 என்ற வளமையான எண்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நேரொலியில் வரும்பொழுது உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் நினைத்துக் கொண்டு வாருங்கள். அந்த பாடல் ஒலிபரப்புவோம் இந்த நிகழ்விலே. அந்த பாடலையொட்டி நாங்கள் கருத்துக்களையும் பரிமாறிக்கொள்ளலாம். இந்த உலகத்திலே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பாக இருக்கின்றது. ஒன்றை நம்பி இன்னொன்று வாழ்கின்றது, ஒன்றின் துணையோடு இன்னொன்று வாழ்கின்றது. அது இதற்கெல்லாம் காரணம் அன்பு என்ற நார். அந்த அன்பு என்ற நாரிலே தான் அழகாக கோர்க்கப்பட்டிருக்கின்றது இந்த உறவுகளும் பண்பாடுகளும் பழக்க வழக்கங்களும். இவற்றையெல்லாம் நாங்கள் வழிநடந்து சென்று வாழ்க்கையிலே சுபிட்சம் பெறுவதற்கு அந்த அன்பு என்ற ஒன்று அடித்தளமாக இருக்கின்றது என்பதை நான் பல இடங்களில் பார்த்திருக்கின்றேன். படித்த புத்தகங்களிலும் நான் அறிந்த அனுபவங்களிலும் நான் அடைந்த அனுபவங்களிலும் இவற்றை அறியக்கூடியதாக இருக்கின்றது. அன்பில் பெரியது இந்த அகிலத்தில் இல்லை என்பதை நன்றாக உணரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அன்பு இல்லை என்றால் இந்த உலகத்தில் பிடிப்பு இருக்காது. ஒன்றிலே ஒன்று பிடிப்பு இருக்கின்றது, பற்று இருக்கின்றது. அதனால்தான் நாங்கள் உனக்காக நான் என்று ஒரு பதத்தை தெரிவு செய்தேன். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் எடுத்து வைக்கும் காலடி கூட பயணத்துக்காகத்தானே, நாங்கள் நகர்ந்து செல்வதற்குத்தானே. அந்த பயணம் எதற்காக? எங்கள் பாதை தெளிவாக இருந்து நாங்கள் பயணத்திலே வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று எத்தனை விதமான இடங்களுக்கு செல்கின்றோம், எந்தெந்த வழிகளை அடைந்து எந்தெந்த நிலைகளை அடைகின்றோம், அதற்கெல்லாம் அந்த பயணம் என்ற ஒன்று உதவுகின்றது அல்லவா? அந்த பயணத்துக்கு எது உதவுகின்றது? கால்கள் உதவுகின்றது அல்லவா? கால்களுக்கு எது உதவுகின்றது? மனம் உந்தி கொண்டிருக்கின்றது அல்லவா? பல விடயங்களை நாங்கள் அவதானிக்கும் போது ஒன்றை ஒன்று தாங்கித்தான் இருக்கின்றது இந்த உலகத்திலே. இன்று இந்த பூமி நிலையாக இருப்பதற்கு அதனுடைய ஈர்ப்பு சக்தியும் அந்த சுழலும் சக்தியும் தானே. அதனால் இந்த உலகமெல்லாம் இயங்குவது சூரிய வெப்பத்தினால் தானே. சூரியன் யாருக்காக? உலகத்திற்காக என்றெல்லாம் ஒன்றை ஒன்று விட்டு பிரியாத வகையில் தான் இருக்கின்றது. அது எங்கள் வாழ்க்கை பயணத்தில் கூட அன்புள்ள அன்பு என்ற ஒரு சங்கிலியிலே பிணைக்கப்பட்டு அந்த அன்பு என்ற வார்த்தையிலே பல அம்சங்கள் அடங்கி இருக்கின்றது. மனித நேயம் இருக்கின்றது, சீவகாருண்யம் இருக்கின்றது. அதை எல்லாவற்றையும் காட்டி கொடுக்கும் தன்னுள்ளே அடக்கி இருக்கும் அறம் இருக்கின்றது. இந்த அறத்தை வைத்துத்தான் இதிகாசங்கள், நூல்கள், புராணங்கள், சரித்திரங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன என்று கூறலாம். அதனால் இன்று நாங்கள் வரும்போது நீங்கள் எந்த பாடலை கேட்டாலும் அந்த பாடல் ஏதோ ஒன்றிற்காக அது அமைந்திருக்கும். இல்லை, ஒன்றிற்காக இல்லாத விட்டாலும் நான் எனக்காக வாழுவேன் தானே என்று கூறுவார்கள். எனக்காக என்று கூறுவோம். எனக்காக என்று கூறும் பொழுது பொருள் பண்டங்கள் படாடோமான வாழ்க்கை மட்டுமில்லை, பண்பாடுகள். என்னை நான் காக்க வேண்டும். என்னை என்று கூறும் பொழுது என்னுடைய மனம், புத்தி, கர்மம் அத்தனையும், நான் செய்யும் ஒவ்வொன்றும், நான் உண்ணும் ஒவ்வொரு உணவும், பேசும் ஒவ்வொரு வார்த்தை கூட எனக்காக அங்கே தங்கியிருக்கின்றது. மற்றவர்களுக்காக வருவது நேரத்தில் எனக்காக, என்னை நான் காத்து கொள்ள வேண்டும் என்றும் இருக்கின்றது அல்லவா? அதனால் உனக்காக நான் நிகழ்விலே இன்று நீங்கள் வந்து எந்த பாடலையும் கேட்டு மகிழலாம். இந்த வேளையிலே ஒரு தடவை எங்கள் காலநிலையை எங்களுக்காக கணித்து இருக்கும் அந்த காலநிலையை தெரிந்து கொள்வோமா? இன்று மொத்தமாக நாங்கள் 26 பாகையை காண இருக்கின்றோம். இப்பொழுது 23வது பாகையை கண்டுவிட்டோம். மிகவும் தெளிவாக இருக்கின்றது. அதை நாங்கள் வெளியே நின்று உணரும் பொழுது 23 பாகை இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உணர்கின்றோம். 26 பாகைக்கு செல்ல இருக்கின்றது. இப்பொழுது 23 பாகையை கண்டுவிட்டோம். வெளியே சென்றால் 23 பாகை இருந்தால் வெப்பம் எப்படி இருக்குமோ அது அப்படித்தான் இருக்கும். அதை நாங்கள் உணரும் வேளையிலே இங்கு ஈரப்பதம் என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா? அது வந்து நிறைவாக இருக்கின்றது. 57% ஈரப்பதம் இருக்கின்றபடியால் பாதிக்கு மேலே ஈரமாக குளிர்த்தன்மை இருக்கின்றது. அந்த ஈரப்பதம் இந்த வெப்பத்தை கலந்து எங்களுக்கு வெப்பம் அதிகம் நேரடியாக படாது பாதுகாக்கின்றது. ஆனால் இது எப்பொழுது 26 பாகையை அண்மிக்கும் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது பகல் இது 23, இப்பொழுது 12 மணிக்கு பின்பு 25 பாகைக்கு வந்துவிடும்.
25 பாகைக்கு வந்தவுடன் வெப்பமாகத்தான் இருக்கும். உச்சி வெயில் என்று கூறுகிறோம் அல்லவா, அது கிட்டத்தட்ட படிப்படியாக வளர்ந்து 3 மணிக்கு 26 வந்துவிடும். 3, 4, 5 மணி எல்லாம் வெப்பமாக இருக்கும். அதன் பின்பு குறைந்து கொண்டு சென்றுவிடும். இப்பொழுது வளர்ப்புறை காலம் சிறப்பாக இருக்கின்றது. 15 மணித்தியாலம் 33 நிமிடங்களுக்கு இன்று பகல் உண்டு என்பதை காட்டுகின்றார்கள். பகலவரின் வெளிச்சம் பகீர் என்று வெளிச்சமாக இருக்கின்றது என்று இருக்கலாம் என்று எங்களை நம்ப வைக்கின்றது. அப்படித்தான் இருக்கின்றது நாளான் தினமும். இங்கிதமான இந்த வேளையில் இது ஒரு நல்ல பகலாக எங்களுக்கு தோன்றியிருக்கிறது. கோடை காலம் மிகவும் சிறப்பான காலம். இன்று நாளை இருந்து பாடசாலைகள் எல்லாம் விடுமுறை. மிக முக்கியமாக பாடசாலைகளை தான் இங்கே கண்ணோக்கி கொண்டிருப்பார்கள். அதை வைத்து தான் மக்கள் இயங்கிக் கொண்டிருப்பார்கள். நாளையிலிருந்து பிள்ளைகளுக்கெல்லாம் 2 மாதங்களுக்கு விடுமுறை காலம். அந்த விடுமுறை காலத்தை எப்படி கழிக்க வேண்டும், கல்வியிலே கழிக்க வேண்டுமா, உல்லாசத்திலே கழிக்க வேண்டுமா, உயர்கல்விக்கு ஆயத்தமாக்க வேண்டுமா என்றெல்லாம் இயங்கிக் கொண்டிருப்பார்கள். சரி, இந்த வேளையிலே நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது உங்களை எதிர்பார்க்கிறேன். பாருங்கள், உனக்காக நான் என்ற விடயத்தை பற்றி பேசுவோம். நீங்கள் கொண்டு வரும் ஒவ்வொரு பாடலும் அது துணிக்கும். அதிலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். முதலில் யார் வர இருக்கின்றீர்கள் பார்ப்போம், வாருங்கள் கேட்போம்.

0: ஜெகபர் சாதிக் அவர்கள், ஷியாமலா அன்பு மகள், தானாக வந்த சந்தனம் நாகப்பன், இவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம், நீங்கள் ஆயத்தமா என்று என்னை கேட்பது போன்று அவர்கள் தளத்திலே பதிந்து உடையத்தை புரிய வைத்திருக்கின்றார்கள். ஏனையோருக்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள் என்று உனக்காக நான் நிகழ்வினை நகர்த்தி செல்வதற்கு அவர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூறி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, வராது இருக்கின்றவர்களையும் வரவேற்போம். ஆனால் இங்கே முதலில் வருகின்றார் அன்பு உறவு, அவரை இணைத்து விடுவோம். அவருடைய இணைப்பு அழைப்பு வந்தது, இணைப்பு கிடைக்கவில்லை, மீண்டும் அழைப்பார் என்று எண்ணுகிறேன். வலைத்தளம் எங்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்கின்றது, நான் பேசுவது உங்களுக்கு துல்லியமாக கேட்கும் என்று எண்ணுகிறேன், உங்களுக்கும் நன்றாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். வாருங்கள் பேசுவோம். 2, 3, 4 பேர் ஒரே நேரத்தில் அழைக்கின்றீர்கள், பார்ப்போம் யாருடைய அழைப்பு முதலில் கிடைக்கின்றது என்று பார்ப்போம். எங்கே இது மூன்றில் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் சேவை. வந்துவிட்டார் ஓம் நம சிவாய என்று கூறும் அன்பு தேவா, நாகப்பட்டினம் எங்கள் நாச்சியார் கோவில் இருந்து. வணக்கம் தேவா. வணக்கம்.
1: ஓம் நம சிவாய, நாச்சியார் கோவில் இருந்து தேவா பேசுறீங்க.
0: ஓம் நம சிவாய, அந்த மந்திரத்தை கூறி இணைந்து கொண்டு எங்களுக்கு எல்லாம் அற்புதமான அருளை தரும் ஆண்டவரை இணைத்து வேண்டிக் கொண்டு வந்தீர்கள். எங்கள் உனக்காக நான் நிகழ்விலே நாச்சியார் கோவிலில் இருந்து நண்பர் தேவா அவர்களே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமோடும் வளமோடும் ஐயா, ஆசீர்வாதத்துடன் நல்லா இருக்கையா.
0: வாழ்த்துக்கள், சிறப்புகள். நலமாக இருக்கும் நீங்கள் மகிழ்வாக சிறப்போடு இருக்கின்றீர்கள் என்று கூறியவர்கள் நாங்களும் அவ்வண்ணமே இருக்கின்றோம். உங்கள் வரவு மேலும் எங்களை மகிழ வைக்கின்றது. வருகையை வரவேற்றுக் கொண்டோம். நலமாக இருக்கும் இந்த நல்ல வேளையிலே அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: மப்பு மந்தாரமா தான் இருக்கு,
0: அது கொஞ்சம் குளிர்மையா இருக்கு. இந்த மாதிரி மப்பும் மந்தாரமா இருந்த கோடை காலத்தில் மப்பும் மந்தாரத்தை கண்டபுடன் ஒரு ஒரு ஒரு மனதுக்கு ஒரு சுமை இறங்கியது போல் இருக்கும் இல்லையா? நேற்று எதிரும் மொப்பம் அதிகம் என்றெல்லாம் கூறின கடந்த நாட்களிலே, இன்று அது மப்பும் மந்தாரம். இந்த மப்பும் மந்தாரமும் தான் மக்களுக்கு வேண்டும் இந்த காலத்தில். எவ்வளவும் இல்ல இந்த கால நிலையிலே. எத்தனை தண்ணீர் பந்தல் இருந்தாலும், எத்தனை மண்டபங்கள் இருந்தாலும், எத்தனை மின் விசிறிகள் இருந்தாலும், எத்தனை குளிரூட்டி இருந்தாலும், இந்த மப்பும் மந்தாரமும்
1: இறைவன் படைத்ததை எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் மனிதன் ஆகணும்.
0: அது அவர் அதை தருவார், எங்களுக்கு வெப்பத்தை தருவார், மழையை தருவார். அதனால் இந்த உலகம் பிறந்தது உனக்காக என்று ஒரு பாடல் இருக்கு. அதனால் இதேற்று படைத்தவர் அவர் எங்களுக்காகத்தான் படைத்தார்.
1: ஆமா, எல்லாம் நமக்கு தான்,
0: நமக்கு
1: எல்லாத்தையும் படைச்சவரு. மரம், செடி, கொடி, நெல்லு, பயிறு, மச்சை, மொச்சை எல்லாம் நமக்காகவே படைச்சிட்டு எல்லாத்தையும் நம்மள்ட்டே கொடுத்துட்டு போயிட்டாரு. அதான் மனிதன் இந்த ஆட்டம் ஆடுறான்.
0: அதை நீங்கள்
1: செய்ய நம்மள்ட்ட கொடுத்துட்டு
0: அனுபவியுங்கள் என்று நிறைவான ஆசையையும் கொடுத்து, ஆசை என்ற பண்பை குணத்தையும் எங்களுக்கு படைத்திருக்கே. நீங்களை வெற்றிலாம் அள்ளி பெருக வேண்டும் என்ற அந்த ஆசை இருந்தால்தானே, விருப்பம் இருந்தால்தானே உணவை உண்ணலாம். ஒருவரோடு நான் பேசப்படும் என்றால் விருப்பமாக இருந்தால் தானே அவரோட பேச. அந்த ஆசை என்பதற்கு காரணம் நல்ல காரணம், ஆனா இது எங்களுக்கு பேராசை இல்ல இருக்கின்றது. பேராசை கொண்டபடியால் தான், நப்பாசை கொண்டபடியால்
1: தான்,
0: நப்பாசையும் பேராசையும் கொண்டபடியால் தான் லாட்டரி சீட்டு அதிர்ஷ்ட
1: லாபம்.
0: அதிர்ஷ்டம் என்று ஒருவருக்கு ஒரு தடவை வாழ்க்கையிலே உண்டு, அது எப்பொழுதுன்னு தெரியாது. ஆனால் அதிர்ஷ்டம் வேண்டும் அதிர்ஷ்டம் வேண்டும் அடித்துக்கொண்டு ஓடி போய் அதிர்ஷ்ட லாப சீட்டுக்கள் என்றெல்லாம் பெறுவார்கள். இத்தனை பேருடைய மூளை செலவைக்கு ஆளாகி பணத்தை விரயமாக்குகிறார், ஏமாற்றுக்காரர்கள் ஏமாந்து போறார். அதுக்கெல்லாம் காரணம் ஆசை.
1: ஆமா, இந்த மண் உலகத்திலயா மனுஷன் எத்தனை நாள் இருப்பாங்கிறத நிர்ணயிச்சாங்க. ஆனா ஆசையை மட்டும் நிர்ணயிக்கவே இல்லை. அதாவது இது எல்லாமே மண்ணாதான் போக போகுது, உடம்பும் மண்ணாதான் போக போகுது, நம்ம ஆசைகளும் மண்ணாதான் போகுது.
0: அதுலயும் ஒரு வேடிக்கை என்னவென்றால் தேவா, நாங்கள் இருக்கும் போது எத்தனையோ பற்றி அனுபவிக்கணும், அனுபவிக்க முடியாமல் போயினா எண்ணங்களையும் கொண்டிருக்கும். அது வேண்டும் இது வேண்டும், எனக்கு அப்படி வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அதுல ஒரு ஆசை என்ன சொல்லுங்கள் பாப்பன், நான் இறந்ததன் பின்பு என்னை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை. அது அவரால் கண்ணால் பார்க்க முடியாது, ஆனா அந்த ஆசையும் இருக்கின்றது இல்லையா? நான் இறந்தவுடன் எப்படி என்ன எனக்கு கொள் வைக்க வேணும், எனக்கு எப்படி எல்லாம் கர்மங்கள் செய்ய வேணும், எனக்கு எப்படி சமாதி கட்ட வேண்டும், அப்படி ஆசைகளும் இருக்கின்றது இல்லையா? அந்த ஆசைகள்
1: இருக்கு, இருக்கியா இருக்கியா?
0: அந்த ஆசைகளை இவர் பார்க்க முடியாது, கேட்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. மற்றவர்கள் தான், ஆனால் மற்றவர்கள் பார்ப்பார்கள் என்ற எண்ணம் இருக்கின்றது. அங்கும் தனக்காக இல்ல, மற்றவர்களுக்காகத்தான் அது கேட்கப்படும். நான் இருந்தாலும் என்னுடைய பிரேத ஊர்வலம் எப்படி நடக்க வேண்டும் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் பலர். அப்படி இல்லையா, அது மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். நம்ம ஒன்றுக்காக ஒன்றுதான் என்று கூறும்பளை உனக்காக நான் நிகழ்வில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம்.
1: உனக்காக உனக்காக எனக்காக எனக்காக சொல்லியா
0: இன்னும்
1: அனுபவிச்சு முடியாதவங்கள்ட்ட கொண்டு ஒரு பசிச்சவனுக்கு ஒரு வாய் சோறு போட மாட்டாங்க. ஆனா விருந்து விசேஷம்னு சொன்னீங்க வச்சுங்க, அப்படியே வேஸ்டேஜா அப்படியே போகும்.
0: அது மட்டும் இல்ல, அப்படி செய்த உடனே அதுல உடனே வலைத்தளத்தில போட்டு விடுவார்கள். வலது கை கொடுப்பதை இடது கை அறியக்கூடாது என்பது கொடை தானம். ஆனால் இங்கே பெரிதாக நின்று படம் எல்லாம் எடுத்து அதில் எழுத்தெல்லாம் எழுதி அளவு எவ்வளவு எவ்வளவு தொகை என்று கூட போடுவார்கள், எழுதி விடுவார்கள். எவ்வளவு ஒரு சின்னத்தனமான மக்கள், கீழ்த்தரமான புத்தி அந்த புத்தி. அதுக்கு வேற 1000 பேர் லைக்கு லைக்கு லைக்கு என்று போடுவார்கள்.
1: வலைதளம் போட்டுது.
0: நல்லது தேவா, நல்ல விடயத்தை பகிர்ந்து கொண்டோம். வந்து நல்ல விடயத்தை கொண்டு கூறினோம். இந்த உலகத்திலே உள்ளதெல்லாம் நமக்காக இறைவன் தந்திருக்கிறார். சரி, இந்த வேளையிலே நாங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ்வோம் என்பதற்காக என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
1: என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே, இருட்டினி நீதி மறையட்டுமே. அந்த பாடல் கூட தமிழ்நாட்டில் உள்ள சூழ்நிலைக்கு அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சது.
0: வாழ்த்துக்கள். என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே என்று இருக்க வேண்டும். எனக்காக எனக்கு என்ன, எனக்காக மட்டுமல்ல எல்லோரும்
1: அப்படித்தான். அவன் செயல்னு போயிட்டோம்னா நிம்மதியா இருக்கியா?
0: சிறப்பு சிறப்பு, நல்லது. ஒரு பாடல் உனக்காக நான் நிகழ்வு. என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே என்ற ஒரு பாடலை எங்கள் பொன்மனை செம்மல் எம் ஜி ராமச்சந்திரன் ஐயாவின் திரைப்படத்தில் வந்த ஒரு பாடல். அந்த பாடலை எல்லோரும் கேட்டு மகிழ்வோம். நன்றி என் அன்பு தேவா. மீண்டும் நலமாக இருங்கள், பலமாக இருங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி,
1: நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி.
0: மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே அன்புடன் தேவா நாச்சியார் கோவிலிருந்து வந்து உனக்காக நான் நிகழ்வில் சாதாரணமாக எங்களோட பேசுவதோன்று அவரும் பேசி சில விடயங்களை தெளிய வைத்து விட்டு ஒரு பாடலையும் கேட்டு செல்லும் வேளையிலே அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று பார்ப்போம். அடுத்த உறவு அழைப்புக்கு வருகின்றார். அவர் வேறு யாருமல்ல, எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய மல்லிய மகாலிங்கம் என்று தெரிகின்றது. அப்படித்தானே மகாலிங்கம்? வணக்கம் மகாலிங்கம். வணக்கம். நலமாக உள்ளோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? சிறப்பு சிறப்பு. எங்கே நீண்ட நாள் காணவில்லை போல் தெரிகின்றது, பயணம் போனீர்களா?
2: மைத்துனர், ஆமா, என் மைத்துனர் பையனுடைய திருமணம். அதுக்காக வேண்டி 14 போன நானு 21 தான்
0: வந்தேன். எங்க சென்னையில நடைபெற்றதா?
2: இல்ல, நெய்வேலி நகரம்.
0: நான் அங்க நெய்வேலியா சரவணன் கிட்ட போயிருக்கேன். நெய்வேலி,
2: அது அது, ஆமா, அது அவர் இருக்கிறது கிராமம், நாங்க இருக்கிறது டவுன்ஷிப்.
0: அடேங்க அப்பா,
2: அவரு,
0: ஆமா,
2: மைத்துனர் வந்து எம்ப்ளாயா இருக்காரு, நெய்வேலி எம்ப்ளாயி, அதனால அங்க டவுன்ஷிப்ல வீடு.
0: சரி, அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய பயணம், நீங்கள் சென்ற விடயம், உங்களுடைய நண்பரின் திருமண வீட்டுக்காக, இந்த உனக்காக என்றதுக்கு நீங்கள் ஒரு திருமண வைபவத்துக்காக சென்றீர்கள். அதுக்கு காரணம் அன்பு. அன்பினால் நீங்கள் பிணைக்கப்பட்டு, உறவால் பிணைக்கப்பட்டாலும் அன்பினாலே இணைக்கப்பட்டு நீண்ட கால உறவாக இருந்தோடு அவர் வீட்டில் இருக்கின்ற நடைபெற்ற நன்மை தீமைகளோடு பங்கு பெற்றும் வேளையிலே இப்பொழுது மங்களகரமான காரியத்துக்காக பயணம் சென்று வந்திருக்கின்றீர்கள். அதை எங்களுக்காக, எங்களுக்கு அதை புரிய வேண்டும் என்பதற்காக நீங்கள் எங்களுக்கு எடுத்துரைக்கின்றீர்கள். ஏன் நான் இவ்வளவு காலமும் காற்றலைக்கு வரவில்லை என்பதற்காக எல்லாம் ஆக ஆக என்று வருகின்றது பார்த்தீர்களா? அது உனக்காக நான், இதுதான் உனக்காக நான். சரி, அங்க எப்படி இருந்த திருமண வைபவம்? இங்கே மணமகளும் மணமகனும் ஒரே ஊர் தானா, அல்லது வேறு வேறு ஊரா?
2: பக்கம் பக்கம் ஊர்யா, அது அது ஒரு 20-25 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட அவங்க ஊரு. அவரும் வந்து மணமகனுடைய மணமகள் வந்து எனக்கு அண்ணன் பேரன், அண்ணன் பேத்தி.
0: அப்ப அண்ணன் மணமகனும் மணமகளும் உங்கள் உறவினர்கள் தான்? உறவினர்களின் திருமணத்திற்காக உறவினர் சென்று உல்லாசமாக இருந்து மகிழ்வித்து அதை பெருமைப்படுத்தி சிறப்பித்து போட்டு வந்திருக்கிறார்கள். ஆலயத்தில் நடைபெற்றதா அல்லது வீட்டில் நடைபெற்றதா மண்டபத்தில் நடைபெற்றதா திருமணம்? அங்கு தொடர்ந்து இணைய முடியாமல் போய்விட்டதா மகாலிங்கம்?
2: அழைப்பு வந்தது.
0: ஆலயத்திலா வீட்டிலா அல்லது மண்டபத்திலா திருமணம்?
2: மண்டபம்
0: தான்.
2: இருபது அறை உள்ள ரூம், ரெஸ்ட், அந்த இது, பயணிகள் தங்கறது, அந்த பயணிகள் விருந்து ஆலைகள் தங்குற 20 ரூம், பெரிய தியேட்டரா இருந்தது. அப்படியே கல்யாண மண்டபமா
0: மாத்துறது. வாழ்த்து. சிறப்பாக நடைபெற்றிருக்கும் இந்த திருமணம். இந்த
2: அதுல கூட மகிழ்வான டான்ஸ், இந்த டிஜிட் டிஜின்னு சொல்லி சவுண்டு பண்ணுவாங்க, அந்த பாடல்கள் போட்டு மணமக்களை வந்து அழைச்சிட்டு வந்ததும் அந்த சிங்கப்பூர்ல கூட அந்த நிகழ்வுகள்லாம் நிறைய நடக்கும். மணமகள் வந்து அந்த மண்டபத்துல இருந்து மண அறையில இருந்து மணமேடைக்கு கொண்டு வர்றது, அந்த மாதிரி ஒரு 10-15 நடன ஆளுக்கள் வந்து செய்வாங்க. அதுலயும் எங்க ஃபேமிலியில இருந்து ஆல் ஃபேமிலியோட மகளிரும் ஆடவரும் நாங்களும் சேர்ந்து, நானும் சேர்ந்து ஆடின ஐயா. அதுல
0: மணமகளும் மணமகரும் ஆடினார்களா?
2: ஆடினார்கள்.
0: பெருமை
2: ஆடினாங்க.
0: அது இப்பொழுது ஒரு ஒரு புதுவிதமாக பின்பற்றி நடைமுறைக்கு ஒவ்வாத வகையில் கலாச்சாரம் எங்களுடைய தமிழ் பண்பாட்டை மீறி போகின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். என்னவென்றால், தலைக்கு முக்காடு போட்டு மணமகளை குனிந்த தலை நிமிராமல் அழைத்து வந்து உட்கார்ந்த மணமகள் இப்பொழுது மணமைக்கு வரும்பொழுதே துள்ளி ஆடிக்கொண்டு துள்ளிசைக்கு நடனம் ஆடிக்கொண்டு வருகின்றார் என்று பலரும் பரிகசித்து எழுதக்கூடிய வகையில் விழாக்கள் அமைந்து கொண்டிருக்கின்றன.
2: அது ஒரு உறவுகள் வந்து முட்டி மோதிட்டு இருக்கு. இப்பெல்லாம் வந்து உறவுகள் வந்து முட்டி மோதிட்டு இருக்கிற நேரங்களா இருக்கு. ஆனா அந்த திருமணத்துல வந்து எல்லாருமே A to Z, அந்த அதாவது அனைத்து வேண்டவங்களும் வேண்டாத படவர்களும் வந்து இருந்தோம்னா அந்த விழாவில் அனைவருமே மகிழ்ச்சி. பெண்களும் சேர்ந்து, பெண்கள்னா 40-50 உள்ள பெண்களும் என்ன மாதிரி உள்ள வயசு ஆண்களுமே அதுல கலந்துக்கிட்டு மிக சந்தோஷமா இருந்தது.
0: இல்ல, சந்தோஷமா இருந்தது. குத்தாட்டம் போட்டிருக்கார்கள் தான் எல்லோரும். நல்லது. வாழ்த்துக்கள். சிறப்பான கல்யாணம்.
2: நீங்க சொல்றது ஒரு கோணத்துல பார்த்தா அது அநாகரிகமா இருந்தாலும்
0: இல்ல, அநாகரிகம் என்று கூறவில்லை.
2: ஒண்ணு சேர்ந்த பிறகு
0: இல்ல அநாகரிகம் என்று கூறவில்லை. அநாகரிகம் அல்ல, எங்கள் பண்பாட்டுக்கு
2: கலாச்சாரத்துக்கு
0: மணமகன் மணமகள் என்ற பண்பாட்டுக்கு அப்பாற்பட்டு விட்டது என்று கூறுகிறேன் என்று எழுதுகிறார்கள். தலைத்தளங்களிலே எள்ளி நகையாடுவதை, எங்கள் பண்பாடை பற்றி எள்ளி நகையாடுவதை கேட்கும் பொழுது எங்களுக்கு சில வருத்தமாக இருக்கின்றது. அதைத்தான் கூறுகிறது.
2: நான் கல்யாணம் பண்ணும் போது, ஐயா நான் கல்யாணம் பண்ணும் போது பொண்ணை வந்து சொந்த அத்தை, இந்த மாமன் பொண்ணா
0: இருந்தா, அது எப்படி இருந்தாலும் நீங்கள் மணமறையில வைத்து நிமிந்தே பார்க்க மாட்டீர்கள். கண்ணும் அப்படியே குறைந்த, அப்படி இருந்த கலாச்சாரம் இன்று எப்படி சென்று விட்டது? அதற்கு பல நியாயங்கள் கூறுகிறார்கள். அதில் ஒன்றும் இல்லை, அது அவர்களுடைய விருப்பம். அவர்களுக்காக அவர்கள் ஆடுகிறார்கள். அந்த இடத்தில் தான் அவர்கள் குத்தாட்டம் போட்டு ஆடி மகளலாம் என்றால் அதை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனையோ பாடல்கள் அவ்வளவு இருக்கும் பொழுது இந்த மண்டப அலங்கார ஒழுங்கமைப்பாளர்கள் இது மற்றவர்களுக்கு அடுத்த அன்று ஒரு விழாவிலே இங்கே நான் பார்த்தேன், ஒரு மரணச்சடங்கிலே ஒரு சம்பவம், அதை நான் எழுதி அதை குறிப்பிட்ட போது எல்லாரும் தானே செய்கிறார்கள், நாங்களும் செய்கிறோம் என்றதை கூறினார்கள். அப்பொழுது நான் புரிய வைத்தேன், அது அல்ல. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். அதாவது அவர்களுடைய விருப்பம், அவருடைய பணம் இருக்கின்றது, அவருக்கு செல்வாக்கு இருக்கின்றது, எங்களுடைய திருமணத்தை பற்றி 4 பேர் பேச வேண்டும் இப்படி என்றதுக்கும் ஒரு விளம்பரம் செய்யலாம், அப்படி என்றும் செய்யலாம். வாழ்த்துக்கள், சிறப்புகள். நல்லது. இன்று இந்த உனக்காக நான் நிகழ்விலே நீங்கள் திருமணத்துக்காக சென்று வந்த வேளை உங்களுடைய பயணம் எப்படி இருந்தது?
2: மிக மகிழ்ச்சியா இருந்தது.
0: சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. அங்கே இந்த திருமண வைபவத்திலே என்ன பாடல் அநேகமாக எல்லோரும் மகளக்கூடிய வகையில் அமைந்த பாடல் எதுவாக இருக்கும்? நிறைய பாடல் வந்திருக்கும், பாடியிருப்பார்கள் இசைத்தட்டிலே. என்ன பாடல்?
2: அதெல்லாம் அந்த டிஜின்னு சொல்ற அதுல வந்து நிறைய பாடல் போட்டாங்க. அந்த பொட்டலமிட்டாயே,
0: இந்த பாடல்கள் திருமணத்துக்கு போட்டார்கள். பொட்டலமிட்டாயி பாடல்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள். இந்த வாராயன் தோழி வாலிய வல்லாண்டு என்றெல்லாம், வாலிய வாராயன் தோழி வாலிய வல்லாண்டு எல்லாம் மறைந்து விட்டது.
2: அது நாங்களே பாடணும், அது மைக்கு இல்ல, மண்டபம் அதர்ற அளவுக்கு நாங்க எல்லாருமே
0: குளறை விட்டியா குளறி
2: பெரிய
0: ஏன் அதற்கு ஏன் அவர்கள் ஒரு ஒலி ஒலி ஒலிபெருக்கி ஒன்றும் தரவில்லை.
2: அது டிஜி, அதான் டிஜின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புதுசா, அதாவது
0: அது எப்போ வந்தது ஐயா? டிஜி எப்போ வந்து களியாட்டங்கள் இந்த மது புதையில இருந்து ஆடி கழிக்கிற இடங்களுக்கு எல்லாம் இந்த டிஜி தான் இருக்கு. ஏன்னா அது எழுத்துக்களும் முழங்காத சொல்லுகளும் டாங்கடா டாங்கடாண்டு அடிக்கிற பாடல்களுக்கு அந்த இதை போடுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்காக இப்படி விளம்பரத்தை செய்வார். இவர்களும் அடைய அது நல்ல சிரமம், இதெல்லாம் அடுத்தவன் செய்கிறானே என்று நாங்களும் செய்கின்றோம். அதில் ஒன்றும் இல்லை, சிறப்பு. அப்போ நீங்களும் பாடி மகிழ்ந்து வந்திருக்கீர்கள், சிறப்பான திருமணம், அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் வாழ்த்துகிறோம். சரி, இன்று நாங்கள் என்ன பாடலை கேட்டு மகிழ்வோம் மகாலிங்கம்?
2: அந்த அது அதில் மிக அந்த டான் அந்த இதில் வந்து இந்த பாட்டுக்கு நான் ஐயா இந்த பொட்டலை மிட்டாயின்னு சொல்லிட்டு.
0: அது என்ன ஐயா பொட்டலை மிட்டாயி என்றால்?
2: அது இந்த ஒரு சேதுபதியும்
0: பொட்டலை மிட்டாய் என்றால் என்ன? எனக்கு யார் பாடுனது எவர் நடித்தது தேவையில்லை, பொட்டலை மிட்டாயி என்றால் என்ன என்று கேட்டுக்கிறேன்.
2: அந்த வாசகம் அது பொட்டலம் மிட்டாய்னா அதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளையில வந்து பொட்டலம் ஊருக்கான்னு ஒண்ணு வந்தது.
0: இல்ல நான் கேட்டது பொட்டலம் மிட்டாய் என்றால் என்ன?
2: அதான் அது அதே மாதிரி அது வந்து அதுக்கு முன்னாடி வந்து இதுல கண்கோணா இருக்கு இல்லைங்க, அது வந்து இலையில வச்சு கொடுத்தாங்க. அது அது அது கொடுத்தாங்க அந்த பழைய காலத்துல அந்த மாதிரி இலையில வச்சு அந்த உன்னோட ஒன்று ஒட்டக்கூடாதுங்கிறது மாதிரி மிட்டாய்கள்லாம் வந்து கசகசப்பு கொடுத்துருவான். அப்ப எல்லாம் வந்து பெரிய பாட்டில தான் போட்டு வைப்பாங்க, அதுக்க வந்து பொட்டலம் மிட்டாயின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க.
0: சரியான கருத்தாகப்படவில்லை நீங்கள் கூறுவது, பார்ப்போம் மற்றவர்கள் கூறுகிறாரு. உங்களுக்கு இன்று பொட்டலம் மிட்டாய் என்ற பாடல் கேட்க போகணும். நாங்கள் எல்லோரும் உங்களோடு சேர்ந்து
2: என் பொட்டலம் மிட்டாய
0: வாடி என் அதுவும் வாடி என் பொட்டலம் மிட்டாய் என்ற பாடல் சிறப்பான பாடல். மணமகள் சிறப்பான மணமகள் சிறப்பான மனமானுக்கு சிறப்பான வாழ்த்து பாடலும் மகிழ்ச்சியான பாடலும் பார்ப்போம். வேறு இந்த பொட்டல மிட்டாய் என்பதற்கு வேறு என்ன கருத்து வருகின்றது? நன்றி மகாலிங்கம் அவர்களே, மீண்டும் சந்திப்போம், வாழ்த்துக்கள்.
2: நன்றியா. இன்னொரு கோரிக்கையா, ஒரு ஒரு இது ஒரு மிஸ்ஸிங் வந்து என்னுடைய அந்த கல்யாணத்துல இருந்துகிட்டு இருந்ததுனால பசங்க எல்லாம் என் பேரெல்லாம் வந்து நிறைய அந்த செல் எல்லாம் வச்சுட்டு இருந்ததுனால அன்பு உறவு வந்து விடுபட்டு போச்சியா, டெலிட் ஆயிடுச்சியா? அதை எனக்கு கொஞ்சம்
0: அனுப்பிச்சோ
2: போடவோ எனக்கு அன்பு
0: அன்பு
2: அன்பு மட்டும் பாக்கிலாம் இருக்கு.
0: அன்பு உறவுகளுக்கு இல்லையா நீங்கள்
2: அன்பு
0: உறவுகளுக்கு உங்களை இணைக்கப்படும். நீங்கள் இல்லாமல் வாழ்த்துக்கிறீங்க.
2: வர்றான்னு சொல்லவும் முடியல, உங்களை வரவேற்க எழுத முடியல. நேரம் இருக்கு, வாங்க பேசலாம் இருக்கு. இன்னொரு இது
0: அன்பு உறவுகளுக்கு உங்களை இணைத்து விடுகிறோம். நன்றி மகாலிங்கம், இணைத்து விடுகிறோம்.
2: நன்றி.
0: அடுத்த உறவாக வந்துவிட்டார் எங்களுடைய நாகப்பனவர்கள். வணக்கம் நாகப்பனவர்களே, வணக்கம். தானாக வந்த சந்தனம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்.
0: என்னுடைய பகல் நேரத்தை தந்து இணைந்து கொண்டு நீங்கள் வணக்கம் கூறி நானும் உங்களுக்கு இரவு நேரத்தை கொடுத்து வணக்கம் என்று கூறி வரவேற்கின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமும்
0: வளமும் நிறைந்து இருக்கின்றீர்கள், வாழ்த்து. இன்று உங்களுடைய கோவை மாநிலம் மப்பும் மந்தாரமாயிருக்கின்றதா, சற்று வெயிலோடு இருக்கின்றதா, எப்படி இருக்கின்றது? கொஞ்சமாக வெயில் அடித்த குடுகுழு என்று இருக்கின்றது. குடுகுழு மனிதன் தான் ஐயா நீங்கள், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, இந்த வெயில் மழை தூறல் இந்த மப்பு தூவானம் எல்லாம் யாருக்காக? அனைவருக்குமாக. அதிலே சிலருக்கு பொருந்தும் சிலருக்கு பொருந்தாது இல்லையா
3: நாகப்பன்?
0: இப்ப மப்பும் மந்தாரமாக இருந்தால் எங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு மப்பும் மந்தாரமாக இருந்தால் அந்த தங்களுடைய விவசாயத்திலே வெயில் வெப்பம் வேண்டும், உலர வைக்க வேண்டும் போன்றது. மப்பு என்பது அதாவது வந்து மப்பு என்பது வெயில் இல்லாத ஒரு நிழல் போன்ற வெளிச்சம்,
3: வானத்தை மேகம் போடிய சூழல்.
0: அந்த மந்தாரம் என்பது மழை மேகங்கள் வெயில் அணுக்களை மறைத்து கொண்டிருக்கும் பொழுது அது மந்தாரமாக இருக்கும். அந்த வேளை மழை வருவது போன்றும் இருக்கும், இல்லாமலும் இருக்கும். மப்பு என்பது சூரியனுக்கு மேலாலே ஒரு கருமேகம் படர்ந்து செல்லும் பொழுது இந்த மப்பு. மப்பும் மந்தாரமும் நீடிப்பது இல்லை. மப்பும் சில நிமிட நேரங்கள் அல்ல சில மணி நேரத்துக்கு மப்பாக இருக்கும். மந்தாரமும் மலை மிக கூட்டங்கள் கருக்கட்டி கூடும் பொழுது கொஞ்சம் குளிரோடு சேர்ந்ததாக இருக்கும் மந்தாரம். மப்பு நேரத்தை விட மந்தாரத்தில் உணர்வு வித்தியாசமாக இருக்கும். மழை வரும் பொழுது மந்தார மலையே என்று பாடல் இருக்கின்றது, மப்பு மலையே என்று பாடல் இல்லை. கவனித்து பார்த்திருக்கலாம்,
3: மந்தார மலர்னு ஒரு பாட்டு இருக்கு.
0: அது மந்தார வேளையிலே பூர்க்கின்ற மலர், உயில் பொப்ப காலத்தில் பூர்க்காலும் மந்தார நிறத்தில் மலர்ந்திருக்கும் சிறப்பு. ஆனா இவையெல்லாம்
3: தெரிஞ்சு
0: மப்பு ஐயா, அதுக்கு தண்ணி அதிகமா இருந்தா பெரும் ஐயா மப்பு. இதுக்கு தண்ணி இல்லாத ஐயா மொய்ப்பு. அது உண்மையில மப்பு இல்லை, மொய்ப்பு மப்பாக கூறப்படுகிறது. மொய்ப்பு மது உள்ளே போய் மொய்த்து விடும் அவருக்கு, கண்ணெல்லாம் அப்படியே எங்கே இருக்குன்னு அப்படி புறம் கால் நடையெல்லாம் தள்ளாடியா மப்போடு அது அது அது மொய்ப்பு மப்பாக வந்து விட்டது பேர்ல. என்ன கூற பேசுற வார்த்தைகளே வாய் தடமாறி பேசுற வேளையில் கூட ஒரு மயக்க பேச்சு தானே. அதான் அந்த மப்பு அந்த அந்த மொய்ப்பு மாப்பண்ட வந்து விட்டது. அடே யார் அப்படின்னு அவர்கள் வெளியே ஞானிகள் யோகிகளா எல்லாம் பேசுவார்கள் எல்லாம் மப்பு இல்லை அது மொய்ப்பு இல்லை. ஏனென்றால் அந்த தேனி தேனுண்ட மொய்ப்பிலே தான் உறங்குகின்றது, தூங்குகின்றது, மயங்குகின்றது. மொய்ப்பு அதை நாங்கள் மாப்பண்ணு கூறுவதில்லை. ஆனால் பேச்சு வழக்கிலே மாப்பண்ணு கூறிவிடுகிறோம். மறைக்கப்படுவது உணர்வை மறைக்கப்படுவது நல்லது. அப்ப இந்த மந்தாரமும் மப்பும் மந்தாரமும் சேர்ந்திருக்கின்றது. தனிய மப்பு இல்லை, மந்தாரம் தனிய மந்தாரம் இல்லை. மப்பு வந்து அது மந்தாரமாக இருக்கின்றபடியால் சில சமயம் அந்த மந்தாரம் மழையாக மாறலாம். மப்பு மழையாக மாறால் விலகி சேர்ந்து வெயில் வர பார்க்கும். மந்தாரம் அப்படி இல்லை. நம் முன்னோர்கள் தந்த பதங்கள் அத்தனையும் அர்த்தமுள்ளதும் அவர்கள் காட்டிவிட்டு சென்ற பழக்க வழக்கங்கள் அத்தனையும் நிதர்சனமானதும் எங்களுக்கு பயன்படக்கூடியதும் மனித வாழ்க்கைக்கு சுபீட்சம் தரக்கூடியதும் தான். இப்பொழுது அதெல்லாம் மாறி மீறி கண்டதையும் நாங்கள் கொண்டு கடைபிடித்துள்ளோம். அடுத்தவன் செய்கின்றானே என்பதற்காக செய்கின்றோம் ஒவ்வொன்றை.
3: இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மகாலிங்க சொன்னாரு பாருங்க,
0: ஆமா
3: கலாச்சாரமே மாறி போச்சே
0: முடிஞ்சு.
3: டிஜே எல்லாம் எந்த இதுல போட்டாங்க முந்தா காலத்துல?
0: அது உண்மையில டிஜே வாரது இந்த கேளிக்கை உறிஞ்சு போட்டு ஆடுகிற நடன கேளிக்கைக்கு தான் அந்த பாடல்கள் போடுவார்கள். அந்த அந்த கூட்டத்துக்குள்ளேதான் இருக்கும். அதையெல்லாம் நாங்கள்
3: பாய்ப்போம்.
0: மற்றவர்கள் செய்கிறார்கள் என்று இவர்களும் சேர்த்துக்கோ. இந்த பொட்டல மிட்டாய் என்ற பாடல் ஒன்று இருக்கின்றது ஐயா, நீங்களும் இந்த பாடல் முன்பு கேட்டீர்கள் என்னட்ட. இந்த பொட்டல மிட்டாய் என்றால் சரியான கருத்து என்ன? உண்மையில எனக்கு புரியவில்லை.
3: அந்த கவி இருக்கே தெரிஞ்சிருக்காது ஐயா.
0: மாளிகம் கூறினார் இதை இலையில வச்சு மடிச்சு பொட்டலம் போத்தல் எல்லாம் கலந்து மாறி கூறுகிறார். புரியவில்லை சரியாக. பொட்டலம் என்றால் துணியிலே அல்லது சரையிலே, சரை என்று இந்த கடதாசியில சுத்தி கையிலே கொடுப்பது பொட்டலம். பொட்டலமா கட்டி கொடுப்பார்கள். அடுத்தது இந்த ஞானிகள் இந்த சன்னியாசிகள் எல்லாம் பெறுவார்கள் வீட்டுக்கு விட்டு தோளிலே ஒரு பொட்டலத்தை தொங்க விட்டு அதுக்குள்ளே நெல் அரிசி கொடுக்கிற பண்ணங்களை கொண்டு பொட்டலத்துக்கு கொண்டு போவார்கள். அடுத்தது பத்திரமாக இருப்பதற்காக அவர் ஒரு கருத்து சொன்னால் அந்த ஈரப்பதம் இல்லாமல் மற்றதில் ஒட்டாமல் இருப்பதற்காக பொட்டலத்தில் வச்சு கொடுக்கும், கையிலே வைத்தால் ஒட்டி கொண்டிருக்கும். அப்படி என்று பல கருத்துக்களை எடுக்கலாம். அப்படி ஒரு பொட்டல மிட்டாயாக வாடி பொட்டல மிட்டாயே என்ற கருத்தோடு இந்த ஏனென்றால் அதில் கருத்து என்னவென்றால் வாடி பொட்டல மிட்டாய் அது ஒரு இனிப்பான ஒரு இனிப்பை பொட்டலத்தை சுற்றி பாதுகாப்பாக கொடுக்கப்படுகிறது என்பதனைய நான் புரிகிற கருத்து. இப்போ பகிரங்கமாக ஒரு இனிப்பை கையிலே கொடுப்பதவே அது பொட்டலமாக சுற்றி மறைக்கப்பட்டு கொடுத்தால் பண்புடன் வாழ்ந்த ஒரு பெண்மகளை பகிரங்கமாக கொண்டு மனமுறையில் பக்குவமாக கொண்டு வருகின்றார். அப்ப பொத்தி வளர்க்கப்பட்ட பெண்ணே என்ற கருத்தை தான் அந்த பாடலே ஒரு ஆண் பாடுகிறார் என்று நான் நினைக்கின்றேன். கவிஞர் அப்படி எழுதி தந்தாரோ அல்லது வேறு கருத்தோ கொடுத்தாரோ தெரியவில்லை என்று நான் நினைக்கிறேன். பொட்டலம் என்பது அதுக்குள்ளே இருக்கின்ற பொருளை பாதுகாப்பாக வைக்கின்றது. பொட்டலம் பொட்டலம் பொட்டலமாக கட்டி வைப்பார்கள். இப்பொழுது நீர்
3: கட்டி கட்டி கொடுப்பாங்க.
0: ஆமா, இப்ப அதை நாங்கள் இன்னும் ஒரு வழியிலே பார்த்தால், இப்ப மழை பெய்து வெள்ளம் வந்து ஒரு வீதியை குறுக்கிட்டு ஓடுவதென்றால் அதை அணை கட்டுவதற்காக மண்களை பொட்டலம் பொட்டலமாக கட்டி வைப்பார்கள். மண்மூடைகளை அதையும் அது மூடை என்று கூறுவது. இந்த சிறிதாக சுத்தி கொடுப்பதை பொட்டலம் என்று கூறுவது என்று நான் நினைக்கிறேன். பொட்டலமாக வழிப்போக்கர்கள் அந்த நாளையிலே பொட்டலமாக பொட்டலத்துக்களை தான் உணவுகளை வைத்து அப்பெல்லாம் பெட்டி மூடி கைப்பட்டி சாப்பாட்டு பெட்டி என்று இல்லை, சுலபமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கக்கூடியதா. இப்ப வாடி என் பொட்டல முட்டாய், சும்மா முட்டாய் அல்ல அது. ஒரு பெண் வரும் பொழுது தன்னுடைய காதலியை அவர் அணைக்கும் பொழுது அவர் சுத்தமாக மற்றவருடைய கைப்படாத ஒரு பக்குவப்படாத மற்றவருடைய ருசி பார்க்காத சுவை பார்க்காத ஒரு புதிய முட்டாய், அதுவும் பொட்டலத்திலே பாதுகாத்து தரப்பட்டிருக்கின்றது. அப்படி கருத்து
3: எடுத்து இருக்கும். ஒரு 80 கிலோ இருக்கும்.
0: அப்படியா? அது அதெல்லாம் நடிப்பு தானேயா? அந்த நான் இப்ப நாங்கள் எடுத்துக்கொண்டது பொட்டல முட்டாய் என்றால் என்ன? சாதாரணமாக போத்தல் பார்வைக்கு வைத்திருப்பார்கள், அது கண்ணாடி பார்த்து போத்தல், அதுக்குள்ளே இருப்பது வெளியே தெரியும், ஆனால் பொட்டலத்துக்களை வைத்தால் தெரியாது இல்லையா? அப்ப ஒரு பெண்ணாகப்பட்டது அப்படி இருக்க வேண்டும், அப்படி இருந்தது என்னுடைய பெண் அப்படித்தான். பொட்டல மிட்டாய் வாடி என் பொட்டல மிட்டாயே. அதை நவீன இசைகளோடு போடும் பொழுது அந்த இலக்கண கருத்துக்களை நாங்கள் மறந்து போகக்கூடிய எங்களுக்கு புரியாமல் இருக்கின்றது. டங்கட டங்கட டங்க, எந்த வீடு செத்த வீட்டுக்கு போனாலும் அதே தாளம்தான், திருமணம் வீட்டிலேயும் அதே தாளம்தான், ஆடம்பர ஆட்டம் பாட்டம் இல்லாததுக்கும் டங்கட டங்கட டங்கட டங்கட தான். அந்த டப்பாங்குத்தி இசையைத்தான் போட்டு மாறி மாறி அடித்து விட்டு புகழும் பெயரும் எடுத்து இசை அமைப்பாளர் அதைத்தான் ரசிக்கின்றார்களாம். குழந்தைகளுக்கு அதுதான் புரிகின்றதாம். நீலவண்ண கண்ணா வாடா என்ற வந்த பாடல் இன்றும் குழந்தைகள் பாடுகின்றதுகள் தானே. அதனால் எங்களுக்கு எங்களுடைய கலாச்சாரங்கள் எல்லாம் மாறி போய்விட்டது, ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் பின்பற்றல் தங்களுக்காக அல்ல, அடுத்தவர்களுக்காகத்தான் நாங்கள் செய்ய விரும்புகிறோம். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய மானத்தை எங்கள் மேனியை பாதுகாக்கிற வேளையிலே அதற்காக நாங்கள் ஆடைகளை அணிகின்றோம். அந்த ஆடைகளை அணியும் பொழுது நாங்கள் ஒரு வேர்ட்ஸ் ஒரு வார்த்தை கூறுவோம். ஒரு ஆடையை வாங்கும் பொழுது ஒரு ஒரு மேலங்கிய தென்னிலும் வாங்கும் பொழுது மற்றவர்கள் பார்த்தால் என்ன நினைப்பார்கள் என்று ஒரு எண்ணம் மனதுக்கு வந்திருந்து அடுத்தவர்களுக்காகத்தான் நாங்கள் வாழுகிறோம் வாங்குகிறோம் இல்லையா ஐயா? அதனுடைய உபயோகம் அதன் உபயோகம் உற்பத்தி தரம் அதை நினைக்க மாட்டார்கள். மற்றவர்கள் பார்த்து கூட மற்றவர்கள் பார்க்கும் போதும் இவர் இப்படியெல்லாம் வணிகின்றாரே என்று எண்ணக்கூடிய வகையில தான் அதை நாங்கள் நினைக்கின்றோம். அன்று இங்கே கனடாவில் நடந்த ஆரம்ப காலத்தில் நாங்கள் வந்தபோது ஒரு மரணச்சடங்கு விட்டால் அவ்வளவு வேதனோடு, அது உறவினர்களாக அல்ல எங்கள் உறவர்கள் எங்களுடைய தமிழர்களுக்கிலே எங்கள் இனத்துக்களே ஒன்று நடந்து விட்டால் அவ்வளவு வேதனையோடு, எங்களுடைய நாட்டு கலாச்சார வழக்கம் எங்கள் நாட்டிலே வந்த கலாச்சாரம் கிராமத்துக்கு கிராமம் ஊருக்கூர் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், ஆனாலும் துன்பமும் சோகமும் பிணைந்திருக்கும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கடமைகள் செய்வதற்கு, அது சைவ மகனா அல்லது இந்து மகா என்ன கிறிஸ்தவ மதகனா அல்லது ஒரு இஸ்லாமிய மதனாக இறங்கிவிட்டான், அந்த கலையை நாங்கள் அந்த கலாச்சாரத்தை அந்த பண்பாடுகளுக்கு ஏற்ற வகையை நடத்துவது கடினமாக இருந்தது. ஆனால் முக்கியமானவற்றை நாங்கள் இழக்கவில்லை இன்றும். ஆனால் இன்று நவீனங்கள் வந்தவுடன் அங்கே கடைபிடிக்கப்பட்ட சில விடயங்கள், அதுக்கு அந்த குருமார் அந்த அந்த சவண்டி என்று சொல்லுவார்கள், அந்த ஈமக்கிரியை செய்கின்ற அந்த புரோகிதர்கள் அவர்கள் கடைபிடிக்கும் விதம் நான் எழுதி பேசிவிட்டேன். பிடித்தது பிள்ளையான வழியில் நீங்கள் கொண்டு செலுத்துகிறீர்கள். அதை நடத்துபவர்கள் ஒரு மகன் வந்துகிறான், உங்கள் எல்லாரும் தானே செய்கிறார்கள், எல்லோரும் தானே செய்கிறார்கள், எல்லோரும் செய்தால் நாங்களும் செய்ய வேண்டுமா? எங்களுக்குன்ற ஒரு பண்பாடு இருக்கின்றது அல்லவா, ஒரு முறை இருக்கின்றது அல்லவா, அதை மீறி நாங்கள் செய்ய முடியாது தானே அம்மா? என்று அவர்களுக்கு பதில் கொடுத்தேன். நான் முதியவர், ஒரு ஆசிரியராக இருந்தவர், நாலு பேருக்கு என்னை நன்றாக தெரியும், இந்த விழாக்களிலும் நின்று நான் வழி நடத்துபவன், தெரிந்ததை கூட நல்ல பண்பாடு, இதிலே இப்படியாக செய்கிறீர்கள், அறியாமை காரணம்தான், அறியாமை தான் காரணம், அறியாமை ஒன்று இருந்தால் காரியமில்லை, திருத்திக் கொள்ளலாம், இன்னொன்றை பார்த்து அதைவிட மிகையாக செய்ய வேண்டும் என்று எண்ணுபவர்களை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா நாகப்பன்? அந்த அது கருத்து வந்து எங்களுடைய சந்திப்புகளிலே அதெல்லாம் அதை பற்றி பேசப்பட்ட பொழுது, இங்குள்ள இப்பொழுது இருக்கிற சந்ததியினருக்கு எங்கள் நாட்டு பண்பாட்டு புழுமியங்கள் தெரியாது, தெரிய காரணமும் இல்லை, சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே இங்கு வந்துவிட்டே வேறு என்ன தலைமுறைகள் தலை முன்னின்று நடத்துகிற சம்பவங்கள் எல்லாம் விழாக்கள் வருகின்றது அல்லவா? இப்போ நாங்கள் முன்னின்று நடத்தின விழாக்களில் எங்களுடைய பாரம்பரிய முறையை கைவிடாமல் செய்து கொண்டு வந்தோம். இரண்டாவது தலைமுறையாக இங்கு வந்து வளர்ந்து ஆளாகி இருக்கின்ற வயதுடைய பிள்ளைகள் அதை நிர்வகிக்கும் போது தங்களுக்கு தெரிந்த வகையிலே செய்கிறார்கள். அதிலே சில திருத்தங்களை நாங்கள் காட்ட வேண்டியது எங்களோட கடமை, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவர்களுடைய கடமை. ஆனால் அது அவர்கள் புரியவில்லை. அதற்காகத்தான் ஒவ்வொரு மதத்திலும் ஒரு மதத்தலைவர் இருக்கின்றார். இந்த மதம், இந்த சமயம் வந்து சமுதாயத்தை சீர்திருத்துகின்ற ஒரு வழி. அந்த சமய தலைவர்கள் அதை கூற வேண்டும். ஏனைய சமயங்களிலே பாருங்கள், கிறிஸ்தவ சமயத்திலே ஒரு அங்கே ஒரு விழா நடந்து ஒரு பூசை நடந்துவிட்டு அந்த கிறிஸ்தவத்துக்கு அதுக்கு தலைமை தாங்குற அந்த பாதிரியார், அதை பற்றிய விளப்பங்கள், அதை பற்றிய சம்பவங்கள் சாட்சிகளோடு அவர் அங்கே பிரசங்கிப்பார். அதே போன்ற இஸ்லாமிய மதத்திலேயும்
3: இருக்கின்றது.
0: எங்கள் மதத்திலே அதை காணவில்லை. ஐயர் தான் நினைத்த வாட்டுக்கு இதையும் செய்து கொண்டு போகின்றார். அங்கே பூசை நடத்துபவரும்
3: என்ன
0: பேசுறாரு தெரியாது, ஒன்று போக அதை பேச வைக்கிறார்கள். அதை ஒரு பெரிய விழாவை, ஒரு பெரிய பூசையை நடத்துபவர் கையிலே தற்பெல்லாம் போட்டு ஏன் போடுகிறோம், எதற்காக போடுகிறோம், இது எதற்காக என்று கூறுகிறார்கள். மரண சடங்குகள் எல்லாம் இங்கே அந்த புரோகிதர் செய்ய வேண்டியதை நான் செய்ய வேண்டிய, என்னை போன்றவர்கள், நான் மட்டுமல்ல என்னை போன்றவர்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. எதற்காக வாய்க்கரிசி, எதற்காக அரப்பு, அந்த அரப்பு யார் யார் வைக்க வேண்டும், எவர் அளவ வேண்டும், எவர் தூக்க வேண்டும், இதுக்கு இது எப்படி விளம்பரம் வேண்டும் என்று கூட நாங்கள் காட்டி கொடுக்கின்றோம். அது எங்களோட கடமை. எங்கள் பண்பாடு அழியக்கூடாது. எங்களுக்கு ஒரு இது இங்கே செத்தவனுடைய என்னவோ எங்க
3: கிடந்தான்,
0: செத்தவன் தல வடக்க கிடந்தான கிழக்க கிடந்தான் என்ற அளவுக்கு வந்து விட்டது. இப்ப ஏன் செய்கிறோம் என்று ஒன்று காரணம், இது ஒரு பகிரங்கமாக நடக்க வேண்டியது எல்லாம் அது அதை பேருந்து வலை புத்தகத்தில போட்டு வலைத்தளத்தில் அதை போட்டு பெரிதாக எண்ணி என்ன ஐயா இது கலாச்சாரம் அப்படி அப்படி என்றால் கால நாங்கள் இப்படி மாறும் பொழுது காலநிலை ஏன் மாறக்கூடாது? இறைவனால் படைக்கப்பட்ட பிரபஞ்சம் ஏன் மாறக்கூடாது? மாற்றது காரணம் அதுதானே, எங்களுடைய வாழ்க்கை முறை தான், நாங்கள் கடைபிடித்த வேலைகள் தானே. பாருங்கள், நாட்டை அழித்து அங்கே காட்டை அழித்து போட்டு நாட்டை உருவாக்கி விட்டால் நாட்டிலே வருகின்ற வெள்ளத்திலே இருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற வழியை அவர்கள் தேடவில்லை. வியாபார நோக்கத்தோடு தான் அதை அழித்து செய்திருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு சென்னையை எடுத்துக்கொள்ளுங்கள், என்ன நடந்தது? ஒரு ஒரு ஒரு கடற்கரை பிரதேசம் தானே அது. அங்கே விழுகின்ற தண்ணீர் எல்லாம் ஆற்றுக்கு அழகாக ஓடிச் செல்லக்கூடிய வடிகால் அமைத்திருந்தால் ஏன் இது குளத்துக்கு மண்ணை கட்டி போட்டு அதுக்கு வீட்டை கட்டி போட்டு அந்த தண்ணியை வெளியேற்றுவதற்கு வழி தெரியாமல் இருந்திருக்கின்றார்கள். அதெல்லாம் வியாபாரம், அதெல்லாம் வியாபாரம், வியாபாரம் ஐயா. விளம்பரத்தை மட்டும் செய்வார்கள், அது இது அப்படி இருக்கு இப்படி இருக்கு, கடைசியில தலையில கையை வைக்கின்றார்கள். கடலுக்குள்ளே ஓட வேண்டிய ஓடத்தை வீட்டுக்குள்ள வீட்டுக்கு வீடு பக்கத்துல ஒழுங்கில ஓடினார்கள் ஒரு காலத்திலே. உண்மைக்கு பண்பாடு என்பது எங்கோ சென்று விட்டது. அதனால் எங்களுக்கு இவ்வளவு மாற்றம் இருக்கும் பொழுது ஏனையவர்களுக்கு எப்படியெல்லாம் மாற்றம் ஏற்படும்? அப்ப இயற்கை மாறிவிட்டது என்று நாங்கள் கூறுகின்றோம். வெள்ளம் பாய்ந்தோட வேண்டிய இடத்தை மறைத்து கட்டி மதிலை கட்டிவிட்டால் எப்படி வெள்ளம் பாய்ந்தோடும்? மழை எப்பொழுது ஒரு அளவு வைக்க போகின்றது, அது இயற்கை. இந்த வரியம் ஆறாங்குளம் மழை என்றால் அடுத்த வரியம் பத்தாங்குளம் போகும், அதுக்கு அடுத்த வரியம் ரெண்டாங்குளம் வரும், அது ஏற்றக்கம் இருக்கும். அப்ப இயற்கை மாறுவதற்கு காரணம் நாங்கள் மலை தடை இருந்தது, மலைகளை வெட்டி வீதிகளை அமைத்து கட்டிடங்களை அமைக்கின்றார்கள். பெருங்காடுகள் பெரும் மரங்கள் இருந்தால் அந்த மரங்கள் எவ்வளவு தூரம் மண்ணுக்கு பாதுகாப்பானது? பூகம்பம் அப்படி ஏற்படுகின்றது, மண்ணின் பிடிப்பு இல்லாததால்.
3: ஐயா வெளிநாட்டுல எல்லாம் வீட்டை கட்டி நீச்சல் குளத்தை வைப்பாங்க வீட்டுக்குள்ள,
0: இங்க நீச்சல் குளத்துக்கே வீடு கட்டுறாங்க.
3: மேல்மட்டத்திலிருந்து
0: மேல்மட்டம் வரைக்கும் ஐயா லஞ்சமும் ஊழலும் இருக்கின்றது. அந்த இங்கேயெல்லாம் வீடு அமைப்பு திட்டத்திலே அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டத்துக்கு அமைய எந்த கட்டிட கலைஞரும் கை வைக்க முடியும். எந்த பெரிய கட்டிட கலைஞர் நிபுணத்துவம் பெற்றவர் வந்து கட்டும் வீடுகள் கூட அத்திவாரம் போடுவதற்காக நிலத்தை தோண்டுவதில் இருந்து உச்சத்திலே கொண்டு வந்து கோப்பிதமாக்கி விட முடியும் வரையும் பகுதி பகுதியாக அரசாங்கத்தினுடைய சிபாரிசை கட்டி அது ஓதரைஸ் அதாவது அதிகாரப்படுத்தினாத்தான் உத்தரவாதம் கொடுத்தாத்தான் ஒரு கட்டிடத்தை கட்ட முடியும். இங்கே முதலிலே அவர்கள் பார்த்து கொள்வது நீர்நிலை, அந்த இதைத்தான் பார்ப்பார்கள். இந்த இடத்தில் வீடு கட்டினால் இந்த நீர் எப்படி செல்லும் வழியாலே அதைத்தான் முதலில் பார்க்க. இந்த வீடு இங்கே எந்த வீடுகளும் அப்படி அந்த பிழையினாலே வருவதில்லை. இப்பொழுது அண்மையிலே ஒரே நேரத்தில் தொகையாக தண்ணீர் கொட்டுண்டபடியால் தான் தங்கி நின்றது. உடனே வந்துடும் ஐயா, முடிவதற்கு முன்னே வீடு வித்து போடுவார்கள் முடிவதெல்லாம். இங்கே அந்த நான் நேற்று கூறி இந்த பெருமழை பொழிந்து மொன்றியாலே அநேகமான மக்கள் வீட்டுக்குள்ளே வெள்ளம் புகுந்து விட்டேன் என்றால் நிலகரை வீடுகள் இங்கே பல உண்டு. ஒவ்வொரு வீடுகளுக்கும் நிலகரை உண்டு. அந்த வேளையிலே நீர்மட்டம் பார்த்து செய்தார்கள். ஆனால் நீர்மட்டம் அளவுக்கு அதிகமாக ஒரு நாள் முழுக்க தொடர்ந்து பெய்யும் பொழுது அந்த தண்ணீருடைய நிலை உயர்ந்து வெளி தண்ணீர் அப்படியே வந்து பள்ளமான இடங்கள் இறக்கமான இடங்கள் எல்லாம் பூந்து விட்டது. ஏன்னா அந்த வள்ளம் பாய்ந்தோடி சென்று கடலுக்கு சேரும் வழியில் அளவுக்கு மறைவிட்டது. அதனால் தான் ஏற்பட்டது. மற்றபடி வடிகால் பிரச்சனையோ செல்லும் பாதைகள் தடைப்பட்டோ ஏற்படவில்லை.
3: புரியுது. வடிவேல் ஒரு ஜோக்ல வச்சிருந்தாரு இல்லங்கய்யா,
0: கிணறே கிணத்தையே காணவில்லை, கிணறு கட்டியாச்சு, படம் எல்லாம் எல்லாம் உத்தரவாதம் வழங்கப்பட்டு காசு வாங்கியாச்சு, எல்லாம் ரசீது இருக்கு. எங்கே கிணறு? அதே போன்று இந்தியா இலங்கை ஆசிய நாடுகள் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் உள்ள அப்பப்பா சொல்ல முடியாது. அது நாங்களும் அந்த நாட்டை சேர்ந்தவர்களான். அங்கே இருக்கும் பொழுது எங்களை அறியாமல் நாங்கள் அதுக்குள்ளே தோய்ந்து கொண்டிருந்தோம். வெளியே வந்து நின்று பார்க்கும் பொழுதுதான் புரிகிறது.
3: ஆப்பிரிக்க நாடுகள்ல இதை விட அதிகமா இருக்க முடியல.
0: ஆப்பிரிக்க நாடுகளே வசதி குறைந்தவர்கள் தானே ஐயா. அதை வைத்துக் கொண்டும் மக்களை மக்கள் சுரண்டி கொண்டுதானே இருக்கின்றார்கள். அதுதான் இப்போ வேலியே பயிரை மேய்கின்ற காலம் இந்த காலம். வேலி பயிரை பாதுகாத்த காலம் என்று ஒன்று இருந்தது எங்கள் நாடுகள்ல, உலகத்திலே உலகத்திலே. இப்பொழுது அந்த வேலியே பயிரை மேய்கின்ற காலம் வந்துவிட்டது. எடுத்துக்கொண்டால் ஒரு எல்லோரும் பணிபுரிபவர்கள் எல்லோரும் மிகவும் ஈடுபாடோடு இருந்து நேரமின்மைக்கு காரணமாக இருப்பவர்கள் ஒரு திருமணம் செய்ய வேண்டும். மணமகனுக்கும் மணமகளுக்கும் நாள் கொடுத்து அவருக்கு வேலை, அவருக்கும் வேலை. சனி ஞாயிறு ரெண்டு நாள் தான் லீவு நாள். அந்த சனி ஞாயிறு ரெண்டு நாளையிலே மக்களுக்கும் பொதுவாக லீவினால் வந்த விடுமுறையாக இருக்கும். வருவார்கள் திருமணத்துக்கு எண்ணிக்கொண்டு நாள் நட்சத்திரம் பார்த்து முகூர்த்தத்தை தேடுவார்கள். ஏன் முகூர்த்தத்திலே தான் செய்யமன் திருமணம். அங்கே முகூர்த்தத்தை பார்க்க போனால் அவர்கள் கொடுத்த திகதியிலே நல்ல முகூர்த்தம் இல்லை என்று புரோகிதர் சொல்லுகின்றார், சோதரர் சொல்லுகின்றார். அப்போ என்ன செய்ய முடியும்? அதை இன்னொரு தேதிக்கு மாற்றலாம் என்றால் அது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளிக்குள்ள தான் இருக்கின்றது ஐந்து நாட்களும். ஐயோ அது வேலை நாட்கள் ஆகிடுது, அதுக்குள்ளே எப்படி திருமணம் நாங்கள் முகூர்த்தம் குறிப்பது? ஒரு மாதிரி பாருங்களோ, ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கும் பாருங்கள்னு இவர் தூண்டுவார். யார் இந்த திருமணத்தை நடத்த போகிறவர்? ஐயரும் முடிவரையிலே வந்த புரோகிதர் பார்த்து விட்டு சொல்வார், கொஞ்சம் கடினம்தான், இப்படி ஒரு வழி இருக்குன்னு இதுக்கு ஒரு பிராயச்சித்தம் செய்தால் அன்று செய்யலாம். அது அட்டமையாக இருக்கு, நவமியாக இருக்கும். அதுக்கு ஒரு பிராய சித்தம் செய்தால் அதுக்கு இவ்வளவு பணம் வேண்டும், இவ்வளவு செலவன் எவ்வளவு செலவழிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த நாளில் நாளை குறையுங்கள் நினைப்பார்கள். அந்த சரியாக முகூர்த்தம் இல்லாத நாளிலே அவர் பார்த்து விட்டு பணத்துக்காக நாளை குறித்து கொடுப்பார். அங்கே புரோகிதங்கள் எல்லாம் ஓதப்பட்டு திருமணங்கள் நிறைவாக நடைபெறும். ஒரு மாதத்திலே ரெண்டும் பிரிந்து போய்விடுங்கள். எத்தனை இடத்துல இது நடந்திருக்கிறது ஐயா. நாங்கள் தான் அதை அழைக்கின்றோம். ஆனால் ஏனைய மதத்தில் அப்படி இல்லை. விடுமுறை நாள் எப்பொழுது அது அவர்கள் இவ்வளவு நுணுப்பமாக பார்ப்பதும் இல்லை தானே. ஓய்வு நாளிலே ஒன்றை நடத்தி விட்டு போகின்றார். இது அப்படி ஓய்வு நாளும் வேண்டும், முகூர்த்தமும் வேண்டும், அட்டவினமும் இருக்கக்கூடாது, பஞ்சமி இருக்கக்கூடாது, படுபட்சி இருக்கக்கூடாது, துர்கிரகங்கள் அதுக்கு இருக்கக்கூடாது என்றதை பற்றி எண்ணிக்கொண்டு அதிலே செய்வார். ஏன் பணம் இருக்கின்றது அல்லவா, அதை நடத்தி முடித்து விட வேண்டும். உண்மையாது நாங்கள்தான் அந்த மீறிக்கொண்டது. எங்களோட சமயம் அதனால் தான் கூறப்படுகிறது, நெகிழ்ச்சிக்குரியது, கட்டளை இல்லாத, கட்டுப்பாடு இல்லாத சட்ட திட்டங்கள் எழுதப்படாதது. அதனால் தான் இன்று எத்தனையோ மக்கள் இந்த மதத்தை விட்டு வேறு மதத்துக்கு மாறியும், எத்தனையோ வேற்று மதத்தவர்கள் எள்ளி நகையாடியும் போட்டி போட்டும் கல்விகளையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். விவேகானந்த சுவாமிகள் இருந்த காலத்திலே ஆங்கிலேய நாட்டுக்கு அவர் பயணம் செய்கின்றார். அப்பொழுது ஒரு பயணம் செய்வதென்றால் அவ்வளவு கடினம், படிப்பு அறிவாளி அவர் என்றால் இத்தனை புத்தகங்கள் படித்து இத்தனை நூல்களை அறிந்து. ஆமாம், தானாக வளர்க்கிறது நல்லபடியும் அதை கூடாதுன்னு நான் கூறவில்லை, பின்பற்றுவதை கூறுகிறேன். அங்கு சென்றபோது ஒரு ஆங்கிலேய நாட்டிலே, இங்கிலாந்து நாட்டிலே ஒருவர் கேள்வி கேட்கின்றார் பொது சபையிலே விவேகானந்த ஐயாவை பார்த்து, நீங்கள் எல்லோருக்கும் கை கொடுப்பீர்கள், உங்கள் ஊரில் ஆண்கள் ஏன் பெண்களுக்கு, பெண்கள் ஏன் ஆண்களுக்கு கை கொடுப்பதில்லை, கை கொடுக்குவதில்லை என்று கேள்வி நீங்கள் படித்திருப்பீர்கள் நினைக்கிறேன். அதற்கு அந்த விளக்காரர் கேட்டதுக்கு, இந்த நாங்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் கை குலுக்கி எங்கள் மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றோம், வரவேற்போம், மரியாதையை கொடுப்போம், உங்கள் நாட்டில் ஏன் பெண்கள் ஆண்களுக்கு கை கொடுப்பதில்லை, ஆண்கள் ஏன் கை குலுக்குவதில்லை பெண்களோடு என்று. அதற்கு தான் அவர் கூறினார், உங்கள் நாட்டில் எல்லா பெண்களும் இருக்கின்றார்கள், அதற்குள்ளே நீங்கள் யாருக்கு அதிகமான மதிப்பை கொடுப்பீர்கள், ராணியை, எங்களுக்குள்ள ராணிக்குத்தான் என்று. அந்த ராணியுடன் எல்லோரும் கை குலுக்குவீர்களா, இல்லை, உங்களுக்கு ராணி ஒருத்தி தான் ராணி, கை கொடுக்க முடியாது, மற்றவர்களுக்கு கை கொடுப்பீர்கள், எங்கள் நாட்டு பெண்கள் எல்லோரும் ராணிகள் தான், அதனால் நாங்கள் அவர்களுக்கு மதிப்பளிக்கிறோம், கை குலுக்குவதில்லை. சமயோசிதமாக உண்மையான அர்த்தத்தோடு கூறியிருக்கின்றார், அது எங்கள் பண்பாடு. மகாத்மா காந்தி சென்ற போது கூட அங்கே இவரை எள்ளி நகையாடப்படும் இந்தியன் என்று சொல்லிவிட்டு, அங்கே உள்ள அவர் அந்த அந்த அந்த அந்த அந்த பிரபு தன்னுடைய வீட்டு நாய்க்கு இந்தியா என்று பெயர் வைத்திருக்கின்றார். இவர் சென்றவுடன் ஏ இந்தியா அக்கம் என்றே அது ஓடி வந்து வாழை ஆட்டி கொண்டு வருகின்றது, நாய் என்று மரியாதை கொடுக்கிறது. இவருடன் என்ன சொன்னார், மிகவும் நன்றி, என்னுடைய தாய், எங்களுடைய தாயின் பெயரை உங்களுடைய நாய்க்கு சூட்டி மரியாதையாக அழைக்கின்றீர்கள் என்று. இது சமயோசிதமாக என்னை விட்டு கொடுக்காமலும் விரோதம் இல்லாமலும் பண்பாட்டோடு கூறப்படுகின்றது. இப்படிப்பட்ட பண்பாட்டோடு வளர்ந்த நாங்கள் தான் இந்திய கலாச்சாரம். உலக நாட்டிலே பாரதம் இல்லை என்றால் பண்பாடு இல்லை என்ற பெயர் பெற்றது தான் பாரதம். ஆனால் அது இன்று எங்கே போகின்றது, ஒவ்வொரு விஷயங்களும் அப்படி. அதனால் நாங்கள் உனக்காக நான் என்றதுக்கு நிச்சயமாக கடல் கலங்கி இருப்பதில்லை. நீங்கள் கூறியது போல் இது மீண்டும் வரும் என்றது போன்று தெளிவு ஏற்படும், தெளிவு ஏற்படும் என்று எண்ணிக்கொள்வோம். இது நாங்கள் இருவரும் இப்பொழுது போகிறது எனக்காகவோ நாகப்பனுக்காகவோ எல்லோருக்காக தான் பேசியிருக்கிறோம். உனக்காக நான் நிகழ்வு, என்னை யாரும் குறை கூறவன, யாரையும் நான் சுட்டிக்காட்டி குறை கூறவ அல்ல. பண்பாடு எங்கேயோ மாறிக்கொண்டு போகின்றது, பார்க்கும்போது கவலையாகிறது. அதனால் தானே பாரதி பாடினார், நெஞ்சு பொறுக்குதில்லையே, இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லையே என்று பாடியிருக்கின்றார்.
3: அவரு காலத்திலே அப்படி பாடியிருந்தாருன்னா
0: இன்னைக்கு
3: இருந்தா என்ன,
0: அதுதான் ஐயா. அவங்க மருந்து பிடிச்சு விஷம் இருந்துச்சு இறந்து விடுவார். என்ன பாடல் கேட்போம் நாகப்பன் என்று.
3: இன்னைக்கு எனக்கு வந்து மகாலிங்க ஐயா கேட்ட மாதிரி நானும் ஒரு புது பாட்டை
0: எங்க கேட்போம் கொண்டு வாருங்க.
3: யூத் படம், புதுதா வந்த யூத் திரைப்படத்துல அந்த முட்டை கலக்கி சாங், அதாவது ஏன்
0: எப்படி
3: என் மஞ்ச பலூன் அப்படின்னு ஒரு பாட்டு வருங்க.
0: என் மஞ்ச பலூன்ல முட்டை கலக்கிறது என்ன ஜோஜ் ஒரு தடவை கேட்டிருந்தார், மஞ்ச பலூனு அதுலயே வந்து இன்னும் ஒருவர் கேட்டிருந்தார், யாரு அனுஷியா கேட்டிருந்தார், தன்னுடைய பேரமகனுக்காக சர்வதேச நேயர் விருப்பத்திலே பலர் கேட்பார்கள் இந்த புதிய பாடல். பாடல்கள் வருவதில் ஒண்ணும் இல்லை, கருத்துக்கள் வருவதில் தான் நாங்கள் பார்க்க வேணும். அது எங்கே பாட வேண்டும், பாட வேண்டாம் என்றால் கேளிக்கை வேண்டாம் என்றால் எங்கே எதை செய்ய வேண்டும் அதை கவனித்தால் சரியாக இருக்கும். நல்லது நாகப்பன், சில சில நிமிடம் நேரத்தில் நாங்கள்
3: இந்த மாதிரியான பாட்டை போட்டாதான் பிடிக்கும்.
0: ஆமா ஆமா ஆமா, ஏன்னா அப்படி ஆக்கப்பட்டு விட்டது, ஆக்கப்பட்டு விட்டது. மற்றது இலக்கண இலக்கியத்தோடு பாடல் தரக்கூடிய எந்த பாட எழுத்தாளர்களும் இப்பொழுது இல்லை. இப்பொழுது எந்த பாடகர்களும் இந்த இப்பொழுது இருக்கிற பாடகர்கள் பணத்துக்காகவும் தங்களுக்கு விருது கிடைக்க வேண்டும் என்று தான் செய்கின்றார்கள். பணத்தை கொடு, கிடைக்கிற பணத்தை கொடுத்து விருதை வாங்கி போட்டுவிட்டு அதற்கு வாழ்க்கையை நடத்த முடியாமல் திண்டாடுகிறார்கள்.
3: இப்ப கேக்குற இந்த பாட்டுலே பாதி வார்த்தை வந்து இங்கிலீஷ் வார்த்தையா தான் இருக்கு.
0: ஆங்கிலம் கலந்தாலும் ஒன்றும் இல்லை, கருத்தோடு கலக்க வேண்டும் இல்லவா, எழுத்தாளர்கள் பாருங்க எந்தெந்த எழுத்தாளர்கள், கவிஞர்கள். இப்ப தனுஷ் கூட பாடல் எழுதி போட்டு பாடிட்டு போற, சிவகார்த்திகேயன் பாடல் எழுதி பாடு தண்டபாடல பாடுகிறார், அதுக்கெல்லாம் முதலிடம் கொடுத்து விருது கொடுத்து வாழ்த்துகிறார்கள். ஒழுங்கா வாய் திறந்து வசனமே பேச மாட்டார்கள் இவர்கள் எல்லாம். அந்த நாகரே அந்த எங்களுடைய ரசத்தோடு நவரசம் ததும்பும் வார்த்தைகள் பேச மாட்டார்கள் இவர்கள், பேச முடியாது இவர்களால், ஒழுங்கா வாய் திறந்து பேச மாட்டார், டப்பிங்கோட எல்லாம் போயிடுவார்கள். ஏதோ எடுக்கிறார, பணம் பணம் பணம். இது
3: இப்பொழுது ஒரு ஆட்சியாளராக வந்தாலும் வந்துவிடலாம்,
0: அது பெறுவது சாதாரணம் தானே, அதுக்கு நாங்கள் அந்த அதிலே கை வைக்க வேண்டாம். இல்லை கூறுங்க, நடிப்பு நடிகர்கள் என்ற ரீதியில் ஒரு வார்த்தை என்றால் அந்த வார்த்தை புரியாமல் நடிப்பவர்களான் இவர்கள், அன்று வந்தவர்கள் அப்படி இல்லை. அதனால்தான் சூப்பர் ஸ்டார் என்ற விருது தியாகராஜா பாகவதரை தேடி சென்றது. இப்பொழுது உங்களுக்கு விருப்பம்னா காசு இருந்தால் சூப்பர் ஸ்டார் பட்டம் வாங்கிக்கொள்ளும். இன்று திரைப்படத்துக்கு பாருங்கள், நாளைக்கு உங்களுக்கு விருதுகள் விழாவுகள் பொன்னாடைகள் எத்தனை கொடுத்து உங்களை கௌரவிப்பார்கள் ஐயா, அதுதான் நடைபெறுவது. அங்கே திறமைகளுக்கு இப்பொழுது இடம் இல்லை தானே. சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள். ஆமா ஆமா, நன்றி நாகப்பன் அவர்களே, உங்களுடைய பாடல் கிடைக்கும் கேட்டுமா. நன்றி நன்றி நன்றி நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது உனக்காக எல்லாம் உனக்காக என்ற நிகழ்விலே.

0: இருக்கின்றது என்றால் மழை வரவில்லை, ஆனால் வரும், மழை வர நிச்சயமாக 2 நாள் 3 நாள் 4 நாள் 1 வாரம் வெப்பம் அதிகமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு பெருமழைக்கு மந்தாரமாக இருக்கும். அதான் மந்தாரமாக இருக்கின்றது, மழையை காணவில்லை. அப்படித்தானே ஷியாமலா? எங்கள் இணைப்பு இணைப்பில் தான் இருக்கின்றீர்கள். மந்தாரமாக இருக்கின்றது, ஆனால் மழையை காணவில்லை. ஆனால் மந்தாரம் மழையை கொண்டு வரும், கவலைப்பட வேண்டாம். ஆனால் இந்த மந்தார வேளையில பாம்புகள் அதிகம் வராது என்று அப்படியா? இப்பொழுது நிலவு காலம் தானே மகளே, இப்பொழுது நிலவு வளர்ப்புறை காலம், நிலவுகள் வரும், நிலவொளிக்கும் நிலவொளியும் மந்தாரமும் சேர்ந்திருந்தால் அதை போன்ற சுகந்தம் போர் எதுவும் இல்லை, நல்ல சுகமாக இருக்கும். மந்தார வேளையிலே நிலவு இருந்தால் மிகவும் குளிர்மையாக இருக்கும். இப்போ சுமார் எத்தனை நாள் மழையை நீங்கள் கண்டு? 3 நாள் 4 நாள்?
1: முன்பு
0: உங்கள் அயலில் எல்லாம் பச்சை பசையில் பெரிய மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் இருந்து, இப்பொழுது சீர்திருத்தங்கள் வரும் பொழுது அவையெல்லாம் அழிக்கப்படுகின்றபடியால் அந்த காற்றோட்டம் குளிர்ந்த நீரை கொண்டு வர முடியாமல் இருக்கின்றது போல் இருக்கின்றது. இயற்கையே தடுமாறுகின்றது இப்பொழுது. ஆமா, எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே நாங்கள் கடைபிடிக்கும் வகையை கண்டு இயற்கையே தடுமாறுகிறது மகளே என்பதைத்தான் ஆய்வுகளிலே கூறுகிறார்கள், படிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இருப்பினும் மனதை திடப்படுத்தி கொள்ளுங்கள், வரும் வரும் மழை என்று, உங்களுக்காக மழை வரும் என்று நாங்களும் இறைவனை வேண்டிக் கொள்ளும். முன்பெல்லாம் மகளே வரும் வரும் எங்களுடைய என்னுடைய காலத்திலே நான் அறியக்கூடியதாக எங்கள் பகுதியிலே எங்கள் நாட்டிலே கோடை காலத்திலே மழை நீண்ட நாள் மழை வரவில்லை என்றவுடன் உடனே ஒரு ஒரு ஒரு அது எப்படி கூறுவது ஒரு பண் ஒரு ஒரு கடைப்பிடிப்பு ஒன்று இருக்கின்றது, ஒரு ஒரு விடயம் செய்வார், அல்லது அங்கே இந்தியாவிலேயும் இருக்கின்றது என்று நான்
1: நினைக்கிறேன்.
0: ஆமாம், கொடும் பாவி கட்டி அதற்கு ஒரு பாடல் இருக்கின்றது, அதற்கு வாத்தியங்கள் வாசித்து மக்கள் கூடி அதை இழுத்து கொண்டு சென்று ஒரு குறிப்பிட்ட இடத்துல தீ வைத்து வந்த கொடும்பாவியை எரித்து விடுவார்கள். அது என்னவென்றால் மக்கள் மத்தியிலே கொடுமைகள் புரிகிறார்கள், அந்த கொடுமை புரிகின்ற அந்த கொடுமையை நாங்கள் அழிக்க வேண்டும், மழை வர வேண்டும் என்ற பின்பு உடனே மழை பொழியும். அம்மா அதை கொண்டு சென்று எரித்த பின்பு சில மணி நேரத்திலே மழையை காணலாம். அது முன்பு முன்னோர்கள் செய்தது பிழை அல்ல. அந்த யார் கொடுமை செய்கிறார்களோ, கொடுமை இல்லாமல் இல்லை, எல்லோரும் நல்லவர்கள் என்று இல்லை, சிலர் கூட அந்த அப்படி கொடுமைகள் செய்வதனால் கொடுமைகள் அதிகரித்தபடியால் கொடும்பாவியை கொண்டு எரிக்கும் பொழுது மக்கள் மனதிலேயும் கொடுமைகள் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது ஒரு எண்ணம் அங்கே பிரதிபலிக்கும். அந்த கொடும்பாவியை அதுக்கு பாடல் கொடும்பாவி சாகாளோ கோடை மழை பொழியாதோ என்ற அந்த வரி, அந்த பாடலின் வரி, அதை இசைப்பார்கள் இசையோடு தாள வரிசையோடு, அதை தாள வரிசை செய்வதோடு நம்ம இயற்கை அந்த இசைக்கு இறங்கி மழை மேகம் இறங்கி மழையாக பொழியும் அம்மா செய்வார்கள். ஆலயங்களிலே பூஜைகள் நடத்துவார்கள், பெரிய அபிஷேகங்கள் எல்லாம்
1: நடத்துவார்கள்,
0: யாகம் செய்வார்கள், அதிலெல்லாம் விடயம் உண்டு. அதனால் தான் எங்களுடைய மதம் உலகத்திலே சிறந்த மதம் என்று கூறப்பட்டது. அதை சரியாக வழிப்படுத்தி கொண்டு போனால், இது இழுத்து கொண்டு போய் எரிப்பவர்களே கொடுமையாளர்களாக இருந்தால் எப்படி மழை பொழியும்? இந்த வேளையில உங்களுக்கு என்ன பாடல் தோன்றுகிறது?
1: தூக்கு தூக்கி படம்பா. ஏராத மலை தனிலே வெகு ஜோரான கௌதாரி இரண்டு தாராளமா இங்கே வந்து அந்த பாட்டுப்பா.
0: சரி, இந்த ஏராத மலை தனிலே ஏராத மலை தனிலே மீண்டும் பாருங்க.
1: வெகு ஜோரான கௌதாரி இரண்டு,
0: அது சும்மா வரவில்லையம்மா, வெகு ஜோராக வந்திருக்கு இல்லையா, வந்தது வேற எதுவும் இல்லை கௌதாரி. சரியா, இதுக்கெல்லாம் கருத்துக்கள் உண்டு. சரி, இந்த பாடல்

0: எதற்காக இந்த காலநிலைக்காகவா அல்லது நாங்கள் படும் பாடுக்காக மழையை காணவில்லையே எதற்காக கேட்கிறீர்கள்? சியாமலா சென்று விட்டீர்களா? இருக்கின்றீர்களம்மா? ஈராத மலை
1: நிலையே
0: சூறாக இந்த நிலைமைக்காக இன்றைய சூழலுக்காக கேட்கின்றீர்கள் இல்லையா? ஈராத மலைதனிலே அதனாலே கேட்கு நல்லது. அந்த பாடலை உங்களோட கேட்டு நாங்களும் புதுப்பித்தோம். இந்த பாடல் ஒரு தடவை எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள் கேட்டது போல் ஞாபகம் இருக்கின்றது. எண்ணியபடியால் அந்த பாடல் உனக்காக நான் நிகழ்ச்சி அலங்கரித்து
1: நன்றி
0: மகளே, வாழ்த்துக்கள். பேச்சோடு பேச்சு கௌதாரியை கண்டிருக்கின்றீர்களா? கௌதாரியை பார்த்திருக்கின்றீர்களா? சென்று விட்டாள் மகள், சென்று விட்டாள். அங்கே இருக்கின்றது உங்கள் ஊர்லேயே கௌதாரி. அடுத்த உறவு ஒருவர் தலை நீட்டினார், அவர் வந்து உள்ளுக்கு இழுத்து விட்டார். பாப்பா மீண்டும் அழைக்கின்றாரா? ஏஸ், அழைக்கின்றார். வணக்கம், வணக்கம். யாம் இருக்க பயமேன், பாருங்கள்.
2: வணக்கம்.
0: யாம் இருக்க பயமேன் என்று நான் அழைக்கும் அன்பு சரவணன், நெய்வேலி அரசடி குப்பத்திலிருந்து வருகின்றீர்கள். அரசடி குப்பத்திலே எப்படி நலமாக இருக்கின்றீர்களா? அங்கே காலநிலை எப்படி இருக்கிறது? ஒன்றொன் பின் ஒன்றாக கூறுங்கள், கேட்போம்.
2: காலநிலை வழக்கமான காலநிலை தான், 38 வகை.
0: என்ன சாதாரண சொல்றீங்களா? 38 தான் என்று, ஐயோ இவ்வளவு போப்பமா இருக்கு. 38
2: இப்போதைக்கு லேசான தூறல் போட்டு கொண்டே இருக்கிறது.
0: லேசான தூறல்? ஓ, அப்ப 38 வெப்பம் என்றால் மிகவும் கடுமையான வெப்பம். அந்த நேரத்தில் லேசான துளி விழுது என்றால் அது மேனியில பட்டவுடன் சில்லென்று குளிரும் ஐயா, இல்லையா? வரும் இந்த நேரத்தில் வருகிற மலை துளி, பின்பு அது நின்றும் விடும் அல்லது தொடரும். பெரிய துளியாக விழுந்தால் சில நிமிட நேரத்தில் நின்று விடும். சின்னனாக தூரி தூரி தூரி வந்தா கொஞ்ச நேரத்துக்கு நீடித்து மழையாக வரும், இல்லையா? இதெல்லாம் அனுபவங்கள், இதெல்லாம் அனுபவங்கள். அப்ப வெளியே நல்ல நிலா காலமாக இருக்கின்றது இல்லையா?
2: மழைக்கு
0: வாய்ப்பு இல்ல, கொஞ்சம் தெரிகின்றதா? வெளிச்சம் மறைச்சு விட்டது. வளர்ப்புறை காலம், நிலவு வளர்ந்து கொண்டு வருகின்றது. சிறப்பான இந்த விளை, இப்ப உங்களுக்கு ஓய்வான காலமும் கூட, இப்ப உங்களோட விவசாயத்திலே அதிகம் ஈடுபாடு இருக்காது தானே, பணிகள் குறைவாக. உங்களுடைய சாகுபடி எல்லாம் வெளியாகி விட்டனவா?
2: முடிந்து விட்டது. இப்ப
0: இல்ல, நீங்கள் எல்லாம் எல்லாம் விற்று விலைக்கு பூரணப்படுத்தி விட்டீர்களா?
2: விலை
0: காத்துக்கொண்டு, விலை ஏற்ற இறக்கத்துக்கு காத்துக்கொண்டிருக்காது. நல்லது, அது விவசாயிகள் சரம் பார்த்து அனுப்புவீர்கள். ஆனா இங்கே நான் வாங்குகின்ற முந்திரி விதை பாக்கெட்டுகளே பார்ப்பேன், மேட் இன் இந்தியா என்று இருக்குதோன்னா அப்படி இல்லை அது. சரி சரி சரி. நீங்கள் நாளாந்தம் உணவிலே உங்களுடைய முந்திரிகை விதையை பயன்படுத்திக் கொள்வீர்களா வீட்டிலே?
2: இப்படி இல்ல, அது வந்து இப்படி அதிக இப்படின்னா இப்ப இந்த அந்த அறுவடை முடியும் காலங்கள்ல நிறைய பயன்படுத்துவாங்க.
0: அதாவது அந்த கழித்து விடுறது, மிச்ச சொச்சம் உடைந்ததுகளை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். முழுமையான பதமான அழகாக அந்த தரத்திற்காக தரம் பிரிக்கும் பொழுது பெறுபவற்று அந்த காலகட்டத்தில் நிறைய அதிலே எல்லாம் வீட்டு பெண்கள் எல்லாம் அதிலே விதம் விதமான இனிப்பு பண்டங்கள், வேறு பண்டங்கள், உணவு வகைகள் எல்லாம் செய்வார்கள் என்ன?
2: முந்திரி பருப்பு அந்த பதப்படுத்தும் நிறுவனங்கள்ல வேலை பாக்குறவங்க எல்லாம் அது என்னால கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. அது ஆனா அவங்க வேலை செய்யறவங்க தவிர தொடையவே மாட்டாங்க.
0: ஆனா முந்திரி முந்திரி விதை சேர்த்து தயாரிக்கப்படுகிற உணவுகள் நல்ல உணவுகள் தான், தைரியமாக இருக்கும், சத்துள்ள உணவாக இருக்கும், சுவையாக இருக்கும். ஆனா அதுவும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. இந்த கொலஸ்ட்ரால் கூட என்று கூறுவார்கள், அதாவது இந்த கரைக்கப்படாத கொழுப்பு அதிகமாக இருக்கின்றது.
2: நம்ம விஜயகுமார் கோயம்புத்தூர்ல இருந்து எங்க ஊருக்கு ஒரு முறை வந்திருந்தாரு.
0: யாரு, நடிகர் விஜயகுமாரா?
2: இல்ல, நம்ம கோயம்புத்தூர் கோவை வரதராஜபுரம் விஜயகுமார்.
0: ஓ, உங்க நண்பர் விஜயகுமார். நண்பர்
2: விஜயகுமார்
0: அவர் மூட கட்டி கொடுத்து விட்டீங்களோ?
2: முந்திரி பருப்பு வேணும்னு சொன்னாரு. நாங்க வீட்டுல இல்லாதால சரி வெளியில போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போறோம். கடைக்கு ஒரு விற்பனை நிலையத்துக்கு போயிட்டு வாங்கும்போது அந்த முந்திரி பயிர் பருப்பை குடுக்கறாங்க, இப்படி மாதிரி குடுக்கறாங்க, எப்படி இருக்குன்னு
0: பாக்குறதுக்கு தெரியாது. அதுக்கு உண்டு
2: எப்படி இருக்குன்னு பாக்குற குடுக்கும் போது வாங்கி சாப்பிடும் போது எனக்கு தெரிஞ்சு போச்சு அது சரியில்லை.
0: ஓ, உங்களுக்கு அதனுடைய தரம் முறிந்து விட்டதோ?
2: இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேற ஒரு கம்பெனி போயிட்டு அதை வாங்கணும், வாங்கி அவரு அழைச்சி
0: விட்டான்.
2: என்ன கேட்டா அது எங்களுக்கு தெரியும்,
0: உங்களுக்கு தெரியும், தரம் புரியும், தரம் தெரியும். ஆமா, தரம் தெரியும்.
2: ஆமா, அது சொல்லிட்டான் அந்த கடைக்காரங்கிட்ட. எங்க வீட்டுல எங்க ஊர்ல கிடைக்கிறதுக்கும் இந்த எவ்வளோ தூரம் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி வாங்கலாம். அப்புறம் வேற ஒரு கம்பெனியில போய் வாங்கி
0: அனுப்பிவிட்டோம். பார்த்தீர்களா,
2: அங்க வாங்கி சாப்பிடும் போது நல்லா இருந்தது.
0: அந்த உற்பத்தி செய்பவர்களுக்கு தான் இதனுடைய தரம் புரியும், எவ்வளவு எந்த பருவத்திலே அதை அறுவடை செய்ய வேண்டும், எந்த பருவமான வெயிலே உலர வைக்க வேண்டும், எந்த அளவுக்கு உலர வேண்டும் என்ற கணிப்புகள் உங்களுக்கு அனுபவ ரீதியாக இருப்பதனால அது சிறப்பாக இருந்திருக்கலாம்.
2: எத்தனை நாளைக்கு காய வச்சாங்களா?
0: ஆமா ஆமா ஆமா ஆமா,
2: பதப்படுத்த முடியும் எங்களுக்கு தெரியும்.
0: சரி, அவற்றையெல்லாம் எதற்காக நீங்கள் அப்படி செய்கின்றீர்கள்? எத்தனை நாளைக்கு காய வைக்க போகணும் என்று எதற்காக அப்படி செய்கிறீர்கள்? தரம் சரியாக
2: நல்ல வெயிலாக இருந்தா மூணு நாளைக்கு காய வைக்கணும்.
0: அடுத்து என்னன்னா அது பலபடியங்களை கவனிக்கணும். அதிகமாக உலர்ந்து விட்டால் நிறை எடை குறைந்து போகும். அடுத்தது அதிகமாக குறைந்து விட்டால் அதில் உள்ள ரசனைகள் கெட்டு போய்விடும். இப்படியெல்லாம் பல காரணங்கள் இருக்கின்றது. அதற்காகத்தான் அப்ப உனக்காக நான் என்ற விடயத்தில் ஒருவருக்காக ஒருவர் அதை நீங்கள் விலைக்கு கொடுக்கும் பொழுது நல்ல தரத்தில் இந்த பெறுமதியான விலை கிடைக்கும். அதை உண்பவர்கள் அதுக்கு நல்ல மரியாதையை கொடுத்து பயனை நன்றாக அடைந்து கொள்வார்கள் என்ற நல்ல நோக்கங்கள் நிறைய இருக்கின்றது. வியாபாரம் என்றாலும் அதிலே நல்ல நோக்கங்கள் இருக்கின்றது. சிறப்பு சிறப்பு சிறப்பு. சரி, அப்ப இன்றைய நாளிலே என்ன பாடலை கேட்டு மகிழ்வோம் சரவணா? சரவணா, சென்று விட்டீர்களே, பாடலை கூறாமல் ஓடிவாரங்கள், வந்து மீண்டும் பாடலை கூறுங்கள் ஐயா. இது மூன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் உனக்காக நான் நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோம். இதையெல்லாம் எனக்காகவோ அல்லது எனக்காக என்றில்லாமல் எல்லோருக்குமாகத்தான் நாங்கள் கேட்கின்றோம். பொதுவான பண்பாடுகள் விழுமியங்களை நாங்கள் கலசி ஆராய்கின்றோம். இது எங்களுக்காக அல்ல, எதிர்கால சந்ததிக்காகவும் இந்த கருத்துக்கள் பயன்படும் என்று எண்ணிக்கொண்டு. இப்போ முந்திரி செய்கையை பற்றி அழகாக கூடி வந்து அதனுடைய தரம் பெறுவதற்காக எப்படி அதை பதனிடப்படுவதென்று கூறிக்கொண்டிருந்தார். ஏனென்றால் அது நல்ல பதனிடப்பட்ட விதைகளாக இருந்தால் நல்ல பலனை கொடுக்கும். எல்லா வழியிலும், பண வியாபாரத்திலும், உபயோகத்திலும், அது உடலுக்கு எப்படியே உறிஞ்சப்பட்டு உடலுக்கு உள்ள நன்மையை கொடுக்கின்றது என்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது என்ற உறவுகளே. முன்னியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கின்றது உனக்காக நான் என்ற பாடல். உனக்காக எல்லாம் உனக்காக என்ற பாடல். இப்பொழுது அன்பு உறவு, அன்பு மகள் மஞ்சுளா வருகின்றார். வணக்கம் மஞ்சுளா. வணக்கம்.
1: வணக்கம்ப்பா, நல்லா இருக்கீங்களாப்பா?
0: மகளே, நாங்கள் நலமாக இருக்கணும். நீங்கள் எப்படியும் உங்களுடைய உடற்சுகங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா? இப்பொழுது உங்களுடைய உடல் நிலையின் எப்படி தோறி இருக்கின்றது? வைத்தியருடைய ஆலோசனையை கடைபிடிக்கின்றீர்களா? மருந்துகளை ஒழுங்காக சரியாக எடுக்கின்றீர்களா? எப்படி இருக்கின்றீர்கள்?
1: பரவாயில்லப்பா,
0: ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்து பரவாயில்ல. பரவாயில்லை என்று கூறும் பொழுது நல்லா இல்லை என்றும் ஒரு கருத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பூரணமான சுகம் இல்லை,
1: சொல்ல முடியல,
0: சொல்ல முடியலையம்மா. பூரணமாக வரணும் ஏனென்றால் ஒன்றை நான் ஒரு சிற்பத்தை உருவாக்கும் பொழுது ஆரம்பத்திலிருந்தே அது சரியான முறையிலே அமைக்கப்பட்டு சீராக்க வந்தால் சிற்பம் சிறப்பாக வரும். அதுபோன்று எங்களோட உடல்களும் ஆரம்பத்திலிருந்து எங்கள் உடலை பேணி பாதுகாப்பதில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அப்படித்தான் நீங்கள் செலுத்தினாலும் கூட நாங்கள்
1: ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா, 10 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அதிகமாயே
0: வந்துச்சு. இப்பொழுது இருந்த நிலையை விட கொஞ்சமும் குறையவில்லையா மகளே?
1: இல்லப்பா, இருக்க இருக்க நான் கொள்ளைக்காவது நடந்து போயிருந்தேன், வெளியெல்லாம் போயிருந்தேன், அதெல்லாம் இப்ப எதுவுமே நான் போறதில்லப்பா. எங்கயாவது வண்டியில கூட்டின்னு போனாங்கன்னா போவேன், அவ்வளவுதான். ஹாஸ்பிட்டலு இல்ல எங்கயாவது போனோம், எதுனா முக்கியமான இதுக்குன்னா வண்டியில போவேன், அவ்வளவுதான். கொஞ்ச தூரம் வரைக்கும் நடப்பேன், வீடு வரைக்கும் அவ்வளவுதான்.
0: மனந்தானம்மா, துணிவு துணிந்து நீங்கள் மன கட்டுப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாவது நடக்க வேணும் மகளே, கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க வேணும். உடலை அசைக்க வேணும், உடற்பயிற்சி நிச்சயமாகணும். படுக்க எத்தனையோ அபியாசங்கள் இருக்கிறது, நடக்கிறது இருக்கிறது, இருந்த படுக்கையில இருந்து செய்யக்கூடிய யோகாக்கள் இருக்கின்றன. மெதுவாக மெதுவாக
1: இருக்க மாட்டேன், நல்லா இருக்க மாட்டேன், வேலை நாள் முதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கும், அதனால படுக்கிறதுக்கு டைம் இல்லை.
0: உடற்பயிற்சி இருக்கின்றது, இருப்பினும் மருந்து உங்களுக்கு
1: அப்போ நடக்குதான் சொல்றாங்க.
0: நடை மிக முக்கியம் அம்மா, நடை நல்ல மிக முக்கியம் அம்மா. நடை பயிற்சியை போன்ற சிறந்த உடற்பயிற்சி வேறு எதுவும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வேண்டாலும் கவனமா இருக்க வேண்டும். அங்க காலநிலை எப்படி இருக்கிறது உங்களுக்கு?
1: வெயில் அதுதான்
0: முக்கவாச்சு தாங்க முடியல. இருக்கிறதோ
1: வெயில் நாள் தான் உடம்பு முடியாம இருக்குதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம்.
0: வெயில் என்று இல்லை அம்மா, வெயிலுக்குள்ள நீங்கள் போக தேவையில்லை தானே, நிழலுக்கு நடக்க முடியாதா? நிழல் உள்ள இடங்கள், வீதியோரங்கள்
1: போக தேவையில்லைப்பா. வீட்டை சுற்றி மரம்லாம் இருந்தாலும் அந்த அண்ணல ரொம்ப அதிகமா இருக்குது, வேலுக்கெல்லாம் வந்து அதிக எல்லா தமிழ்நாட்டிலே.
0: சரி சரி, உங்களுடைய தொலைபேசியும் குழப்பம் செய்ய பார்க்கின்றது. என்ன பாடலை என்று கேட்போம் மகளே? மஞ்சுளா,
1: பாட்டு வந்து ஒரே வழி படம்.
0: ஒரே வழி என்ற திரைப்படத்தில் நல்ல நல்ல பாடல்களை கேட்பீர்கள், தளத்திலே பார்ப்பேன், தெரியாத திரைப்படங்கள் எல்லாம் கூறுவீர்கள். ஒரே வழி என்ற திரைப்படத்திலே என்ன பாடல்? சிவாஜிகணேசன் என்ற திரைப்படமா?
1: அதுல அன்பும் மரணம், அன்பும் மரணம்
0: அதிகம் பேச வேண்டாம். ஆனால் மருந்தை மருந்தோடு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் உடல் அசைக்கத்தான் அசைக்கத்தான் அப்படியே விட்டால் அப்படி இருக்க முடியும். இந்த சின்ன வயதுல உங்களுக்கு என்ன அப்பா போன்ற முதியவர்கள் என்ன செய்வது? நல்லா நல்லா பேசுவீர்கள். அப்பாவுடன் கருத்து அவரெல்லாம் கூட உடற்பயிற்சி செய்து வருவார். அவர் ராணுவ வீரன் அல்ல,
1: வீட்டுக்காரு அதுதான் திட்டுறாரு.
0: ராணுவ வீரன் அவருக்கு தான் தெரியும்,
1: பெரிய ஆளு.
0: அது மட்டுமல்ல, அவர் ஒரு ராணுவ வீரன் அம்மா, அவர் அப்படியான உடற்பயிற்சிகளை புரிந்திருப்பார், அவ்வளவு பயிற்சிகளை பெற்றிருப்பார், அதனால தான் இன்னும் திரகாத்திரமா இருக்கின்றார். புரிகிறதா? சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம், உங்களை உடல் வலிமையாக இருந்தால்தான் எதையும் செய்து கொள்ளலாம் என்றதை மனதில் நினைத்துக் கொண்டு வைத்தியர் தரும் மாத்திரைகளையும் எடுத்துக்கொண்டு அவர் சொன்னார் நடக்கச்சு அந்த நடை ஒரு சிறந்த பயவர் வீட்டிலே அங்கு இங்குலாவி நடந்து செய்யுங்கள். மனதிலே நினைக்க வேண்டவனால முடியவில்லை, என்னால் முடியும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எதையும் என்னால் முடியும் செய்வோம், செய்து பார்ப்போம் என்று எண்ணுங்கள். சரியா?
1: இல்லப்பா, உங்க எல்லாருக்கூட பேசுறதெல்லாம் குறைஞ்சவன்னே உடம்புல சக்தி போயிட்டு மாதிரிதான் ஆயிடுச்சு.
0: நல்லாதான்
1: இருந்தேன்.
0: இல்லை நீங்கள் வாருங்கள், வந்து பேசுங்கள், அப்பாவோட எழுத்திலே நீங்கள் பேசுவீர்கள், என்னுடைய நிகழ்ச்சிகளுக்கு கருத்துக்கள் எல்லாம் தருவீர்கள். அதை நீங்கள் பானலையும் பாருங்கள், ஒரு சிறிது நேரம் ஒரு 5 நிமிடம் வந்து இதுதான் இப்பொழுது அம்மாவுக்கும் மீரா அம்மாவுக்கும் அதுதான். உங்களோட எல்லாம் வந்து பேசினால் தன்னை அறியாமல் உற்சாகம் வந்துவிடும் அவவுக்கு. அவவும் இந்த மருந்தினுடைய தாக்கம் உணவினுடைய பத்திய கட்டுப்பாடுகளால கொஞ்சம் வலுக்குறவாக இருக்கின்றார். ஆனாலும் மனச்சோர்வு அடையாமல் இருக்கணும் மகளை வர வேண்டும் காட்டுறதுக்கு வருகின்ற ஒவ்வொரு நேயர்களும் அம்மா அப்படி இருக்க அவங்கள வர சொல்லுங்க வர சொல்லுங்கன்னு நீங்கள் எல்லோரும் கேட்கின்றீர்கள். உண்மையிலேயே எனக்கும் தெரிகிறது அவர் வந்து காட்டலையில் இருந்தார்ன்னா நல்லா உற்சாகமாக இருப்பார். அதுக்கு காரணம் என்னால் முடியும், என்னால் முடியும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அப்பாவை பாருங்கள், உண்மையிலே முடியாத நிலை இருப்பினும் எனக்கு இங்கே வர வேண்டும் போல் இருக்கின்றது என்றால் இது எனக்கு ஒரு பயிற்சியாக இருக்கின்றது. மனம் விட்டு பேசி நீங்களும் நன்றாக மனம் விட்டு பேச வேண்டும் மற்றவர்களோடு. மனம் விட்டு பேசி கலந்து உரையாடி கொண்டு வந்தால் கொஞ்சம் கலகலப்பாக வரலாம் மகளே. பாருங்கள், தினமும் வரலாம் தானே, பாருங்கள் நீங்கள் காற்றலை பேசுவோம். ஏன்னா இப்ப குறுநீர்கள் தானே எல்லாரும் பேசாம விட்டவுடன் மனம் எல்லாம் இதா போயிட்டு உண்டு அப்படி நினைக்க வேண்டாம். மனத்துணிவோடு
1: அதுக்கு முன்னே எல்லாம் எல்லாரும் சேர்ந்து பேசினு இருக்கும் போது மனசு ஓரளவுக்கு சந்தோஷமா இருந்தது. தனிமன்றதே தெரியல, இப்போ அது பழகிச்சு, தனியா இருந்தே பழகிச்சு.
0: இப்பொழுது தனிமை உங்களுக்கு வேண்டாம், காற்றலைக்கு வாருங்களே. நீ உறவுகள் எல்லோரும் கலந்துரையாடுவோம், கலந்துரையாடும் பொழுது பேச்சுக்கோம், பேசலாம், நன்றாக பேசி மகளெல்லாம் பாருங்க. உங்க மனக்கருத்தை வெளியே விடுங்கள், உள்ளத்திலே வைத்து அமைங்க தனிமை என்று எண்ணாமல் எங்களோட பாருங்கள், பேசுங்கள். சரியா, தனியா பாடுகிற பாடல்களை மட்டும் எழுதிவிட்டு கேட்டுக்கொண்டிருக்காமல் வந்து பேச வேண்டும் வாய் திறந்து. அதே ஒரு பெரிய ஒரு பயிற்சியா பேசும் பொழுது சிரித்து மகிழ்ந்து போகும் பொழுது உலகத்திலே சிறந்த மருந்து சிரிப்பு தானே மகளே, மகிழ்ச்சி தானே அம்மா. துணிவோடு மகிழ்ச்சியோடு என்னால் முடியும் என்ற ஒரு எண்ணத்தோடு பாருங்கள். அப்பா சொல்லுகிறார் என்று என்னால் முடியும், நான் செய்வேன் என்ற எண்ணம் அந்த துணிவு இருக்கட்டும். ஒரு ராணுவ வந்துச்சா,
1: அன்பும் மரணம் உயிரென கொண்டால் அதுவே ஆனந்தம்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பான. அதே போல நீங்களும் என்னால் முடியும் என்று ஒரு ராணுவ வீரனின் மனைவி அல்லவா நீங்கள். ராணுவ வீரனால் அவர் எவ்வளவு நாட்டை காக்கின்றவர் அல்லவா, எவ்வளவு பயிற்சிகளை எடுத்திருப்பார், எத்தனை அபியாசங்களை செய்திருப்பார், உடல் அபியாசங்களை.
1: இப்பவும் அவர் வீட்டுல சும்மா இல்லப்பா, பயிர் வச்சுக்கணும், என்ன
0: ஏதோ செய்து கொண்டு பாத்தீங்களா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு. நீங்களும் என்னால் முடியும் என்று எண்ணிக்கொள்ளுங்கள், அடிக்கடி வாருங்கள், பேசுவோம், மகிழ்வோம். ஏனைய உறவுகளும் வந்து உங்களோட உங்கள் விடயத்தை கூறியோட இப்பொழுது பல நண்பர்கள் உங்களுக்கு அழைப்பார்கள், ஏன் அப்படி இருக்கிறா என்று பேசுவார்கள், கலந்துரையாடுங்கள். சரியா,
1: சரிங்க,
0: நன்றியம்மா. வாழ்த்துக்கள், நலமாக இருக்க வேண்டும் நீங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி. தனிமை என்பது ஒரு பெரிய பாரமான விடயம், சுமக்க முடியாத தனிமை. ஆனால் இப்பொழுது ஒரு பாடல் வந்தது, என் இனிய தனிமையே என்ற வரி கொண்ட பாடல் ஒன்று. தனிமையை இனிமையாக கொண்டிருக்கின்றார் அவர். நல்ல நல்ல நினைவுகள், நல்ல நல்ல விடயங்களை எண்ணுங்கள். தனிமை என்றால் எனக்கு விருப்பம் என்றால் படிப்பதற்கு நிறைய உண்டு. நான் இங்கே தனிமை கிடைத்தால் உடனே படிப்பது தான், எந்த இடத்துல என்ன உண்டு என்பதை வாசித்துக் கொள்வேன். வாசிப்பதால் மனிதன் பூரணம் அடைகின்றான். படிக்க வேண்டும், பலதையும் தெரிய வேண்டும், பல விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ தானம் உண்டு, வீண் விடயங்களில் நேரத்தை செலவழிக்காமல். அதிலேயும் இப்பொழுது வந்த வலைத்தளத்திலே எங்கள் நேரத்தை வீணடிப்பது அந்த டிக்டாக், மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம் போன்ற தேவையற்றதுகள். நாங்கள் முகநூலை திறந்து விட்டால் அவை தான் அதுக்களை வரும், அதெல்லாம் தட்டி விட்டுற வேணும். நாங்கள் உடனே மனம் அங்கே சென்றுவிடும், நேரத்தை எங்களை அறியாமல் நேரத்தை முழுங்கிவிடும். நோ, அங்கே இருக்கின்றது அந்த வலைத்தளத்தில் எவ்வளோ விடயங்களை நாங்கள் படிக்கக்கூடியா இருக்கு. கணனி என்பது ஒரு பெரிய சமுத்திரம், அதுக்குள்ள எவ்வளோ விடயங்களை நாங்கள் படிக்க முன்பு தான் புத்தகங்களை அடுக்கி அடுக்கி கொண்டது பக்கம் பக்கமாக பிரட்ட வேணும். இப்பொழுது இல்லை, எது வேண்டுமோ உடனே அதை தொட்டு எடுத்து நாங்கள் படித்து கொள்ளலாம். படிக்க முடியாதவர்கள் அங்கே ஒலி இருக்கின்றது, கேட்டுக்கொள்ளலாம், பொழுதுபோக்கிக் கொள்ளுங்கள். அப்படி சும்மா தேவையற்ற அனர்தம் வேற வேற எல்லாம் ஒன்றை போடுவான், தேவை இல்லாத போடுவான், நாங்கள் ஆவண்டு பிடித்து பாடுறது லைக் என்று போடுகிறோம். அதெல்லாம் பைத்தியத்துக்காரத்தனம். அதனால தான் இன்று நாடு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த சைத்தான்கள் உண்டுதான். இதுதான் சைத்தான் என்று கூறுகிறது. அன்றிலிருந்து இன்று வரை இருக்கின்றது. அதை விலத்திக் கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் புத்தி என்று ஒன்றே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியில் இப்பொழுது நேரம் திரையா 12:53 நிமிடத்தை காட்டும் இந்த நல்ல வழியிலே சரவணா உங்கள் வலைத்த நீங்கள் உங்களுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அழைத்து வர முடியாது விட்டால் என்ன பாடல் வேண்டும் என்று எழுத்திலேயாவது போடுங்கள். உங்களுக்கான பாடல் நான் ஒளிபரப்புவேன். இது முன்னிலை தமிழ் வானொலி. இப்பொழுது ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். நாங்கள் பேசி மகிழ்ந்த வேளையிலே அன்பு நண்பர் எங்களுடைய தேவா அவர்கள் ஒரு பாடலை தந்தார். என்ன பாடல்? அந்த பாடல் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்று பணத்தோட்டம் திரைப்படுத்த பாடலை தந்தீர்கள் அல்லவா? அந்த பாடலை இப்பொழுது கேட்டு பார்த்தால் ஓரளவு எங்களுக்கு புரியும் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று.

மகிமை எங்காதே என்னதான் நடக்க.

எப்படியான சரணங்களும் பல்லவியும் அற்புதமான பாடல்கள். என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே என்று கூறி இறுதியிலே இரண்டில் ஒன்று பார்த்துவிட்டு அது அல்லது இது நன்மை அல்லது தீமை என்றது ஒன்று இரண்டு தான் இருக்கின்ற உலகத்தில், ஒன்று உள்ளது ஒன்று இல்லாதது, ஒன்று இரவு ஒன்று பகல். இப்படியாக இருக்கும் இந்த வேளையில் எது நடந்தாலும் நடக்கட்டும், செய்ததை சரியாக மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்துவிட அற்புதமான வரிகளை தொகுத்து விட்டார் கண்ணதாசன் ஐயா அவர்கள். அதனால் தான் அவரை காவிய கவிஞர் கண்ணதாசன் என்று கூறப்படும். இலக்கணத்துக்கே முத்திரை குத்தி வைத்திருக்கின்றார் அவர், இலக்கியத்துக்கே முத்திரை குத்தி வைத்திருக்கின்றார், இசைக்கே அவர் வழிவகுத்து வாய்க்கால் போட்டு கொடுத்திருக்கின்றார். அதற்கு திரை இசை திலகம் என்று கூறக்கூடிய வகையில் இருந்தவர்கள் பலர். அதற்குள்ளே மெல்லிசைக்கு மன்னராக இருந்த எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களும் டி கே ராமமூர்த்தி ஐயா அவர்களும் இணைந்து இசையமைத்து கொடுத்த அந்த பாடலை ஏழிசை மேந்தர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலிலும் பொன்மனச்சவளின் நடிப்பிலும் கேட்டு பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த பாடலில் வந்த வரிகள் அத்தனை முத்தான வரிகள். அன்று வந்த பாடல்கள் பண்பாட்டு விழுமியங்களை சுமந்து வந்த பாடல்களாக இருந்தது. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம்.

அடுத்து ஒரு பாடல். இன்று நாங்கள் நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டோம் பண்பாடுகள், விழுமியங்கள், கலாச்சாரங்கள், வைபவங்கள், வழிபாடுகள் என்பவற்றை பற்றி பேசி மகிழ்ந்த வேளையிலே ஒரு பாடலை அன்பு மகாலிங்கம் அவர்கள் வந்து கேட்டிருக்கின்றார். அந்த பாடல் பலர் கேட்டிருக்கின்றார்கள். அந்த பாடலின் பொருள் விளங்காமல் அதிலே வருகின்ற டங்கட டங்கட என்ற அந்த தாளத்தை ரசித்து கொண்டு, தலையை ஆட்டிக்கொண்டு, காலை ஆட்டிக்கொண்டு, கைகளை விசிறிக்கொண்டு, இதுக்கெல்லாம் டான்ஸ் பண்ணி விட்டோம் என்றெல்லாம் கூறுவார்கள். அது நடனம் இல்லை, சும்மா ஒரு குத்தாட்டம் போன்று ஆடக்கூடிய, எல்லோரும் சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவர்களும் ஆடக்கூடிய ஒன்றை பெரிதுபடுத்தி கொண்டு விளம்பரத்தால் உயர்ந்த ஒரு பாடல். அதனுடைய உண்மையான கருத்து சரியாக புரியாமல் தான் அவர்கள் இசைக்காக ஆடியிருப்பார்கள். கேட்பவர்களும் அப்படித்தான். தலைவன் தலைவி திரைப்படத்தில் பாடப்பட்ட அந்த பாடல் பொட்டள முட்டாயே என்ற பதம் ஒன்று அங்கே வருகின்றது. இந்த பாடலுக்கு முக்கியம் அந்த பொட்டள முட்டாய். அதற்கு எவ்வளவோ கருத்துக்களை கூறலாம், அது புரியாமல் இங்கே எல்லாம் அவரும் கருத்து தந்திருக்கின்றார் தான். நல்ல பாடல். அந்த பாடலை கொண்டு இப்படியாக மாற்றி மக்கள் மனதிலே புகுத்தி இருக்கிறார், புகுத்த வேண்டிய வகையில் புகுத்தவில்லை என்று என்னுடைய சிறிய கருத்தையும் கூறிக்கொண்டு, பொட்டள முட்டாயே என்று ஒரு வரி வருகின்றது, அதில் என்ன கூறப்படுகின்றது என்று பாடலை கேட்போம். இதோ பாடல் மகாலிங்கம், உங்களுடைய பாடல் ஐயா வருகின்றது.

0: குடிச்சேன்.
1: அதெல்லாம்
0: ஆடியா?

இந்த பாடல் தலைவன் தலைவி என்று வந்த திரைப்படத்து பாடல் வரிகளை தந்திருக்கின்றார்கள், எதிகை முனைக்காக பதங்களை கோர்த்திருக்கின்றார்கள், என்ன கருத்தை கூற வந்தார்கள், எந்த களத்தில் தந்தார்கள் என்று எங்கள் எண்ண முடியாமல் இருக்கின்ற ஒரு பாடலாக இருக்கின்றது. இருப்பினும் அந்த பொட்டலை முட்டாயே என்பது கருத்து என்னவென்று எல்லோருக்கும் தெரியும், தெரிந்திருக்கலாம், வந்து கூறும் விதம் இருக்கின்றது. பார்ப்போம் அடுத்து வரும் பாடலையும். கேட்ட மகளை இருக்கும் இந்த வேளையில் இது முன்றைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் 1 மணி 6 நிமிடத்தை கண்டுவிட்டோம் கனடாவிலே.

0: இனிமையான இந்த பாடல். வியாழந்தோறும் நாங்கள் கதம்பம் நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒலிக்க துவங்கி முடிவு வரைக்கும் இசைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் இடையிடையே வெறும் கருத்துக்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம், கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மகிழ்வாக இருக்கும் காலத்தால் அழியாத 1957 ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படத்து பாடல் அந்த பழையட்டைக்கு எத்தனை வருடம் என்று பாருங்கள், 70 வருடத்தை தாண்டி விட்டது அல்லவா. இருப்பினும் அந்த பாடல் இன்றும் எங்களுக்கு பொருத்தமாயிருக்கிறது. அன்பு என்றா இருக்கின்றது, ஒருவருக்காக ஒருவர் எப்படி வாழ வேண்டும், நினைவென்றால் என்ன, அந்த நினைவு மனதிலே யாருக்காக எப்படிப்பட்ட நினைவு எவ்வளவு காலம் இருக்கும் என்றதை எல்லாம் கூறக்கூடிய ஒரு பாடலாக இருந்தாலும் அந்த நினைவிற்கும் வரைக்கும் செயல்களும் இணைந்து கொண்டே இருக்கும், இசைந்து கொண்டே இருக்கும் என்று கூறும் வகையிலே பாடுகின்ற பாடல். ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலை மிதவாக நகர்ந்து கொண்டிருக்கும் வழியிலே உறவுகள் வந்து பேசி மகிழ்ந்து தங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்டு அதிலிருந்து சில கருத்துக்களை நாங்கள் எடுத்து உறவாடி கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே இது ஒன்றிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. 30 ஆண்டுகளை தொட்டு 30வது ஆண்டிலே மலர்ந்து கொண்டிருக்கும் இந்த வானொலி ஆரம்பத்தில் மொன்றியல் மாநகரத்தில் இணைந்த முதல் தமிழ் வானொலியாக இருந்து அதை ஸ்தாபித்தவர் ஒரு பெண்ணாக இருந்து அது மீராவாக இருந்து இற்றவரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் என்பதை எண்ணி அவருக்கு விருதுகளையும் உலக வானொலிகள் தமிழ் வானொலிகளின் தந்தை வானொலியான இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தினால் இனங்காணப்பட்டு விருதுகள் வழங்கப்பட்டது எங்கள் வானொலிக்கும் அவருக்கும். அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அந்த வகையில் நாங்கள் அனைவரும் சேர்ந்து வளர்த்து கொண்டு வரும் இந்த மொன்றியல் தமிழ் வானொலி நாளாந்தம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டும் வளர்ந்து கொண்டும் வருகின்றது. இடையிடையே கோளாறுகள் ஏற்பட்டாலும் அவற்றை நிவர்த்தி செய்து கொண்டு ஓடி வந்து நாங்கள் இணைந்து மகிழ்கின்றோம். அன்பு உறவுகள் வந்து பேசும் பொழுது தனிமை என்ற ஒரு விடயம் எல்லோரையும் பாட்டிக்கொண்டிருக்கின்றது. உலகத்தில் இன்றல்ல நேற்றல்ல அன்றும் இருந்தது, ஆனால் தனிமையிலிருந்து இத்தனை சாதனைகளை புரிந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் என்னால் முடியும் என்ற அந்த எண்ணம். உடல் களைத்தாலும் மனம் களைக்க கூடாது அன்பு மகளே மஞ்சுளா, இது உங்களுக்காகத்தான். ஐயோ என்னால் முடியவில்லையே எனக்கு அது இல்லை, அந்த மனம் களைக்க கூடாது. மனமானது உறுதியோடு இருக்க வேண்டும், என்னால் முடியும். ஏனென்றால் இது உங்களால் வளர்க்கப்பட்ட இந்த உடல் தானே, நீங்கள் தான் எடுத்து செல்ல வேண்டும். அவர்கள் வைத்தியர்கள் ஒரு ஆலோசனையை தருவார்கள், ஒரு சிறு உதவியைத்தான் செல்வார்கள். மருந்து ஒரு காவாசி தான் எங்களுக்கு உதவி செய்யும், மிகுதி எங்களுடைய மனம்தான். அதனால் தான் முன்னோர்கள் கூறி தந்திருக்கின்றார்கள், மருந்து கால் மதி முக்கால் என்று கூறியிருக்கின்றார்கள் அம்மா. அடுத்தது தனிமை, உண்மையிலே அது பொல்லாத ஒரு நோய். ஆனால் அந்த தனிமையை அது ஆங்கிலத்திலே நெகட்டிவானது எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுக்கணும், எதிர்மறையாக இருப்பதை நாங்கள் நேர்மறையாக எடுத்துக்கொள்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் மனத்தினாலே. நல்ல நல்ல புத்தகங்களை பாருங்கள். இப்பொழுது தான் கையிலே வைத்துக்கொண்டு ஒரு விரலினாலே பெரிய பாரதத்தையே மகாபாரதத்தையே படித்துவிடக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எல்லா வசதியும் இருக்கின்றது உங்களுக்கு. நல்லதோர் முன்மாதிரியாக உடலமைப்பை வைத்திருந்து நாட்டை காக்கும் சேவை புரிந்தவரின் மனைவி நீங்கள், மகிழ்வோடு இருங்கள். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்று ஒரு எண்ணம், என்ன பெறப்போது பார்ப்போம் என்று நீங்கள் உங்கள் மன உறுதியை தளரப்படாதீர்கள். அந்த என்னால் முடியவில்லை அப்பா, நான் தனிமையாக இருக்கிறபடியால் தான் இப்படியோ என்றெல்லாம் எண்ணாதீர்கள். நீங்கள் தனிமை இல்லை மகளே, தனிமை இல்லை. உங்களை சுற்றி எத்தனை விடயங்கள் உண்டு, அதை ரசியுங்கள், அதை பார்த்து உணர்ந்து கொள்ளுங்கள் எப்படி வருகின்றது என்று. அந்த ஆடு மாடு கோழி இதுகளெல்லாம் இன்னும் பிறந்த உடனே உடல் வல்லமையோடு வருகின்ற, பிறந்த 1 மணி நேரத்தில் எழுந்து நடந்து தங்களுடைய கர்மத்தை தாங்கள் செய்து கொண்டு போகின்றவல்லவா. நாங்களும் அப்படி வளர்ந்து எங்களை வளர்த்து ஆளாக்கி விட்டு இருக்கின்றார்கள். நல்லது ஒரு துணைவர் இருக்கின்றார், பிள்ளைகள் நன்றாக இருக்கின்றார்கள், பிற குழந்தைகளையும் கண்டுபிட்டீர்கள். அதை எண்ணி மகிழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், வெளியே செல்ல வேண்டும், வெளிக்காற்று பட வேண்டும் உங்களுக்கு. வீட்டிற்குள்ளே மட்டும் பணிபுரிந்தால் போதும் அது மகளே. ஒரு 10 நிமிடங்கள் கணக்கு பண்ண, ஒரு 10 நிமிடங்கள், ஒரு 15 யார் நடவுங்கள், அதை நடையாக நடவுங்கள், பணியாக செய்வது போன்று இல்லாமல். நிச்சயமாக உங்களுக்கு முடிவுண்டு. அடுத்து மனோநிலவை தனிமையை கலைக்க வாருங்கள் வானொலிக்கு, எங்களோடு பேசுங்கள். வானொலி உறவுகளோடு உறவு வைத்துக் கொள்ளுங்கள், தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். சுகமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் இறைவனையும் பிரார்த்தித்து எங்கள் ஆதரவையும் உங்களுக்கு தருகின்றோம் என்று கூறிக்கொண்டு அடுத்து வரும் ஒரு பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடல்களோட இட்டைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ஒரு பாடல், கேட்க வேண்டும் கேட்க வேண்டும் என்று வந்து மறந்து விடுகிறேனப்பா என்று மகள் சியாமலா நீங்கள் கூறியதற்கு ஞாபகம் இருக்கிறது. மறந்தாலும் இறுதியிலே வரியை கூறுகிறேன் என்று கூறிவிட்டீர்கள். தூக்கு தூக்கி என்ற ஒரு அற்புதமான திரைப்படம் அது. இன்று இந்த மனம் வருந்துபவர்கள், தன்னம்பிக்கை குறைந்தவர்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம், திரைப்படம். எத்தனை ஆண்டுகள், அரை நூற்றாண்டை கடந்து விட்டது அந்த பாடல் வந்து அந்த திரைப்படம் வந்து. அதில் வந்த ஒரு பாடல் தான் அதை ஒரு நாகரிகமான முறையிலே வரும் பாடல், நகைச்சுவை போன்று இருந்தாலும் அற்புதமான கருத்து கொண்ட பாடல் அந்த பாடல். அந்த பாடலை ஏழிசை மன்னர் எங்கள் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் தான் பாடியிருக்கின்றார். பிரபல கவிஞர் இசையமைப்பாளர் தஞ்சை என் ராமையா தோஸ் அவர்கள் தான் அதை எழுதியிருக்கின்றார்கள். அவற்றிற்கு மேலாக அந்த பாடலுக்கு இசை கொடுத்தவர் நான் என்றும் மதிக்கும் இசைக்கலைஞர்களுக்குள்ளே தலை சிறந்தவரான ஜி ராமநாதன் ஐயா அவர்களுடைய இசையிலே மலர்ந்த பாடல் அந்த பாடல். வரியும் பாடலும் குரலும் சிறப்பாக அமைந்து நடிப்போடு இணைந்து எங்கள் உள்ளத்தை கவர்ந்த ஒரு திரைப்படம் தூக்கு தூக்கி. அந்த தூக்கு தூக்கியிலே தான் சியாமலா நீங்கள் கேட்டீர்கள் இந்த பாடலை. ஏறாத மலைதனிலே, சாதாரண மலையில் ஏறாத மலைதனிலே என்ற கருத்தோடு ஆரம்பிக்கின்றது வதத்தோடு முழுவதையும் கேட்போம். இதோ அந்த பாடல் சியாமலா உங்கள் பாடல்.
1: ஏறா

சிறப்பான இந்த பாடல் வந்து எத்தனை ஆண்டுகள் என்று என்னால் குறிப்பிட முடியவில்லை. நிச்சயமாக இது அரை நூற்றாண்டை கடந்த பாடல். தான் திமிக்கினி தந்த குணாரே, தீன் திமிக்கின தீந்த குணார, எவ்வளவு அற்புதமான கருத்து ஆழமுள்ள அந்த பாடல். மற்றவர்களுடைய பார்த்து தான் திமிக்கி போடுபவர்கள் தான். இன்னும் ஒரு பாடல் இருக்கு, உடனே ஞாபகம் வந்தது இந்த பாடல். பார்த்தா இந்த பாடல் அந்த செம்மறி ஆடுகள் என்று வரும் ஒரு பாடல் ஒன்று. ஒரு ஆடு போனால் அது அதன் பின்னாலே போக முடியாது, தனக்கண்டு ஒரு பாதையை எடுக்க மாட்டேதாம் இந்த செம்மறி ஆடுகள். அப்படி ஒரு பாடல் ஒன்று வரும், அது வரி வரும்போது நான் கூறுகின்றேன். இந்த பாடலும் பாலைவனம் சோலைவனம் என்ற இரண்டு வார்த்தைகளால் இன்றைய நிலைமை அப்பட்டமாக அப்படியே உள்ளார்ந்தமாக நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கு. சோலைவனம் இருக்கத்தக்கனையாக பாலைவனத்தை நம்பி சென்று படாத பாடுபடுத்துகின்றது என்றெல்லாம் அன்றே ராமையா தாஸ் அவர்கள் எழுதிவிட்டார்கள் அந்த பாடலை. தான் திமிக்கடி தந்த கோனாரே, தீன் திமிக்கடி திந்த கோனாரே, ஆனந்த கோனாரே, அது கோனாரே என்ற ஒரு இனம் இருக்கின்றதல்லவா இந்தியாவிலே, அந்த கோனாரே என்ற அதை விழிப்பு உணர்வுக்காக அதை தந்து மனிதன் என்பதை தான் கூறுவது. கோனாரே அறிவு கெட்டுத்தான் போனாரே, தாந்திமிக்கு போட்டு ஒருவர் செய்வதை பார்த்து பின்னோக்கி சென்று பின்பற்றி சென்று தண்ணியே இழந்தெல்லாம் கடைசியாக அறிவே கெட்டு போனது மாதிரி வருகின்றது அந்த பாடல். அற்புதமான ஒரு கருத்து, நல்ல பாடலை தெரிவு செய்து வந்திருக்கின்றீர்கள். இன்றைய கருத்து கமைய தந்த பாடல் அன்பு மகளே ஷியாமலா, தூக்கு தூக்கி திரைப்படத்தில் தான் இந்த பாடல் வந்தது. தான் திமிக்கு நீ தந்த கோனாரே, தந்த ஆனந்த கோனாரே, அறிவு கெட்டுத்தான் போனாரே என்ற வரி வந்தோட பாலை வனத்தையே விட்டு நம்பிக்கொண்டு சோலை வனத்தை விட்டு விட்டு வந்து விட்டுருக்கு. சோலை வனத்திலே சொந்தமான பண்பாடுகள் இருக்கத்தக்கனையாக வறண்டு போன பாலைவனத்தில் உணவு தேடுவது போன்று தேவையற்ற இதழுக்கு போகின்றோம் எங்கள் நாடு என்று எல்லோரும் பின்பற்றுதலில் அறிவு கெட்டு இதற்காக ஏன் செய்கின்றோம் என்று தெரியாமல் போகின்றோம் என்று கூறுகின்ற அற்புதமான கருத்தை அந்த பாடல் இந்த ரெண்டு கவுதாரியை வைத்து எழுதியிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள், சிறப்புகள், சிறப்புகள். இது மூன்று தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம்.

உனக்காக நான் உனக்காக. இன்னும் ஒரு பாடல் கேட்க இருக்கின்றோம். அன்புடன் வந்து தன்னையே தான் பார்த்து துயரிட்டு கொண்டிருக்கும் என்ப மகள் மஞ்சுளா, நீங்கள் இன்று வானொலிக்கு வந்து இணைந்தது பெரும் மகிழ்ச்சியாக எங்களுக்கு இருந்தது. அன்று நடந்த பொது பொக்கிஷ நிகழ்வுக்கு கூட நீங்கள் பாட்டு சவாரிக்கு கூட எனக்கு பதில் கொடுத்திருந்தீர்கள், என்னோடு இணைந்திருந்தீர்கள். புலனத்திலே மிகவும் சிறப்பாகத்தான் இணைந்திருந்தீர்கள். அது எனக்கு முற்சாகமாக இருந்தது. அந்த வழியில் இன்று நீங்கள் நேரலைக்கு வந்தது மேலும் சிறப்பாக இருக்கின்றது. இது உங்களுக்கும் நல்லது. வாய் திறந்து பேச வேண்டும் அம்மா, வாய் திறந்து பேசி உங்கள் நன்மை தீமைகளை எங்களோடு நாங்கள் இவ்வளவு அன்பாக. மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகள், நாங்கள் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் நல்ல உறவாக இருக்கின்றோம். உறவை பரிமாறிக்கொண்டு பேணிக்கொண்டிருக்கின்றோம். நன்மை தீமைகளை கலந்து பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நீங்களும் வந்து உங்கள் நன்மை தீமைகளை எங்களோடு பேசி மகிழலாம். உங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை வானொலியில் வந்து பேசும் பொழுது ஒரு பெரிய சுமை குறைந்ததாக இருக்கும் மகளே. அற்புதமான ஒரு படம், ஆண்டுகள் பல கடந்து விட்டது. அந்த படத்தை பாடலை நான் தேடுவதற்கு முன்பு நீங்களே அனுப்பியும் வைத்து விட்டீர்கள். கட்டிக்காரை சில விடயங்கள், சில வேளைகளில் நீங்கள் கேட்கும் பாடல் என்னால் எடுக்க முடியாட்டா, நான் உடனே உங்களுக்கு அறிவித்து விடுவேன். நீங்கள் உடனே எனக்கு அனுப்பி வைப்பீர்கள். அப்படியான தொடர்புகள் இருக்க வேண்டும். மனம் தனிமையாக வைத்திருக்க வேண்டாம். இது ஒரே வழி என்ற ஒரு திரைப்படம் அன்று வந்திருந்தது. அதில் ஒரு அற்புதமான ஒரு பாடல், அறத்தை போற்றும் பாடலாக, அன்பும் அறனும் உயிர் என்ற வரி கொண்ட பாடலை கேட்க இருக்கின்றோம். உங்கள் மூலமாக இன்றைய உனக்காக நான் நிகழ்வில் நேரலையில் வந்து இணைந்து இந்த பாடலை தந்தமைக்கு நன்றி கூறி அந்த பாடலை இப்பொழுது ஒலிபரப்பி கேட்டு மகிழ்வோம்.

பென்ரோ கேட்ட பாடல்கள் வரிசையில் இந்த பாடலை இன்று கேட்கும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது மஞ்சுளா உங்களினால். ஒரே வழி என்று இன்றைக்கு 65 வருடங்களுக்கு முன்பு வந்த ஆர் கோவர்த்தனன் ஐயா அவர்களின் இசையிலே வந்த பாடலை இன்று நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்ததல்லவா? இறுதியிலே பேடை பொறாவும் நாட்டை ஆண்டுவிடும், பெண்ணும் நாட்டை ஆண்டுவிடலாம் என்ற வகையிலே தான் இந்த பாடல் வேலை கூறுகின்றது. நீங்கள் முடியும் என்று நினைத்தால் அது நிச்சயமாக முடியும் மகளே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் மனத்துணிவோடு இருக்க வேண்டும். மனதில் இருக்கின்ற கவலைக்கு கவலை என்றதை விட்டு மகிழ்ச்சி என்ற மருந்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் உங்கள் மனோ நிலையை, மனதின் நிலைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் மகளே. சிறப்பான இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையில் நாங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே வாருங்கள், வந்து இணையுங்கள். தினமும் இந்த நேரத்தில் நேரொலி உண்டு, உங்களிடம் உங்கள் கருத்தில் இலக்கம் உண்டு. அலையுங்கள், பேசுங்கள், மகளுங்கள். இனிமையான இந்த பாடலை தந்தவைக்கு நன்றி. அன்பும் அறனும் உயிர் என்று நாங்கள் மதித்து வாழ வேண்டும் என்று அன்று தொட்டு எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு வழிவகுத்து சென்ற வழிவகைகள் பல உண்டு. அதிலே துன்பம் நேர்க்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா என்று அன்று இறுதி அன்றும் வந்து மகள் ஷியாமலா கேட்ட பாடல் என்றும் எனக்கு ஞாபகத்தில் பலர் கேட்டிருக்கேன், நானும் பார்த்திருக்கின்றேன். துன்பம் வரும் கால் நகுக என்று வள்ளுவர் கூறியிருக்கின்றார்கள். நகையை சிரித்து கொள்ளுங்கள், மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். துன்பம் துன்பம் என்று அந்த துன்பச்சுமையை மனதில் வைக்காமல் தள்ளி வைத்துவிட என்னால் முடியும் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பாக வாழுங்கள்.

உனக்காக நான் நிகழ்வு இறுதியாக ஒரு பாடலை தருவதற்கு பொறுமையோடு காத்து கொண்டிருந்து எல்லோருடைய பாடலையும் கேட்டு நான் கேட்கின்றேன் என்று அன்போடு கூறும் என் அன்பு நண்பர் நாகப்பனையா அவர்களே, உங்களுடைய பாடல் ஒலிக்க இருக்கின்றது இறுதி பாடலாக. இன்றைய உனக்காக நான் நிகழ்வே இடையிலே அன்புடன் சரவணன் வந்து இணைந்து கொண்டீர்கள். இடையிலே உங்கள் தொலைபேசி நின்றுவிட்டது. ஆனால் அந்த பாடல் என்ன பாடல் என்று கூறாமல் சென்றுவிட்டீர். நல்ல கருத்துக்களை பரிமாறி சென்ற வேளையிலே பாடலை கேட்க உங்களால் முடியவில்லை. எனக்கும் என்ன பாடல் தருவது என்று தெரியவில்லை. அந்த வகையிலே பாடலை எழுதுங்கள் தருகின்றேன் என்று கூறியிருந்தேன். இங்கே பாடல் நீங்கள் பதிந்ததாக தெரியவில்லை. காரணம், வலைத்தளம் உங்களுக்கு சதி செய்து விட்டது என்று எண்ணிக்கொண்டு இப்பொழுது நாகப்பன் முட்டை கலக்கி என்ற வரி வருகின்றது. யூத் திரைப்பட பாடலை கேட்டு மகளை இருக்கின்றோம். கேட்போமா பாடலை? இதோ அந்த பாடல்.

முட்டுக்கலக்கி என்ற பாடல் வேறு வரிகளோடு வந்து இணைந்த வேளையிலே நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். இது புதிய யூத் என்ற திரைப்படத்துக்காக ஜி வி பிரகாஷ் அவர்கள் இசை அமைத்து கொடுத்தாரோ பொருத்தி கொடுத்தாரோ வசியோடு வந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். வரிகள் எதுகை மூனைக்காக பல வரிகள் புகுத்தப்பட்டிருக்கின்றது. முழுமையாக என்ன கூற வந்தார்கள், இதை கூறுகின்றார்கள், ஏன் கூறுகின்றார்கள் என்பதை உணர முடியாமல் இருந்தது எனக்கு. உங்களுக்கு முடிந்திருந்தால் கருத்திலே தாருங்கள். இன்று நிறைவேற இருக்கின்றது இன்றைய உனக்காக நான் நிகழ்வுக்காக நாங்கள் காத்து கொண்டிருந்து ஒவ்வொருவரும் வந்து பேசி மகிழ்ந்து பல கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட வேளையில் அன்போடு நாங்கள் பாடல்களையும் அறிவுரைகளையும் கேட்டு மகிழும் வண்ணம் வந்த பாடல்களையும் தெளிவாக நாங்கள் கொள்ள வேண்டிய குணாம்சங்களையும் பெற்றுக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணும் இந்த வேளையிலே உங்கள் அனைவருக்கும் அன்புடன் தேவா, மகாலிங்கம், நாகப்பன், ஷியாமலா, சரவணன், மஞ்சுளா இவர்களுக்கு என் நன்றியை கூறிக்கொள்வேன். நேரொலியில் வந்து இணைந்தமைக்கு இணைந்து சிறப்பித்த வேளையிலும் எங்கள் சரவணன் அவர்களுக்கு வலைத்தளம் சதி செய்து விட்டது. சதி செய்தாலும் இணைந்து நல்ல கருத்துக்களை தந்திருந்தார். சிறப்பான ஒரு விவசாயத்தோடு சம்பந்தப்பட்ட, போஷாக்கோடு சம்பந்தப்பட்ட, அது சாகுபடியை பற்றிய விவரங்களை நாங்கள் கலந்து கொண்டு எங்களுக்காக தந்த விவரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்ட வேளையில் நாங்களும் அதை கொள்வனவு செய்யும் பொழுது தரமானதாக பார்த்து வாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மனதில் உருவாக்கி செல்கின்றது. சிறக்க வேண்டும் உங்களுடைய விவசாயம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் நாங்கள் சந்திக்கும் வரை இன்று விடை நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வரலாம். அந்த கொண்டு வரும் வேளையிலே உங்களோடு நானும் இணைந்து எல்லாம் வல்ல இறைவனிடம் இருக்கிறம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து அதற்குள்ளே அன்னை தந்தை ஆசான் இவர்களுக்கு முதற்கண் நன்றியும் கூறி என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி வைத்தவர்கள், அதை ஆளாக்குவதற்காக வந்த அன்பு தமிழ், அது மட்டுமல்லாமல் இவற்றையெல்லாம் உமக்களித்த எல்லாம் வல்ல இறைவா என்று நான் அடிக்கடி கூறிக்கொள்ளுவேன். ஓம் நமசிவாய என்று மீண்டும் அவர் பாதம் வணங்கி என் அன்பு உறவுகளை உங்களோடு இணைந்து நானும் வேண்டி வணங்கி 2026 ஆண்டின் 6வது நாளான 25வது நாள் வியாழக்கிழமை இந்த கதம்பத்திலே ஒலித்த உனக்காக நான் நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக. இந்த வழியிலே அறம், மனிதநேயம், சீவகாருணியம் காத்து நாங்கள் வாழ்வோம் என்று திடம் கொண்டு இறைவனுக்கு சமர்ப்பிப்போம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரம் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

கலையகத்து நேரம் 11:37 முற்பகல் கனடாவில், உங்களுக்கும் 9:07 இரவு நேரம் இளமணி திருநாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும். உறவுகளே, இங்கிதமான இந்த வேளை 2026 ஆண்டின் 6வது மாதத்தின் 24வது நாள் அரிபன் கிழமை.

நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை தரும் வேளை நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று அவர்களையெல்லாம் அறிவோடு சிந்திக்க வைத்த அன்பு தமிழ் தந்த இறைவா ஓம் நம சிவாய என்று இருகரம் குப்பி உன் தாழ் பணிந்து இவர்கள் தாழ் பணிந்து வணக்கம் கூறி இணைந்து கொண்டேன் என்றைய இன்றைய கதம்பத்திலே மொன்றியல் தமிழ் வானொலியிலே சிந்தனை செல்வன் என்று கூறியிருந்தேன். நீங்களும் உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளும் எங்கள் மீது கொண்டுள்ள அன்பும் எங்கள் வானொலி மீது உள்ள அக்கறையும் உங்கள் பங்களிப்பும் இன்றியமையாதது என்று கூறிக்கொண்டு வருக வருக வேண்டும் உங்கள் அனைவர்களையும் வரவேற்றுக் கொண்டு இன்றைய நாள் கதம்பம் கதம்பத்திலே வாரத்தில் ஒவ்வொரு நாளும் தினம்தோறும் எங்களுக்கு ஒவ்வொரு தலைப்பிலே நிகழ்ச்சிகளை கொண்டு வருவது வழக்கம். அந்த வகையிலே இன்று நாங்கள் கொண்டு வருவது எதுவாக இருக்கலாம்

0: கண்டுபிடி கண்டுபிடி என்ற இந்த வளமையான ஓசையை நாங்கள் கேட்டவுடன் இன்று அறிவன் கிழமை அல்லவா, ஆதலால் பொக்கிஷம் என்பதை தெரிந்து கொள்கின்றோம். பொக்கிஷத்தில் நாங்கள் நினைத்தபடி வாரந்தோறும் 20 பதங்களை கொண்டு வந்து எங்கள் அன்பு தமிழ், அழகு தமிழ், இனிய தமிழ், இன்பத்தமிழ், மூத்த தமிழிலே இருக்கின்ற வார்த்தைகள் எத்தனையோ மறந்துவிட்டன. அவற்றை மறவாமல் மறையாமல் செல்வதற்கு ஏனைய சகோதர மொழிகளை நாங்கள் அரவணைத்தாலும் எங்கள் உயிர் மொழி தமிழ் என்பதை உணர்ந்து அதிலே நாங்கள் உபயோகிக்கும் அன்றாடம் உபயோகிக்கும் பொருட்கள் கொண்ட கருத்துக்கள் கொண்ட தூய தமிழ் சொற்கள் மறந்திருக்கின்றன மறைந்திருக்கின்றன. எங்கள் நாவில் வந்து ஏனைய மொழி அமர்ந்திருந்து அதை தள்ளி விடுகின்றன என்பதை எண்ணிக்கொண்டு எங்களால் முடிந்தவரை சிறிய சேவை செய்கின்றோம் தமிழுக்கு. இந்த சந்தர்ப்பத்தை தந்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கு என்றும் நாங்கள் கடமைப்பாடும் நன்றியுடையவர்களும் ஆவோம். அந்த உறவுகளை நாங்கள் இன்று 20 பதங்களை கொண்டு வந்து வாரம் வாரம் 20 பதங்களையும் அற்புதமாக கண்டுபிடிக்கும் பொழுது அதற்கேற்ற புள்ளிகளை நீங்கள் பெறுகின்றீர்கள். அன்பு உறவினர்கள் தங்கள் வேகமாக விவேகமாக ஓடிவந்து தங்கள் ஞாபக சக்தியை தூண்டி எங்கள் தமிழுக்கு துணை நிற்பதற்காக அவர்கள் இயங்கும் வேளையிலே அவர்களுக்காக புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. அதே போன்று ஒரு பதத்தை கண்டுபிடித்தால் நேரடியாக அதற்கு 2 புள்ளிகள் போன்று 40 புள்ளிகள் இருக்கின்றன. 40 புள்ளிகள் அமைந்த 20 பெட்டிகளை இந்த பொக்கிஷத்திலே கொண்டு வந்து அமர்த்தி வைத்திருக்கின்றோம். அவற்றை நீங்கள் வந்து இனம் கண்டு உங்களுக்கு விருப்பமான எண்களை கூறும்பொழுது அந்த எண்கள் பதிக்கப்பட்ட பெட்டியை நாங்கள் திறந்து அதற்குரிய கடவுச்சொல்லை கூறியவுடன் அதற்குள்ளே அற்புதமான எங்கள் தமிழை காணக்கூடியதாக இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடித்து கூறிவிட்டால் உங்களுக்கான புள்ளிகளும் கிடைக்கும். எங்கள் உறவுகள் நாள்தோறும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உணர்ந்து அதற்கேற்ற வகையிலே கேட்டு மகிழ்ந்த வேளையிலே இணைந்து மகிழும் வேளையிலே உங்களை மகிழ்விக்கும் வண்ணம் உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியை அன்றாடம் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றும் நாங்கள் இணைவோம், கண்டுபிடிப்போம், கண்டுபிடித்து புள்ளிகளை பெறுவோம், வெற்றிகளை பெறுவோம் என்று கூறிக்கொண்டு உங்கள் கரத்தில் இன்றைய பொக்கிஷத்தின் நிகழ்வை திறந்து வைக்க யார் முதலில் வரப்போகின்றீர்கள் என்று கேட்டு ஆரம்பித்து வைக்கும் இந்த வேளையிலே அதற்குரிய எங்களுடைய கைபேசி உங்களுடைய தொலைபேசி எண் எங்களோடு தொடர்பு கொள்வதற்காக 647-8746-415 என்ற எண்களோடு வரலாம், இணையலாம் என்று கூறிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் முன்னில் தமிழ் வானொலியின் சுற்றாடலில் இப்பொழுது காலநிலை எப்படி இருக்கின்றது என்றால் நாங்கள் 22 பாகை இல்லை இருக்கின்றோம். உயர் வெப்ப மானியிலே காட்டுகின்றது. குளிர்காலத்தை கடந்து இப்பொழுது கோடை காலத்தில் முற்றாக முழுமையான கோடை காலத்தில் பூரணத்துவமான கோடை காலத்தில் இருக்கின்றோம். 15 மணித்தியாலம் 42 நிமிடங்கள் வரை இன்று பகல் இருக்கின்றது என்றால் ஆச்சரியமாக இல்லையா? எல்லோருக்கும் 12 மணி பகல், 12 மணி இரவு, 1 மணி நேரம் கூடி குறைந்திருக்கலாம். ஆனால் இங்கே எங்களுக்கு 15 மணித்தியாலம் 47 நிமிடங்கள் என்றால் எவ்வளவு மகிழ்வாக இருக்கும். இந்த 22 பாகை கூட இது இன்று 25 பாகையை தொடலாம் என்று எதிர்வு கூறும் வேளையிலே இன்று இடியுடன் மழை வரலாமோ என்று நாங்கள் எண்ணும் வேளை இல்லை இல்லை அப்படி வரமாட்டாது, பூரணமாக வெயில்தான் இருக்கும் என்று கூறியிருக்கின்றார்கள். நடந்து செல்பவர்கள், வெளியே உலாவுபவர்கள் எல்லாம் ஆனந்தமாக சென்று வருகின்றார்கள். இந்த வேளையிலே காற்றோட்டம் 14 கிலோமீட்டர் வேகத்திலே வீசிக்கொண்டிருக்கின்றது. அந்த காற்று மிகவும் சுகந்த காற்றாக இருக்கின்றது. அதனால் அந்த 22 பாகை வெப்பத்தை அதை தாங்கிக் கொண்டு எங்களுக்கு குளிரைத்தான் தருகின்றது. வெளியே செல்லும்போது மிகவும் இதமாக இருக்கின்றது. 5 மணிக்கு பின்பு கொஞ்சம் குறைந்து கொண்டு செல்லும், குறைந்து அது இன்று 14 பாகையை தொட இருக்கின்றது. அதனால் 22 பாகையில் இப்பொழுது இருக்கும் வெப்பம் கூடிக்கொண்டு 25 வரை சென்று மீண்டும் குறைந்து இரவு நேரம் 14 வந்துவிடும். ஆதலால் இதமான பதமான இந்த காலநிலையில் நீண்ட பகல் வேலை என்ன காரணத்தினால் உல்லாசத்துக்கு குறைவில்லை. இங்கே பாடசாலைகளின் வருடாந்த விடுமுறை இந்த ஆனி ஜூன் மாதத்திலே நடைபெறுவது உண்டு. அந்த வகையில் இந்த வாரம் நாளைய தினத்துடன் பாடசாலைகள் மூடப்பட்டு மீண்டும் ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் தான் திறக்க இருக்கு. கிட்டத்தட்ட 2 மாதங்கள் பூரண விடுமுறை விடும் பொழுதும் மக்கள் எல்லோரும் தங்கள் தங்கள் விடுமுறையை இங்கிதமாக கழிக்க வேண்டும் என்று இப்பொழுது துவக்கம். விமான சீட்டுக்கள், பயணச் சீட்டுக்கள் என்று செல்லும் இடங்கள், எங்கெங்கு செல்ல போகின்றோம் என்று வரைபடங்களை பெற்று ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு ஏற்றவாறு காலநிலை இருக்கும் என்ற எண்ணத்தினால் நல்லது உறவுகளை இந்த வேளையிலே நீங்களும் வந்து உங்களுடைய காலநிலை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஆசிய நாடுகளில் இப்பொழுது அதிவெப்பமாக இருக்கும் ஐரோப்பா கண்டத்திலே வெப்பத்தின் எல்லை மீறிவிட்டது, மிக கொடுமையாக இருக்கின்றது. மக்களின் நீர்நிலைகளிலே சென்று புகுந்திருக்கின்றார்களாம். அப்படி சென்ற இடத்தில் சிலர் மாண்டிருக்கின்றார்கள். கனடாவிலும் எங்களுக்கு விதமான காலநிலை, அருகிலே உள்ள மாநிலத்தில் அளவுக்கு அதிகமான வெள்ளம் வந்து அதனால் ஏற்பட்ட அனர்த்தத்திலிருந்து இன்னும் மீண்டு வரவில்லை. இன்னும் ஒரு மாநிலத்திலே வெப்பத்தின் எல்லை கூடி அங்கே காட்டு தீ பரவி நாட்டுக்குள் புகுந்து எத்தனையோ 1000 குடிகள் பெயர்ந்து விட்டார்கள். வாகனங்கள் அந்த தரிப்படத்திலிருந்தே பற்றி எரிந்திருக்கின்றன. இப்படியான காலநிலையின் சீற்றம் பலவாறு இருக்கின்றது. அதே நேரத்தில் புயல் காற்று ஒரு புறம், மழையின் வேகம் இன்னொரு புறம், வெப்பத்தின் வேகம் இன்னொரு புறம் என்று காலம் இந்த பிரபஞ்சத்திலே ஏற்படுகின்ற பிரளயங்கள் வருவது போன்ற இந்த அனர்த்தங்களை எங்களால் தாங்க முடியாது. அவற்றை எதிர்த்து எங்களால் வாழ முடியாது. எந்த விஞ்ஞானத்துறையும் அதை எதிர்த்து விட முடியாது. ஏனென்றால் இயற்கை, இந்த இயற்கைக்கு மாறி எதுவுமே இல்லை. இன்று எத்தனையோ விஞ்ஞான வகையில் அறிவியல் வளர்ச்சியில் இவ்வளவு முன்னேற்றங்களை கண்டுவிட்டார்கள். அவற்றையெல்லாம் அழிவுக்குத்தான் செல்கின்றனே தவிர ஆக்கத்துக்கு இல்லை என்றுதான் கூற வேண்டும். அந்த அறிவு வளர்ச்சியிலே கொண்டு வரப்பட்ட ஆக்கங்கள் அத்தனையும் அழிவை நோக்கித்தான் செல்கின்றது. ஏனென்றால் மக்கள் நேர்மறை கருத்துக்களை கொள்வதை விட எதிர்மறை கருத்துக்களைத்தான் தங்கள் மனதிலே கொண்டு நேர்மறையில் செல்லும் பாதையில் எதிர்மறைகளான காரியங்களை ஆக்கிக் கொண்டிருக்கும் அந்த வேளையினால் மக்களுக்கு நேர்மறையான நன்மைகளை விட எதிர்மறையான தீமைகள் தான் அதிகமாக விளைந்து கொண்டிருக்கின்றன. நல்லது உறவுகளை இதை அதையும் நாங்கள் ஆய்வு செய்ய தேவையில்லை. ஒரு சித்தரவு கட்டியவர் சிறிது உரையாடலில் தந்திருந்தேன். இப்பொழுது போட்டியில் ஆரம்பிக்க இருக்கும் வேளையிலே வருவதற்கு ஆயத்தமாக இங்கே அழைத்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வழிவிட்டு இன்றைய பொக்கிஷத்தை எப்படி அலங்கரிப்பது என்று ஆயத்தமாகவும் இங்கே இப்பொழுது முதலில் இணைகின்றார் ஒருவர், இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: கோவை மாநகரத்தில் வந்து தானாக வந்த சந்தனமாக என்னோடு இருக்கும் அன்பு உறவு நாகப்பன் அவர்களே, உங்கள் பகல் வணக்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டேன். உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கிறது? உங்களுடைய உங்களுக்கு இரவு வணக்கத்தை தந்து கொண்டு கேட்கின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் வளமாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறேன்.
0: சிறப்பு சிறப்பு. நலமாக மகிழ்வாக இருக்கும் இந்த வேளையில நீங்கள் நல்லவனாகவும் இருப்பீர்கள் என்று நான்
1: எண்ணுகிறேன்.
0: நல்லவனுக்கு நல்லவன், வல்லவனுக்கு வல்லவன். நல்லது நல்லது. வார்த்தை அலங்காரத்துக்காக நாங்கள் பேசிக்கொண்டோம். மகிழ்வாக இருக்கின்றது நீங்கள் வந்து இணைந்தது. சரி என்று நாங்கள்
1: உண்மையிலே நல்லவன் தானே ஐயா? உண்மையிலே நல்லவன் தான்.
0: அது எங்களுக்கு தெரியும். அதனால் தானே தானாக வந்த சந்தனம் என்று நல்லது நல்ல. அங்கே எல்லோரும் நலமாக இருக்கும் இந்த வழியில் உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது என்று?
1: இயல்பான காலநிலை,
0: சிறப்பான காலக்கு சொல்லு. நாங்கள் கேட்டு அறிய வேண்டியதில்லை, கேளாமலே நாங்கள் புரிந்து கொள்ளலாம் கோவை மாநகரம் இப்படிப்பட்டது. நல்லது நல்லது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: வெயில் லேசா தலை காமிச்சது, உடனே உள்ள போயிடுச்சு.
0: அவர் ஒரு தடவை நான் இருக்கின்றேன் உலகத்தில் என்று தன்னை காட்டிவிட்டு சென்று விட்டார். அப்படிதானே? வாழ்த்துக்கள். அவர் தானே உலகத்தின் நாயகன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, நாங்கள் இன்று சிறப்பாக இந்த இன்றைய நாளிலே கண்டுபிடி கண்டுபிடி என்ற பாடலோடு வந்து பொக்கிஷத்திலே இணைந்து விட்டோம்.
1: மற்ற
0: கடுமையான வெப்பம் இருக்கு, கடுமையான மழையும் இருக்கு, மாறி மாறி. இப்ப கனடாவே எடுத்துக்கொண்டால் அன்பு நாகப்பன் அவர்களே, எங்களுக்கு அண்மையில் ஒரு 23-25 கிலோமீட்டருக்கு அப்பால் சென்றுவிட்டால் பெருமழை பொழிந்து அழிவு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த மாநிலத்தை கடந்து அடுத்த மாநிலத்துக்கு நாங்கள் சென்றோம் என்றால் பிரிட்டிஷ் கொலம்பியா என்ற மாநிலத்துக்கு காட்டுத்தீ பரவி எவ்வளவு அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு மாநிலத்துக்கு நாங்கள் சென்றோம் என்றால் அங்கே புயல் மழை பெருமழை பொழிந்து அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு இன்னும் அப்படி வரவில்லை. ஒரு நாள் வந்து மின்னெல்லாம் ஆனால் இங்கே எழுத்திலே வந்திருக்கின்றார்கள், நாளை மறுநாள் மின்னல் இடியுடன் கூடிய மழை என்று. எப்படி வருகின்றதோ தெரியவில்லை. ஏனென்றால் பூமி நெகிழ்ச்சி, பூமி என்பது நெகிழ்ச்சிக்குரியதான.
1: எங்களுக்கும் அங்கயா எங்களுக்கும் இப்ப இப்ப வர ஆரம்பிக்குதுங்கய்யா. என்னன்னா பிப்ரவரி மார்ச், பிப்ரவரியில கூட இல்ல, பிப்ரவரி கடைசி வந்துட்டு மார்ச் ஏப்ரல் பாதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான வெப்பம்
0: இருக்கு. வெப்பம் இருக்குன்றது
1: அண்மை காலங்கள்ல இந்த வருஷம் எல்லாம் அதிகமான வெப்பம்.
0: ஆனா பிப்ரவரி மாதங்களிலே எங்களுக்கு எல்லாம் கடும் குளிர், சரியான குளிர்காலம், உயர்ந்த குளிர் நில உள்ள
1: பிப்ரவரி 40
0: வரைக்கும் போகும் எங்களுக்கு. அதாவது பூஜ்யது கீழே ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்திலே அசையக்கூடியது இயக்கக்கூடியது இந்த பூலோகம்தான், பூமி மட்டும்தான். பிரபஞ்சத்தில் ஏனைய நான்கும் அசையும் பொழுது இது இசைந்து கொடுத்து தன்னையே மாற்றிக்கொள்ளும். இந்த பூமி மேடு பள்ளமாகவும் பள்ளம் மேடாகவும் வளைவு நெளிவாக உயர்ந்து தாழ்ந்தும் பெறக்கூடிய ஒரு விடயம்தான் எங்கள் பூமியிலே உள்ளது. ஏனையவற்றை அப்படி வர ஏனையான தங்கட கோலத்தை காட்டிக்கொண்டே செல்லும். பகலவன் அப்படியே இருக்கின்றான், நிலவு அப்படியே இருக்கின்றது, காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது, அக்னி வந்து கொண்டே தான் இருக்கின்றது. ஆனால் இந்த நிலம் மட்டும்தான் இசைந்து கொடுக்கக்கூடியது. நீர்நிலை அப்படியே இருக்கின்றது, கடல் அப்படியே இருக்கின்றது.
1: என்னன்னா
0: இங்க வந்து இருக்கிற மரத்தை பூரா வெட்டுறாங்க,
1: மழை வீழ்ச்சி. ஓ, அதனால வெப்பநிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா உயருது.
0: சரி, உயர்ந்தும் தாழ்ந்தும் செல்லும் இந்த காலநிலையிலே வாழத்தான் பிரபஞ்சத்திலே எங்களுக்கு புத்தி என்ற ஒன்றை தந்து சீர்தூக்கி பார்த்து நடந்து கொள்ளுங்கள்.
1: மே 15 பிறகு வெயிலே இருக்காது.
0: வெயிலே இருக்காது, அப்படியா? சரி, பார்ப்போம். எனக்கு சந்தர்ப்பம் இருந்தால் கோவை மாநகரத்தை தரிசித்து பார்ப்போம் அப்படி இருக்கின்றது என்று. இப்பவே
1: மும்பைல எல்லாம் பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
0: மும்பை வடக்கு தானே, உங்கள தமிழ்நாடு விட உயர்ந்த உடன் தானே அது.
1: ஆகஸ்டுக்கு பிறகு கோயம்புத்தூர்ல மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
0: ஓ, நல்லது. நல்ல விடயத்தை பகிர்ந்து கொண்டோம், மற்றவர்களும் வந்து பகிர்வார்கள். இப்பொழுது நாங்கள் எங்கள் விடயத்துக்கு வருவோம். 20 பெட்டிகளும் அப்படியே இருக்கின்றது. உங்களுக்கு எந்த எண் பெட்டி வேண்டுமோ அதை கொண்டு வந்து வைப்பேன். நீங்களே மந்திரத்தை கூறி அதை திறந்து அதற்குள்ளே இருக்கிற பாகத்தை கண்டுபிடிக்கும் விளையாட்டில் ஆரம்பிப்போம். 9 தான் உங்களுக்கு எப்பொழுதும் ஆரம்பமாக இருக்கின்றது. 9வது எண் பெட்டி வந்துவிட்டது, இங்கே வைக்கப்பட்டு 9. சரி, 9வது பெட்டிக்கு உங்கள் மந்திரத்தை கூறுங்கள், கேட்போம். வாழ்த்துக்கள், சிறப்பு, அழகாக முதன் முதல் பெட்டி கை விசேஷமாக போலி பண்ணி இருக்கின்றீர்கள், திறந்து விட்டது. அங்கே எத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதம் காணப்படும் என்று நீங்கள் ஊகித்து கொள்ளலாமே, எப்படி இருக்கும் கூறுங்கள் பார்ப்போம், எத்தனை இருக்கும்?
1: 3-5
0: வரை. கெட்டிக்காரனா இருக்க இப்படி பதில் கூறி 3 எழுத்திலேயே கண்டுபிடித்தீர்களப்பா. 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், சிறப்பு 3 எழுத்திலே இருக்கின்றது. இந்த 3 எழுத்து கூறும் விடயம் நாகப்பன், எங்களுக்கு உள்ள பழக்க வழக்க பண்பாட்டு வாழ்வியல் தத்துவத்தை கூறுவது உண்டு. அது அந்த 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும் என்பதற்கு நாங்கள் இந்த மனதிலே தோன்ற எதையும் நாங்கள் செய்யலாம், அதுக்கு எங்களுக்கு அனுமதி உண்டு. ஆனால் அது மற்றவர்களுக்கு தீங்கில்லாமலும் எதிர்மறையாக இருக்காமல் இருப்பதற்காக நேர்மறையாக இருக்கும் விடயத்தை தான் நாங்கள் செல்ல வேண்டும், செய்ய வேண்டும் என்று தத்துவம் கூறுகின்றது. ஆனால் செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி உண்டு. அப்ப அந்த செய்வதும் செய்வதற்கு நாங்கள் கடமை என்று கூறிக்கொள்ள, அதுங்கள கடமை, நாட்டுக்கு நன்மை செய்ய வேண்டியது கடமை. அதே போன்று நாங்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்காக எங்களிடம் இருக்கும் ஒரு ஆயுதத்தை உபயோகிப்பதற்கு பொறுப்பாளராக இருக்கணும். அதை எப்படி கூறுவது? எனக்கு கடமை எப்படி இருக்கின்றதோ இந்த நாட்டில் எனக்கு இதுவும் உண்டு எதையும் செய்வதற்கு. புரிகிறதா நான் சொல்லுவது?
1: சரி,
0: அதுவும் மூன்றெழுத்து தான் இருக்கு, மிகவும் சுலபம். நீங்களே அடிக்கடி நாங்கள் உபயோகிப்பது அது எதுவாக இருக்கும்.
1: கடமை இருப்பது போல உரிமையும் இருக்கும்.
0: வாழ்த்துக்கள், சரியான பதம் உரிமை என்பதுதான். நான் இப்படி சுற்றி வளைத்து நேராக தொடுகிற மூக்கை சுத்தி கொண்டு வந்து விட்டாலும் நீங்கள் தொட்டு விட்டீர்கள். கெட்டிக்காரன், கெட்டிக்காரன் என்ற பெயரோடு உங்களுக்கு இரண்டு புள்ளிகளையும் உங்கள் பையிலே நான் சேர்த்துக் கொள்ளுகிறேன். வெற்றி புள்ளிகள்,
1: நீங்க சொன்ன விளக்கத்துல சுத்தமா ஒண்ணுமே புரியலையா. கடைசியில கடமைன்னு சொன்ன உடனே தெரிஞ்சு,
0: அதற்காகத்தான் அதை கொண்டு வந்து விடுவது. அப்படியே சுத்தி வளைத்து கொண்டு வந்து கிட்ட வந்து என்னை கண்ணை திறந்து விடுவது, கண்ணை மூடி கட்டிவிட்டு எங்கெல்லாம் சுற்றி கொண்டு அந்த அது கண்டுபிடிக்கிற இடத்துக்கு கிட்டத்தான் கொண்டு வந்து விடுவார்கள். கெட்டிக்கார
1: பொதுவா வந்துட்டே இருக்கு, இருக்க இருக்க குறுகி குறுகி வந்து
0: உரிமை. எங்களுக்கு கடமை எது முக்கியமோ அதே போன்று நாங்கள், எங்களுக்கு உரிமை இருக்கிறது. நாங்கள் எதையும் செய்வதற்கு உரிமை உண்டு, ஆனால் அது அடுத்தவர்களுக்கு தீங்கு இல்லாமல் நாட்டுக்கு கடமை. கடமை என்பது நாங்கள் செய்ய வேண்டியது, செய்வதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு. அதனால் உரிமை கடமை, உரிமை இருக்கின்றது என்று நாங்கள் முற்றாக எங்களை நாங்கள் அர்ப்பணித்து அடுத்தவர்களுக்கு தொல்லை தரும் வகையில் நடக்கக்கூடாது. வாழ்த்துக்கள், சிறப்பான பதம். ஒன்பதாவது எண்ணை கண்டுபிடித்து அந்த பெட்டிக்குள்ளே திறந்து இரண்டு புள்ளிகளை பெற்றுக் கொண்டீர்கள். வாழ்த்துக்கள் கெட்டிக்காரன், அதனால் உங்களுக்கு இரண்டாவது பெட்டிக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. எட்டு கீழிருந்து மேலே செல்கின்றார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எட்டாவது எண் பெட்டியை கொண்டு வந்து உங்கள் பெயரில் பதிவிட்டு வைத்து விட்டு
1: எட்டு
0: எழுப்பமானதானே ஐயா, எட்டு எழுப்பமானதானே
1: வாழ்த்துக்கள்.
0: அப்படியா, அப்படி நான் ஏன் எடுத்தீர்கள் எடுத்து பார்ப்போம்.
1: ஒன்பது ஒன்பது எடுத்து ஜெயிச்சிட்டோம்ல,
0: அதனாலே எட்டுக்கு போகலாம். சரி, அப்படி என்றால் மந்திரத்தை கூறலாம் தானே. சிறப்பு, சிறப்பு அப்படியே திறக்கின்றது, அழகாக திறக்கின்றது. சரி, அந்த பெட்டிக்குள் எத்தனை எழுத்துக்கள் காணலாம்?
1: ஐந்து.
0: ஒன்றை குறைத்து முதலில் வந்த மூன்றிலிருந்து ஒன்றை கூட்டி நான்கிலே தருகின்றோம். ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா?
1: ஏற்றுக்கொள்ளலாம்.
0: உங்களுக்கு அதற்குரிய தரவை தருகின்றேன். இது வெளிச்சத்துக்கு மிக முக்கியமான ஒரு பொருள். அந்த பொருள் வீட்டிலே இருக்கும், வீதியிலே இருக்கும், ஆலயத்திலே இருக்கும், அலுவலகங்களிலே இருக்கும். எங்கும் இரவு நேரம் வந்தால் இவருடைய உபயோகம் மிகவும் பிரபல்யமாக இருக்கும். இது மங்களத்திலேயும் இந்த வெளிச்சம் வரும், அமங்கலத்துக்கும் வரும். நான்கு எழுத்துக்களை கொண்டது. விளக்கு, நான் குத்து விளக்கு என்று கூறவில்லை, தூண்டாமணி விளக்கு என்று கூறவில்லை, வெளிச்சத்துக்குரியவர் விளக்கு, மின் விளக்கு கூறவில்லை, விளக்கு என்று பொதுவாக சிறப்பான சரியான
1: சொன்னேன்.
0: சொல்லிடலாம். உங்களுக்கு எட்டு எழுத்து தந்தாலும் நீங்கள் கூறக்கூடிய வல்லமை உள்ளவர்கள் என்று தெரிந்து உங்களுக்கான அடுத்த இரண்டு புள்ளிகளையும் உங்கள் பையிலே சேர்த்து விட்டு மீண்டும் கெட்டிக்காரன் என்ற பட்டத்தை கொடுத்துக் கொள்வோம். சரி, உங்களுக்கு விருப்பமான பாடல் இன்று என்ன பாடலை கேட்டு மகள விருப்பம்?
1: விருப்பமான பாடல் அந்த பழைய வேட்டைக்காரன் திரைப்படத்துல கவியரசு கண்ணதாசனுடைய பாடல், உன்னை எறிந்தால் உன்னை எறிந்தால்.
0: அற்புதமான வரி ஐயா, அற்புதமான வரி இல்லையா? உன்னை அறிந்தால் அது ஷேக்ஸ்பியர் இவர்களுடைய பேர் மறந்த சாக்ரட்டிஸ் அவர்கள் அதைத்தானே குருவாய், உன்னை அறிந்தால் உன்னையே நீ அறிவாய் என்ற அவருடைய தத்துவ வார்த்தை. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தை போராடலாம். மருமான வரி ஐயா, ஆமா, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால், அடுத்தவர்கள் உன்னை அறிய தேவையில்லை. நீ அவருடைய தத்துவத்துக்கு இங்கு யாரும் இன்று இன்னும் பிறக்கவில்லை, வேறு யாரும். சரி, ஒரு வார்த்தையிலே சொல்லிவிடுவோம். சிறப்பான அந்த பாடல் உங்களுக்காக நான் ஒளிபரப்புவேன். இப்பொழுது விளையாடி கொண்டிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கலாம். நீண்ட நேரம் பேசி பாடலை தந்து எல்லாம் பேசி கலைத்து விட்டீர்கள். சென்று அந்த நல்ல எண்ணம், அந்த உரிமை இருக்கின்றதா இருந்தாலும் கடமை அழைக்கின்றது, அடுத்தவர்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டும் என்று சென்று வாருங்கள் நண்பரே என்று அனுப்பி வைத்து மீண்டும் எதிர்பார்க்கின்றோம். அடுத்த உறவாக யார் வர வேண்டும்? இருவர் அழைத்திருந்தார்கள், அதிலே ஒருவர் இப்பொழுது வந்துவிட்டார், அழைக்காதவர் அழைக்கின்றார். ஆனால் இவர் என்னுடைய வளமையான உறவு, அன்பு மகள். வணக்கம். வணக்கம். வணக்கம் ரேவதி, சென்னையில் இருந்து எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நன்றாக இருக்கிறேன் அப்பா.
0: உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கிறது மகளே? சுகமடைந்து நீங்கள் பலமடைந்து வருவீர்கள். அது நன்மை. நீங்கள் வைத்திய அந்த அவருடைய அறிவுரைகளையும் மருந்துகளையும் அவருடைய சந்திப்புகளையும் நிறுத்தி விடாதீர்கள். நன்றி மகளே, வாழ்த்துக்கள். அங்கே உங்களுடைய காலநிலை இப்பொழுது கே கே நகர்ல எப்படி இருக்கின்றது?
2: மத்தியானம் மாலை பொழுது வரைக்கும் நல்ல வெயிலப்பா. இப்பொழுது வெளியே காத்து வீட்டுக்குள்ள
0: மீன் விசிறியை உபயோகிக்கின்ற வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு, நல்லது. நாங்கள் இப்பொழுது நாகப்பன் அவர்கள் வந்து விளையாடியதை இப்ப கேட்டீர்கள். இப்போ உங்களுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. 20 பெட்டிகளில் 8வது எண் 9வது எண் வெற்றியோடு சென்று விட்டது. மிகுதி 18 அப்படியே இருக்கின்றது. உங்களுக்கு எந்த எண் வேண்டும்? ஒன்று, முதலாவது எண் 1 பெட்டியை அப்படியே கொண்டு வந்து இதிலே வைத்து உங்கள் பெயரில் பதிந்துவிடும். அநேகமாக அனுஷ்யா வந்து அந்த பெட்டியை தொடுவார் என்று நீங்கள் தொட்டிருக்கின்றீர்கள். வழக்கமாக நீங்கள் வந்தாலும் அதைத்தான் தொடுவீர்கள். நலமாக இருக்கின்ற நல்ல செய்தியோடு வந்து விளையாட வந்த உங்களுக்காக எண் 1 பெட்டி கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன். கிட்டத்தட்ட எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய பதத்திற்கு? 4. அதை சரி அரவாசி எத்தனை அம்மா? 4 அற்புதமான ஒரு பதம், சின்ன பதம் என்றால் கட்டிக்காரி உங்களுக்கு விருப்பம் தானே. சரி, அந்த பதம் தரும் தரவுகள் மகளே, இந்த முற்றாக மூடி இருக்கும் சில உறைவிடங்கள், எங்களுக்கு வீடு இருக்கு, அதுபோல மரங்கள் கொடிகள் செடிகள் எல்லாம் எத்தனையோ இரவு தங்குவதற்காக அமைத்திருக்கின்ற ஒன்று. இது அநேகமாக மக்களும் இருப்பார்கள், மிருகங்களும் இருக்கும், பறவைகளும் இருக்கும், எல்லா விதமான உயிரினங்களும் உறங்குவதற்காக உபயோகிக்கப்படுகிற ஒன்று. குறிப்பாக பறவைகளுக்கு தான் இது நன்றாக பொருந்தும் இந்த பதம். இரண்டு எழுத்துக்களை கொண்டது. உங்களுக்கு கேள்வி இருந்தா கேட்கலாம். கூடு. வாழ்த்துக்கள். சரியான பதத்தை தந்துவிட்டீர்கள். சுற்றி வளைத்து சொன்னாலும் நீங்கள் நான் கண்டுபிடித்து விடுவேன் என்ற உங்கள் கெட்டித்தனத்தை தந்தபடியால் கெட்டிக்காரி என்று கூறி 2 புள்ளிகளை உங்கள் பெட்டிக்குள் போடுகின்றேன். சிறப்பான பதிலை தந்தீர்கள், வாழ்த்துக்கள். கூடு, இது கூடு எல்லோருக்கும். இதை வினை சொல், இலக்கணத்திலே வினை சொல்லை பார்த்தால் ஒன்றாக கூடு என்றும் கூறுவார்கள். ஒன்றாக கூடுவதை ஒருமித்து. அதே போன்று இந்த கூடு வந்து நாங்கள் சொல்லுவார்கள், கூடு வந்து சேர வேண்டும் என்பது, வீடு வந்து சேர வேண்டும். வீடும் ஒரு கூடு தான் எங்களுக்கு. அதே மாதிரி மிருகங்கள் அந்த தொழுவங்களில் இருக்கின்றது, அவைக்காது கூடு. ஆனால் மிகவும் பொருத்தமானது பறவைகளுக்கு கூடு என்று கூறப்படுகிறது தான் இங்கே ஆதாரமாக வைத்து கூறப்பட்டதை கண்டுபிடித்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இப்பொழுது முதலாவது பட்டி தந்து அதற்குரிய பதிலை தந்து புள்ளியை பெற்ற உங்களுக்கு அடுத்து எந்த பட்டி வேண்டும்? அடுத்து போகின்றார் கெட்டிக்கார். அவர் கீழிருந்து மேல் வந்தார், நீங்கள் மேலிருந்து கீழ் வருகின்றீர்கள். ஏழு கீழிருந்து மேலே போகின்ற மேலே போகின்ற இரண்டு. சரி, எங்கே மந்திரத்தை தாருங்கள். முதலாவது பட்டிக்கும் மருந்து மந்திரம் கூறினீர்களா?
2: இல்ல,
0: அது என்ன, உங்களை கண்டவுடன் பட்டி திறந்து விட்டது. நீங்கள் வந்ததே ஒரு மந்திரமாக இருந்தது, பெட்டி உங்களை கண்டவுடன் திறந்து விட்டது, பார்த்தீர்களா? இப்பொழுது மந்திரத்தை தந்தீர்கள், திறந்து விட்டது. சரி, உங்கள் பூத கண்ணாடி ஒரு தடவை வைத்து மீண்டும் எத்தனை எழுத்துக்களோடு பதம் வருகின்றது என்று கூறுங்கள் கேட்போம். கொட்டி காரு என்று கூற பார்த்தேனம்மா, ரெண்டு எழுத்திலே தானே வந்திருக்கின்றது. இரண்டு எழுத்திலே தான் இருக்கின்றது. உடனே கூறிவிடுவீர்கள் என்ன? சரி, இந்த இரண்டு எழுத்தும் கூறுவது, மகளே, இந்த உலகத்தில் மக்கள் எல்லாம் தாங்களுக்கு தாங்கள் தங்களுடைய உள்கருத்தை வெளியே விட்டு வெளிக்கருத்தை உள்ளே ஏற்றுக்கொள்வதற்கும் உபயோகிக்கும் ஒன்று. இது ஆரம்பத்தில் ஒலியோடு வரவில்லை, ஒலி இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் அதுக்கும் இந்த பெயர் தான் உண்டு. ஏனென்றால் தகவலை வெளியே கொடுக்கவும் தகவலை உள்ளே பெறவும் எங்கள் தேவைகளை பற்றி எடுத்து கூறவும் உபயோகிக்கப்படுகிற ஒன்று. உலகளாக இருக்கின்றது, உலகளாக பல்லின மக்கள் வாழ்கின்றார்கள். ஒவ்வொரு இனத்துக்கும் இது இருக்கின்றது, ஆனால் ஒரு பெயரிலே தான் இருக்கின்றது. அது எது?
2: சைகை.
0: இல்லை, சைகை இல்லை, நான் சத்தத்தோட வர ஒலியோட வருவது அம்மா. சைகை வந்து
2: ஒலியோடு வருது.
0: ஆமா ஆமா,
2: ஒலியோடு வருது. எப்படி அப்பா? அதாவது ஒத்தருக்கு ஒத்தர் சொல்லும் போது ஒலியோட வருது. ரெண்டு எழுத்தா?
0: ரெண்டு எழுத்து. இது வந்து பல விதமான ஒலிகள் இருக்கின்றது. பல்லின மக்கள் வாழும் இந்த இடத்திலே பல்லின வகையிலே அந்த ஒலியை எழுப்புகிறாரு. அதற்கு ஒரு பொருள், ஒரு சொல்லே தான் கூறுவோம் நாங்கள். அது என்ன? பல்லினம் என்ற பல இன மக்கள், வித்தியாசமான மக்கள் வித்தியாசமாக பேசுகிறார்கள், கொள்ளுகிறார்கள், ஒலியோடு வருகின்றது. ஆனால் அதுக்கு ஒரு சொல்லு தான், ஒரு பெயர் தான் இருக்கின்றது அதுக்கு. இப்ப நீங்களும் நானும் பேசிக்கொண்டிருக்கின்றோம், பேசிக்கொண்டும் போது ஒலியோடு வருகின்றது, அதை எப்படி கூறுவோம்? இரண்டு இடத்துல வரும் அம்மா. அது சத்தம். அதுக்கு என்ன? ஒலி என்பது சத்தம் தானே மகளே. நீங்களே எப்படி ஒலி எழுப்புகிறீர்கள், எப்படி பேசுகிறீர்கள், என்னத்தில் பேசுகிறீர்கள்? நாங்கள் எப்படி என்ன என்ன ஓசையில் உரையாடுகிறோம்? எங்களோட உரையாடல் நாங்கள் பேசிக்கொண்டிருப்பதற்கு என்ன கூறுவார்கள், எப்படி கூறுவார்கள்? இது எங்கள், மொழி. பல இன மக்களும் பேசுகிறார்கள், ஆனால் அத்தனை பேர் பேசுவது மொழிதானே, மொழிதானே. ஆங்கிலேய மொழி, தமிழ் மொழி, சிங்கள மொழி, இந்தி மொழி, கன்னட மொழி, புராண பிரெஞ்சு மொழி, மொழிதானே. அந்த ஒலிக்கு பெயர் மொழி. அது இன மக்கள் தங்கள் தங்களுக்கு புரிந்த வகையிலே ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். மொழி என்பதுதான் சரியான பதில். மொழி ஏனென்றா, ஏன் மொழி என்று பெயர் வந்தது? தமிழிலே மொழிவதால், தமிழிலே மொழிவது என்று கூறுகின்றது மொழி என்று பெயர். அது மொழி என்பது ஒரு மொழி, மொழி என்பது ஒரு பதம். இந்த ஒலியாலே நாங்கள் பரிமாறிக்கொள்ளுகின்ற பரிபாஷைகளுக்கெல்லாம் மொழி என்றுதான் பெயர். அது ஆங்கில மொழியாக இருக்கலாம், இந்தி மொழியாக இருக்கலாம், தமிழ் மொழியாக இருக்கலாம். மொழிவது மொழி. இரண்டு இடத்தை கொண்டு அந்த பதத்தை சுற்றி வளைத்து கண்டுபிடித்து கொண்டோம் கெட்டிக்காரு. வாழ்த்துக்கள் அம்மா. சிறப்பு
2: பாடல். பாடல்
0: உங்களுக்கு பாடல் வேணுமோ? சரி, அப்ப என்ன பாடல் வேண்டும்? அத்து போச்சு. இது என்ன, இதே நம்ம கம்பன் பாடல் பாடி காடுங்க கேட்போட. கம்பன்
2: ஏமாந்தான் பாடுங்க. கம்பன் ஏமாந்த மேகம் தண்ணீரை ஒரு மலரென்றானே கற்பனை பேராலே கம்பனியே மாந்தா.
0: மலர் என்று கூறிவிட்டான். மலர் எவ்வளவு பொல்லாதது, எவ்வளவு நல்லது, எவ்வளவு தேவையற்றது, எவ்வளவு தேவையானது, யாருக்கு தேவை, யாருக்கு தேவையில்லை, எப்பொழுது தேவை, எப்பொழுது தேவையில்லை, எங்கே இருக்கும், பின் இறுதியிலே எங்கே இருக்கும், யாரால் கூற முடியுமா? சரி, வாழ்த்துக்கள். கம்பனுக்கு ஈடாக யார் தான் இருக்கின்றார்கள்? அவரே ஏமாந்து போனார் என்று கண்ணதாசன் அவர்கள் உணர்ந்து விட்டார் இல்லையா? அவர் கம்பனிடத்திலிருந்து கடன் வாங்கி இருக்கிறார் பல விடயங்களை, அவற்றை இலக்கியங்களிலிருந்து அறிவுகளை பெற்றவர் அவர். அப்படி இருந்தும் அவரிலேயே குறை கண்டுபிடித்து விட்டார், பார்த்தீர்களா? இதுதான் கவித்துவம். சிறப்பான பாடல் கம்பன் ஏமாந்த நிழல்கள் நிஜமாகிறது திரைப்படம் என்று எண்ணுகிறேன். நிழல் நிஜமாகிறது, மன்னிக்கப்படும், நிழல்கள் என்று கொண்டேன், நிழல் நிஜமாகிறது. கெட்டிக்காரி என்று பதம் பெயர் பெற்ற நீங்கள் ஒரு தடவை ஓய்வெடுத்தால் எப்படி இருக்கும் சென்று பாருங்கள். சென்று வா மகளே என்று அனுப்பி வைப்போம். மீண்டும் வாருங்கள், விரைவில் வாருங்கள். இப்பொழுது அடுத்த உறவு வந்துவிட்டார், அவரிடம் செல்கின்றேன். வணக்கம், வணக்கம், வணக்கம். வந்துவிட்டீர்களா? வணக்கம் ஐயா, நாகப்பன் அவர்களே, வணக்கம்.
3: வணக்கம், வணக்கம் ஐயா, மீண்டும் வணக்கம்.
0: மீண்டும் மீண்டும் வணக்கம். சரி, இப்பொழுது எந்த எண் பெட்டியை நீங்கள்
3: சொன்னதுல அவிஞர் ஏமாந்தத கம்பன் ஏமாந்ததா சொல்லிட்டார்?
0: ஓ, அப்படியா? கம்பன்
3: ஏமாந்து இவர் ஏமாந்தத கம்பன் ஏமாந்ததா சேர்த்து சொல்லிட்டார்.
0: அப்படியா? எப்படி?
3: அவரு தான் முன்னாடி ரொம்ப ஏமாந்துருப்பாரு ஐயா, வாழ்க்கையில எக்கச்சக்கமான நிகழ்ச்சி சொல்லியிருக்காரு.
0: அதே நம்ம கம்பனை சொல்லுகிறார்,
3: உருவகத்தை ஏத்தி சொல்றதுதான்.
0: ஓ, அப்படி என்பார் இவர்கள். சரி சரி, ஏற்றுக்கொள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து, அது உங்களுக்கு உரிமை, கேட்டுக்கொள்வது எங்கள் கடமை. சரி, இப்பொழுது பெட்டி எண்ணுக்கு வருவோம். எந்த எண் பெட்டியை நீங்கள் எடுத்துக்கொண்டு வரும்?
3: நன்றி ஐயா,
0: நன்றி. எந்த எண் உங்களுக்கு?
3: எண்
0: மூன்றுக்கு வந்து விட்டீர்கள் நீங்கள் இப்பொழுது. சரி, வாழ்த்து. தொடர்வோம், தொடர்வோம். சரி, மந்திரத்தை கூறுங்களேன். திறந்து விட்டது அந்த பெட்டி, உடனே திறந்து விட்டது. நாங்கள் எத்தனை எழுத்துக்கள் அதுக்குள்ள இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
3: மூன்றாவது வரிசையில் இருப்பது நான்காவது, நான்கு எழுத்துக்களா இருக்கலாம்.
0: நீங்கள் சரியா கண்ணாடி பார்த்து பார்க்கிறீர்கள், அப்படித்தான் இங்கே இருக்கின்றது. மூன்றாவது வரிசையில நான்காவது எழுத்துல இருக்கணும். இவ்வளவு அப்பட்டமாக சொல்லும் பொழுது, துல்லியமாக கூறும் பொழுது நீங்கள் இன்னும் புது கண்ணாடி வச்சு ஏதோ மந்திரத்தோடு பார்க்கிறீர்கள். சரியா சொல்லீர்கள். பலித்து விட்டது கெட்டிக்காரன். நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் காணப்படுகின்றது. நீங்கள் கேட்டீர்கள், நான் கொடுத்தேன், மந்திரத்தை கூறினீர்கள், அதை நான் பார்த்தேன், சரியாக இருந்தது. இந்த இடத்திலே இது இந்த பதத்துக்குள்ள பொருள் அடங்கி இருக்கின்றது. நான்கெழுத்திலே நீங்கள் கேட்டீர்கள், நான் எடுத்தேன், கொண்டு வந்து வைத்தேன், நீங்கள் மந்திரத்தை கூறினீர்கள், பெட்டி திறந்து கொண்டது, அதில் என்ன இருக்கென்று நீங்கள் ஊகித்து சொன்னீர்கள், நான் அதை என்ன பொருள் இருக்கென்று உன்னிப்பாக சரியாக கூறினேன், எப்படி, அதுக்கு உதவியது ஒரு உறுப்பு எனக்கு, அது என்ன? எங்கள் உறுப்புகளிலே உள்ளது அது, நான்கெழுத்திலே. அநேகமாக பறவைகள், மிருகங்கள் எல்லாவற்றுக்கும் இருக்கின்றது. தெரிந்து கொள்வதற்காக உபயோகிக்க கொள்வது
3: ஒருமை அல்ல, பன்மை.
0: பன்மைதான், ஏனென்றால் அது இரண்டு இருக்கின்றது.
3: ஒருமையில சொல்ல முடியாது, பன்மையில தான் சொல்ல முடியும்.
0: கண்கள் கடிக்கார் அப்படி தரவுகள் பார்த்தீர்களா? நீங்கள் கேட்டீர்கள், நான் கொடுத்தேன், இதெல்லாம் நாங்கள் இருவரும் தான் செய்தோம். அதை விட்டு பார்த்தேன் என்று நான் கூறாமல் கூறக்கூடியதாக இருக்கின்றது. அதுக்கு உதவியது கண்கள், பார்த்தபடியால் தானே. என்ன கண்கள் என்றது அற்புதமானவர். கண் என்று கூற முடியாது, என்றால் பார்வை இரண்டு கண்களும் இணைந்து ஒன்றாக பார்க்கின்ற உறுப்பு தான் கண்கள். அதை ஒரு கண்ணை மூடிக்கொண்டு பார்த்தோன்னா அது நியதிக்கு மாறான ஒரு ஒரு ஒரு வஞ்சம், ஒரு கண் மூடி ஒரு கண் முழிக்கிறார்கள் தான் கூறுவார்கள் அல்லவா. அதனால் அது இரண்டு கண்களும் சேர்ந்தார்கள். கண்கள் என்ற சரியான பதத்தை கூறியபடியால் உங்களுக்கான மொத்தமான புள்ளி இரண்டு புள்ளிகள் அப்படியே அந்த பெட்டிக்குள்ளே போடப்படுகின்றது. வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இப்பொழுது நீங்கள் அடுத்த பெட்டிக்கு செல்லலாம். இந்த எண் வேண்டும்
3: அடுத்த வரிசை எனக்கே தகுவோம்
0: நான்காவதுக்கு. அப்படியா?
3: ஆமா.
0: நான்காவது எண்ணை கொண்டு வாருங்கள். நாகப்பன் பேரிலே பதிவு செய்து தாருங்கள். தந்து விட்டார்கள், கொண்டு வந்து வைத்து விட்டேன். நீங்கள் உங்கள் மந்திரத்தை கூறுங்கள். திறந்து விட்டது ஐயா, டமார் என்று திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்? மூன்றாவது வரிசையிலே நான்கு எழுத்துண்டீர்கள், இப்பொழுது நான்காவது வரிசையிலே மூன்று எழுத்துண்டு. எப்படி கண்டுபிடிக்கிறீர்கள் ஐயா? வா வரே வா, என்ன அற்புதம், சிறப்பு, வாழ்த்துக்கள். அதற்காக ரெண்டு புள்ளி தரத்தான் வேண்டும், ஆனால் எனக்கு அதுக்கு உரிமை இல்லை. சரி, அந்த பதம் மூன்று எழுத்துக்களே உள்ளது, ஒரு பறவை. இந்த பறவை உலகில் அநேகமாக எல்லா நாடுகளிலும் உண்டு, ஆனால் எங்கள் நாட்டில் நான் அதை காணவில்லை. உஷ்ணவலிய பிரதேசங்களில் அநேகமாக காணப்படும். சோலைகள், பழம் உள்ள தோட்டங்கள், நந்தவனங்களிலே அழகாக மகிழ்வாக இருக்கும். ஆனால் எல்லாம் தெரிந்து அதுக்கு ஏதோ ஒன்று தெரியாது இந்த பறவைக்கு என்றும் கூறுகிறார்கள். மூன்று எழுத்தை கொண்டது எதுவாக இருக்கும்? கண்டுபிடித்து விட்டீர்களா? கூறுங்கள். குயில். குயில் என்று கண்டுபிடித்து மீண்டும் இரண்டு புள்ளிகளை சேர்த்து மீண்டும் கெட்டிக்காரன் என்ற பெயரை கூறிய உங்களுக்கு இன்னும் ஒரு பாடல் தர உரிமை.
3: சொன்னாலே முடிஞ்சு
0: வச்சிருந்தீங்க, எனக்கு தெரியும் கண்டுபிடித்து விடுவார் என்று. கடிகாரம், வாழ்த்து, குயில், அதெல்லாம் தெரியும். முட்டை விட்டு அடை காக்க தெரியாது இல்லையா? தரவுகள் தரும் பொழுது நேரடியாக வந்துடலாம், சுத்தி வளைத்து குணங்குறிகளை கூறும் பொழுது கண்டுபிடிக்கின்ற அந்த விவேகம் உங்களிடம் இருக்கின்றது. அன்பு உறவுகள்,
3: மூன்று எழுத்துல இருக்கிற பறவைய போறோம், யோசனை பண்ணிட்டே வரணும். அதுல இதுக்கான ஒரு பாயிண்ட் வரும்போது
0: அதுதான் விவேகம். வேகம், விவேகம். எங்கள் உறவுகளிடம் அது இருக்கின்றது. ஒவ்வொரு வந்து அப்படி சுற்றி வளைத்து திருப்பி திருப்பி அடித்து கொண்டு வரும்பொழுது கண்டுபிடித்து விடுவார். இது எல்லாம் எங்களுடைய தமிழ் பதங்கள். அன்பு தமிழ், அழகு தமிழ், இனிய தமிழ், இன்பத்தமிழ், அதிலே உறைந்துள்ள இந்த சொற்களை நாங்கள் சில சமயம் மறந்து விடுவோம். இந்த குயில் என்ற பெயரை மறந்து வேறு பெயரையும் கூறுவார்கள். குயில் என்பதற்கு ஈடாக அதனுடைய குரல் இன்னும் ஒரு தந்தால் குரலுக்கு பெயர் பெற்றது என்றெல்லாம் கூற இருந்தேன். நீங்கள் அதுக்கு ஒன்று தெரியாதென்ற உடனே கண்டுபிடித்து விட்டீர்கள். கடிகார், கடிகார். இப்போ நீங்கள் இரண்டு பதங்களையும் கண்டுபிடித்தபடியால் உங்களுக்கு ஒரு ஓய்வு தரலாம் என்று எண்ணுகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நன்றி, நன்றியோடு சென்று பாருங்கள். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. முன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையிலே ஆரம்பத்தில் இரண்டு உறவுகள் வந்தார்கள். மீண்டும் மூன்றாவது உறவு வந்தவர் இப்பொழுது வருகின்றார். இணைத்து விடுவோம் அவரை. இந்த இரண்டு உறவுகளும் அழைத்து விட்டு சென்று விட்டீர்கள். மீண்டும் அழைக்க வேண்டும். உங்களுக்கான பெட்டிகள் காத்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது மகளே ஷியாமலா, நீங்கள் அழைத்தீர்கள் அல்லவா? மீண்டும் அழைக்க வேண்டும். வந்துவிட்டார், வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம் மகளே ஷியாமலா, வணக்கம். வணக்கம் மகளே, எப்படி இருக்கின்றீர்கள்?
4: நல்லா இருக்கேன்.
0: நலமாக, மகிழ்வாக, சிறப்பாக இருக்க வேண்டும். நாங்களும் நலமாக இருக்கின்றோம். அங்கே மழை வந்ததா பாம்பு வந்ததா? மழை வராது விட்டாலும் சுகமாக தூங்கலாம். பாம்பு வரையில்லையா, பயமின்றி தூங்கலாம் இல்லையா? தடி வைத்துக் கொண்டு தூங்குனீர்கள், தடி இல்லாம தூங்குனீர்களா?
4: எலியோட
0: தொல்லை இருக்கின்றதா?
4: எலி தொல்ல, அதுக்கு வச்சிருந்த கம்பு எடுத்தா பாம்பு அடிச்சு, அது ரொம்ப குட்டியா வச்சிருப்பேன், அதனால ரொம்ப சிரமமாயி போச்சு.
0: எலிக்கு தண்டனை கொடுக்கும் ஆயுதம் பாம்புக்கும் பயன்படுகின்றது.
4: ஆமா,
0: 2-in-1. சரி, அப்படின்னா பூனை வந்தா என்ன செய்வீர்கள்?
4: பூனையா
0: அடிப்பீர்களா?
4: அது அவ்வளவுதான் வராது, அது அடிக்கு, அது வந்தாதான் எலி வராதே.
0: அதான் பூனை வந்தால் எலி,
4: அது சத்தம் கேட்டாலும் எலி வராது.
0: நாய் வந்தால்?
4: அது வீட்டில் இருக்குதுப்பா.
0: நாய் வந்தால் பாம்பு வராது,
4: சொல்ல தாங்க முடியாது.
0: இல்ல நாய் வந்தால் பாம்பு வராது, பாம்பு வந்தால் நாய் கண்டுபிடும்.
4: இருக்குப்பா அதெல்லாம் பாம்பு, நாயெல்லாம் இருக்குது வீட்டுல, ஆனாலும் பாம்பு நிறைய வரும். இங்க நிறைய பாம்புப்பா காடு
0: இருக்கு. ஒரு பாம்பை கண்டுபிடும், நாய் ஒரு சத்தமும் தராதா உங்களுக்கு? ஒரு வித்தியாசமான ஒரு சத்தம் தரும் அம்மா, குறைக்கும் குறைக்கும் பொழுது அந்த குறைப்பிலே வித்தியாசமான இருக்கும், அந்த ஓசை ஒன்று இருக்காது. பாம்பை கண்டால் ஒரு வகை, திருடனை கண்டால் இன்னொரு வகை.
4: பாக்கல, அது உள்ள படுத்துருந்துச்சு. இது ரொம்ப பொறுமையா நிதானமா வந்துச்சுப்பா, சரசரெல்லாம் கூட வரல. அன்னைக்கு வந்து ரொம்ப பொறுமையா வந்துச்சு.
0: அவர் அவற்றை மரணம் நெருங்கி விட்டது அவருக்கு. அதனால
4: அங்க அக்கா அதான் அப்பா சொல்லுவாங்க அடிக்கடி, அது உன் கண்ணில் மாட்டுச்சுல, அது ஆயுசு முடிஞ்சாதான்
0: அவ்வளவு. அவர் தன்னுடைய முடிவை பெறுவதற்கு தான் அங்கே வேற கவனமாக இருக்கணும் மகளே. எப்பொழுதும் விளையாட்டு இல்லை, எங்களை அறியாமல் அரபம், அரபம் இல்லாமல்
4: கண்ணுக்கு தெரியுமா, அதான் பெரிய பிரச்சனை எனக்கு.
0: அரபம் வரும் பொழுது அரபம் இல்லாமல் வரும் என்று கூறுவார். அரபம் என்று பாம்பு ஒரு பெயர்.
4: அன்னைக்கு நான் அனுபவிச்சப்பாதே.
0: அடுத்தது ஓசை, சத்தத்துக்கும் அரபம் என்று ஒரு பதம் இருக்குது. அரபம், அரபம் இல்லாமல் வருமாம், புரிகிறதா? அரபம் பாம்பு சத்தம் போடாமல் வரும், அது வருவது சத்தத்தில் நாங்கள் அது அது அந்த அரைந்து உறைந்து போகிற சத்தம் கூட எங்களுக்கு கேட்காது. ஆனால் அரபம் அரபத்தை கொண்டுதான் உலா வருகின்றதாம். எப்படி அரபம் என்ற அந்த பாம்பு, அரபம் என்ற சத்தம் என்பது நிலத்திலே விழுந்தவுடன் அந்த நில அதிர்வை கொண்டு அந்த பாம்பு திசையை மாற்றி கொண்டு செல்லுமாம். ஒரு நாள் பாம்பை அடித்து விட்டு இப்ப ஒரு நாளும் பாம்பை பற்றிய வியாக்கியானம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். வேளையிலே மகள்வான வேளையிலே மகளுக்கு எந்த எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும்? இங்கே 1, 2, 3, 4, 8, 9 சென்று விட்டது.
4: அதை நோட் பண்ணிட்டு தான் பார்க்கலாம். இருக்குமே.
0: ஆமாம், லக்கி செவன் உங்களுக்கு தான். வாழ்த்துக்கள். ஆங்கிலத்தில் லக்கி செவன் என்பார்கள். 7வது பெட்டியை ஷியாமலாவின் பெயரிலே கொண்டு வந்து வைக்கின்றேன். இப்பொழுது உங்களுடைய மந்திரத்தை அழகாக மகிழ்வாக கூறுங்கள்.
4: அந்த காகசம் அபு காகசம் திறந்திரு சீசே.
0: வாழ்த்துக்கள். பெண் குரல் அல்லவா அறைவது என்ற குரல் மாதிரி இந்த குரலையும் கேட்டவுடன் ஒரு ஆண் குரலை கேட்ட இந்த பெட்டிகளுக்கு ரெண்டு பெண் குரல் கேட்டு விட்டது அல்லவா, அழகாக திறந்து விட்டது. ஆனால் கம்பன் கூறிய வார்த்தை தான் ஏமாந்தான் என்று வந்து விட்டது. சரி, சிறப்பான இந்த வேளையிலே உங்களுடைய ஊகம் எப்படி இருக்கென்று பார்ப்போம். அதற்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதம் இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
4: எப்படி இருந்தாலும் தப்பாதான் இருக்கும். ஆனா நாலு எழுத்துப்பா.
0: நாலு எழுத்து கட்டி காரிதான் என்று சொல்ல பார்த்தேனமா, மூன்று
4: எழுத்துல தெரியுப்பா.
0: மூன்று எழுத்துல முத்தான மூன்று எழுத்தில் வந்த சத்தான 7 எண் கொண்ட பெட்டிக்குள்ளே இருக்கும் அந்த பதம் அப்படி இருக்கும் என்றால், இது வந்து இப்பொழுது நாங்கள் படித்து வந்த பதில்களுக்குள்ளே எங்களுடைய நாகப்பன் அவர்கள் 4வது பதத்தை கண்டுபிடித்த பறவை ஒன்றின் பெயர் கூறினார் அல்லவா? இந்த பறவை இனங்களுக்கு உதவும் ஒரு பொருள் இந்த மூன்று எழுத்து. பறவை என்ற இனங்களுக்கு பொருந்தக்கூடிய, சரியாக பொருந்தக்கூடிய ஒரு பொருள். இது இல்லை என்றால் அதுக்கு பறவை என்ற பெயரே வராது. மூன்று எழுத்தை கொண்டது.
4: இறகு.
0: வாழ்த்துக்கள். இறகு அல்ல, சிறகு.
4: சிறகு.
0: இறகு என்பது அந்த அந்த உடலே உள்ளது. இறகு, சிறகு என்பது பறப்பதற்கு உபயோகம். ரெண்டு வித்தியாசத்தை நாங்கள் தெரிந்து கொள்வோம் எங்கள் தமிழிலே. சிறகு என்று சரியான பதத்தை தந்துவிட்டால் கட்டிக்காரி என்ற பெயர் பெற்று ரெண்டு புள்ளிகளை தன் பெட்டியிலே போட்ட இந்த வேளையிலே உங்களுக்கு விருப்பமான பாடல் எதுவாக இருக்கலாம் என்ற ஒரு தடவை கேட்கலாமா? நான் பாடல் ஒன்றை கேட்போம். என்ன பாடல் விருப்பம் உங்களுக்கு? ஒரு ஆறுதலுக்காக
4: சமுத்திரராஜகுமாரி அந்த பாட்டுப்பா.
0: உங்களுடைய அவசரமா கேட்டேன்னா நல்ல பாடலை கேட்பீர்கள் என்ற அந்த அதங்கத்தோடுதான். சமுத்திர ராஜகுமாரி, இனிமையான வரி கொண்ட பாடல்.
4: எங்கள் வாத்தியார் படம்.
0: எங்கள் வாத்தியார், எங்கள் வாத்தியாரிடம் கேட்கின்றீர்கள் ராஜகுமாரி. இனிமே இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பெட்டிக்கு 2வது தடவை 11வது இலக்கப்பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்பொழுது உங்கள் மந்திரத்தை அழகாக கூறுங்கள்.
4: அண்ட காகசம் அபு காகசம் திறந்திரு சீசி.
0: 11 எண் பெட்டி கொண்டு வந்து இங்கே வைத்துவிட்டு மந்திரத்தை கூறியவுடன் பெட்டி அழகாக திறந்து விட்டது. அந்த வேளையிலே உங்களுடைய ஊகம் எப்படி இருக்கென்று பார்ப்போம். கிட்டத்தட்ட எத்தனை எழுத்துக்கள் காணப்படும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
4: 5 எழுத்துப்பா.
0: கெட்டிக்காரி என்று சொல்லலாம்.
4: அதுலயும் ஒண்ணு கம்மியா சொல்லி 4 எழுத்துப்பீங்க.
0: மீண்டும் உங்களுக்கு 3 எழுத்தில் தான் கிடைக்கின்றது. சரியா? 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும். வாழ்த்துக்கள், வாழ்த்திருக்கு. அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். அந்த வகையில் இந்த 3 எழுத்துக்களும் கூறுவது 2 இடத்திலே பெயர் சொல்லாகவும் கூறப்படுகின்றது, வினை எச்சமாகவும் வினை சொல்லாகவும் பாவிக்கப்படுகின்றது. தமிழிலே பெயர் சொல்லிலே பார்க்க போனால் இந்த விவசாயத்துக்கு மிகவும் சிறப்பாக அமைந்த ஒரு விடயம். அந்த விவசாயம் செழித்து வர வேண்டும் என்றால் இதை நாங்கள் உபயோகிக்க வேண்டும். 1. 2. மக்கள் ஒரு பணியை அல்லது பேச்சை ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு இது இருக்க வேண்டும், உறுதி, அந்த உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை கூறுவது. ஆனால் அந்த விவசாயத்திலே இது அது வந்து வளர்ந்து செழித்து வந்து பயன் தருவதற்காக இதை பயன்படுத்துவார்கள். ஒரு பெயர். வாழ்த்துக்கள். உரம். உரம் என்பது வந்து கடையில் செய்யப்பட்ட செயற்கையாக வருகின்ற பசலை, அதைத்தான் உரம் என்று கூறுவார்கள். செயற்கை உர பசலை, அது உரம். எங்களுக்கு உரமான உடல்நிலை வேண்டும். இருந்தால்தான் எதை நாங்கள் திறமாக செய்யலாம். உரமாக இருக்க வேண்டும் இல்லையா? உரம். சரியான பதில். 2 பதிலையும் கூறி நாங்கள் புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். உங்கள் பட்டியலே சேர்ந்து விட்டுங்க. அந்த வகையில் நீங்கள் சமுத்திர ராஜகுமாரி என்ற இனிமையான பாடலையும் கேட்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கப்படுகின்றது. சென்று வா மகளே என்று அனுப்பி வைக்கின்றேன். வென்று வாருங்கள், பாருங்கள். கடிக்காரு, கடிக்காரு. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. எங்கே என்னுடைய அன்பு உறவுகள் இருவர் வந்து அழைத்தார்கள். அவர்களை காணவே இல்லை. இங்கே இன்று எங்களுடைய பொக்ஸன் நிகழ்வுக்கு வரவேற்பு தந்தவர்கள் பலர். அவர்களுக்குள்ளே நாகப்பன் அவர்கள், எங்களுடைய ஜெகவர் சாதிக் அவர்கள், எங்களுடைய அன்பு மகள் ஷியாமலா, அத்துடன் எங்களுடைய கிருஷ்ணன் அவர்களும் வந்து அழைத்திருக்கின்றார்கள். எல்லோருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தொடரும் வேளையில் மீண்டும் நாகப்பன் வந்துவிட்டார், இணைத்து விடுவோம். வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம். மீண்டும் வணக்கம் கூறுகின்றோம். நீங்கள் 1, 2, 3, 4 எல்லாம் வந்து 4 விட்டுவிட்டு போனீர்கள். 5, 6 இருக்கின்றது, 10 இருக்கின்றது, 12, 13, 14 இருக்கின்றது. எது வேண்டும்? விட்டதை தொடருவோம். 5. 5வது எண்ணை கொண்டு சென்று உங்கள் பெயரை பதிவு செய்து பெட்டியை கொண்டு வைத்து விட்டு
3: இடங்களை
0: நிரப்புகன்னு ஒன்னு இருக்குது.
3: நிறைச்சு
0: கொண்டு வாங்க. விட்டடத்தை தொட்டு நிறைத்து கொண்டு வரும் வேளையில உங்கள் மந்திரத்தை கூறுங்களேன்.
3: திறந்து விசீசே.
0: ஆமாம், திறந்து விட்டது ஐயா, திறந்து விட்டது ஐயா. சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கு இப்பொழுது கூறுங்கள் பார்ப்போம். அநேகமான பதங்கள் 3 இப்பொழுது. சரி, 3 எழுத்திலே வந்திருக்கிறது. இந்த உத்தியோகங்கள் இருக்கின்றது, அரச உத்தியோகங்கள், தனிப்பட்ட உத்தியோகங்களிலும் இருக்கின்றது. உத்தியோகத்தை கொடுப்பார்கள். உத்தியோகம் என்பது தமிழ் பதம் அல்ல. எத்தனையோ கர்மங்களை ஆற்றுங்கொள்ளும் பொழுது அரசாங்க கடமையோடு அரசாங்கங்களில்தான் நியமிக்கப்படுகிற அலுவலர்கள் பலர், அதிலே 3 எழுத்தை கொண்ட ஒரு ஒரு பதவி இந்த மக்களுக்கு பாதுகாப்பாகவும் தீமைகளுக்கு எதிர்ப்பாகவும் உள்ள ஒரு பதவி. அதை அங்கே தமிழ்நாட்டிலே பார்த்தால் அவர்கள் வரும் வாகனத்தில் கூட பெரிய 3 எழுத்துல பொறிச்சிருப்பார்கள். அது எந்த பதவியா இருக்கு?
3: 4-5 எழுத்தையும் சேர்த்தே பொறிச்சிருப்பாங்க.
0: ஆமா ஆமா, எங்களுக்கு இந்த 3 இருந்தால் போதும். அது எது?
3: அது காவல்.
0: வாழ்த்துக்கள். சரியான காவல். இந்த காவல் தனிப்பட்ட முறையில் வருகிற அலுவலர்கள் வந்து வீட்டுக்கு காவல் அப்படி எல்லாம் வைப்பார்கள் இல்லவா? அந்த வகையில் சரியான பதத்தை தந்து விட்டீர்கள். கிரெட்டிக்காரன் உங்களுக்கு உங்கள் புள்ளி உங்கள் பட்டியலே சேருகின்றது. சரி, இப்பொழுது இரண்டாவது பட்டிக்கு நீங்கள் ஆயத்தமாகிறீர்கள். அங்கே இடவழிகளும் உண்டு, நடுவழிகளும் உண்டு. எது வேண்டும்? ஆறு. சரி, மந்திரம்
3: அந்த காகசம் அபு காகசம் திறந்து

0: வேட்டைக்காரன் முதல் தரவை கண்டவுடன் எழுத்து திரியன்னு கண்டுபிடிச்சிரு. கற்புற புத்தி ஐயா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மூன்று எழுத்தை கொண்டது. இது வீட்டுக்கு வீடு, ஆலயங்கள், அலுவலகங்கள், பெரிய பெரிய மாட மாளிகைகள் இருந்தாலும் இது இல்லாமல் அதுக்கு பாதுகாப்பு இல்லை. குறுங்கள், அதான் கண்டுபிடிச்சு விட்டீர்களே. முதல் நான் குருவதற்கு கதவு என்ற பதத்தை, சரியான பதத்தை கண்டு மீண்டும் இரண்டு புள்ளிகளை உங்களோடு சேர்த்துக்கொண்டு இரண்டு பெட்டிகளை ஆமா ஆமா நீங்க கேட்கும் பொழுதே நான் நெத்து விட்டு கண்டுபிடிச்சு விட்டாருண்டு. விளையாட்டு நன்றாக விளையாடுகிறீர்கள். இரண்டு பதத்தையும் உடனடியாக வந்து குறுகிய நேரத்தில் கண்டுபிடித்து கூறுவதற்கு முன்பே பொருளை கண்டுபிடித்த உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தந்து ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு ஒரு இடைவெளியை கொடுக்கின்றேன். மீண்டும் பாருங்கள். நன்றி நாகப்பன் அவர்களே. வந்துவிட்டார் அடுத்த உறவாக அன்பு மகள் ரேவதி. வணக்கம் ரேவதி. வணக்கம். வணக்கம். இப்பொழுது இடைவெளியாக 10, அதன் பின்பு 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 எது வேண்டும்? ஆமா ஆமாம் சரியப்பா 10 என்று ஒரு எண் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து ரேவதியின் பெயரில் வைத்து விட்டோம். சரி, இப்பொழுது சரி மகளே, எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்? கதவு திறந்துச்சாமா? கதவு திறந்துச்சு, வந்து அமர்ந்து விட்டேன்.
1: காவல் காவல் வந்து கதவு திறந்தாச்சு.
0: ஆமா, எல்லாம் மூன்று தரவை தரவா? எத்தனை எழுத்துல இருக்கும்? எத்தனை எழுத்துல இருக்கும்? நான்கு எழுத்துல இருக்கும் என்று சரியாக கண்டுபிடிச்சிருப்பார் ரேவதி என்று நான் எண்ணிய வேளையிலே ஒன்று குறைந்து மூன்று எழுத்துலே இருக்கின்றது. ஆமா சரி, மூன்று எழுத்துல வந்தாது சரி. இந்த நான் இது இது கூறும் கருத்துக்கு தரவு தருகின்றேன். இன்று நீங்கள் கூறியபடி காவல் வெளியே இருந்தது, காவலை தாண்டி இங்கே வந்து கதவு மூன்றெழுத்து கதவை திறந்து வந்து அமர்ந்து விட்டேன். நான் வந்து உங்களோடு இப்பொழுது பேசி கொண்டிருக்கின்றேன். நீங்கள் என்னோடு பேசி கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருப்பதற்கு நான் எப்படி இருந்ததால் இப்படி வந்து இருக்கின்றேன் என்றதுதான் அந்த மூன்றெழுத்து. நீங்கள் என்னோடு வந்து இவ்வளவு பேசி கொண்டிருப்பதும் நீங்கள் உங்களோட இருந்ததால் தான், இருக்கின்றதால் தான் என்னோடு பேசுகிறீர்கள். அது இந்த மூன்றெழுத்து. அது என்னவாயிருக்கும்?
1: உயிர்.
0: வாழ்த்துக்கள் கெட்டிக்கார். உயிர் இருந்ததால் கெட்டிக்கார். இதுதான் தரவுகள். இதை கண்டுபிடித்து விட்டால் கெட்டிக்கார் என்ற பெயரையும் பெற்று மட்டுமல்லாமல் இரண்டு புள்ளிகளையும் பெற்று விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த வேளையிலே வாழ்த்துவதோடு இரண்டாவது பெட்டிக்கு உங்களை அனுமதிக்கப்படுகின்றது. இரண்டாவது பெட்டிக்கு வருவது உங்கள் உரிமை. இப்பொழுது 12க்கு வந்து விட்டோம். 12 பகடை 12 என்று கூறுவார்கள். வெற்றி எண். சரி, ரேவதியின் பேரில் வந்துவிட்டது. உடனே நீங்கள் உங்களுடைய மந்திரத்தை கூறுங்கள். சவாஸ் சவாஸ் திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? பொருள் சரியா? வீடுகளிலே உண்டு, ஆனால் அங்கே இப்பொழுது நாகரிக உலகிலே அது இருக்கின்றதை அதிகம் காண முடியாது. எங்கள் கிராமத்தவர்கள், எங்கள் தாய் தந்தையர்கள், மூதாதிகள் நிச்சயமாக உபயோகித்த பொருள். உணவுக்காக எங்களிடம் வீடுகளிலே இருக்கும். இது தனித்து இயங்காது. இதனோடு இன்னும் ஒன்று சேர்ந்தால்தான் அது இயங்கும். இப்போ தனிய கணவன் தனிய மனைவி என்று நாங்கள் கூறுவது அவ்வளவு இல்லை. கணவன் மனைவி என்று தானே கூறுவோம். அதே போன்ற இதுக்கும் இரண்டும் இருந்தால் தான் அது தொழில்படும். அப்படி உபயோகிப்பார்கள். எங்கள் வீடுகள் எல்லா இடத்துலையும் இருக்கின்றது. அதிலே ஒன்று ஒன்று மூன்றளத்திலே இருக்கும், மற்றது நான்கலத்திலே இருக்கும். அப்போ இந்த நான்கலத்திலே உள்ளது எதுவாக இருக்கும்? வீட்டிலே இருக்கின்றது. உங்கள் வீட்டில் இப்பொழுது இருக்கின்றதா தெரியாது. உலக்கை சொல்ல கிடையிலே சொல்லிவிட்டான். உலக்கை உங்கள் வீட்டில் இருக்கின்றதா?

0: இல்லை
1: இல்லப்பா,
0: பாவிப்பது நான் சொன்னேன், இப்பொழுது அது மறைவு விட்டதம்மா. அந்த பொருட்கள் யாரும் பாவிப்பதில்லை. ஆனால் கிராமங்களிலே நிச்சயமாகணும், விதம் விதமாக இருக்கும். திடமான பொருள் உபயோகிப்பதற்கு, ஈரமான பொருள் பயன்படுத்துவதற்கு அந்த உலக்கை இருக்கின்றது, உரல் இருக்கின்றது. அந்த உரலும் உலக்கையும் வித்தியாசமான அமைப்பிலேயும் இருக்கின்றது. அந்த உரலில் உலக்கை நுனி இரும்பினால் வளையத்தால் போட்டிருப்ப பூண் என்று கூறுவார்கள், போட்டிருப்பார்கள். இன்னொன்றுக்கு அப்படியே மழுப்பி அப்படியே அழுத்தமாக விடுவார்கள். இரண்டு விதமான பதார்த்தங்களை செய்வதற்கு உதவி கொள்வது. நெல்லை இடித்து குமி எடுப்பதற்கு, பிரித்தெடுப்பதற்கு வித்தியாசம். இந்த கிழங்கு மிளகாய் போன்றவற்றை போட்டு சம்பல் அதை இடிப்பதற்கு வேறு மாதிரி இருக்கும். அதே நேரம் மருத்துவ இடங்களிலே இருக்கின்றது, அதுவும் ஒரு வித்தியாசமான அமைப்பாக இருக்கும், உயரம் குறைவாக இருக்கும். உலக்கை என்று கூறப்படுது, சரியான பதம். இந்த உலக்கை மிகவும் ஒரு முக்கியமான பொருள். அன்றைய காலங்களிலே வீரம் கொண்ட பெண்கள் இந்த உலக்கையால் சண்டைக்கு போவார்களாம், உலக்கையால் அடித்து விடுவார்களாம். சரி, உலக்கை என்பது உரலுக்கு தூதாக உலக்கை. உரல் தனித்தோ உலக்கை தனித்தோ இயங்க முடியாது. உரலும் உலக்கையும் சேர்ந்தால்தான் அந்த இயக்கம் நிகழும். உங்களுக்கான புள்ளி உங்களுக்கு கிடைத்து விட்டது. இப்பொழுது நீங்கள் வந்து மொத்தம் எத்தனை பதங்களை கண்டுபிடித்தீர்கள் கூறுங்கள் பார்ப்போம்.
1: நான்கு பதம் அப்பா.
0: கெட்டிக்காரி
1: கெட்டிக்காரி
0: நான்கு பெட்டியை திறந்து நான்கு பெட்டியும் சரியாக பதிலை கூறி கெட்டிக்காரி என்ற பெயரை பெற்றபடியால் என்ன செய்வோம், ஒரு இடைவெளி எடுத்துக்கொள்வோமா? நன்றி மகளே வாழ்த்துக்கலம்மா, வாழ்த்துக்கள். அடுத்து வந்து விட்டார் அன்புடன் அன்பு மகள் சியாமலா, மீண்டும் ஓடி வந்து விட்டார். வணக்கம் சியாமலா, வாருங்கள். வணக்கம் அன்பு மகளே. இப்பொழுது 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. அடே அப்பா, எத்தனை பெட்டிகள் இருக்குது, அத்தனையும் உங்களுக்கு தான். எந்த பெட்டி வேணும்? 14 வேண்டும். முக்கியமான ஒரு பெட்டியை நான் கொண்டு வந்து உங்கள் பெயரில் வைக்கின்றேன். 13 தானே?
2: 14 சொன்னப்பா.
0: 14ஆ?
2: ஆமாப்பா.
0: 14 பாப்பா, 13 வேண்டாம். சரி, 13 இங்கும் விலத்தி கொள்வார்கள் இந்த இலக்கத்தை. உங்களுக்கு 14ஐ கொண்டு வந்து சியாமலாவின் பெயர் வைத்து விடுவோம். வைத்து விட்டு மந்திரத்தை கூறுங்கள்.
2: அண்ட காகசம் அபு காகசம் கிரலரிசி
0: சிறப்பு அழகாக கூறினீர்கள், ராகத்தோடு. வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது உங்கள் ஊகத்தை பார்ப்போம். எத்தனை எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் இந்த பதத்துக்கென நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
2: 4 பா.
0: ஓ, அப்ப முதலில் நீங்கள் கூறியதுக்கு எத்தனை எழுத்து இருந்தது?
2: 3 தான்.
0: அப்ப 4ஐ 3ஐ சேர்த்தால் 7. நீங்க பெரிய நீண்ட பாம்பு ஒன்றை அடித்தபடியால் நீண்ட பதமாக 7 எழுத்துக்கள் கிடைக்கின்றது. ஆனால் மிகவும் சுலபமான பதம் அம்மா, அது சுலபமான பதம். இந்த பதத்தை அப்பாவுக்கு கேட்கும்போது உங்களுக்கு இந்த பதம் கிடைத்தது எண்ணி நான் கொஞ்சம் விசனப்படுகிறேன். நல்லது, நல்ல பதம். இந்த பதம் அம்மா வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் பல துணைகள், பல விடயங்களிலே துணைகள் கிடைக்கின்றது. ஆனால் பிரபல்யமாக வாழ்க்கை முழுவதும் வாழ்வதற்கு ஒரு துணை ஒன்று எங்களுக்கு இருக்கும் அல்லவா, அதை அழைக்கின்ற பதம் அந்த பதம்
2: வாழ்க்கை துணை.
0: வாழ்த்துக்கள் அம்மா, சிறப்பாக உடனே கண்டுபிடித்தீர்கள். கற்பூர புத்தி, கற்பூர புத்தி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இரண்டு பிள்ளைகளை உங்கள் பெட்டியிலே சேர்த்துக் கொள்ளுகிறேன் மகளே. சிறப்பான பதிலை தந்து
2: 7 எழுத்தெண்ணுடன் 11
0: போக வந்து விட்டீர்களா? இவ்வளவு விருப்பமா? 13 விட்டதை பிடிக்க போகிறீர்களா? சரி, எண்ணு கொண்டு வந்து விட்டேன். பதிலை கொண்டாடுவதற்கு முன்பு நீங்கள் மந்திரத்தை கூறுங்கள்.
2: அண்ட காகசம் அபு காகசம் கிரந்திர சிசி.
0: அழகாக திறந்து விட்டது. சரி, அப்ப எத்தனை எழுத்து இருக்கலாம்?
2: 5 பா.
0: கெட்டிக்காரி சபாஸ். 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்களையும் கொண்டதற்கு நான் கூற வருவது என்னவென்றால், இப்பொழுது கணனி உலகமாக வந்துவிட்டது மகளே. இந்த கணனி உலகத்திலே நாங்கள் எதை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும் என்பதை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கும், எதை நாங்கள் அதில் இயங்க வைக்க வேண்டும், எதை நாங்கள் தொடங்க வேண்டும், எதை நாங்கள் அதில் பரப்ப வேண்டும் என்றால் எந்த வழியிலும் செய்து கொள்ளலாம். இந்த கணனி எல்லா வகையிலும் உதவுகின்றது. அது இந்த அலையிலே தான் இயங்குகிறது, அலையிலே தானே வருகின்றது. அதுக்கு கணனி பெயர் என்ன? அந்த ஆன்லைன் என்று ஆங்கிலத்திலே கூறுகின்ற அலைக்கு தானாக இயங்குகிறது இல்லைப்பா, ஆன்லைன். அதுக்கு தமிழ் பெயர் என்ன சூட்டி இருக்கின்றார்கள்? முயற்சியுங்கள், நான் உதவி செய்கிறேன். அப்பா உதவி செய்வேன் நான். இது
2: வித்தியாசம்,
0: அந்த வலைத்தளம் தானம்மா. அதுல இந்த ஆன்லைன் என்று நாங்கள் கூறுகிறோம் ஆங்கிலத்தில், ஆன்லைன்ல இருக்கின்ற ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்கள் எல்லாம், அதுக்கு ஒரு தமிழ் பெயர் உண்டுமா? அதுக்கு ஒரு தமிழ் பெயர் உண்டு மகளே. இல்லை, நான் உதவி செய்கிறேன். இப்ப இது எதிலே ஒரு அலையிலே தானே வருகின்றது, அலைவரிசையிலே, அலையிலே, சரியா? அது அதை தன்னொன்னு என்ன செய்கிறது? தானாக இயங்குகிறது இல்லையா? இயங்கு அலை என்று கூறுவது, இயங்கலை. சரியான பதில், கெட்டிக்காரை கண்டுபிடிச்சு விட்டார். இதை சொல்றது இயங்கலை என்று கூறுவதம்மா. அது புதிய சொல்லபடியால் நான் உங்களுக்கு சிறிது உதவி செய்தேன், நீங்கள் முழுமையாக கண்டுபிடித்து விட்டீர்கள். கெட்டிக்காரை, கெட்டிக்காரை.
2: நீ கலந்துக்க முடியாதோ நினைச்சு பயந்துட்டு இருந்தப்பா.
0: ஏனம்மா?
2: இல்லப்பா, அடுப்பு கிட்ட கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனாலும் விடலை. அடுப்பு கிட்ட வேலை பார்த்துக்கிட்டே பிடிச்சிட்டேன், முடிச்சிட்டேன் வேலையும்.
0: கெட்டிக்கார், பெரிய பதமான ஏழு பதத்தை கண்டுபிடிச்சீர்கள். அற்புதமான இது, புதிய பதமான இந்த பதம் எல்லோராலும் கூற முடியாதான். இருப்பினும் இது பெரிய அதிசயம் என்றில்லை. இயக்கலையும் இயங்கலையும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. இயக்கலை என்ற நாங்கள் இயங்கினால் அலைகிற அலை அம்மா, இயங்கலை என்ற தானாக இயங்குகிற அலை. இயக்கம் இயங்கு, இயக்கு இயங்கு, இரண்டுக்கும் வித்தியாசம். வாழ்த்துக்கள். சிறப்பான பதத்தை தந்து மிரிவையும் நாங்கள் பேசக்கூடிய வகையில் தந்த உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அன்பு மகள் கடுமையாக உழைத்து விட்டீர்கள், ஒரு ஒரு இடைவேளை கொடுக்கின்றேன். வாழ்த்துக்கள். வந்துவிட்டார் நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே, வாருங்கள்.
3: வணக்கம் ஐயா.
0: அந்த 15, 16, 17, 18, 19, 20 இருக்கின்றது.
3: 15.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே உங்களுடைய மந்திரம்?
3: அண்டகாகசம் அபுகாகசம் திறந்து விசீசே.
0: சிறப்பு, திறந்து விட்டது, திறந்து விட்டது. சரி, எங்கே இந்த முறை உங்களுடைய ஊகம் எப்படி இருக்கு என்று பார்ப்போம். எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்?
3: 15 என்கிற போது 5 இருக்கலாமா?
0: 5ல 2 கழித்தால் எத்தனை? 3. கண்டுபிடிக்கிறீர்கள். சுவாரஸ்யமாக சென்று கொண்டிருக்கும் முன்னியல் தமிழ் வானொலியின் கண்டுபிடி கண்டுபிடி பொக்கிஷத்திலே 12:43 நண்பகலை நாங்கள் கண்டுவிட்டோம். 10:13 நீங்களும் ஈழத்தமிழர்களும் கண்டுகொண்டிருக்கின்றார்கள். ஏனைய நாடுகளும் அவரவர்களுடைய சீதோஷ்ண நிலைக்கேற்ப பருவ காலத்துக்கேற்ப நேரங்கள் காட்டிக்கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதத்தை 15வது எண் பெட்டிக்குள்ளே இருக்கின்றது என்று நாகப்பன் வந்து கண்டுபிடித்திருக்கின்றார். அது இப்பொழுது அந்த பதம் என்னவென்று கண்டுபிடிப்பதற்கு நான் தரவுகளை தருகின்றேன். இதற்குள்ளே கூறப்படுகின்ற பதம் கூறுவது ஒரு பண்பு, ஒரு பண்பு. இந்த பண்பு அநேகமாக பெண்களில் காணப்படுவது உண்டு. அச்சம் மடம் நாணம் பயர்ப்பு என்றெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கின்றோம் தானே. அதே போன்று இதுவும் ஒரு பதம், ஒரு குணம்தான். அதாவது பயப்படுதல், ஒன்றை பார்த்து பயப்படுதல். புரிகிறதா நான் கூறுவது? பயப்படுவது என்றது. அதுக்கு கூறுகின்ற ஒரு 3 எழுத்து பதம். அந்த அழகு சுந்தர உருவத்தை பார்த்து மயங்கி விட்டாள் என்று கூறுவதற்கு ஒரு 3 எழுத்து பதம் இருக்கின்றது.
3: காதல்,
0: அது காதல் வந்து ஆண்களுக்கும் இருக்கின்றது, பெண்களுக்கு. இதுக்கும் ஆண்களுக்கு, இதுக்கும் ஆண்களுக்கும் இருக்கின்றது. அதிகமா பெண்களுக்கு. அந்த கடைசி எழுத்து சரி, முதல் 2 எழுத்து செட்டு மாற்ற வேண்டும். அதுதான் நீங்கள் கொண்டது சொன்னது தான். இன்னும் ஒன்று இருக்கின்றது. எடுத்தவுடன் பெண்கள் ஏன் காதல் கொள்ளுகிறார்கள்? கண்டுவிட்டால், கண்டவுடன் மயங்கிவிட்டால் தானே, மயங்கிவிட்டால் அதுக்கு ஒரு பதம் இருக்கிறது. மயங்குறதுக்கு ஒரு பதம் இருக்கிறது, மயங்குதலுக்கு ஒரு மூன்றாவது இருக்கு. குறுங்கள் மையல் கெட்டிக்காரன், கெட்டிக்காரன் மையல் கொள்வது, மையல் கொள்வது பெண்களிலே தான் அதிகமாக இருக்கின்றது. கண்டவுடன் மையல் கொண்டு விட்டால், நான் அவருடைய அழகை கண்டவுடன், திறமையை கண்டவுடன், சிறப்பை கண்டவுடன், ஏதோ ஒரு வகையில ஆமாம், மையல் கொண்டுதான் பயம் பயப்படுகிறது இல்லையா? மயங்கி விடுவேன் நீ அதுக்கு இதை விட வேறு வேண்டும் அதில் அப்படியே அவர் மயங்கி விட்டார். மையல் சரியான பதத்தை தந்தது, இது எங்கள் தமிழ் பதம் ஐயா, மையல் இல்லையா? அற்புதமான பதம், சிறப்பான பதத்தை கண்டுபிடித்து ரெண்டு புள்ளிகளை உங்கள் பையிலே சேர்த்துக் கொண்டீர்கள். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு
3: ஆரம்பத்திலே மயங்குகிறது அப்படின்னு சொல்லியிருந்தா மையல் சொல்லியிருக்கலாம். அது வந்து உடனே காதல்
0: அதான் சுத்தி வளைஞ்சு தான் கொண்டு வர வேண்டும். சரியா? சரி, அடுத்து எதுவாக இருக்கலாம்? இலக்கம் எந்த எண் வேண்டும் உங்களுக்கு? 16 பத்திரிகை இலக்கம் என்று கூறிவிட்டீர் மாறி, அந்த அது எங்களிடம் வந்து ஆட்சி பெற்று விட்டது அந்த இலக்கம் என்ற பதம். ஆனால் உண்மையாக எண் தான். சரி சரி, பெண் 16
3: இதுவரைக்கும் கணக்கு எடுத்தோம்னா 16 வரை எல்லாமே முடிந்தது.
0: ஆமாம்
3: இப்பொழுது 4 தான் இருக்கு.
0: ஆமாம், இப்போ 16 உங்களுடையது. நீங்கள் இப்பொழுது 16 கண்டுபிடித்து கொண்டு வந்து விட்டீர்கள். மந்திரத்தை கூறுங்களேன். சரியான மந்திரத்தை அழகாக உச்சரிக்கின்றீர்கள். ஏனையோர் பொறுமையோடு கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மூவர் தான் என்று விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள். இருவர் வந்து இணைந்தார்கள், அவர்கள் சென்று விட்டார்கள், கேட்டுக்கொண்டிருப்பார்கள் நினைக்கிறேன். சரி, இப்பொழுது 16 பெட்டிக்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் உண்டு? இதுவரை நீங்க சொல்லாதது,
3: இதுவரைக்கும் சொல்லாதது.
0: ஆமா,
3: பெரிய எழுத்தாதான் இருக்கும்.
0: நீங்கள் சொல்லாதது
3: 2
0: இல்லை, பெரிய எழுத்து சொன்னீர்கள்.
3: ஆமா,
0: அப்ப
3: பெரிய எழுத்துன்னா அது எத்தனை இருந்தாலும் தெரியும்.
0: 6 எழுத்து. நானும் ஒருபடி சரிபார்க்க, 1, 2, 3, 4, 5, 6. சரி, இந்த 6 எழுத்துக்களை கொண்ட அந்த பாதம் 16 எண் பெட்டிக்குள்ளே புகுந்ததை கண்டுபிடிக்க வந்திருக்கும் உங்களுக்காக நான் தரும் தரவு. இப்போ நாங்கள் ஒரு அன்பரை கண்டுபிட்டோம். நீங்கள் ஒருவர் வீட்டுக்கு வந்து விட்டார், அல்லது வீதியிலே கண்டுபிட்டீர்கள். அவரை நீங்கள் எப்படி அன்பாக மகிழ்வாக வரவேற்பீர்கள் அல்லவா? வரவேற்பதோடு மட்டுமில்லாமல் வீட்டை கொண்டு வந்து அவர்களுக்கு இருக்கை கொடுத்து, அவருக்கு அங்கே தங்குமிட வசதி செய்து கொடுத்து, உணவெல்லாம் கொடுப்பீர்கள். அதுக்கு ஒரு பதம் இருக்கின்றது. அதே போன்று பெரியவர்கள் தலைவர்கள் வருகின்றார்கள் என்றால் மக்கள் எல்லாம் கூடி நின்று அவரை வரவேற்று கொண்டு செய்வார்கள். அதுக்குள்ளே ஒரு பதம் உண்டு. அவரை நாங்கள் பராமரித்து கொள்ளுகின்ற விடயத்தை வைத்து ஒரு பதம் இருக்கின்றது. பொருள்கள்
3: உபசரிப்பு
0: கெட்டிக்காரன், சரியான பதம் ஐயா, கற்பூர புத்தி ஐயா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். உபசரிப்பு, அதுக்கு மண்டபமே கட்டியிருப்பார்கள் அந்த காலத்தில், உபசரிப்பு மண்டபம் உண்டு இல்லையா? வரவேற்பு மண்டபம் வேற, உபசரிப்பு மண்டபம் வேற. வரவேற்பு அவர்கள் வரவேற்று வந்து இருந்து பேசி கழித்து எல்லாம் கூட, உபசரிப்பு அவர் பின்னாலே அதற்கு உணவுகள் கொடுக்கப்படுகிறது. இந்த உபசரித்து நல்ல பஞ்சன மெத்தைகளை கொடுத்து படுக்க வைத்து அவரை உறங்க வைத்து எல்லாம் செய்ய, உபசரிப்புகள் கால் பிடித்து கை பிடித்து எல்லாம் செய்வார்கள் இல்லையா? இப்பொழுதுல அமைச்சர் மாரெல்லாம் அப்படித்தான் இப்போ ஒன்று உபசரிப்புகள் நடக்கும். ஏதோ ஏதோ எல்லாம் உபசரிப்புகள் நடக்கின்றது. அதைத்தான் உபசரிப்பு அது சொல்லுவது. மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், உபசரிப்பு என்று கூறுவது. அந்த கிருமி வந்ததும் சரி, எனக்கு இந்த சற்று அதிகமாக மகிழ்ச்சி அடைந்தால் அது நீண்ட நேரம் பேசினால் உடனே அந்த சுவாசத்திலே பிரச்சனை ஏற்படுகிறது.
3: வெப்பம் அதிகமா
0: இருக்கும். வெப்பம்தான் இங்கே எங்களுக்கு வெப்பம் வெளியே இல்லை, உள்ளே வந்து வெப்ப கருவி வேலை செய்கின்றது என்ன இந்த கணனிகளுக்காக. கட்டிக்காரன் உபசரிப்பு என்றதை தந்து எங்களை உபசரித்து தனக்கு புள்ளிகளை பெற்றுக் கொண்ட வேளையில் ரெண்டு புள்ளிகள் ரெண்டு பெட்டியை திறந்து விட்டீர்கள் அல்லவா? ஆதலால் உங்களுக்கு ஒரு ஓய்வு வழங்கப்படுகின்றது ஐயா.
3: சந்தர்ப்பம் கிடைத்தால் இணைந்து கொள்கிறேன் அல்லது அடுத்த ஒரு இணையம்.
0: வாழ்த்துக்கள்.
3: நன்றி
0: நன்றி. பத்து சார் அடுத்த உறவாக சியாமலா வந்து விட்டார். வணக்கம் சியாமலா, வாருங்கள், உங்களை இணைத்துக் கொண்டேன். கட்டிக்காரை சியாமலா வாருங்கள்.
4: வணக்கம்.
0: வணக்கம் மகளே. இப்பொழுது இங்கே 17, 18, 19, 20 எந்த பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
4: 17.
0: மீண்டும் 17 வந்து விட்டீர்கள். சரி, 17 மந்திரத்தை கூறுங்கள்.
4: அண்ட காகசம் அபு காகசம் திறந்திரு சீசே.
0: சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் மகளே?
4: 4 எழுத்துப்பா.
0: அப்படியா, நீங்கள் 3 எழுத்துலையும் பதில்கள் கண்டுபிடிச்சிருக்க. 4 3 சேர்த்து இப்போ கடந்த முறை வந்தது போல் 7 எழுத்துலேயே தானே கிடைக்கிறது? குரலாம் தான், இது சுச்சுபி தானே உங்களுக்கு இல்லையா? அது சுச்சுபி, அது சீதா விஷயம். 7 எழுத்துன்ற நாகப்பனுக்கு ஒரு சுச்சுபி. அவர் 7 எழுத்து நீண்ட எழுத்துன்றா உடனே கண்டுபிடித்து விடுவார், மற்ற எழுத்தையும் கண்டுபிடிக்கிறார் தான். சரி, இப்பொழுது நீங்கள் 7 எழுத்திலே வந்திருக்கும் அந்த பதம் என்னவென்று கண்டுபிடிப்பதற்கான தரவை நான் கொடுக்கின்றேன் மகளே. மந்திரம் கூறினீர்களா? சொல்லிட்டீங்கள். அப்படியா, எனக்கு கேட்க இல்லை. சரி, சொல்லிவிட்டீர்கள்.
4: அந்த காகசம் அபு காகசம் திறந்து சீசே.
0: மீண்டும் சொல்லி பெட்டி மூடி திறந்து விட்டது திரும்பவும், பார்த்தீர்களா? சரி கட்டிக்காரி, 7 எழுத்துக்களை கொண்ட அந்த பதம் கூறுவது மகளே. இப்பொழுது எங்களுடைய பழைய விடயங்களை, தொல்பொருட்களை கண்டுபிடிப்பதற்காக அரசாங்கத்தினால் நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம், அதை சென்று அங்கே தோண்டி பார்த்து, வெட்டி பார்த்து, உடைத்து பார்த்து எல்லாம் செய்கிறார்கள். அநேகமாக மூழ்கி கிடக்கிற பொருட்கள், பழைய சுவடுகளை கண்டுபிடிப்பதற்காக ஒரு விடயத்தை செய்கிறார்கள். அதை எப்படி அழைக்கின்றது, எப்படி அழைப்பார்கள்? பழைய தொல்பொருட்கள் எல்லாம் அழிந்து போன சுவடுகளை கண்டுபிடிப்பதற்காக நிலத்தை தோண்டி பார்க்கிறார்கள் இல்லமா, அதற்கு ஒரு பதம் இருக்கின்றது. இப்பொழுது எல்லாம் நடைபெறுகிறது, எல்லா நாடுகளிலும் இது நடைபெறுகிறது. அதை கண்டுபிடித்து அங்கே இருக்கின்ற தகவல்கள் தடயங்களை வைத்து ஆராய்ச்சி செய்வார்கள். ஆராய்ச்சி செய்து இத்தனையாம் ஆண்டு இந்த மக்கள் பாவித்தது, இந்த இனம் பாவித்தது, இங்கு அவர்கள் இந்த குடி வாழ்ந்திருக்கு, அந்த குடி வாழ்ந்திருக்குன்னெல்லாம் அந்த இதில் கண்டுபிடிப்பார்கள் ஆராய்ச்சி செய்து. அதுக்கு ஒரு பெயர் இருக்கு மகளே. இப்போ கீழ்ப்பாக்கமும் கீழ் அங்கே இந்தியாவிலே கண்டுபிடித்தார்கள். கீழே தெருவு தோண்டி பார்க்கிறதுமா, தோண்டி பார்க்கிறது. சரி, நிலத்தை நிலத்தை தோண்டி பார்ப்பதற்கு வேற என்ன பதத்தை நாங்கள் பாவிப்போம்? அகழ்வாராய்ச்சி. கட்டிக்காரிட்டீர்கள், அகழ்வாராய்ச்சி சரியா சொன்னது மட்டுமல்ல, 2 புள்ளிகளையும் சேர்த்துக் கொண்டீர்களே. கட்டிக்காரி தானே நீங்கள்.
4: நன்றி
0: அம்மா, நன்றி அம்மா. அகழ்வாராய்ச்சி என்று கூறப்படுகின்றது. அகழ்வாராய்ச்சி. சரி, அடுத்தது 18, 19, 20 எது வேண்டும்?
4: 18.
0: சரி, மந்திரம்
4: அண்ட காகசம் அபு காகசம் திறந்து சீசே.
0: ஆஹா ஆஹா, திறந்து விட்டது, திறந்து விட்டது. சரி, இப்பொழுது அதற்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் ஊகித்து பார்க்கின்றீர்கள்?
4: எப்படி யோசிச்சாலும் நான் 5 சொல்லுவேன், நீங்கள் 3 சொல்லுவீங்கப்பா.
0: ஆமா, 3 தான். நீங்கள் சொன்னபடி தான் நீங்கள் 5 சொல்லுவீங்க, நான் 3 சொல்லுவேன்னு. நீங்கள் 5 சொன்னீர்கள், நீங்கள் சொன்ன மாதிரி நான் 3 சொல்லுகிறேன். 3 எழுத்துக்கள் உண்டு. இந்த 3 எழுத்து ஒரு மனிதனின் பெயர், எங்கள் ராமாயணத்திலே வருகின்றார், கானகத்திலே இருக்கின்றார். இவர் சொல்லக்கடையில் வந்து விட்டாள் அவள் இப்படி. கெட்டிக்காரி
4: சரியான
0: சொல்ல வந்தேன். கெட்டிக்காரி, மேலும் 2 புள்ளிகளை பெற்றுக் கொண்டீர்கள். அவர் வந்து கௌசல்யா வந்து ராமனுடைய தாய், தனக்கு முன்பு 4 பிள்ளைகள், இப்பொழுது 5 பிள்ளை என்று ஏற்றுக்கொண்டவர். அவர் தான் குகன். அவர் ஒரு படகோட்டி, அந்த ஆற்றங்கரையை கடப்பதற்கு படகிலே உதவி துணை புரிந்தார். குகன் என்ற பதத்தை தந்து ராமாயணத்தை தொட்டோம். வாழ்த்துக்கள், சிறப்பான பதம்.
2: நன்றிப்பா.
0: உங்களுக்கு கட்டாய ஓய்வு தரும் வேளையில் இப்பொழுது தன்னுடைய பங்குக்காக ரேவதி வருகின்றார். இணைத்து விடுவோமா? இணைத்து விடுவோம். வணக்கம் மகளே. ரேவதி வணக்கம். உங்களுக்காக இரண்டு பெட்டிகள் 19-20 இறுதியாக காத்து கொண்டிருக்கிறது. விட்டு விடாதீர்கள். இப்பொழுது எந்த எண் வேண்டும்? 19 வந்துவிட்டது. 19 வந்துவிட்டால் மந்திரம் தேவைப்படுகின்றது. பெட்டி உங்களோட ஊகத்திலே அதற்குள்ள எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
4: 3.
0: கட்டி காரிதான் அவர் ரெண்டு எழுத்தை சேர்த்தாள். இன்னொரு ஊகம். இது ஒரு உயிர், ஒரு நபரின் பெயர். அந்த நபர் ஆனா பெண்ணா? மகள் ரேவதி, அது ஒரு நபர். அந்த நபர் ஆணாக இருக்குமா பெண்ணாக இருக்குமா? சரி, தெரியவில்லை. இது இதிகாசத்திலே வருமா சரித்திரத்திலே வருமா? இதிகாசத்திலே தான் வருகின்றது. எங்களுடைய இதிகாசங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்திலே வருகின்றது. ஒரு பெண் சிலப்பதிகாரத்தில் பல பெண்கள் இருந்தார்கள், தோன்றியும் தோன்றாமலும் இருந்தார்கள். அந்த தோன்றாமல் இருப்பதற்குரியவள், அதாவது வந்து பிரபல்யமாக கோவலன் இருப்பார், கண்ணகி இருப்பார், மாதவி இருப்பார் இல்லையா? இவ்வும் உறுதி அதுக்குள்ளே வந்துவிட்டு அவன் பிரபல்யமாயின பின்பு அவ யார்? சரியாக கெட்டிக்காரி. மணி மேகலை என்று சரியான பதத்தை கூறி மீண்டும் 2 புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்படி என்றால் இறுதிப்பட்டியான 20வது பெட்டியை நீங்கள் திறந்து விடுங்களையும் பார்ப்போம்.
4: ஏனம்மா
0: இந்த ஆசை? 3 எழுத்திலே போதும் தானே? 3 எழுத்து போதும் தானே? 3 எழுத்திலே இருக்கிறது. 3 இருக்கிறது மகளே. இந்த 3 எழுத்து மிகவும் ஒரு மிகவும் அத்தியாவசியமான ஒரு ஆவணம் உங்கள் வாழ்க்கையிலே. ஆண்டி தொட்டு அரசன் வரைக்கும் இது பொருத்தப்படும், தேவைப்படுகிற ஒரு ஆவணம். அதாவது வந்து இந்த ஆவணம் உயிரோடு இருக்கும் பொழுது எதிர்காலத்தில் உள்ள சந்ததிக்காக எழுதப்படும் ஒரு ஆவணம். 3 எழுத்திலே கூறப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், சொன்னால் 2 புள்ளிகள். ஏதோ என்றால் அது 2 எழுத்து. இது 3 எழுத்து. அது என்ன ஏதோ? 3 எழுத்துல பேரு உங்களுக்கு தெரியும். வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தரும் வேளையிலே உங்களுக்கு 2 புள்ளிகளையும் கொண்டு வந்து சேர்த்து விட்டேன். சரி, பெட்டிகளை ஓரளவு வெற்றிகரமாக வியாபாரம் செய்து முடித்து விட்டோம். வாழ்த்துக்களை
4: தெரிவித்து
0: ஒரு மாதிரி வியாபாரம் முடிந்து விட்டது. உங்களுடைய வல்லமையால், கெட்டித்தனத்தால், அறிவினால், அதாவது கண்டுபிடிக்கிற திறமையினால், வேகத்தால், விவேகத்தால் என்றுதான் கூற வேண்டும். எல்லோரையும் சிறப்பு. நாகப்பன், ரேவதி, ஷியாமலா மூவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த வகையில் கிருஷ்ணன் ஜவஹர் சாதிக் அவர்கள் அழைத்தது போல் இருந்தது. அவர்களுக்கு என்னவோ நடந்து விட்டது, வரவில்லை. வந்திருந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வரும் வேளையில உங்களால் முடியுமா இறுதியிலே வந்து ஒரு முடிவுரை தருவதற்கு?
1: முயற்சி
0: முடிந்தால் இல்லாத விட்டால் என்ன உங்களுடைய வலிமை உங்களுடைய வைத்தியத்தோடு இருக்கின்றீர்கள், பேசுவதற்கு கடினமாக இருந்தால் தேவையில்லை. சரியா? சரியம்மா, வாழ்த்துக்கள் மகளே. 20 பெட்டிகளும் வெற்றிகரமாக விலைப்பட்டு விட்டது, நாங்கள் விற்றுவிட்டோம், வியாபாரம் சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கண்டுபிடி.

அற்புதமான சொல்லாட்சியை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்றுதான் கூற வேண்டும். இனிமையான பதங்கள் இலகுவானது என்று அல்ல, கடினமானது என்றும் அல்ல, சுலபமானது என்றும் இல்லை, இருப்பினும் சுலபமானதுதான் என்று கூற வேண்டும். ஒவ்வொரு பதங்களையும் நாங்கள் விளையாட்டாக வந்து மந்திரத்தை கூறி ஊகித்து கண்டுபிடித்தெல்லாம் நகைச்சுவையோடு அதை செய்து கொண்டு போனோம். கிட்டத்தட்ட 20 பெட்டிகளுக்குள்ளே 20 அற்புதமான பதங்களை நாங்கள் வாழ்க்கையிலே அன்றாடம் உபயோகிக்கும் பதங்களில் சில மறைந்து விட்டன. அதை நிறைவு செய்யும் வகையில் தமிழுக்கு செய்யும் ஒரு சிறு தொண்டாக நாங்கள் கடமையாற்றுவதற்கு உரிமையை கொடுத்த எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலிக்கு நன்றியை கூறிக்கொள்ள வேண்டும். அதிலும் நேரத்தை பாராமல் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் முழுமையாக பூரணப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தலையும் கொடுத்த அன்பு மகள் மொன்றியல் தமிழ் வானொலி அதிபர் வான் அரசி மீரா அவர்களுக்கும் நன்றி கூறும். இந்த வேளையிலே ஓடி வந்து ஒருவர், இருவர், மூவர், நால்வர், ஐவர் என்று 10 பேர் வந்தாலும் கொள்வனவு செய்து உடனே நல்ல பதில்களை தந்து பதங்களை கண்டுபிடித்து தருபவர்களும் இன்று மூவர் வந்து அழகாக சிறப்பாக மன உறுதியோடு சிறப்புடன் விளையாடியிருந்தார்கள் நாகப்பன், ரேவதி, ஷியாமலா மூவரும். அதற்கேற்ற பெறுமதியாக அவர்கள் புள்ளிகள் கிடைக்க பெற்று இடத்தை பெற்றி கொள்ள இருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் இன்று கண்டுபிடித்த பதங்களுக்கு நடமாடி சென்ற வேளையில் என்னென்ன பதங்கள் என்று நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்பு எல்லாம் தெரியும். இருப்பினும் ஒரு தடவை முழுமையாக தெரிந்து கொள்வதற்காக அதற்கு முதல் இவ்வளவு நேரம் பேச்சோடு இருந்த எங்களுக்கு ஒரு பாடலை கேட்டால் இனிமையாக இருக்குமல்லவா, மகிழ்வாக இருக்குமல்லவா? அந்த வகையிலே அன்பு மகள் ரேவதி, நீங்கள் கேட்ட ஒரு பாடல் யாரோ ஏமாந்தார் என்று யாரோ கூறியிருக்கின்றார். யார் ஏமாந்தார், யார் ஏமாந்து போனார் என்பதை நிழல் நிசமாகிறது திரைப்படத்தில் இயக்குனர் திலகம் என்னுடைய பாலச்சந்திர ஐயா அவர்களுடைய திரைப்படம். அந்த திரைப்படத்திலே ஒரு பாடலை கேட்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கின்றது. ஐயா கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரியிலே, மெல்லிசை மன்னர் இசையிலே, மறைந்த எங்கள் டாக்டர் பாடம் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலிலே. ரேவதி, என்ன பாடல்? கம்பன் ஏமாந்தான், கேட்போமா?

இப்பொழுது யார் ஏமாந்தான் என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள். இனிமையான ஒரு பாடல், ஆண்டுகள் பல கடந்தாலும் அந்த பாடல் என்று கேட்டாலும் சிறப்பாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தமிழ் பதங்களை அடுக்கி கொடுத்திருப்பவர் கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள். அவருடைய நினைவு நாள் நேரத்திலே இந்த பாடலை கேட்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். உறவுகளை இது 1:08 காட்டும் கனடா கலையகத்தில் நேரம், உங்களுக்கு நேரம் 10:38. இன்றைய விவரம், இன்றைய விளையாட்டு விரைவில் முடிவடைந்து விட்டது என்று எண்ணுகிறீர்களா? இல்லை இல்லை, இன்னும் முடியவில்லை. நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விளையாட்டு முடிந்தாலும் முடிவுகள் தெரியவில்லை. சரி, நாங்கள் இன்று விளையாட்டிலே கலந்து கொண்டு எத்தனை பதங்களை கண்டுபிடித்தோம்? 20 பதங்களை கண்டுகொண்டோம். அந்த 20 பதங்களும் பெட்டிக்குள்ளே அடைக்கப்பட்டு இங்கே கொண்டு வந்து அதுக்கு எண்கள் பொறிக்கப்பட்டு ஒவ்வொரு எண்களாக தெரிவு செய்யப்பட்டு அதை திறந்து மந்திரத்தை கூறி திறந்து அதில் உள்ள பதம் எதுவாக இருந்து ஊகித்து பார்த்து உணர்ந்து உடனடியாக பதில்களை எல்லோரும் கெட்டித்தனமாக விரைவாக கூறியிருக்கிறார்கள். வந்தவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் பெட்டியின் பதங்களை சரியாக கண்டுபிடித்து 40 புள்ளிகளையும் முழுமையாக பெற்றிருக்கின்றீர்கள். 40 புள்ளிகளை முழுமையாக பெற்றிருக்கின்றீர்கள். அதிலே யார் யார் எத்தனை புள்ளிகள் பெற்றிருக்கின்றார்கள் என்று தெரிவதற்கு முன்பு இந்த புள்ளிகளை நீங்கள் பெறுவதற்காக இன்று எத்தனை பதங்கள் கிடைத்தன எங்களுக்கு 20 பதங்கள் அவை இவை என்பதை ஒரு தடவை சிந்திப்போம். 1 to 20 ஒன்றன் பின் ஒன்றாக அந்த பதங்களை நாங்கள் எண்ணி பார்ப்போம். கூடு, மொழி, கண்கள், குயில், காவல், கதவு, சிறகு, விளக்கு, உஜிமை, உயிர், உரம், உலக்கை, முக்கியமான பதம் இயங்கலை, ஆன்லைன் என்று கூறுவதை இயங்கலை என்று கூறுவோம், வாழ்க்கை துணை, மையல், உபசரிப்பு, அகழ்வாராய்ச்சி, குகன், மணிமேகலை, உயில் ஆகிய பதங்கள் 3, 4, 5, 6, 7 எழுத்துக்களிலே வந்த பதங்களிலே 2 பதங்கள் 7 எழுத்தில் வந்ததையும் சிறப்பாக ஷியாமலா கூறி புள்ளிகளை பெற்றார். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏனைய பதங்களை நான் கூறுவதற்கு முன்பே கண்டுபிடித்து விடுவார் எங்கள் நாகப்பன் அவர்கள். நான் தரவை கூறுவதற்கு முன்பே கண்டுபிடித்து விட்டு என்னையக்கு பார் எத்தனை எழுத்து என்று அவ்வளவு கட்டித்தனம், அவ்வளவு விவேகம், வேகமாக இயங்கி இந்த நிகழ்ச்சியை சிறப்படைய வைத்திருக்கின்றீர்கள். அடுத்து ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடல் எந்த பாடலாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். அந்த பாடல் அன்பு மகள் ஷியாமலா கேட்ட பாடல். ஷியாமலா கேட்டிருக்கிறீர்கள் ஒரு பாடலை, எங்கள் வாத்தியார் என்ற திரைப்படத்திலிருந்து. அது என்ன பாடலாக இருக்கும் என்று பாடல் ஒலிக்கும் போது கேட்கலாம். மிகவும் நீங்கள் கேட்கும் பாடல்கள் நல்ல கருத்தோடு வரும் எழுத்துக்கள், பதங்கள் பொருந்திய பாடலை தருவீர்கள். அங்கே தளத்திலேயும் எழுதும் பொழுது அப்படித்தான் தருவீர்கள். பாடல்களை தேடி கண்டுபிடிப்பதிலும் அதை கேட்டு மகிழ்வதிலும் எல்லோரும் மகளும் வேளையில். இன்று நீங்கள் கேட்கும் இந்த பாடலும் எங்களை மகள வைக்கும் என்பது நன்றாக தெரியும். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அதற்கு முன் இன்றைய நிகழ்ச்சியின் இசையை ஒரு தடவை கேட்போமே.

ஒலிக்க இருக்கும் அந்த பாடல் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலே ஒலித்த பாடல். எங்கள் வாத்தியார் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை நாங்கள் கேட்பது 1980 ஆண்டு திரைக்கு வந்த அந்த பாடலுக்கு மெல்லிசை மன்னர் அவர்கள் இசை கோர்த்திருந்தார்கள் என்று தெரிய வருகின்றது. அன்பு உறவுகளே, எங்கள் வாத்தியார் திரைப்படத்திலிருந்து ஷியாமலா நீங்கள் விரும்பி கேட்கும் அந்த பாடல் சமுத்திர ராஜகுமாரி என்று வரியெடுத்து இதோ பாடுகின்றது.

சிறப்பான ஒரு ஊடல் பாடல். இந்த ஊடல் பாடலுக்கு துணை சேர்ந்து வந்திருந்தால் வாணி ஜெயராமம்மா அவர்களும். இருவரு குரலிலும் இனிமையாக கேட்டு மகிழ்ந்த பாடலை அன்பு மகள் ஷியாமலா நீங்கள் தந்த வேளையில் மூன்றாம் தமிழ் வானொலியின் எங்கள் கதம்பத்திலே வரும் பொக்கிஷத்தை சிறப்பித்து சென்ற நீங்கள் இந்த பாடலை இருந்து மகளை வைத்தீர்கள் என்று கூறும் வேளையில் இப்பொழுது மூன்றில் தமிழ் வானொலியில் என்னை வெற்றியெல்லாம் கூறுகின்றார்கள், இத்தனை புள்ளிகள் என்று கூறவில்லையே என்று எண்ணக்கூடும். அதனால் இப்பொழுது உங்கள் புள்ளிகளை நாங்கள் தெரிந்து கொள்வோமா? இன்று வந்து 40 புள்ளிகளும் சரியாக ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. 1 to 20 வரை வந்த பெட்டிகளெல்லாம் அழகாக திறந்து அது ஊகித்து பிடித்து சரியான பதில்களையும் சிறப்பாக சொல்லி புள்ளிகளை பெற்ற வேளையிலே அன்பு மகள் ரேவதி ஷியாமலா இருவரும் தலா 12 புள்ளிகளை பெற்று 24 புள்ளிகளை கொண்டு நீங்கள் 2வது இடத்தை பெற்றிருக்கின்றீர்கள். இருவரும் சிறப்பாக இருந்தது உங்களுடைய அழைப்பு, இணைப்பு, பதில், விளையாட்டு எல்லாம். அதேவேளை முதலாக வந்து இறங்கி ஆரம்பித்தவர் அன்பு நாகப்பன் அவர்கள் 16 புள்ளிகளை பெற்று மொத்தம் 40 புள்ளிகளையும் பங்கிட்டு கொண்டீர்கள். 1வது இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். 1வது இடம், 2வது இடம், 3வது இடத்தை பெற்ற உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் இந்த வேளையில் உங்கள் மூவருக்கும் உங்கள் அறிவு களஞ்சியத்தானால் உங்களுக்காக பாராட்டு கிடைக்கின்றது. விரைவாக, வேகமாக, சுருக்கமாக, சுமூகமாக வெற்றியை கண்டுபிடித்திருக்கிறீர்கள். புள்ளிகளை கிடைத்த பதங்களை உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பினை பொறுத்து இந்த புள்ளிகள் கிடைத்தன. மேலும் பெட்டிகள் இருந்திருந்தால் மேலும் நீங்கள் புள்ளிகள் கூடக்குரிய பெற்றிருக்கலாம். இருப்பினும் நீங்கள் எடுத்த பெட்டிகளுக்குரிய பதங்களை அழகாக சொல்லி முடித்தீர்கள். உங்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களை தந்து கொண்டு இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையகம் ஒலிக்கும் பாடலை கேட்போம். அடுத்த பாடலை தருவதற்கு முன்பு

இனிமையான அந்த பாடல் வரிசையை நாங்கள் அடுத்தடுத்து கேட்கும்பொழுது இது எங்களுடைய காற்றலையில் வரும் இந்த பாடலை கேட்டுவிட்டால் பொக்கிஷத்தின் எண்ணம் வந்துவிடும் இந்த ஓசையோடு. இந்த பாடலிலே முதலில் வந்து இணைந்து கூடுதலான புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தை பெற்றவர் தனக்கு விருப்பமான பாடலை தந்திருந்தார் அன்பு நண்பர் நாகப்பன் அவர்கள். அது மட்டுமல்லாமல் கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களினால் புரியப்பட்ட வேட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து அற்புதமான ஒரு தத்துவ பாடலையும் கேட்டு சென்றார். அந்த பாடலை கேட்கும் பொழுது உண்மையிலே எங்களுக்கு நாங்கள் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் முதலில் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகின்றது. அந்த பாடலை நாகப்பன் கேட்போமா? அந்த பாடலை உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் என்ற இந்த பாடல் இசை திலகம் திரை இசை திலகம் கேவி ராமநாத ராமநாதன் இல்லை கேவி மகாதேவன் ஐயா அவர்களால் இசையமைக்கப்பட்டது. ராமநாதன் ஐயா அவர்களின் பேர் தான் எனக்கு அடிக்கடி வாயில் வரும். மிகவும் சிறந்தவர் அல்லவா, எல்லோருக்கும் மூத்தவர் கேவி மகாதேவன் ஐயா அவர்களின் இசையிலே காலத்தால் அழியாத காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரியிலே சமூகத்துக்குள்ளே இதயத்தை பிழிந்து திறந்து விரித்து சிந்தித்து செயலாற்ற வைக்கக்கூடிய வகையில் சொற்களை அடுக்கும் தமிழ் மரபு மாறாமல் இலக்கண இலக்கிய புரள் இல்லாமல் தரக்கூடிய ஒரு கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள். தந்த வழியிலே ஏழிசை மன்னர் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் அந்த பாடலை பாடுகிறார்கள். இதோ அந்த பாடல், உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால்.

மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று

அற்புதமான அந்த பாடல். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் என்ற அற்புதமான அந்த தத்துவத்தை உள்ளடக்கி அந்த பாடல் ஒரு மனிதனை எப்படி உயர்நிலைக்கு கொண்டு வர வேண்டும், ஒரு மனிதன் உயர்நிலைக்கு வர வேண்டும் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும், மனித பண்பாடுகளுக்குள்ளே எந்த பண்பாடு சிறந்தது என்றால் உன்னை நீ அறிந்து கொள்வதுதான் முதல் பண்பாடு. அதனால் தான் என்னவோ நாங்கள் எங்கள் ஐந்து விரல்கள் உள்ள கைகளினாலே ஒருவரை சுட்டி காட்டும் பொழுது எங்கள் சுட்டி விரலை காட்டி நீ என்று கூறும் வேளையிலே உன்னிடத்தில் இது உண்டு என்று அல்லது ஏதோ கூறும் பொழுது ஏனைய மூன்று விரல்கள் எங்களை பார்த்து காட்டிக்கொண்டிருக்கின்றது. ஒருவரை நாங்கள் ஒரு விரலால் காட்டும் பொழுது மூன்று விரலால் என்னை காட்டுகின்றதே, அற்புதமான அர்த்தத்தை கொண்ட பாடல். எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எங்கே வாழ வேண்டும், ஏன் வாழ வேண்டும், யார் வாழ வேண்டும், வாழ்வதற்கு என்ன வேண்டும் என்பதெல்லாம் அழகாக ஒரு மூன்று நிமிட நேர பாடலே மூன்று நிமிடம் பதிமூன்று நிமிட பாடலே தந்துவிட்டார். அவர்தான் கவிஞர். சமுதாய சீரோட்டம், சமுதாய நீரோட்டம், சமுதாய கண்ணோட்டம் உள்ள கருத்துக்களை பொருந்தி விடுவதில் வல்லவர். அந்த பாடலை இன்று அவருடைய பிறந்த நாளை அண்மித்து தெரிவு செய்த அந்த நாகப்பன் அவர்களே உங்களுக்கு நன்றி. பாடல்களை நாங்கள் கேட்கின்றோம், இசைகள் நன்றாக இருக்கின்றது, ரசிக்கின்றோம். அந்த வரிகளை உள்வாங்கி பார்த்தா தான் அதனுடைய சிறப்பு தெரியும் எங்களுக்கு. இனிமையான அந்த பாடலை தந்த உங்களுக்கு என் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது ரேவதி அவர்கள் முடிந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துரையை ஒரு தடவை தரலாம். எங்கே பார்ப்போம், வாருங்கள் கேட்போம்.

0: வணக்கம் ரேவதி, வாருங்கள்.
1: புதிய வார்த்தை மட்டும் அந்த
0: எழுத்துக்களை கொண்ட இயங்கலை, அற்புதமான பதம், ஷியாமலா கண்டுபிடித்து தந்தவர். வாழ்த்துக்கள் கூறுங்கள். இப்பொழுது நீங்கள் பாருங்கள்.
1: அதாவது இன்றைய நாள் 24/6/26 ஜூன் மாதம் இன்றைய பொக்கிஷ நிகழ்ச்சி 9 மணிக்கு அழகாக ஆரம்பிக்கப்பட்டு அப்பா முன்னுரைகள் அவருடைய ஊரின் சீதோஷண நிலைகள் எங்களுக்கு கூறி நாங்கள் அவர் இணைந்து கொண்டோம். கொஞ்ச நேரத்தில் நாங்கள் இணைந்து கொண்டோம். முதலில் நம்ம கோவை சகோதரர் வந்தார். அழகாக முதல் படியே நல்லா சொல்லுவாங்க, முதல் வருது நல்லா முற்று பெறா மாதிரி அழகா ஆரம்பிச்சு அழகாக முடிவெடுத்து நன்றாக முடிந்தது இன்றைய பொக்கிஷம். முதலில் வந்த நாகப்பன் சகோதரர், இரண்டாவது நான், மற்றும் மூன்றாவதாக சியாமலா சகோதரிகள். இன்றைக்கு ரொம்ப சீக்கிரமாக எல்லாரும் நம்ம இன்றைக்கு பரீட்சைக்கு போற ஆளுலதான் இருந்தோம். ஒருத்தரோட ஒருத்தர் முந்தி கொண்டு எப்பொழுது இவங்களோடது முடியும், நம்ம போலாம், நம்மளோடது முடியும், அங்க போலான்ற இதுலயே எல்லோரும் ஆர்வமா இருந்து கலந்துண்டோம். இதுல வந்து நாகப்பன் சகோதரர் எப்பயும் போல முன்னிடத்தில் வந்தார். நானும் சியாமலா சகோதரியும் இரண்டாம் இடத்தில் வந்ததில் மிகவும் பெரும் மகிழ்ச்சி. இதற்காக அப்பா தரும் முனைந்து இதை ஒவ்வொன்றையும் எடுத்து அவர் எத்தனை நிகழ்ச்சிகள் வச்சிருந்திருக்காரு. இதுல வந்து ஒவ்வொன்றத்துக்கும் தயார் பண்ணி தயாரா வச்சிருந்தாதான் அடுத்த வாரம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது இதை வந்து சிறப்பாக படைக்க முடியும். இதை எடுத்துக்கொண்டு அப்பா 20 வார்த்தைகளும் அற்புதமாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இன்று என்ன இருக்கும், இன்ன அடுத்த வாரம் எப்படி இருக்கும் என்ற இதை அழகாக இன்றைய நிகழ்ச்சிகளை அற்புதமாக வடிவமைத்து அற்புதமாக இருந்தது நிகழ்ச்சிகள். இதற்கு தொகுத்து இதற்கு உதவிய மீரா அம்மாவுக்கும் அப்பா அவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்ட நேயர்க்கும் அப்பா உடம்பை பார்த்து கொள்ளவும் தண்ணீர் அருந்தவும் அனைவருக்கும் நன்றிகளை கூட்டி வாய்ப்பை எங்களுக்கு அளித்த எம்டிஆர் வானொலிக்கு நன்றியும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். வணக்கம் அப்பா.
0: வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பான ஒரு தொகுப்பு துறை தந்திருந்தீர்கள். இயலாத, ஆமாம் ஆமாம் மகளே, நான் அறிந்தேன். இப்பொழுது இயலாத நேரத்திலும் ஓடி வந்து நாங்கள் சரியாக இயங்க வேண்டும், நாங்கள் உள்வாங்க வேண்டும், இதை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று

சில பதங்கள் எங்களை நாங்கள் அதிகம் உபயோகிக்காத பதமான எங்களிடம் இருக்கின்றது என்பது தெரியாமல் வேறு பதங்களை உபயோகித்துக்கணும். உதாரணமாக அகழ்வாராய்ச்சி போன்றதெல்லாம் நாங்கள் அதிகம் பேசுவதில்லை, ஆனால் இது எங்கள் வார்த்தைகள், சிறப்பான சொற்கள். நாங்கள் ஒரு வாரத்திலே 20 பதங்கள் என்றால் ஒரு 50 வாரத்தை எண்ணி பாருங்கள். நாங்கள் எத்தனை பதங்களுக்கு உதவி செய்திருக்கின்றோம், கிட்டத்தட்ட 1000 பதங்களுக்கு மேலே எங்களை அறியாமல் நாங்கள் எண்ணிக்கொள்ளுகின்றோம். திருப்திப்படுத்திக் கொண்டு மற்றவர்களை திருந்திக் கொள்வதற்கும் வாய்ப்பளிக்கின்றோம், எங்களையும் நாங்கள் திருத்திக் கொள்ளுகின்றோம். அதனால் இந்த பணி ஒரு சிறந்த பணி, எனக்கு மிகவும் பிடித்த பணி. அதுக்கு நீங்கள் வந்து ஆரவாரமாக அன்போடு வந்து இணைந்து சிறப்பித்து ஒத்து ஆசை புரிவது எனக்கு மேலும் உற்சாகமாக இருக்கின்றது. எவ்வளவுதான் குறை இருந்தாலும் இதை செய்ய வேண்டும். நீங்கள் கூறியபடி எனக்கு ஒரு வாரம் எடுக்கும் இதுக்கு தகவல்கள். பெரிய விடயம் என்றல்ல, அதை நான் நிர்ணயித்து கொண்டு வந்து உங்களுக்கு நிதானமாக தர வேண்டும் அல்லவா? அதற்காக நான் என்னை ஆயத்தப்படுத்தி கொள்வதற்கு உண்மைதான் ஒரு என்னுடைய பணி. இப்பொழுது என்னுடைய காலம் ஓடிக்கொண்டு செல்வது இந்த வானொலி துறையோடு தான், மற்றெல்லாம் நான் நிறுத்திவிட்டேன். வெளியே சென்று சொற்பொழிவுக்கோ அல்லது வேறு நிகழ்ச்சிகள் செய்வதற்கோ சமூக பணிகள் செய்வதற்கோ என்னால் முடியாது, உடல்நிலைகள் வயசு எல்லாம். இருப்பினும் இருந்து கொண்டு நான் வானொலி மூலம் என் தமிழுக்கு தொண்டு செய்ய அரும்பெரும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்று எண்ணித்தான் அது கடமையோடு செய்கின்றேன். நான் உங்களுக்கு தந்து உங்களோடு பகிர்ந்து இதை நான் விவரித்து கொண்டு செல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கின்றது. ஏன், நான் தமிழன், என் அன்னை தமிழ். ஆதலால் உரிமையும் கடமையும் கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை நிறைவேற்றி கொண்டு வரும் வேளையிலே மொழிகள் தமிழ் வானொலியும் அதற்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் முடிவுரையை அழகாக சிறப்பாக வந்து செய்ததற்கு நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். வளமை போல மீண்டும் நாளை சந்திக்க இருக்கின்றோம். வாரத்தில் நடு நாளாக வருகின்ற அறிவன் நாள் புதன்கிழமை, இதுக்கு பொருத்தமான நாளாக அமைந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் இங்காலே வியாழன் வெள்ளி சனி இதற்கிடையில் நடுவிலே தான் இந்த புதன் இந்த அறிவன் என்ற கிழமை அமைந்திருக்க, இதுக்கு அறிவன் என்று வைத்த பெயரும் அதுக்குத்தான் போல் தெரிகின்றது. அறிவன் நாளிலே நாங்கள் அறிவோ சம்பந்தமாக எங்கள் தமிழ் அறிவுகளை பரம்பாறை கொண்டோம். நன்றி மகளே, அன்பு உறவுகளே, நாகப்பன் ரேவதி சியாமலா, உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறி இணைந்து கேட்டுக்கொண்டு வந்து இணைய முடியாமல் போனவர்களுக்கு வருத்தத்தோடு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இணையலாம் வரலாம் அடுத்தடுத்த நிகழ்வில் என்று கூறிக்கொண்டு இன்றைய பகற்பொழுது எங்களுக்கும் இரவு உங்கள் பொழுதும் நன்றாக மலர வேண்டும், நிறைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் கூப்பி உங்களோடு நானும் இணைந்து சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழ் எல்லாம் வல்ல இறைவன் இவரற்று தாழ் பணிந்து வணங்கி நாங்கள் மனித நேயம் ஜீவகாருண்யம் அறம் காத்து வாழ்வோம் என்று கூறி எல்லாம் வல்ல இறைவா நாட்டில் அமைதி வேண்டும் என்று கேட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இன்றைய மொழியர் தமிழ் வானொலியின் 2026 ஆண்டின் 6வது மாதத்தின் 24வது நாள் அறிவன் நாள் இன்றைய பொக்கிஷம் இனிது நிறைவுக்கு வந்தது. அன்பு உறவுகளே, மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்புடன் சிந்தனை செல்வன். Thank you.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

0: வரும்.
1: இனிமையான இந்த இசையுடன் ஞாயிறு தோறும் ஆரம்பித்து வெற்றி நடை போடும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வினை நாங்கள் கண்டுகொள்வதற்காக கேட்டுக்கொள்வதற்காக உலகளாக இருக்கும் உறவுகள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வேளையிலே வாருங்கள் காற்றலைக்கென்று அழைக்கும் இந்த வேளையிலே நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்களும் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்று மீண்டும் கூறுகிறேன். 2026 ஆண்டு 7வது மாதம் 5வது நாள் ஞாயிற்றுக்கிழமை பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு பக்குவமாக வந்து இணைய வேண்டும் நீங்கள் என்று நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு செய்தி அனுப்பிய வேளை இங்கே அன்பு மகள் ஷியாமலா, அன்புடன் ஜெகபர் சாதிக் அவர்கள், அன்புடன் தேவநாதன் இவர்கள் எல்லோரும் வருக வருக என்று வரவேற்று நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் என்ற உற்சாகமான வரவேற்பை தந்து தங்களுடைய ஆதங்கத்தையும் தெரிவித்து பதிவிலிட்ட வேளையில் அவர்களுடைய வரவேற்பை ஏற்று அவர்களுக்கு வணக்கம் கூறி அவர்களை முனைத்து இணைந்து சிறப்பிக்க இருக்கும் அன்பு உறவுகளையும் இணைத்து கொண்டு உலகளாக இருந்து கேட்டு மகளை இருக்கும் நேயர்களையும் வரவேற்றுக் கொண்டேன். வருக வருக மூன்றியால் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து கொள்வோம். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற வளமையான தொலைபேசி எண்களோடு நீங்கள் வந்து இணைந்து கொண்டு எங்கள் பாடுவோர் பாடல் பாடலாம் நிகழ்வினை அசத்திக் கொள்ளலாம்.

வளமை போல நீங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கும் பாடுவோர் பாடலாமை ஆரம்பிப்போம். இந்த வேளையில் எங்கள் காலநிலை இன்று 25 பாகையை காட்டிக் கொண்டிருக்கின்றது. இது 28 பாகை வரை செல்லலாம் என்று கூறப்படுகின்றது. நேரம் பகல் வேளை ஒவ்வொரு நிமிடமாக குறைகின்றது அன்பு உறவுகளே என்ற தகவலை இன்று உங்களுக்கு தருகின்றேன். உதிக்கும் நேரம் ஒரு நிமிடம் தாமதித்தும், மறையும் நேரம் ஒரு நிமிடம் அதிகரித்தும், விரைவாகவும் 2 நிமிடங்கள் வரை சுருக்கத்தை கண்டு இந்த பகல் குறைந்து கொண்டு போகும் வேளையை அனுமானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்று 15 மணித்தியாலம் 30 நிமிடங்களைத்தான் நாங்கள் பகலாக காண முடியும் என்று கூறப்படுகின்றது. 2 நாட்களாக இடியுடன் மழை வரும் என்று கூறியிருந்தார், அதை காணவில்லை. இப்பொழுதுதான் தெரிகின்றது அன்பு மகள் சியாமலா, வருவது போல் இருக்கின்றது, வரவில்லையப்பா, கொஞ்சமும் வரவில்லையப்பா என்று கூறுவதை நான் உணர்கின்றேன் மகளே. இது இயற்கையின் நியதி. இயற்கை நாங்கள் கணக்கிட்டு பார்ப்போம், ஆனால் அதுதான் தன் இயக்கத்தை தானாக செய்யும். அதை வரையறுக்கவோ மறுக்கவோ மறைக்கவோ யாராலும் முடியாது. இதுதான் உண்மை, விதிக்கப்பட்ட விதி, இயற்கை. அந்த பாட்டும் பதமும் இந்த வாரம் நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். அங்கேயும் விதிதான் வலியது என்றதை உறுத்தி அழகாக ஒரு பாட்டும் பதமும் கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். தயவுசெய்து பாட்டும் பதமும் கேட்டுவிட்டு நீங்கள் அதற்கு உள்ள குறிப்புகளை தாருங்கள் அன்பு உறவுகளே. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு கோரிக்கையும் விட்டிருந்தேன், புதிய புதிய படைப்பாளிகளை எதிர்பார்க்கின்றோம். ஒருவர் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்றல்ல, நாங்கள் பலர் செய்திருந்தோம் முன்பு, காரணங்கள் பல. அதனால் விடுபட்டு சென்றவர்களும் தொடர முடியாதவர்களும் இருக்கும் வேளையில் நானும் ஒருவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன். நீங்களும் வாருங்கள், உங்கள் படைப்புகளை தருங்கள். இத்தனை பாடல்களை கேட்கின்றீர்கள், வாழ்க்கையின் நியதிகளை நாங்கள் எப்படியெல்லாம் பார்க்கின்றோம். உங்கள் மனதில் தோன்றும் கருத்துக்களை புகுத்தி பாடல்களை தெரிந்து எழுதி பாருங்கள். நல்லது உறவுகளே வாருங்கள். 6478746415 என்ற எண்களோடு நாங்கள் பேசி மகிழ்வோம், பாடி கேட்டு மகிழ்வோம். இங்கே அப்பா வந்தாச்சு என்று அன்பு மகள் சியாமலா மறைவித்திருக்கின்றார். யார் முதலில் வரப்போங்க, எங்கே உங்கள் பாடலை கேட்டு மகிழ்வோம். பாருங்கள் காற்றலைக்கு மொன்றியல் தமிழ் வானொலிக்கு.

சூரிய வெளிச்சம் மிகவும் துல்லியமாக பளிச்சென்ற வெளிச்சத்துடன் நிற்கின்றது. அந்த வகையில் காற்று வீசுவதை குறைத்து கொண்டது. வெப்பம் எங்களால் உணர முடிகின்றது உறவுகளே. 25 பாகை இருக்கும்போதே வெளியே சென்றால் 25 பாகையில் வெப்பம் இருக்குமோ அதை இப்பொழுது காணக்கூடியதாக உணரக்கூடியதாக இருக்கின்றது. இருப்பினும் அநேகமான உறவுகள் 11 மணி ஆகிவிட்டால் வெளியே செல்ல மாட்டார்கள். பாடசாலைகளெல்லாம் விடுமுறை நாட்கள். அலுவலகங்களில் அவர்கள் எல்லோரும் குளிரூட்டியோடு இருந்து பணிபுரிவார்கள். வீடுகளில் வாழும் நாங்களும் வெளியே செல்லாமல் வீட்டினுள்ளே இருந்து வெளியே இருக்கும் பச்சை பசேல் என்ற காட்சியையும் சூரியன் ஒளியையும் பார்த்து ரசித்து கொண்டிருப்போம். இது கனடா வாழ்க்கை. எங்கே வாருங்கள், உங்கள் நாட்டில் அப்படி இருக்கின்றது காலநிலை என்பதை கூறி உங்கள் பாடலையும் பாடி உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டும் செல்லுங்கள்.

0: அன்புடன் வருகின்றார். வருக வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமாக இருக்கிறீர்களா?
0: நலமாக
1: சிதம்பரத்திலிருந்து தேவநாதன்.
0: ஓ வணக்கம், வணக்கம் தேவநாதன். சிதம்பரத்திலிருந்து வந்திருக்கின்றீர்கள். புனித பூமி, புண்ணிய பூமியிலிருந்து உங்களை வரவேற்று கொண்டு காலை எங்களுடைய பகல் உங்களுடைய இரவு வணக்கங்களை சேர்த்து தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் மகிழ்வாகவும் உள்ளிருக்கீங்க ஐயா. அங்கு யாவரின் நலமறிய ஆவல்.
0: ஆரம்பத்தில் கூறியிருந்தேன், நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிவிட்டு எங்கள் காலநிலையும் கூறினேன். நல்ல வெப்பத்தில் இருக்கின்றோம். அங்கே நீங்கள் எப்படி இருக்கின்ற இந்த இரவு வேளையிலே?
1: இரவு வேளை என்று மிதமான வெயில் சூழ்ந்தது ஐயா.
0: இரவு வேளையா? கொஞ்சம் இரவு வேளை மிதமான வெயிலா?
1: அதாவது இப்பொழுது மாலையில் நன்றாக குளிர்ந்த காற்று வீசிக் கொண்டிருக்கிறது ஐயா.
0: இப்பொழுது அங்கே மாலையா இரவா?
1: இரவு.
0: அப்ப மாலை என்று கூறுகிறேன். நான் கேட்டது இப்பொழுது எப்படி என்றுதான். பகலில் மேலே வெயில் அடித்தது.
1: வெளியில் சென்று வந்தேன் ஐயா. நன்ற குளிர்ந்த காற்று வீசியது ஐயா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்து. எங்களுக்கும் பகல் வேளையில் வெப்பம் அதிகமாக இருந்து இரவு நேரத்தில் கொஞ்சம், நேற்றைய தினம் இரவு 12:15 அளவில் நான் வெளியே செல்ல வேண்டிய ஒரு அலுவல் இரவு நேரம். வெளியிலிருந்து வரும்பொழுது உணர்ந்தேன் நல்ல குளிர்மையாக இருந்தது. ஆனால் இன்று காலை பார்த்தவுடன் வெப்பம் அதிகரித்து இப்பொழுது அதிவேகமான வெப்பமாக இருக்கும். இந்த வாரம் முழுவதும் இப்படி இருக்கும் என்று கூறப்படுகிறது. அங்கே இரவு நேரத்தில் குளிராகவும் பகல் நேரத்தில் வெப்பமாகவும் என்று கூறுகிறீர்கள். இது நல்லதொரு காலநிலை தானே இல்லையா?
1: உண்மையா? நல்லதொரு காலை நிலை தான்.
0: ஆனா பகல் வேளையிலே வெப்பம் அதிகமா இருக்கும் பொழுது நீங்கள் பணிபுரியும் இடங்களிலே குளிரூட்டிகள் இருக்கின்றதா அல்லது வெப்பத்துக்குள்ளே தான் பணிபுரிகின்றீர்களா?
1: குளிரூட்டி இருக்கும் ஐயா, வாகனங்களில் குளிரூட்டி இருக்கும், செல்லும் இடங்களிலும் குளிரூட்டிகள் இருக்கும். ஆனால் நாங்கள் குடியிருக்கும் பகுதி சார்ந்த பகுதி என்பது
0: இல்ல. நான் கேட்டது தேவநாதன், உள்வாங்கி பேசுங்கள். நீங்கள் பணிபுரியும் இடத்தில் குளிரூட்டி இருக்கின்றதா?
1: பணிபுரியும் இடத்தில் குளிரூட்டி கிடையாது ஐயா.
0: ஓ கிடையாது. வீடுகளிலும் இல்லை. ஆனால் காற்றோட்டம் உள்ள உயர் மரங்கள், அடர்ந்த பெருமரங்கள் இருப்பதனாலும் உங்கள் நாடுகளில், எங்கள் இந்திய பெருநாட்டின் பல ஆறுகள், நதிகள், பெரு நதிகள் இருப்பதனாலும் அங்கிருந்து வீசி வரும் காற்றுகள் பசுமரத்தை நாடி வரும் வேளையில் தாவி வரும் அந்த வெப்பம் கொஞ்சம் குளிர்மையாகத்தான் இருக்கும் இல்லையா?
1: ஆமாம் ஐயா.
0: அப்ப இரவு நேரம் இப்பொழுது நிலவு தெரிகின்றதா?
1: நிலவு தெரிகின்றது ஐயா.
0: ஆமாம், தேய்பிறை அல்லவா குறைந்த நேரத்துக்கு வரும். சிறப்பு சிறப்பு. இந்த நிலவும் குளிரும் பகல் வெயிலும் வெப்பமும் அடர்ந்த வேளையிலே அதையெல்லாம் அனுபவித்த உங்கள் மனோநிலை இப்பொழுது எப்படி இருக்கின்றது?
1: இப்பொழுது நிறைவாக இருக்கிறது ஐயா, சந்தோஷமாக இருக்கிறது.
0: சந்தோஷமா உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் இத்தனை வினாக்களும். ஏனென்றால் பாடுவோர் பாடலாம் நிகழ்வல்லவா? மிகவும் மகிழ்வாக, நிம்மதியாக, சிறப்பாக அப்படியே எங்களுக்கு இனிமை தரக்கூடிய வகையிலே கேட்டு மகிழ்வோம். உலகளாக கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே குறிப்புகளில் எழுதுவார்கள் உங்கள் பெயர், ஒவ்வொருவருடைய பெயரும் எழுதி கேட்பார்கள். அவருடைய பாடல் இப்படி, இவர்களுடைய பாடல் அப்படி. எங்கள் தளத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, ஏனைய உறவுகள். அதனால் எங்கே உங்கள் பாடலை கேட்க விரும்புகிறோம். பாடுங்கள், என்ன பாடல் பாடுங்கள்?
1: பாடுகிறேன் ஐயா. அதாவது இப்பாடலுக்கு இசையமைத்தவர்கள் புகழ்பெற்ற எம்எஸ்சி ஐயாவும் ராமூர்த்தி ஐயாவும் அவர்களும். இந்த பாடலுக்கான வரிகளை எழுதியவர் கண்ணதாசன் ஐயா அவர்கள். படம் மகாதேவி என்ற திரைப்படத்தில் வந்த பாடல் ஐயா. இதை பாடியவர்கள் ராஜேஸ்வரி அம்மா அவர்களும் பால சரஸ்வதி அம்மா அவர்களும் பாடியிருக்கிறார்கள் ஐயா. இப்பொழுது இப்பாடல் பாட உள்ளேன் ஐயா. சிங்கார புன்னகை,
0: இரு பெண் குரலில் வந்த அந்த பாடலை ஒரு குரலாக அன்புடன் தேவநாதன் தர இருக்கின்றார். எங்கே செவி மடுப்போம், கொண்டு வாருங்கள் அந்த அந்த பாடலை. அற்புதமான பாடல்.
1: தன்னான தன்னான தன்னான தன்னான தானானனானன சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கம்மா. சிங்கார புன்னகை

சிங்கார புன்னகை கண்ணார கண்டாளே, சங்கீத வீணையும் எதுக்கம்மா, மங்காத கன்னத்தில் மையிட்டு பார்த்தாளே, தங்கமும் வைரமும் எதுக்கம்மா, மங்காத கண்ணலில் மையிட்டு பார்த்தாளே, தங்கமும் வைரமும்

படுமே பேசாமல் பேசும் புருவங்கள் கண்டால் பேசாதல் பேசும் புருவங்கள் கண்டால் பேசாத சிற்பங்கள் எதுக்கம்மா பேசாமல் பேசும் புருவங்கள் கண்டால் பேசாத சிற்பங்கள் எதுக்கம்மா ஆ ஓ ஆ ஓ சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கம்மா சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கம்மா

ஆடும் கொடிய நாங்களும் அசைந்து வரும் நேரம் உன் அழகு முகம் கண்டு கொண்ட அன்பு கொண்டு மாறும் அன்பு கொண்டு மாறும். ஆடும் கொடிய நாங்களும் அசைந்து வரும் நேரம் உன் அழகு முகம் கண்டு கொண்டால் அன்பு கொண்டு

சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கம்மா, சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கம்மா, மங்காத கண்களை மையிட்டு பார்த்தாலே தங்கமும் வைர எதுக்கம்மா, அங்காத கண்களில் மையிட்டு பார்த்தாலே தங்கமும் வைரமும் எதுக்கம்மா, சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கம்மா, சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கம்மா.

0: சிங்கார புன்னகை கண்ணாறு கண்டாலே சங்கீத வீணையும் இதுக்கம்மா. சிங்கார புன்னகை கண்ணாறு கண்டால் சங்கீத வீணையும் எதுக்கம்மா.
1: பிரபல பின்னணி பாடகிகள் பாடிய மிகவும் வெற்றி படமான மகா தேவி பழைய திரைப்படத்து பாடல் பாடும்பொழுது அங்கே உண்மையிலே எங்களை எல்லாம் மெய்மறந்து கேட்போம். அதுவும் பெண் குரலே பாடிய பாடலை விரும்பி தானே பாடுகிறேன் என்று வந்து பாடிய தேவநாதன் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். இந்த பாடலை எதற்காக தெரிவு செய்தீர்கள்?
0: எனது மனைவி ஐயா தையல் பயிற்சி கொண்டான ஒரு ஆன்லைன் வகுப்பு சேர்ந்துள்ளார்கள் ஐயா. அது வரும் வேளையில் அந்த பாடல் ஒரு 5 நிமிடம் ஒலிக்கும் ஐயா. என் மனதை கவிழ்ந்தது, என் குடும்பத்தின் மனதையும் கவிழ்ந்த பாடல் ஐயா.
1: கிட்டத்தட்ட எத்தனை தடவைகள்
0: தான் இதை தெரிவித்தீர்கள்?
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்களை கவர்ந்த கிட்டத்தட்ட எத்தனை தடவைகள் இந்த பாடலை நீங்கள் பயிற்சி செய்து பார்த்தீர்கள்?
0: இப்பொழுது 2 மணி நேரம் முன்பு எழுதி வைத்துக் கொண்டு ஒரு 3 தடவை பாடி வந்தேன் ஐயா.
1: அதை பார்த்துதான் நீங்கள் பாடுகின்றீர்கள் என்ன? தொலைபேசியிலே பாடும் பொழுது நீங்கள் தொலைபேசியை கவனிக்க வேண்டும். உங்களுக்கு வேறு நெறியாளர்கள் யாரும் இல்லை. உங்களை நீங்கள் நெறிப்படுத்தி, அதுவும் பிரபல பின்னணி பாடகர்கள் பெண் குரலில் பாடிய பாடல், ஆண் குரல் வேறு. நீங்கள் ஆண் குரலை பாடப்போகின்றீர்கள், பெண் குரலில் பாடிய பாடலை, அதுவும் 2 பேரும் ஜாம்பவான்களாக இருந்தவர்கள் பாடிய பாடல், அது உங்கள் மனதிலே உள்வாங்கப்பட்டு பதிந்திருக்க வேண்டிய ஒரு பாடல். நீங்கள் அங்கே திரும்பி தாளை பார்க்கும் பொழுது உங்களுடைய சிறு கவனங்கள் சிதறிவிடும், புரிகிறதா? அதெல்லாம் நீங்கள் நன்றாக உள்வாங்க வேண்டும், வரிகளை உள்வாங்கி பாட வேண்டும். அநேகமான இடங்கள் அந்த உங்களுக்கு நான் கூறலாம், அந்த இப்பன்னாவை விளங்கி விட்டீர்கள் ஒரு சில இடங்களிலே, கவனித்து கொள்ளுங்கள். ஆனால் மொத்தமாக சிறப்பாக துணிந்து இந்த பாடலை நீங்கள் தந்தமைக்கு உங்களை கவர்ந்தது தான் காரணம். அந்த கவர்ந்தபடியால் அந்த துணி, அந்த ராகம் அத்தனையும் உங்கள் மனதிலே பதிந்திருக்கின்றது. வரிகள் வர தவறு. அந்த நீங்கள் ஒரு ஓரளவுக்கு பாட வந்து ஒரு எல்லோருக்கும் தெரிந்தவராகிவிட்டீர்கள். ஒரு ஒலிபரப்பு இதிலே வந்து நாங்கள் ஒலிபரப்பு செய்யும் பொழுது உங்களை அவளோடு உற்று கேட்கின்றார்கள், புரிகிறதா? சரி, என்ன பாடலை உங்களுக்கு ஒலிபரப்பலாம் என்று எண்ணுகிறீர்கள் தேவநாதன்?
0: எனக்காக ஐயா படித்தால் மட்டும் போதுமா என்ற படத்தில் வந்த TMS அவர்களும், அதாவது BV சீனிவாசன் அவர்களும் பாடிய ஒரு பாடல் ஐயா. அதேதான் ஐயா,
1: பொண் ஒன்று கண்டேன் பெண் அங்கே இல்லை என்ற பாடலை கேட்க விரும்புகிறீர்கள். அந்த பாடல் ஒலிபரப்பப்படும். உங்களுக்கு 2வது பாடல் ஒன்று இருக்கின்றது, வந்து பாடலாம், ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாருங்கள்.
0: வருகிறேன்.
1: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. பொண்ணொன்று கண்டேன், வாழ்த்துக்கள். நன்றி தேவநாதன், வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். சிறப்பாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. இங்கே பதிவுகள் வந்து கொண்டிருக்கிறது உங்களோட பாடலை கேட்டுவிட்டு. வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இது மோனிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவிலிருந்து நன்றி கூறி இனிமையான பாடலை தந்து செல்கின்றார் எங்களுடைய தேவநாதன். அவருக்கு எங்களுடைய பாராட்டுகளை கூறிக்கொண்டு எதிர்பார்க்கும் அடுத்து யார் பெற இருக்கின்றீர்கள்?

0: வணக்கம் மகளே, வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
0: நானும்
1: ஒரு முடிவோட வந்துட்டப்பா, நீங்க பாடிடுறதுன்னு.
0: ஒரு முடிவு என்ன? அதை தீர்க்கமான முடிவாக சிறப்பாக பாட வேண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த குதூகல கூட
1: மகிழ்ச்சினா நல்லா பாடுவோம்ப்பா.
0: ஆமாம், வரவேண்டியதான். மகிழ்ச்சியோட வந்த அந்த மகிழ்ச்சியோட பாடுங்கள், பின்பு பேசுவோம். எங்கேயே கொண்டு வாருங்கள். என்ன நலமா இருக்கின்றீர்கள்? நாங்களும் நலமா இருக்கின்றோம். நல்லா இருக்க வேண்டும் அம்மா. வாழ்த்துக்க மகளே, எங்கே கொண்டு வாருங்கள். உங்கள் பாடலை முதலில் உங்களை நான் தடை செய்யவில்லை. பாடுங்கள் முதலில், அந்த வந்த வீச்சில பாடுகிற வேண்டும்.
1: ஆதி சிவன் தாழ் பணிந்து அருள்

0: ஆதி சிவன் தாழ் பணிந்து அருள் பெறுவோமே. நன்றிப்பா.
1: சிறப்பு மகளே, வந்த வகத்தில் ஓடி வந்து அன்னை தந்தையாக சிவனையும் சக்தியை வணைத்து வந்த அற்புதமான ஒரு பாடல், கருத்தான பாடல், பக்தியோடு வந்து அந்த ஏற்ற இறக்கங்களை கவனித்து அழகாக பாடியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள்.
0: சிறப்பு.
1: இப்பொழுது பேசலாம், எப்படி உங்கள் பயணம் இருந்தது? வேதாரண்யத்திலிருந்து இஞ்சி கூட வந்துவிட்டு அங்கே மழை பெய்ததா பெய்யவில்லையா என்று எனக்கு உங்கள் ஞாபகம் வந்தது.
0: வந்தோன்னு ஆனா கொஞ்சோண்டு வந்துச்சுப்பா,
1: கொஞ்சோண்டு
0: வருது,
1: கொஞ்சோண்டும் வரையில்
0: வெளியில நின்னா மட்டும்தான் மழை பெய்யுதுன்னு தெரியும், இல்லைன்னா
1: தெரியாது. கூறுவார் ஜாமலா வரும் என்று கூறினாலும் வரவில்லை. எங்களுக்கு எழுத்து மூலம் தந்திருக்கின்றார்கள். இந்த அட்டவணைகள்ல இன்று இத்தனை வீதம் மழை, அத்தனை வீதம் மழை, இத்தனை மணிக்கு மழை என்னெல்லாம் கணிக்கின்றார்கள். ஆனா அது இறங்கவே இல்லை. இதுதான் நான் முதல்ல கூறின விதி, இதெல்லாம் விதிக்கப்பட்ட நியதி இந்த இயற்கைக்கு, அதெல்லாம் தன்னுடைய கடமையே தெரியாது. இருப்பினும் ஆனால் வரும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது இல்லையா? வரும்
0: சந்தோஷம். ஒரு 5 மணிக்கு மேல காத்து நல்லா அடிக்குது.
1: ஓ, இங்கும் அப்படித்தான். இரவு இன்று எல்லாம் 25-26 வகைக்கு வந்துவிட்டோம். இறுதி வரை 28 காண இருக்கின்றோம். நேற்று முதல் நாள் 33 கண்டோம், நேற்று 31, இன்று 28. பகல் வேளை இனி நிமிடங்களால் குறைக்கப்படும். கொஞ்சம் 1 நிமிடம் 2 நிமிடம் தாமதித்து உதைத்து மாலையில் ஒரு 2 நிமிடம் 1 நிமிடம் விரைவாக தின்னோம். ஆனால் 15.5 மணி நேரம் இருக்கின்றது பகலங்களுக்கு, ஒரு நாளுக்கு எங்களுக்கு 8:30 மணி, 8:30 சூரியன் சந்திரன் இறங்கி விடுவார். ஆனால் அந்த வெளிச்சம் இருக்கும். 9 மணிக்கு 2 விடும், 9:30 எல்லாம் 2 விடும்.
0: இதை விட மோசமா இருக்குது அங்க.
1: ஆமா, இங்க நீண்ட பகல் தானே மகளே. இனி அதன் பின்பு இப்படியே படிப்படியா குறைந்து குளிர்காலம் வந்த பின்பு குறைந்து கொண்டு போய் 8 மணி நேர பகல் தான் இருக்கும். 8 மணி மிக்கம் 14 மணி நேரம் எங்களுக்கு இரவாக இருக்கும். அதனால்தான் இந்த நேர மாற்றங்கள் இருக்கு. சிறப்பான பாடல் தந்தீர்கள். என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும் உங்களுக்கு?
0: தாய்க்கு பின் தாரம் படத்துலப்பா. ஆகாணமா செய் நிறைவேறுமா, கடலலி போல மறைந்து போக நீருமா. அந்த பாட்டு
1: இனிமையான பாடல் பாடியும் காட்டுகிறீர்கள். ஆசை நிறைவேறுமா, அதுதானே உலகத்தில் எல்லோரும் எதிர்பார்க்கறது இல்லையா? அம்மா நிறைவேறும், நிறைவேறும். சிறப்பான பாடல் தந்தீர்கள். அங்கே வேதாரண்யத்திலிருந்து இஞ்சிக்குடிக்கு வந்து விட்டீர்கள். என்ன வித்தியாசத்தை காண்கிறீர்கள்? கலகலப்பா இருந்து விட்டு
0: வாண்டுகளே இருப்பேன், சுத்திட்டு இருப்பேன்,
1: சுத்தி அடிச்சு விட்டு
0: தங்கச்சிக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன், உதவி வேலை செய்வேன். துணி துவைக்கிறது பாத்திரம் சமையல் பண்ண
1: மாட்டான்
0: அவ்வளவுதான். திரும்ப போக சொல்லிட்டான்.
1: அப்படியா? பயப்படக்கூடாது.
0: அவனுக்கு இங்க தனியா இருக்கிறது பயம். அவனுக்கு பயம்பா, எனக்கு பயம் எல்லாம் இல்லப்பா.
1: உங்களுக்கு எங்களை பயம், நீங்கள் கிரெடிக்காரியாச்சு, நீங்க திரு திருவண்டு ஓடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கலாமா. திருடகாத்திரம் வந்து 2வது பாடலை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருங்கள், மீண்டும் வந்து பாட வேண்டும். நன்றி மகளே, வாழ்த்துக்கள். அம்மா வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மகள் சியாமலாவும் தனது பங்கிற்கு வந்து இனிமையான ஒரு பாடலை தந்து மகிழ்ந்து தனக்கு விருப்பமான பாடலை கேட்டவளை அடுத்து வருகின்றார். எங்களுடைய அபிமான நேயர் எங்கே அவர் அழைத்து விட்டு நின்று விட்டார் போல் இருக்கின்றது. அழைப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. ஒரே நேரத்தில் 2 அழைப்புகள் போல் இருக்கின்றது. யாருடைய அழைப்பு இங்கே வந்து இணைகின்றது என்று பார்ப்போம். எங்கே பார்ப்போம், இருவர் அழைக்கின்றார்கள் ஒரே நேரத்தில், யாருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது என்பதை பார்ப்போம். ஆம், சந்தர்ப்பம் கிடைப்பது யாருக்கென்றால் இப்பொழுது ஓ அவர் அழைத்து இங்கே வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம், வணக்கம்,
2: வணக்கம், வணக்கம் ஐயா, வணக்கம், வணக்கம் ஐயா. வணக்கம். வந்து ரொம்ப முயற்சி செய்து வந்து வந்திருக்கேன்.
1: வானொலிக்கு இணைவதென்றால் அப்படித்தானே, எங்கள் வானொலிக்கு வர வேணும். ஆனால் அப்படி இணைந்து விடலாம். மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே, மல்லியத்தில் இருந்து வந்திருக்கின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா மகாலிங்கம்?
2: நலமா இருக்கேன் ஐயா, மகிழ்ச்சியாவும் இருக்கேன் ஐயா.
1: இருக்கணும்ங்கிறதுல
2: உங்களுக்கு முதன்மையான ஒரு இது. ஏன்னா எனக்கு வந்து பெரியவங்க அதிகமா இல்ல இப்போதைக்கு,
1: அதனாலே என்னை மூத்தவராக பெரியவராக
2: உண்மைதான்.
1: என்னுடைய இளையவர்கள் என்றனே பிள்ளைகளே என்றுதான் நான் அழைத்துக் கொள்வேன். எங்க எல்லோரும்
2: எங்க வீட்டுல நான் தான் மூத்தவரு. அதுக்கு அடுத்தது வந்து நிலையில இருந்தது எங்க அப்பா, அதுக்கப்புறம் மாமனார், இவங்க யாருமே இப்ப இல்லைங்கிறதுனால என்னுடைய மதிப்புக்குரிய வந்து இருக்கிறதுல வந்து நீங்க இப்போ ஒரு முதன்மையான, வெறும் வார்த்தை ஜாலத்துக்கு சொல்லைய உண்மையான வார்த்தை.
1: இறைவா, நான் அதை உணர்வேன் மகாலிங்கம். உங்களோட பேசும் பொழுது, உங்களோட பதில் தரும் போது எழுத்து, என்னையும் உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக உங்களுக்கு மூத்தவராக ஒரு ஸ்தானத்தில் வைத்து நீங்கள் பேசுவது எனக்கு தெரியாது. அதனால்தான் உங்களுக்கு வருகின்ற நன்மை தீமைகளை எங்களோடு பங்கு பற்றி கொண்டு இருக்கின்றீர்கள். அதே நேரத்தில் நானும் அக்கறையோடு கேட்டுக்கொள்ளுவேன். அதனால்தான் நீங்கள் தான் எங்களுக்கு உறவுகள். கண்காண இடத்தில் இருந்தாலும் உறவுகள். இப்பொழுது உங்களுக்கு மூத்தவர்கள் தாய் தந்தையர்கள் இல்லை என்று கூறினீர்கள். அவர்கள் உங்கள் உள்ளத்திலே உங்களோடு இருக்கின்றார்கள், சரியா? அவர்கள் இல்லை என்று என்ன வேணா அவர்கள் இருக்கின்றார்கள், காண முடியவில்லை. அதனால் தானே அவருடைய ஆசி என்றும் உங்களுக்கு ஒன்றும் அத்துடன் இணைந்து என்னுடைய ஆசியும் அன்பும் என்றும் உங்களுக்கு இருக்கும். நன்றி மகாலிங்கம் அவர்களே. சரி, அங்கே இன்று காலநிலை எப்படி இருக்கின்றது மகனே?
2: இன்று வந்து மின்சாரம் கூட தடைபட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் மின்சாரம் தடை இருந்தது. ஆனாலும் வெப்பம் அதிகமா இருந்தது. ஆனா அதிகப்படியான காத்து வீசியது, அதிகமான காத்து. காத்து வீசி,
1: ஓ, இந்த வேளையிலே அந்த காத்து வீசுவது நலம், நல்லம். ஏனென்றால் மின்சாரமும் இல்லை, அதனால் குளிரூட்டிகளோ அல்லது மின்விசிறிகளோ வேலை செய்யாது. அத்தோடு வெளியேயும் வந்து வெப்பம், இப்போ வெளியே சென்று நிற்கும் பொழுது இந்த காற்று ஊதி கொண்டு வரும் பொழுது எங்கள் மேனியிலே படும் பொழுது சுகமாக இருக்கும். இதுதான் இறைவன் தருகின்ற, இயற்கையாக எங்களுக்கு தருகின்ற வரங்கள். இதெல்லாம் வரங்கள். சரி, இந்த நல்ல வேளையில இன்று எங்கு ஆலயங்களை எதுவும் சென்றீர்களா, வெளியே சென்றீர்களா, ஞாயிற்றுக்கிழமையில இல்லத்தான் வீட்டிலே?
2: இன்று ஒரு எனக்கு ரொம்ப பிடித்தமான எங்கள் பகுதியிலே வந்து ஒரு கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடந்ததுயா. அது ரொம்ப நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு கும்பாபிஷேகம் நடந்து 15 வருடம் கழித்து, 12 வருடம் தான் செய்யணும், ஆனா 15 வருடம் கழித்து மிக சிறப்பாக சம்பந்தம் கோயில்னு சொல்லுவாங்க சுருக்கமா. ஆனா அது ஈஸ்வரன் கோயில், சம்பந்தமூர்த்தி அங்க வந்து இன்றும் அந்த முளைப்பால் திருவிழா வந்து அங்க இங்க சீர்காழிக்கு அப்புறம்,
1: சீர்காழிக்கு
2: பிறகு
1: சம்பந்தேஸ்வரர் சம்பந்தர். அது அங்கே மூலவராக இருப்பது ஈஸ்வரனா அல்லது சம்பந்தரா?
2: ஈஸ்வரர் தான். ஆனா அவருக்கு நிகராக சம்பந்தர், திருஞான சம்பந்தர்.
1: என்றால் திருஞான சம்பந்தருக்கு தானே முளை ஊட்டி அந்த திருவுருள் புரிந்து அந்த காட்சியை கொடுத்து எங்களுக்கு புராணத்திலே அப்படி இருக்கின்ற தேவாரது. அதனால் அதை கொண்டாடுமா? சிறப்பு.
2: இன்னைக்கு அது மட்டும் இல்லையா, மாலையிலே திருக்கல்யாணம் யா. ஆனா நான் செல்ல முடியவில்லை, ஆனா மிக சிறப்பாக நடைபெற்றதாக கூறினாலும் நான் கண்ணூர முடியவில்லைங்கிற ஒரே கவலை.
1: இல்லை, கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் மாலிங்கம், திருக்கல்யாணத்தை எப்பொழுதும் பார்த்து கொள்ளலாம். அந்த கும்பாபிஷேகம் 12 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு பின்பு நடைபெறுகிற அந்த கும்பாபிஷேகத்தை நீங்கள் பார்த்தது பெரிய புண்ணியம். கும்பாபிஷேகம் பார்ப்பது ஒரு புண்ணியம் ஐயா. அது எங்களுக்கு எத்தனையோ கர்ம வினைகளை நீக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு விழா அந்த விழா. அந்த கும்பாபிஷேகத்தை காண்பது திருமுழுக்கு என்று தமிழிலே கூற வேண்டும். கும்பாபிஷேகம் என்று நாங்கள் பேச்சு வழக்கிலே கூறிக்கொள்ளும் திருமுழுக்கு. அந்த திருமுழுக்கு காண்பது அரிது. திருமுழுக்கு காண இறைவன் எங்களுக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதனாலே தான் மாணிக்க வாசகர் சொன்னார், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி,
2: அவன் தாள் வணங்கி.
1: அதை நீங்கள் கண்டு கழித்தபடியால் திருக்கல்யாணம் அடுத்த ஆண்டும் வரும். ஆனா இந்த புது குடுமுழுக்கு ஆண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு சிறப்பு. எங்களுக்கு அண்மையிலே கூறுங்கள்.
2: அது அதுல மிக ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, எனது பங்காளிக்கு குழந்தை பிறந்து 16 நாள் அந்த ஆலயத்துக்கு செல்லாம இருந்து இன்று அந்த கும்பாபிஷேகம் நடக்கிற நாள் அன்று அந்த 16 முடியும் தருவாயில இன்னைக்கு நடந்ததுனால அது போ போகக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது பெரிய மகிழ்ச்சியா. நீங்க சொன்னீங்கல்ல கண்ணூர்ங்கிறது பெரிய மகிழ்ச்சின்னு, அது அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது பெரிய மகிழ்ச்சின்னீங்களா?
1: ஆமா,
2: அது உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி.
1: அதற்கு அவன் அருளாலே, அவன் அருள் இருந்தபடியால் தான் அந்த தொடக்கு என்ற அந்த ஆசூசம் என்று கூறப்படுகிற தொடக்கு காலம் கழிந்து அந்த காட்சியை நீங்கள் காணும் பாக்கியம் உங்களுக்கு கிடைத்தது. எல்லோருக்கும் கிடைக்காது ஐயா. அது எங்களுக்கு அண்மை 2-3 நாட்களுக்கு முன் கடந்த வாரம் எங்கள் அயலில் இருக்கின்ற முருகன் ஆலயம் முன்கையில் இருக்கின்றது. நாங்கள் ஆரம்ப காலத்தில் வந்து தொழுவதற்கிடம் இல்லாமல் இருந்தோம், கும்பிடுவதற்கிடம் இல்லாமல் வீடுகளையும் நேம் செய்த எங்களுக்கு பெரிய ஆலயம் கட்டி, ராஜகோபுரம் கட்டி, பெரிய திருவிழாவில் நடைபெற முருகன் ஆலயம், மொன்றியால் திருமுருகன் ஆலயம். அந்த ஆலயத்தில் வந்து சிற்பாசாரிகள் செய்த இடத்துல, இது குளிர் நாடு தானே, அந்த ராஜகோபுரத்தில் சில உடைவுகளை பட்டு அதை புனர்தாரணம் செய்து மீண்டும் கடந்த வாரம் கும்பாபிஷேகம் செய்தார்கள். எனக்கு கிடைக்கவில்லை போவதற்கு, எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அப்படி அந்த அருகிலே 100 கிலோமீட்டர் எங்கரும் 45 நிமிஷத்தில் போகக்கூடிய விடயம். ஆனால் முன்பு போன்று நான் இப்பொழுது அந்த உடல்நிலை அல்லது போகக்கூடிய நின்று பார்க்கக்கூடிய வாய்ப்பில் நான் இல்லாதபடியால் எனக்கு அது கிடைக்கவில்லை. கும்ப அபிஷேகம் எல்லோருக்கும் கிடைக்காது ஐயா, அது கிடைப்பது பெருங்கால் பெரும் புண்ணியம். வாழ்த்துக்கள். நாங்கள் நேரே பார்த்தது போன்ற இருக்கின்றது சம்பந்தீஸ்வரர் ஆலயத்திலே கும்பாபிஷேகத்தை. நீங்கள் பார்த்து எங்களுக்கு வந்து தரும் பொழுது உங்கள் மூலமாக நாங்கள் வெற்றி கொண்டதாக இறைவனுக்கு நன்றியோடு உங்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறோம். நல்லது. இன்று என்ன பாடலை பாட வேண்டும் என்று தயார் நிலையில் வந்திருக்கின்ற பாடங்களையும் கேட்போம்.
2: நான் ஒரு பிபி சீனிவாசனுடைய பாடல்யா. நீங்க சொன்ன மாதிரி அந்த பாடலும் கருத்து, நான் சொன்னதுக்கு காரணமும் ஒரு ஒரு காரணம் இருக்கியா, அந்த பாடல்ல உங்களுடைய புகழும் என்னுடைய மகிழ்ச்சியும் இருக்கியா?
1: அப்படியா, எங்க கேட்பேன் பாடுங்கள்.
2: மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகமாகலாம், உறுதியோடு மெழுகு போல ஒளிய வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம், ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், ஊருக்கென்ற வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்ற விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்கென்ற அழுத போது தலைவனாகலாம், மனம் மனம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலைகள் காணலாம், மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலைகள் காணலாம், துணிந்து விட்டால் தலையில் தலைமையில் எந்த சுமையும் தாங்கலாம், குணம் குணம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகமாகலாம், உறுதியோடு மெழுகை போல ஒளிய வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம்.
1: சிறப்பு சிறப்பு சிறப்பு, அழகாக தயார் நிலையில் கொண்டு வந்து சிறப்பாக உள்வாங்கி நாங்கள் எல்லோரும் கேட்டு மகிழக்கூடியதாக பாடினீர்கள். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், பாட பாட கேட்கும் போது மகிழ்ச்சி கொள்ளலாம். சிறப்பு உண்மையிலே
2: கருத்துக்கு
1: ஒரு மனித வாழ்க்கைக்கு
2: மனிதனை மனிதன் போற்றுவதுங்கிறது என்ப எவ்வளவு சிறப்புங்கிறத
1: உண்மையிலே. ஆமா, அத மனமிருந்தால் மான்கள் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் அற்புதமான வரிகளை கண்ணதாசனையா அவர்கள் பொருத்தி அதை சிறப்பாக பாடியிருக்கிறார். அன்று வந்த அந்த பாடல்களை நாங்கள் தலை சாய்ந்து கேட்பது அதற்காகத்தான். அப்படி எங்களோட சமூகத்திலே என்ன வேண்டும், சமுதாயத்துக்கு எது வேண்டுமோ அதை கொண்டு வந்து குவித்து விடுவார்கள் பாடல் மூலம், இல்லையா? நல்ல பாடல், நல்லா உண்டாங்க பாடல். அப்படின்னா உங்களுக்கு என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும், என்ன பாடலை விரும்புகிறீர்கள் கேட்பதற்கு ஒளிபரப்பிலே?
2: தெய்வ பிறவியில சிவாய் பாடுற பாடல் இல்லையா, நான் எனக்கு ரொம்ப விருப்பமான பாடல் இல்லையா, அந்த சிவாய் குரலும் சி எஸ் ஜெயராம குரலும் சேர்ந்து வருங்கயா, அது அந்த பாடல் யா
1: தெய்வ பிரவியிலையா
2: சொல்ல வாயில வல்ல
1: தெய்வ பிரவியிலையா
2: தெய்வ பிரவி
1: தெய்வ
2: கண்ணதில் வந்தால் அந்த பாடல்
1: வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி
2: என்னதில் வந்தார்
1: அப்படி அவர் படுத்திருந்தேன்னு கவிஞரா வாழ்வார் என்ன வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி
2: வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தால் வண்ணத்தமிழ் என் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தால்
1: சிறப்பு சிறப்பு முயற்சி வல்லளிக்கட்டும் சி எஸ் ஜெயராமனாக பாட பார்க்கின்றீர்கள் சிறப்பு சிறப்பு உங்கள் குரலுக்கு அது பொருத்தமாக இருக்கு. நன்றி மகாலிங்கம், உங்களுக்கு இன்னும் ஒரு பாடல் பாடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, மீண்டும்
2: வருகிறேன்.
1: நன்றி, எப்பொழுதும் நீங்கள் இனிமையான பாடல்களை கொண்டு வருவீர்கள். வாழ்த்துக்கள் மகாலிங்கம், சிறப்புமான மகள் கலாவுடன் நான் கேட்டதாக கூறுங்கள்.
2: நல்லா இருக்காங்க,
1: நல்லா இருக்காங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்பு. நன்றி மகாலிங்கம், நன்றி
2: நன்றி
1: நன்றி. மோனியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த முகாலிங்கம் அவர்கள் நல்ல ஒரு பாடலை, கருத்தாழமுள்ள பாடலை நன்றாக உள்ளத்தால் உணர்ந்து கொண்டு வந்து பாடி சென்றமைக்கு வாழ்த்து கூறும் இந்த வேளையிலே அடுத்த உறவாக அவர் அழைக்கும் வேளை போட்டி போட்டு கொண்டிருந்த அடுத்த உறவு வருகின்றார், அவரை அழைத்து விடுவோம். ரவி இங்கே வந்து விட்டாரா பார்ப்போம். மகாலிங்கம், நீங்கள் இணைப்பை துண்டித்துக் கொண்டு விட்டீர்கள் தெரிகின்றது, நன்றி. இப்பொழுது அடுத்த உறவு காத்து கொண்டிருக்கிறார் வருவதற்கு, அவருடைய வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வணக்கம். அரசடி குப்பம் சரவணன்,
1: அரசடி குப்பம் நெய்வேலி சரவணன் அவர்களே, யாம் இருக்க பயமே என்று நாங்கள் இருக்கும் வேளையில் காட்சி கொடுத்து விட்டீர்கள், குரல் தந்து விட்டீர்கள், நலமாக இருக்கின்றீர்கள் ஐயா?
3: நலமாகவும் இருக்கின்றோம், மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
1: சிறப்பு, நல்லவனாக இருக்கின்றீர்கள் ஐயா?
3: என்றுமே எப்போதுமே நல்லவனாக
1: இருக்கின்றோம், நல்லவன் எனக்கு மட்டுமல்ல உலகுக்கே நல்லவனாக இருக்கின்றோம் இல்லையா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்பு. சரி, இந்த மகிழ்ச்சிக்கும் நலத்துக்கும் காரணம் என்ன, காலநிலையா அல்லது வேறு ஏதாவது?
3: காலநிலை பார்த்து ரொம்ப வெயிலும் மேகமூட்டமும் கலந்த சூழல் இன்றைக்கு.
1: எத்தனை டிகிரி, எத்தனை பாகை காட்டுகின்றன?
3: மழை வரவில்லை, மழை வேண்டும்.
1: ஓ, மழை வேண்டும், மழை வேண்டும் என்று எல்லோரும் சேர்ந்து பாடுவோம்.
3: மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு இல்லாவிட்டாலும் உயிரினங்களுக்கும் மரம் செடி கொடிகளுக்கு இவங்களுக்கு மழை வேணும்.
1: அதற்கு சூரியனுடைய வெப்பம் எவ்வளவு அதிகரிக்கின்றதோ அதிக அந்த அந்த அளவுக்கு மழை வருமை, அவ்வளவும் ஆவியாக மேலெழும்பி மழையாக வருமை. சரி, அப்படி என்றால் எத்தனை பாகையில் நாங்கள் 28 வரை செல்ல இருக்கின்றோம், நீங்கள் எங்களை விட கூட இருக்கின்ற நிலவு எப்படி இருக்கின்றது அங்கே? பிறை நிலவு இப்பொழுது தேய் பிறை அல்லவா, இல்லை வளர்ப்பு
3: அமாவாசை அமாவாசை வேற சூழல்ல நிலவு வந்து
1: அது வந்து
3: 12 மணி 1 மணி அளவில் தான் நிலவு பார்க்க முடியும்.
1: நான் நினைக்கிறேன் 13 திகதி அப்படி 14 அமாவாசை வரலாம் என்று எண்ணுகிறேன் இல்லையா, அப்படித்தான் பெறும் என்று எண்ணுகிறேன். சரி, அது ஆடி பிறந்ததன் பின்பு அண்மித்து வரும் முன்போ பின்போ வரும் அந்த அமாவாசை என்று எண்ணுகிறேன். எங்களுக்கு உங்களுக்கும் நேர வித்தியாசம் இருப்பதனால் நாங்கள் சைவர்கள் தானே, நாங்கள் வந்து சூரியனைத்தானே எதிர்பார்ப்போம். நல்லது, இந்த இனிமையான இந்த வேளையில வெப்பமாக இருந்து கொஞ்சம் குளிர்மையாக இருந்து வெளியே நிலவை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில என்ன பாடல் தோன்றுகின்றது பாட வேண்டும் என்று?
3: ஒரு பாடல் நீங்களே சொன்னீங்க நல்லவன் எனக்கு நானே நல்லவன் பாடல் சொன்னீங்க, அந்த பாடலே கொண்டு வந்திருக்கான் போல் இருக்கு. நல்ல பாடல் இது. அப்படி இருந்தும் ஒரு பாடல் கொண்டு வந்திருக்கேன்.
1: என்ன பாடல் கேட்போம்? நீங்கள் தெரிவு செய்தால் நல்ல பாடலா இருக்கும்.
3: நல்ல பாடல் தான், இது அனைவருக்கும் விடுதமான பாடல் தான், இது பாடிவிடுவோம்.
1: அதற்கிடையில் நீங்கள் தளத்திலே நல்ல நல்ல பாடல்கள், நாங்கள் கேட்காத பாடலாம் பழைய பாடலை தேடி எடுத்து தருகிறீர்களையா? சிறப்பையா, நல்ல கருத்துள்ள பாடல்கள், வாழ்த்துக்கள்.
3: அது கிடைக்கும் போது நான் கேட்கறோம், கேட்டா நல்லா இருக்கு. அது
1: எல்லோரும்
3: கேட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கு.
1: சிறப்பு
3: நாங்கள் பதிவிடுவது அந்த பாடல்.
1: நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று எண்ணும் வகையிலே செய்கின்றீர்கள். சிறப்பு ஐயா, சிறப்பான பண்பு. சரி, இப்பொழுது நீங்கள் கொண்டு வந்த உங்களுக்கு தரமான சிறந்த பாடல் என்று சொன்னீர்கள், அந்த பாடலை நாங்களும் கேட்போமே, பாடுங்கள்.
3: பாடிவிடுவோம். வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது, வைகையில்லா மதுரையுது மீனாட்சியை தேடுது, ஏதேதோ ராகம் என்னாலும் பாடும் அழையாதார் வாசல் தலை வைத்து ஓடும். வாசமில்லா மலருது வசந்தத்தை தேடுது, பட்டுக்கொரு ராகம் எட்டி வரும் போலவா உனக்கே நாசை நிலவால் மேலே, மெட்டி வரும் வீணை சொட்டவில்லை தேனே உனக்கே நாசை கலைமகள் போலே. வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது, என்ன சுகம் கண்டாய் இன்று வரை தொடர்ந்து உனக்கே நாசை ரதி அவள் மேலே, வஞ்சியவள் உன்னை எண்ணவில்லை என்றும் உனக்கே நாசை மன்மதன் போலே. வாசமில்லா மலருது வசந்தத்தை தேடுது, மதங்களை என்ன பன்னிரண்டு வரலாம் உனக்கே நாசை மேலொன்று கூட்டு, மது தன்னை அறிய கண்ணீரண்டு பொழிய உனக்கே நாசை உறவென்று நாட. வாசமில்லா மலருது வசந்தத்தை தேடுது, வைகை இல்லா மதுரையுது மீனாட்சியை தேடுது, ஏதேதோ ராகம் என்னாலும் பாடும் அழையாதார் வாசல் அலை வைத்து ஓடும். வாசமில்லா மலருது வசந்தத்தை தேடுது.
1: நீங்கள் ஆரம்ப காலத்துல எனக்கு எவ்வளவு பொய் சொல்லீங்க, பாடங்கள் என்றால் அதெல்லாம் சரிப்பட்டு வராது என்று கூறிக்கொள்வார். இப்பொழுது எவ்வளவு அழகாக உறுப்பாக சிறப்பாக பாடுகிறது, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு, பெருமையாக இருக்கிறது. சரவணன், இப்படி இரண்டு மூன்று பேர் வந்தவர்கள் எங்களுக்கும் பாடல் சரி வராது அதெல்லாம் மீனாவன்னு போவார்கள், இப்பொழுது இவ்வளவு அழகாக பாடுகிறார்கள். நான் நினைக்கிறேன் முன்பு சந்தர்ப்பம் கிடைக்காத ஒன்று, இரண்டாவது உங்களுக்கு கூச்ச சுபாவம் இருந்தபடியா சிறப்பாக பாடுகிறீர்கள். நல்ல வரிகள், நல்ல சொற்தொழிப்போடு அழகாக பாடுகள். இந்த பாடல் வந்தது ஒரு தலை ராகம் திரைப்படத்தில் இல்லையா? இந்த பாடலின் வரிகளிலே அது ஒரு தலை ராகம் என்றதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. வாசம் இல்லாத மலர் அது வசந்தத்தை தேடுது இல்லையா? அது கிடைக்காத
3: வரிகள்லாம் பார்த்தேன், டிராஜேந்திரன் எழுதிய வரிகள் அருமை.
1: அடுத்து மாதங்கள் ஒரு வருஷத்துல 12, நீ ஏன் ஒன்ற கூட்ட எண்ணுகிறாய்? நடவாத விஷயம் தானே அது. ஒருவேளை நல்ல கருத்துள்ள பாடல், சிறப்பாக நீங்கள் அதை எடுத்து
3: நிகழ்ச்சி தொடங்கிய உடனே சரி எந்த பாடலை பாடலாம்னு தேர்வு செய்யும் போது இந்த பாடல் கிடைச்சது. இப்போதையதான் கிடைச்சது இது. இந்த
1: சிறப்பு இன்னும் ரெண்டு மூன்று தடவைகள் நீங்கள் பாடி பார்த்து வந்தால் மேலும் சிறப்பாக பாடலாம் தானே. சிறப்பு.
3: ஆமா, சிறப்பாக இருக்கு.
1: நல்லா, அதுக்காக இப்பொழுது நீங்கள் சிறப்பில் நன்றாக உங்களை குரலுக்கு நன்றாக பாடியிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். நான் எதிர்பார்க்கவில்லை, அதனால் தான் கிடையாது. ஆரம்ப காலத்துல எனக்கு பொய் தானே கூறும் இப்படி ஒரு சிறப்பான குரல் அம்சத்தோடு பாடக்கூடிய தன்மையை
3: வைத்திருந்த இன்றும் நினைவிருக்கு. அந்த கடை முதல் முதலாக பாடிய பாட அந்த கடலோரம் வாங்கிய இரண்டு வரிகள் மட்டும்தான்
1: பாடணும்.
3: பாடிட்டு அடுத்து பாட சந்தர்ப்பம் கிடைச்சது. சந்தர்ப்பம் கொடுத்தீங்க நீங்க, எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உலகளாவிய மக்கள்
1: இப்ப உங்களை திறங்கண்டு நீங்கள் விலை மறை காயாக இருக்கின்ற உங்கள் திறமைகளை வெளியே கொண்டு வருவதுதான் மொன்றியல் தமிழ் வானொலி நோக்கம். அந்த வகையில பலர் பலர் பொய் சொல்லி போட்டார். சிறப்பு முழுவதையும் அழகாக சிறப்பாக தரமாக பாடுகிறீர்கள். ஏதோ பெரிய பெரிய பாடகர் உங்களுக்கு விருதுதாரன்னு நன்றா ஒரு சபையிலே நீங்கள் பாடும் பொழுது அதை நாலு பேர் கேட்கக்கூடிய வகையில் நீங்கள் வந்து பாடிய அத்தனை பேருக்கும் இருக்கின்றது அந்த தன்மை. ஒவ்வொருத்தரிடம் இருக்கின்றது, அவர்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்கின்றோம், அவர்கள் இந்த களத்தை வந்து இந்த தளத்தை உபயோகிக்க வேண்டும். சிறப்பாக இருந்தது.
3: ஆமா, மண்ணை உரமாக்க வரம் வாங்கி வந்தவன் மனிதன். ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்கு, எல்லாருக்கும் திறமை இருக்கு, யாருக்கும் திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது.
1: இருக்கின்றது. சரி, அப்ப என்ன பாடலை கேட்கலாம் நினைக்கின்றீர்கள்? நல்லவன் அந்த நல்லவன் எனக்கு நான் நல்லவனா
3: அந்த பாடல் கொடுத்துருங்க,
1: அல்லது நீங்க வேற ஏதாவது பாடலாம் கேளுங்கள்.
3: அந்த பாடல் இல்லைன்னா பாடிய பாடலை கொடுத்து விடலாம்.
1: உங்களுடைய உங்களுடைய நேரம் தான் இது, உங்களுக்கு விருப்பமான பாடல் ரெண்டும் நல்ல பாடல். நீ ஒன்று பாடி காட்டியிருக்கீர்கள், இந்த பாடலை கேட்க போகிறீர்கள், இல்லை நல்லவன் எனக்கு நானே நல்லவன் அது நான் கூறுனேன், நீங்கள் நல்லவனா கூறுனேன். என்ன இந்த பாடலே தரவா, எது வேண்டும்?
3: இந்த வாசம் இல்ல மலர், இது இந்த பாடலை கொடுத்துருங்க.
1: இதையே தர வேண்டும். வாழ்த்துக்கள். அந்த பாடல் உங்களுக்கு
3: பாடல் உள்ள வரி அவை வரிகள் இசைகள் எல்லாமே வந்து ஹைலைட் இந்த பாடலுக்கு.
1: ஆமாம், வாசம் இல்ல மலர் மலர் இது. வாழ்த்துக்கள். இந்த பாடல் உங்களுக்காக கிடைக்கும். இது வந்து ஒரு தலை ராகம் திரைப்படத்தில் இல்லையா? ஒரு தலை ராகம். ஒரு மோகன் இப்பொழுது இருக்கின்றார். மோகன் அவருக்கு மோகன் தான் இல்ல, மோகன் இல்ல, என்ன பேர் அவருக்கு இந்த கதாநாயகனுக்கு? நல்ல கலைஞனும். சரி, சிறப்பாக இருங்க. உங்களுக்கு முடிந்தால் இன்னும் ஒரு பாடல் பாடலாம், நீங்கள் வந்து இணைந்து கொள்ளலாம். நேற்றைய தினம் வந்து பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு நல்ல சிறப்பாக விளையாடினீர்கள். உங்கள் வலைத்தளம் கொஞ்சம் சதி செய்தது, மீண்டும் சரி செய்து கொள்ளுங்கள். ஆனால் முன்பு இருந்ததை விட இப்பொழுது இவ்வளவு சிறப்பாக உங்களோட வலைத்தளம் வேலை செய்கிறது. முன்பு பேசினான் கேட்காத தூரத்தில் ஓடிச்சு என்று
3: முதல் இந்த உங்களுக்காக தான் நான் வந்து வேற ஒரு நெட்ஒர்க் மாறினதுனா ஏசி கலந்துக்கொள்ள. இப்ப இந்த நெட்ஒர்க் இந்த இப்ப இருக்கிற நெட்ஒர்க்கு வலைதளம் சிறப்பாக செயல்படுகிறது.
1: சிறப்பாரு, வாழ்த்துக்கள். சிறப்பு. உங்களை இணைத்து விட்டு அந்த அன்பு உறவு தில்லை சீனிவாசன் ஒரு தடவை வந்தார், மீண்டும் வரவில்லை. அவருக்கு நேரம் இல்லை, அவர் கேட்டால் வர நேரம் இல்லை என்றது. அப்புறம் வந்தால் பார்ப்போம். சரி, நல்லது. இரண்டாவது பாடலை நீங்கள் கொண்டு வர முடிந்தால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற சந்தர்ப்பம் மீண்டும் வந்து பாடிக்கொள்ளலாம். சிறப்பாக பாடியிருக்கு. இங்கே பலர் எழுதி கொண்டிருக்கின்றார்கள், இவர்கள் எல்லாம் எங்கே இருந்தார்கள் என்று கேட்கின்றார் ஒருவர். இவர்கள் எல்லாம் எங்கே இருந்தார்கள் முன்பு என்று. வாழ்த்துக்கள். சிறப்பையா, நன்றி நன்றி. அன்பு,
3: எனக்கு முன்பு ஒருத்தர் ஒருவர் முயற்சி செய்து கொண்டிருந்தார் பாடுவதற்கு, அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம்.
1: ஆமாம், நன்றி நன்றி நன்றி நன்றி
3: நன்றி நன்றி.
1: தாராள மனப்பான்மை. வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் சேவையிலே பாடுவோர் பாடலாம் அலங்கரிக்க வரும் அடுத்த உறவு வேறு யாருமல்ல, ஓம் நம சிவாயம். வணக்கம்.
2: ஓம் நம
1: சிவாய. ஓம் நம சிவாய். யார் தேவா நாச்சியார் கோவில் இருந்திருக்கீங்க, மகள்வாக இருக்கின்றீர்கள், இந்த வேளையிலே நலமாக நீங்கள் இருக்கின்றீர்களா?
2: நலமூடும் வளமூடும் ஜெயமூடும் வெற்றியோடும் நல்லா இருக்கேன்.
1: நல்லாக இருக்க வேண்டும், நினைத்த காரியங்கள் சிறப்பாக அமைய வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எல்லாம் வெற்றி பெற வேண்டும். மங்களம் மங்களம் மங்களம். சரி, இன்று என்ன பாடலை பாடி காட்ட போகின்றீர்கள்? முதலில் அதுக்கு சந்தர்ப்பத்தை
2: பூவே பூச்சி விடவா
1: அட்டால்
2: மன்னிக்கவும்.
1: என்னத்துக்கு தவறு, நீங்கள் அங்கே எல்லாம் பொய் சொல்லுங்கன்னு இத்தனை வருடமாக என்னோட இருந்தீர்கள். எங்களோடு பாட தெரியா, நான் மாட்டேன் பாட மாட்டேன் என்று இப்பொழுது எப்படி முழுமையாக பாடுகிறீர்கள்? பாட்டுக்கு பதில் பாட்டுக்கே வருகின்றீர்கள் என்றால் பார்க்க வேண்டியதான். வளர்ச்சியப்படியன் சிறப்பு பெருமைக்குரியபடியும் எங்கே பூவே பூச்சி விடவா, கொண்டு வாருங்கள் கேட்போம்.
2: நன்றியா. பூவே பூச்சூடவா என்று நெஞ்சில் பால் வார்க்கவா, பூவே பூச்சூடவா என்று நெஞ்சில் பார்க்கவா, வாசல் பார்த்து கண்கள் பூத்து காத்து நின்றேன் வா. பூவே பூச்சூடவா என்று நெஞ்சில் பார்க்கவா, அழைப்பு மணி எந்தன் வீட்டில் கேட்டாலும் ஓடி வந்து நான் பார்ப்பேன். தெண்டலின் வாசல் தீண்டவே இல்லை, கண்ணில் வெந்நீரை வார்ப்பேன், கண்களும்

0: பாசராகங்கள் பாட வேண்டும் பூவே பூச்சூடவா என்று நெஞ்சில் பார்வாக்கவா. அவ்வளவுதான்.
1: குழந்தை பாசத்தால் தங்களை கட்டி போடும் பாடலையா, அற்புதமாக உள்ளத்தை தொடும் கருத்தை கொண்ட பாடலை நீங்கள் தெரிந்தெடுத்து பாடியதற்கு எதற்காக என்பதையும் நான் உணர்வேன். அது நிறைவேறும், கவலைப்பட வேண்டும். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள்.
0: நன்றியா, நன்றியா, நன்றியா.
1: பாசமும் பந்தமும் ஒருபோதும் விட்டு போகாது, புரியவதா? என்றும் எங்களோடுதான் இருக்கும். அது வாழுங்காலத்திலே நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கு. அற்புதமான சிறந்த பாடலை தெரிவு செய்து தந்தீர்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு பூவே பூச்சோட பாத்திரைப்படுது பாடல் தான் இந்த பாடல். சரி, உங்களுக்காக என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும்
0: ஐயா? ரயில் பயணங்களிலிருந்து மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து, அந்த பாட்டையா?
1: அது வந்து பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தில் இல்லையா?
0: ஆமாயா, பயணங்கள் முடிவதில்லை. ஆமாயா, ஆமாயா.
1: மணி ஓசை கேட்டு எழுந்து, நல்ல ஒரு பாடல். மணி ஓசை கேட்டு அந்த பாடல் வாழ்ந்து, இனிமையான பாடல் அந்த பாடலை தருகின்றேன். உங்களுடைய இந்த பூவை பூச்சோடவா உள்ளத்தை தொட்ட ஒரு பாடலை நீங்கள் அழகா அந்த உள்ளத்திலே பாசத்தை சுமந்து கொண்டு பாடினீர்கள், சிறப்பாக இருந்தது அந்த பாடல்.
0: நன்றியா, நன்றி.
1: வாழ்த்துக்கள் ஐயா. நீங்கள் முடிந்தால் மீண்டும் ஒரு பாடல் வந்து பாடலாம், முடிந்தால் வாருங்கள்.
0: நன்றி, நன்றியா. நன்றி. எல்லாருக்கும் லைன் கிடைக்கணியா? லைன் கிடைச்சாதான் எல்லாரும் பாடலாம்.
1: வாழ்த்துக்கள் கிடைக்கணும், மங்களமாய் முடிய. நன்றி தேவா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, சிறப்பாக இருந்தது உங்கள் பாடல். நன்றி, நன்றி, நன்றி,
0: நன்றியா.
1: இது முன்னேறு தமிழ் வானொலி 20

0: வந்துவிட்டார் எங்களுடைய திருமயிலை ஊரிலிருந்து யோகா ராஜி. வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளே.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நான் நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: அதேதான் சேம்.
0: அப்படியா? அப்ப உங்களுக்கு நான் உங்களுடைய பகல் எங்களுடைய பகலையும் உங்களுடைய இரவையும் இணைத்து வணக்கம் கூறிக்கொண்டு வரவேற்றுக் கொண்டேன். நலமாக இருக்கின்றோம், நீங்களும் நலமாக இருக்க வேண்டும். அதற்கிடையிலே உங்களுடைய நீங்கள் கொண்டு வந்த கருத்துக்களை தெளித்து விடுங்களேன். தூக்கத்துக்கு போவதற்கு முன்பு அங்கே காலநிலை எப்படி இருக்குது மகளே?
1: வெயில் தாங்க.
0: உலகம் எங்கும் வெயில். ஐரோப்பிய நாடுகளில் இதுவரை காணாது. ஐரோப்பிய நாடுகளில்
1: கும்பகோணம் வேற போயிருந்தேன்.
0: ஓ, கும்பகோணம் ரொம்ப தூரமோ? உங்களிடத்திலிருந்து கும்பகோணம் ரொம்ப தூரமோ?
1: எங்க இடத்திலிருந்து 6 மணி நேரம்.
0: அட்டே, அரை மணி நேரமா 6 மணி நேரமா? அரை மணி நேரமா?
1: 6
0: மணி நேரம்.
1: ஓ, 6 மணி நேரம். கார்ல போனோம் இத்தனைக்கும்.
0: ஓ, அப்படித்தான் போகலாம். ஓ, அப்படின்னா வாகனத்துக்குள்ளே குளிரூட்டி இருக்கும் தானே? ஜில்லண்டு போயிருப்பீங்க. ஆ, ஜில்லண்டு போயிருப்பீங்க. வெளியே இறங்கணும்னா வெப்பம் தெரியும். சரி, இன்று விடுகதை ஏதாவது உண்டா, ஏதாவது தொடர்கதை உண்டா, அல்லது
1: விடுகதை இல்ல, நாங்க போன அனுபவம் தான்.
0: அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
1: நடந்தது.
0: சரி, என்ன நடந்தது?
1: அது ஒரு ரெண்டு விஷயம் நடந்தது.
0: அதாவது
1: நாங்க போன ரூம்ல வால் கிளாக் இருந்தது. வால் கிளாக் வந்து மேல இருந்தது,
0: போயிட்டோம்.
1: வெடிக்காலையில 3 மணிக்கு பாத்ரூம் மருதனி எங்க தம்பி வைஃப் ஏஞ்சு போனா
0: அங்கே
1: பாக்குறான். ஆஹா, மணி 3னா அதுலயும் மணி 3 காட்டுது.
0: அது
1: எப்படி ஓடிச்சு, யார் என்ன பண்ணாங்க, ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. ஐயோ, இந்த ரூம்ல என்னமோ இருக்குடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பயம் வந்துருச்சு எங்களுக்கு.
0: எங்க உள்ளங்கள அப்படித்தான்.
1: எனக்கு
0: தேவையில்லாதெல்லாம் பயம்.
1: அப்படி ஓடாத வாழ்க்காக்கு திடீர்னு ஓடிச்சுனா
0: உங்களை உங்களை கண்டுவிட்டு எழும்பியோட தங்கி விடுது. அது உங்களை கண் உங்க கண் தூக்கத்திலே அப்படி தெரிஞ்சதோ தெரியாது மகளே.
1: அது என்னமோ இல்ல. அதுக்கப்புறத்திலேருந்து ஓட ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நாங்க வர வரைக்கும் அதே கரெக்டான டைம்ல ஓடிட்டு இருந்தது.
0: அது புரிந்து விட்டது. இவர்களுக்கு நேரம் தெரியும். இவர்கள் என்னை பார்க்கிறார்கள். நான் சரியாக நேரத்தை காட்ட வேண்டும் என்று காட்டியிருக்கின்றது. இப்பொழுது அது தேவையில்லை. கைபேசியிலே பார்த்துக் கொள்ளலாம் நேரத்தை நீங்கள். ஆச்சரியம் என்னென்றால் பத்தரையில் இருந்தது திடீர்னு 3 மணிக்கு எப்படி மாறிச்சு என்றது தானே?
1: வச்சிருப்பீங்க நான் அது எட்டவே எட்டாது. கட்டில் மேல ஏறினா கூட அது எட்டாது. அது எங்கயோ இருக்கு அப்படின்னு போன இடத்துல போய் நாங்க மாத்திரமா எங்கயோ ரூம்ல.
0: அதானே, சரி,
1: காமெடி பண்ணுதுங்க எல்லாம்.
0: காமெடி நல்லதானே, இன்னைக்கு மகிழ்ச்சி தானே, நகைச்சுவை இல்லையா? சரி, அப்படி சரி, என்ன பாடல
1: இன்னைக்கு? ஒரு பாட்டு, இன்னைக்கு ஒரு பாட்டு. அந்த பாட்டு நான் இது வரைக்கும் நான் எந்த ஸ்டேஜ்ல பர்ஃபார்மன்ஸ் நான் வந்து எம்எஸ் கேவிய தவிர வேற எந்த பாட்டும் நான் ரொம்ப எடுக்க மாட்டேன். ஆனா இந்த பாட்டு எடுத்திருக்கேன். மிஸ்டேக் இருந்தா மன்னிக்கவும், நல்லா இருந்தா கேட்கும்.
0: அம்மா, உங்களை நீங்கள் பாடும்பொழுது உங்களை கடிக்கிற அளவுக்கு நாங்கள் எல்லாம் சங்கீத வித்துவான்கள் அல்ல. கேள்வி செவியினால் பாட்டே கேட்கணும், ரசிக்கின்றோம். சரி, சிறப்போடு வாருங்கள், கொண்டு வாருங்கள் இனிமையான பாடலை. இங்க எல்லோரும் அவருடன் எதிர்பார்க்கின்றார்கள். கொண்டு வாருங்கள்.

நானும் ஜெபக்க மாப்பிள்ள வேணு, நாக்க ஜெபக்க சுண்ணாம்பு வேணு, நானும் ஜெபக்க மாப்பிள்ள வேணு, தாலி கட்டி எதும் சாதிக்க வேணும், கொட்டை பாக்கும் குழந்தை வெத்தலையும்

சேவக்கும் குழந்தை வெத்தலையும் போட்டாவாய் சேவக்கும் மச்சானியும் மச்சினி நானும்.

ஒண்ணு பார்க்கட்டுமாம், கற்பனை எல்லாம் உனக்கு கச்சிதமாக இருக்கு, கண்டதை எல்லாம் கேட்கணுமா? பொத்தி மனச ஆசைகளாலி பொட்டு துடிக்கிறது பொருவத்து மேலே, கத்திரி பொறுக்கது கொதிப்பது போலே, காய்ச்சல் அடிக்கிறது கழுத்துக்கு மேலே, காதல் பொறுக்கிறது கழுத்துக்கு கீழே, கொட்டை பாக்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டா வாய் செவக்கும், மச்சா நீயும் மச்சினி நானும் தொட்டாந்தூள் கலப்பு, வெத்தல போட்ட உனக்கு முத்திர போட எனக்கு சித்திர வேலை செய்ய போறியாம், வெத்தலகையில் எடுத்து முன்னும் பெண்ணும் தொடர்ச்சி பாம்பு கெள்ளி தாரே வாரியாம், சுத்தி வளைச்சாதிக்கத்தானி சுந்தரி அழகு சாமிக்குத்தானி, கற்பூரம் எதுக்கு சாமிக்குத்தானி, பட்டிலும் எதுக்கு சாதிக்கத்தானி, சரணம் முடிஞ்சா பல்லவிதானே, கொட்டை பாக்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டா வாய் செவக்கும், மச்ச

கட்டியது சாதிக்க வேணும். கொட்டமாக்கும் குழந்தை வெத்தலையும் பொட்டாவாய் செவக்கும்.

0: ரெண்டு கை சேர்ந்தால் கரகோஷம் எப்படி சிறக்குமோ அதே போன்று ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி ஒரு ஒரு சம்பவம் வேண்டுமென்றால் இருவர் வேண்டும் என்பது போல வெத்தலை சிவக்க வேண்டுமென்றாலும் அதுக்கு பாக்கம் தேவைதானே என்று உட்கருத்தை வைத்து அழகான ஒரு பாடல் அதை தெரிவு செய்து சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள் யோகாராஜி. ஒரு பிழையும் இல்லை, நாங்கள் எங்களால் ஒரு பிழையும் கண்டுகொள்ளவில்லை. நல்ல பாடல், நீங்கள் மீண்டும் ஒரு தடவை எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் பாடலாம், துணிந்து சிறப்பாக இருந்தது, நல்ல பாடல். வாழ்த்துக்கிழமை.
1: நன்றி.
0: என்ன பாடலையும் உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும், உங்களுக்கு விருப்பமான பாடல்?
1: எனக்கு விருப்பமான பாடல் இன்னைக்கு அந்த மானை பாருங்கள் அழகு.
0: ஓ, அந்த மானை பாருங்கள் அழகு, இனிமையான பாடல். அந்தமான் காதலி. அந்த
1: ஒரு பாடல் இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல பாடிடுவேன்.
0: ஆமா, நீங்க தூக்கம் வருவதற்கு முன்பு வாருங்கள். இப்ப பாட முடியுமா உடனே? அப்ப பாடிவிட்டு போய் தூங்குங்களே, அல்ல நீங்க ஓய்வெடுத்து வரேன்னாலும் வரலாம். நாங்கள் அடுத்த உறவிடம் செல்வோம். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே அருமையாக வந்து யோகாராஜி வளமை போல இன்றும் சிறப்பாக பாடியிருக்கின்றார். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. அங்கே வணக்கம் வணக்கம். அடுத்த உறவாக தேவநாதன் காத்துக் கொண்டிருக்கின்றார். வணக்கம் தேவநாதன்.
2: நான் விரும்பி கேட்ட பாடலையே பாடவுள்ளேன்.
0: ஒளிபரப்ப வேண்டாமா?
2: அதுவும் ஒளிபரப்பணும்.
0: பாடுங்கள் பாடுங்கள்.
2: பொன்னொன்று கண்டேன் பின்னங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? பொன்னொன்று கண்ணேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? நடமாடும் மேகம் நவ

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று அன்புடனே தமிழறிந்து வளர தந்த அன்பு தமிழே, அன்னை தந்தையோடு தமிழே ஆசானையும் இணைத்து இவற்றையெல்லாம் நான் பிறவித்த எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நமசிவாய என்று மந்திரத்துக்கு ஆளான உலகலாம் உணர்ந்தோதற்கரியவனை வணங்கி அவர்கள் அனைவருடைய தாழ் பணிந்து இந்த வானொலியில் வந்து இன்றைய கதம்பத்தில் உங்களோடு இணைய வந்திருக்கும் வேளையிலே உலகளாவை இருக்கின்ற முகம் தெரிந்த தெரியாத என் அன்பு உறவுகளே, உங்களுக்கும் அன்பும் வணக்கமும் தெரிவித்து வருக வருகவென்று வரவேற்றுக் கொள்கின்றேன்.

இன்றைய கதம்பத்தை நாங்கள் நிகழ்த்த வேண்டுமென்று 2026 ஆண்டின் 7வது மாதத்தின் 7வது நாள் செவ்வாய்க்கிழமையில் இணைந்திருக்கின்றோம். செவ்வாய் தோறும் நாங்கள் காண இருக்கும் நிகழ்ச்சி எதுவென்று அன்புடன் நிகழ்ச்சியை வரவேற்று என்னையும் வரவேற்று இங்கே எங்கள் நாகப்பன், ஷியாமலா, ஜெகபர்சாதி, கிருஷ்ணன் இவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கும் வேளையிலே அவர்களையும் மீண்டும் வரவேற்று கொண்டு உலகளாவ சர்வதேச வானொலியாம் ஒன்றியல் தமிழ் வானொலியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்து எனக்கு ஊக்கத்தோடு கருத்துக்களையும் பகிர்ந்து எங்கள் வானொலியை வளர்த்து கொண்டும் வானொலியை வளர்க்கும் உறவுகளோடு உறவுகளாக இணைந்து உலகளாக இருக்கும் அன்பு உள்ளங்களே, இன்றைய நிகழ்ச்சி எதுவென்று இவர்களே கூறிவிட்டார்கள். அது வேறு எதுவும் அல்ல, இந்த நிகழ்ச்சி தானே வளமையாக செவ்வாய்க்கிழமைகளிலே தோன்றுவது.

0: சொல்லாயோ வாய் திறந்து என்ற அற்புதமான இந்த இசையோடு ஒலிக்கும் இந்த நிகழ்வு சொல்லோடு பாடல். சொல்லோடு பாடல் என்று நாங்கள் எண்ணும் வேளையிலே, இன்று ஒவ்வொரு சொற்களும் நாங்கள் உதிர்க்கும் பொழுது அதில் எத்தனை அர்த்தங்களை கண்டுகொள்ளுகின்றோம். இந்த சொல் என்ற ஒன்று இல்லாதவிட்டால் நாங்கள் எப்படி பேசுவது? அந்த பேசுவதற்கு உறுதுணையாக இருப்பது சொல் தானே. வார்த்தை, எங்கள் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை எத்தனை அர்த்தங்களை கொண்டு வந்து எங்களை எல்லாம் ஆளாக்கி இந்த உலகத்திலே எல்லோருடனும் உறவாட வைத்து எங்கள் தேவைகளை அவர்களுக்கு கூறி அவர்களுடைய தேவைகளை நாங்கள் அறிந்து ஒருவருக்கு ஒருவர் பரோபகாரமாக பல விடயங்களை புனைந்து நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறி வருவதற்கு இந்த வார்த்தை மிக மிக முக்கியம். அது எந்த மொழி என்று நாங்கள் பேச வருகிறோம். மொழி என்பது மொழியப்படுவது, பேசப்படுவது. அந்தந்த வார்த்தைகள் அந்தந்த இனத்துக்கு ஏற்ப, சமுதாயத்துக்கு ஏற்ப ஏற்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தமிழ், நாங்கள் தமிழ் மொழியைத்தான் பேசுகிறோம். அதனால் தமிழர்கள் ஒவ்வொரு இனத்தவர்களுக்கும் அவர்கள் சொந்த மொழி உண்டு. ஆனால் அத்தனைக்கும் வார்த்தைகள் உண்டு. வார்த்தைகள் இல்லாத மொழி என்றால், நாம் பேசுவதற்கு முன்பு உள்ளத்தில் உள்ள கருத்தை வெளியே தெரிவிப்பதற்கு முன்பு தோன்றிய சைகை பாசை மட்டும்தான், சைகை மொழிதான். சைகையாலே காட்டுவோர் அழுவது, சிரிப்பது போன்ற கர்மங்களை நாங்கள் செய்து காட்டி கொண்டிருந்தோம். அதனால் அது சைகை மொழி. அதன் பின்பு அவற்றுக்கு உருக்கொடுக்கப்பட்டது. அந்த வெளியே வார்த்தையாக வந்த முனகல் வந்தது முதல் என்றெல்லாம் வந்து அதன் பின்பு வார்த்தைகளாக கோர்க்கப்பட்டது. அதனால்தான் சொல் என்று எங்கள் மொழிகளுக்கெல்லாம் சொல் வந்து அணிவகுக்கின்றது. சொல் அணி இல்லாமல் மொழி இல்லை. மொழி என்று வரும் பொழுது அதற்கு சொல் அணி தேவை. அந்த சொல் அணியை தருவதிலே எத்தனையோ மொழிகள் உலகத்திலே இருந்தாலும் அத்தனை மொழிகளுக்கும் வார்த்தைகள் இருக்கும். சிலது வார்த்தைகள் இல்லாத மொழிகளாயும் இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். எழுத்துக்கள் இல்லாத மொழி என்று கூறுகின்றார்கள். ஆனால் எங்களுடைய தொன்மை வாய்ந்த மொழிகளுக்குள்ளே எங்கள் தமிழ் மொழி மிகவும் தொன்மை வாய்ந்த மொழிகளில் ஒன்றாக இருக்கின்றது. அதற்கு எழுத்துரு உண்டு, இலக்கியம் உண்டு, இலக்கணம் உண்டு. அது மட்டுமல்லாமல் இந்த எங்களுடைய தமிழை மூன்று தமிழாக பிரித்திருக்கின்றார்கள். இயல், இசை, நாடகம். அந்த வகையிலே உளவு வகைப்படுத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் சிறப்பு, ஒரு சொல்லுக்கு பல பொருள்களை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று ஒரு சொல்லை பல பொருட்கள் கூறுவது போல ஒரு பொருளை பல சொற்களால் அணைத்து கொண்டிருக்கின்றோம் என்றும் கூறிக்கொள்ளுகின்றார்கள். சொல்லோடு சொல் இணைந்துதான் வார்த்தைகள் வந்து வாக்கியமாகி, வாக்கியங்கள் வந்து எங்கள் உள்ளத்தை வெளியே கொண்டு வந்து அடுத்தவர்கள் உள்ளத்தை புரிய வைப்பதற்கும் இந்த மொழி உதவுகின்ற, சொல் உதவுகின்றது. அதிலே நாங்கள் பேச்சு வழக்கிலே பல மொழியை பேசுகின்றோம். எழுத்து வழக்கிலே சில இருக்கின்றது. இலக்கணத்தோடு பேசுகிறோம், இலக்கியத்தோடு பேசுகிறோம். ஆனால் பேச்சு மொழி என்று ஒன்று இருக்கின்றது. அந்த பேச்சு மொழியை கொண்டு வந்து இலக்கணத்துக்குள்ளே புகுத்த மாட்டார்கள். இலக்கணம் அற்றது தான் அவை. கருத்துக்களை பிரித்து மாறுபாடு செய்ய செய்வது சொற்கள் தான். அந்த சொற்களை இலக்கிய சொற்களாகவும் இலக்கண சொற்களாகவும் கூறும் மொழியில் பண்டை கால தமிழ், புதிய கால தமிழ் என்று கூறுகின்றார்கள். பட்டணத்து தமிழ், கிராமத்து தமிழ் என்று கூறுகின்றார்கள். அதிலே அந்த பட்டணத்து தமிழும் கிராமத்து தமிழும் பேச்சு வழக்கிலே மாறிக்கொண்டிருக்கும். ஆனால் எங்குதான் எந்த மொழி எந்த வழக்கிலே நாங்கள் பேசினாலும், வட்டார வழக்குகள் பல உண்டு, எந்த வழக்கில் பேசினாலும் கருத்துப்பிழை இருக்காது. பொருள் பொருள்தான். ஆதலால் நாங்கள் சொல்லோடு வாய் திறந்து என்ற நிகழ்விலே உங்கள் பாடலை நீங்கள் எந்த வகையில் வந்து கேட்டாலும் அதற்குள்ளே தமிழ் சொல் இல்லாத பாடல், அர்த்தமில்லாத பாடலாக இருக்காது. ஒரே சொல் பல அர்த்தத்தோடு வரும் பாடல்களாக இருக்கும். அந்த வகையில் இன்று நாங்கள் பார்க்க இருப்பது என்னவென்றால், இந்த சொல்லிலே கிளவி என்று ஒரு, இலக்கணத்திலே கிளவி என்று ஒன்று இருக்கின்றது. எங்களை அறியாமல் நாங்கள் அந்த கிளவியை உபயோகிக்கின்றோம். அதுக்கு என்ன கிளவி? ஒரு சொல்லை மறுபடியும் சொல்வது. ஒரு விடயத்தை நாங்கள் கூறும் பொழுது ஒரு பதத்தை மறுபடியும் கூறுவோம், இரண்டு தடவை கூறுவோம். இப்பொழுது உதாரணத்துக்கு ஒன்றை கூறி பார்ப்போம். சோவென மழை பொழிந்தது என்று விட்டு சொட்ட சொட்ட மழை பெய்தது என்று கூறுவோம். துளி துளியாய் மழை பொழிந்தது என்றெல்லாம் இந்த துளி துளியாய் சொட்ட சொட்ட என்று கூறும் பதம் கிளவி என்று கூறப்படுகின்றது. இரண்டு தடவை கூறுகின்ற சொற்கள். அப்படி வேறு சொற்கள் என்ன இருக்கின்றது என்பதையும் நீங்கள் கண்டுபிடித்து வந்து பேசும்பொழுது இணையும் போது கூறிக்கொள்ளுங்கள். அந்த வேளையிலே உங்களுக்கு விருப்பமான பாடலையும் கொண்டு வாருங்கள். அதில் வைத்தும் நாங்கள் சொற்களை பற்றி பேசிக்கொள்ளலாம். நீண்ட நேரம் பேசுகிறேன் என்று எண்ணுகிறேன். நாங்கள் நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம். எங்களுடைய காலநிலை என்று கனடாவில் மொன்றியல் தமிழ் வானொலியின் கலையகத்தை சுற்றி இப்பொழுது 26 பாகை என்று காட்டுகின்றது. இந்த 26 பாகை 29 பாகை வரை உயர்ந்து செல்லலாம். மீண்டும் அது 18 பாகை வரை குறைந்து வரலாம். பகல் வேளை நேற்றைய தினம் அதற்கு முன்தினமும் கூறினேன், நிமிடக்கணக்கில் குறைந்து கொண்டு செல்கின்றது. 15:42-43 நிமிடங்கள் வந்த நீண்ட பகல் இப்பொழுது இன்று 15:27 வந்துவிட்டது. இது படிப்படியாக குறைந்து வரும். இனிமேல் 1-2 நிமிடமாக குறைந்து, அதேபடி என்றால் சூரியன் உதிக்கும் நேரம் சற்று தாமதித்தும் மறையின் நேரம் விரைவாகவும் குறைத்து கொண்டு செல்ல இருக்கின்றது. நல்ல நிலா காலம் இப்பொழுது வளர்ப்புறை காலத்தில் இருக்கின்றோம். பகலும் இரவும் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய இந்த காலநிலையிலே சூரிய பகவானுடன் உச்சம் சிறப்பாக இருக்கின்றது. ஆனால் அதை உணர்வது குறைவாக இருக்கின்றது. ஏனென்றால் காற்றிலே ஈரப்பதம் இருக்கின்றது. இருப்பினும் அந்த பகல் வேளை, நண்பகல் வேளை உச்சமாக இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கு. வாருங்கள், நீங்களும் வந்து உங்கள் கருத்துக்களையும் தாருங்கள். இன்று நாங்கள் 6-4-7-8-7-4-6-4-1-5-5 என்ற எண்களை கொண்ட தொலைபேசியில்தான் நீங்கள் வந்து இணையப் போகின்றீர்கள். அந்த தொலைபேசி இப்பொழுது உங்கள் கரத்தில் இருக்கின்றது. சந்தர்ப்பம் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. வாருங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு. ஈழமணி திருநாட்டிலிருந்து நீண்ட காலமாக எங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் அன்பு உறவு அருள், உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தவர் தானே. அவரும் வணக்கம் கூறி வருக வருக கூறியிருக்கும் வேளையிலே முதல் நேயராக வருகின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து K.S. கிருஷ்ணன் அவர்கள் போல் தெரிகின்றது. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: வணக்கம் K.S. கிருஷ்ணன் அவர்களே, நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக மகிழ்வாக இருக்கிறோம் ஐயா.
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றீர்கள். இந்த மகிழ்வுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்?
1: ஆலயத்துக்கு சென்று வந்தேன்.
0: ஆலயத்துக்கு சென்று, எந்த ஆலயத்துக்கு சென்றீர்கள்?
1: சமயபுரம்.
0: சமயபுரத்துக்கு சென்றீர்கள். அந்த சமயபுரத்திலே இருக்கின்ற மூலவர் எந்த மூலவர்?
1: மாரியம்மன்.
0: மாரியம்மன், சமயபுரத்து அம்பாள். அதை பற்றி பிரபல பின்னணி பாடகி கேஸ் எங்களுடைய எல்லார் ஈஸ்வரியம்மா பல பாடல்கள் பாடி, எல்லார் ஈஸ்வரியம்மா பல பாடல்கள் பாடியிருக்கின்ற சிறப்பு. அங்கே சனக்கூட்டம் அப்படி, இந்த பக்தர் கூட்டம் அப்படி இருந்தது?
1: குறைவாக இருந்தது ஐயா.
0: காரணம் காலநிலையா இருக்கலாம் இல்லையா?
1: காலநிலை ஒண்ணு, சனி ஞாயிறு அப்படின்னா கூட்டம் கொஞ்சம் அதிகமா,
0: அதிகம், லீவு நாட்கள், விடுமுறை நாட்கள். ஏனென்றால் வேகமாக இயந்திரமாக எங்கள் வாழ்க்கை பயணத்தை ஓட்டிச் செல்லும் இந்த காலத்தில் ஆன்மீகத்துக்காக ஒதுக்குவதற்கே நேரங்கள் பற்றாக்குறையாக இருக்கின்றது இந்த காலத்தில். அது மட்டுமில்லாமல் நேர்மறை கருத்துக்கள் எல்லாம் எதிர்மறையாக வருவதற்கு எத்தனை பேர் கூட்டம் கூடி கங்கணம் கட்டி கொண்டிருக்கும் வேளையிலே கடினம்தான். பக்தியோடு வந்திருக்கின்றீர்கள், வீட்டுக்கு வந்துவிட்டீர்கள், நலமாக இருக்கின்றீர்கள், சிறப்பாக இருக்கின்றீர்கள். இன்று நான் கூறிய போது அந்த கூறுங்கள்
1: சொல்லோடு பாடல் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற வந்திருக்கிறேன்.
0: ஆமாம், சொல்லோடு பாடலே வந்திருக்க. என்ன சொல்லோடு பாடலை தரப்போகின்றீர்கள்?
1: ஆனால்
0: நீங்கள் நடிகர் திலகம் அல்ல. அது சரி, அது சரியா? ரசிகன் நல்ல ரசிகனா? என்ன பாடல் உத்தமபுத்திர?
1: ஆள பிறந்த என் கண்மணியே, அந்த பாடல்.
0: ஆள பிறந்த
1: என் கண்மணி,
0: என் கண்மணி. இது யாருக்காக, யார் பாடுகிறார்கள்?
1: இது குழந்தை, இரண்டு குழந்தைகள் பிறந்த போது அந்த பாட்டு பாடுவாங்க.
0: தந்தையா தாயா?
1: தாய் பாடுற பாடல்.
0: தாய் தான், தாலாட்டுக்கு தாய் தான் முக்கியம் இல்லையா?
1: ஆழ
0: பிறந்த என் கண்மணியே என்று வருகிறது இல்லையா? சரி, இந்த பாடலை கேட்கும்போது பாருங்கள், அந்த அந்த வார்த்தையிலே இத்தனை வார்த்தைகள் இருக்குங்க. அதிலே அந்த ஆழ பிறந்த என் கண்மணியே என்று வந்தவுடன், ஆழவென்று வந்தவுடன் வீரமும், கண்மணியே என்றவுடன் பாசமும் துணிக்கின்றது இல்லையா? சரி, உங்களுக்கு இந்த விருப்பமான பாடலை கேட்டு நாங்களும் தருகின்றோம். உங்களை தூங்க வைக்காமல் இருந்தால் சரி. நான் கூறும்போது இந்த கிளவி என்ற ஒரு விடயத்தை கூறி, அட இந்த ஒரு சொல்லை மீண்டும் மீண்டும் சொல்லுகிற ஒரு விடயத்துக்கு என்று கூறியிருந்தேன் அல்லவா, கேட்டீர்களா? அதேபோல் உங்களுக்கு என்ன வார்த்தை தோன்றுகின்றது, உங்களுக்கு என்ன பதங்கள் தோன்றுகின்றது, கூறுங்கள் பார்ப்போம்.
1: அடிக்கடி,
0: அடிக்கடி. வேறு
1: தோன்றும் வார்த்தை?
0: ஆமாம், வேறு சொல்ல சொல்ல கேட்கிறார்கள், சொல்ல சொல்ல உணர்கிறார்கள் இல்லையா? சும்மா சும்மா சும்மா பார்த்து பார்த்து என்னெல்லாம் கூறுவோம் இல்லையா? வேறு என்ன, வேறு என்ன வார்த்தை? என்னவென்றால் கிருஷ்ணா ஒரு சொல்லை மறுபடியும் சொல்கிறது, சும்மா சும்மா என்று சொல்லு, சும்மா பேசாதீங்க இல்லாமல் சும்மா சும்மா பேசாதீர்கள், சும்மா சும்மா தொல்லை கொடுக்கிறீர்கள் இல்லையா, அப்படி சொல்லு. ஆமா, இன்னும் ஒரு பதம் இருக்கிறது, அது மறுவார்த்தை, அது வேறு வார்த்தை. நீங்கள் அது வேறு எழுத்திலே வரும், ஒற்றே எழுத்திலே வருகிறது, வேறு என்ன வரும்? விளங்குவதற்கு இப்ப இப்ப மழை வருவதற்கு முன்பு என்ன கேட்கும், சத்தம் கேட்கும்,
1: இடி.
0: அதை சில சில வேளைகளில் இடி இடிக்குது, இடி இடியென்று இடிக்குது அப்படி சொல்லுவோம் அல்லவா? குடு குடு என்று ஓருகிறார்கள், மலமளவென்று கொட்டுகிறது, இப்படி வரும் அல்லவா? அந்த மழை மழை ஒரு வார்த்தை இருக்கு, அப்படியான வார்த்தை. ஆமாம், வளவளன்னு பேசுறது, வளவளன்று அப்படியெல்லாம் சொல்வார்கள். இதெல்லாம் உங்கள் வார்த்தை, இதுக்கு அர்த்தத்தோடு தான் இருக்கு. அந்த வள என்பதை மீண்டும் ஒரு அழுத்துவதற்காக தான் இரண்டாவது வள வருது, வள வள மீண்டும் மீண்டும் அடிக்கடி என்றது போன்று. சிறப்பு இப்பொழுது வார்த்தைகள் வருகிறது, இதான் சொல்லு. இதெல்லாம் அதற்கு குள வளவுக்கும் குளவுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது இல்லையா? இருக்கு. வேற என்ன வரும் அப்படி? சும்மா சிடு சிடு என்று கூறுவார்கள், குடு குடு, கடு கடு, சிடு சடு, சிடு சிடு, விடு விடு, இப்படியெல்லாம் புகை ஈரதம் செல்லும் பொழுது கூப்பு கூப்பு கன்று புகை புகுன்றது என்றுவார்கள், கூப்பு கூப்பு கன்று புகை, தட தட என்று. இதெல்லாம் உங்களுடைய ஆமாம், விடுக்கு விடுக்கன்னு பேசுவதுன்னு, இதே பேச்சு வழக்கில் இருக்கின்றது, எங்களை அறியாமல் அதை உபயோகிக்கணும். அது என்னவென்றால் இந்த அழுத்தி கூற வேண்டும், அதை உரமாக செய்கின்றார்கள் என்பதை தான் அதை கூறுவார்கள். ஒரு தடவை விடு என்று, இப்போ ஒரு பொருளை எடுக்கும் பொழுது விடு விடு விடு விடு விடு விடு என்று மலமலன்னு சொல்லி கொண்டு போவார்கள் இல்லையா? இது இது அலங்கார சொற்கள், அலங்காரத்துக்காக ஒரு சொல் மீண்டும் வருகின்றது, கிளவி என்று இலக்கணத்தில் கூறுவார். வாழ்த்துக்கள். உங்களுடன் உங்களுடைய பாரியாரும் வந்திருக்கின்றாரா என்று?
1: பாரியார் இருக்காங்க.
0: பாரியாருடன் பேசலாமா? பேசுவோம். மகளே வனுஷியா வணக்கம்.
2: வணக்கம்ப்பா.
0: எப்படி இருக்கீங்க மகளே?
2: நலமா இருக்கும் பா. நீங்க நலமாப்பா?
0: நாங்கள் நலம், நலமாக இருக்கின்றோம். அம்மா கொஞ்சம் நலக்குறைவாக இருக்கணும். அவருக்கு நேற்று அவர் தேநீர் கொடுக்கும் பொழுது, நான் தான் ஏதோ பெரிய தேநீர் தயாரிப்பவர் போல அவர் உட்கார்ந்திருந்ததில், நான் தேநீர் எனக்கு போடும் பொழுது உங்களுக்கும் தருகிறேன் மகளே என்று தேநீரை சுட சுட செய்துவிட்டு கொண்டு சென்று அவர் இருக்கும் இடத்தில் வைக்கும் பொழுது தவறி விழுந்து அவர் கையிலேயும் காலிலேயும் கொட்டி விட்டது. அதனால் வெந்து போன மாதிரி மறந்து ஓட்டுவென்றிருக்கின்றார். விரைவில் குணம் பெறும் அவருக்கு. அது என்னிலேதான் தவறு, என்னிலே தவறு, நான் தவறுதலாக செய்துவிட்டேன். கொண்டு சென்று வைக்கும் பொழுது அந்த குடிக்கின்ற அந்த குவளை என்று சொல்லுவது, அதுக்கு தமிழே குவளை என்று கூறுவோம். நாங்கள் கப் என்று சொல்கிறோம், சில்வர் ரெண்டு குறுகிறோம், தம்பளை ரெண்டு எல்லாம் குறுகிறோம், அதுக்கு பேர் குவளை. அதை கொண்டு சென்று வைக்கும் பொழுது அந்த குவளையிலே கைப்பிடி உண்டு, கைப்பிடிக்குள்ளேயே என்னுடைய விரல் இருந்து அதை எடுப்பதற்கிடையிலே அது தட்டுப்பட்டு போய் அது அப்படியே கவுந்து பிள்ளைக்கு ஊற்றி விட்டுது மகளுக்கு. அவள் வேதனைப்பட்டு விட்டு சரி என்ன நிலமாக நிலமாக இருக்கும் பொழுது இது ஒரு நிலக்குறைவு தானே.
2: சரி
0: எப்படி கோலம் எப்படி அமைச்சீர்கள் என்று? பூக்கோலம்,
2: பூக்கோலம்
0: தான். அங்கே மழை இல்லை அதனால் கோலம் மாலை வரை இருந்து இப்போ இரவும் பார்க்கும்போது துல்லியமாக உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கும். இல்லம் சிறக்க மகிழ்ச்சி ஏற்பட கோலத்தை போடுவது வழக்கம். அது நீங்கள் அதை வடிவாக செய்வீர்கள் என்பது எனக்கு தெரியும். நலம் நலம். ஆலயம் எப்படி இருந்தது, எப்படி சென்றீர்கள், இவ்வளவு கூட்டம் இருந்தது, என்ன நடந்தது அங்கே?
2: நல்லா இருந்துச்சுப்பா, கூட்டம் ஓரளவு இருந்துச்சுப்பா.
0: அம்பாளை தரிசித்து வந்திருக்கின்றீர்கள். இவற்றையெல்லாம் நாங்கள் நீங்கள் சென்றதையும் நாங்கள் அறிய வைப்பதற்காக நீங்கள் உபயோகிப்பது வார்த்தைகளால் தான் கூறுகிறீர்கள், சொல்லால் தான் கூறுகிறீர்கள். சரி அப்படி என்றால் என்ன பாடலை நீங்கள் விரும்பி கேட்கலாம் என்று வந்தீர்கள்?
2: அங்கே வருவது யாரு?
0: இது உங்களுக்கு, இது உங்களுக்கு விருப்பம் இல்லை, இது கிருஷ்ணாவுக்கு விருப்பமான பாடல் இல்லையா? அவர் தான் அங்கே சொல்லியிருக்காரு இந்த பாடல் கேளு கேளு கேளு. அங்கே வருவது யாரோ, இந்த வார்த்தை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வருவது யாரோ என்ற பாடல் இனிமையான பாடல். அவருக்கு யாரோ வருவது போல் தெரிந்திருக்கு, நீங்கள் வருவதை கண்டுதான் இந்த பாடலை கேட்கின்றார் இனிமை. சரி உங்களுக்கு உங்களுக்கு தெரியக்கூடிய அந்த சொல் ஆடலிலே நாங்கள் இப்பொழுது பேசியது போல என்ன பதங்களை உங்களால் தர முடியும்? வீட்டில் சென்று குழந்தைகளோட மகிழ்ந்து விளையாடும் பொழுதெல்லாம் நீங்கள் பல வார்த்தைகளை பேசுவீர்கள், அதில் இந்த ஒரே சொல்லை மறுபடியும் சொல்லக்கூடிய வார்த்தை ஏதாவது கூற முடியுமா? இல்லையம்மா, குழந்தைகள் சிரிப்பார்கள், சிரித்து விளையாடுவதை நீங்கள் அவர்கள் மகிழ்ச்சியோடு சிரிப்பதை எப்படி கூறுவீர்கள்? கலகலவென்று சிரித்தார்கள் இல்லையா? கலகலன்று. அதே போன்று வேறு என்ன? அழும் போதெல்லாம் அதுக்கு ஏதாவது கூறுவீர்கள் என்னம்மா?
2: அழுவது போல அழுமுதுன்னு சொல்லுவோம்.
0: வேற எப்படி சும்மா சும்மா அழுகிறதுக்கு எப்படி சொல்லுவீர்கள்? அதுக்கு மீதாவது கூறுவோம் நாங்கள், இதுக்கு மீதாவது கூறுவோம். என்று
2: அழுகிறார்கள்
0: அப்படி ஒரு சொல்ல கூட ஒரு எழுத்துல கூட என்று அழுதுகிட்டே இருக்கிறாங்க சொல்லுங்க. அப்படி அந்த எங்கள் தமிழில் உள்ள சிறப்பு. வாழ்த்துக்கள், சிறப்பாக பேசினீர்கள், நல்ல பதங்களை நீங்களும் கண்டுபிடித்து தந்தீர்கள், கிருஷ்ணாவும் தந்தார். உங்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்களோடு. அடுத்த உறவுடன் செல்லட்டுமா?
2: நன்றி
0: கிருஷ்ணா, நன்றி அனுஷ்யா இருவருக்கும். அடுத்த உறவாக இப்பொழுது காத்து கொண்டிருக்கின்றார் காற்றலையிலே நாச்சியார் கோயில் நண்பர் தேவா என்று எண்ணுகிறேன். எங்கே தேவா வர வேண்டும்? இது மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. மெல்ல மெல்ல எப்படி மெல்ல மெல்ல நேரம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. 11:53 நிமிடம் என்று எங்களுக்கு காட்டுகின்றது. உங்களுக்கும் 9:23 என்று காட்டு. எப்படி மெல்ல மெல்ல மெல்ல நகர்றதுன்னு கூறலாம், மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல என்றெல்லாம் கூறுகின்றோம். அடுத்து ஒரு வார்த்தை அழுத்தி கூறுகிறோம் இரண்டாவது தடவையாக. இப்பொழுது 5 தடவைகள் அழைத்து ஓய்ந்து போய் மீண்டும் அழைக்கின்றார். 6வது தடவையாக யாராக இருக்கலாம்? அவரை அழைத்த பின்புதானே தெரியும் எங்கே வர வேண்டும். இது யாராக ஒரே நேரத்தில் இருவர் அழைத்து முண்டி அடித்து கொண்டிருக்கின்றார்கள். யாருக்கு இணைப்பு கிடைக்கின்றது என்றால் இவருக்குத்தான். வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வணக்கம். அரசடி குப்பம் சரவணன்,
0: நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்களே வணக்கம். நானும் கூறிக்கொண்டேன், நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கின்றோம்.
0: நலமாக கலகலப்பாக இருக்கின்றீர்களா? சுறுசுறுப்பாக இருக்கின்றீர்களா? விறுவிறுப்பாக இருக்கின்றதா? எப்படி இருக்கின்றது?
3: சந்தோஷமாகவும் இருக்கின்றோம்.
0: சந்தோஷமாகவும் இருக்கின்றோம். நீங்கள் மட்டுமல்ல எல்லோரையும் கூறி இருக்கின்றோம், இருக்கின்றேன், இருக்கின்றோம். சிறப்பான பதில். சரி, அங்கே உங்களுக்கு நில ஒளி எப்படி இருக்கின்றது? நிலவின் ஒளி,
3: நிலவு பார்க்கணும்னா அப்புறம் 2 மணி ஆகும் நைட்டுக்கு இரவு.
0: ஓ,
3: அதுக்கு மேலே தான் பார்க்க முடியும்.
0: ஓ, அதுக்கு 2 மணி வரைக்கும் தூக்கம் அளிக்க முடியாது. சரி, அப்படி வந்தாலும் அந்த நிலவு எப்படி இருக்கும்?
3: கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வராங்க.
0: தேய்ந்து தேய்ந்து சென்று தேய்பிறை. இப்பொழுது தேய்பிறை, வளர்ப்புறை அல்ல, தேய்பிறை. நான் காலையிலே வளர்ப்புறை என்று கூறியது போல் ஞாபகம் வருது, தவறு. தேய்பிறை காலம், தேய்ந்து தேய்ந்து முழுமையாக தேய்ந்து அது வந்து அமாவாசையை கண்டுபிடித்து விடும். அந்த நல்ல வெளிச்சமாக துல்லியமாக நிலவு ஒளிக்கும் பொழுது எப்படி கூறுவோம் நாங்கள் அதை பார்த்து?
3: பார்த்து அன்னைக்கு பருவம் சொல்லுவோம்.
0: இல்லை, பருவம் இல்லை, அந்த வெளிச்சத்தை பார்த்து விட்டு நல்ல வெளிச்சமாக இருந்தால் அப்படி கூறுவோம். நல்ல வெளிச்சமாக இருக்கிறது, சிறப்பாக தெரிகிறது என்பதை நாங்கள் ஒரு கூறும்போது அப்படி வெள்ள வெள்ளையர் என்று இருக்குன்னு கூறுவோமா, அல்லது வேறு எப்படி கூறுவோம்?
3: பால் போல், பால் போல,
0: பால் போல இருக்கும். அது ஒரு சொல்லுத்தானே, வேறு எப்படி சொல்லலாம்?
3: அந்த நிலவு வெளிச்சத்தை நல்லா சொல்ல நல்ல வெளிச்சமாக இருக்குன்னா அந்த சித்திரை மாதத்தை தான் குறிப்பிடுவாங்க.
0: சரி, சித்திரை, சித்திரை மாத நிலவு. சரி, வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, இந்த இரண்டு ஒரு சொல்லை இரண்டு தடவை கூறக்கூடியதாக வேறு என்ன சொல்லை நாங்கள் பாவிக்கிறோம் எங்களோட வாழ்க்கையில், நீங்கள் கூறுங்கள். எப்போ அது போய் வைத்ததுண்டா?
3: கிடுகிடுன்னு சொல்லுவோம், கிடுகிடுன்னு
0: ஒரு சிலர் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு கோபமாக இருப்பதை பார்த்து எப்படி சொல்லுவீர்கள்? சிடு சிடு இருக்கின்றார்கள். இப்படியா வேற என்ன பதம் இருக்கின்றது? இப்பொழுதுதான் எல்லோரும் இந்த பத்திரிகைகள் ஊடகங்களில் எல்லாம் ஒருவரை பற்றி ஒருவர் சொல்லுவதை சொல்லுவோம், கிசு கிசு என்று சொல்லுவோம் இல்லையா? கிசு கிசு, அவரை பற்றி ஏதாவது கிசு கிசு உண்டா? சும்மா கிசு கிசு சொல்லிக்கண்டு கிசு கிசுத்து கண்டிருக்கின்றார்கள். கோழி குஞ்சுகள் எப்படி கத்துவது ஐயா?
3: கோழி குஞ்சு,
0: கோழியினுடைய சின்ன குஞ்சுகள் போகும்போது நாங்கள் கூறுவோம், அதை பற்றி கூறும் பொழுது எப்படி கத்திக்கொண்டு போவுங்கள், எப்படி சத்தம் வச்சு கொண்டு போவுங்கள்? குருவி குஞ்சு, கோழி குஞ்சு, கீச் கீச்சுன்னு பார்த்துருந்தா,
3: கீச்சு கீச்சு, கீச்சு கீச்சு,
0: ஆமாம்,
3: கீச்சு கீச்சுன்னு கீச்சு கீச்சுன்னு கத்துவது அணில்,
0: அணிலும் கத்துறது. சரி, ஒரு தடவை கீச்சன்னா புரியும், ரெண்டாவது தடவையும் இல்லை அதில் வருகிறேன். நான் கூறுவது அதுதான், கீச்சு கீச்சண்டு, கீச்சண்டாலே புரிகிறது. இன்னொரு தடவை கீச்சு சொல்லுவோம் இல்லையா? கீச் கீச், வாழ்த்துக்கள். அப்படியான பதங்கள் பல உண்டு எங்களுக்கு, பல உண்டு. வளர்ந்து வருகின்ற பயிரை பார்த்து விடுபடுன்னு வளர்ந்து, விடுபடுன்னு வளர்ந்து விட்டதப்பா, மக்களை பார்த்து விடுபடுன்னு வளர்ந்து விட்டானே, என்ன விடுபடு என்று வளர்ந்து விட்டானே. இப்படியான சொற்கள் எங்கள் தமிழிலே ஏனைய பதங்களை ஏனைய மொழிகளை விட எங்கள் மொழியிலே அதிகமாக உண்டு. அதுவும் பேச்சு வழக்கிலே பெரும் திரளாக இருந்து இலக்கிய வழக்கிலே அதிலேயும் இருக்கத்தான் செய்கின்றது. சரி, என்ன பாடல் என்று நீங்கள் கேட்கலாம் என்று வந்தீர்கள் ஐயா?
3: என்ன
0: என்ன பாடலை என்று கேட்கலாம் என்று நீங்கள் எண்ணி வந்தீர்கள்?
3: கொஞ்சம் சலங்கை படத்துல இந்த சிங்கார வேலனே தேவா,
0: உங்களுக்கும் பிடித்ததா அந்த பாடல்? இந்த பாடலை பிடிக்காதவர் உலகில் யாருமே இல்லையா? சிங்கார வேலன். ஆனால் இன்றைய தலைமுறைகள், இன்றைய தலைமுறை குழந்தைகள் கூட இந்த பாடலை பாடுவதற்கு மேடை பாடக்கு பாடல்களை போட்டி பாடல்கள் எல்லாம் வந்து எடுத்து பாடுகிறார்கள் இல்லையா? ஏனென்றால் அதற்கேற்ற காலம், அதற்கேற்ற கருவிகள் எல்லாம் அமைந்து விட்ட காலம். இந்த காலம் சிறப்பாக இருக்க, ஒரு சிறப்பான ஒரு பாடல் எங்களை அறியாமல் எங்களை கவர்ந்த பாடல் என்று தான் கூற வேண்டும். சிங்கார வேலனே தேவா, அதை பாடியவர் என்றும் உயிரோடு இருக்கின்றார். இதற்கு
3: ஜானகி,
0: ஜானகி அம்மா. இதற்கு இசையிலே வந்து நாதஸ்வரம் என்ற இசையை கொடுத்து பிரபல்யமாகினவர் காரை குறிச்சி அருணாசலம் ஐயா அவர்கள். ஆம், அவர் இன்று இல்லை. அவர் ஒரு மேடையிலே கச்சேரி செய்து கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய இதயம் நின்றுவிட்டது. அறிந்திருக்கின்றீர்களா? மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நாதஸ்வர கலைஞர். இந்த திரைப்படத்தில் இந்த பாடல் அவருக்கு மேலும் பெரும் புகழை தேடி கொடுத்தது. அந்த பாடலை எங்களுக்கு சரி நன்றாக பாடுகிறார் என்பதற்கு ஏதாவது இரட்டை வார்த்தையில சொல்லக்கூடிய பதம் இருக்கின்றதா?
3: நன்றாக பாடுகிறார்,
0: நல்லா பாடினாரப்பா, சிறப்பாக பாடினாரப்பா, அந்த மாதிரி என்ன கூட. இப்போ இப்போ என்ன பதம் சொல்லுவார்கள், வேற லெவல், செம அப்படி என்று சொல்லுவார்கள். செமை வந்து ஏதோ சொல்ல பேச்சு வழக்கில் வந்து விட்டது அந்த பதம். அப்படி ஒரு பதம் எங்களுக்கு இல்லை. சுமை இருக்கின்றது, சுகம் இருக்கின்றது, செமை இல்லை. சரி அப்படியே ஒரு பாடல், ஏதாவது ஒரு பாடல், சுகம் சுகமி மெல்ல மெல்ல அருகில் வந்து என்ற பாடல்கள் எல்லாம் இருக்கின்றது அல்லவா?
3: இருக்கு.
0: சொல்ல சொல்ல என்ற பாடல் இருக்கின்றது. துள்ளி துள்ளியோ ஓடும் பண்ணி அப்படி ஒரு பாடல் இருக்கின்றது. அப்படி
3: துள்ளி துள்ளி நீ பாடும்,
0: துள்ளி துள்ளி நீ பாடும், துள்ளி துள்ளி ஓடும் பண்ணி என்றெல்லாம் இருக்கின்றது. துள்ளி துள்ளி நீ பாடம்மா, சொல்ல சொல்ல இனிக்கிறதுடா என்றது போன்று வெறும் பதங்கள் இருக்கின்றது.
3: வா வா
0: வா வா
3: வா வா
0: வா வா
3: வஞ்சீலமானி,
0: சிறப்பு சிறப்பு
3: வசந்தமே.
0: ஆஹா, பாத்தீங்களா எத்தனை பாடல்கள், எத்தனை பதங்கள் நாங்கள் கண்டுபிடிக்கின்றோம் என்று.
3: போக போக தெரியும்
0: சிறப்பு,
3: இந்த பூவின் வாசம் புரியும்.
0: வா வாசகம், சிறப்பு சிறப்பு. அங்கே காலநிலை இன்று எப்படி இருக்கின்றது உங்களுக்கு? எங்களுக்கு 26-28 போக போகின்றோம், நீங்கள் அதுக்கு மேலே போயிருக்கீங்க.
3: காலநிலை பார்த்தீங்கன்னா 28 பகைகளை தொடங்கி 38 பகை வரை இன்றைக்கு இன்றைய காலநிலை. காற்றின் வேகம் பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் வேகத்தை.
0: ஆனால் அந்த 38 பகை வரை செல்லும் வரை உள்ள வெப்பத்தை 18 கிலோமீட்டர் வேகத்தில் வரும் காற்று சற்று குறைத்து கொள்ளும், சுகமாக்கி கொள்ளும் இல்லையா? சிறப்பு.
3: அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த முந்திரி கண்ணுக்கு வந்து ஒரு 4 நாளுக்கு ஒரு முறை தண்ணி ஊற்றிக்கிட்டு வந்தோம். அப்புறம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்று விட்டு ஒரு நாளைக்கு ஊற்றிட்டு வந்தோம். இப்போ 38 பகையில் அந்த வெப்பம் இருக்கிறதால தினமும் மாலையில் போய் ஊற்றிட்டு வரோம்.
0: நிலம் காய்ந்து போகாமல்
3: அது ஏன்னா இளங்கன்று, இளங்கன்று இந்த இன்னும் ஒரு ஒரு மழை பெய்ந்து விட்டால் வளர்ச்சி வந்துவிடும், அதை பாதுகாப்பணும், அதுக்காக வெளியே ஊற்றிட்டு வரோம்.
0: சிறப்பு சிறப்பு. நீர் ஊற்றி விட்டால் ரெண்டு வளர்ந்து விடும். அப்படி நாங்கள் சில கருத்துக்களை தருவதற்கு ஒரு தடவை சொன்ன சொல்லை மீண்டும் சொல்வது உண்டு எங்கள் வாழ்க்கையில். அது பேச்சு வழக்கில் மேலும் பெருகு. நாங்கள் நினைத்தபடி அதை அழுத்தி சொல்வதற்காக, அதை உறுத்தி அது வந்து அந்த சொல்லை அழுத்தி சொல்வதனால் அதனுடைய பலம் பெருமை தெரிகின்றது இல்லையா?
3: ஆமாம்.
0: ஓஹோ என்று கூறுவதை ஓஹோ ஓஹோ என்று, ஓஹோ ஓஹோ என்று வளர்ந்து விட்டார்கள் என்று சொல்வார்கள் இல்லையா? ஓடுகிறது என்று
3: அப்புறம்
0: சொல்லுவார் என்றும் என்றும் வார்த்தை விதலை. அது இன்னொரு தலைவரில் வரும், வந்து அது வேறு கேட்டகரியில் வரும், வேறு இதில் வரும். நல்லது. உங்களுடைய சிங்கார வெள்ள தேவாவை பாடலை கேட்க எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறேன், குறிப்பாக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு விருப்பமான பாடல்கள், அது ஒரு பாடல் அன்பு தொட்டுகின்ற சின்ன வயதிலிருந்து அந்த பாடலினை கவர்ந்த பாடல் கேட்போம். அந்த பாடலை உங்களோடு இணைந்து இன்றைய சொல்லோடு பாடல். நன்றி சரவணா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தளத்திலே நல்ல பாடல்கள் எழுதுகிறீர்கள், நல்ல நல்ல பழைய புதிய பாடல், பழைய பாடல்களை அழகாக தொகுத்து தருகிறதில் வல்லவர்கள் இந்த நேயர் நேரம் பகுதியிலே பாடல் எழுதுபவர்கள். அத்தனை பேரும் நல்ல பாடலை, அதிலே ஒரு கிருஷ்ணா ஒரு பாடலை ஒரு திரைப்படத்தில் 2 குரலில் இரு தடவை பாடுவதை எல்லாம் கண்டுபிடித்து கொண்டு வந்து தருகின்றார். சிறப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. அடுத்ததாக காத்து கொண்டிருக்க நன்றி சரவணா, மீண்டும் சந்திப்போம். நீண்ட நேரமாக இணைவதற்காக துடித்துக் கொண்டிருக்கும் அன்பு உறவு வந்துவிட்டார், இணைப்போம். ஓம் நம சிவாய,
4: ஓம் நமச்சிவாயா,
0: ஓம் நம சிவாய.
4: நாச்சியார் கோயிலிருந்து ஆர் தேவா,
0: நாச்சியார் கோயிலிருந்து வந்திருக்கும் ஆர் தேவா அவர்களே, எப்படி நலமாக இருக்கின்றீர்களா, சிறப்பாக இருக்கின்றீர்களா?
4: சிறப்பு
0: சிரிப்போட
4: நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப பட பட பட படன்னு சொல்லியா
0: சொல்லாமல் சொல்லிவிட்டார். பட படன் அடிக்குதா?
4: மே காலநிலை வந்து மே காத்து அடிக்குதியா? கீ காத்து அடிச்சாதான் குளிர்ச்சி ஆகும்.
0: மேல் காத்து கீழே உள்ள வெப்பத்துக்கு மேலே செல்வதனால் வெப்பத்தை நாங்கள் கடக்க முடியாமல் இருக்கின்றது கொஞ்சம். அது எப்படி இருக்கு ஐயா உடம்பிலே அது படும் பொழுது?
4: உடம்பு அது அது இதுதான் நல்லதுதான். அது வேர்க்காது, கசகசன்னு இருக்கிற மாதிரி.
0: அது எப்படி இருக்கும் ஐயா? கசகச என்று இருக்கும்.
4: கசகச இவா நாய்க்குட்டிய கூட்டணுதுங்க. அது அதுக்கு மொழியே தெரியாது. தோத்தோ தோணும்னா வந்துடும்,
0: வந்துவிடும்.
4: எங்க வந்துவிடும்? ஜிம்மி ஜிம்மி ஜிம்மி ஜிம்மி மாங்க வந்துடும்,
0: வந்துவிடும், வந்துவிடும். எங்கள் மொழியில உள்ள ஆளுமையும் வல்லமையும் எல்லாவற்றையும் வேறு வேறு சொல்லுங்க. உங்களிடம்தான் கேட்கணும், கோருங்கள். வேறு என்ன?
4: அது அதுவும் நிறைய இருக்கியா? இந்த கிளைவின்னு சொன்னீங்கல்ல.
0: ஆமா,
4: ஒரு ஒரு நாட்டு ஒரு வீட்டுல ஒரு கிளவி இருந்துச்சுன்னா ஒரு மூல நரம்பியல் டாக்டர் இருக்கிறதா அர்த்தம். டாக்டரே இருக்கிறாங்க.
0: ஏனென்றால் அவர் எவ்வளவு அனுபவம் வாய்ந்தவராக இருப்பார் இல்லையா?
4: ஆமா, எல்லா வைத்தியமும் தெரியும். இப்ப உடம்பு வலிக்குதுன்னு சொல்லி மாத்திரையை போட்டு அதை போட்டு இதை போட்டு செய்வாங்க. அது எங்க அம்மாவே என் வீட்டுல என் பேரன் எல்லாம் பிள்ளையெல்லாம் வந்து கேள்விகளையும் தான் கூப்பிடுவோம்.
0: ஆமா,
4: அது அது பாக்காது. ஆனா அது உடனே முடக்கத்தான பறிச்சுட்டு வந்து தோசை சுட்டு கொடுக்கும். உடம்பு ஒளி தீர்ந்து போடும்,
0: தீர்ந்து போயிடும். எங்களுக்கு தெரியாத
4: தீர்ந்து போடாம வைத்தியத்துல
0: அனுபவம் வாழ்க்கையில் அவர்கள் நேரடியாக அனுபவித்து அந்த உண்மைகளை எங்களுக்கு தருகின்றார்.
4: எனக்கு தெரிஞ்சியா, எனக்கு தெரிஞ்ச ஒண்ணுக்கு வராம என் புள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். அப்ப எங்க அம்மா அப்படி தொப்புள்ள ஒரு சொட்டு விளக்கண்ணியை வச்சு இப்படி தேய்ச்சி விட்டாங்க, அவ்வளவுதான். சல்லுன்னு ஒண்ணுக்கு இருக்காங்க.
0: அப்படி எப்படி ஐயா? சல்லுன்னு சல்லுன்னு போயிருச்சு பாத்தீங்களா? சல்லுன்றதுக்கு எங்களுக்கு என்ன கருத்துன்னு தெரியாது. ஆனா புரிஞ்சு விட்டது உடனே இல்லையா?
4: புரிஞ்சு விட்டது.
0: வெள்ளையாக இருக்குன்ற பார்த்து, நல்ல வெள்ளையாக இருக்குன்ற பார்த்து, வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கன்னு
4: இருக்குவாங்க.
0: அந்த ஒரு ஒரு கருப்பை கண்ணோட என்ன கறி கறியா தெரியுது, கருப்பு கருப்பாயிருக்குது, கருப்பு கருப்பாயிருக்கு. அப்படியெல்லாம் எத்தனை வார்த்தைகள் எங்களுடைய சொல்லிலே ஒரு சொல்லை மீண்டும் சொல்லுவதால் அது அழுத்தப்பட்டு அதனுடைய கருத்து இறுக்கமாக எங்களுக்கு நெருக்கமாக தெரிகின்றது. ஒருவர் கிட்ட
4: வருகின்றாங்க,
0: அருகில் வருவதை பார்த்து அருகிலே ஒருவர் வந்து கிட்ட வருகின்றார் என்று கூறுவதை விட்டுட்டு இன்னும் நெருங்கி வருகின்றார் என்பதற்கு கிட்ட கிட்ட வருகின்றார்கள்.
4: கிட்டு கிட்டு கிட்டு
0: நெருங்கி நெருங்கி பேசுகிறார்கள். குழந்தை பிள்ளை நல்ல அழகாக சிறப்பாக சுறுசுறுப்பா இருக்கிற போது துரு துருவென்று ஓடி திரிகிறார். துரு துருவென்று இன்னும் ஆட்டம் போட்டு திரிகிறார்னு கொடுவோம் இல்லையா? அந்த ஒரு மொழியை திரும்பி. அப்படி வரும் வேளையில உங்களுக்காக ஒரு பாடல், என்ன பாடலை நாங்கள் ஒளிபரப்பலாம்?
4: ஐயா பாஞ்சாலி படம் நம் நாட்டு வைத்தியம் அப்படின்னு ஒரு அந்த பாட்டு போடுங்க.
0: நம்ம நாட்டு வைத்தியம்,
4: நம் நாட்டு வைத்தியம் தான் சிறந்ததுன்னு வரும்.
0: ஓ, நம் நாட்டு வைத்தியம் தான் சிறந்தது. பாஞ்சாலி அவர்
4: சும்மா இல்ல, நம்ம நாட்டு வைத்தியம்னா சும்மா இல்ல அப்படின்னு
0: வரும். ஓ, இது பாஞ்சாலியா?
4: ஆமாங்க, பாஞ்சாலி.
0: பாஞ்சாலி நம்ம நாட்டு
4: 1959 வந்த படம்.
0: வைத்தியம் நல்ல வைத்தியம், நம்ம நாட்டு வைத்தியம் நல்ல வைத்தியம்.
4: நரம்பியல்
0: வைத்தியர் இருக்கிறார். ஏனென்றால் ஆராய்ச்சி
4: தெரியாது, அது ஒண்ணும் கிடையாது.
0: ஆமா, இப்பொழுது நாங்கள் கிடைக்கின்ற வைத்தியசாலை மருந்துகள் எல்லாம் ஆய்விலே தரப்பட்டது. எங்கள் பெற்றோர்கள் முதியோர்கள் கூறுவதெல்லாம் அனுபவத்திலே கண்ட மருந்துகள்.
4: என்பது
0: எங்களுடைய முதியோர்கள் அனுபவசாலிகள் முதுமை சொன்னால் அதுல கருத்து ஆழமாக இருக்கும் என்பதை உணர்வது போன்று தமிழிலேயும் ஒரு கருத்தை ஒரு பொருளை அழுத்தி மீண்டும் கூறுவ ஒரு சொல்லை மீண்டும் கூறுவதால் அதில் உண்மை உண்டு வலிமை உண்டு என்பதை கருதி கொள்ளலாம். வாழ்த்துக்கள். சிறப்பான
4: சொல்லுவாங்க.
0: ஆமா ஆமா ஆமா. அப்படி பல பல
4: திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. நம்ம செய்ய மாட்டோம்.
0: ஆமா. ஆனா அவங்க அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவார்கள். வலியுறுத்தி கூறுவார்கள். வலி வலி என்று வலிக்குதையா, விண் விண் என்று வலிக்குதையா, விண்ணு விண் என்று வலிக்கின்றதையா.
4: நல்ல சரியான இது எடுத்துருக்கீங்க. எல்லாரும் சொல்ல சொல்ல எனக்கே படபடப்பு ஆயிட்டு.
0: அதை உடனே விறுவிறுன்னு வந்து குறி விட்டீர்களே, மலமளவென்று குறினீர்களே, சொல்ல சொல்ல இனிக்குதே. வாழ்த்துக்கள். நன்றி தேவா. உங்கள் பாடலை நாங்கள் கேட்டுமொள்வோம். நன்றி. அடுத்த உறவை அழைப்போம். அடுத்த உறவாக வருகின்றார். நன்றி. நன்றி தேவா. அடுத்த உறவாக இணைய இருக்கின்றார். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே எங்கே அழைக்க வேண்டும், இப்பொழுது அழைக்கிறது. இருவர் ஒரே நேரத்தில் அழைக்கின்றார்கள். ஆனால் இவருக்கு கிடைக்கின்றது இழைப்பு. வணக்கம். மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே, மல்லியத்தில் இருந்து வருகின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா மகாலிங்கம்?
5: நலமா இருக்கையா.
0: நாங்களும் நலமாக மகிழ்வாக சுகமாக இருக்கின்றோம். அங்கே உங்களுடைய காலநிலை இன்று எப்படி இருக்கின்றது?
5: சரியான வெப்பம் தான்யா இது. ஆனா மழையானா அந்த காற்று அடிக்கிறதுனால ஓரளவுக்கு குளிர்ந்த மாதிரி இருக்கு.
0: அந்த குளிர்
5: சொன்ன மாதிரி மேகாத்தா அடிக்கிறது.
0: சரி, மேகாத்தா அடிக்கிறது. அந்த குளிர்ந்த எப்படி எப்படி
5: அதிக அதிக அதிகப்படியான காற்று அடிக்கிறதுனால ஒரு விதமா இதா இருக்க ஒழிஞ்சு, ஆனா ஒரு இது குளுமை இல்லையா,
0: அந்த ஒரு இதமாக ஒரு இதுவாக எல்லாம் இருக்கு, விடவிடப்பாக இல்லை அப்படி என்று. குளிர் குளிர் கொஞ்சம் இருந்தால் எப்படி சொல்லுவோம், விடவிடன்னு குளிர்தப்பான்னு கூறுவோம் இல்லையா? இப்ப நாங்க பேசிக்கொண்டிருக்க ஒரு சொல்
5: ஜில்லுன்னு, ஜிலு ஜிலு ஜிலுன்னு,
0: சிலு சிலு சிலு சிலு சிலு வென காற்று இல்லையா, சில்லன்று வீசுகின்றது, சில்லன்று சில்லன்று என்று கூறுவார். ஒரு ஒரு
5: சில்லென்று பூத்த
0: இல்லை மாலிங்கம், நீங்கள் மாலிங்கம் நீங்கள் எங்கோ போறீர்கள், நான் கூறிய பொருளை உணரவில்லை. ஒரு சொல்லை மீண்டும் சொல்வதைத்தான் நாங்கள் இப்ப பேசிக்கொண்டிருக்கோம் என்று சொல்லோடு பாடு. இவ்வளவு நேரம் வந்து பேசுகிறார்கள் அல்லவா. அப்ப காத்து அப்படி அடிக்கும் போது எப்படி சொல்லுவோம், கொஞ்சம் குளிர் காத்து அடித்து கொஞ்சம் சிலு சிலு என்று காற்று அடிக்கிறது, விடபட என்று குளிர்கின்றது என்று கூறுவோம். இப்ப அவர் சொன்ன படபடன்று அடிக்கின்ற கூறினாரே, அதே போன்று நீங்கள் என்ன வார்த்தைகளை பேச்சு வழக்கிலே உங்களை அறியாமல் கூறுவீர்கள். கூறுங்கள்.
5: அந்த மாதிரி இந்த அளவுக்கு சிலு சிலுன்னு இல்லை, அந்த இனிமையா இல்ல, இந்த குளிர் காற்று இருந்தும் அந்த இனிமை இல்ல, அந்த ஈரப்பதம் இல்ல, அதுல
0: ஈரப்பதம் இல்லை. பேச்சு வழக்கிலே நாங்கள் பேசும் பொழுது மகாலிங்கம் ஒரு சொல்லை இன்னும் ஒரு தடவை சொல்லுவதாக எந்த எப்படியான வேலைகளில் உபயோகிக்கின்றோம், உங்களை அறியாமல் பாவிப்பீர்கள், அப்படி ஏதாவது ஞாபகத்தில் இருக்கின்ற. இப்ப வந்து சொன்னார்கள் சிடு சிடு என்று, மலமளவென்று, வெடுவெடு என்று, குடுகுடு என்று, குப்பு குப்பு என்று, அதே போன்று நீங்கள் என்ன கூறுவீர்கள் உங்களுக்கு தெரிந்த வகையில? எல்லாவற்றிற்கும் இருக்கின்றது.
5: எல்லாவற்றிலையும் இருக்கியா, நீங்க சொல்ற மாதிரி எல்லா
0: உங்களுக்கு தெரிந்த கூறுங்க.
5: நல்லதா கிடைச்சா தேவலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மீனே வாங்கணும்னா நல்ல ஃப்ரெஷ்ஷா நல்ல
0: இல்லை மாலிங்க, நீங்கள் இன்னும் அந்த இடத்துக்கு வரவில்லை, நீங்கள் இன்னும் பிடிக்கவில்லை நான் கூறியதை. ஒரு சொல்லை
5: நீங்க சொல்றது புரியுது.
0: அப்ப சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க.
5: ஜில்லு ஜில்லு சிலு சிலு சிலுன்னு அடிக்குதுன்னு இந்த ரெண்டு முறை சொன்னோம்ல, அதே மாதிரி
0: சொல்லுங்களேன், வேறு வார்த்தைகள் சொல்லுங்களேன்.
5: சரியா என்ன சொல்றதுன்னு புரியல.
0: புரியவில்லை. சரி, என்ன பாடலை கேட்போம். என்ன பாடல இப்ப கேட்போம்?
5: இது வந்து இப்ப வந்து சில பேரை என்னன்னு சொல்றதுங்கிறது தெரியாம
0: இருக்கிறதுனால
5: நடக்கிற கூத்து நடக்கிற கூத்தும் சரியில்லைங்கிறதுனால இருந்தாலும் இந்த பாட்டை கேட்டா அதுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் புரியல, அட அண்டங்க காக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியல, வேதம் புரியல.
0: யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியும். நல்ல பாடல் அந்த பாடல். ஆனால் நாங்கள் கூறியபடியே உங்களுக்கு இப்பொழுது நீங்கள் போய் உட்காரும் பொழுது தான் அது வரப்போகுது உங்களோட சிந்தனை. நீங்கள் பேச்சு வழக்கிலே நாங்கள் பேசுவது தானே ஐயா. சும்மா சும்மா சும்மா என்பதை சும்மா சும்மா சும்மா சும்மா அலட்டி கொண்டிருக்காத, சும்மா சும்மா பொய் சொல்லாது என்றெல்லாம் சொல்லுவோம் அல்லவா. யாரை எங்கே வைப்பது என்று என்ற பாடல் உங்களுக்கு தேவை வைப்பது. சரி, இப்ப நீங்கள் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மக்கள் வந்து உறவுகள் வந்து எங்களோட உறவாடும் பொழுது உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வரும், அந்த வார்த்தைகள் அப்பொழுதுதான் சிந்திப்பீர்கள். சரியா? அப்படி சொல்லுவதை தமிழ் இலக்கணத்திலே கிளவி சொற்கள் என்று கூறுவாங்க. சரியா? நன்றி, வாழ்த்துக்கள் மாலிங்கம். நன்றி நன்றி நன்றி.
5: மலையாள தமிழ் முறை வந்தா கிழவி கிழவி சொல்லுன்னு பேரா?
0: ஆமா ஆமா, அது கிழவி என்று இலக்கணத்திலே கூறுவது. அடுத்த உறவு வருகின்றார், அவரிடம் செல்கின்றேன் மகாலிங்கம், நீங்கள் மீண்டும் வரலாம் வேணுமென்றால் நினைத்து விட்டு அப்படி பதம் வந்தால் வாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளே ஷியாமலா, வணக்கம் வணக்கம், நினைத்து
6: விட்டேன்.
0: வணக்கம் மகளே ஷியாமலா, எப்படி இருக்கின்றீர்கள்?
6: நல்லா இருக்கப்பா.
0: நல்லா இருக்க வேணும். மழை பெய்ததா?
6: இல்லப்பா.
0: எங்களுக்கும் மழை பெற இல்லை. இப்போ மூன்று நாள்
6: அனுப்ப
0: முடிகிற அளவுக்கு எங்களுக்கு கிடைக்கவில்லையம்மா. அப்படி நாங்கள் தருவது? ஆமா, வந்தால் தானே இருந்தால் தானே எடுத்து கொடுக்க முடியும், இல்லாதது எப்படி கொடுக்க
6: முடியும்?
0: உடல் நலம் எப்படி இருக்கிறது மகளே?
6: நல்லா
0: இருக்க வேணும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு சிறப்பு. சரி, நாங்கள் இன்று இங்கே பேசிக் கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருந்திருப்பீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு உறவு எங்களுக்கு பதில் தரும் உறவு. அது மட்டுமில்லாமல் எனக்கு சில பணிகளை இலகுவாக்கி தரும் ஒரு நாள். இந்த நாங்கள் பேச்சு வழக்கில் பல வார்த்தைகளை அந்த கலகல என்று சிரிக்கின்றது. வாழ்த்துக்கள் கலகல. வேறு என்ன? சில பேர் ஏதாவது நாங்கள்
6: கணீர்
0: சிறப்பான புதிய பதத்தை தந்திருக்க. வாழ்த்துக்கள் வேறு வேறு குறுங்கள். இப்ப நாங்கள் பேசும் பொழுது ஆமா, சில வேளையில நீங்க சமைக்கிறதே கம கம என்று மணக்கின்ற மற்ற வேறு அப்படி கொண்டு சொல்லி கெட்டி காரை சிறப்பான பதங்களை கொண்டு வந்து புதுசாக கொண்டு வந்து நாங்கள் சொன்னதையே சொல்லி கொண்டு வந்த விட நீங்கள் சொல்ல அதை சொல்லுவ. வேறு பார்க்க பரவசமாக இருப்பதை எப்படி ஏதாவது ஒன்று கூற முடியுமா? பார்க்க பார்க்க இல்லையா? பார்க்க பார்க்க சிரிப்பு வருது என்ற பாடு இருக்குது. அதே போல மயில் ஆடுவதை பார்க்க
6: பார்க்க சிரிப்பு வருது, சமைச்சு போடுறது.
0: ஆமா, அது மயில் ஆடும் அழகை பார்க்க பார்க்க ரம்மியமாக இருக்கின்ற கூறுவார்கள் இல்லையா? சூரியன் சுட்டரிப்பதை என்ன சொல்வார்கள்? ஐயா, அதுக்கு என்ன கூறுவார்கள்?
6: சுல்லுன்னு தான் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, இங்கெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. சுல்லுன்னு சுடுது,
0: சுல்லு சுல்லுன்னு சுடுகிறது.
6: இன்னொரு சுடுது.
0: அப்படி ஒரு வார்த்தை ஒரு சொல்லை மீண்டும் சொல்லி அந்த விடயத்தை அழுத்தி அந்த கருத்தை எங்களுக்கு புரிய வைப்பது சிறப்பு. இந்த வேளையில் உங்களுக்கான ஒரு பாடல் இருக்கின்றது அல்லவா, அந்த பாடல் நீங்கள் கேட்டு வந்தால் என்ன பாடல் கேட்பீர்கள்?
6: தலை கொடுத்தான் தம்பி படம் பா.
0: தலை கொடுத்தான் தம்பி. யாரும்மா அந்த தலை கொடுத்தவன் தெரியுமா?
6: தெரியாதுப்பா.
0: குமணன் என்ற ஒரு அரசன், குமணன் தலை கொடுத்தான். அமணன் குமணன் சகோதரர்கள். சரி, அதான் தம்பி தமையனுக்கா தலை கொடுத்து. சரி, கூறுங்க.
6: கடைகளில் வள்ளல்களும் அவங்க ஒருத்தங்களா?
0: ஆமா, குமணன். ஆம்.
6: சரிப்பா, தெரிஞ்சுட்டு. அந்த படத்துல வந்து துள்ளி துள்ளி அலைகள் எல்லாம் என்ன சொல்லுது, பல துண்ட துண்டா எழுந்து அது எங்கே செல்லுது. அந்த பாட்டு பா.
0: துள்ளி துள்ளி என்ற சொல்லும் துண்டு துண்டா என்ற ரெண்டு பதமும் ஒரே நேரத்தில் ஒரு ஒரு விடயத்தை அழுத்தி அழுத்தி கூறும். துள்ளி துள்ளி துள்ளி துள்ளி அலைகள் எல்லாம் அலைகள் எல்லாம் நல்ல பாடல். அப்படியாக எங்கள் தமிழிலே சொற்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். இந்த சிறப்பு எங்கள் பதத்தில் எங்கள் தமிழிலே தான் இருக்கின்றது. எங்கள் பதத்தில்
6: சில விஷயங்கள் வந்து அப்பா எனக்கு ஒரு சந்தேகம்ப்பா, அது இந்த கிளவியில தான் வருமா என்னன்னு தெரியலப்பா. ஏன்னா ஒரு பொருளை பிரிச்சு தான் போற்றி போட்டு

0: அந்த ஓசையில் சில
1: சரிப்பா.
0: சமயம் குரல் நடில் சேர்ந்தாலும் பொருள் ஒன்றுதான். நம்ம போற்றி போற்றி
1: சரிப்பா
0: இன்னும்
1: சரிப்பா.
0: ஒன்று இருக்கின்றது, நீங்கள் உங்கள் குழந்தை பெண் குழந்தையை எப்படி வளர்ப்பீர்கள்? பொத்தி பொத்தி வளர்க்குறது இல்லையா?
1: பொத்தி பொத்தி வளர்க்கணும்ப்பா. இப்ப எங்க அப்பா பொத்தி பொத்தி வளர்க்கறது.
0: ஆமா, இப்ப பொத்தி வர்றீங்களோ அது பிச்சுக்கிட்டு போயிரு. சரி, அது ஒரு இருக்க பொத்தி பொத்தி என்றதெல்லாம் மறக்கின்றது. பொத்தி பொத்தி நீங்கள்
1: உடனே பேத்தி சிரிக்கிறதாப்பா வந்தது. சிரிப்பான்னு தோணுச்சுப்பா, அதான் சொல்லணும்னு நினைச்சேன்.
0: சிரிப்பாளா?
1: அப்புறம் அப்படி இப்படி நீ நிறைய வந்துட்டு.
0: அப்படி கிளவி என்பது ஒரு சொல்லை மீண்டும் சொல்லுவது, ஆனால் இரண்டுக்கும் ஒரு ஒரு பொருள், ஒரு பொருளை இரண்டு தரம் கூறப்படுகிறது இல்லையாம்மா, அதுதான் கிளவி. வாழ்த்துக்கள், சிறப்பு. நீங்கள் பல புதிய கிளவியை கொண்டு வந்து சேர்த்து விட்டீர்கள். எல்லா கிளவிகளும் கொல்லண்டு சிரிக்கின்றார்கள். சிறு சிறி அடுத்து சிறு சிறி என்று சிரிக்கிறார்கள். சிறு சிறி என்று சிரிக்கின்றார்கள். சிறு சிறி என்று அந்த கூட்டத்தில் நான் சந்தோஷமான பெரிய நிகழ்ச்சியை கண்டுபிட்டால் சிறு சிறி என்று சிரித்தார்கள். சிறு சிறி என்று அப்படியே சிறு சிறி மாறி மாறி ஒரு ஒரு சொல்லை மீண்டும் சொல்வது என்று நாங்கள் சொல்லோடு பாடலே கலந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வாழ்த்துக்கள் ஷியமலா, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி நன்றி. இன்று நீங்கள் நன்றாக இந்த நிகழ்ச்சியை கவனித்து விட்டு சென்று விட்டீர்கள். வாழ்த்துக்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி.

தப்பு தப்பாய் சொல்லாமல் ஒரு சொல்லை மீண்டும் சொல்வதனால் அதிலே அந்த பொருள் வந்து மேலும் உறுதியாக்கப்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இலக்கண ரீதியாக எங்கள் தமிழிலே இருக்கின்ற அலங்கார சொற்களுக்குள் ஒரு விடயத்தை அலங்காரமாகவும் அதை சிறம்படவும் உறுதியாக நாங்கள் பெறுவதற்காக அந்த கருத்து ஆழமாக வர வேண்டும் என்று அழுத்தி கூறுவர். துள்ளி துள்ளி, கணீர் கணீர், டாங் டாங் என்றெல்லாம் கூறுவார்கள். படபட என்ற சொல்லி சிரித்து கொண்டே வந்து தேவா ஓடி வந்து வரும்பொழுதே படபடன்று இருக்கென்று வந்து கூறுகின்றார். வாழ்த்துக்கள், சிறப்பான சொற்கள் என்ற சொல்லோடு பாடல் எங்களோடு கலந்து கொண்டிருக்கின்றது. வாருங்கள் மேலும். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு

நீண்ட நேரமாக நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். பேச பேச எங்களுக்கு வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. பேச பேச சொல்ல சொல்ல எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கின்றது. சிரிக்க சிரிக்க மேலும் சிரிக்க வேண்டும் போல் தோன்றுகின்றது. அற்புதமாக எங்கள் தமிழிலே உள்ள சொற்களை நாங்கள் கண்டுபிடித்து கொண்டிருக்கோம். இந்த வேளையிலே தூங்க வைக்க வேண்டும். இவர்களெல்லாம் சும்மா பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள், இவர்கள் தூங்க வைப்போமா என்று எண்ணிக்கொண்டு அன்புடனே எங்களுடைய கிருஷ்ணன் ஒரு பாடலை தந்திருந்தார், உத்தம புத்திரன் என்ற திரைப்படுத்த பாடல் ஒன்று. நேரம் சரியாக 12:25 நண்பகல். எங்களுக்கு நல்ல வெளிச்சமாகவும் இருக்கின்றது, வெப்பமாகவும் இருக்கின்றது. அந்த வெப்பத்தை நாங்கள் பெரிதாக உணராத வண்ணம் மிகவும் சுகமாக இருக்கின்றது. வெளியே உலாவுகின்றார்கள் மக்கள். உங்களுக்கு நேரம் 9:50.

பத்தைந்து நிமிடம். அன்புடன் அருள் அவர்களே, நீங்கள் வாழ்த்து தந்தீர்கள், நீங்கள் வரலாம், வந்து எங்களோடு இணைந்து கொள்ளலாம், உங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்டு செல்லலாம், அழைக்கலாம் நீங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த பாடலை ஒரு தடவை கேட்போமா? எங்கள் கிருஷ்ணா, நீங்கள் தந்த பாடலை, ஆழப் பிறந்த என் கண்மணியே என்ற பாடல், எங்கே கேட்போம்.

ஒரு கோழ

இனிமையான அந்த பாடல் ஒரு தாய்மையின் உள்ளத்தை அப்படியே வெளிக்காட்டியது. ஆனாலும் அங்கே பண்பு எப்படி அந்த குழந்தை வர வேண்டும், எங்களுக்கு எது தேவை, இறுதி சரணத்திலே அவ்வளவும் அற்புதமாக இருந்தது. ஏழையாக பிறந்தாலும் நீ கோழியாக பிறக்கக்கூடாது என்றெல்லாம் அற்புதமான பண்பு இலக்கியம் அங்கே சுவையாக இருந்தது என்ற சொல்லோடு பாடலில் இனிமையான ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். அது ஒரு தாலாட்டுத்தான், ஆனால் தூங்க வைக்காமல் விழிப்புணர்வு அடையக்கூடிய வகையில் எதிர்காலத்தில் நீ இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அந்த பிஞ்சு வயதிலேயே அந்த உள்ளத்துக்கு செவி வாயிலாக புகுத்திவிடப்பட்டிருக்கின்றது அந்த பாடலின் கருத்துக்களாலே. அற்புதமான பாடல், சிறப்பான ஒரு பழைய பாடலாக இருந்தாலும் மிகவும் சிறப்பான பாடலை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். உங்கள் உத்தம புத்திரன் என்ற திரைப்படத்திலே அந்த பாடலை எங்களுடைய தலை சிறந்த இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் ஐயா அவர்களின் இசையிலே கேட்கக்கூடியதாக இருந்தது. அந்த பாடலை எழுதியவர் வேறு யாருமல்ல, கவிஞர்கள் திலகம் ஆனால் மருதகாசி ஐயா அவர்கள் தான் எழுதியிருக்கின்றார்கள். அன்றைய பின்னணி பாடகிகள் சிறந்தவர்களாக இருந்த ஆர் பால சரஸ்வதி அம்மா தேவியும் ஏ பி கோமலா போன்றவர்கள் அன்று பாடலில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். சிறப்பான அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். இனிமை சேர்க்கும் இந்த பாடலை கேட்கும் பொழுது எங்களை அறியாமல் அந்த உணர்வு இன்றும் வேண்டும், அந்த குழந்தை வளர்ந்து எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் அப்படியே அந்த பாடல் மூலம் சிறு வயதிலே புகுத்தி விடுவது, எங்கள் உள்ளங்களுக்குள்ளே நாங்கள் உணர்ந்து நாங்களும் அதன்படி நடக்க வேண்டும், எங்கள் பின்சந்ததியருக்கு வழிகாட்டியாமல் இருக்க வேண்டும் என்று கூறும் ஒரு நல்ல பாடல். இது மூன்றில் தமிழ் வானொலி ஒலித்து கொண்டிருப்பது சொல்லோடு பாடல். சொல்லோடு பாடலே மேலும் சொற்களை நாங்கள் எண்ணிக்கொண்டு போனால் தட்டி தட்டி என்று வருகின்றது, சேர சேர என்ற பதங்கள் வரும், கட்டி கட்டி என்று வரும், கொழு கொழு என்றெல்லாம் இருக்கின்றது பதங்கள், இன்னும் இருக்கின்றது, கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். புதிதாக நீங்கள் தெரிந்து கொண்டால் ஓடி வந்து கூறுங்கள் எங்களுக்கு.

இனிமையான தமிழ், தேன் தமிழ் என்றெல்லாம் கூறுகின்றோம், சின்ன சின்ன என்று கூட கூறுகின்றோம். இப்படி பல தடவைகள் நாங்கள் எங்களை அறியாமல் ஒரு சொல்லை மறுபடியும் அழுத்தி சொல்லுவதனால் அந்த சொல்லப்படுகின்ற விடயம் முழுமையாக சரியாக சிறப்பாக பலமாக எங்களுக்கு படுகின்றது. அன்பு உறவுகளே, கலகலவென்று சிரித்தார்கள் என்று கூட கூறுகின்றார்கள். இப்பொழுது அனுஷ்யா உடனே ஒரு பாடலை தருவார், அவர் அனுசரணையோடு தருவார் என்று நேற்று இன்று நாளை திரைப்படுத்த பாடல் ஒன்றை கேட்டிருந்தீர்கள் மகளே. அங்கே வருவது யாரோ என்று கேட்பது போன்ற ஒரு பாடல், மிகவும் ஒரு அற்புதமான ஊடல் பாடல், கேட்போமா?

0: சிறப்பான
1: பாடல். நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து மறைந்த எங்களுடைய டாக்டர் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலோடு இன்றும் எங்களோடு இணைந்து வாழும் இசைக்குயில் எஸ் ஜானகி அம்மாவும் பாடிய அந்த பாடல் மிகவும் சிறப்பு. இந்த பாடலை எழுதியவர் யாரென்றால் அவினாஷ் மணி என்பவர் எழுதியிருக்கின்றார் என்றும் மெல்லிசை மன்னரின் இசை என்றும் தெரிய வருகின்றது. இனிமையான இந்த பாடல் வரிகளை எல்லாம் கோர்ப்பதற்கு கவிஞர்கள் எவ்வளவு சிந்திக்கின்றார்களா இல்லை, அவர்களுக்கு ஊற்றெடுத்து வருகின்றது. ஊற்றெடுத்து வரும்போது வாழ்க்கை அனுபவங்கள், உண்மைகள், இலக்கிய இலக்கணங்கள் தெரிந்தவர்கள் என்றுதான் வேண்டும் என்றல்ல, இது ஒரு வரம், அதற்கென்று வர வேண்டும் கவிஞர்கள். ஆனால் அவர்களின் வார்த்தைகளை தொகுத்து கவிதையாக தரும் பொழுது அது பயனுள்ளவற்றே கவிதையாக இருக்க வேண்டும், பயனுள்ளவற்றே விடயங்களை எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கணும், வாழ்வுக்கு பொருத்தமானதை தரக்கூடியதாகவும், வாழ்விலே அப்படி பின்னி இருக்கின்ற வாழ்க்கையை பின்னி கொண்டு செல்ல வேண்டும் நடைமுறையோடு. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் சொல்லோடு பாடல்.

புதன்கிழமை தோறும் எங்கள் கதம்பத்திலே பொக்கிஷம் என்று ஒரு நிகழ்வு இருக்கும் அல்லவா, அந்த நிகழ்வுக்கான இசை ஒன்று நீங்கள் அடிக்கடி கேட்பீர்கள். அங்கே கிளவி சொல் வருவதை கவனித்தீர்களா? கண்டுபிடி கண்டுபிடி என்று வருகின்றது, கண்டுபிடி கண்டுபிடி என்று வருகின்றது. துள்ளி துள்ளி என்று அவர் கூறியது போன்று கணக்கண என்றும் தள தள என்றும் வர வர மூடி மூடி என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். இப்படி ஒரு வார்த்தையை மறுபடியும் அங்கே அழுத்தி கூறுகின்ற வார்த்தையைத்தான் நாங்கள் கிளவி என்று கூறுவது இலக்கணத்தில். அந்த வகையில் நீங்களும் வந்து உங்களுக்கு தெரிந்ததை கூறிக்கொண்டு செல்வீர்கள். இது இவற்றை சொன்னவற்றை விட மேலும் இருந்தால் வந்து நீங்கள் அழைக்கலாம், தாராளமாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். முன்னிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்தின் நேரம் இப்பொழுது நண்பகல் 12:42 நிமிடத்தை காட்டுகின்றது. படிப்படியாக நிமிடங்கள் குறைந்து கொண்டு செல்கின்றது, நேரங்கள் சுருங்கி கொண்டு வருகின்றது. ஆனால் அப்படி இருந்தும் 10:15 மணித்தியாலம் 23-27 நிமிடங்கள் என்றால் கிட்டத்தட்ட அரை மணி நேரம், அவ்வளவு நேரம் எங்களுடைய பகல் இருக்கின்றது. அந்த பகலிலே காற்று வீசுகின்றது, வெப்பம் இருக்கின்றது, குளிர் அணுக்கள் உலாவுகின்றன. ஆனால் அதை தாங்கக்கூடிய வகையில் தான் இருக்கின்றோம். ஆனால் இது படிப்படியாக 33 தொட செல்லும், இல்லை 29 என்று தொட இருக்கின்றது. ஆனாலும் 29 என்றதும் சாதாரணமான வெப்பம் இல்லை. அந்த வெப்பத்தை நாங்கள் உணரக்கூடிய வகையில் இன்று இருக்காது. ஏனென்றால் இந்த நாட்டின் அமைப்பில் ஏற்பட்டுள்ள இயற்கை சீதோஷ்ணம் அப்படி இருக்கின்றது. எப்போவாவது இருந்தால் கடும் குளிர் இருக்கும். ஆனால் இங்கே நாங்கள் அந்த வெப்பத்தை தாங்கிக் கொள்வதற்கு சென்றவிடம் எங்கும் குளிரூட்டிகள் இருக்கும். வீட்டை விட்டு புறப்பட்டால் வாகனத்தில் செல்லப்போகின்றோம், வாகனத்துக்குள்ளே குளிரூட்டி இருக்கும். வாகனத்தை விட்டு இறங்கி அங்காடிகளுக்கோ அல்லது அலுவலகங்களுக்கோ இல்லை பாடசாலைகளுக்கோ எங்கே சென்றாலும் கட்டிடங்களுக்குள்ளே குளிரூட்டி இருக்கும். அப்படி என்றால் பேருந்துகளுக்கும் குளிரூட்டி இருக்கும். தொடருந்துக்குள்ளும் குளிரூட்டி இருக்கும். அடுத்து உந்துருளிகளில் செல்பவர்களெல்லாம் அந்த நாங்கள் செல்லும் திசையை எதிர்த்து கொண்டு போகும்பொழுதும் காற்று எங்களுக்கு ஊதிக்கொண்டிருக்கும். நாங்கள் காற்றை கிழித்து கொண்டு தானே நடந்து போகின்றோம். எங்கு பார்த்தாலும் பவனத்தால் நிரப்பப்பட்டது தான் இந்த உலகம். காற்று இல்லாமல் இல்லை இந்த பூமி. பூமியில் வாழும் உயிர்கள் அத்தனை பேரும் அசையும் பொழுது அந்த அசைகின்ற இடம் காற்றுள்ள இடம், அது எங்களுக்கு தெரியாது. இலகுவாக கை அங்கு சென்றாலும் நின்ற இடத்திலிருந்து காற்று அங்காலே கை சென்றவுடன் அந்த இடைவெளியை நிரப்ப பக்கத்தில் உள்ள காற்று ஊதிவிடும் அல்ல, வந்து சேர்ந்து விடும் அல்ல. ஒரு கிணற்றுக்குள்ளே ஒரு வாளியை விட்டு நாங்கள் நீரை கோலுகின்றோம். அப்படியே கவிழ்ந்து ஒரு வாளி நீரை நிறைத்து கொண்டு நாங்கள் வெளியே வந்து அந்த கிணற்றில் ஒரு வாளி நீர் இருந்த இடம் இப்படி பள்ளமாக இருக்குமா, ஆழமாக தெரியுமா? இல்லை. அதை தூக்கியவுடன் அந்த வாளி இருந்த இடத்தை மற்ற அயலில் உள்ள நீர் வந்து நிரம்பிவிடும். ஒரே மட்டமாகத்தான் இருக்கும். அதே போன்றுதான் காற்றும். இதை நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்று நாங்கள் இன்று கிளவி சொற்கள் எப்படி எங்கள் தமிழிலே பறந்திருக்கின்றன, எங்கெங்கு உபயோகிக்கின்றோம் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பார்த்து கூறும் பல சொற்களை கண்டுபிடித்தோம். இந்த முறையிலே நெய்வேலி அரசடிக்குப்பம் யாமிருக்க பயவன் சரவணா அற்புதமான ஒரு பாடலை தந்திருக்கின்றான். அதை நான் துணிந்து கூறுவேன். அவ்வளவு இசை, பொருள், குரல், நடிப்பு அத்தனையும் சிறந்த பாடல் அந்த பாடல். நான் சின்ன வயதிலிருந்து எங்கிருந்தாலும் அதை நான் வானொலியில் கேட்கும் பொழுது ஒலியை கூட்டி வைத்துவிட்டு தூரத்திலிருந்தும் கேட்டு பார்ப்பேன், அருகில் இருந்து குறைத்து வைத்தும் கேட்டு பார்ப்பேன். மிகவும் சிறந்த பாடல். தூக்கத்துக்கு போகும் நேரத்தில் கூட அந்த பாடலை கேட்டால் தூக்கம் கலையாது, பாட்டு முடிவில் எங்களை அறியாமல் தூங்கிவிடும். அப்படியான ஒரு பாடல் கொஞ்சம் சலங்கை திரைப்படத்திலிருந்து கேட்டிருந்தீர்கள். அந்த பாடல் எங்கள் இசை குயில் ஜானகி அம்மா அவர்களுக்கு ஈடு இணையாக காரைக்குறிச்சி அருணாசலம் என்ற நாதசுர வித்வானம் இணைந்து ஏனையவர்களும் இணைந்து தந்த ஒரு பாடல் சிங்கார வேலனே தேவா. அந்த பாடலை கேட்போமா? சரவணா ஆயத்தமா உறவுகளே, இதோ அந்த பாடல்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்துக்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்ல முதல் கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு சாந்தா, பாடு. என் தயக்கம்
2: ஞானம் வந்தாச்சு.

சிறப்பான அந்த பாடல். அந்த பாடலை கேட்டவுடன் பெழு பெழுன்று பெழுத்து கட்டினார்கள். என்ன இசையப்பா இது, ஆனந்தம் ஆனந்தம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்றெல்லாம் மீண்டும் மீண்டும் குறை சொல்லுகின்றதெல்லாம் பெழு பெழுன்று விளாசி தள்ளிவிட்டார். அற்புதமான ஒரு பாடல். இவற்றையெல்லாம் கேட்கும் பொழுதுதான் அந்த சிறப்பை நாங்கள் உறுதிப்படுத்தி மேலும் பெருமைப்படுத்தி சிறப்பு என்று கூறுவதற்காக ஒரு வார்த்தையை, ஒரு சொல்லை மறுபடியும் கூறுகின்றோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி அல்லவா? மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கழகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சொல்லோடு பாடல்.

0: இனிமையான இந்த பாடல் சொல்லோடு பாடல் என்பதை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை தோறும் இன்றைய சொல்லோடு பாடலே நாங்கள் கண்டுபிடிக்கும் பதங்கள் பல. அந்த பதங்கள் கிளவி என்ற இலக்கணத்துக்குள்ளே அமைந்து வருகின்றது. ஒரு ஒரு விடயத்தை அழுத்தி கூறுவதால், திருப்பி கூறுவதால், ஒரு பதத்தை திருப்பி திருப்பி கூறுவதால் கூற வந்த அந்த விடயத்தை மேலும் பலப்படுத்துவதாக அமையும். அந்த வகையிலே கூடி கூடி, கொட்டி கொட்டி, பெற பெற, மொழி மொழி என்று முழிக்கின்றார்கள், விழி விழி என்று விழிக்கின்றார்கள் கேள்வி கேட்டால் என்றெல்லாம் கூறுவோம். இப்படியான பதங்களை நாங்கள் கண்டு கொண்டிருக்கும் வேளையில் நீங்கள் மேலும் வந்து கூறலாம். நேரம் நாங்கள் ஒரு மணியை எட்டி பிடிப்பதற்கு இன்னும் 5 நிமிடங்கள் இல்லை, 4 நிமிடங்கள் இருக்கின்றது. அதே போன்று உங்களுக்கும் 10:30 பிடிப்பதற்கு இன்னும் 4 நிமிடங்கள் இருக்கின்றன போல் தெரிகின்றது. இது முறையில் தமிழ் வானொலி. நாட்டுக்கு நாடு, வேளைக்கு வேளை, நேரத்துக்கு நேரம் என்றெல்லாம் வருகின்றது. நாங்கள் பேச்சு வழக்கிலே எங்களை அறியாமல் கூறிக்கொண்டு இருக்கின்றோம். நேரங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றது, காலங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றது, மாறாதது ஒன்றது மாற்றம் தானே. அன்பு உறவுகளே, இப்பொழுது ஒரு பழைய ஒரு திரைப்படத்து பாடலை கேட்க இருக்கணும். அவர் கூறியிருந்தார், எங்களுடைய ஓம் நமசிவாய தேவா அவர்கள் எடுத்த உடனே படபடன்று இருக்குது ஐயா ஓடி வந்து அந்த பதத்தை கண்டுபிடித்து எத்தனை விதங்களை குறிப்பிட்டு கிளவி என்றவுடன் முதியவர்களையும் இங்கே கொண்டு வந்து விட்டார். அன்னையர்களை எல்லாம் அவர்கள் கூறுவது அத்தனையும் உண்மை, ஏனென்றால் அனுபவத்தால் கண்ட விடயம் என்று கூறிவிட்டு அதற்குரிய ஒரு பாடலையும் தெரிவு செய்து வந்து கேட்டிருந்தார். வாழ்த்துக்கள் தேவா உங்களுக்கு. 1959 திரைக்கு வந்த பாஞ்சாலி என்ற திரைப்படம், அதை கூவண்ணா சாவண்ணா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு பாடலை எழுதி கொடுக்க திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் இசை கோர்த்து விட, பிரபல பின்னணி பாடகர் முதல் முதலில் திரைப்பட உலகின் நாயகர்களுக்கு பின்னணி குரல் கொடுத்த திருச்சி லோகநாதன் ஐயா அவர்களும் நகைச்சுவையோடு நல்ல கருத்தோடு இனிமையாக பாடக்கூடிய எஸ் சி கிருஷ்ணன் ஐயா அவர்களும் இணைந்து பாடுகிறார்களாம் என்று வியக்கம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் வேளையிலே அந்த பாடல் நம்ம நாட்டு வைத்தியத்தை நம்பு என்ற வரியோடு வரும் பாடலாக தேவா உங்கள் பாடலையும் கேட்போம். இதோ அந்த பாடல்.
1: நம்ம நாட்டு வைத்தியத்தை நேதா எண்ணாதே, நன்மையெல்லாம் புரிஞ்சுக்காமே அலட்சியம் பண்ணாதே. நம்ம நாட்டு வைத்தியத்தை நேதா எண்ணாதே, நன்மையெல்லாம் புரிஞ்சுக்காமே அலட்சியம் பண்ணாதே. சும்மா கிடக்கும் காட்டு வேறும் மூலிகையும் கொண்டு, சும்மா கிடக்கும் காட்டு வேறும் மூலிகையும் கொண்டு, சுற்று மிளகு திப்பிலி காயம் சீனாக்கற்கண்டு, சுற்று மிளகு திப்பிலி காயம் சீனாக்கற்கண்டு, சேர்த்து செம்மையா பக்குவம் செய்தலேகியம் இதை உண்டு, செம்மையாக பக்குவம் செய்தலேகியம் இதை உண்டு. பலசீக்கையும் குணமாக்கலாம் இது அனுபவம் எனக்கு உண்டு, பலசீக்கையும் குணமாக்கலாம் இது அனுபவம் எனக்கு உண்டு. நம்ம நாட்டு வைத்தியத்தே நேதா எண்ணாதே, நன்மையெல்லாம் புரிஞ்சுக்காமே அலட்சியம் பண்ணாதே.

0: எழிசாயனாதே சங்கதி எல்லாம் தெரிஞ்சிக்காம அலட்சியம் பண்ணாதே. இங்கிலீஷ் வைத்தியத்தை எழிசாயனாதே சங்கதி எல்லாம் தெரிஞ்சிக்காம அலட்சியம் பண்ணாதே. அங்கத்தை பிறந்து நோயை களைந்து அப்புறப்படுத்தி போடுறார். அரைநொடி குல உறுப்பை திருத்தி தையல் போட்டு மூடுறார். அங்கத்தை பிறந்து நோயை களைந்து அப்புறப்படுத்தி போடுறார். அரைநொடி குல உறுப்பை திருத்தி தையல் போட்டு மூடுறார். விஞ்ஞான கலை இது விஞ்ஞான கலை வளர்ச்சியினால் விளைந்ததென கொண்டாடுறார். விஞ்ஞான கலை வளர்ச்சியினால் விளைந்ததென கொண்டாடுறார். வித்தையிலே எங்கள் யஜமாம் புத்திசாலியாம். அந்த வித்தையிலே எங்கள் யஜமாம் புத்திசாலியாம். அதனால் இங்கிலீஷு வைத்தியத்தை எளிதாயினாதே சங்கதி எல்லாம் தெரிஞ்சிக்காம அலட்சியம் பண்ணாதே.
1: வீரம் பூரம் செந்து வீரம் பூரம் செந்து இதனால் இளையும் பலங்கார் அபாரோ. இதனால் இளையும் பலங்கார் அபாரோ. இந்த வித்தையிலே எங்க யசமா. இந்த வித்தையிலே எங்க யசமா. பழைய சித்தர்களை போல வந்த அவதாரம். பழைய சித்தர்களை போல வந்த அவதாரம்.
0: எந்த நாட்டு வைத்தியமும் முறையே ஆறாரே. எதையும் தெரிஞ்சுக்காம முடிவு பண்ண கூடாதே. எந்த நாட்டு வைத்தியமும் முறையே ஆறாரே. எதையும் தெரிஞ்சுக்காம முடிவு பண்ண கூடாதே.
2: A safer Ontario.
3: அற்புதமான வரிகளை அழகாக தொகுத்து தந்திருக்கின்றார் அந்த பாடலே. உண்மையிலே அன்று வாழ்ந்தவர்கள் தேக ஆரோக்கியத்தோடு தைரியசாலிகளாக ஆரோக்கியத்தில் சிறந்து விளங்கினார்கள். அவர்களை இந்த தீய கொடிய நோய்களெல்லாம் தீராத நோய்கள் என்று எங்களால் மாறாத நோய்கள் இதை காக்க முடியாத என்ற நோய்களெல்லாம் அன்று இல்லை என்றுதான் கூற வேண்டும். அதற்கு காரணம் இயற்கை மூலிகைகள். அந்த மருந்துக்கள் அனுபவ ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை மருந்துகள். அதன் பின்பு அந்த பாடலே வருவது போன்று நான் ஆரம்பத்திலே இந்த கருத்தை கூறியிருந்தேன். ஆங்கிலேய வைத்தியம் என்றும் பின்னால் வந்த வைத்தியம் அது வந்து ஆய்வுகளை கொண்டு அந்த மூலிகைகளுக்கு ஏற்ப வேறு ஆய்வுகளின் மூலம் சேர்க்கப்பட்ட ரசாயனங்களை கொண்டு வேதிப்பொருட்களை கொண்டு ஆயத்தப்படுத்தப்பட்டு விரைவாக கண்டுபிடித்தோடு விரைவாக குணப்படுத்தக்கூடிய வகையிலும் வந்திருக்கின்றதை இல்லை என்று கூறவில்லை. ஆனாலும் உண்மையான அனுபவத்தை கொண்டது வந்து அன்றைய நாட்டு வைத்தியம்தான். அது எங்கள் நாட்டிலே தான் இந்த நாட்டு வைத்தியம் இங்கேயும் இருக்கின்றது. இங்கும் இருக்கு. நான் சிங்கப்பூரில் வாழ்ந்த காலத்தில் ஒரு தடவை ஒரு விபத்தில் ஏகப்பட்ட வேளையிலே அந்த விபத்திலிருந்து எனக்கு ஏற்பட்ட ஒரு அதை குணப்படுத்துவதற்கு ஆங்கில வைத்தியத்தை விட சீன நாட்டு முறைப்படி அங்கு மக்கள் வாழ்கின்ற அவர்களுடைய நாட்டுக்குள்ளே புகுந்து அவர்களுடைய வைத்தியத்தை நான் பெற்று குணமடைந்திருக்கின்றது என்னுடைய அனுபவம். என்னுடைய தந்தையார் கூட கை வைத்தியம் செய்வதில் வல்லவர். அவர் அதை நம்புபவர். எனக்கு வயது வந்து நாகரிகம் வந்து நான் என்னுடைய போக்கிலே போகிற வேளையிலே தான் அந்த வைத்தியசாலையை நாடியிருப்பேன். அதற்கு முன்பு நான் உண்மையில் சிறுகாயம் வந்தாலும் அவருடைய கை வைத்தியத்திலே தான் மாற வைத்தது. அது நாகரிகமாக இருக்கும் என்ற அந்த ஒட்டுறது போன்றது எல்லாம் பின்பு தான் வந்தது. ஆனால் ஆங்கிலேய வைத்தியம் பிழை என்று கூறவில்லை, அது வந்து போலி என்றும் கூறவில்லை. ஆய்வுகளிலே கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அது அனுபவத்தாலே கிடைத்தது தான் மூலிகை தங்களுடைய இயற்கை வைத்தியம். அது யாரிடம் இருக்கின்றது? வைத்தியர்களிடம்தான் நாட வேண்டும் என்றவல்ல. எங்கள் வீட்டுக்கு வீடு ஒரு முதிய வயோதி பெற இருந்தால் அவர் தருவர். அதைத்தான் நரம்பு வைத்தியர்கள் வீட்டிலே இருக்கின்றார்கள் என்று கிழவி என்ற பதத்துக்கு தேவா கூறியிருந்தார். முற்றிலும் உண்மை. இன்னும் ஒரு பழமொழி ஒன்று, ஆயிரம் வேரை கொண்டவன் அரை வைத்தியம். நாங்கள் சொல்லுவோம் ஆயிரம் பேரை கொண்டவன் அரை வைத்தியன் எப்பா என்று கூறுவோம். அது அரை ஆயிரம் பேரை கொலை செய்தவர்கள் அல்ல, கொண்டவர்கள் அல்ல, ஆயிரம் வேர்களை கொண்டவர். ஆயிரம் வேர் மூலிகைகளை கொண்டவர் அரை வைத்தியன்தான். முழு வைத்தியம் அவருக்கு இன்னும் அவ்வளவோ இருக்கின்றது என்பதை கூறுகின்றார். அதை இன்னும் மேலும் உறுதிப்படுத்த அவை கூறினார். கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு. அதேபோன்று ஆயிரம் வேர்களை கொண்ட ஒருவர் தான் அரை வைத்தியராக அன்று இருந்திருக்கின்றார். முழு வைத்தியராக வருவதென்றால் இன்னும் எத்தனை ஆயிரம் வேர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இந்த பிரபஞ்சத்திலே படைக்கப்பட்ட அத்தனையும் ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாக இருப்பதற்காகத்தான். மக்களை காக்க வேண்டும், வருகின்ற நோய்களை போக்க வேண்டும் என்பதற்காக இயற்கையாக கொடுக்கப்பட்ட வரம் இறைவனால் இந்த இயற்கை வளங்கள். அந்த இயற்கையில் இருக்கின்ற மூலிகள் என்று எங்கெங்கு அழிந்து விட்டன. பெயர்களே தெரியாத அளவுக்கு, நாமம் தெரியாத அளவுக்கு மறைந்து விட்டன. அவற்றை வைத்துத்தான் அன்று வைத்தியம் பார்த்தார்கள். இப்பொழுது வருகின்ற இந்த ஊடுருவி கதிர்களால் எல்லாம் பல வைத்தியத்தை கண்டுபிடிக்கிறார்கள். முன்பு அப்படி இல்லை, இந்த மூன்று நாடியை வைத்தே அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். எங்கள் வைத்தியர்கள் நாடி வைத்தியம் அன்று இருந்தது, இன்றும் இருக்கின்றது அந்த வைத்தியம். இன்றும் எத்தனையோ பேர் இந்த ஆங்கிலேய வைத்தியத்தால் குணமடையாததை நாடி செல்கின்றார்கள். இயற்கை வைத்தியத்தை, கை வைத்தியத்தை, பாட்டி வைத்தியத்தை எடுத்தவுடன் வீட்டிலே உடனே மாத்திரைகள், வில்லைகள், ஊசிகள் என்று போகாமல் கசாயங்கள் போன்றவற்றை. இந்த கொரோனா காலத்தில் கூட எங்களை காத்தது இந்த மருந்து வைத்திய ஆங்கிலேய மருந்தை விட எங்களுடைய கை மருந்துகள். கண்கண்ட உண்மை, நம்ம நாட்டு வைத்தியத்தை மறந்து விடாதே என்று இன்றைக்கு 70 வருடங்களுக்கு மேல் வந்த பாடலாக, எத்தனை ஆண்டாக காலமாக அந்த உண்மையை எடுத்துரைக்கும் பாடலாக தேடி தெரிஞ்சு தந்த தேவா உங்களுக்கு நன்றி. உண்மை உண்மை, நீங்கள் சொன்னது உண்மை உண்மை. பாருங்கள், உண்மை என்றதை இன்னுமொரு தடவை உண்மை என்று கூறும்பொழுது அது மேலும் அதை நான் அழுத்தி கூறுவதால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தோன்றுகின்றது அல்லவா? உண்மை உண்மை. இப்படியாக பதங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுகின்றதை கண்டுபிடித்து கொண்டிருக்கும் சொல்லோடு பாடல் நிகழ்வுகளே நல்லதொரு பாடலை கேட்டு பகிர்ந்தோம். நன்றியை கூறிக்கொண்டு இது முன்றைய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி ஒரு மணியை கடந்து 5 நிமிடத்தையும் கண்டுவிட்டோம் என்று உறவுகளே, நாங்கள் நீங்களும் 10:30 கடந்து 35 என்ற 5 நிமிடத்தை கூட்டி கண்டுகொண்டீர்கள். உலக நாடு முழுவதும் நேரங்கள் நில்லாமல் ஓடிக்கொன்றதும் சென்றது திரும்பாமல் இருக்கின்றதும் நேரமும் காலமும் ஒன்றுதானே. காலம் சென்றால் திரும்பி வருமா? அந்த காலம் கிடைக்கவே கிடைக்காது. நேரம் நிமிடம் நாளி நகர்ந்தால் திரும்ப வருமா? கிடைக்காது. அன்பு உறவுகளே,

இனிமையான இந்த பாடல் எவ்வளவு தூரம் ஒரு மனிதருக்கு தாகம் வேகம் விரகம் ஏற்படுவது எந்த விதத்திலும் உண்டு. அது ஆவலினால் மட்டுமல்ல, தேவையினால் கூட, உபயோகத்தினால் கூட, எந்த இடத்திலும் இது இருக்கத்தான் செய்கின்றது. தேவை, தாக்கம், தாகம், ஏக்கம், விரகம் என்றெல்லாம் உண்டு அன்பு உறவுகளே. இது முன்னியல் தமிழ் வானொலி சொல்லோடு பாடல் நிகழ்வு. செவ்வாய் தோறும் கதம்பத்தை அலங்கரிக்கும் நிகழ்வாக நீங்களும் நாங்களும் இணைந்து இதை செம்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இதை உலகளாவை இருக்கும் உறவுகள் விமர்சனம் செய்திருக்கின்றார்கள். இது ஒரு தலை சிறந்த நிகழ்வு. ஏனைய வானொலிகள் போன்று விளம்பரமோ வீண்பொழுதோ போக்காமல் நிகழ்ச்சியையே தந்து கொண்டிருக்கும் ஒரு தராதரமான வானொலி. அதிலும் இன்றைய நிகழ்வை கேட்க ஆவலாக இருக்கின்றது. உண்மை சம்பவம், நாங்கள் இது உண்மை சம்பவம் ஏனென்றால் நாங்கள் நாளாந்தம் பேசுகின்ற பேச்சு வழக்கிலே இந்த சொற்களையெல்லாம் உபயோகிக்கின்றோம். ஆனால் ஏன் உபயோகிக்கின்றோம், எப்படி உபயோகிக்கின்றோம் என்பதை தெரியாமல் உபயோகித்தாலும் நாங்கள் கூறுவதை சரியாக அது அமல்படுத்தப்பட வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலும், உண்மையை வெளியே தர வேண்டும் என்ற எண்ணத்திலும், பாராட்ட வேண்டும் என்பதற்கென்றெல்லாம் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது இதை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி சிறப்பானது. எங்களை நாங்கள் உணர்வதோடு அல்லாமல் எங்கள் தமிழை நாங்கள் பெருமையோடு உணரக்கூடிய வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்க ஒவ்வொரு நிகழ்வும் என்று இங்கே தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த வழியிலே தான் அன்புடன் எங்கள் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் வந்து ஒரு பாடலை தந்துவிட்டு சென்றார் அல்லவா. அவருக்கு விருப்பமான பாடலை பேசிவிட்டு மகிழ்ந்துவிட்டு கருத்துக்களையும் தந்துவிட்டு சென்ற பாடல் பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. அதை எப்படி ஒலிக்கின்றது? இப்படி ஒலிக்கின்றது.

மலைபாண்டியா திரைப்படத்து பாடலும் வாழ்க்கையில் நியதியாக உள்ள கருத்துக்களை தெரிவிக்கின்றது. சொல்ல முடியாததை எப்படி சொல்லுவது, சொன்னாலும் திருந்த மாட்டாது என்பது போன்று சொல்ல சொல்ல செய்கின்றார்களே, சொல்ல சொல்ல செய்கின்றார்களே என்ற வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் காணக்கூடியதாக அந்த பாடலை மீது மூன்று தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சொல்லோடு பாடல்.

இனிமே சேர்க்கும் இந்த பாடல்களை நாங்கள் ஒவ்வொரு பாடல்களாக வந்து கேட்கும் வேளையிலே அன்பு உறவுகள் வந்து தங்களுக்கு தெரிந்த வகையில் இந்த பதங்களை கண்டுபிடித்து சொன்னார்கள். எங்கள் பதங்கள் ஒரு வார்த்தை ஒரு இரண்டு எழுத்துக்களோடு மட்டுமில்லை, மூன்று நான்கு எழுத்துக்களும் அமைந்திருக்கின்றன. அப்படியான வார்த்தைகள் இரண்டு எழுத்துக்களை ஒரு எழுத்துக்களை பார்க்க போனால் வா என்ற ஒரு எழுத்து, இங்கே வா என்று கூறுவதை வா வா என்று கூறுகின்றோம். இரண்டு தடவை போ என்பதை கூட போ போ என்று கூறுகின்றோம். அதே போன்று மூன்று எழுத்து நான்கு எழுத்துக்கள் என்று வரும்பொழுது நான்கு எழுத்துக்களை நினைந்து நினைந்து நினைந்து நினைந்து என்பது, நினைந்து என்பது ஒரு கருத்து, நினைந்து நினைந்து இரண்டு தடவை கூறுகின்றார்கள். அதே போன்று அழுது அழுது கண்ணீர் எல்லாம் வற்றி போய்விட்டது, அழுது அழுது தின்று தின்று கொளுத்து விட்டார்கள் என்று கூறுவார்கள். இப்படியான வார்த்தைகள் எல்லாம் எங்கள் பதங்களிலே தான் எங்கள் மொழியிலே கண்டுகொண்டு இருக்கின்றார்கள். அது இலக்கணத்தோடு தான் வருகின்றது, இலக்கணம் இல்லாமலும் வருகின்றது. செஞ்சு செஞ்சு பார்த்து அது சரிவரவில்லை. செஞ்சு என்பது எங்கள் இலக்கணத்தில் இல்லை, ஆனால் செய்து செய்து என்பதைத்தான் செஞ்சு செஞ்சு என்று பார்க்கின்றது. அடுத்து வரும் ஒரு இனிமையான பாடல் எங்கள் அன்பு மகள் ஷியாமலா வந்து புதிய வார்த்தைகளை தந்து நாங்கள் பேசியதோடு கேட்டிருந்து தானும் பல சொற்களை தந்துவிட்டு சென்ற வேளையிலே அவரும் துள்ளி துள்ளி என்ற பதத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். மிகவும் பழைய திரைப்படத்து பாடல், 1959 ஆண்டு தலை கொடுத்தான் தம்பி என்ற ஒரு திரைப்படம், மிகவும் சிறந்த திரைப்படம். அந்த திரைப்படத்திலே பிரபல பின்னணி பாடகர் ஏ.எம். ராஜா ஐயா அவர்களோடு பி. சுசீலா அம்மாவும் இணைந்து பாடியதாக எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த பாடலை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமுபா ஐயா அவர்கள் தந்திருந்தால் இரட்டையர்களுடைய இசையோடு எப்படி இருக்கும்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்றால் அங்கே கருத்துக்கு பஞ்சமில்லை, அதுவும் சமூக ஊடறுத்து செல்லும், சமூகத்தை ஊடறுத்து செல்லும் கருத்துக்கள் என்றால் மிகையாகாது. இங்கே அந்த பாடல் எப்படி இருக்கும் ஒரு தடவை கேட்டுத்தான் பார்ப்போமே. ஷியாமலா உங்களுடைய இந்த பாடலை தருகின்றேன். இன்றைய நிகழ்வின் இறுதியிலே நான் முடிவதற்கு முன்பு நீங்கள் ஒரு தடவை அழைத்து இன்றைய நிகழ்ச்சியை பற்றி சிறு ஒரு முடிவுரை தந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு தரம் செய்ய வேண்டும். ரேவதி அவர்கள் தருவார்கள், சிறப்பாக இருக்கும். ஒரு தடவை கிருஷ்ணன் கொடுத்திருந்தார், அதற்கு முன்னாடி அம்மா வந்திருந்தால் மகள் வந்திருந்தால் நீங்கள் இணைந்து கொண்டு இருக்கும் எல்லோரும் முடிவுரை சொல்வீர்கள். இங்கே இன்று ஷியாமலா நீங்கள் வந்து இன்றைய நிகழ்ச்சியை பற்றி ஒரு தொகுத்து வழங்க வேண்டும், வர வேண்டும். அதற்கிடையில் நீங்கள் தந்த அந்த பாடல் தலை கொடுத்தான் தம்பி என்ற திரைப்படத்திலிருந்து கேட்போமா? துள்ளி துள்ளி என்று பாடுகின்றது.

துள்ளி துள்ளி அலைகள் எல்லாம் என்ன சொல்லுது என்ற பாடலை பல தடவை கேட்டிருந்தாலும் நீண்ட நாள் கேட்கவில்லை. என்று கேட்க வைத்த ஷியாமலா உங்களுக்கு நன்றி. அங்கே துள்ளி துள்ளி என்று வந்திருக்கின்றது. இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. எங்கள் நிகழ்ச்சியிலே நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே எத்தனை பாடல்கள் எங்களை அறியாமல் வந்து சென்றிருக்கின்றன. இப்படியான வரிகளை தாங்கி அவற்றையெல்லாம் நாங்கள் மனதிலே கொள்ளவில்லை. இன்று அதை கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது எங்களுக்கு. காரணம், இந்த நிகழ்ச்சியை இப்படி கொண்டு வருவோம் என்று எடுத்து ஒரு ஆய்வு, சிறிய ஆய்வு வந்தவுடன் அந்த பாடலை எங்களுக்கு

வருகின்றது. அழுது அழுது, தின்று தின்று என்று வந்தவர்கள் கண்டு கண்டு, தள்ளி தள்ளி, சொல்லி சொல்லி, நல்ல நல்ல, எண்ணி எண்ணி என்றெல்லாம் இத்தனை பதங்கள் இருக்கின்றன. மன்னிக்க வேண்டும். இத்தனை எங்களுடைய 247 எழுத்துக்களை கொண்ட தமிழ் மொழிக்குள் உண்டா என்பதை என்றால் உண்டு. அந்த வகையில் எனக்கும் ஒரு பாடல் கிடைக்கின்றது. அந்த பாடலையும் ஒரு கிளவி மொழியிலே ஆரம்பிக்கும் பாடலாக தெரிவு செய்து கேட்போமா அந்த பாடலை? அந்த பாடல் செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து தருகின்றது.

0: சொல்லி சொல்லி வந்ததில்லை இந்த பிள்ளையின் செந்தமிழ் பிள்வா.
1: என்ன என்ன யாருமா இந்த முடியல அப்படி விட்டது சொல்லுமா சொல்லு.

சொல்லி சொல்லி என்று ஆரம்பித்த பாடல், சொல்ல சொல்ல என்ற கிளவியோடு முடிந்த ஒரு இனிமையான பாடல். நாங்கள் எங்கள் தமிழில் இருக்கின்ற சிறப்புகளை நாங்கள் உணராமல், அது தவறில்லை, உணராமல் உணர்வோடு பேசுகிறோம். அந்த உணர்வுகளை தருவதற்கு அழுத்தம் திருத்தமாக அதை உறுதிப்படுத்துவதற்காக, அதை மேன்மைப்படுத்துவதற்காக, மிகைப்படுத்துவதற்காக, அதனுடைய வேகத்தை கூறுவதற்காக எல்லாம் நாங்கள் கூறும் பொழுது, மேய மேய பாய பாய சாய சாய வர வர தர தர, இப்படியெல்லாம் ஓசைப்படக்கூடியதாக கருத்து பரிமாற்றத்தை நாங்கள் இந்த ஒரு சொல்லை மீண்டும் அழுத்தி அங்கே உடனே சொல்லுவதால் ஏற்படுகின்றது என்பதை புரிந்து கொள்கின்றோம். இங்கே பாருங்கள், சொல்லி சொல்லி என்று ஆரம்பித்த பாடல் சொல்ல சொல்ல என்று முடிகின்றது. ஏழையாக இருந்தாலும் கோழையாக இருக்கக்கூடாது என்று ஒரு பாடலை கேட்டோம் ஆரம்பத்திலே, கிருஷ்ணாதந்த பாடல். அதே போன்று மக்களுக்கு பண்பாடுகள் பல உண்டு, செயல்பாடுகள் பல உண்டு, அதிலே மன தைரியம் இருக்க வேண்டும். இனிமையான இந்த வேளையிலே தான் மகளே ஷியாமலா, உங்களால் முடிந்தால் நீங்கள் வந்து இன்றைய முடிவுரையை தரலாம். நான் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பு உங்களுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகின்றது. வாருங்கள் காற்றலைக்கு. இது மூன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம்.

0: வந்து விட்டாள் மகள் சியாமலா. வணக்கம் சியாமலா, வாருங்கள்.
1: வணக்கம் பா.
0: வணக்கம். எப்படி நல்லமா இருக்கின்றீர்களா? நிகழ்ச்சியை கேட்டீர்களா? எப்படி இருந்தது நிகழ்ச்சி?
1: அருமையா இருந்தது பா நிகழ்ச்சி. இன்னைக்கு
0: தெரியாத விடயங்கள் தெரிந்து கொண்டோமா?
1: ஆமாப்பா, தமிழ் வார்த்தைகளுக்கு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இது கூட நிறைய தெரிஞ்சுக்கிட்டப்பா.
0: இதுக்கு இல்லையா இன்னும் அவ்வளவு இருக்கின்றது. இது ஒரு பொக்கிஷமாக இருக்கின்றது இல்லையா? நாங்கள் சொல்ல சொல்ல வந்து கொண்டே இந்த சொல்ல சொல்ல வந்து கொண்டு எங்களை அறியாமல் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கும். எங்கள் இன்றைய நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய தொகுப்புரையை ஒரு தடவை கேட்போம். கொண்டு பாருங்கள், எப்படி தொகுப்புரை தரப்போகின்றீர்கள்?
1: 7/7/2026 செவ்வாய்க்கிழமை இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. ஒவ்வொரு நேரம் வந்தாங்க. முதல்ல கிருஷ்ணா வந்தாங்க, அடுத்தது அமிஷா கிருஷ்ணன், பிறகு சரவணன், யாமிருக்க சரவணன், பயமின் சரவணன் தான் அப்போ வந்தாங்க. ரெண்டாவது எனக்கு சரியாக அடுத்தடுத்து சரியாக வரலன்னு நினைக்கிறேன், ஆனால் வந்தவங்க பேரை கரெக்டாக சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன்.
0: ஆர்தேவா, மகாலிங்கம், நீங்கள்.
1: ஆமாப்பா, மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கையா வந்தார். தேவா நாச்சியர் கோயிலேருந்து தேவா வந்தாங்க. எல்லா பாட்டு அவங்க ஒவ்வொருத்தவங்களுமே கேட்ட பாட்டு எல்லாமே நல்ல ரொம்ப நல்ல பாடல்களாக இருந்துச்சுப்பா. அதே போல் நீங்கள் தொகுத்து வழங்கின ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பாட்டுக்கு சொல்லும் போதும் ஒவ்வொரு புது வார்த்தைகளை, ஒரு வார்த்தை இல்லை நிறைய நிறையவே வார்த்தைகள் சொன்னீங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சி இது சிறப்பாக இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம்ப்பா. பாடல்களும் சிறப்பான பாடல்கள் தான், அதுக்கான நீங்கள் கொடுத்த தொகுப்பறையும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுப்பா.
0: நன்றி மகளே. சிறப்பு முழுமையாக உள்வாங்கி அந்த விடயத்தை கொண்டு வந்து தந்தீர்கள். சிறப்பு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வந்து இணைந்தவர்களுக்கும் வாழ்த்து கூறி. நன்றி மகளே, சிறப்பாக இருந்தது. நன்றி அம்மா, நன்றி நன்றி. வளமையாக ஷியாமலா, நாகப்பன் போன்றோர் நிகழ்ச்சி முடியும் வரை இருந்து எனக்கு ஆதரவு கொடுத்து, அதாவது வந்து ஊக்கமளித்தது போலும் பதில் எழுதி கொண்டிருப்பார்கள். ஒன்றை பற்றி விமர்சனத்தை தந்து கொண்டிருப்பார்கள். வெளியுலக அன்பு உறவுகளும் வானிலைக்கு வர முடியாதவர்கள் கூட எனக்கு எழுத்து மூலம் பல கருத்துக்களை தந்து என்னை ஊக்குவிப்பார்கள். நான் இதை நன்றாக தொகுத்து வழங்குவதற்கு அவர்களுடைய ஆதரவும் எனக்கு இருந்தது. உங்களுடைய பேராதரவு எனக்கு வந்து இணைந்து பேசி மகிழ்ந்து என்னோடு இணைந்து பேசி கருத்துக்களை பரிமாறி செல்கிறீர்கள். அது மட்டுமில்லாமல் ஆழமான கருத்துள்ள நல்ல பாடல்களையும் கேட்டு செல்லும் வேளையில் அது ஒளிபரப்பும் போது எங்களை அறியாமல் ஆனந்தம் பொங்குகிறது. சிறப்பான நிகழ்ச்சி. மீண்டும் மீண்டும் பாருங்கள், வந்துவிட்டது இதில் எங்களை மீண்டும் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும்போது தொகுப்புரை தந்த முடிவுரை தந்த சியாமலாவுக்கு மீண்டும் நன்றி கூறிக்கொண்டு இணைந்து சிறப்பித்த அன்பு கிருஷ்ணன், அனுஷ்யா, சரவணன், தேவா, மகாலிங்கம், சியாமலா இவர்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் கூறி இணைந்து இணையாத உறவுகளுக்கும் வர முடியாது இருப்பவர்களுக்கும் பதில்கள் தந்தவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் சிறப்புற நிகழ்த்துவதற்கு இடமளித்து ஒரு நிமிடம் கூடினாலும் அதை தந்து கொண்ட மன்றியல் தமிழ் வானொலிக்கு நன்றியை கூறுகிறேன். உங்களோடு இணைந்து இந்த வேளையிலே வளமை போல என்றும் என் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழ் எல்லாம் வல்ல இறைவன் இவர்கள் தாழ் பணிந்து வணக்கம் கூறி அன்பு கருணை சாந்தம் மனித நேயம் சீவகாருண்யம் காத்து அறம் காத்து வாழ்வோம் என்று கூறி அல்லல்கள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம், சமாதானம் சமதர்மம் நிலைக்க வேண்டும், இறைவா அனுகூலம் தர வேண்டும் என்று கேட்டு இன்றைய நிகழ்ச்சி 2026 ஆண்டு 7வது மாதத்தின் 7வது நாள் நிகழ்ச்சியை சிறப்புற நிகழ்த்தினோம் என்ற திருப்தியோடு சென்று மீண்டும் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெற்று செல்லுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது இன்றைய சொல்லோடு பாடல்.

0: நன்றாக இருந்தது யுவராஜி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு சிறப்பு,
1: நன்றி.
0: இணைப்பை தொழில் நாங்கள் அடுத்த உறவிடம் செல்வோம். இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே அருமையாக வந்து யுவராஜி வளமை போல இன்றும் சிறப்பாக பாடியிருக்கின்றார். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. அங்கே வணக்கம் வணக்கம். அடுத்த உறவாக தேவநாதன் காத்துக் கொண்டிருக்கின்றார். வணக்கம் தேவநாதன்.
2: வணக்கம்
0: வணக்கம். அங்கே உங்களை இரண்டாவது பாடலை கேட்போம், கொண்டு வாருங்கள்.
2: நான் விரும்பி கேட்ட பாடலையே பாட உள்ளேன் ஐயா.
0: அப்படி என்ன, நான் அது ஒளிபரப்ப வேண்டாமா?
2: அதுவும் ஒளிபரப்பணும் ஐயா.
0: சரி, பாடுங்கள் பாடுங்கள்.
2: பொன்னொன்று கண்டேன் பின்னங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? பொன்னொன்று கண்டேன் பின்னங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? நடமாடும் மேகம்

மலை போலமின் துள்ளி வரும் வெள்ளி நிலா, துள்ளி வரும் வெள்ளி நிலா, துவண்டு விழும் கொடியடையாய், துவண்டு விடும் கொடியழைய, விண்ணோடு விளையாடும் பெண்ணந்து பெண்ணல்லவு சென்றேன் கண்டேன் வந்தே, பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்ல லாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா, நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை.

0: நான் இல்லை, நான் இல்லை, நீ இல்லை, சென்றேன் கண்டேன் வந்தே, பொன்னொன்று கண்டேன் பின்னங்கு இல்லை, என்னென்று நான் சொல்ல லாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா, பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை, என்னென்று நான் சொல்ல லாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா, ஆ
1: அமைதியாக அந்த பாடலின் சந்தத்துக்கு நன்றாக உள்வாங்கி இடம் கொடுத்து மூச்சு பயிற்சி மூச்சு விட்டு நன்றாக பாடியிருக்கிறீர்கள். இப்பொழுதுதான் அந்த பாடலை உள்வாங்கி பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு சிறப்பான அந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பப்படும் பொழுதும் மேலும் கேட்டு தெளிவு கொள்ளலாம். சிறப்பு தேவநாதன், இரண்டு பாடல்களை தந்தமைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள்,
2: நன்றி, நன்றி, நன்றி ஐயா.
1: இது முன்னர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாடுவோர் பாடலாம். இப்பொழுது நாகப்பன் அவர்கள் இணைப்பில் இருக்கின்றாரா? சென்னை இருக்கின்றார். அவரை இணைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம். உங்கள் தானாக வந்த சந்தனம் நாகப்பன் அவர்களே.
3: வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்.
1: எங்களுக்கு உங்களுக்கு பகல் நேரம், உங்களுக்கு இரவு நேரம், இரண்டு நேர வணக்கத்தை நான் தருகின்றேன். உங்கள் வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு நலமாக இருக்கின்றீர்களா நாகப்பன்? சிறப்பு, சிறப்பு. நலமாக, வளமாக, மகிழ்வாக இருக்கும் இந்த வேளையில் உங்களுடைய காலநிலை இப்படி இப்பொழுது எப்படி இருக்கின்றது?
3: வெயிலும் இல்லை, மழையும் இல்லை.
1: வெயிலும் இல்லை, நல்ல மழையும் இல்லை, சுகமாக இருக்கின்றது இல்லையா? பகல் இரவு என்று பேதம் இல்லாமல் உங்களுக்கு காரணி தென்மேற்கு பருவக்காற்று வர துவங்கி விட்டு அடிக்க துவங்கிட்டு தான் உங்களுக்கு வீச துவங்கி விட்டு
3: மழை அந்த தூரல் ஒன்று ரெண்டு உளுந்துட்டே இருக்கு எந்த நேரம்.
1: அப்ப இனி எந்த நேரமும் வரலாம். வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, காலநிலை சிறப்பாக எல்லோரும் மகிழ்வாக இருக்கின்றீர்கள். இந்த வேளையில மகிழ்வாக இருக்கின்றேன் என்று கூறினீர்கள். எங்களை எல்லாம் மகிழ வைக்க என்ன பாடலை பாடப்போகின்றீர்கள்?
3: ஒரே ஒரு பாடல்
1: மட்டும். பாட்டுனால் விட்டுட்டு ஓடி சென்றவர் இப்பொழுது பாடுகிறார் எங்களோடு. பாடுங்கள் கெட்டிக்காரன்.
3: சரிங்க,
1: பாடுங்க.
3: மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு. மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு. தேகங்கள் ஒன்று இரண்டு கடந்ததுண்டு, மனம் சில்லென்று சில போது சிலிர்த்ததுண்டு. மோகனமே உன்னை போல என்னை யார் மூச்சு வரை கொள்ளையிட்டு போனதில், ஆக மொத்தம் என் நெஞ்சில் உன்னை போல எரி அமிலத்தை வீசியவர் எவரும் இல்லை. மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு. பிரி ஒன்று நேரும் என்று தெரியும் பெண்ணே, என் பிரியத்தை அதனால் குறைக்க மாட்டேன். எரியும் உடல் என்று தெரியும் பெண்ணே, என் இளமைக்கு தீயிட்டு எரிக்க மாட்டேன். மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு. கன்னிமையும் சாமரங்கள் வீசும் காற்றில், என் காதல் மனம் துண்டு துண்டாய் உடைய கண்டே. துண்டு துண்டாய் உடைந்த மன துகளை எல்லாம் அடி தூயவளே உனக்குள் தொலைத்து விட்டேன். மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு. செவ்வாயில் ஜீவராசி உண்டா என்று அடி தினந்தோறும் விஞ்ஞானம் தேடல் கொள்ளும். உன் செவ்வாய்

0: ஆறு மடியோடு தொலைந்து போனே. இவ்வாறு தனிமையில் பேசிக்கொண்டு என் இரவினை கவிதையாய் மொழிபெயர்த்தேன். மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு. மூடி மூடி வைத்தாலும் விதைகள் எல்லாம் மண்ணை முட்டி முட்டி முளைப்பது உயிரின் சாட்சி. ஓடி ஓடி போகாதே ஊமை பெண்ணே, நாம் உயிரோடு வாழ்வதற்கு காதல் சாட்சி. மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு. மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு. தேகங்கள் ஒன்று இரண்டு கடந்ததுண்டு, மனம் சில்லென்று சில போது சிலிர்த்ததுண்டு. மோகனமே உன்னை போல என்னை யார் மூச்சு வரை கொள்ளை எட்டு போனதில் ஆகமொத்தம் என் நெஞ்சில் உன்னை போல ஏறி அமிலத்தை வீசியவர் எவரும் இல்லை. நன்றி ஐயா.
1: சிறப்பாக தாள முறிவு இல்லாமல் சிறப்பாக பாடினார். நினைவிக்க பெருமையாக இருக்கின்றது நாகப்பன் அவர்களே. தானாக சந்தனமாக வந்து எங்களோடு இணைந்து பேச்சு இலக்கிய துறைகளை எல்லாவற்றிலையும் கால் வைத்துவிட்டு பாட சொல்லி கிடச்சிச்சு, அதெல்லாம் நமக்கு சரிவா என்று கூறினவர் இன்று அற்புதமாக சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள். பெருமையாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நல்ல பாடல். நல்ல இது என்ன திரைப்படத்திலே?
2: அமர்க்களம்.
1: அமர்க்களம். இந்த பாடலாசிரியர் யாராக இருக்கலாம்?
2: யாரு? பா விஜயா அல்லது பாடலாசிரியர் வந்து சேமிப்பாளர் வைரமுத்து.
1: வைரமுத்து. சரி, நன்றாக இருந்தது பாடல். உங்களுக்கு நீங்கள் பார்த்து சரியாக பாடி அந்த அந்த தாளத்தை சந்தத்தோட கொண்டு வந்திருக்கு, அதான் கடித்தனம். பார்த்து படிக்கும் போது புத்தகத்தை பார்த்து வாசிப்பது போல இல்லாமல் படி பாடுகிறீர்கள். எங்களுக்கு தெரியவில்லை நீங்கள் பார்த்து தான் படித்தீர்களா படிக்கவில்லை. உள்வாங்கி பாடியது போன்று அழகாக நீங்கள் நல்லா கிரகித்து கொண்டு வந்து வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு.
2: பார்த்து சொன்ன பார்த்து நடுவில் விட்டுட்டோம்னா, ரெண்டு வரியை விட்டுட்டோம்னா நல்லா இருக்காது.
1: இல்லை, அது சரிபார்த்து பார்த்துக்கணும். கண்ணாலே பார்வை விடுவது வழக்கம். ஆனால் பார்த்து பாடுவது போன்று கவனத்தை அது அங்கே எடுக்கவில்லை. பார்வைக்கு கவனம் போகவில்லை, கவனம் பாடலில் இருந்தது. உங்களை நீங்கள் நன்றாக நெறிப்படுத்தி இருக்கிறீர்கள். ஏனென்றால் பக்கவாத்தியம் ஒன்றும் இல்லாமல் வேறு நெறியாளர் இல்லாமல் தொலைபேசியை கவனித்தால் இந்த வழியில் தொலைபேசிக்கு ஒரு அழைப்பு வருகின்ற அந்த இடைய ஒரு டென்ஷன் இருக்கும். உங்களுக்கு அந்த நெருக்கடி இது எல்லாத்தையும் மறந்து பாடலே உங்கள் உங்கள் மனதை ஊன்றி சிறப்பாக பாடுங்க. நல்ல வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. சிறப்பு சிறப்பு மேலும் சிறக்க வேண்டும்.
2: ஐயா ஒரு காலத்துல வாசிச்சுக்கிட்டு போனது தானே ஐயா?
1: ஆமா, எனக்கு தெரியுது. வாசிக்கவே மாட்டீங்க, விட்டு போயிருவீர்கள் கேட்டால். இப்பொழுது ஆஹா, சிறப்பு. அப்ப என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும் உங்களுக்கு?
2: எனக்கா?
1: நீங்க தானே கேட்பீர்கள் நல்ல நல்ல பாடல்களை.
2: ஆமா, அது இன்னைக்கு வந்து அந்த ஒரு எம்ஜிஆர் பாட்டு ஒரு பாட்டு
1: நினைச்சேன்.
2: கடவுள் ஏன் கல்லானான்.
1: ஓ, அந்த பாடலா? கடவுள் ஏன் கல்லான கருத்தாளம் பாடல் அது. ஏன் கல்லானான் கல்லாய்
2: நினைச்சேன்.
1: இந்த பாடல் நல்லா இருந்தது. கடவுள் ஏன் கல்லானான் கல்லாய் போன மனிதர்களாக. உண்மைதானே, இனிமையான பாடல் அந்த
2: பாடல்.
1: இல்ல, அந்த பாடல் கேட்க கருத்து கருத்தோடு வருகின்ற பாடல் தானே, என்ன பாடல் தானே. இந்த சமுதாயத்திலே இருக்கின்ற ஓட்ட உடசல்கள் கிறுக்கல்கள் கிறர்கள் எல்லாம் அந்த பாடல்களுக்கு கருத்தாக தருகின்றார்கள். இரட்டை கருத்துக்களோட சிறப்பு சிறப்பான பழைய பாடல் அந்த பாடல் உங்களுக்கு அறிவரப்புவோம். நீங்கள் முடிந்தால் மீண்டும் ஒரு பாடல் பாடலாம். ஆனால் முதலே சொல்லிவிட ஒரு பாடல் உங்கள் பாடல் ஒளிபரப்பாகப்படும். இணைந்து சிறப்பித்தமைக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவருடைய பாராட்டுகளையும் உங்களுக்கு தருகின்றேன். நன்றி நாகப்பன். மேலும்
2: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக நீண்ட நாள் வரவில்லை என்று வருகின்றார். இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளே. சாந்தி வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. வணக்கம.
1: வணக்கம் மகளே.
3: எப்படி வணக்கம்? நலமா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கின்றோம் மகளே. குரலை கேட்டு கனகாலமாகி விட்டது. நீங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றீர்கள் தானே? அங்கே நான் எழுதிய போது காணவில்லையே என்று கேட்ட போது நான் நலமாக இருக்கிறேன் ஐயா வருவேன் என்ற போது மனம் ஆறுதலா இருந்தது. ஏனென்றால் உறவுகளாக நாங்கள் உறவாடி வரும்போது உண்மையான அன்பு நேசம் வைத்து பழகும் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு நன்மை தீமையென்றால் நீங்கள் உடனே பதில் எழுதி எங்களை நலம் கேட்பீர்கள், எங்களுக்கு ஆறுதல் கூறுவீர்கள். அதே போன்று நாங்களும் நீண்ட நாள் காணவில்லை என்ற ஒரு மனம் ஒரு பேரழிப்பு ஏதும் நோய் துன்பமோ தெரியாது. நலமாக இருந்தால்
3: இதில் கொஞ்சம் பேட்டரி நிற்க மாட்டேங்குதுங்க ஐயா, அது கொஞ்சம் தகராறு பண்ணிகிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு இடையில ஒரு நாள் கூப்பிட்டு எடுக்க வர முடியல,
1: முடியவில்லை இல்லையா? சரி சரி, அது காரணங்கள் பல
3: இருக்கலாம்,
1: காரணங்கள் பல இருக்கலாம்.
3: இது இன்னும் சரியாகலைங்க ஐயா, என்னோட அலைபேசி
1: நலமாக இருந்தால் அதுவே பொதுமகளே. அழகி ராசன் அப்படி இருக்கின்றார்கள், அவர்களுடைய குரலை கேட்கவில்லை,
3: நன்றாக இருக்கிறார்.
1: அழகியினுடைய உடல் நலம் அப்படி, அந்த சருமத்திலே ஏதோ ஒன்று குறுநிலைப்பு எல்லாம் குணமாகிவிட்டது,
3: கொஞ்சம் தேறிவிட்டது.
1: வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, இன்று நீண்ட நாட்களுக்கு பின்பு வந்தீர்கள், நல்ல ஒரு பாடலை தருவீர்கள் என்று எண்ணுகிறேன். பாடகி சாந்தி, எங்கே உங்கள் பாடல்?
3: மீராமனாலமா இருக்காங்களா?
1: ஓரளவு ஓரளவு ஓரளவு அவரை நான் முயற்சிக்கின்றேன், காற்றலைக்கு வாருங்கள். உங்களுக்கு அவர்களோடு வந்தால்
3: மேலும் கூட வரவே இல்லை.
1: அப்படியா? உற்சாகம் கிடைக்கும் என்று கூறியிருந்தேன். அவர் இந்த கொஞ்சம் மறந்து அதோட பத்தியங்கள், அதனாலே அவருக்கு என்னவோ தெரியவில்லை. வந்தால் நலம் என்றுதான் நானும் கூறினேன். எல்லோரும் வந்து கேட்கின்றார்கள், வர வேண்டும். ஒரு அரை மணி நேரமாவது வந்திருக்கலாம் தானே என்றால், அவர் இப்பொழுது நல்ல தூக்கத்தில் இருக்கின்றார். பகல் வேலையில் இப்போ தூங்குகிறார். வெப்பம் காலநிலையும் அவ்வளவு சீராக இல்லை, இங்கே வெப்பம் அதிகமாக வெப்பம். சரி, நாங்கள் பாட்டை கேட்போமா உங்களிடம் இருந்து? பாடுங்கள் அம்மா.
3: பாடிய பாடல் தான் கண்ணன் ஒரு கை குழந்தை. இந்த பாடல்
1: ஓ சிறப்பான பாடல், கொண்டு பாருங்கள் கேட்போம்.
3: கண்ணன் ஒரு கை குழந்தை, தங்கள் சொல்லும் பூங்கவிதை, தன்னம் சிந்தும் தேனமுதை, கொண்டு செல்லும் என்

கண்கள் சொல்லும் பூங்கவிதை, கண்ணம் சிந்தும் தேனமுதை, கொண்டு செல்லும் என் மனதை.

என்னவென்று சொல்வேனோ? உன்னடியில் நான் உறங்க, தண்ணீரும் தாண்டியங்க, என்ன தவம் செய்தேனோ? என்னவென்று சொல்வேனோ? எல் பிறப்பும் இணைந்திருக்கும் சொந்தம் இந்த சொந்தமம்மா, வாழ்விருக்கும் நாள் வரைக்கும் அஞ்சமும் தன் நெஞ்சமம்மா. அன்னமீதும் கைகளிலே ஆடி வரும் பிள்ளை இது, உன்னருகில் நான் இருந்தால் ஆனந்த

மஞ்சள் கொண்டு நீராடி போய் குழலில் பூசூடி, வஞ்சி மகள் வரும்போது ஆசை வரும் ஒரு கோடி. மஞ்சள் கொண்டு நீராடி போய் குழலில் பூசூடி, வஞ்சி மகள் வரும்போது ஆசை வரும் ஒரு கோடி. கட்டழகும் கண்களுக்கு மை

0: தூக்கமே வந்து விட்டது. அந்த தாலாட்டு போல இருந்து பாடல். அன்று உங்கள் மகன் கண்ணனாக இருந்தபோது நீங்கள் பாடுகிற, இப்பொழுது ராசாதானே
1: கண்ணன். இந்த ஒரு குழந்தையோட பெயர் வைக்கும் நிகழ்ச்சிக்கு சென்று வந்தேன்.
0: ஓ, பெயர் சூட்டும் பிளாவுக்கு இந்த பாடல் அங்க பாடி இருந்தார்களா? நல்ல பாடல், வரிகளை நல்ல ஆறுதலாக அமைதியாக அந்த ராகத்தோடு கொண்டு சென்றீர்கள். நீண்ட நாட்களுக்கு பின்பு உங்கள் குரலோடு கேட்க நலமாக இருந்தது. சரி, அப்படின்னா என்ன பாடலை நாங்கள் ஒலிபரப்ப வேண்டும் உங்களுக்காக? இதே பாடலே வேணுமா உங்களுக்கு? காயத்ரி, வாழ்த்துக்கள். சிறப்பாக இருந்ததம்மா இந்த பாடல், நன்றாக பாடியிருங்க. நீண்ட நாட்களுக்கு பின்பு நலமாக இருங்கள், சுகமாக. என்ன தடைகள் இருந்தாலும் நலம் பெற வேண்டும் நீங்கள். இறைவன் அருள் என்றும் உங்களுக்கு உண்டு. முடிந்தால் மீண்டும் ஒரு பாடல் வந்து பாடலாம், இல்லை என்றால் நான் ஏற்றுக்கொள்ளுகிறோம். நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நல்ல எல்லோரும் நன்றாக எழுதிக்கொள்கிறோம். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சாந்தி, வாழ்த்துக்கள். மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு நாங்கள் யார் பெற வேண்டும் என்று எதிர்பார்த்தோமோ அவர் வந்துவிட்டார் போல் தெரிகின்றது. இணைத்து விட்டோம். வணக்கம், வணக்கம, வணக்கம்.
2: வணக்கம் அப்பா, வணக்கம்.
0: வணக்கம் மகளே. ரேவதி, எப்படி இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கின்றீர்களா? நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். எல்லோரும் வந்து பாடுகின்றீர்கள், எல்லோரையும் மண்ணும் பொழுது நலமாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு வாழ்த்துக்களோடு நாங்கள் நலம் என்று கூறிக்கொண்டு இணைந்து கொண்டோம். அங்கே உங்களுடைய காலநிலை கே நகர் சென்னையிலே எப்படி இருக்கின்றது?
2: இன்றைக்கு காற்று
0: வெயில். ஆமா ஆமா ஆமா, அந்த காற்று வெப்பத்தை அள்ளி கொண்டு போகின்றது இல்லையா? சிறப்பு, சிறப்பு. சரி, உங்களுடைய உடல்நிலை இப்பொழுது எப்படி இருக்கு? வைத்திய ஆலோசனையுடன் தான் இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள், சிறப்புகள். இறைவனுக்கு நன்றி. உங்கள் சுய ஆரோக்கியத்தை நீங்கள் நலமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு தடவை ஏதாவது ஒரு இடையூறு எங்களுக்கு வந்தால் அதை நாங்கள் மனதில் கொண்டு அதற்கேற்றவாறு எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். மருந்து, கால், மதி, முக்கால். நன்றி மகளே, சிறப்பு. சரி, இன்று நாங்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வையிலே என்ன பாடல், எங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை எழுதி கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்? கொண்டு பாருங்களேன் உங்கள் பாடல். கொண்டு
2: பாருங்க.
0: அவள் மெல்ல வாசிரிப்பாள். ரேவதி மெல்லமா தான், ரேவதியா அல்லது வேற? பாடுங்களம்மா, கேட்போம். இடையூறுகள் வர முடியாமல் இருந்தது வலைத்தளத்திலே, அதோட இப்பொழுது சரி வந்து விட்டார். நன்றாக பாடியும் இருந்தார். சரி, இப்பொழுது நீங்கள் பாடு திரமம் கேட்பீர்கள். அவர் வந்து விட்டார், நலமாக இருக்கின்றார். நல்ல செய்தி, நீங்களும் நலமாக குணமடைந்து வந்து விட்டீர்கள். இப்பொழுது பாடலை தரப்போகின்றீர்கள். கேட்போம் பாடலை. அவள் மெல்ல சிரித்தாள். கொடுவாருங்க.
2: அவள் மெல்ல சிரித்தால் ஒன்று சொல்ல நினைத்தாள். அந்த பொல்லாத கண்ணின் ராதை. அவள் மெல்ல சிரித்தால் ஒன்று சொல்ல நினைத்தாள். அந்த பொல்லாத கண்ணின் ராதை. ராதை நேற்றாலம் கொண்டால் கண்ண மூடி கொண்டால் அந்த புல்லாங்குழல் மொழி போதை. நெற்றில் நாடம் கொண்டால் கண்ணை மூடி கொண்டால் அந்த புல்லாங்குழல் மொழி போதை. அவள் மெல்ல சிரித்தால் ஒன்று சொல்ல நினைத்தால் அந்த பொல்லாத கண்ணனின் ராதை. ராதை ஒரு பட்டு பிடித்தோட்டு விரித்தாள் தங்கத்தட்டு போலே அவள் கிடந்தாள். ஒரு பட்டு பிரித்தாள் முல்லை மொட்டு விரித்தாள் தங்கத்தட்டு போலே அவள் கிடந்தாள். அவன் ஏங்கி வந்தான் சுகப்பாங்க வந்தான். அழகு தூங்கிய பெண்மையில் எழுந்து நின்றாள். அவன் ஏங்கி வந்தான் சுகம் வாங்க வந்தான். அங்கு தூங்கிய பெண்மையில் எழுந்து நின்றான். பாரடி பாரடி பார்வையின் ஆசையில் ஓரடி ஈரடி நடக்கின்றான். அவள் மெல்ல சிரித்தாள் ஒன்று சொல்ல நினைத்தாள் அந்த பொல்லாத கண்ணனின் ராதை. ராதை அந்த தங்க பசுமை உடல் பொங்கும் இளமை, அந்த ஆனந்த கங்கையில் விழுந்தார். அந்த தங்க பசுமை உடல் பொங்கும் இளமை, அந்த ஆனந்த கங்கையில் விழுந்தார். அவன் தாங்கி கொண்டான், நெஞ்சில் வாங்கி கொண்டான், பெரும் சந்தோஷப்படகில் மிதந்து வந்தார். அவன் தாங்கி கொண்டான், நெஞ்சில் வாங்கி கொண்டான், பெரும் சந்தோஷப்படகினை மிதந்து வந்தார். காதையன் காதலி நாடகம் ஆடிடும் நாளொன்று போனது இளமையில், அவள் மெல்ல சிரித்தால் ஒன்று சொல்ல நினைத்தார். அந்த பொல்லாத கண்ணனின் ராதை ராதை ஓ ஓ
0: சிறப்பு.
2: அவள் மெல்ல சிரித்தால் ஒன்று சொல்ல நினைத்தார். அந்த பொல்லாத கண்ணனின் ராதை ராதை
0: என்னவென்றால், இறுதி நேரத்தில் இடையிலே உங்களுடைய ஒலி எனக்கு கிடைக்கவில்லை, அதனால் தான் நான் சிறப்பு கூறினேன். நல்ல பாடல், நன்றாக பாடியிருக்கிறீர்கள். ஒரு ஒரு இடத்துல ஒரு தடவை எங்களுக்கு கேட்கவில்லை, ஆனால் அதை நின்று நேரம் இல்லை, ஒரு ஒரு சிறு வார்த்தைகள் சிறப்பாக இருந்தது. நல்ல பாடல், உங்களுக்கு பாடுவதற்கு சிரமம் இல்லை தானே மகளே? சிறப்பாக இருந்தது பாடல், நன்றாக இருந்தது. சரி, என்ன பாடலை ஒலிபரப்பலாம் உங்களுக்கு? மீண்டும் குறுங்கள் அந்த வரியை.
2: இன்று போய் நாளை வா படம் பாடல் வந்து
0: மதன மோக ரூப சுந்தரி மதன மோக ரூப சுந்தரி. ஆஹா, சிறப்பு சிறப்பு. மதன மோகன ரூப சுந்தரி. சரி, நீங்கள் இன்று உங்களால் திருப்புகள் தர முடியும் என்றால் மீண்டும் வந்து தர வேண்டும்.
2: இன்னும்
0: ஒரு பாடல் வாழ்த்துக்கலாமா? சென்று வாருங்கள் மீண்டும். நன்றி நன்றி நன்றி, வாருங்கள், நலமாக இருங்கள். அடுத்த உறவாக யார் வரப்போகிறீர்கள் என்று பார்த்தால் அது வேறு யாருமில்லை, என்னுடைய யோகாராஜி அவர்கள் வருகின்றார்கள். நினைத்து விடுவோம். வணக்கம் யோகாராஜி, வாருங்கள், உங்கள் இரண்டாவது பாடலை தாருங்கள். பாடுங்கள் அம்மா.
3: அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன் அன்பே உன் எழு கண்ட ஒரு நாளிலே. அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன் அன்பே உன் எழு கண்ட ஒரு நாளிலே. ஆனந்தமே கண்ட ஒரு நாளிலே, ஆனந்தமே கண்ட ஐயாவுலகம் பார்த்த ஒரு நாளிலே. பொத்தோடு போ கண்ட பன்னீர் வரம் பெண்ணாளை பண்ண

நீரோடு விளையாடி போகின்றென்ற விளையாட நெஞ்சம் தரும், நீ கொஞ்சம் விளையாட நெஞ்சம் தரும். அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன் அன்பே உன் எதிர்கண்ட ஒரு நாளிலே.

பாடி நடமாடுவோம், கல்யாண தமிழ் பாடி நடமாடுவோம். தான் சூடி மலர் தந்த ஆண்டாளிடம் அழகான மலர் மாலை நாம் வாங்கலாம். தான் சூடி மலர் தந்த ஆண்டாளிடம் அழகான மலர் மாலை.

0: ஒன்றாகுவோம், திருவீதி வலம் வந்து ஒன்றாகுவோம். அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன் அன்பே உன் எழில் கண்ட ஒரு நாளிலே. அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன் அன்பே உன் எழில் கண்ட ஒரு நாளிலே.
1: நல்லதோர் பாடலை அழகாக பாடியிருக்கிறீர்கள் யோகாராஜி. இருப்பினும் அந்த கொட்டை பாக்கம் கொழுந்து வெள்ளை வெத்தலையும் இப்பொழுதும் எங்களோட நான் சிவந்து கொண்டிருக்கின்றது. சிறப்பாக இருந்தது ராஜி, நல்ல பாடல், அருமையாக உள்வாங்கி சிறப்பாக எங்களை பாடி தந்தீர்கள். நலம் பெற வேண்டும். இப்பொழுது நீங்கள் நித்ரா தேவியுடன் சென்று சங்கமம் ஆகுங்கள். சரியா? மற்றவர்கள் வந்து பாடிக்கொண்டிருந்தார்கள், உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது, வந்து பாடி எங்களை மகள வைத்தீர்கள். இங்கே உங்களுக்கு வாழ்த்துக்களில் ஒரு எழுதி கொண்டிருக்கின்றார்கள். நலம் சிறப்பு, மீண்டும் சந்திக்கும் வரை நித்ரா தேவியுடன் மீண்டும் ஐக்கியமாகிக் கொள்ளுங்கள். நள்ளிரவாகட்டும். வாழ்த்துக்கள் மகளே. ஆராய்ச்சி வாழ்த்துக்கள் அம்மா. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்தில் இருந்து ஒலிபரப்பாகும் பாடுவோர் பாடலாம். அற்புதமாக வந்து எங்கள் அன்பு உறவுகள் மகிழ்வோடு உள்வாங்கி நல்ல பாடல்களை தெரிவு செய்து கொண்டு வந்து அழகாக பாடும் வேளையிலே அதை எல்லோரும் கேட்டு ரசித்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். வாலிய வாலிய என்று கூறும் வேளையிலே வந்துவிட்டார் எங்களுடைய அடுத்த பாடகராக எங்களை மகள வைப்பதற்காக மல்லியம் மகாலிங்கம் அவர்கள் மகிழ்ச்சியோடு வருகின்றார். வணக்கம் மகாலிங்கம் அவர்களே, வாருங்கள் வாருங்கள் மகாலிங்கம்.
2: வணக்கம். வணக்கம்யா. வணக்கம்யா.
1: வணக்கம் மகாலிங்கம், பாருங்கள் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய இரண்டாவது பாடலை கேட்பதற்கு கொண்டு ஓடி வாருங்கள். உங்கள் பாடலை
2: வந்து விட்டேன் வந்து விட்டேன். பாடலாமையா?
1: பாடுங்கள், காத்து கொண்டிருக்கின்றோம், பாடுங்கள்.
2: மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து நிழலெடுத்து போர்வையாக்கு மூடவா, கண்ணே புது நாடகம் விரைவில் அரங்கேறிடும். மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி மூடவா, கூந்தலிலே பூச்சூடினே கூடலிலே நாடினேன் குடிவிட மனது துடிக்குது. ஓ கூடமந்த ஞானம் தடுக்குது, கூந்தலிலே கூந்தலிலே சூடினேன் கூடலிலே நாடினேன் குடிவிட மனதும் துடிக்குது. ஓ கூட வந்த நாணம் தடுக்குது, கடலோடு பிறந்தாலும் இந்த அலைகள் ஏங்குது, உடலோடு பிறந்தாலும் இந்த மனமும் ஏங்குது. மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி மூடவாம், சித்திர விழி பாரமா சித்திரை மெலிந்ததேனமா, பத்து விரல் அணைக்க தானமா, முத்துரதம் எனக்கு தானமா. சித்திர விழி பாரமா சித்திரை மெழிந்ததேனமா, பத்து விரல் அணைக்க தானமா, ஓ முத்துரதம் எனக்கு தானமா. உனக்காக உயிர் வாழ இந்த உபிரவி எடுத்தது, உயிரோடு உயிராக இந்த உறவும் நிலைத்தது. மாமரத்து பூவெடுத்து மங்கை என்னை தேடிவா, பூமரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி ஓடிவா, கண்ணா புது நாடகம் விரவில் அரங்கேறிடும். மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி மூடவா. அதான்
1: அது சரி மகாலிங்கம் அவர்களே, சிறப்பான பாடலை உள்வாங்கி நல்லாக பாடியிருக்கின்றீர்கள். அதில் இந்த இவ்வளவு பூக்கள் எல்லாம் இருக்கத்தக்கனையாக மஞ்சத்துக்கு ஏன் ஐயா மாமரத்து பூவை எடுக்கிறார்கள்?
2: மாமரத்து பூவையா, அது ஒரு விதமான ஒரு வண்டு அதிலே பூந்து விடுங்கய்யா. அப்படி அந்த அந்த மாமரத்து பூவுக்கு அந்த வாசம் உண்டு. அது இல்லாமல் மாமரத்து அந்த பூவுக்குள்ளேயே வண்டே பூந்து விடுகிற போது மனதுக்குள்ளே அந்த மன வண்டும் பூந்து விடுகிறது. அதனாலதான் மாமரத்து பூ எடுத்து.
1: சரி, அடுத்து ஒன்று போடவா, அடுத்து ஒரு வரி வருகிறது. தினம் தினம் புது நாடகம் என்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் புது நாடகம், முதல் திறந்தான் புது நாடகமா இருக்கு, ஒவ்வொரு நாளும் புது நாடகம்.
2: ஐயா, நீங்க நீங்க ஒரு திரை நாடகமும் நடித்திருக்க, திரைப்பட நடிகரும் உண்டு. ஆனா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நடிப்பு நடிக்கும் பொழுது கூட
1: அப்படி விதம் விதமாக
2: நடிப்பது போன்று தோன்றும்.
1: அப்ப அந்த விதம் விதமான புது நாடகம் என்ன கருத்துக்கள் விளக்கங்களையும் வாழ்த்துக்களையா? நன்றி நன்றி நன்றி மாலிங்கம் அவர்களே, மிக்க மிக்க நன்றி. நல்ல பாடல் ஐயா, நன்றாக பாடினீர். இந்த பாடல் முன்பும் ஒரு தடவை பாடின ஞாபகம் எனக்கு இருக்கின்றது. பாடினீர்களா?
2: இருக்கிறதே.
1: ஆமா ஆமா,
2: இப்போது குரல் வளம் இல்லைன்னாலும்
1: இல்ல இல்ல என்ன குரல்
2: பாடிவிட்டேன்.
1: நல்ல குரல் வளம், நன்றாக பாடினீர்கள், வாழ்த்துக்கள் ஐயா. ஆமா, இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது. இந்த மாமரத்து பூ இருக்குல்ல ஐயா, மாம்பூ, அதுக்கு இதழ் உண்டா ஐயா? இதழ்
2: உண்டியா? அந்த பூவுக்கு நிறைய இதழ் இருக்கியா? அந்த நிறைய உண்டு.
1: ஆ, மாம்பூவில் இதழ் இருக்கின்றது. வாழ்த்துக்கள், சிறப்புகள்
2: உண்டியா?
1: உண்டு உண்டு. ஆனாலும் கருத்துக்களை தந்தீர்கள்.
2: மாம்பூ தனி தனி வாசம் யா, அது ஒரு தனி வாசம்,
1: ஒரு வித்தியாசமான வாசம். மல்லிகை பூட சொன்ன மல்லிகைப்பூன்ற வாசத்துக்கு இந்த வாசத்துக்கு வித்தியாசம்.
2: மல்லிகைப்பூ வாசனம் வந்து மங்கையர் மங்கையர் மட்டும் இல்ல, மங்கையர் சூடினால் மணவாளன் மயங்கக்கூடியது. ஆனால் மாமரத்து இது வண்டு மயங்க,
1: வண்டு மயங்க. சரி ஐயா, நல்ல கருத்துக்களை தந்தீர்கள், வாழ்த்துக்கள். புது புது நாடகம் தான், சிறப்பு தான். வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள் ஐயா.
2: வாழ்க்கையில வாழ்க்கையில வாழ்க்கையில அனுபவம் வந்து எப்போதுமே புதுசு புதுசாதான்யா
1: இருக்க வேணும், இருக்க வேணும்.
2: அதனாலதான்
1: வாழ்க்கையை புதிது புதிதாக அனுபவித்துக் கொள்ள வேண்டும்.
2: ஐயா, உங்களுக்கு தெரியாது இல்ல, பல காலங்கள் வாழக்கூடியது வந்து வாழ்க்கை வந்து கிட்டத்தட்ட திருமணமாகி 60 ஆண்டு 70 ஆண்டு ஏன் 80 ஆண்டு கூட வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவங்கள் சகிப்புத்தன்மை இல்லாமல் அந்த மனைவி கூட வாழும் போது அதுதான் அதுதான் காதல்,
1: விட்டு கொடுப்பும் சகிப்புத்தன்மையும். சிறப்பையா, நன்றி, வாழ்த்துக்கள். சரியான கருத்து, நல்ல கருத்தை தந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி
1: நன்றி நன்றி
2: நன்றி
1: நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே அன்பு உறவினர்கள் வந்து ஆனந்தமாக பாடி மகிழ்ந்து பாட முடியாதவர்கள் கூட வந்து பாடலாம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே வந்துவிட்டார் அன்பு மகள் ரேவதி. இணைத்து விடுவோம் ரேவதியை. வணக்கம் வணக்கம் ரேவதி. வணக்கம் வணக்கம் ரேவதி. வணக்கம் பாப்பா. வந்து விட்டீர்கள். இப்ப திருப்புகள் கொண்டு வரப்போகின்றீர்கள், கொண்டு வாருங்கள்.
3: இப்ப பொருள் பெற பொருள் தெளிவினை படிக்கிறேன்.
1: கூறுங்கள் கூறுங்கள்.
3: அறிவு என்பதே இல்லாத பாவி, குரு சொன்ன வழியில் நிற்காத சினம் உள்ளவன், மனம் ஒரு நிலையில் நிற்காது நிற்காத பேய் போன்று அலைபவன், பயனற்ற மாயையின் பொய்யான போக்குகளை விடாத பேடி, தவம் என்ற நினைப்பே இல்லாத முரடன், இந்த உடம்பு எப்படி பிறந்தது என்று ஆராயும் பாக்கியம் இல்லாதவன், மிக கொடிய கஞ்சன், சபைகளில் வந்து பேசும் தைரியம் இல்லாதவன், தீவினையின் வலிமையை நீக்க மாட்டாத பயனற்றவன் ஆகிய என்னை நீயும் மிக மேலான ஞான மார்க்கத்தை ஆராய்ச்சி செய்ய மிக்கு விளங்கும் உன்னுடைய வடிவ தரிசனம் என்ற பரிசை அடியேனுக்கு தந்தருக. எதிர்த்து வந்து அந்த மிக்க வலிய சூரன் இரண்டு பிளவாகும்படியாக வேலாயுதத்தை தக்க முறையில் செலுத்தின தீரனே குமரேசனே, இனிய சொற்களையே மறக்காமல் பேசும் பெரியோர்கள் மீண்டும் கருவழியை அடைந்து விரவாதபடியும் எப்போதும் இளமையுடன் விளங்கும்படியும் நினைத்து அருள் செய்பவனே கங்கை நதியுடன் பாம்பையும் அணிந்த பரமேஸ்வரர் சிவபெருமானுக்கு குருமூர்த்தி ஆனவனே நடையிலே கடுமையான வேகம் காட்டும் மயிலை உடைய வீரனே சிரித்த முகத்தாலும் அற்புத ஞானத்தை கொண்டவளுமான புறப்பின் வள்ளியுடன் கொஞ்சுகின்றவனே நவரித்தின மாலை விளங்கும் மார்பை உடைய பெருமாளே.
1: சிறப்பான ஒரு பொழிப்புரையம்மா. இன்று பொழிப்புரையை நீங்கள் கூறும் விதத்தில் கூட வித்தியாசம் கண்டேன். எங்கே நிறுத்த வேண்டும், எங்கே உயர்த்த வேண்டும், எங்கே குறைக்க வேண்டும் என்று அதை அழகாக நாங்கள் புரியும் வகையிலே பொருள் விளங்கக்கூடிய வகையிலே நீங்கள் தந்தீர்கள் அந்த பொழிப்புரை. சிறப்பு உங்களுக்கு என்று முருகன் அருள் இறையருள் உண்டு. இப்பொழுது அதற்குரிய பாடலை கேட்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் அந்த பாடலை உட்கொள்வதற்கு, எங்களுக்கு உள்வாங்குவதற்கு. எங்கே அந்த திருப்புகளை பாடுங்கள் கேட்போம்.
3: தன்யாசி ராகம்.
1: சன்னியாசி வாழ்த்துக்கள்.
3: திருச்சிற்றம்பலம். மதிதனை இல்லாத பால் குருநெறியிலாத கோபி மனநிலை நிலாத பேய அவமாயை பகையது விடாத பேடி தவ நினைவிலாத மோடி வரும் பகையிதேது காயம் என நாடும் விதியிலி பொல்லாத லோபி சபைதனில் வராத கோழி வினையிடல் விடாத கூட்டம் என நீ

பிளவதாக வேலை இயலோடு கடாவு தீர குமரே இனிய சொல் மராத சீல தருவழி வராமல் நாளும் இமையது தானுமாக நினைவோ நதியுடன் அராவு பூண்டு பரமர் குருநாதனான நடைபெறும் கடூலமான மயில் வீரா ஆ நட

0: மிகு பரமதான ஞான நெறிதனை விசாரமாக மிக முனது ரூபதானம் அருவாசியே. நவமணி உலாவு மார்பா பெருமாமே.
1: திருச்சிற்றம்பலம் கரம் கோப்பி கண்மூடி கேட்கும் பொழுது அற்புதமாக இருந்தது. அந்த வரிகளை உள்வாங்கி நாங்கள் இறையருள் பெறுவதன் வழியாக காரணமாக அது ஒரு வழியாக இருந்தது. ஏனென்றால் திருப்புகளின் பொழிப்புரையை முதலில் தந்தவுடன் நாங்கள் கூர்ந்து கேட்டு அதனுடைய பொருளை உணர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அது திருப்புகளாக தன்யாசி ராகத்திலே நீங்கள் பன்னிசையோடு தரும் பொழுது எங்களை அறியாமல் அந்த ஒரு இறை கடாட்சம் வருவது முன்னான் உண்மையிலே கரம் கூப்பி கண்மூடி அதை கேட்டு மகிழ்ந்து ஆராதித்து கொண்டேன். நன்றி மகளே, இது உலகளாவ நாங்கள் செய்யும் ஒரு பணி. அந்த பணி வந்து பக்தி வேளையில் இல்லாது விட்டாலும் எங்களுடைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் இதற்கு இறையருள் நிச்சயமாக வேண்டும். ஒவ்வொருவருக்கும் இந்த சிறப்புகளை வெளியே கொண்டு வந்து தங்கள் திறமைகளை வெளியே தருவதற்கு பிரத்யேகமாக எங்கள் இறையருள் வேண்டும். அந்த வேளையில் நீங்களும் வந்து திருப்புகளை தந்து மெருகூட்டியதுக்கு என்னுடைய நன்றி மகளே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த வேளையிலே நான் உங்களை நான் கூடுதலாக கடினப்படுத்தவில்லை. இரண்டாவது பாடலும் பாட முடியுமா உங்களால்?
0: பாடுறப்பா ஒரே ஒரு இது, இந்த ராகமும் நன்றாக கொஞ்சம் இழைத்து பாடியிருக்காங்கப்பா. நான் மேலோட்டமா பாடியிருக்கேன்,
1: நான் கவனித்துக்கணும். அதுல ஒண்ணு, அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த ராகங்களை பேதம் கண்டுபிடிக்கிற தன்மை அவ்வளவுக்கு நாங்கள் ஞானிகள் இல்லை. ஆனால் கேட்போம் எங்களை, அதாவது ஒரு பக்தர்கள் கையை கூப்பி கொண்டு கரம் கூப்பி கண்ணை மூடி இறைவனை நினைக்கும் பொழுது இந்த திருப்புகள் காதிலே வந்து விடுவது நன்றாக இருந்தது. அது போதும் தானேம்மா, எங்களுக்கு புரியக்கூடிய வகையில் அந்த வார்த்தைகளை நீங்கள் தருவதற்கு முன்பே பொழிப்புறையில் தந்துவிட்டீர்கள் கருத்துக்களை. அந்த கருத்தோடு நீங்கள் பாடும் வகையில் அங்கே உள்வாங்க சொன்னார், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சிறப்பாக இருந்தது மகளே, திருப்தி. நன்றி.
0: மகராசி சக்கரக்கட்டி ராஜாத்தி என் மனச வெச்சுக்கோ காப்பாத்தி சந்தனக்கட்டி மேனியிலே நான் சாந்திக்கவா சொல்லு மகராசி. பட்டு போன்ற உடல் தளிரோ என்னை பார்க்கையிலே வந்த குளிரோ, பட்டு போன்ற உடல் தளிரோ என்னை பார்க்கையிலே வந்த குளிரோ, தோகை மயிலின் தோலை அணைத்து தோகை மயிலின் தோலை அணைத்து பழகி கொள்வது சுகமோ, தொட்டு கொள்ள விட துடிக்கும் விழி தூர போக சொல்லி நடிக்கும், தொட்டு கொள்ள விட துடிக்கும் விழி தூர போக சொல்லி நடிக்கும், ஆலை மயக்கும் ஆலை மயக்கும் பாலை சிரிப்பில் ஆசை பிறந்தது எனக்கும், கொடுத்த மனசுக்கும் எடுத்த மனசுக்கும் கொடுத்த மனசுக்கும் எடுத்த மனசுக்கும் கேள்வி என்ன ஜாடை என்ன, கேள்வி என்ன ஜாடை என்ன, தேவையில்லை வெட்கம் அத்தை மகனே அத்தானே, உன் அழகை கண்டு நான் சித்தானே, தென்றலடிக்கும் தோட்டத்திலே நான் பூத்திருக்கும் முல்லை கொத்தானே, உறவை சொல்லி நான் வரவோ என் உயிரை உன்னிடம் தரவோ, உறவை சொல்லி நான் வரவோ என் உயிரை உன்னிடம் தரவோ, மாலை மயக்கம் தீரும் வரைக்கும் மக்களை மயக்கம் தீரும் வரைக்கும் வாரி கொடுத்தேன் பாவா, மடியை தேடி வந்து விழவோ இந்த மாப்பிள்ளை அழகுக்கு அழகோ, மடியை தேடி வந்து விடவோ, இந்த மாப்பினை அழகு கேளவோ. காலை வரையில் தோலை நிகழில், காலை வரையில் தோலை நிகழில், கண்கள் உறங்கிட வாவா. கொடுத்த மனசுக்கும் எடுத்த மனசுக்கும், கொடுத்த மனசுக்கும் எடுத்த

0: ராஜா என் மனசு வச்சுக்கோ காப்பாத்தி, சந்தன கட்டி மேனியிலே நான் தாங்கிக்கவா சொல்லு மகராஜி.
1: ஆஹா ஓஹோ, சிறப்பாக இருந்தது. ஒரே நேரத்திலிருந்து திருப்புகளும் தந்து டூயட் பாடலும் தந்து கெட்டி காரை சிறப்பாக இருந்தது மகளே. இன்றைய பாடுவோர் பாடலை முத்தாய்ப்பு வைத்தது போல நீங்கள் ஒவ்வொருவரும் வந்து பாடிய பாடல்களும் பாடிய விதங்கள் சிறப்பாக மகிழ்வாக இருந்தது. ஒவ்வொருவரும் இங்கே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்பத்திலிருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் இல்லையா?
0: நாம்
1: நீங்கள் கவனித்ததை நான் கவனித்தேன். முடிவில் நேரம் நெருங்கிவிட்டது, நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணும் வேளையில் நீங்கள் ஒரு தடவை ஓய்வு பெற்று உடனே நான் என்னுடைய உரை முடிந்தவுடன் வாருங்கள், முடிவுரையை தாருங்கள், தொகுத்து தாருங்கள். நன்றி அம்மா, நன்றி மகளே. சிறப்பு உங்களோட சேவைக்கு நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் வாரம்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் பாடுவோர் பாடலாம்.

இந்த ராகத்தோடு 30 வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கும் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே உலகளாக இருக்கும் உறவுகள் அத்தனை பேரும் மகள வேண்டும் என்று நீண்ட கால உறவுகளும் அண்மையில் வந்த உறவுகளும் கூட எங்கள் வானொலியில் வந்து தளங்கண்டு களம் பெற்று களமாடி சென்றவர்கள் பலர் இருப்பினும் இணைந்து இன்றும் நீண்ட காலமாக இருக்கும் உறவுகள் வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு மூல காரணம் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் அதிபர் வான் அரசி மீரா அவர்கள். என்னை கூட இந்த இடத்தில் ஒரு இடத்தில் இருந்து எத்தனை இடங்கள் ஓடி தெரிந்த என்னை, எத்தனை துறைகளில் தெரிந்த என்னை இந்த அறிவு துறைகளை கொண்டு வந்து என்னை செதுக்கி எடுத்து தந்த என் அன்பு மகளுக்கு என் நன்றி என்றென்றும் இணைவாக வந்து இணைந்து எங்களுக்கு எண்ணற்ற உறவுகளை தந்து நாங்கள் எல்லாம் ஒரு குடையின் கீழ் வாழ்வதற்காக இருக்கும் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியிலே இந்த நிகழ்வு மிகவும் பிரபல்யமான ஒரு நிகழ்வாக உலகளாக இருக்கும் உறவுகள் அத்தனை பேராலும் மகிழ்ந்து வாழ்த்து பெற்ற வேளையில் இந்த நிகழ்ச்சியில் வந்து இலைமறை காயாக இல்லாமல் தங்களை வெளிக்காட்டியவர்கள் என்று உலகளாக அறியக்கூடிய வகையில் சங்கீத துறையிலே பலர் இருக்கின்றார்கள் என்று பெருமையோடு மார்தட்டி கூறலாம் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி என்னுடன் இணைந்து என் உறவுகளும் இணைந்து கூறிக்கொள்ளலாம் மற்றவர்களுக்கு. சிறப்பான இந்த வேளையிலே இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர நேரம் வந்துவிட்டது. நேரம் சரியாக 1:30 எங்களுக்கு காட்டும் வேளை உங்களுக்கு 11:00 என்று காட்டுகின்றது. இன்னும் வருவதற்கு பலர் இருக்கின்றீர்கள், 2வது பாடல் தரவும் இருக்கின்றீர்கள். நேரத்தை நாங்கள் கணக்கிட்டு நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். இப்பொழுது அன்பு மகள் ரேவதி, நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் ஒரு முடிவுரையை தாருங்கள். நான் ஒரு சிறிது நீங்கள் பேசும் முறை ஓய்வு வாருங்கள். ரேவதி, மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பேணை பாடுபோர் பாடலாம் என்று நிறைவுக்கு வருகின்றது. எங்கே ஓடி வாருங்கள் ரேவதி.

0: இன்றைய நிகழ்ச்சியை நிகழ்த்திய வேளையிலே அதை தொகுத்து முடிவுரையை தருவதற்கு திரட்டி கொண்டு வருகின்றார் எங்களுடைய ரேவதி. அவர் குரலில் அந்த முடிவுரையை கேட்போம். வாருங்கள். வணக்கம் ரேவதி. வணக்கம்.
1: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா.
0: வணக்கம்.
1: நான் வந்தவர்கள் பாட வந்தவர்களே வரிசையாக ஏறி
0: கொண்டிருந்தேன்.
1: யாரையும் விடக்கூடாது
0: இல்லையா? விட்டாலும் நான் தந்த தொடுத்து விடுவேன் பாருங்க.
1: சரி, எடுத்து கொடுத்தீங்க. சரிப்பா. வணக்கம்.

0: இன்றைய பாடுவோர் பாடலாம் ஞாயிறு அற்புதமாக ஜூலை 5, 5, 7 சிறப்பான ஆரம்பத்துடன் அப்பா ஆரம்பித்து வைத்தார். நம்ம சகோதரி சியாமலா முதல் எப்பொழுதும் அவர்கள் எந்த பாடலுக்கும் எந்த நிகழ்ச்சிக்கும் முதலில் வந்து அப்பா வந்தாச்சு என்ற அருமையாக போட்ட நிகழ்வுக்கு ஆரம்பம் ஜகபர் சாதிக்கு அவர்களும் சகோதரி அவர்களும் முனைப்பிலே எங்களுக்கு ஆர்வம் காட்டி விடுகிறார்கள். உடனேதான் நாங்கள்லாம் ஒவ்வொருத்தரா வந்து வந்து அதுல சேர்ந்துப்போம். இந்த மாதிரி ரொம்ப அருமையாக சியாம்லா அவர்கள் பாடினாங்க. தேவநாதரில் முதல்ல பாடினது மட்டும் நான் கேட்கல, முதல் ரெண்டு மட்டும்.
1: முதலில் தேவநாதன் அவர்கள் பாடினார்கள் முதல்ல.
0: ஆமா, அவரும் ஒரு பாடல் பாடியிருந்தாரு. அந்த அப்புறம் ரெண்டாவது இரு பாடல்களையும் பாடினார், ரொம்ப நல்லா பாடியிருந்தாங்க. எல்லாரும் இந்த நேரத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. யாம் இருக்க பயமேன் சரவணன் ரெண்டடி பாடியவர் இன்று அற்புதமாக அத்தனையும் பாடி ரொம்ப விருதலைராக பாடலை அற்புதமாக பாடிவிட்டார். நானும் தலைத்தவனா என்று கேட்டு தேவா அவர்களும் வந்து அற்புதமாக இன்று புதுமையாக பூவே பூச்சுடவான் பூ மனத்துடன் ஒரு பாடல் பாடிவிட்டார். யோகராஜி அவர்களும் இது பாடலை சிறப்பாக பாடி எல்லோரையும் மகிழ்வித்தார். நம்மளுடைய மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் அப்பா முதல் பாடல் ரொம்ப அற்புதம், ரெண்டாவது பாடல் அப்பா அதற்குரிய ஆராய்ச்சி படித்தே மாப்பிளை பற்றி ஆராய்ச்சியே செய்தார். தேர்ந்தெடுத்து இரு பாடல்களையும் ரொம்ப அற்புதமாக பாடியிருந்தார், ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் சகோதரர் கோவை சகோதரர் நாகப்பனா எண்ணமான ஒரு பாடலாக அதுல அத்தனை உபமான உபமேயம் செவ்வாயின்றதுக்கு அத்தனை இருந்தது. இப்பொழுது பாடல்கள் வரிகளில் ஏற்படுத்தி பாடுவதிலும் பொக்கிஷம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதிலும் மார்க்கெட்டு செல்வதிலும் பாடல்களையும் வல்லவராகிவிட்டார். அவரும் பாடவா எனக்கான் சொன்னவர் இன்று அருமையாக ஒரு பாடலை பாடி முடித்தோம். தன்னுடைய பங்கை கொடுத்திருந்தார். சாந்தி வெகு நாட்களுக்கு பிறகு சாந்தி அவர்கள் வந்திருந்து சிறப்பித்திருந்தார். நான் எனக்கும் ரொம்ப நாளாக சாந்தியை காணலையே நினைத்தேன் என்று அதற்கு விடையாக அவர் வந்து அருமையாக கண்ணனோடு கை கொழுந்தே ஒரு பிறந்த நாள் வீட்டுக்கு போயிட்டு வந்து அதை நம்மளுக்கு பாடலா அந்த கண்ணனை நினைச்சு ஒரு பாடலா கொடுத்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சகோதரின் பொருள் கேட்டது கொஞ்சம் மகிழ்வாக இருந்தது. எல்லோரும் இன்று மிகவும் இனிமையாக பாடினார். அப்பா யாரையும் விடல இல்லப்பா?
1: இல்ல இல்ல, கூறுங்க. உங்களை தான் விட்டுட்டீர்கள், உங்களை விட்டு விட்டீர்கள்.
0: எனக்கும் இன்று அருமையான ஒரு வாய்ப்பை தந்த அப்பா அவருக்கு ஒரு பாடல் திருப்புகளை எனக்கு பாடுறதுக்கு அதை ஏற்றுக்கொண்டு எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு எனக்கு ஆந்தரி தந்து என்னை மேலும் மூலம் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி இருக்கின்ற நேயர்கள் அனைவருக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல இன்று பாடிய அனைவர்களும் அவருடைய மனதில் உள்ள ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் பாடல் மீது உள்ள ஈடுபாட்டையும் அதை இங்கே ஒருங்கே கொண்டாந்து சேர்த்தரும் என்ற ஒரு பிரச்சையோடு செய்திருந்தார்கள் அனைவரும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஞாயிறும் எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருக்கிறோம் நாங்கள். தவிர்க்க முடியாத காரணங்களா இருந்தால் அன்று எங்களுக்கு கொஞ்சம் சரி பரவாயில்ல இன்று முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களா எடுத்துன்னு போயிடுவோம். அதனால இது அவளோட நாங்க ஒவ்வொரு வரப்பும் எதிர்பார்க்கிறோம். இது அப்பாவும் சிறப்பா ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்குவரையும் அதனோட வர்ணனை அவர்கள் கேட்கிற விதமும் எங்களுக்கு அந்த நிகழ்ச்சி போல நேரமே தெரிய போயிட்டு வேகமாக சென்று விடுகிறது நேரம். இந்த அருமையான வாய்ப்பையும் இந்த பாடலை பாடுவதற்கான ஒரு வாய்ப்பையும் தந்த நீரா அம்மாவுக்கு என்னோட நன்றியும். இதை அழகாக வழி நடத்தி உற்சாகத்தோடு வழிநடத்தி எங்களையும் அது உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தியிருந்த அப்பாவுக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் மேலும் உலகளாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் மற்றும் எம்டிஆர் அன்பு உள்ள அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான வாய்ப்பை தந்த அப்பாவுக்கு நன்றி வணக்கம். நன்றி அப்பா.
1: நன்றி மகளே. சிறப்பான முடிவில் அழகாக நீங்கள் தொகுத்து தந்திருக்கீர்கள், ஒன்றும் விடவில்லை. அதனை ஒரு குறிப்பான விடயத்தை என்னாலும் கூற முடிகிறது என்னவென்றால், இன்றைய நிகழ்ச்சி பாடுபவர் பாடலாம் பாடல்கள் அத்தனையும் நல்ல சிறப்பாக இருந்த இயல் இசை நாடகம் என்ற அந்த முத்தமிழுக்குள்ளே இசை பெறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனின் அருள் வேண்டும். அந்த அருள் வேண்டி நிற்கும் வேளையிலே திருப்புகழை நீங்கள் தந்தது போன்று ஆதிசிவன் தாழ்பணிந்து என்று ஆரம்பத்திலே சியாமலா அவர்களும் பாடி இறைவனை துதிப்பது போன்று இருந்தது அந்த பாடல். அந்த இரண்டு பாடல்களும் இன்றைய தேவ ஒரு ஒரு இறை பக்தி பாடலோடு திருப்புகழும் வந்து மெருகூட்டி இருக்கின்றது என்பதை கூறிக்கொள்ளலாம். சிறப்பு ரேவதி அவர்களே, உங்களுடைய இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இரண்டு பாடலும் திருப்புகழும் தந்தது சிறப்பு. இரண்டு பாடலை தந்தவர்களுக்கு மகிழ்ச்சி. இடையிடையே கருத்து பரிமாற்றத்தின் போது நகைச்சுவையையும் புகுத்தி இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கி இருக்கின்றோம் என்ற திருப்தியோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு இதுவரை நாளும் நாங்கள் நிகழ்த்தி கொண்டு வருவதற்கு வல்லமை கொடுத்து இந்த காற்றலையை தந்து காற்றலையில் எங்களுக்கு வேண்டிய நேரத்தை நாங்கள் உபயோகிக்க விடும் ஒன்றியல் தமிழ் வானொலிக்கு முதற்கண் நன்றி. அது மட்டுமல்லாமல் இன்றைய நிகழ்ச்சியை சிறப்புடன் நிகழ்த்தி மேலும் வரும் நாட்களில் நாங்கள் சிறப்பாக நிகழ்த்துவதற்கு எல்லாம் வல்ல இறைவனின் திருவருள் எங்களுக்கு வேண்டும். அந்த வகையில் இன்றைய நிகழ்விலும் கூட பக்தியோடு திருப்புகளையும் பாடி நாங்கள் அவர்களை துதிப்பது போன்றும் இருந்தது. ஏனைய அவர்களின் பாடல் ஒவ்வொன்றும் ரசமான பாடல்களை தேடி எடுத்து கொண்டு வந்து அழகாக அழகாக நீங்கள் குறிப்பிட்டது போல நாகப்பன் சரவணன் போன்றோர் தேவா போன்றோர் முன்பு கேட்டால் பாட மாட்டார்கள், சிச்சி அது சரிவராது என்றோடு என்று வந்து பாடும்போது எவ்வளோ மகிழ்வாக இருக்கின்றது, ஆனந்தமாக இருக்கின்றது. ஏனையோரும் தங்கள் திறமைகளை வெளியே கொண்டு வந்து காட்டி சிறப்பித்துக் கொண்டு சென்றீர்கள். மீண்டும் எங்கள் வானொலி சிறக்க நாங்கள் அனைவரும் ஒத்துழைப்போம் என்று கூறி உங்களோடு நானும் இணைந்து இந்த வேளையில இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி எல்லாம் வல்ல அந்த இறைவனிடம் வல்லமை தர வேண்டும், நாட்டில் அமைதியும் சாந்தியும் நிலவ வேண்டும், சமதர்மம் தலைக்க வேண்டும் என்று கேட்டு அன்னை தந்தை ஆசான் இவர்களை எமக்கு அளித்த அன்பு தமிழ் அறிய வைத்த வேளையிலே அவர்கள் எல்லோரும் தாழ் பணிந்தும் உங்களோடு இணைந்து நான் மீண்டும் மீண்டும் வணக்கம் கூறுவதோடு இனிவரும் நிகழ்ச்சிகளும் சிறப்பாக இருக்க வேண்டும். நாங்கள் எப்பொழுதும் அன்பு அறன் பண்பு அறம் மனித நேயம் ஜீவகாருண்யம் காத்து வாழ்வோம், நல்லது தர வேண்டும் இறைவா என்று கேட்டு இன்றைய நாள் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை இனிது நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். 2026 ஆண்டின் 7வது மாதத்தின் 5வது நாள் பாடுவோர் பாடலாம் இனிது நிறைவுக்கு வந்தது. வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு. நன்றி அம்மா, எல்லோருக்கும் நன்றி.

0: கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: என்ற நம்பிக்கையோடு எங்கள் நலம் கூறி எங்கள் கலையகத்தின் சிறப்பும் கூறி 23 வருடகால பணியை தொடர்ந்து 24வது ஆண்டிலே எட்டி காலடி எடுக்கும் நேரம் அண்மித்து விட்டது என்று கூறும் வேளையிலே உங்களோடு இணைந்து காற்றலையில் பணியாற்ற வந்திருக்கும் வேளை மகிழ்வோடு இருக்கின்றேன் என்றும் கூறிக்கொண்டு இப்பொழுது கனடாவில் நேரம் முற்பகல் 11:15 முற்பகல். இன்னும் மதிய நேரம் வரவில்லை. நல்ல வெளிச்சமாகவும் வெயிலாகவும் இதமான ஒரு காலநிலையில் இருக்கின்றோம். 17 பாகை செல்சியஸ் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அவ்வளவு தூரம் உஷ்ணம் இல்லை, குளிரும் இல்லை. ஒரு மந்தமான நல்ல ஒரு இதமான இங்கிதமான வேளையிலே இருக்கின்றோம். மனதுக்கு இதமான ஒரு காலநிலையில் இருக்கின்றோம். இப்படியான காலநிலை எங்களுக்கு கிடைப்பது அரிது. எப்போதாவது இப்படி கிடைக்கும். அந்த வேளையிலே உங்களுக்கு இப்பொழுது நேரம் 8:46 ஆகிவிட்டது. தமிழ் திருநாட்டிலும் தாயகத்தில் 7 திருநாட்டிலும் குவைத் நாட்டை எடுத்துக்கொண்டால் வளைகுடாவிலே எங்கள் அன்புனைய நெஞ்சங்கள் கூடுதலான நேயர்கள் இருக்கும் குவைத் நாட்டை எடுத்துக்கொண்டால் 7:16 ஆகின்றது என்றுதான் கூற வேண்டும். அதே நேரம் மலேசிய நாட்டிலே நள்ளிரவை தொட இருக்கின்றது 11:16 இரவு நேரம். பாருங்கள், ஒரு சூரியன் ஒரு பூமி. ஆனால் இங்கே வாழும் இந்த பூமி பந்தில இருக்கும் நாங்கள் எத்தனை விதமான பலவிதமான காலங்களில் இருக்கின்றோம். நேர காலம் மாற்றமடைந்தாலும் பூமியும் வானமும் ஒன்று, மனிதர்களும் ஒன்று. நாங்களும் ஒரே இயல்பில் மனித நேயத்துடன் ஜீவகாரியத்துடன் புரிந்துணர்வுடன் தார்மீக உணர்வுடன் வாழ வேண்டும். அன்பும் பண்பும் தான் எங்களுக்கு முக்கியம் என்பதை புரிந்து கொண்டு எங்கள் தமிழ் பண்பாடு கலாச்சார விழுமியங்களை எங்களோடு நாங்கள் இணைத்துக் கொண்டு எங்களை சார்ந்தவர்களுக்கும் அதை காட்டி கொடுத்துக் கொண்டு எங்கள் எதிர்கால சந்தையையும் உருவாக்க வேண்டும் என்று கூறிக்கொள்ளும் இந்த வேளையிலே நீங்கள் என்னோடு இணைந்து கொண்டு இந்த கதம்பத்திலே உங்கள் தகவல்கள், உங்கள் திறமைகள் என்னென்ன நீங்கள் கூற வேண்டும் என்பதை கூறுவதற்கு நேரங்கள் கொடுக்கப்படும். 6-4-7-8-7-4-6-4-1-5 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் நீங்கள் தொடர்பு கொண்டு என்னோடு இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொள்ளும் வேளையிலே நீங்கள் பேசும் பொழுது இணையும் வேளையிலே நீங்கள் உங்கள் பெயரையும் உங்கள் முகவரி, அதாவது உங்கள் ஊரின் பெயரையும் கூறி வந்தால் அழகாக இருக்கும், கேட்பவர்கள் தெளிவாக இருக்கும். உலகளாக இருக்கும் வானொலி நெஞ்சங்கள் 5 கண்டங்களிலிருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இது 23 வருட காலத்தை நிறைவு செய்து 24வது ஆண்டிலே கால் வைக்க இருக்கின்றது என்ற மகிழ்வான செய்தியையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். காற்றலையில் வந்து நீங்கள் உரையாடும் பொழுது அன்பாக பண்பாக வானலை நாகரிகத்தை கடைபிடித்து மனித நேயத்தை கடைபிடித்து அடுத்தவர்களை புண்படும் வண்ணம் வார்த்தைகளை பிரயோகிக்காமல் சகோதர தத்துவத்துடன் அன்பும் பண்பும் வெளிக்காட்டி நீங்கள் பழகிக்கொண்டால் இனிமையாக இருக்கும், மகிழ்வாக இருக்கும். இங்கே வந்து பேசுவதற்கு எந்த தடையும் இல்லை. நீங்கள் எந்த விடயத்தையும் கொண்டு வாருங்கள். இந்த நான் கூறிய விடயங்களை மனதிலே வைத்துக் கொண்டு அழையுங்கள். 6-4-7-8-7-4-6-4-1-5 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ளும் வேளையில் உங்களோடு நான் இணைந்து கொள்வேன், கலந்து கொள்வோம். இனி ஒவ்வொருவராகத்தான் நீங்கள் வர முடிகின்றது. ஏனென்றால் நான் ஒரு வழியிலே தான் வைத்து அழைக்கின்றேன். இந்த தொலைபேசி இலக்கத்தில் ஒருவர் வந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்கள் அழைத்து பாருங்கள். உங்களுக்கு இணைப்பு கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் அழைத்துக் கொள்ளுங்கள், களைப்படையாதீர்கள். கிட்டத்தட்ட 3-4 மணி நேரத்துக்கு இந்த நிகழ்வு இருக்கின்றது. அதனால் நீங்கள் நேரம் போதிய அளவு இருக்கின்றபடியால் அவசரப்பட தேவையில்லை, நீங்கள் மன அழுத்தப்பட தேவையில்லை, இரத்தக்கொதிப்படைய தேவையில்லை, உணர்ச்சி வசப்பட தேவையில்லை. அமைதியாக ஆறுதலாக நீங்கள் தீர்மானித்து எதை பேசப்போகின்றோம், எப்படி பேசப்போகின்றோம் என்று வந்து பேசிக் கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. இந்த வேளையில் நானே பேசிக் கொண்டிருக்காமல் உங்களோடு இவ்வளவு தூரம் உறவாடிய நான் என்று இப்பொழுது நேரம் இன்று July 15, 2020 இன்று அறிவன் கிழமை என்று புதன்கிழமையை அறிவன் கிழமை என்று அழகு தமிழிலே கூறிக்கொள்ளலாம். அறிவன் கிழமையிலே நீங்கள் வந்து பழகி கொள்ள வரும்போது வாருங்கள் என்று இருக்கிறம் நீட்டி அழைத்துக் கொள்கின்றோம் அன்போடு. நான் இப்பொழுது எனக்கு விருப்பமான ஒரு பாடலை ஒலிபரப்ப இருக்கின்றேன். அது என் விருப்பமாக ஒலிபரப்பப்படும் வேளையிலே நீங்கள் அந்த பாடலை பாடல் போகின்றதே எப்படி அழைப்பது என்று எண்ணத்தொழிலே நீங்கள் அழைக்கலாம். இந்த பாடல் போகும் பொழுது நீங்கள் அழைத்தால் நான் உங்களை இணைப்பேன். ஆனால் ஒரு நேயருடைய பாடல் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த அழைப்பு எனக்கு கிடைக்காது, அது நேயருடைய வழியாகவே இருக்கும். பாடல் முடிவில் காத்து கொண்டிருந்து அழையுங்கள், உங்களோடு பேசி மகிழ்ந்து கொள்ளலாம். அன்புறவுகளை இந்த வகையில் தருகின்றேன் பாடலை. இப்பொழுது கலைவாணன் இணைப்பில் வந்திருக்கின்றார். இது மெர்சு ராணியாகத்தான் இருக்கும். வணக்கம்.
2: வணக்கம் சார், ஜெயலலிதா மெர்சி ராணி கலைவாணன் பேசுறேன்.
1: வணக்கம் மகளே, நலமாக இருக்கின்றீர்களா மெர்சி ராணி கலைவாணன்?
2: நலமா இருக்கப்பா, நலமா இருக்கீங்களா?
1: நான் நலமாக இருக்கிறேன் மகளே. அதுல மகள் வந்து பேசினால் இன்னும் நலமாகத்தானே இருக்கும்.
2: ஆமாப்பா, இருந்தாலும் அவனுக்கு வர முடியலப்பா. மழை நேத்துல செம்ம மழை, காத்து மழை செம்மையா இருந்தது.
1: உங்களோட பக்கம் மழை வந்து எங்க வானிலை ஆராய்ச்சியாளர் எங்களுக்கு இருக்காரு தானே, ஒரு வானிலை அவர் போன முடியாது. இந்த பகுதியில மழை பெய்கிறது இந்த அனுபவத்திலே கூறுவார். அவர் தான் எங்களோட வானிலை அறிக்கையாளர் இப்பொழுது. நிறைய வந்தார்களே காலையில, 26 நேயர்கள் வந்தார்கள் இந்த மாலை நிகழ்வில். நேயர் நீங்களும் வந்து உங்களுடைய நண்பர் வந்திருந்தார், நீங்கள் அனுப்பி வைத்த சுவாமிநாதன். கலைவாணன் அனுப்பி வைத்தவர் என்று கூறி வந்தார். சுவாமிநாதன் சுவாமிநாதன் தானே அவர்? பேசலாம், இணையுங்கள் அவரை.
2: இல்ல நீங்க போனே இணைச்சு விடுங்க, நான் சேர்ந்து வரேன் அப்படின்னாங்க. அதுதான் சரி எனக்கு அமைக்காது.
1: அப்ப முதல்ல உங்கள் பாடலை கூறுங்களேன். என்ன பாடல் உங்களுக்கு நாளைய தினம் தேவை உங்களுக்கு? இன்னைக்கு மெர்சு ராணி முதல் வந்தபடியால் முதலிலும் உங்க அப்பா ஒரு பாடல், அப்பாவிட்ட வந்தபடியால் மகளுக்கு முதல் வந்தபடியால் மகள் என்று ஒரு பாடல் நீங்கள் கேட்க பாடலை கொடுப்பேன். என்ன பாடல் கேட்க?
2: எனக்கு ரோசாப்பூர் ரவிக்கைக்காரி படத்திலிருந்து பிச்சி பூ வச்ச கிளி, அந்த பாட்டு.
1: இந்த பாடல் உங்களுக்கு இன்று வேணுமா நாளை வேணுமா? வழக்கமாகமா நீங்கள் நேர் நேரத்திலே வருவது உடனே கிடைக்கின்றது. அந்த நேரத்திலே கதம்பத்தில் வந்து நீங்கள் கலந்துரவாடி பேசி மகிழ்ந்து விட்டு ஒரு பாடலை கேட்டால் அந்த பாடல் பின்பு ஒலிபரப்பியிலே கொண்டு வருவேன். கதம்பம் நேரலை நேயர் விருப்பம் என்று நேரலையிலே நீங்கள் வர முடியாது. அந்த பாடலே நான் ஒலிபரப்பு வழக்கமான நேயர் விருப்பம் வருவதுதான் கதம்பம் நேயர் விருப்பம். அதிலே இந்த பாடல் உங்களுக்கு நாளை காலையில் தான் வரும். இன்று நீங்கள் முதலில் நான் இணைந்தபடியால் இன்றைய நிகழ்விலேயே உங்களுக்கு நான் ஒரு பாடலை அப்பா தருவேன்.
2: சரிங்கப்பா.
1: அதுக்கு என்ன இந்த பாடலை தரவா அல்லது நீங்கள் பின்பு கூறுவீர்களா நாளைய பாடலை? என்ன மாதிரி செய்ய போறீர்கள்
2: நாளைய பாடல் வந்து?
1: ஒரு ஜீவன் அழைத்தது என்ற பாடல் உங்களுக்கு நாளைக்கு வரும். இன்று உங்களுக்கு பேச்சு முடிவில் உங்கள் பாடல் தருவேன். சரிதானே? முதல் பாட்டு கேட்பதற்கு நான் கொடுப்பது, அம்மாவும் சில சமயம் கொடுப்பார், நான் கொடுப்பது வழக்கம். அதிலே மகள் வந்து முதல் இணைந்தபடியால் மகளுக்கு இந்த பாடலை நான் தருகின்றேன். பாடலோடு சேர்ந்து இந்த பாடல் பெயர். இப்பொழுது உங்களுடைய நண்பர் சுவாமிநாதன் உங்களோடு இருக்கின்றாரா, அவர்களுடைய இல்லத்தில இருக்கின்றாரா?
2: இல்லைங்கப்பா, அவங்க வந்து அவங்க இல்லத்துல, நாங்க இருக்கிறதுக்கும் அவங்க இருக்கிறதுக்கும் வந்து
1: அவர் எனக்கு அழைப்பு ஏற்படுத்தி பேசியிருந்தார் என்று காலையிலே. அவர் அழைப்பு தருகின்றாரா அல்லது என்ன மாதிரி நீங்கள் இணைக்க போகின்றீர்களா உங்களோடு?
2: நான் இணைச்சிருக்கேன் போயிட்டு இருக்கேன்.
1: சரி, அவர் வந்தோடனே பேசுவார். அப்ப இப்பொழுது
2: எங்க மச்சான் பேசுறார்,
1: உங்களோட மச்சான் பேச போறாரா? சின்ன சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு ஒன்று கூட்டி வந்து இந்த பொண்ணை கொண்டு வந்து காட்டலையில எல்லோருக்கும் கேட்கறதுக்கு சின்ன பிள்ளைய சின்ன பிள்ளைன்னு அழைச்சிருக்கேன். இந்த மகள் பெரிய கட்டிக்காரி என்று அவருக்கு தெரியாது. ஆ சரி, இது பின்ன அவரு தானே மாமா வரட்டு. மாமா வாருங்கள் மாமா.
3: அப்பா வணக்கம்ப்பா.
1: வணக்கம்,
3: நலமா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கின்றேன். நீங்கள் உங்கள் பெயரை கூற வேண்டும்.
3: நலமா இருக்கப்பா. அப்பா
1: இன்னைக்கு வந்துப்பா, கூற வேண்டும்.
3: அப்பா ஜெயங்கொண்டம் கலைவாணன் மேசிராணி.
1: நன்றி நன்றி, அப்படி கூறி பழகிக் கொள்ள வேண்டும். ஜெயங்கொண்டம் கலைவாணன். இப்பொழுது நீங்கள்
3: அப்பா இன்னைக்கு வந்து கர்ம வீரர் காமராஜருடைய பிறந்த நாள்ப்பா.
1: நல்லது நல்லது, பிறந்த நாளா என்று?
3: ஆமா ஆமா, இன்னைக்கு வந்து அவருடைய பிறந்த நாள்.
1: அதனால்தான் அங்க இருந்து சென்னையில இருந்து சங்கர் பாடல் கேட்டிருந்தார் என்று அவருக்கு வாழ்த்துக்கள். பிறந்த நாள் அவர் எங்களோடு இருக்கின்றார். அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறுவதோடு கலைபாணன் அவர் விட்டு சென்ற பழக்க வழக்கங்களையும் பண்புகளையும் அறிவுகளையும் நாங்கள் ஏற்று நடந்து கொண்டு பழக வேண்டும்.
3: கண்டிப்பா கண்டிப்பாப்பா, அவரை பத்தி ஒரு கவிதைப்பா.
1: நன்றி நன்றி, வாசிங்கள் வாசிங்கள்.
3: நான் எழுதுனது
1: அங்கே கொண்டு வாருங்கள்.
3: கர்ம வீரர் காமராஜர் விருதுநகருக்கு வித்திட்ட பெருந்தலைவர் காமராஜர் விருதுநகருக்கு வித்திட்ட பெருந்தலைவர் காமராஜர் படிக்காத மாமயதை எங்கள் காமராஜர் அனைவரையும் படிக்க செய்த எங்கள் காமராஜர் அனைவரையும் படிக்க செய்த எங்கள் காமராஜர் எங்களின் துயரை துடைத்த எங்கள் காமராஜர் எங்களின் துயரை துடைத்த எங்களுடைய காமராஜர் கல்வி கண் துறந்திட்ட எங்கள் காமராஜர் ஆடு மாடு மேய்த்தவனை எல்லாம் வேலையில் சேர்த்திட்ட எங்கள் காமராஜர் ஆடு மாடு மேய்த்தவனை எல்லாம் வேலையில் சேர்த்திட்ட எங்கள் காமராஜர் 9 மாத காலம் சிறையில் வாடிய எங்கள் காமராஜர் யாருக்காக? நமக்காக, நம் மக்களுக்காக. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த எங்கள் காமராஜர் தமிழகத்தின் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்த எங்கள் காமராஜர் விருதுநகருக்கு வித்திட்ட எங்கள் பெருந்தலைவர் காமராஜர் நீங்கள் படிக்கவில்லை ஆனால் நம் பள்ளியில் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று அரைக்கோவில் வித்திட்ட எங்கள் மாமயதை காமராஜர் விருதுநகருக்கு வித்திட்ட எங்கள் பெருந்தலைவர் காமராஜர்.
1: நல்லது, சிறப்பாக அவருடைய குணாம்சம் அவருடைய செய்கைகள் அவருடைய சாதனைகள் அவற்றையும் தந்து மக்கள் மீது அவர் கொண்ட கருணை அன்பு பாசம். நான் படிக்காது விட்டாலும் அடுத்தவர்கள் படிக்க வேண்டும் என்ற அந்த கல்வி பசி அவருக்கு இருந்தபடியால் கல்வி திட்டத்திலே பல மாற்றங்களை கொண்டு வந்து சீர்திருத்த கருத்துக்களை புகுத்தி சீர்திருத்தின ஒரு தலைவர் எங்களால் என்று கவி கூட இந்த இளைய தலைமுறைகளும் அறியக்கூடிய வகையில் அவர் இனங்காணப்பட்டிருந்தபடியால் அவரோடு அவருடைய கொள்கைகளை பின்பற்றுபவர்கள் அப்படியே நடந்து கொண்டால் நன்று. அவரின் பெயரை வைத்துக் கொண்டு வண்ண கொடிகளை தூக்கி கொண்டு வசதியாக வார்த்தைகளை அளந்துவிட்டு அதை செய்யாமல் தூங்கியிருப்பவர்கள் பலரையும் நான் பார்த்திருக்கின்றோம். அதனால் அப்படி செய்பவர்கள் அவரை அவமதித்துக் கொண்டு தன்னை சிறுமைப்படுத்தினார்கள். மக்கள் இனம் கண்டுகொள்வார்கள். அப்படி போலி கோஷமிட்டு பெருந்தலைவர் காமராஜரின் அடியவன் நான், அவருடைய அன்பை பெற்றவன் நான், அவருடைய கொள்கையில் நடப்பவன் நான் என்று சொல்லி மக்களை சுரண்டி வாழும் இத்தர்கள் கூட்டம் இப்பொழுது இத்தனையோ இருக்கும் வேளையிலே இத்தனை சிறப்பாக அவருடைய கொள்கைகளையும் கருத்துக்களையும் தந்த உங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த எத்தர்களுக்கும் விழிப்புணர்வாக இருக்கட்டும் என்று இந்த மொன்றியல் தமிழ் வானொலியில் யானும் உங்களோடு இணைந்து கூறுகின்றேன். நல்லதொரு படைப்பை தந்தீர்கள் கலைவாணன். இந்த வழியில் என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்? உங்களுக்காக நாளைய தினம் உங்களுக்கு கதம்பம் நேர விருப்பத்திலே என்ன பாடல் தருவது?
3: என்னுடைய பாட்டுப்பா
1: கூறுங்கள்.
3: அதாவது சின்ன மாப்பிள்ளை அப்படிங்கிற திரைப்படத்தில இருந்து
1: சின்ன மாப்பிள்ளையா
3: காட்டு கோயில் பாட்டு சொல்ல அப்படிங்கிற பாடல் தான்.
1: காட்டுக்குயில் பாட்டு சொல்ல என்ற பாடல் உங்களுக்கு நாளைய தினம் கதம்பத்தில் வரும். உங்களை நான் பேசி முடியவில்லை, அவர் அவர் தாமதிப்பார் தானே, ஒரு வேளையில் தானே இருக்கின்றார். காட்டுக்குயில் பாட்டு பாடவா? பாட்டு சொல்ல என்ற பாடல் உங்களுக்கு நாளை காலையில் வரும். உங்கள் கவிதைக்கு நான் பதில் கூறினேன், அதில் மனம் நோகக்கூடியதாக இருந்தால் நீங்கள் பொறுத்துக் கொள்ளலாம். அது ஒரு விழிப்புணர்வு பாடல். இவ்வளவு தூரம் நீங்கள் அக்கறையோடு அந்த பாடலை கொண்டு வரும் பொழுது அந்த கவிதையை கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் அந்த அந்த பெருமகனார பின் தொடர்பவர்களும் அவருடைய பெயருக்கு களங்கம் வராமல் இருப்பதுதான் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். சரிதானே கலைவாணன்?
3: அவரை நினைச்சிருந்தேன்,
1: அவர் வரவிட்டார், வரவேறுதான். அவர் காலையிலும் வந்திருந்தார், உங்கள் பேரை கூறிந்தார், இப்பொழுது இணைப்பிலே இருந்தார், அவர் இப்பொழுது வரலாம். வணக்கம், வாருங்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
4: அரியலூர் மாவட்டம் சாமிநாதர்.
1: அரியலூர் மாவட்டம் சாமிநாதர்,
4: வணக்கம்.
1: வணக்கம், நீங்கள் காலையில்
4: இணைந்தீர்கள்,
1: காலையில் நீங்கள் இணைந்தீர்கள். காற்றலையை கேட்டு பேசிக்கொண்டிருக்க, வானொலியை கேட்டு பேசிக்கொண்டிருக்க, நான் பேசி முடிக்க வேண்டும், நீங்களும் பேச வேண்டும். ஒருவரோடு ஒருவர் தொடர்ந்து ஒருவர் சேர்ந்து பேசினா உங்களுக்கு புரியாது. அன்பு சுவாமிநாதன் அவர்களே, நீங்கள் பேசுங்கள், நீங்கள் பேசுங்கள். யார் என்று கூறுங்கள்.
4: அரியலூர் மாவட்டம் ஜெயங்க பக்கம் சாமிநாதன்.
1: சாமிநாதன் பேசு, நல்லது. வணக்கம், வணக்கம் சாமிநாதன், வருக வருக. நீங்கள் இவர்களோடு இணைந்து வந்தமைக்கு நன்றி. அதிகாலையிலும் நீங்கள் மாலை நேரத்திலும் என்னோடு இணைந்து பேசினீர்கள் சாமிநாதன், நலமாக இருக்கின்றீர்கள் அழைப்பது? நல்லம். என்ன கூற வந்தீர்கள், நீங்கள் எங்கு இருக்கின்றீர்கள், என்ன செய்கின்றீர்கள், எப்படி இந்த வானொலிக்கு வந்த என்பதை நீங்கள் வடிவாக கூறலாம். இப்பொழுது அழகாக கூறுங்கள். சாமிநாதன்,
4: ஹலோ,
1: கூறுங்கள். நீங்கள் கூறிக்கொண்டிருங்கள், நீங்கள் உங்களுடைய நீங்கள் அழைப்புக்கு வந்தது பேசத்தானே, பேசுங்கள். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள், எங்கு இருக்கின்றீர்கள், எப்படி இந்த வானொலிக்கு வந்தீர்கள் என்பவற்றையெல்லாம் நீங்கள் பேசலாம். இப்பொழுது கூறுங்கள்.
4: இந்த வானொலிக்கு ஐயா கலைவாணர்தான் அறிமுகப்படுத்தி இருக்காங்க.
1: நன்று.
4: அவரு சொன்னாரு, நான் நீண்ட நாளா கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
1: நீண்ட நாள் என்ன நிகழ்ச்சிகளை அதிகமாக கேட்டீர்கள்?
4: மத்தியானம் 11 மணி விட்டு வரும்ல ஐயா நிகழ்ச்சி, அதுல கேட்டிருக்கேன்.
1: என்ன நிகழ்ச்சி?
4: சாயந்தரம் பாத்தீங்க.
1: ஆமா, என்ன நிகழ்ச்சி உங்களை பிடித்திருக்கின்றது? பாடல்களா, நிகழ்ச்சிகளா, கவிதையும், என்ன என்ன நிகழ்வை கேட்டிருக்கின்றீர்கள் ஐயா? நிகழ்ச்சிகள் பிடிச்சிருக்கின்றது. முன்றியல் தமிழ் வானொலியை இப்பொழுது சில காலமாக கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கின்றது. இதுல இணைய வேண்டும் என்று திரு தமிழ் கலைவாணன் அவர்களோடு சேர்ந்து இணைந்து அவருடைய அறிமுகத்தோடு வந்திருக்கின்றீர்கள். உங்களை வரவேற்றுக் கொள்ளுகின்றோம் உங்கள் வானொலியிலே. அவருக்கும் நன்றியை கூறுகின்றோம். மேர்சி ராணியும் வந்தவுடனே கூறினார் உங்களை பற்றி, அவர்களுக்கு உங்களை கூறியிருக்கிறார். இப்பொழுது என்ன பணியில் இருக்கின்றீர்கள் நீங்கள்? போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கிறதாக, அழகாக படம் பிடிப்பீர்கள், படம் எடுப்பீர்கள். இப்ப நாங்க காற்றலையில இருக்கும் பொழுது எங்களை உங்களால் படம் பிடிக்க முடியுமா?
4: முடியாது.
1: முடியாதா? நல்லது, நல்லது. சரி, நாங்கள் நாங்கள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதிக்கு வந்தால் உங்கள் போட்டோ ஆலயத்துக்கு வந்து எங்களை படம் பிடிச்சு தாருங்கள்.
4: கண்டிப்பாக ஐயா, காத்து கொண்டே இருக்கிறேன்.
1: பார்ப்போம், இறைவன் வழிவிட்டால் அப்படி வரல. எனக்கு மகளை பார்க்க ஒரு எனக்கு விருப்பம் இருக்கின்றது, இந்த குழந்தைகளை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று. பார்ப்போம், பார்ப்போம், இறைவன் வழிவிடும். எல்லாம் நாங்கள் நினைத்தபடி நடப்பதில்லை, நினைக்காமலும் நடக்கும் என்று. நீங்கள் காற்றலைக்கு வந்து இணைந்து மாலை நேரத்தில் வந்து வந்திருந்தீர்கள், பாடல் கேட்டிருந்தீர்கள், நல்ல நல்லது ஒரு பாடல் கேட்டிருந்த நீங்கள். அந்த வேளையில இப்பொழுது நீங்கள் நன்றி சொல்லவே உனக்கு வார்த்தை இல்லை என்ற பாடல் கேட்டிருந்தீர்கள் அதிகாலையிலே. பாடல்கள் எப்பொழுது அப்படி ஒளிபரப்பாகும் என்று. இப்பொழுது நீங்கள் என்ன பாடலை கேட்கின்றீர்கள்? சாமிநாதன், இன்று உங்களுக்கு என்ன பாடலை கேட்க விருப்பமாக இருக்கு இந்த மூன்று தமிழ் வானொலியிலே? சுவாமிநாதன்,
4: ஒருத்தலை ராகத்தில் இருந்து கடவுள் வாழும் கோவிலிலே.
1: நல்ல பாடல் எல்லாம் கேட்கிறீர்கள், நன்றாக பிடிக்குமா இந்த பாடல் உங்களுக்கு? உங்கள் பாடல் காற்றலைக்கு வரும். இந்த பாடல் உங்களுக்கு ஒலிபரப்பாகப்படும் நாளை காலையில். இப்பொழுது இரவு நேரம் தானே சென்று இந்த நிகழ்ச்சி முடிகிற அளவில் உங்களுக்கு நள்ளிரவாகிவிடும். அதெல்லாம் நாளை காலையில உங்களுக்கு இந்த பாடல் கிடைக்கும். கடவுள் வாழும் கோவிலிலே என்ற பாடல் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. தொடர்ந்து வானொலிக்கு வாருங்கள். இரண்டு நிகழ்ச்சி, நேரலை நிகழ்ச்சி அதிகால மாலை நேரத்திலே நேயர் நேரமும், இந்த நேரத்தில் மதிய நேரத்திலே உங்களுக்கு மதியம் என்ன ஒன்பது உங்களுக்கு இப்பொழுது 9:05. இந்த நேரத்திலே உங்களுக்கு கதம்பம் நிகழ்வு நேரம், உங்களுடைய போட்டோவை பற்றி, உங்களுடைய புகைப்படத்தை பற்றி, உங்களுடைய அதில் உள்ள அனுபவங்களை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அழகாக வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். சரிதானே? நல்லது, நல்லது. சுவாமிநாதன், உங்களோடு பேசி மகிழ்ந்திருக்கின்றேன். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நீங்கள் கூறுவதை கூறுங்கள்.
4: மகிழ்ச்சி ரொம்ப நன்றிங்க ஐயா, கண்டிப்பா உங்கள்ட்ட பேசுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
1: நன்றி, உங்களோடு பேசியதில் எங்களுக்கும் சந்தோஷம். வாருங்கள், நீங்கள் இப்பொழுது எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் குடும்பத்திலே இருக்கின்றீர்கள். 23 வருட காலத்தை கடந்து இப்பொழுது 24வது வருடத்திலே காலடி எடுத்து வைக்க இருக்கின்றோம். கனடாவில் இருந்து மொன்றியல் தமிழ் வானொலி. நன்றி, இணைந்து சிறப்பித்த
4: நன்றி.
1: நன்றியும் வாழ்த்துக்களும். உங்கள் உங்கள் வளம் சிறக்க வாழ்த்துகிறோம். நன்றி ஐயா. நன்றி. அடுத்து விடைபெறுவோமா? விடைபெறட்டும். அடுத்து கலைவாணன், மெர்சிராணி, நாங்கள் விடைபெறுவோமா? மங்களே ஏதாவது கூறு. நன்றி,
5: நன்றி.
1: அவர்களை இணைத்து ஒரு அன்பு உறவை தந்திருக்கின்றீர்கள். உறவோடு உறவாக அவர் உறவாடி கொண்டிருப்பார் என்று நம்புகிறோம். தொடர்ந்து இணைந்துடுவோம். நன்றி.
5: இல்லப்பா, அவர் வந்து பேசவும் மாட்டார். இப்ப நீங்க பேச
1: வச்சிருக்கீங்க. நன்றி, நன்றி, நன்றி. அவர் இனி எங்களை விட எங்களை பேச வைப்பார். அவர் எங்களை விட பேசுவார். வந்து விட்டார் தானே உங்களோடு இந்த கற்றலுக்கு, தெரிந்தானே வருவார். நன்றி,
5: நன்றி, நன்றி.
1: இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றி.
5: நன்றி
1: மகளே. வணக்கம், வணக்கம், வணக்கம். அன்பு மகனே இளவரசு, வணக்கம். காற்றலையில் இருந்தவர் சென்று விட்டார். இன்று புதிதாக வந்தவர் அடுத்தவர் இன்னொருவர் வருகின்ற. வணக்கம், வணக்கம்,
6: வணக்கம்,
1: வணக்கம், வணக்கம, வணக்கம்.
6: வேளாங்கண்ணி பிரதாபராம்பரத்துல இருந்து கவியரசன்.
1: கவியரசன், கவியரசன், எப்படி இருக்கின்றீர்கள் கவியரசன்?
6: நலமா இருக்கேன் ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்களா? அம்மா நல்லா இருக்காங்களா?
1: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் மகளோடு மகிழ்வாக இருக்கின்றீர்களா? மழலையே கேட்கின்றீர்களா?
6: நல்லா இருக்கேன். பாத்துட்டு வந்த வீட்டுக்கு.
1: அப்படியா, வந்திருக்கா? உடனே வந்தவுடன் அப்பா வந்த திசை அனல்யா திரும்பி பார்க்கிறாவா?
6: கண்டிப்பா, கண்டிப்பா.
1: அவள் அந்த வாசத்தை நுகர்ந்து கொள்வா. அப்பாவின் மனம் அவர்களுக்கு தெரியும். அம்மா, அப்பா, இப்பொழுது தாய், தாய் மாமனையும் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அந்த வாசத்தினாலே. அடுத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும்
6: வீட்டுலதான் இருக்காங்க.
1: அந்த நுழையும் பொழுது அந்த நுழைந்த அதிர்வு அந்த குழந்தைக்கு கேட்கும். அதிலிருந்து புரிந்து கொள்வார்கள். முதலில் தாயை தெரியும், அதன் நல்லது. என்ன கூற விரும்புகிறீர்கள் கவியரசன் என்று? மகளை பற்றிய அல்லது உங்களுடைய அனுபவத்தை பற்றி ஏதாவது?
6: அனுபவம், அனுபவம்னா ஐயா, நான் வந்துட்டு அட்வொகேட்டு கிளர்க்கா இருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஒரு 5 பேப்பர் அரியர் எழுந்துருச்சு.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எடுத்த முயற்சியை விடாமல் இலக்கை அடைய வேணும், என்னுடைய ஆசீர்வாதங்கள். நன்றி. அந்த பட்டமளிப்புக்கு என்ன மொண்டியல் தமிழ் வானொலி பெரிய விழாவை இங்கே காற்றலையில் எடுக்கும் உங்களுக்காக. எதிர்பார்த்து
6: உந்துதலோட
1: நீங்கள் நல்ல ஜம்ப் பண்ணி மேல வந்துட வேண்டும். நல்ல சிறந்த ஒரு வழக்கறிஞரா, வழக்கறிஞரா மட்டும் நியாய துரந்தரராக வர வேண்டும். என்ன பாடல் என்ன பாடல் கேட்போம்
6: ஐயா? புதுசா படிக்கிறேன் பாட்டுங்கிற படத்துல வந்து மொட்டு விட்ட சின்ன பூன ஆரம்பிக்கீங்க.
1: மொட்டு விட்ட சின்ன பூ தானே மலர்ந்திருக்கிறது வீட்டு இல்லையே இப்பொழுது.
6: வேலையை
1: விட்டு வெளியே பணியை விட்டு வெளியே வந்தவுடன் வானலையை கேட்டுக்கொண்டுதான்
6: எனக்கு. நான் வந்துட்டு பிப்து படிக்கிறதுல இருந்து ரேடியோ கேட்கிற பழக்கம் வந்தீங்க. அப்ப இலங்கை வானொலி நல்லா
1: கேட்பேன்.
6: இலங்கை வானொலி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேட்கறது ஆர்வத்தை கொடுத்தது.
1: அந்த வானொலி உலகத்தில் உள்ள தமிழர்கள் எல்லாரையும் ஈர்த்த வானொலி என்று கூற வேண்டும்.
6: என்ன
1: வளர்த்ததும் அந்த வானொலி தான். அங்கு நான் பணியாற்றவில்லை, என் மனத்திலே மானசீகமாக வளர்த்துக் கொண்டேன்.
6: உங்களோட வாய்ஸ் பார்த்தாலும் அவங்க பேசின மாதிரிதான் இருக்கு.
1: அது நானும் இலங்கை தானே, நானும் இலங்கை தான் ஐயா.
6: கனடாவுக்கு
1: வந்து 35 வருடங்கள் ஆனாலும்
6: ஒரு
1: ஈழத்தமிழன், ஈழத்தமிழ் தாய் பெற்ற தமிழ் மகன், ஈழத்தமிழ் தாய் ஊட்டிய பால் குடித்தவன், ஈழத்தமிழ் மண்ணிலே ஓடி திரிந்தவன், தமிழை சுவாசிப்பவன், தமிழை வாசிப்பவன், தமிழை நேசிப்பவன், தமிழ் ஆசிரியனாக பேராசிரியராக இருந்திருக்கின்றேன் இலங்கையிலே. அதைவிட கலை உலகில்
6: நிறைவான
1: கலை
6: தமிழ் பண்டிட்டுங்களா யா நீங்க?
1: ஆமா,
6: தமிழ் பண்டிட்.
1: அப்படித்தான் இங்கே வந்து அவற்றையெல்லாம் மறந்தோறு தமிழன் என்ற ரீதியிலே தமிழை வளர்த்து தமிழ என்னால் முடிந்தவளை தமிழை சேவை செய்கிறேன். நான் ஒரு கலைஞன், கலை தொண்டு 5 வயதிலே ஆரம்பித்த கலை தொண்டு இப்ப அரை நூற்றாண்டு காலம் கடந்தும் அந்த கலை தொண்டை, அந்த கலை காவடியை தோளிலே இன்னும் இறக்கவில்லை, ஆடிக்கொண்டே இருக்கின்றேன், ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறேன்.
6: அதாவது உங்கள் கலை தொழில் நீங்க ஆடுறதுங்கிறத விட உங்களால இன்னும் பல கலைஞர்கள் வளர்ந்துகிட்டு இருக்காங்க.
1: வளர வேண்டும். அதற்கு என் மகள் மீரா வந்து என்னுடைய என் கலை தாய் எனக்கு கொடுத்த மகள். அவோடு இணைந்து இந்த முன்றியல் தமிழ் வானொலியில் பணியாற்றுவதிலும் பெரும் பணியாக, பெரும் கொடையாக, பெரும் பேராக இணைத்து கடமையை செய்து கொண்டிருக்கின்றேன்.
6: பலனை அருமையா, அதாவது ரொம்ப பெருமையா இருக்கு கேட்கறதுக்கு.
1: உலகளாக இருக்கும் எத்தனையோ நீய நெஞ்சங்களில் நான் குடியிருக்கின்றேன் என்று எண்ணும் பொழுது மிக்க மிக்க மகிழ்வாக என்னை மறந்து நான் மகிழ்கின்றேன்.
6: ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு நாள் உங்களை எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம்னு எனக்கு ரொம்ப இதா இருக்கு, எனக்கு தெரியாமே போயிடுச்சு.
1: இல்ல ஐயா, எதுக்கும் கால நேரம் என்று ஒன்று இருக்குத்தானே. அந்தந்த நேரம் வரும்பொழுது அந்த நல்ல காரியங்கள் கைகூடும். நல்லது, உங்களோடு கூறுங்க.
6: ஒரு 2 நிமிஷம் பேசிக்கலாம்.
1: பேசுங்க, அதுக்குத்தான் கதம்பும் காட்டலை.
6: என்னன்னா, எனக்கு வந்துட்டு இலங்கை வானொலி வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச ஒளிபரப்பு வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும். நைட் எல்லாம் அந்த ப்ரோக்ராம் கிடைக்காது நமக்கு, மாலை ஒளிபரப்போட முடிஞ்சிரும். நான் வந்து 5th அதுக்கு பிறகு கேட்டுக்கிட்டப்பெல்லாம் முடிஞ்சிரும். அப்ப மறுபடியும் வேற எஃப்எம் இருக்கு பாருங்க, பிரைவேட் எஃப்எம்,
1: மறுபடி
6: வானொலி, சக்தி எஃப்எம், அதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப ரொம்ப ஆண்டனா ஹைட்டா வச்சோம்னு வச்சுக்கீங்களா, அந்த பனி டயத்துல எங்களுக்கு கேட்கும்.
1: ஆனால் அந்த சுவை வந்து இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாவரத்தில் இருந்த சுவை கிடைக்காது.
6: அலுமினிய கம்பி இருக்கு இல்லையா?
1: ஆமா ஆமா, ஏரியல்
6: ஏரியல், அதுலயே வந்துட்டு நாங்க என்னன்னா யூபி லைன்ல போகணும். அந்த அலுமினிய கம்பி,
1: ஆமா,
6: அது அந்த சைக்கிள் ரிம், சைக்கிள் வீல் ரிம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா நல்ல பெரிய சவுக்கு மரத்தை எடுத்து கட்டி அதுல இருந்து ஒயர் எடுத்துட்டு வந்து ரேடியோக்கு கனெக்ஷன் கொடுப்போம், அந்த ஏரியா கனெக்ஷன் கொடுப்போம்.
1: கொடுத்தவொடனே தெளிவாக இருக்கும், சத்தம் தெளிவாக இருக்கும்.
6: கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கேட்கும். ஏன் நாங்க விடிய விடிய உட்காந்து கேட்போம், ஏன்னா அந்த சத்திய எஃப்எம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 24 hours வரும்.
1: ஆமா ஆமா, விளம்பரங்கள் விளம்பரங்கள் வரும்.
6: சில பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல வந்துகிட்டு இருக்கும், இங்க நமக்கு லோக்கல் வானொலியில கிடைக்காது அந்த பாடல்கள்.
1: கிடைக்காத பாடல்கள் கொடுப்பார்கள்.
6: ரொம்ப ரசிச்சு என்ன பண்ணுவோம், விடிய விடிய தூங்க மாட்டோம். அது செட்டை வச்சுட்டு அது லைட்டா இறைச்சல் வரும்,
1: வானிலை அப்படி இருக்கத்தான் செய்யும். இந்த காலநிலையை ஒட்டித்தான் அந்த அலை வரிசைகள் வந்து சேரும்
6: வந்து சேரும் வந்து சேரும். அப்படியே இல்ல, அது ஒரு அந்த ஆர்வத்தை சொல்றேன், அது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் அதே மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம்.
1: அந்த சைக்கிள் சக்கரத்தை கொண்டு செலுத்தி அதுல இந்த இலையை
6: கட்டுவோம், அதுல அதுல இந்த துரு இறங்கிடும் பாருங்க.
1: ஆமா, அதுக்கு வந்து துரு வந்தவனுக்கு சுத்தம் செய்து
6: அதை மறுபடியும் கீழே இறக்கிட்டு அதே மாதிரி செய்வோம். அது ஒரு ஏன்னா கடகர உரங்கிறதுனால நமக்கு இலங்கை வானொலி கொஞ்சம் கேட்கும்.
1: உள்ளுக்குள்ளாலே கரால் போய்விடும் அந்த காரை, அதுல இருந்து நீங்க
6: சுரண்டு.
1: நானும் ஒரு காலத்திலே அந்த அந்த அந்த காலத்திலே எங்களுக்கு அநேகமாக வீடுகளிலே வானொலி கிடைப்பது, வானொலி பெட்டி எல்லார் வீட்டிலும் கிடைக்காது, ஒரு சிலருடைய வீட்டிலே தான் கிடைக்கும். நாங்களும் அப்படித்தான் அந்த அலை வீட்டு வாசலே போயிருந்து உங்களுடைய வானொலி மதுரை மதராஸ் சென்னை வானொலி நிலையம் ஆகாஷவாணி ஆகாஷவாணிகளை கேட்போம். அப்பொழுது தேன் கிண்ணம் என்ற ஒரு நிகழ்வரும், நான் விரும்பி கேட்பது அதற்கு நீங்கள் செய்வது போல் நாங்கள் இரண்டு அந்த எங்கள் வீட்டு கூரையில மேலே போய் ரெண்டு தடியை கட்டி அதிலே இந்த செப்பு கம்பியை கட்டி அதிலிருந்து இந்த மின் நிலையை தொடர்ந்து கொண்டு வந்து வானொலிக்குள்ளே புகுத்தி விடுவோம். இந்த திருச்சி வானொலி நிலையங்கள் எல்லாம் நல்ல தெளிவாக எங்களுக்கு இரவு நேரத்திலே தான் அது கிடைக்கும். 10 மணிக்கு பின்பு இரவு 10 மணிக்கு அமைதியான நேரம் தெளிவாக கேட்கும். நாங்கள் ஒரு 20-30 பேர் வட்டமாக இருந்து கேட்போம். அதிலே நிலவொளி வந்துவிட்டால் இன்னும் எங்களுக்கு மகளும் மணல் பகுதி. நான் ஒரு கடற்கரை பிரதேசத்தில் உங்களுக்கு விரைவாக கிடைக்கும். நினைவுபடுத்தி என்னையும் அந்த இடத்துக்கு எடுத்துக்கொண்டு சென்று விட்டீர்கள்.
6: ஏன்னா எனக்கு மறக்க முடியல. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மொபைல்ல எடுத்து அவ்வளவு ரேடியோஸ் வருது பாருங்க. ஆனா அந்த காலகட்டங்கள்ல இந்த ஒரு ரேடியோவை கொண்டு வர்றதுக்கு, தென்றல் வானொலிய கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு சிரமப்படுவோம்.
1: ஆமா ஆமா, கடினமான காலம். இப்பொழுதுதான் கையுக்குள்ளே வந்து விட்டது, கையுக்கு நவநாகரிக
6: பாருங்களேன். நமக்கு அந்த அளவுக்கு நேரம் இல்ல பாருங்க.
1: அதுதான், அது வந்தது உங்களுக்கு நேரம் இல்லை, முன்பு அது வரவில்லை உங்களுக்கு நேரம் இருந்தது.
6: நேரம் இருந்தது. ஆமா, அதெல்லாம் மறக்க முடியாது. நான் அடிக்கடி நினைச்சு பாப்பேன். அது
1: கால மாற்றம் என்பது அதுதான் கவியரசன். நான் உங்கள் பெயரை கவியரசன் என்ற உடனே நீங்கள் சிலர் புனை பெயர் வைப்பது உண்டு தானி, அது கவியரசர்கள் கவிராசர்கள்
6: கவின்னு கூப்பிடுவாங்க, எல்லாருமே கவின்னு கூப்பிடுவாங்க. நீங்க தான் எனக்கு என் பேரை முழுசா கூப்பிட்டுருக்கீங்க.
1: இல்ல, அப்பா அம்மா உங்களுக்கு கவியரசன் என்று பெயர் வைத்தபடியால் அந்த முழுமையாக கூறினா தான் அதனுடைய சக்தி உங்களுக்கு. நேற்று இதை கூறியிருந்தேன், பவர் ஆஃப் த நேம் படித்தறிந்து, பவர் ஆஃப் த நேம் என்று இருக்கின்றது. அது உச்சாடனம் பெற்று நீங்கள் ஒரு கவியரசராக கூட வரலாம். நான் மனதிலே உங்களுடைய ஒரு கவியன் என்று எண்ணிக்கொண்டுதான் கவியரசன் என்று கூப்பிட்டேன். நீங்களே ஆனா உங்களால் முடியும், உங்களால் முடியும், இப்பொழுது முடியும். அப்படி உங்கள் மகளை பற்றி மனதிலே வரும் கற்பனைகள் எழுத்துருவில் கொண்டு வாருங்கள், அதுதான் கவிதை. இப்பொழுது உங்களுடைய மனம் உங்கள் மகளைத்தான் சுற்றி இருக்கின்றது. அந்த எண்ணம் ஓட்டத்தில் கற்பனை ஊறும். 4 வரி எழுதி போட்டு திருப்பி அதை படித்து பாருங்கள், அழகாக இருக்கும். காற்றலையில் வந்து கூறுங்கள் கவியரசன்.
6: கண்டிப்பா. எனக்கு ஏன்னா இப்ப நீங்க எனக்கு ஒரு புது துணிச்சல கொடுத்துட்டீங்க. இப்ப மீடியாவில பேசணும் அப்படிங்கறத நான் இப்ப சரளமா உங்கள்கிட்ட பேசிட்டு ரொம்ப ஃப்ரீயா பேசிட்டு இருக்கேன்.
1: முதல் நாள் பேசியதுக்கும் இன்றைக்கும் வித்தியாசம் இருக்கின்றது.
6: தமிழ்நாட்டு வானொலியில நாங்க பேசக்குள்ள பாத்தீங்கன்னா வேற சொல்லுவோம், பாட்டை சொல்லுவோம், அதோட முடிச்சிருவோம். அதுக்கு மேல எனக்கு அதுல பேசுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்காது.
1: என்ன நிறைய நேயர்கள் வருவார்கள், அவர்கள் இந்த விளம்பரங்களுக்கு கூடுதலான ஏனைய வானொலிகள் விளம்பரத்துக்கு முதலிடம் கொடுத்துக் கொள்வார்கள். விளம்பரத்தை தான் அடிக்கடி செய்வார். எங்களிலே அப்படி இல்லை, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை விளம்பரம், அது குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் விளம்பரம் தான் வைத்திருக்கின்றோம். நாங்கள் விளம்பரம் செய்து வியாபாரம் மாதிரி செய்யவில்லை, ஒரு தமிழ் தொண்டாக கலை தொண்டாக செய்து கொண்டிருக்கின்றோம். நன்றி மகனே. இதுக்கு நாங்கள் எங்களோட சொந்த முதலீடு போட்டு செய்ய யாருடைய அப்படி ஒன்றும் எதிர்பார்ப்பில்லை நாங்கள். மேலும் இணைந்து சிறப்பித்துக்
6: கொள்ளுங்கள்,
1: வளர்ந்துடுங்கள், நீங்கள் வளர வேண்டும். ஆங்கிலம் நீங்கள் படித்து படிப்பு வந்து ஒரு வாழ்க்கையை கொண்டு செலுத்துவதற்கு ஒரு பணி தேடி சென்று உத்தியோகம் பார்ப்பதற்கும் உங்கள் அறிவை வளர்ப்பதற்கும் ஆங்கில மொழி படிப்பதில் பேசுவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் எங்களோட தாய்மொழி தமிழ், அதைத்தான் நாங்கள் சுவாசிக்க வேண்டும்,
6: அதைத்தான் சுவாசிக்க வேண்டும்.
1: வீட்டிலே உங்களுக்கு நிறைய நேரம் தமிழர்களை சந்திப்பீர்கள். எங்கள் அன்பு உறவுகள், எங்கள் தமிழ் உறவுகளில் ஒரு சிறு பிளவீனம் இருக்கின்றது. எங்கேயாவது பொது இடங்களில் ஒரு தமிழனை ஒரு தமிழன் கண்டால் வணக்கம் கூற மாட்டார், குட் மார்னிங் சொல்லுவார்கள், ஹவ் ஆர் யூ
6: சொல்லுவார்கள்,
1: ஒரு இரண்டு மூன்று ஆங்கிலத்தை குறிப்பிட்டு பெருமைப்பட்டுக் கொண்டு போவார்கள். அது பெருமையில் கூட்டத்திலும் வணக்கம் என்று கூறினால் அது பெருமையும். நான் தமிழன் என்பதற்கு அந்த ஒரு மொழிதான் என்னை அறிமுகப்படுத்துகிறேன். நான் எவ்வளவு அழகாக உடுத்தி போட்டு
6: பள்ளி
1: சட்டை போட்டு என்னதான் செய்தாலும் தமிழனுடைய உடுப்பை உடுத்தி வேஷம் போட்டாலும் தமிழ் பேசாத விட்டால் அங்கு எதுவும் பயன்.
6: அந்த வேஸ்டி ஷர்ட்ல உள்ள ஒரு இது வந்து நமக்கு கிடைக்காதுங்க.
1: நீங்கள் கோட்டு ஷூட்டு போட்டாலும், அதாவது வந்து மேல் நாட்டு நாகரிகத்தை பணிக்கேற்ற உடைகளை அணிந்தாலும் பேசும் போது தமிழரோடு தமிழை பேசிக் கொள்ளுங்கள்.
6: கண்டிப்பா
1: நாங்கள் தமிழுக்கு செய்யும் தொண்டு. வீட்டிலே குழந்தைகளோடு மனைவி மக்களோடு டீ காபி என்று கூட டிபன் என்று கூட கூட குறிப்பழகாது. அதற்குரிய தமிழ் சொல்லை கண்டு சிற்றுண்டி உணவு
6: மாற்ற முடியல,
1: அதை மாற்ற வேண்டும். நீங்கள் முயற்சித்தால் முடியும். எங்கள் தமிழை நாங்கள் முதலில் வீட்டில் வளர்த்தோம் என்றால் என்னுடைய தமிழ் ஓவியம் என்ற ஒரு நிகழ்வு செல்வது வழக்கம் சனிக்கிழமைகளிலே. அது மறுபடியும்
6: அதற்கு
1: எங்கள் தமிழ் ஓவியம் தமிழை உங்களுக்கு மாலை நேரம் காலை நேரத்தில் வரும், அது மறு ஒளிபரப்பாகும். காலை நேரம் மாலை நேரத்தில் சனிக்கிழமை உங்களுடைய காலை நேரத்தில் வரும். அடுத்த இந்த தொடுபானம் நிகழ்வை கேளுங்கள். ஒவ்வொருவரையும் நான் தொடுபானம் என்று அவர் உள்ள கிடக்கைகள் வழியே கூடுதலாக தமிழிலே தான் அதை செய்து கொண்டிருக்கின்றோம். பாட்டும் பதமும் என்ற நிகழ்வு வருகின்றது, அதை கேட்டு இந்த இன்று காலை கூட ஒரு பாட்டும் பதம் என்னுடைய தயாரிப்பிலே வந்தது. அதாவது வந்து இந்த கொரோனாவினுடைய தாக்கத்தினால் எங்களுடைய பழக்க வழக்கங்கள் கட்டிப்பிடித்து உறவாடி மகிழ்ந்து கொண்டாடுறது முடியாமல் இருக்கின்றது என்ற கருத்துப்பட ஒரு 10 பாடலோடு நிகழ்வை கொண்டு வருவோம். பாட்டும் பதமும் அது வாரத்திலே மூன்று தடவைகள் வரும். அப்படி கேட்டு ஒழுங்காயனை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது நிகழ்ச்சிகளை நீங்கள் விரும்புவீர்கள், கேட்பீர்கள், நீங்களும் ஒரு நிகழ்ச்சியாளராக வருவீர்கள். உங்களிடமிருந்து கவிதையை தான் எடுக்கிறாங்க. உங்களுடைய பேருக்கு நீங்கள் ஒரு அப்பா அம்மா எதிர்பார்த்து வைத்த கவிராசன் என்றதுக்கு அந்த ஒரு கவியரசனாக வர வேண்டும் நீங்கள் என்று என்னுடைய ஒரு விருப்பம் நிறைவேற்றுவீர்கள்.
6: உங்களுக்கு நான் விரைவில் கவிதையோடு உங்களை சந்திக்கிறேன்.
1: கவலைப்பட வேண்டாம், உங்கள் மனதிலே வரும் வார்த்தைகளை அழகாக தமிழிலே கோர்த்து மெதுவாக வாசித்துக் கொண்டு வாருங்கள். என்னோடு கூறுங்கள், மகள் மகளோடு பேசுங்கள். எங்களுடைய கவிதையும் காணமும் என்ற நிகழ்வே இருக்கின்றது, அதிலெல்லாம் உங்களை சேர்த்து.
6: சரிங்க
1: நன்றி.
6: சரிங்க
1: நல்லது கவி.
6: நன்றி, மீண்டும் மகிழ்ச்சி ஐயா.
1: நன்றி. உங்கள் பாடல் வரும் மொட்டு விட்ட சின்ன பூவு என்ற பாடல் வரும். இணைந்து சிறப்பித்து இன்று உங்கள் உள்ளத்தில் இருந்ததை வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து பேசியமைக்கு நன்றி கவியரசன். நீங்கள் வானொலியை
6: நன்றி ஐயா.
1: நன்றி, தொடர்ந்து கேளுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் கூறுங்கள், அவ்வளவுதான். நன்றி.
6: சரி ஐயா, கண்டிப்பா நன்றி ஐயா.
1: நன்றி. சந்திப்போம். அன்பு நீ நெஞ்சம் அழைப்பிலே நீண்ட நேரம் காத்துக் கொண்டிருக்கின்றார், அவரிடம் செல்கின்றேன். நன்றி. வணக்கம் வணக்கம் அன்பு மகனே. வணக்கம் வணக்கம். நீண்ட நேரம் காவலில் இருந்தீர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் துணிக்கப்பட்டு விட்டது. வணக்கம் வணக்கம். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் கதம்ப நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த அன்பு உறவு வருகின்றார், இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் கூறுங்க. வணக்கம்
7: வணக்கம் திருச்செந்தூர் வணக்கம் ஐயா. வணக்கம்
1: வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? சாரநாதன். எனக்கு தெரியும், நல்லது. உங்களுக்கு தெளிவாக சொல்ல போடும். சாரநாதன் நலமாக இருக்கின்றீங்களா? சாரநாதன்
7: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
1: என்ன போய்கொண்டிருக்கிறது இப்போ? உங்க இப்ப இரவு நேரம் உங்களுக்கு இல்லையா? பாடல்கள் எல்லாம் கேட்டீர்களா? உங்கள் பாடல்கள் நலம் நலம் நலம். இப்பொழுது என்ன பாடலோடு வந்தீர்கள்? என்ன விடயம் கூற வந்தீர்கள்? கூறுங்கள்.
7: என்னோட
1: கூறுங்கள் கூறுங்கள்.
7: படிச்சேன்
1: 6வது வரையும் படிச்சிருக்கீங்க, கடிகாரன்.
7: அதுக்கப்புறம் வந்து ஒரு 1929 ஒரு மில்லுக்கு வேலைக்கு போனேன்.
1: நல்லது.
7: கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு
1: முந்தைய அப்படித்தான் இருக்கும். எந்த இடத்துல வேலை பார்த்தீர்கள்?
7: பட்டு
1: சேலையா? அந்த மில்ல வேலை
7: பார்த்தீங்களா?
1: அதை முடிஞ்சு அதன் பின்பு அடிப்படையா அழகுபடுத்துறது மேலும் மெருகூட்டுறதும் கூட தையலால் தானே. எங்களை ஆடைதான், ஆடை பாதி ஆள் பாதி என்று கூறுவார்கள். கூறுங்கள். அங்கே தையலாளராக நல்லது, நல்ல வயது. 28 வயதுல கல்யாணம் நடக்குவது நல்லதானே? நலமான நல்ல வயது, ஆரோக்கியமான வயது, வாழ்க்கையை பற்றி புரியக்கூடிய வயது. சோ கூறுங்கள்.
7: எனக்கு 2 பசங்க,
1: 2 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். கூறுனீர்கள் நேற்று, கூறுங்கள்.
7: ஒரு பையன் இன்ஜினியர் படிச்சுட்டு மதுரையில வேலை பாக்குறாப்லயா?
1: மூத்தவரா இளையவரா?
7: மூத்தவரு. சின்னவரு சும்மா லோக்கல்ல ஆட்டோ ஓட்டுறாங்கய்யா.
1: ஆமா, உத்தியோகம் பார்ப்பவன் படிக்கல. இவ்வளவு அறிவை பெறுவது உலக அனுபவம் தான் முக்கியம். இத்தனை வயதுல நீங்கள் 35 ரூபாய் என்று தனி தொழில் புரிந்து தனி ஒரு ஸ்தாபனத்தை வைத்திருக்கின்றீர்கள். அவ்வளவு தூரம் உங்களுக்கு அறிவு இருக்கின்றார். சரி, அவரும் ஆட்டோ ஓடு. அப்ப அவரும் முன் பொழுது போக்கவில்லை, ஆட்டோ ஓடிக்கொண்டிருக்கின்றார். மனைவி பணிபுரிகின்றவா? வீட்டு பணி
7: ஓடிக்கிட்டு
1: உங்க மனைவி
7: ஏற்கனவே
1: தொடர்ந்து கூறுங்கள்.
7: பட்டு சேலை நெசிக்கிட்டு
1: இருந்தாங்க.
7: பட்டு சேலை நெசிக்கிட்டு இருந்தாங்க ஐயா. இப்ப ஒரு 5-6 வருஷமா நெய்யறது இல்லைங்க ஐயா.
1: அந்த நெய்தல் தொழிலும் ஒரு புனிதமான தொழில். மகாத்மா காந்தியே, ஒருவன் உணவில்லாமல் இருக்கலாம், தண்ணீர் இல்லாமல் இருக்கலாம், ஏன் காற்று கூட இல்லாமல் சில மணித்தியாலம் இருக்கலாம், ஆனால் ஆடை இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. இறந்து போன பிணம் கூட ஆடையால் தான். அப்படிப்பட்ட ஆடை நெய்யும் தொழில் என்றால் இவ்வளவு புனிதமான தொழில், மேன்மையான தொழில் பார்த்திருக்கின்றார்கள் உங்களோட மனைவியும். இப்பொழுது கொரோனா காலம் வந்தவங்க எல்லோ எந்த பெரியவர்களும் இந்த தொழிலும் இல்லாமல் தான் இருக்கின்றார்கள். கூறுங்கள். மேலும் ஒரு
7: குடும்பத்தோடு
1: நல்லது நல்லது சார்.
7: எல்லோரும்
1: எல்லோரும்
7: நிலம் ராஜா படத்துல இருந்து ஒரு சுகமான பாட்டு
1: தான். எந்த பாடல்?
7: எங்கூர் ராஜா படத்துல இருந்து. எங்கூர் ராஜா.
1: ஆமா. யாரை நம்பி நான் பிறந்தேனா?
7: நம்பி கரெக்டா சொல்றீங்களா?
1: உங்களோட வரலாறு கூறிக்கொண்டு வரும் பொழுதும் நீங்கள் பாடலை கேட்ட உடனே எனக்கு அந்த பாடல் தான் வரும் என்று எண்ணிவிட்டேன். அது என்னுடைய அனுபவம். நாங்கள் யாரை நம்பியும்
7: வரவில்லை.
1: யாரை நம்பியும் நாங்கள் இந்த இறைவன் எங்களை அன்னையின் வயிற்றின் மூலம் இந்த பூமியிலே படைத்து, இந்த பெரிய பூமி எங்களுக்காகத்தான் படைக்கப்படும். இந்த இயற்கை எல்லாம் எங்களுக்கு சொந்தம். அதை புரியாமல் தான் நாங்கள் துன்பத்தை அனுபவிக்கின்றோம் என்பது என்னுடைய கணிப்பு. இந்த பெரிய உலகத்திலே எவ்வளவோ வசதிகள் இருக்கும் பொழுது, இப்ப நீங்கள் 35 ரூபாய்க்கு வேலையிலிருந்து அது பற்றாக்குறையா இருக்கும் பொழுது நீங்கள் திருமணம் செய்து இன்று ஒரு தனித்துவமாக ஒரு தொழிலை செய்து கொண்டு உங்களுடைய மகன் என்ஜினியராகவும் மற்ற அவர் இன்னொரு ஆட்டோ டிரைவரும் ஒரு உழைப்பாளியாகவும் இப்படி எல்லாம் இருப்பதற்கு நீங்கள் அறிவிருந்தபடியா தான் கொண்டு ஆதலால் தான் கூறுவேன். இந்த இயற்கை, இந்த பூமி பந்திலே வந்த பிறந்தவர் யாரும் ஏழைகளும் இல்லை, அநாதைகளும் இல்லை. இந்த உலகமே எங்களுக்கு சொந்தம். அந்த எண்ணம் துன்பம் என்பது வருவது வழக்கம். துன்பம் இல்லாதுவிட்டால் வாழ்க்கை இன்பம் தெரியாது. வாழ்க்கை என்றால் என்ன ஒன்று அங்கே இருக்க முடியும்? பசி என்ற ஒன்று இருந்தால்தான் உணவின் ருசி எங்களுக்கு தெரிகின்றது. பசி என்ற ஒன்று இல்லைன்னா அப்படியே போட்டு சாப்பிட்டு போயிடுவோம், நாக்கில ருசி தெரியாது. அந்த கோடீஸ்வரனும் ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான் கோடீஸ்வரனாக இருக்கின்றான். அந்த கோடியில் நின்று தெருக்கோடியில் ஒரு வயிற்று ஒரு நீர சாப்பாட்டுக்கு கையை நீட்டிக்கொண்டு இருப்பவனும் தன்னுடைய வயிற்று பசிக்குத்தான் செய்கிறான். இதை விட வேறு எந்த தேவையும் எங்களுக்கு இல்லையா? இந்த பசி ஒன்றுதான் முக்கியம். நகை பட்டு படா டோபங்கள் அதெல்லாம் வந்தாலே இந்த பசி, இந்த பசிக்காகத்தான் இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிற பசி. அந்த பசி என்ற ஒன்று இல்லை என்றால், இந்த வயிறு ஒன்று இல்லை என்றால் நீங்க உழைத்து என்ன செய்வீர்கள்? அதை வாழ்க்கையில அந்த பசி என்றான் ஓடுகிறோம் ஆடுகிறோம் உழைக்கின்றோம். நேரம் இல்லை, இரண்டு வேலை செய்கின்றோம் மூன்று வேலை செய்கின்றோம் பணத்தை பெருக்குகின்றோம். இரண்டாவது ஆசை. அந்த ஆசை ஒன்றும் ஒன்று இல்லாதவிட்டால் எங்களுக்கு தேவைகளே இருக்காது. இந்த ஆசை இருக்கக்கூடியதான் தேவைகள் வருகின்றது. அது வேணும், இது வேணும், அது வாங்க வேணும்.

0: கொரோனா வருவதற்கு முன்பு வந்து சரியா
1: வரும்
0: சரணாதன் இணைந்து சிறப்பித்தவங்க நன்றி. இன்றுதான் நீங்கள் முதன்மை கதம்பத்துக்கு வந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் கேட்கும் பாடல் இப்பொழுது இரவு நேரம் நாளை காலை கதம்பம் நீயர் விருப்பம் என்ற தலைப்பிலே உங்களுடைய பாடல்கள் அத்தனையும் ஒலிபரப்பாகும். சரியா? அதாவது நாலு மணிக்கு நீங்கள் நீயர் நேரத்துக்கு வருவதற்கு முன்பு இந்த பாடல் வரும். நன்றி நன்றி. இணைந்து சிறப்பித்தவருக்கு இப்பொழுது உங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும். மனதுக்கு உங்களுக்கு போதிய நேரம் கொடுத்து பேசி இருக்கின்றோம் இல்லையா? நன்றி.
1: சந்தோஷம்
0: சார்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம். நன்றி. வணக்கம். வணக்கம். அவருடைய இணைப்பு துணிவு. வணக்கம் வணக்கம் வணக்கம். காஸ்டலையில்
2: அப்பா. வணக்கம்ப்பா.
0: வணக்கம் மகனே. யார் பேசுகிறீர்கள்? எங்கிருந்து பேசுகிறீர்கள்?
2: அப்பா, மயிலாடுதுறை மாவட்டம் அனந்தபுரம் இளவரசு.
0: முகவரியை மறக்க கூடாது. நல்லது இளவரசு. நலமா இருக்கின்றீர்களா?
2: நல்லா இருக்கேன்ப்பா. அப்பாவை பிடிக்கிறது என்னமோ சொல்லுவாங்கல்ல.
0: அவர்கள் புதுசாக வந்தவர்கள். அது அம்மா வந்தால் இப்ப நாலஞ்சு லைன் வைத்து உங்களை எல்லாரையும் வரிசையா வைத்து வகுப்பு நடத்தி கொண்டிருப்பார்கள். நான் ஒரு வழியிலே எங்களுக்கு இப்ப இளவரசு உங்களுடைய வானொலியிலே இப்பொழுது உங்களோடு இணைந்து பல புதிய உறவுகள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை பற்றிய விவரங்கள் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து அவர்களை நாங்கள் உள்வாங்கி விட்டால் மேலும் வந்து பேச மாட்டார்கள். இந்த பாடலை கேட்டு போய்விடுவார்கள். சரிதானே? அவர்களுக்கு சந்தர்ப்பம் அவளோடு வரிசை
2: வந்தவங்க எல்லாருமே நிறைய உறவுகள் புதிய உறவுகள் தான் கேட்டுட்டு தான்
0: இருந்தா. ஆமா,
2: இருந்தாலும் போயிட்டு ஒரு அட்னஸ் போட்டு வந்துடலாம் சொல்லிட்டு
0: தான் வந்தேன். நல்லது. ஓடி வந்து இல்லாத விட்டா முதல் பாடல் உங்களுக்கு தான் உபயோகமாக. சொல்லுங்க.
2: என்ன
0: பாடல் வேண்டும்?
2: கோவில் நேற்று இன்று நான் நாளை நீ.
0: இன்று நான் நாளை நீ. நல்லது. அந்த அதுல என்ன பாடல்?
2: முட்டு விட்ட முள்ளக்கோடி மச்சம் தொட்ட மஞ்சள் கீழே. அந்த பாட்டு
0: முட்டி விட்ட மொட்டு என்ன? முட்டி விட்டதா?
2: முட்டு முட்டு விட்ட முல்லை கொடி.
0: மொட்டு விட்ட மொட்டு விட்ட முல்லை கொடி. மொட்டு விட்ட முல்லை கொடி. காலையில மாலையில
2: மச்சான் தொட்ட மஞ்சள் கிளிய. மாலையில என்ன பாட்டு? என்ன பார்த்த ராசா படத்துல இருந்து பாட்டு
0: கேட்டப்பா? சரியா? நான் போட்ட பாடும் போது எனக்கு தெரியும் துள்ளல் பாடலாம் மகள் வீர்கள். ஆனா இப்படி ஒரு குடும்ப பாடல்
2: இல்லப்பா. உண்மையா உண்மையா நான் பாட்டு கேட்டேன் தவிர பாட்டு கேட்கல. அதுக்கப்புறம் என்னோட பாட்டு வரும்போது கேக்கல. அதுக்கப்புறம் ரவி அண்ணா பாட்டு, ராஜா பெரியசாமி அண்ணா பாட்டு, எல்லாருடைய பாட்டும் கேட்டேன். எல்லாம் கேட்டேன், ஆனா என்னோட பாட்டு கேட்கும் போதுதான் கேட்க முடியல.
0: உங்களோட பாட்டு வந்து
2: இன்னைக்கு இந்த மாமரத்து நான் மாந்தோப்பில்
0: நின்றிருந்தேன். அந்த பாடல் 18வது பாடலா 17வது? உங்களோட பாடல் 12வது பாடலா ஒளிபரப்பு தான்.
2: சரி, எப்படி இருந்தாலும் ஒரு 5 மணிக்கு மேல வரும் நினைச்சிட்டு கொஞ்சம் வேலையை பாத்துட்டேன்.
0: ஐயோ,
2: அதுக்கப்புறம் பார்த்தா செல்லகுமார் அண்ணா பாட்டு வந்துச்சு.
0: கண்ணன் பாட்டு மாந்தோப்பில்
2: ஒரு பாட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் மாமர கோயில் மஞ்சு நெடுமயில் அந்த பாட்டுக்கு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க.
0: அவர் இப்ப கண்ணன் கர்ணன் கண்ணன் பாட்டு அந்த பாட்டு நல்ல.
2: அதுக்கப்புறம் நிறைய நிறைய வருஷம் பாட்டு வந்துட்டே இருந்தது. எல்லாம் தத்துவ பாட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு.
0: நல்ல பழைய புதிய பாடல்கள் இணைந்து வந்து நல்லா இருந்தது. எங்களுடைய புதிய நிகழ்வுகள் எல்லாம் நல்ல நல்ல கருத்தாளம் உள்ள பாடல்களை கேட்டார்கள். என்ன செய்யறா என்னுடைய பேத்தி இளம்புரை? அவதான் இப்பொழுது வானொலி கதாநாயகி.
2: நிவேதா
0: அப்படி இருக்காங்க

0: வணக்கம் மகளே, நிவேதா நலமாக இருக்கின்றீர்களா?
1: நல்லா இருக்கும்பா, நீங்க நல்லா இருக்கீங்களாப்பா?
0: நான் நல்லா இருக்கேன் மகளே. நீங்கள் சந்தோஷமா இருக்கின்றீர்களா? மகள்வாக இருக்கின்றாயா மகளே? நிவேதா, எனக்கு உங்களோட பேர்ல எப்படி கூடுதலா மறக்க மாட்டேன்னு, என்னுடைய மகனுடைய குழந்தை பேர்த்திக்கு நிவேதா வந்து நான் பெயர் வைத்தேன். அவர் வேற பெயர் வைத்திருக்க, அவர்கள் வேற மொழி வேற பெயரை வைத்தாலும் நான் அவருக்கு நிவேதா என்றுதான் வைத்து அழைப்பேன்.
1: எனக்கு
0: அவருக்கு இப்ப வந்து அவருக்கு 9-8 வயது முடியுது. இந்த செப்டம்பர் 9வது வயதுக்கு போகின்றார்.
1: அப்படியாப்பா,
0: இருக்கு தாத்தா அழைப்பாள், அவள் நல்ல பாசம். நான் என்னோட மகனுடைய குழந்தை, என்னுடைய மகனுடைய நிவேதா என்ற பெயர் எனக்கு விருப்பமான பெயர். நிவேதா, அதை விட குழந்தைகளோட பேர் எனக்கு நன்றாக பிடிக்கும் தானே. நித்யஸ்ரீ, இளம் பிறை, இளமாறன், நல்ல பேர்கள் தானே. தம்பி இளவரசு வைத்திருக்கின்றார். நீங்கள் இருவரும் சேர்ந்து என்ன பாடலோடு வந்திருக்கிறீர்கள் மகளே? இப்போது
1: எனக்கு வந்து புதுநெல்ல புதுநாத்துல இருந்து பாட்டு பேர் வர மாட்டேன், மங்களத்து குங்கும பொட்டு, அந்த பாட்டு வேணும்பா.
0: மங்களத்து குங்கும பொட்டு, நல்ல மங்களத்தையும் குங்குமத்தையும் தான் மக்கள் பெண்கள் விரும்புவது கூட. மங்களம், குங்குமம், மல்லிகை, இதெல்லாம் உங்களுக்கு தேவை. அதை பற்றி வருகின்றது அடுத்த தயாரிப்பு. என்னுடைய பாட்டும் பதமும் சில வேளை இந்த கருத்தமைய வரலாம். மங்களத்து குங்கும பொட்டு என்று புதுநெல் புதுநாத்திலே நான் அந்த பாடல் உங்களுக்கு தருவேன். நல்லது, இணைந்து சிறப்பிப்பதற்கு நன்றி. நலமாக வளமாக வாழுங்கள், மகிழ்வாக வாழுங்கள், சரியாமா? நன்றி. அப்பாவோட பேசின திருப்தியா இப்ப? சரி, எனக்கும் நல்ல
1: திருப்தியா,
0: எனக்கும் திருப்தியா. பிள்ளைகள் எல்லாம் வந்து என்னோட அன்பாக பேச வேண்டும் குழந்தைகள் என்று விருப்பம் எனக்கு. நல்லதம்மா, நல்லது. மீண்டும் சந்திப்போம் ஐயா. ஐயா மீண்டும் சந்திப்போம் இளவரசமானே. நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவுக்கு போய் செல்லுகின்றேன் நான். வணக்கம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம். நீங்கள்
2: தமிழ்நாடு நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி பக்கத்துல இருந்து கலையரசன் பக்கத்துல இருந்து பேசுறேன் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
0: கலையரசன் பக்கத்துலயா?
2: பக்கத்து வீட்டுல இருந்து அருள் செல்வன் பேசுறேன்.
0: அருள் செல்வன், நாகப்பட்டினமா நீங்கள்?
2: ஆமாம், நாகப்பட்டினம்.
0: நாகப்பட்டினம். அருள் என்ன பெயர் கூறினீர்கள்? கலை அரசனா?
2: கலையரசன் பேசினார்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி.
0: ஆமா, அவர் கலையரசன். கலையரசனா பேசினாரு? கவியரசன். தம்பி, கவியரசன் அல்லவா பேசினார்? கலையரசன் பாருங்கள்.
2: கலையரசன் பக்கத்தில் அருள் செல்வம். அருள் செல்வம் பேசுறேன். அருள் செல்வம்.
0: அருள் செல்வம். அருள் செல்வம். அருள் செல்வம் கூறுங்க. இதுக்கு முன்பு பேசினீர்களா என்னோட? இல்ல தானே? நீங்கள் இணைய முற்பட்டிருக்கீங்க. நான் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் நல்லா இருக்கின்றீங்களா கேட்டீர்கள். நான் நலமாக இருக்கின்றேன். என்னுடைய ஒலி கேட்கின்றதா உங்களுக்கு? நான் பேசுவது கேட்கின்றதா? அருள் செல்வன், உங்களுக்கு வேறு அழைப்பு வருகின்றதா? அருள் செல்வன், அருள் செல்வன், நீங்கள் மீண்டும் வர வேண்டும். அருள் செல்வன் மீண்டும் வாருங்கள். அருள் செல்வன் மீண்டும் அழைப்புக்கு வாருங்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையத்திலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் உங்கள் தொடர் பாடலை நடத்தி கொண்டிருக்கும் கவி கதம்பம் நேரலை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. கதம்பம் நேரலைக்கு 64-7-8-7-4-6-4-1-5 வாருங்கள். வந்துவிட்டார் மீண்டும். வணக்கம் அருள்.
2: ஹலோ
0: அருள் செல்வன், உங்களுக்கு ஒரு அழைப்பு வந்ததா? நலமாக இருக்கின்றேன் அருள் செல்வன். என்ன பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள்? உங்களை பற்றி கூறுங்கள் பார்ப்போம். புதிதாக உங்கள் வந்த உங்களை வருக வருக கொண்டு வரவேற்று எங்கள் மாணவியோடு இணைத்துக் கொள்வோம். உங்களுக்கு வேறு அழைப்பு வருகின்றதா? கூக்கு சொல்லுகின்றது. என்ன இணைப்பு சரியில்லையா உங்களுக்கு? அருள் செல்வனுடைய அழைப்பு துல்லியமாக இணைப்பு துண்டிக்கப்பட்டு வருகிறது. இணைந்து கொள்ளுங்கள். காற்றலையில் இணைந்திருக்கும் வழியிலே கனடாவில் இப்பொழுது நண்பகல் 12:12 என்று காட்டுகின்றது. மலேசியாவில் நள்ளிரவு 12:12. வணக்கம் அருள் செல்வன், என்ன காரணம் துண்டிக்கப்பட்டது? நெட் சரியில்லையா? என்ன நடந்தது? இருந்த இடத்தை விட சற்று தலை விலகி இருங்கள். ஒரு 2 அடி விலகி நின்று பாருங்கள், அல்லது திசையை மாற்றி திரும்பி நின்று பாருங்கள், அலை சரியாக வரும். பேசுங்கள். என்ன பணியாற்றி கொண்டிருக்கீங்கள்? என்ன செய்ய உங்களை பற்றி கூறுங்களேன், தெரிந்து கொள்வோம். முதல் வந்து
2: என்ன
0: கலை நிகழ்ச்சி? கலையில என்ன கலை? பாடற்கலையா, ஆடற்கலையா? பட்டிமன்றங்கள் அப்ப நன்றா பேசுவீர்கள் நீங்கள். ஓ, மேடையிலே பேசி பழக்கம் உண்டு உங்களுக்கு? உங்களுக்கு தொடர்பு சரியில்லை தம்பி. அருள் செல்வன், அருள் செல்வன் அழைப்பு ஒரு வசனம் பேசியவுடன் நின்று விடுகிறது. உங்களுடைய தொலைபேசி என்னவென்று தெரியவில்லை. அருள் செல்வன் அழைப்புக்கு வாருங்கள் மீண்டும். இது ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே தமிழ்நாட்டிலே இப்பொழுது நேரம் 9:44. அப்படித்தானே? அதே போன்றுதான் ஈழத்திருமணி நாட்டிலேயும் இருக்கின்றது. காற்றலையில் வந்து அணைந்து கொள்ளும் வரையில் ஒரு பாடலை கேட்க விரும்ப வந்துவிட்டார். வணக்கம், உங்களுடைய இணைப்பை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் கலைய அருள் செல்வன். என்ன பாடலை என்று கேட்க விரும்புகிறீர்கள் எங்கள் வானொலியில்? என்ன பாடல் வேண்டும்? இது அவருடைய இணைப்பு சரியாக வரவில்லை. சரியாக வந்தவுடன் வாருங்கள் அருள் செல்வன். நீங்கள் இணைந்து விட்டீர்கள், உங்கள் பதிந்து விட்டீர்கள். உங்கள் பெயரை பாடலை கூற வேண்டும். உங்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் சற்று உங்கள் தொலைபேசியை சரி செய்து கொண்டு வாருங்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் இப்பொழுது பாடல் ஒலிபரப்பா இருக்கிற மகள் அன்பு மெர்சுராணி முதலாவதா வந்து கேட்டிருந்தபடியால் அவக்கா இந்த பாடலை காற்றலையில் தர விளைகின்றேன். அந்த பாடல் வருகின்றது. ரோசாப்பூர் ரவிக்கைக்காரி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கும் போது யாரும் அழைக்காமல் நீங்கள் பாடல் முடியுது என்றவுடன் அழையுங்கள், இணைப்புக்கு வந்து விடுவீர்கள்.

0: இனிமையான அந்த பாடல் அன்பு நெஞ்சம் மெர்சராணி உங்களுக்காக நீங்கள் முதலில் வந்து இணைந்து இன்னும் ஒருவரை நினைத்து நீங்கள் குடும்பமாக வந்தபோது இரண்டு மூன்று நாள் வரவில்லை என்பதனால் முதல் வந்தபடியால் அந்த பாடல் உங்களுக்கு கிடைத்திருக்கு. வழக்கமாக இளவரசு ஓடி வருவார் வந்து பாடலை கேட்பார். நன்றி. அடுத்த அன்பு உறவை அணைத்துக் கொள்வோம். மீண்டும் அவர்தான் ஒன்று பார்ப்போம். வணக்கம். வணக்கம். அழகான ஒரு
1: பையன்
0: அருள் செல்வன். உங்க இப்பொழுது தொலைபேசியை மாத்தி விட்டீர்களா? நல்ல ஒரு அழகான பையன் பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு மகனா?
1: இல்லப்பா, நான் சிரிச்சது.
0: இது நீங்களா ஐயா? எப்ப சிரிச்சீங்க? எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி சிரிச்சீங்க? அந்த நல்ல அழகா இருக்கின்ற முன்னாள் முடியெல்லாம் எடுத்து விட அற்புதமா அழகா இருக்கின்ற சின்ன பையா. சரி, அருள் செல்வன் சின்ன பையனாகவே இருந்து கொள்ளுங்கள். நலம் நலம். என்ன பணி, என்ன பணியாற்றுகின்றீர்கள் ஐயா?
1: நீங்கள்
0: அமைப்பு அமைப்பாளரா இருக்கு, அதுல பங்கு பெற்றுவது இல்லையா? நீங்க அதாவது கலை நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுவது இல்லையா? பேச்சு போட்டி
1: பங்கு பெற்று
0: பட்டிமன்றத்தில் பேசுவீர்களா? நாட்டுக்கூத்து இசை நாடகம் எல்லாம் புரிவீர்களா? இசையோடு பாடலுக்கு ஆடுவீர்களா?
1: பாடலுக்கு
0: நீங்கள் அபிநயம் பிடிப்பீர்கள். நல்லது. அப்ப பிள்ளையார் என்றார் கணபதி, மூத்தவர், முதல்வன். உங்களையெல்லாம் நாங்கள் முத்தவா கணேஷா என்று கூப்பிடும் பொழுது நீங்கள் பால கணபதியா இருக்கீங்க, மூக்கு இல்லாமல் உங்கள் படத்திலே. மூத்தவர் அல்லவா நீங்கள், முதல்வர் அல்லவா கணேஷ். வேற என்ன வருஷம் வருஷம் கட்டுவீர்கள்?
1: அம்மன் போடுவேன், அம்மன், காளி, பச்சை காளி, பவளகாளி,
0: அதெல்லாம் போட்டு
1: ஆஞ்சநேயர்
0: ஆடுவீர்கள் அதை கேட்டு அந்த பாடலுக்கு இல்லையா? இப்பொழுதே மேடை நிகழ்வுகள் இல்லை தானே மகனே? ஏனென்றால் கொரோனா வந்துவிட்டது. நான் கூட என்னுடைய நிகழ்வு என்னுடைய ஸ்தாபனம் எல்லாத்தையும் மூடி ஏழு மாசத்துக்கு மேலாகின்றது. முற்றாக முடியாது. நான் ஒரு சாரதிய பயிற்சி பாடசாலை வைத்திருந்தேன், 30 வருட கால சேவை. இப்பொழுது முடியாது. ஆனா முழு நேரம் இப்பொழுது வானொலியிலே இருக்கின்றேன். வானொலியோடு கலை தொண்டாற்றிக் கொண்டிருக்கிறேன். மற்ற ஆர்கெஸ்ட்ராவில என்ன என்ன வாத்தியம், என்ன இசைக்கருவி நீங்க இசைப்பீர்கள்? கலைப்பணி இருந்தது உங்களுடைய சொந்த பணி எது?
1: நம்மள்கிட்ட பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் ஜாமா வச்சிருக்கோம் சொந்தமாவே, கலை சம்பந்தமா. 5 பேர் வேலைக்கு இருக்காங்க.
0: ஓ, அப்ப அப்படி ஒரு பெரிய ஸ்தாபனத்தை வைத்திருக்கின்றீர்கள். ஆனா இப்பொழுது வாங்க மாட்டாங்க, நிகழ்ச்சிகள் இல்லைத்தானே? நல்லது நல்லது. ஆனால் வளரும், இந்த நிலை மாறிப்போம். இதுவும் கடந்து போகும், தொழில் சிறப்பாக வரும். மனத்தை கைவிட வேண்டாம், மகிழ்வாக இருக்க வேண்டும். துன்பம் வரும், அந்த நேரத்தில் துன்பத்தை நாங்கள் சுமையாக எண்ணாமல் அதை சுகமாக அதை ஒரு பக்கம் நினைக்காம விட்டு விட வேண்டும். ஏன்னா இதயம் வந்து ஒரு மென்மையான பூ போன்ற இதயம், அதற்கு நாங்கள் துன்பத்தினாலே அழுத்தங்களை கொடுக்க கூடாது. பாவம் பாவம் அந்த இதயம் எங்களோடு தானே இருக்கணும். எங்களோடு பிறந்து எங்களை உறவாட வைத்து எங்களை உடல் நடமாட வைக்கின்றது அந்த இதயம் தான். அந்த இதயத்துக்கு நாங்கள் பாவம் பண்ணக்கூடாது. அதே வருவாய் இல்லை, வியாபாரம் முடங்கி கிடக்கின்றது என்று கடுமையாக துன்பப்படக்கூடாது. இந்த நிலை மாறும். எங்களுக்கு மட்டுமில்லை, உலகளாவ இருக்கின்றது. உங்களுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கு மட்டுமில்ல, இலங்கைக்கு மட்டுமில்ல, கனடாவுக்கு மட்டுமில்ல, உலகத்தில் உள்ளவர் எல்லாரும் இந்த நிலையில் தான் இருக்கின்றோம். ஆனால் இது கடந்து போகும் என்ற நம்பிக்கையோடு இறைவனை நம்பிக்கொண்டு வாழ்வோம். எத்தனை குழந்தைகள் உங்களுக்கு?
1: ஒரு பையன்பா.
0: நல்லது நல்லது. நிலமாக வாழ வேண்டும். உங்கள் வீட்டு உங்கள் இல்லத்தை அரசி பணிபுரிகின்றாரா, வீட்டோடு தான் இருக்கின்றாரா?
1: வீட்டுல இருக்காங்க, தையல் பாத்துட்டு
0: இருக்காங்க. தையல் ஒரு பெரிய அழகுபடுத்துற தொழில் தானே உலகத்தில்
1: உள்ளவர்கள்.
0: சரி, இன்று முதன் முதல் இணைந்து உங்களை பரிமாறிக்கொண்டீர்கள் சில அனுபவங்களை, மேலும் மேலும் பணி பரிமாறிக்கொள்ள என்ன பாடலோடு வந்திருக்கின்றீர்கள், என்ன பாடல் கேட்க போகின்றீர்கள்?
1: சின்னத்தண்டி படத்துல இருந்து அரைச்ச சந்தனம் மணக்கம் குங்குமம் பாட்டுங்களப்பா.
0: அந்த பாடல்கள்
1: அரைச்ச சந்தனம் மணக்கம் குங்குமம்
0: பாடுங்கள் பாப்போம், பாடுங்கள்.
1: இல்ல புள்ள நான் புள்ள தெரியாதுப்பா, கொஞ்சம் தெரியும்.
0: தெரிஞ்சு பாடுங்கள் மானே.
1: அரைச்ச சந்தனம் மணக்கம் குங்குமம் அழகு நெத்தியிலே இது புதிய புத்தகம் வல்ல வல்ல
0: சந்தனமும் குங்குமம் வந்தாலே போதும் தானே, மங்களம் தானே, அங்கால மிச்சம் எல்லாம் வேறும் பயப்படுத்தவில்லை. நன்றி, நல்லது. உங்கள் பாடல், உங்கள் இந்த பாடல் காலை நாளை காலையிலே நேயர் நேரத்துக்கு முன்பு ஒலிபரப்பாகும் இந்த பாடல் உங்கள் பெயரோடு, சரியா?
1: அப்பா எனங்களை எல்லாம் வந்து வழிநடத்திட்டு வந்து இவரு அந்தோனிதாசன், சொடக்கு மேல
0: சொடக்கு. அவருடைய அந்தோனிதாசன் எனக்கு விருப்பம், அவருடைய பாடல்கள் நல்ல. அவர் இப்பொழுது இசை திரைத்துறையிலேயும் இணைந்திருக்கின்றார். சில பாடல்கள் நான் பொங்கும் புது வெள்ளத்தில் அவருடைய பாடல் அவருடைய குரலிலே வருகின்றது கேட்டிருக்கின்றேன்.
1: தமிழ்நாடு நாட்டுப்புற இசை கலைப்பெரும் மன்றம் இருக்கப்பா.
0: ஆமா ஆமா ஆமா, அவருடைய
1: நாட்டுப்புற இசை கலைப்பெரும் மன்றத்துல
0: நான் அவருடைய பாடல்கள்
1: தலைவர்
0: கானா பாடல்கள் கொண்டு வந்திருக்கின்றேன், காற்றலையில் கொண்டு அவரை பிரபலியப்படுத்தி இருக்கின்றேன். அடுத்து அவருடைய அவர் இப்பொழுது சென்னை திரைப்படத்துறையிலேயும் இருக்கின்றார். அவருடைய அவர் இசையமைத்த பாடல்கள் பொங்கும் புது வெள்ளம் என்ற நிலைமையிலே வாரது இந்த அவருடைய பாடல் வருகின்றது என்னுடைய நிகழ்விலே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கலை தொண்டு வாழ்க வளர்க. நன்றி, நல்லது.
1: இப்ப கொரோனாவில இந்த கொரோனாவில பாத்தீங்கன்னா ஒரு 750 பேர் நிவாரணம் கொடுத்திருக்கோம். அரிசி பருப்பு வெள்ளம்
0: நல்ல சேவை மனித நியமங்களுடன் நிறைய இருக்கின்றது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வளர்க அந்த மனித நியம் வளர்க. நன்றி, வாழ்த்துக்கள் கூறி வருவோம். மீண்டும் பாருங்கள், இணைந்து கொள்ளுங்கள், தொடர்ந்து கேளுங்கள், எங்கள் வானொலியை கேட்டு மகிழுங்கள். நன்றி,
1: நன்றி
0: அருள் செல்வன். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம், அடுத்த அன்பு உறவு வாருங்கள், ஓடி வாருங்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம். ஐயா வணக்கம், நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள், நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள்.
1: வணக்கம்,
0: வணக்கம். நான் பேசுவது கேட்கின்றதா?
1: வணக்கம்,
0: வணக்கம். பேசுவது கேட்கின்றதா?
1: கேட்கின்றதையா? வணக்கம், வணக்கம்,
0: வணக்கம், வணக்கம், வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கின்றேன். பம்பாய் பூனா, என் மஜித் பேசுகிறேன் ஐயா.
0: அது பதிவாகி விட்டது இங்கே. நன்றி பூனா. பம்பாய் மஜித் ஐயா அவர்களே வருக வருக என்று உங்களை வரவேற்று உங்கள் வணக்கத்தை ஏற்று நானும் வணக்கம் தந்து நலமாக என்றும் கேட்டுக் கொள்கின்றேன்.
1: நலமாக இருக்கிறேன் ஐயா, நலமாக இருக்கின்றேன்.
0: நலமாக நான் நலமாகவும் மகிழ்வாகவும் இருக்கின்றேன். நீங்கள் வந்து விட்டீர்கள் தானே, அப்பொழுது மகிழ்வுக்கு பஞ்சமே இல்லை.
1: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி.
0: இப்ப பாருங்கள், எனக்கு பணி உயர்த்தப்பட்டிருக்கு, பதவி உயர்வெல்லாம் கிடைத்து விட்டது. நேர் நேரம் கதம்பம் அதோட மற்ற நிகழ்ச்சி எல்லாம் எல்லாம் எல்லாம் இருக்கு. மகள் நல்ல ஓய்வெடுக்க
1: விட்டு
0: நேரம் காலை
1: உங்களுக்கு
0: இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருக்கேன். அதை விட நலபரிபாகத்தையும் செய்து கொள்ளுகின்றேன். நலபரிபாகத்தையும் சொல்லு, அதை நான் செய்தால்தான் எனக்கு திருப்தி.
1: அதனால்தான் ஐயா தாங்கள் சகலகலா வல்லவன்.
0: இல்ல, அதனால தான் ஆரோக்கியமாக இருக்கின்ற
1: ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள், இருங்கள், ஆனந்தமாக இருங்கள்.
0: அடுத்த
1: உங்களுக்கு என்றென்றும் துணை இருப்பான்.
0: நன்றி, நன்றி. உங்கள் வாழ்த்துக்களும் உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கின்றது. இறைவனுடைய கடாட்சம் கிடையாது. ஏனென்றால் அடுத்தவர்களுடைய ருசிக்கு நான் என்னாவை அடிமைப்படுத்துவதில்லை. எனக்கு ஏற்ற ருசிக்கு என்னாவை வைத்திருக்கின்ற அடுத்தவர்கள் அம்மா தந்ததன்
1: பின்
0: நானே கவனமாக இருந்து கொள்வது. இந்த வயதிலே இந்த இப்படி ஆரோக்கியம் இல்லாமல் கண்டபாடில எல்லாம் அப்படியே எல்லா வேலையும் நான் பார்த்துக் கொள்வேன். நலம், நலம் எனக்கு மகிழ்வாக இருக்கின்றது. அதிலே இந்த வானொலியில் வந்திருக்கும் பொழுது என்பு உறவுகள் உலகளாக இருந்து எங்களோடு உறவாடும் பொழுது மகிழ்ச்சி தானே ஐயா?
1: ஆமா ஆமா, இது மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி.
0: மறக்க முடியாத சந்தோஷம்
2: கிடையாது, ஒரு சந்தோஷம்.
0: ஆமா ஆமா, உண்மை உண்மை. பம்பாயிலிருந்து வருகின்றீர்கள், நாகப்பட்டினத்திலிருந்து வருகின்றீர்கள், துபாயிலிருந்து வருகிறீர்கள், குவைத்திலிருந்து வருகின்றீர்கள், இலங்கையிலிருந்து வருகின்றீர்கள், ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகின்றார்கள், மலேசியாவிலிருந்து. பாருங்கள், இந்த இருந்த இடத்தில இருந்து இந்த விஞ்ஞானம் வளர்ந்ததாலே ஒரு பெருவிரலாலே ஒரு நடுவிரலை அமர்த்தி விட்டா உலகம் முழுக்க தெரியுது ஐயா.
2: ஆமாம் ஆமாம், அதன் காரணமாக இன்று உலக மக்கள் அனைவருடனும் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், நாங்களும் பேசிக் கொண்டிருக்கிறோம்,
0: பேசிக்கொண்டு அறிந்து கொண்டிருக்கோம். முகம் தெரியாத உறவுகளை எல்லாம் உறவாக ஏற்று ஊட இதயத்திலே குடியிருக்கின்றோம்.
2: நிச்சயமாக நிச்சயமாக ஐயா,
0: நன்றி. அப்ப என்ன பாடல் என்று நீங்கள் கொண்டு வந்திருக்கின்றீர்கள்?
2: என்ன பாடல் என்று
0: அப்படி ஒரு பாடல்,
2: நலம் நலம் தானா முல்லை மலரி, சுகம் சுகம் தானா முத்துச்சூடதே, இளைய கண்ணியின் இடை மெலிந்ததோ, எடுத்த எடுப்பிலே நடை தளர்ந்ததோ, வண்ண பூங்கொடி வடிவம் கொண்டதோ, வாடை காத்திலே வாடி நின்றதோ,
0: அன்புள்ள மன்னவனே ஆசையிலோர் கடிதம். அதானே ஐயா?
2: நான் எழுதுவது என்னவென்றால்,
0: அதை நீங்களா சொல்ல, நீங்களே அன்புள்ள நலம் கேட்டு நீங்களா எழுதவன், நான் எழுத மாட்டேன்.
2: நல்ல ஒரு பாடல் ஐயா.
0: அன்புள்ள அன்புள்ள மான்புலியும் இருக்கின்றது, அன்புள்ள மன்னவனும் இருக்கின்றது இல்லையா?
2: அன்புள்ள மன்னவனே சோக பாடல், அன்புள்ள மான்புலியே சந்தோஷ பாடல், குழந்தையும் தெய்வமும்.
0: குழந்தை அதைத்தான் இப்பொழுது நீங்கள் தந்தனீர்கள். இது வந்து அந்த சந்தோஷமான பாடல், மகிழ்வான பாடல், அன்புள்ள
2: சந்தோஷமான பாடல், சந்தோஷமான பாடல்.
0: எனக்கு உனக்கொரு பாடம் சொல்ல வந்தேன், எனக்கு ஒரு பாடம் கேட்டுக்கொண்டேன், அப்படித்தானே?
2: உண்மையிலே உண்மையிலே நல்ல ஒரு பாடல்,
0: அருமையான பாடல், என்ன அற்புதமான பாடல். இவர்கள் இந்த பல்கலைக்கழகத்திலேயே தமிழ் பாண்டித்யம் பெற்றவர்கள் இந்த கவிஞர்கள் எல்லாம்.
2: தெரியலை,
0: அவர்களை
2: தான் கேட்க வேண்டும்.
0: அவர்கள் கற்றுக்கொண்டது உலகம் என்ற பள்ளியிலே வாழ்க்கை என்ற பாடத்தை தான் அவர்கள் படித்தவர்கள்.
2: நிச்சயமாக அதுக்கு உயிரோட்டம் கொடுத்தவர் இசையமைப்பாளர்கள்,
0: இந்த பாடகர்கள். வாழ்க்கை என்ற
2: பாடகர்கள்
0: புத்தகத்திலே, உலகம் என்ற புத்தகத்திலே வாழ்க்கை என்ற பாடத்தை படித்தவர்கள். அதனால் தான் அந்த அனுபவ ரீதியாக அவர்கள் அறிந்த உண்மைகள் அத்தனையும் வாயாக வார்த்தையாக கவிஞர். பாருங்கள், அந்த இந்த இதை தந்தவர்கள் எவர்களும் ஒரு பெரிய கோடீஸ்வரராகவோ பணக்காரராகவோ பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர்களாக வரவில்லை. சென்னை கடற்கரையிலே சாப்பாட்டுக்காக இருந்தவர்கள், ஒரு தேநீருக்கு கூட முடியாமல் இருந்தவர்கள். வறுமை வறுமை வாட்டும் பொழுது அவருடைய அந்த வறுமையிலேயும் அவர்கள் செம்மையாக இருந்து திறமையை வளர்த்துக் கொண்டார்கள். அந்த அனுபவங்களை மனதிலே தாங்கி கொண்டவர்கள், அந்த அனுபவ வாயிலாக வந்த வார்த்தைகள் தான் வெளியே வருகின்றது. என்ன எதுகை மோனி ஐயா, இலக்கண இலக்கண மரபு கவிதைகள், இலக்கண இலக்கியம் புரளாதை, ஒரு சொல்லு ஒரு எழுத்து புரளாமல் எழுதியிருக்கின்றார்கள். அந்த லகர லகர ரகர ரகர பேதங்கள், நகர நகர பேதங்கள் எல்லாம் அப்படி அப்பட்டமாக எழுதி அழகாக கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு முன்னைய காலத்தில் மூன்று மணித்தியால திரைப்படம் தான் கதை வரும். அந்த மூன்று மணி நேரம் ஓடுகின்ற திரைப்படத்தின் சாராம்சத்தை எட்டு வரியில் பல்லவி மூன்று சரணத்தோட கொடுத்து விடுவார்கள் ஐயா, அந்த கருத்து எல்லாம். இப்ப இந்த பாடல வரியை கேட்டவுடனே முழு பாடலும் எங்களுக்கு வருகின்றது. ஏன்னா அந்த எழுத்துக்கள் அந்த வரிகள் எங்களை தள்ளிக்கொண்டு போகின்றது, தட்டிக்கொண்டு ஒரு வரியை தொட்டால்
2: பின்னால்.
0: இப்பொழுது அப்படி இல்லையே, முன்னுக்கு பின் முரண்பாடு, இங்க ஆங்கில சொல் இருக்கு, இங்க தமிழ் சொல் இருக்கு, இங்க டப்பா டப்பா டப்பான்னு அடிக்கிற ஓசை வருதுன்னு தெரியாது. அஞ்சாறு தகரங்கள் போனீங்க, தட்டுகள் பொட்டிகள் போட்டு அடிக்கடி கிளி கிளி என்று காது செவி பிறகு கிழிச்சு விடுவா, சும்மா கிளி என்று பாடு. பற்றாக்குறைகள் எங்கள் பாலசுப்ரமணியம் போய் பாடுறேன், சும்மா கிளி. இதுதான் இந்த பாடல் ஆரம்பிக்குது. என்ன பாடுறாங்களோ, அவர்கள் எல்லாம் பாடாமல் இருந்தா நல்லது இந்த இடத்துல. அதை விட நான் மெச்சுவது நாட்டுப்புற பாடல், கானா பாடல்களை நான் மெச்சுகிறேன். கானா பாடல்கள் இலக்கண இலக்கியம் கிடையாது, வாழ்வு தத்துவங்கள் அன்றன்ற நடைமுறையில் உள்ளதை தங்களால் முடிந்தவரை வெளியே பாடுகின்றார்கள். ஒரு சாதாரண இசையோடு, ஐந்தாறு இசை கருவியோடு. இதன் ஐயா உலகம் உள்ள இசைக்கருவியை கம்ப்யூட்டர் கணனி குழாலை எடுத்துக் கொண்டு போய் காது, இது ஒன்றோடு ஒத்துப்போகுது, அது ஒத்துப்போகுது, அந்த சத்தம் கூட எங்களுக்கு ஒளிபரப்பும் பொழுது கூட அந்த பாடகற்ற குரல் வரப்படும் என்று நான் தண்டித்து பார்க்கிறோம். பாடகற்ற குரலை விட அங்க அடி பெரிய சவால் அடியா போய் கொண்டிருக்கும். அதுதான் கேட்கிறாங்க. அதனால தான் இந்த சின்ன குழந்தைகள் விஷயம் தெரியாது உள்ளுவர்கள் தமிழ் புரியாது. தமிழ் பாடலை தரவில்லை அந்த தென்னகத்து திரைப்படத்தில். அவரோட பெரிய பிரபலியான கோடிக்கணக்கா வாங்குற பெரிய பிரபலியமான நடிகரம் அவர் வாயால பாடுற என்ன பாடுறாரு சின்ன பிள்ளை குழந்தை நட்சத்திரம் இந்த காற்றுள்ள பாடுற பாட பாடி போட்டு அவருக்கு பெரிய விளம்பரங்கள் பந்தாவுகள் பரிசுகள் விருதுகள் கொடுக்கிறாரு. இப்படியா வளர்ப்பது ஐயா? பிழை பிழை பிழை.
2: உண்மைதான் உண்மைதான்.
0: இப்ப ஒரு பாடல் ஒன்று வந்திருக்கு, அதுக்கு என்னன்னு தெரியாது கேட்கிறாரு. அடி விலாசமான தாளங்கள் மூலம் அதை பாடுகிறாருன்னா நான் எஸ் பி பாலமணியம் இந்த எங்களோட இளையராஜா இல்லை இவராரு இயேசுதாஸ் ஐயா அவர்களெல்லாம் பாடின காலம் சௌந்தரராயன் ஐயா எல்லாம் பாடும்போது அவளோடு கேட்டேன். எங்களுக்கு இப்பொழுது நடிகர் தியாகராஜா பாவரும் நடிச்சு நடித்து பாடி நடித்தார். இப்பொழுது வரவரும் பாடி நடிச்சு பாடி நடிக்கிறார்களாம் பாடல். இரண்டு தமிழ் வசனம் அது ஒழுங்காக வருது இல்லை அந்த பாடல். அதுக்கிட்ட வாயசைத்து போட்டு கணனிக்குள்ள குரல் மாற்றத்தை அந்த இப்பொழுது வாய்ஸ் சேஞ்சர் ரெண்டு ஒன்று இருக்குது கணனியில, அதை அப்படி திருப்பி விட்டா வாய்ஸ் சேஞ்சர் அதிலே பாடி காடி போட்டு இசை அமைக்கின்றார்களாம். பேர் பெரிய மாலைகள் மரியாதை விழாக்கள் எடுத்து விருது விடு. உண்மையிலேயே அவங்க சரிகள் பதனியும் ஒழுங்காக ஆரோகணம் அவரோகணம் தெரியாதவங்கள் என்ன இருக்க இசைகளை கொண்டு வந்து கட் பண்ணி கொண்டு வந்து ஒட்டி போட்டு அவை இசை அமைப்பாளர்களா மாத கணக்காக இருந்து இந்த மன்னர்கள் நீ ராமநாதன் போன்றவர்கள் போலேந்தி போன்றவர்கள் இசை அமைத்து அந்த சாயல் அந்த உயிரோட்டமாக தந்தது இன்றும் உயிரோடு இருக்கின்றது அந்த பாடல்கள். இவங்க இன்றைக்கு கேட்ட பாடல்கள்
2: 50 வருடங்கள் 60 வருடங்கள் கடந்த போலவே அந்த இசை மலையில் நிற்கிறது.
0: அங்க நீங்கள் கொண்டு வந்த பாடல் 70 வருட பாடல் கூட வந்திருக்கிறது ஐயா. 80 வருட பாடல்
2: நிச்சயமாக நிச்சயமாக.
0: அந்த நாளே இந்த நாளையில இருக்க விஞ்ஞான வசதி அந்த நாளில் இருந்து எப்படி இருந்திருக்கும் அவர்கள் ஆங்கிலத்தில் வருகிற பாடல் எல்லாம் அத்தனையும் தமிழ் பாடல உள்ள ராகம் அந்த இசை தான் இங்கே வருகிறது. இதைத்தான் பொறுக்கி எடுத்து அங்க பூட்டி போட்டு இசை அமைப்பு அவர் போற இந்த ஊடகங்களுக்கு காசை கொடுத்து போட்டு ஊடகங்கள்ல அவருக்கு விருது வழங்கி விட்டுருவாங்க. இதுதான் நான் உண்மையாக பகிரங்கமாக கூறுகின்றேன் பகிரங்கமாக கூறுகின்றேன். அவர்கள் திறமை உள்ளவர்கள் என்று அங்கே ஊடகங்கள் எடுக்கவில்லை. ஊடகத்துக்கு ஒரு மனத்தியால புரோகம் என்ன சொல்லண்டா காசை கொடுத்தா ஊடகம் சொல்லி போட்டு போகுது. இதுதான் ஊடக தர்மமே இல்லாமல் நடக்கின்றார்கள். சரியான பிழை. பெயர்களை வைப்பார்கள் பாடல் திரைப்படத்தின் பெயர் பழைய பெயர் நல்ல ஜனரஞ்சமாக ஓடின பாடல் அந்த திரைப்படத்தின் பெயரை கொண்டு வந்து சூடுவார்கள். மக்கள் அதை போய் பார்ப்பாங்க. அடிமை பெண்ணு ஒரு படம் தேவை என்று நான் போனால் ஒரே ஒரு பாடல் தான் அங்கே வருகின்றது. பற்றாக்குறைக்கு இந்த வலைத்தளங்கள் அடுத்த அநியாயம் செய்கின்றது. வலைத்தளங்கள் என்ன செய்கின்றது? யூத்தளம் என்ன செய்கிறது என்றால் நீங்கள் ஒரு பதிவை போட்டால் அந்த பதிவை எத்தனை 1000 பேர் பார்க்கின்றார்கள் என்று அந்த யூத்தளம் கவனிக்கும். ஆனா நீங்க என்னதை கொடுக்கணும் அது கவனிக்காது. நீங்கள் எதை கொடுக்கின்றீர்கள் அந்த பதிவை எத்தனை நபர்கள் ஓபன் பண்ணுகிறார்கள் திறந்து பார்க்கின்றார்கள் என்றால் அத்தனை தரம் அவர்களுடைய விளம்பரம் அதுக்குள்ளே போகின்றது. அதனால் யூத்தளத்தின் விளம்பரத்தினாலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் அவர்களுக்கு கிடைக்கின்றது. அப்ப உதாரணத்துக்கு நீங்கள் போடுகிற அந்த பதிவு எப்படிப்பட்ட அது சமூகத்துக்கு உட்பட்டதோ சமூகத்தை கட்டுப்படுத்துவதோ சமூகத்துக்கு நல்ல வழி காட்டுதோ இல்ல உண்மையான செய்தியோ அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அந்த அந்த நிகழ்வை எத்தனை பேர் பார்க்கணும்னு பார்த்து ஒரு பெர்சன்டேஜ் அவர்களுக்கு பணம் கொடுக்கின்றார்கள். அவர் பணம் கொடுக்கின்றார். நீங்கள் கவலைப்படுத்தவில்லை. ஒரு விதம் யூத்தளத்துக்குள்ள பூத்தி விடுங்கள். அதை சும்மா எடுத்த உடனே ஒரு பாடலை திறந்தாலும் இடையிலேயே அது வரும். இப்படி அவர்கள் புகுத்தும் போது அந்த யூத்தளம் இணைக்கின்றது. இந்த பதிவை நிறைய பேர் லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கின்றார்கள். அப்ப லட்சக்கணக்கான அந்த இது செயல் வர்த்தக விளம்பரம் போகின்றது காசு கிடைக்கிறது. அதிலே ஒரு சின்ன தொகை கொடுக்கின்றார்கள். அது ஒரு புறம் இருக்கு. இந்த யூத்தளத்திலே நாங்கள் முன்பு அச்சொட்டாக ஓடி வந்து திரைப்பட புத்தகம் பாடல்கள் இல்லாதவர்கள் ஓடி வந்து இதை தட்டினால் உண்மையான பாடல் பாடியவர் பெயர் படித்தவர்கள் நடித்தவர்கள் சகல விவரங்களும் இருக்கு. இப்பொழுது அப்படி இல்லையா. பல இத்தனையோ 1000 பேர் அங்க விநியோகம் செய்கிறார்கள் யூத்தளத்துக்குள்ளே. ஒவ்வொரு பேரை போட்டுட்டு கொஞ்சம்
2: பாடலாகவும் இருக்குது ஐயா.
0: ஐயா என்னையா பாலசுப்ரமணியம் பிறக்கக்கு முந்தி வந்த பாடலும் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடம் போட்டிருக்காங்களே ஐயா. விளம்பரத்தோடு பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் இடையிலே விளம்பரம் அதனாலே சரியான தகவல் பெற முடியாமல் இருக்கிறது. அங்கே பெரிய
2: 50-60
0: வரி எழுதியிருப்பார். அங்க என்னென்றால் பாடலை 2 பேரும் எழுதியிருப்பார்கள். பாடியவர்கள் பேர் போட மாட்டார்கள் அல்லது எழுதியவர் பேர் போட மாட்டார்கள். தேவையான விவரம் அதுக்கு இருப்பதில்லை. ஏனென்றால் ஒரு பாடலை நான் தேடிக்கொண்டு அந்த பாடல் கிடைக்கவில்லை என்றவுடன் மறுபடியும் இன்னொரு தடவை தேடுகிறேன். அப்ப அவர்களுக்கு 3-4 தரம் அது திறக்கப்படுகின்றது. அவருக்கு அங்கே எண்ணிக்கை கூடுகின்றது. இது வியாபார தந்திரம். உண்மையான கலை
2: நோக்கத்தோட
0: கண்ணதாசன் ஐயாவினுடைய பாடல் என்று கேட்டால் கண்ணதாசன் ஐயாவுக்குன்னு சில குழுக்கள் இருக்கின்றது. அவர்களை தேடி பிடித்தால் அவர்களுக்கும் இதுதான், அவர்களும் இதிலே தான் தேடுவார்கள். பாலசுப்ரமணியம் பாடல்கள் என்று போனா அங்க வேறு பாடல்கள் தான் இருக்கு. அதை விட இன்னும் ஒரு மோசமான அந்த விநியோகம் இருக்கிறது. பாலமுரளி கிருஷ்ணா டி என் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் போன்ற பாடல்களை எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடல் அவர்களும் ஒரு ஆல்பம் செய்திருக்கின்றார். அன்றொரு நாள் சின்னக்கண்ணன் அழைக்கின்றான் பாடல். அந்த பாடலில் தங்கர் ஏதோ ஒரு பாடல் என்ன பாடல் ஐயா பாடல்
2: கவிக்குயில்
0: அல்ல இன்னும் ஒரு பாடல் அவருடைய அற்புதமான சரி சின்னக்கண்ணன் அழைக்கின்றான் பாடலை வைங்களேன். அதல்ல இன்னும் ஒரு பாடல், அந்த பாடல் ஒரு ஜனரஞ்சகமான பாடல். அந்த பாடலை போய் அடித்த உடனே பாடல் வரிகள் பாலமுரளி கிருஷ்ணா எல்லாம் இருக்கின்றது. பாட்டின் குரலை பார்த்த பாலமுரளி கிருஷ்ணாவை காணவில்லை. அதன் பின்பு கீழே கொண்டதுதான் அப்பதான் எனக்கு தெரியும் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா பாடினதை அதுல போட்டிருக்கார்கள். அந்த அந்த பதிந்தவருக்கு கூட குரல் வித்தியாசம். எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா மெல்லிசம் என்ற பாடல் நிறைய இருக்கின்றது. தேடிக்கொண்டு போனால் அவற்றை சாயலில் பாடினவற்றை பாடல்கள் தான் அங்கே இருக்கும். அவர்களுக்கு விளம்பரத்தை தேடுகிறார்கள் இவர்கள். அதெல்லாம் நான் இப்பொழுது எங்களுக்கும் எங்களுடைய மைண்டில் எல்லாம் பாடல் பாடல் ஆசிரியர் பாடியவர்கள் இருக்காது எங்களுக்கு. இதை பார்த்துதான் நாங்களும் சொல்ல வேண்டும். நான் இப்பொழுது சொல்லுவதில்லை, இப்படியாக கூற வேண்டியதா இருக்கின்றது. எனக்கு நன்றாக இப்ப ஒரு 4-5 வாரங்களுக்கு முன்பு ஒரு பாடல் பாலமுரளி கிருஷ்ணா அந்த பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா பாடியிருக்கு, நன்றாக இருக்கின்றது. ஆனா அந்த குரல் அவர் இல்லையே, எங்களுக்கு தேவை கிருஷ்ணனுடைய குரல் தானே. அப்படி எல்லாம் பிள்ளைகள் நடக்கின்றது, என்ன செய்வோம். ஆனா அதனால்தான் கூறுவோம், அந்த காலத்தில் எல்லாம் ஒரு பாடலை அமைப்பு இசை அமைப்பதுனா வாரம் மாதக்கணக்கு செல்லும் ஐயா. மற்ற பாடகர்கள் பாடுவதால் எத்தனை தரம் மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி அதை பாடிய அந்த இயக்குநருக்கும் கதாசிரியருக்கும் அந்த பாடலா எழுதினவரும் அந்த அந்த உயிரோட்டம் வர வேண்டும் என்று பாடகரை போட்டு திரும்பி கொண்டிருப்பார். இது அப்படி இல்லை ஐயா. வரிகளை அங்கே இருந்தால்
2: இப்ப
0: பாலசுப்ரமணியம் ஐயா எல்லாம் ஸ்டூடியோ அதாவது கலையகத்துக்கு வந்தால் பாட வேணும் என்றதில்லை. அப்ப இப்பொழுது வர புதிய இசையமைப்பாளர்கள் கலையகம் வச்சுதான் செய்யவில்லை, தங்கள் வீட்டில் வச்சு கம்ப்யூட்டர் அவரும் பேசி இவரும் பாடி எல்லாத்தையும் பொறுத்து விடுறார்கள். பொறுத்து விட்டு இசை அமைத்தார். இதுதான் நடக்கின்றது ஐயா, இதுதான் நடக்கின்றது.
2: நடக்கிறது
0: அவர் ஒரு கலையகம் வைத்து ஏகப்பட்ட வாத்திய கருவிகளை ஆர்கெஸ்ட்ராவை கொண்டு போட்டு அவர்களும் இதால வாழ்ந்தவர்கள். இன்றைக்கு அவர்களுக்கு வாழ்க்கை இல்லை. அவர் வயலின் என்றா ஒருத்தர் ஒரு பாடலுக்கு எத்தனை வயலின் படிக்கும். எங்கே நிம்மதி என்ற திரைப்படத்து பாடலுக்கு எங்கே நிம்மதி என்ற புதிய வரை பாடலுக்கு 100-க்கும் மேலான வயலின் மட்டும் மெல்லிசை மன்னர் உபயோகித்திருக்கின்ற அந்த இசையை கொண்டு வருவது. 100 வயலினிஸ்ட் அங்கே படிக்க வரிசையா இருந்து வாசிக்கின்றார்கள். அந்த
2: கேள்விப்பட்டேன்
0: அந்த 100 வயலினுடைய இசையையும் அதுக்குள்ளே ஒரு இசையை அவர் அமைத்து இங்கே எங்களுக்கு அதான் இசை அமைப்பு. இது அப்படி இல்லை, அவர் அமைத்து இப்படியெல்லாம் அமைத்து விட்டதில் தாட்டினா வருகின்றது. அதை தூக்கி கொலையை போட்டு 4 வேட்டி எடுத்து வச்சு அந்த மிருதங்கம் இந்த இங்க மிருதங்கங்களும் இல்லையே. இப்ப எங்களுடைய மரபு கலை வாத்தியங்களை இப்பொழுது கேட்க முடியாது. புதிய பாடல்கள் வீணை இசை இருக்கின்றதா, வயலின் இருக்கின்றதா, மத்தளம் இருக்கின்றதா, நாதஸ்வரம் இருக்கின்றதா, புல்லாங்குழல் இருக்கின்றதா,
2: கிடையாது.
0: நவீன கருவியிலே வந்துவிட்டது. பாடகரின் குரல் கூட கண்ணா மின்னாவா இருந்தாலும் அதுக்கு குரல் வாய்ஸ் சேஞ்சரை போட்டு விடுறாரு, அதை மாத்தி கொடுத்து போட்டு அழகான பாடல பாடினார். தமிழே தெரியாதவர் தமிழ் பாட்டு பாடுகிறார். முன்பு வந்தவர்களும் தமிழ் தெரியாதவர். அவர் தமிழை சரியாக படித்து உச்சரித்து நல்ல பாண்டித்யம் பெற்ற அண்ணாவியல் அதாவது ஆசிரியர்களிடம் படித்து வந்த உபவாசம் இருந்து வந்தவர்கள். அகலம் எங்களுடைய மண்டே கழுவுறது தென்னகத்து திரைப்படத்துறை இப்பொழுது எங்கே போய்விட்டதுன்னு அடிக்கடி நான் கேட்கின்றேன். ஒரு சில திரைப்படங்கள் வருகின்றது, ஒரு சில பாடல்கள் நல்லதாக வருகின்றது, நல்ல இசையமைப்பு தெரிந்தவர்கள் அந்த பாடல்கள் எடுபடுவதில்லை. இவங்க டபடான் டபடான் டபடான் அடிக்கிற அடியத்தான் இளைய தலைமுறை விரும்புவது. ஏனென்றால் இளைய தலைமுறைக்கு தமிழ் தெரியாது ஐயா. அவர்களுக்கு இந்த வசனத்தை போட்டு பாட்டு அமைச்சுடா படிக்கிறேன் ஒற்றை அடித்தாளத்தான் வந்துண்டு டப்பாங்குத்து தான் டப்பாங்குத்து. ஆனால் அந்த வகையிலே உண்மையிலே இயற்கையாக சொந்த குரலில் தாங்கள் சொந்த மூலையிலே வரி அமைத்து பாடும் கானா இசைகள் சிறந்தது, சிறப்பாக இருக்கின்றது அந்த பாடல்கள்.
2: உண்மைதான்.
0: இங்கே இப்ப எத்தனையோ பேருக்கு அவர்கள் பேர், ஆனா அவர்களுடைய சந்தர்ப்பங்கள் இல்லை, அவர்கள் சந்தர்ப்பம் இல்லை. எங்கோ இருக்கிற ஆர்வம் ஒருத்தர் எங்களுடைய வாய்க்குள்ள நுழையாத பெயர் உள்ளவர்கள் தமிழிலே பாடுகின்றார்கள். எங்கள் வாயிலே நுழைய உச்சரிக்க முடியாத பெயரை கொண்ட அந்நிய மொழிக்காரர்கள் பாடுகின்றார்கள் தமிழ் பாட்டு. எப்படி ஒரு சில இயக்குநர்கள் அதனால் கவலைப்படுகின்றார்கள். எத்தனை ஆயிரம் மக்கள் வாழ்ந்தார்கள் ஐயா, ஒரு கலையகம் ஒரு ஸ்டுடியோ உண்டா, எத்தனை ஆயிரம் மக்கள் வேறு பணிபுரிந்தார்கள், அந்த குடும்பங்கள் வாழ்ந்தது. இன்று இல்லை, குறுக்கை வந்து இதுகளை செய்து போட்டு நல்ல ஊடகங்கள் சில இருக்கின்றது, அவர்களுக்கு பணத்தை கொடுத்தால் அவர்கள் அதை ஸ்பான்சர் பண்றார்கள். அவர்களுக்கு ஒரு விளம்பரம் தானே, விருது பெறுவதற்கு ஒரு கலைஞன் எவ்வளவு பாடுபடுங்க, எவ்வளவு வெயில் உழைக்கிறான், எத்தனையோ வோல்டேஜ் பெரிய லைட்டில நடித்து கஷ்டப்படுகிறான், ஒப்பனை கலைஞன் அவனை தத்ரூபமா எடுக்கிறதுக்கு அவன் எவ்வளவு கடினப்படுகிறான், அந்த பாடலை எழுதுறதுக்கு மண்டையை போட்டு கஷ்டப்பட்டு எழுதுறான் ஐயா, அதுக்கு இசை போடுவதற்கு அதுக்கெல்லாம் எத்தனையோ ஆயிரம் உதவியாளர்கள் இருக்கின்றான். அவர்களுக்கெல்லாம் ஒன்று தொழில் இல்லையா ஐயா. அங்கே வருகிறார்கள், ஆடல் பாடு குத்தல் பாடு நல்ல குத்து டான்ஸ் பாட்டில் எடுத்து போட்டு கதாநாயகன் பாடுற கதாநாயகி வர அவைகளையும் காட்டமா, அவையோட 10-15 பேர் முகத்த காட்டாமல் அதுகளும் துள்ளி ஆடுங்கள், இவற்றை முகத்தை தூரத்தில் வச்சேன். முகத்திலே திரையிலே திரையிலே முழுமையா காட்டக்கூடிய மூஞ்சிகளும் இல்லத்தானே இப்பொழுது. உண்மையில அந்த நாளையில இருந்தார்கள் நடிகர்கள் என்றால் ஒரு சாந்திரிக லட்சணம் வேணும் ஐயா. 5 பேரை தூக்கி அடிக்கிறேன்னா இருக்க வேண்டும். இது என்ன இது,
2: அந்த மேக்கப் போடவில்லை என்றால் பார்க்க கூட சகிக்காது.
0: இவர்களை எல்லாம் என்ன கூறுவான்னு எனக்கு தெரியவில்லை. இவரெல்லாம் தென்னகத்து திரைப்படத்துல வருகிறோமா, திரைப்படத்திலே
2: ஒரு படம் பார்த்துட்டு வந்தா அதிலிருந்து சில புத்திமதிகள் பெற்றுக்
0: கொண்டிருந்தார்கள்.
2: படங்களே கிடையாது
0: இப்போ, அது எங்கேயோ கொண்டு போகுது ஐயா, எங்கேயோ கொண்டு போகுது இந்த திரைப்படங்கள். பிள்ளைகள் இப்பொழுது உள்ள மாணவர்கள் இந்த திரைப்படத்தால் அழிவு பாதையத்தான் நோக்கி செல்கின்றனர். இப்ப வீட்டிலேயே அந்த பிள்ளைகள் தாய் தந்தையர்களை மதிப்பதில்லை. சமூகத்தை நாங்கள் இன்றும் இத்தனை வயது வந்தும் எனக்கு மேலே ஒரு முதியவரோ எனக்கு மேலே ஒரு அறிஞரோ முதியவரோ யார் வந்தாலும் எவ்வளவு பணிவாக பேசுகணும், குழந்தைகள் வந்தால் எவ்வளவு பணிவாக பேசுகணும், காலை நீட்டி கொண்டிருக்க
2: மாட்டேன்.
0: இப்பொழுது அப்படியே அடுத்தது நடையுடைய பாருங்கள், இந்த திரைப்படம் கொண்டு வந்திருக்குது. பெரிய விருது விழா நடக்கும் ஐயா, அங்கே இந்த நடக்கிற ரன்னிங் ஷூவோட வருவார்கள் மேடைக்கு. கிழிஞ்சு போன டெனிமும் ஆட்டிய ஒரு விளம்பரத்தை அடித்த ஒரு டி ஷர்ட்டோடையும் வருவார்கள் பாருங்கள். அவர்கள் போட்டிருக்க டி ஷர்ட்ல ஒரு விளம்பரம் தான் இருக்கும். அவர் விளம்பர காவியவர், ஒரு
2: முதலான்.
0: அந்த நாள் நடிகர்களை பார்ப்பதெல்லாம் எவ்வளவு ஆசையாக இருக்கும் எங்களுக்கு,
2: ஆசையாக இருக்கும்.
0: அவர்களுடைய முகத்தை வந்து திரையிலே காட்டி அந்த கண் மட்டும் 35 மில்லி லிட்டர் அபிநயத்தை காட்டி விட்டு போகும் பெண் நடிகர்கள் வருவார்கள். அவர்கள் இதில் ஆடை குறைப்பு செய்து பெரிய பட்டம் பெறவில்லை, மூடின ஆடைகளோடு தான் நடித்து ஆபாசத்தையும் காட்டினார்கள். மூடின ஆடையோடு தான் ஆபாசத்தை காட்டும், கண்ணாலே மூக்காலே வாயாலே. இப்ப என்ன ஐயா, ஆடையை குறைச்சி போட்டு எவ்வளவு பெறுகிறாளோ அவ்வளவு பாவிச்சு போட்டு விட்டுருவாங்க. எவளுக்கு தமிழ் தெரியுது, எவளுக்கு
2: முக்காவாசி உடல்கள் கால்வாசி உடை.
0: ஆபாதான் இன்னும் கொஞ்சம் நாளையில உடையே இருக்காது ஐயா. காதல் சீஞ்சடிச்சு கல்யாண காட்சி ஆவாசமான பாட்டு வரும் நடுக்கு நடு நதி அங்காலும் நதியோடய அதுல கட்டில் போட்டு வச்சிருக்காரு. அவர் கூடாரத்தை போட்டு வச்சிருக்கலாமே இல்ல கட்டில போட்டு வச்சு அதுலயே அவர் வந்து பஞ்சனை பஞ்சனைக்கு கூப்பிடுறாரு. இது என்ன இது மிருகங்கள் கூட பிடிச்சிக்காது என்ன காட்சிகள் ஐயா நடிகர்ல புழகி இல்ல அதை கொண்டு வந்த இயக்குனர் அந்த படப்பிடிப்பாளர்கள் தான் அது காட்டுகிறார்கள் என்ன அது நாங்கள் பார்த்து கொண்டு பார்த்து கொண்டிருக்க மண்டைக்கு ஒன்று மில்லியன் அதை பிள்ளைகளும் பார்த்து குழந்தைகளும் பார்த்து கூட அப்படித்தான் செய்ய பார்க்கும் புதிய தலைமுறைகள் அதுகளுக்கு பார்க்கறேன் தெரியாமல் செய்கின்றார்கள். எவ்வளவு புனிதமான விடயங்கள் எல்லாம் அப்பட்டமா வெளியிலே அருவறுப்பாக இருக்குது. ஐந்து அறிவுக்கும் ஆறு அறிவுக்கும் வித்தியாசம் இல்லை. அதனால தான் தமிழிலே மக்கள் மாக்கள் என்று ஒரு ஒரு கால் போட்டு வச்சு விட்டான். மக்களுக்கு என்றது மாக்கள் என்றால் மிருகங்கள். மக்களுக்கு அங்க ஒரு அரவு போட்டா மக்கள் மாக்கள் ஒரு அரவு தான் ஒரு ஒரு கால் போட்டாச்சு மானா பக்கத்தில் ஒரு கால் போட்டாச்சு. அதுபோல இவங்க மடையங்கள் எங்க எங்கெல்லாம் கால் போடுறாங்களே இப்ப
2: இக்காலத்து படங்களை பார்த்து இளைஞர்கள் மிக மிக கெட்டு போய்விடுகிறார்கள்.
0: நிச்சயமாக நிச்சயமாக அந்த காலத்தில் ஒரு ஒரு வில்லனை காட்டினால் அந்த வில்லன் வந்து மக்கள் மத்தியில வெறுப்பை தான் அவனை போல வரக்கூடாது என்று நினைத்தார்கள். ஆனால் இன்று இவர்கள் சித்தரிக்கின்ற வில்லன் வில்லனை போல நான் வர வேண்டும் என்று ஒவ்வொரு மாணவனும் நினைக்கின்றான். ஒவ்வொரு குழந்தைகளும் நினைக்கின்றது. கதாநாயகனை போல வரல வில்லனை போல வரல அப்படி படம் ஒன்றும் இல்லையே. அவர்கள் மண்டையில் இருந்தால் தானே கதைகளை எழுதுவதற்கும் நல்ல கதைகளும் வருவதில்லை. ஒருவன் காதலிப்பான் அவனுக்கு
2: நான் புரிந்து விட்டது
0: நல்லதையா இதிலே நாங்கள் நேரத்தை நீண்டி விட்டோம் போல் இருக்கின்றது. இருந்தாலும் ஒரு நல்ல இல்ல ஆரோக்கியமான விடயத்தை தான் நாங்கள் ஊடகத்திலே பேசியிருக்கோம். இதோ வந்து விழிப்புணர்வு ஊடகம் என்பது மக்களுடைய உள்ளத்தை ஊடறுத்து சென்று அவர்கள் அகத்தினிலே நல்ல செய்தியை கொடுப்பதுதான் ஊடகம். அகம் என்பது உள்ளம்.
2: நிச்சயமாக
0: அப்ப எங்களால் முடிந்தவரை எத்தனை கூட இதுக்கெல்லாம் கை தட்டி எல்லாரும் தட்டுகிறாரு நாங்களும் கையை தட்டியன்னு இந்த பிழையான வழிகளுக்கு நாங்கள் துணை போக கூடாது. கொஞ்சம் விழிப்புணர்வோடு உங்கள் பணத்தை கொடுத்து உங்கள் கஷ்டத்தை பொறுத்து நீங்கள் குழந்தைகளை வளர்த்தோடு அது உங்களை விரத்தி கொண்டு அந்த காலத்துல இருந்தது ஐயா காதல் காட்சிகள் கள்ள காதலும் இருந்ததுதான். அது எப்படி சித்தரித்தார்கள்
2: இருந்தது இருந்தது
0: அது திருந்தும் வழியிலே தான் இது வந்தது. அன்னிதந்தையை விட்டு
2: இருந்தது இலைமறை காயாக இருந்தது
0: இலைமறை காயா இருந்தது. இது இப்ப அதைத்தான் நாங்க விரும்புகிறது எங்களோட தமிழ் பண்பாடு அதுதான். அது இல்லை ஐயா மற்றது மொழி மொழியை கொண்டு அழித்து விட்டார்கள் ஐயா அழித்து விட்டார்கள் சிதைத்து விட்டார்கள் மொழியை. இந்த மொழியை சிதைத்து ஒரு கலைஞன் வர வேண்டும் என்று எந்த தலையெழுத்தும் இல்லை அவனுக்குத்தான் அது அதிலே உச்சக்கட்டத்தை பணத்தை கொண்டு பதுக்கி வச்சுட்டு அங்கே வருகிறார்கள் தேடுதல் வேட்டையிலே இந்த ரேடு போறார் ரேடு போறவர்களுக்கு கொஞ்சம் கூட கொடுத்து விட்டா அவரவோ இவர் சிறந்தவர் போகிறார். அதான் இப்ப நடக்கின்றது ஐயா எல்லாம் மோசம். அதனால்தான் எங்கள் நாடு இந்த நிலையில இருக்கின்றது. நாட்டு மக்களுக்கு இந்த துன்பங்கள் ஏற்படுகின்றது. ஒருவன் வாழவும் ஒருவன் வீழவும் இறைவன் படைக்கவில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். ஒருவருக்கு வித்தியாசம் வித்தியாசமா கொடுக்கவில்லை இறைவன். அந்த பாடல்கள் எல்லாம் அதைத்தான்
2: இல்லை இல்லை
0: ஒண்ணும் செய்யல. நல்லதையா உங்கள் பாடல் அன்புள்ள மாண்புலியே நிச்சயமா நாளை காலையில் வந்து விழித்து உங்களை அழைத்து செய்தியை தரும் கதம்பம் பாடல்ல இன்னும் உங்களுடைய நண்பர்கள் இன்னும் வரவில்லை வருவார்கள் மீண்டும் வந்து இணைந்து கொள்ளலாம் பேசிக்கொள்வோம் புதிய உறவுகள் நன்றாக.
2: நன்றி ஐயா
0: நன்றி மஜித் ஐயா இணைந்த சிறப்பித்தமைக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இப்பொழுது உங்களுக்கு உங்கள் 10:23 உங்கள் பம்பாயிலே மழை எப்படி இருக்கின்றது?
2: மழைக்காலம் தான் ஐயா இப்போது 1.5 மாசம் கழிஞ்சு போச்சு இன்னும் 2.5 மாசம் பாக்கி இருக்கு.
0: மொத்தம் 4 மாதங்கள் எங்களுக்கு
2: 4 மாதங்கள் மழைக்காலம் தான்.
0: ஓ எங்களுக்கு இங்கே கோடை காலம் அதாவது வெயில் காலம். ஆனா வெயில் அடிக்கின்றது அந்த உஷ்ணம் உஷ்ணகாலம் இப்பொழுது எங்களுக்கு. ஆனால் தொடர்ந்து இருக்காது. இன்றைக்கு நல்ல உஷ்ணமா இருக்கு நாளைக்கு அதுக்கேற்ற மாதிரி கீழே போய்விடும். இந்த இப்ப இன்றெல்லாம் 22-23 காட்டிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் வெளியே உணர்வு அப்படி இல்லை. 4 மணிக்கு பின்பு 28 காட்டும் இரவிலே 18 காட்டும் அப்படி மாறி போய்கொண்டு மாறி மாறி ஒரு நாங்கள் வெளியே செல்லும் போது ஆடை கூட நாங்கள் ஒரு நிரந்தரமான ஆடை அணிய முடியாது. நல்ல விதம் நல்ல உஷ்ணமாய் இருக்கின்றது என்று அரைக்கை சட்டை அப்படி போட்டுக்கொண்டு போனால் ஒரு மணி நேரத்தில் குளிரை பார்க்கும். இப்பொழுது 24 24 பாகை செல்சியஸ் உணர்கின்றோம். கொஞ்ச நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் பார்த்தால் அந்த காற்று குளிர் காத்து வந்து விதமாக ஜில் என்று இருக்கும். உடனே எங்களுக்கு மேலே போடுவதற்கு மேல் அங்கி தேவைப்படும். அதற்காக வாகனத்துக்குள்ளே வைத்திருப்போம். மேலங்கியோட போகும் பொழுது வேந்து உஷ்ணம் குடினோட உள்ளுக்கு உஷ்ணமாக வேர்க்கிறது போல இருக்கும். உடனே அதை கலட்டி போட வேண்டும். கை இல்லாத சாட்டையில் அப்படி நாடகம் தான். இங்க நாடகம் தான் நடிப்பத வீட்டுக்குள்ளே மட்டும் இருந்து கொண்டு.
2: ஐயா, அது மட்டும் இல்லாமல் இங்க மழை வருவதும் போவதுமாக இருக்கிறது. இன்று முதல் 15 நாளுக்கு மறுபடியும் லாக்டவுன் பண்ணிட்டாங்க.
0: அது சந்தோஷமான செய்தியா கிடையாது. வீட்டுக்குள்ளே இருங்கள், வானொலிக்கு வாருங்கள். வீட்டுக்குள்ள இருங்கள், வானொலிக்கு வாருங்கள். வானொலியோடு இருப்போம்.
2: அதுதான் செய்து கொண்டிருக்கிறோம்.
0: அதுதானே செய்யணும். இந்த முடக்க காலத்திலே நாங்கள் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து எங்களை நன்மை தீமைகளை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த காற்றலை பெரிய உதவி செய்கின்றது இல்லையா?
2: நிச்சயமாக நிச்சயமாக. நான் இந்த காற்றில் மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்கும் போது நான் போர்டிஜி போயிருப்பேன்.
0: நிச்சயமாக நிச்சயமாக.
2: இந்த காற்று எனக்கு பெரும் உதவியாக இருந்தது.
0: அது மட்டுமல்ல, இப்ப நாங்கள் ஊர்ல இருந்தால் மக்களை பார்க்கும், பார்த்த மக்களை தானே திருப்பி பார்க்க போகிறோம். வீட்டுக்குள்ள இருந்த பார்த்தவர்களை பேசியதான் பேச போகின்றோம். இப்ப இருந்து உலக நாடுகள் உலகத்தின் பல பாகங்களிலிருந்து அன்பு உறவுகள் பெறும்பொழுது அவருடைய அனுபவங்களை கொட்டி பகிர்ந்து பேசும்பொழுது எங்களுக்கு சற்று அறிவையும் பெற்றுக் கொள்ளுகின்றோம். சீர்திருத்த கொள்கைகளை கற்றுக் கொள்ளுகின்றோம். மற்றவர்களும் சொல்லிக் கொள்ளுகின்றோம்.
2: அப்படி பார்க்க போறாள் ஐயா, இந்த வானொலியில் நான் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறேன்.
0: ஆமா.
2: ஆனால் நான் யார் என்று நம்முடைய உறவுகளுக்கு தெரியாது.
0: இப்பொழுது
2: ஆனா இந்த கொரோனா சீட்டை வேலை எல்லாருக்கும் தெரிந்து விட்டது.
0: அடிக்கடி வந்தபடியால் தெரியும். நான் முன்பு கூட கூறுவேன்
2: வந்தபடியால் கொரோனா
0: உங்களுடைய பாட்டும் பழமும் முன்பு செய்யும் பொழுது கூறுவேன். நீங்கள் காற்றலைக்கு பாருங்கள், இருந்துவிட்டு பாருங்கள். வந்தால் தான் உங்களை மற்றவர்கள் இனம் காணுவார்கள். இப்பொழுது பாருங்கள், மஜித் ஐயானோ எல்லோருக்கும் தெரிகிறது. அது காற்றலை செய்த
2: அது கொரோனாவுக்கு நன்றி சொல்லணும்.
0: நிச்சயமா இல்ல, இந்த கொரோனா எங்களுக்கு அநேகமான பாடங்களை தந்திருக்கின்றது.
2: நிச்சயமாக நிச்சயமாக.
0: எங்களுடைய பழைய பழக்க வழக்கங்கள், கை கழுவி போட்டு வீட்டுக்குள்ளே வாரது, கால் கழுவி போட்டு வீட்டுக்குள்ளே வாரது, ஒருவரோடு ஒருவர் நெருங்கி இருப்பது ஒன்றும் இல்லை. இல்லைவிட்டா பஸ்ஸுக்கு போக கூட பச்சை சட்டை சிவப்பு சட்டை கண்ட பக்கத்தில் உறைஞ்சு வாங்கலே போய் எங்களை பையன்கள். இப்பொழுது எல்லாம் இடைத்தூரம் மட்டும் நிற்க வேண்டும். அதாவது வலுக்கட்டகமாக போய் இடிப்பாங்கள். அப்படி எல்லாம் செய்யார்கள். நாங்கள் அந்த காலத்தில் அப்படி செய்யவே இல்லையே. எல்லாம் கண்ணாலும் பாயாலும் ஜாடைதான். அடுத்தது உணவு கண்ட உணவுகளும் சாப்பிடாமல், அதாவது இந்த விரைவான உணவுகள் போய் வெளியே உணவு சாலைகளில் உணவு விடுதியிலே உண்ணாமல் வீட்டிலே மனைவியோ அல்லது தாயோ அல்லது சகோதரமோ செய்கின்ற உணவை சாப்பிட்டு அந்த ருசியை மாற்றிக் கொண்டிருக்கிறோம். மது போதையர்கள் கூட எவ்வளவோ மது போதையை மறந்து இருக்கின்றார்கள். இவர் அதற்கிடையில் இருக்க திறந்து விட்டு கூட்டி அதை என்ன பாடுபடுத்துறாங்க ஐயா. இந்த கொரோனா கோடீஸ்வரனையும் ஒரு கோடியிலே இருப்பவனையும் ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்து விட்டது.
2: நிச்சயமாக நிச்சயமாக, இதுதான் உண்மை.
0: ஆலயம் என்று அழைத்து விட்டு அங்கே மூளைச்சலவை செய்து ஆலயத்தையே வியாபாரமாக கருதி இருந்தார்கள். அது மூடி வைத்து விட்டு ஆண்டவன் இருக்கின்றார். ஆண்டவரை யாரும் அடைத்து வைக்க முடியாது. ஆண்டவர் இருந்து எங்களுக்கு அருள். அவர் பார்த்து விட்டு தான் நல்ல பூ உலகத்தை படைந்து நல்ல மென்மையான இதயத்தோட மந்திரை படைத்து விட இவர்களெல்லாம் இப்படி ஆகிவிட்டார்கள் என்றுதான் அவர் வந்து ஒரு அவதாரத்திலே ஒவ்வொரு தர்மத்தை நிலைநாட்ட சில அதர்ம வழியை அவர் கையாள்ற இந்த வேளையில் இந்த கொரோனா என்பதை வைத்து எல்லாரையும் நீ யார் என்பதை உணர வைத்திருக்கின்றார்கள். அதைத்தான் நேற்றைய
2: தினம் உணர்ந்து விட்டார்கள், உணர்ந்து கொண்டார்கள்.
0: நேற்றைய தினம் என்னுடைய பாட்டும் பகந்து அதுதானே சொன்ன, எனக்கும் உனக்கும் ஆசை இருக்கையா கட்டுப்பிடிச்சு எல்லாம் உறவாடி வாழுவதற்கு. ஆனால் இந்த கொரோனா வந்து இதுக்கெல்லாம் திரை போட்டு விட்டது.
2: அந்த பதிவு கூட நான் போட்டிருந்தேன்,
0: பார்த்து விட்டேன். நன்றி உங்களை பதிவுக்கு. அதைத்தான் நிதர்சனம் தானே. நாங்கள் கூறலாம் ஐயா, நீங்கள் என்ன கூறுகள்? எவ்வளவு அப்படியே எங்களை குறிக்கணும் பாருங்க. அப்படி அதேபோல ஒன்றும் செய்ய முடியாது. இதுக்கு நாங்கள் மட்டும் குளரையும் ஒன்றிய தமிழ் வானொலி மட்டும் சொல்லி தெரிய எல்லாரும் இதை கடைபிடித்தால் நன்றாக இருக்கும். ஆனால் 180 வீதமானோர் உணர்ந்து. அடுத்து இந்த வைத்தியர்கள், வைத்திய உயர் பீடங்கள் செய்த மூளை செலவையை பாருங்கள். இப்பொழுது யார் ஐயா வைத்தியசாலை போகிறார்கள் இந்த கொரோனா வந்த பிறகு? அவர்கள் தான் அவர்கள் தான் வந்து நாக்கை மூக்கை திறச்சு விட உனக்கு கொரோனா இருக்கு வாண்டு எடுத்து போகிறார்கள். அங்க உனக்கு கொரோனா இருக்கு என்று கண்டுபிடிச்சவர்களை கொண்டு போய் பணமாக உங்களோட கண்ணிலையும் காட்டாமல் புதைத்து விடுகிறார். வீட்டில இருந்தவர்கள் யாரும் சாகவில்லையே.
2: இது 100% உண்மை.
0: அதாவது வீடுகளிலே இருந்தவர்கள் கொரோனாவில் இறந்திருக்கின்றார்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, அவர்கள் பாதுகாப்பு சுய பாதுகாப்போட இருக்கின்றார்கள், சுகமாக இருக்கிறார். வெளியே கூட்டமாக போனோம்னா பிடிச்சு போட்டு மூக்குக்குள்ளையும் குச்சியை விட்டு நாக்குக்குள்ளையும் குச்சியை விட்டு போட்டு, அதே நேரம் நீங்கள் வருத்தம் இல்லையென்றும் நீங்கள் வரலாம் வீட்டுக்கு. ஒரு 2000 ரூபாய் கொடுத்து விட்டால் உங்களுக்கு சான்றிதழ் தர இவருக்கு கொரோனா இல்லை என்று கொடுக்கிறார்கள். இல்லை, உங்களை உள்ளுக்க வைக்கத்தான் போனால் இவருக்கு கொரோனா இருக்குன்னா கொரோனா இரு என்று கொண்டு போய் வைத்து விடுவார்கள். கேட்கின்றதா ஐயா? அழைப்பு உங்களுக்கு கிடைக்கவில்லையா? என்னுடைய நல்லது நல்லது, நாங்கள் நல்லபடியாக பேசினால் பேசிக்கொண்டே போவோம். எல்லாரும் சொல்லுவாங்க இந்த 2 வயசானதும் வந்து மேளமடிக்குது என்று கூற போகின்றார்கள். வணக்கம் சுவாமிநாதன், நீங்கள் இணைப்பிலே என்னை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம் சுவாமிநாதன்.
3: வணக்கம் வணக்கம். அன்புள்ள உள்ள ஐயா அவர்களுக்கும் அன்புள்ள உள்ள அம்மா அவர்களுக்கும் உங்களை தெய்வமாக மதிக்கும் என்னுடைய மனதில் நினைவில் இருக்கும் நீங்க இடம்பெறும் ஐயா சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும் மீராம் அவர்கள் இனிய இனிய உங்கள் நிலைப்படி காலை வணக்கம், எங்களுடைய எங்கள் நிலைப்படி இரவு வணக்கத்தை
0: நன்றி நன்றி. சக்தி இருக்கின்றதா இல்லையா மீண்டும் பேசுவதற்கு? ஐயா சரி, இன்னொருக்கா நீங்க வருகிறா? வணக்கம், பாருங்கள் பாருங்கள் என்று ஓடிவாருங்கள். மீனா சுவாமிநாதன், உங்களுடைய உங்களுடைய வணக்கங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களும் எங்களுக்கு கிடைத்தது, நலமும் அறிந்து கொண்டோம், மகிழ்ச்சி. வந்து ஒரு பாடலை பாடுங்கள் பார்ப்போம் உங்கள் குரலிலே. பாடுங்கள்.
3: அத்தி பழம் செல்வப்பா, இந்த அத்தை மகன் செல்வப்பா, அந்த வெள்ளக்கார பொண்ணு வெள்ளையா வந்து என்ன நெஞ்ச கல்வி செய்வப்பா. அத்தி அந்த இந்த பக்கமே
0: இன்னொரு பாட்டு இன்னொரு பாட்டு உங்களுக்கு ஒவ்வொரு பாட்டு இன்னொரு மூணு பாட்டு தான் இப்ப பாடி இருக்கு, முழுமையா பாடி விட்டு இன்னொரு
3: இருக்கேன்
0: நீங்கள் இருக்கின்ற. அடுத்த பாடல், இன்னொரு பாடல் பாடுங்கள். அங்க காணவில்லை, சத்தத்தை காணவில்லை. மீனா சுவாமிநாதன் இருக்கின்றீர்களா?

0: மீனா சுவாமிநாதன் நேற்று நீங்கள் இந்த பாடல் பாடி காட்டினது உங்களுக்கு ஒளிபரப்பினே கேட்கவில்லையா வானொலியில் நேயர் விருப்பத்தில் வந்தது இந்த பாடல் ஒளிபரப்பினர் சரி இந்த பாடல் இருக்கா பாருங்க மன்மத லீலே வென்றார் உண்டோ இந்த பாடலை பாடுங்கள் தியாகராஜா பாவகர் குரல் பாடுங்கள் அழகாக பாடுங்கள் மன்மதலீலையை அந்த பாடல பாடுங்கள்
1: மன்மதலீலையை வென்றார் உண்டோ மன்மதலீலையை வென்றார் உண்டோ மன்மதலீலை
0: அருமை அருமை அற்புதம் நான் இருக்கு கைதடியா இந்த பாட்டு பாடியதற்கு சிறப்பு சிறப்பு மீனா சுவாமிநாதன் சற்று சற்று தண்ணீர் குடியுங்கள் நெடுமூச்சு விடுங்கள் மீண்டும் பாருங்க இன்னொரு பாடல் சரி வேற என்ன பாடல் மன்மதலீலை வேற என்ன பாடல் பாடுவீர்கள் காந்த கண்ணலையும் பாடுங்கள் காந்த கண்ணலை கத்தரி பொட்டாளி
1: பாடுங்களேன்
0: அற்புதமான பாடலையா மன்மத லீலை பாடல் அழகாக பாடினீர்கள் ராகத்தோடு சரியான ராகத்தோடு பாடினீர்கள் உண்மைக்கு சரியான ராகத்தோடு பாடினீர்கள் எனக்கு மகிழ்வாக இருந்தது அது நல்லாக இருந்தது நல்ல பாடல் நல்ல பாடல் நன்றாக பாடினீர்கள் இன்னும் ஒரு பாடல் பாடுங்கள்
1: அந்த பாட்டு தான்
0: வேறொரு பாடல் காந்த கண்ணழகி அந்த பாடல் சாமிநாதன்
1: இருக்கீங்க
0: கேக்கல நீங்க அது யாரோ சின்ன பிள்ளை அழுத மாதிரி ஐயா திரும்பி பார்த்து பாடிவிடு நீராக தொலைபேசிகளாக பாடுங்கள் அந்த பாடலை திரும்பி பாடுங்கள் இல்ல இல்ல காந்த கண்ணலை சரி வேற என்ன பாடல் பாட முடியும் உங்களுக்கு எங்க பார்த்து பாடுகிறீர்களா இங்க கேட்கவில்லையே நல்லா இருந்து வேற என்ன பாடல் பாடுவீர்கள் வேற என்ன பாடல் பாடுவீங்க
1: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்விலே கலக்கமா ஏன்னா இந்த கொரோனா வந்து தவிர மக்கள் எல்லாரும் மயக்கமா கலக்கமா தயக்கமா எப்படிப்பட்ட ஒரு காலம் வந்தாலும் மயக்கமா இருக்கிற தயக்கம் இருக்கிற எதுக்கு துணிஞ்சு நில்
0: தொழில்
1: கிடையாது தம்பிங்கிற மாதிரி அந்த மாதிரி எதுக்குமே துணிஞ்சு இங்க துணிஞ்சு நிலம் இந்த காலத்துல எல்லாம் எதையும் விழலாம்
0: இந்த பாடலை நீங்கள் பாட வேண்டும் ஏனென்றால் இந்த நேரத்தில் பி பி சீனிவாச ஐயா காலமாகிவிட்டால் நீங்கள் அந்த சேவையை செய்ய வேணும் அற்புதமான பாடல் அற்புதமான கருத்தையும் கூட இருக்கின்றீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் பகுதியில் எப்படி மழை பெய்கின்றதா
1: நேற்று
0: மழை இல்ல ஒரே மேகமூட்டமா இருக்கு மழையை கூப்பிடுங்கள் ஒரு பாடல் பார்ப்போம்
1: எங்க மழை வேணாங்க பையனுக்கு பர்த்டே
0: ஹாப்பி பர்த்டே ஏனுங்களுக்கு முன்பு கூறவில்லை நாங்கள் காற்றில எல்லோரும் உங்கள் மகனுக்கா பேரனுக்கா சாமிநாதன்
1: அப்படியா
0: உங்கள் மகனுக்கு பர்த்டே பிறந்த நாளா எத்தனையாவது பிறந்த நாள் ஐயா தமிழ்நாடு பாடகர் சுவாமிநாதன் அவர்களே யாருக்கு பிறந்த நாள் கூட உங்கள் மகனுக்கா பேர பிள்ளைக்கா
1: என்னுடைய பையனுக்கு பையனுக்கு 21வது பிறந்த நாள் நாளைக்கு இந்த போட்டோலாம் நாளைக்கு உங்க போட்டோ எடுத்து அனுப்பிச்சு பாருங்க நாளைக்கு இன்னைக்கு கிராண்டா எடுத்துருக்கோம் நாளைக்கு அனுப்புறோம் பாருங்க உங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் அம்மா அவருடைய ஆசைகளையும் ரொம்ப ரொம்ப அவருடைய
0: எதிர்பார்க்கிறேன்
1: என்னுடைய பெரிய பையனுக்கு வந்து அவனுக்கு வந்து முந்தாள் பிறந்த நாள் 23 வயசு

0: அவருக்கு பிறந்த நாள் வெங்கடே மீனா சுவாமிநாதன். உங்களோட ஊரின் பெயர் என்னையா கூறினீர்கள்? உங்களோட ஊர் பெயர் எந்த ஊர் நீங்கள்? காஞ்சிபுரமா? நீங்க எந்த இடம் சுவாமிநாதன்? நீங்கள் எந்த இடம்? உங்களோட ஊர் பெயர் என்ன, எந்த இடம் நீங்கள்?
1: கும்பகோணம் மாயாவளம் நடுப்புற இருக்கு. கும்பகோணம் டு மாயாரத்தில் கதிராமங்கலம்.
0: கும்பகோணம், கும்பகோணத்தில் இருக்கு.
1: கும்பகோணம், கும்பகோணம், திருக்கோணம், கும்பகோணம், திருக்கோணம்,
0: கதிராமங்கலம். நல்லது. இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார் தமிழ்நாடு கும்பகோணம் மீனா சுவாமிநாதனின் தம்பதிகளின் அன்பு மகன் வெங்கடேசன் அவர்கள். இன்று
1: தன்னுடைய
0: மங்களம் என்று அவர் தன்னுடைய பிறந்த நாள்.
1: கதிராமங்கலம்,
0: பதிராம மங்களமா? பதிராம மங்களம் என்று
1: தமிழ்நாடு.
0: அந்த வாழ்த்தைக்கு உங்களுடைய மகனை வாழ்த்தி விடுவோம். இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார் கும்பகோணம் பதிராம மங்கலத்தில் இருக்கும் மீனா சுவாமிநாதன் தம்பதியினரின் அன்பு புதல்வன் வெங்கடேசன் தன்னுடைய பிறந்த நாளை உயர்ச்சியாக வீட்டிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அந்த வேளை அவரை அம்மா, அப்பா, சகோதரர்கள், சகோதரிகள், உறவினர்களோடு சேர்ந்து மொன்றியல் தமிழ் வானொலியின் நேயர்கள், நண்பர்கள், கலைஞர்கள், அறிவிப்பாளர்கள், இயக்குநர் மீரா, இணை இயக்குநர் சிந்தனை செல்வன் எல்லோரும் அவரை பல்லாண்டு காலம் பல சிறப்போடு சகல சௌபாக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஆசி வழங்குகிறார்கள். சரியா? எங்களுக்கு பதிவு அனுப்பிவிடுங்க. உங்களோட ஊர் பெயரையும் உங்கள் பெயர், தாய், தந்தை, மகனுடைய பெயரெல்லாம் அனுப்புங்க. நாங்கள் வாழ்த்து செய்தி அனுப்பி விடுறோம் உங்களுக்கு. அனுப்பிவிடுங்க. நாங்கள் ரேடியோவிலேயே சொல்லிவிடுறோம், வானொலியிலேயே நாங்கள் அறிவித்து வாழ்த்து தெரிவித்து விடுகிறோம். உங்கள் வீட்டு விஷயம் அல்லவா குடும்பமா? நாங்கள் குடும்பம். வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம் வெங்கடேசன், பாருங்கள். வணக்கம் வெங்கடேசன், வணக்கம். இது மொன்றியல் தமிழ் வானொலி, காற்றலையில் இருக்கின்றீர்கள். வணக்கம், வணக்கம். அங்கே மகன் பேசவில்லை. வணக்கம்.
1: பெரிய பையன் ஆனந்தராமன் பேசுறாயா?
0: அவரு யாரும் பேசவில்லை, சின்ன மகன் பேசவில்லை. இப்பொழுது எங்களோட வணக்கம், வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? நல்லா இருக்கீங்க, வணக்கம் கூறியதற்கு நன்றி. நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா
2: அனந்தராமன்?
0: அனந்தராமன், அப்பா எங்களுக்கு விருப்பமான நண்பர், நேயர், மகிழ்ச்சிக்குரியர், வந்தால் எங்கள் வானொலியை சிறப்பித்துக் கொண்டிருப்பார். நீங்க உங்களோட தம்பியாருடைய பிறந்த நாள் என்று இல்லையா அனந்தராமன்? உங்களோட வானொலி தான், உங்களுடைய தொலைபேசி தான்
2: நன்றி.
0: நீங்கள் என்ன பாடல் ஐயா கேட்க விரும்புகிறீர்கள் என்று உங்களுக்கு ஒரு பாடல் கொடுக்கலாம். முதல் காற்றலைக்கு வந்த நீங்கள் அனந்தராமன். அனந்தராமன், அனந்தராமன் இணைப்பில் இருக்கின்றீர்கள். அனந்தராமன் வணக்கம். அனந்தராமன்
3: வருது.
0: அனந்தராமன், நான் பேசுவது கேட்கின்றதா? அனந்தராமன், அனந்தராமன், நான் பேசுவது கேட்கின்றதா? அனந்தராமன், நான் பேசுவது கேட்கின்றதா உங்களுக்கு? அழைப்பில் இருக்கின்றீர்கள், தொடர்பில் இருக்கின்றீர்கள், பேசிக் கொள்ளுங்களேன். ஒலி ஒன்றும் வரவில்லையே, நீங்கள் பேசியது ஒன்றுமே எங்களுக்கு கேட்கவில்லை. காற்றலை வருகை உங்களோட பேசினாரோ காற்று ஒளி வரவே இல்லையே, அவர் ஒளி அவற்றி ஒளி வரவில்லையா?
1: ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம் அனந்தராமன், நீங்கள் பேசுவது இப்பொழுது கேட்குங்கள். இதே மாதிரி பேசுங்கள், உங்களோட ஊர் பெயரை கூறுங்கள். எந்த ஊர்ல இருக்கின்றீர்கள்?
1: கதிராமங்கலம் ஐயா.
0: கதிராம் மங்களமா?
1: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
0: கதிராம் மங்களத்தில்
1: இருக்கிறேன்.
0: நன்றாக இருங்கள். என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்? என்ன பாடல்? நான் பேசுவது உங்களுக்கு கேட்கின்றது, நீங்கள் பேசுவது சற்று குறைவாக கேட்கின்றது. என்ன திரைப்படம் உங்களுக்கு வேணும்? என்ன பாடல்?
1: என்ன மெர்சல் படத்துல இருந்து போட்டு விட்டுருங்க ஐயா.
0: என்ன பாடல் வேண்டும்? ஆளப்போறான் உங்களுக்கு அந்த பாடலை தருகின்றேன். அப்பா எங்களுக்கு நல்ல நண்பர், நீண்ட நாள் நீங்கள் நீங்களும் இடைக்கிடை வந்து இணைந்து மகிழ்ச்சி மகிழ்ச்சி நம்மளுச்சி தமிழரசன் பாடல் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். தொடர்பில் இருக்கின்றார் அப்பா, கொடுங்கள் பேசுவோம்.
1: இல்லையா, நான் பேசுறது கேட்கலையா?
0: நீங்கள் பேசுகிறீர்கள். சில வேளை நான் நினைக்கின்றேன் உங்களோட தொலைபேசியோ அல்லது உங்களோட இணைப்பிலே ஏதாவது இருக்கின்றது என்றால் விட்டு விட்டு தான் கேட்கின்றது. இப்ப கேட்கின்றது, நான் பேசும் போது உங்களுக்கு கேட்கின்றதா?
1: ஹலோ
0: ஹலோ
1: ஹலோ ஐயா, நான் பேசுறது கேக்குதா?
0: கேட்கிறது கேட்கிறது. உங்களை பாட முடியுமா? உங்களுக்கு பாட முடியுமா? அந்த சாங் உங்களுக்கு காட்டிலே கிடைக்கும். நாளை காலையிலே நேர் நேரத்திலுக்கு முன்பு பாடுவோர் கதம்பம் நேரலையில் அந்த பாடல், கதம்பம் நேர் விருப்பத்தில் அந்த பாடல் வரும். அப்ப அதனுடைய பாடல் உங்களுடைய பாடல் நீங்களும் இணைந்து சிறப்பு. உங்களுக்கு பாட முடியுமா? நல்லது, நீங்கள் இணைந்து இந்த விவரங்களை தந்ததுக்கு நன்றி. உங்கள் தம்பியினுடைய பிறந்த நாள் விவரங்களை எங்களுக்கு பதிவிலே அனுப்பிவிடுங்கள், நாங்கள் வாழ்த்து செய்திகள் காற்றலையில் வரும். கேட்டு மகளே,
1: நைட்ல ஒரு 6 மணி வரைக்கும் அது மாதிரி இருக்கு.
0: இந்த மாதிரி அப்ப மற்ற நேரத்தில் தெளிவாக வரும். நீங்கள் எங்களுக்கு பதிவிலே அனுப்பிவிடுங்கள் உங்களுடைய மகனுடைய விவரத்தையும் வாழ்த்து பெயருடைய பெயர்களையும். நன்றி, சிறப்பித்தமைக்கு நன்றி. மகிழ்ச்சி நன்றாக கொண்டாடுங்கள். மீண்டும் மீண்டும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவருக்கு.
1: ரொம்ப நன்றிங்க. அம்மா அம்மா வருவாங்க?
0: அம்மா கொஞ்சம் அவ கொஞ்சம் லேட் அவருவாங்க. பணி அலுவலக பணி எப்படி? அவ கொஞ்சம் பணி இருக்கு. அலுவலக பணி அலுவலக அலுவலக பணியாக வெளியே நிற்கின்றார் அலுவலகர்களோடு. இப்பொழுது காற்றலைக்கு வர மாட்டார். ஆனா நீங்கள் தனிப்பட்ட முறையில பேசிக் கொள்ளுங்கள் அவங்களோடு. நல்லது, சாமிநாதன் விடைபெறுவோமா?
1: அனுப்பி
0: வையுங்கள். நன்றி நன்றி
1: நன்றி,
0: விடைபெறுவோம். நன்றி பாப்பா, நன்றாக பேசியிருந்தார். இன்று கொஞ்சம் அவர் துல்லியமாக பேசினார். கொஞ்சம் காற்றோடு காற்றாக கேட்கக்கூடிய இருந்தது. இந்த வேளையிலே அழைப்புக்கு வரும் அன்பு உறவுகள் வரலாம். 11 மணியை நீங்கள் எட்ட போகிறீர்கள். என்னுடைய வழக்கமாக குழுவினர்களாக வருவீர்கள், வாருங்கள். இப்பொழுது ஒரு பாடல் ஒன்றை கேட்கலாம் என்று எண்ணுகின்றேன். சற்று நான் மூச்சு விட வேண்டும் அல்லவா? பேசிக்கொண்டிருக்கின்றேன், தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். காற்றலை சிறப்பாக இருக்க முடியும். இந்த பாட்டை கேட்கலாம் என்று எண்ணுகின்றேன். கைவசம் வந்த பாடல் ஒன்று. பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் வருபவர்கள் வரலாம்.

இனிமையான ஒரு பாடல் காற்றலையில் சென்றது. அன்பு உறவுகளை இடைவேளையாக அந்த பாடலை தந்த வேளை தொடர்ந்து அன்பு உறவுகள் வர வேண்டும். இப்பொழுது இந்தியாவிலும் இலங்கையிலும் 10:52 இரவு நேரம், அதேவேளை கனடாவில் 1:21 நண்பகல் தாண்டி வந்துவிட்டது. மலேசியாவிலும் இந்த வேளையிலே காற்றலையில் ஒரு அன்பு உறவு எட்டி பார்த்துவிட்டு திரும்பி சென்று விட்டது. என்ன காரணம்? வாருங்கள், வந்து இணைந்து கொள்ளுங்கள் எங்களோடு என்று கேட்கும் வேளையில் அன்பு மகாலிங்கம் நீங்கள் அழைத்து விட்டு சென்றது போல் தெரிகின்றது, வாருங்கள், ஓடி வாருங்கள், வந்து இணைப்புக்கு வாருங்கள் இது என்றார் நேற்றா. வாருங்கள், இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 தமிழ் சேவையிலே கதம்பம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றோம். பல விடயங்களில் பலரும் பல இடங்களிலும் வந்து பேசிக்கொண்டு செல்கின்றார்கள். நீங்களும் வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் வரலாம். இது என் விருப்பமாக போடுகின்ற பாடல், என் விருப்பமாக ஒலிபரப்பப்படுகின்றது. அதை நீங்கள் தடுத்து வந்து, இது உங்களுடைய நேரம், உங்களுடைய காற்றலை, நான் உங்களுடைய காற்றலையில் உங்களுடைய நேரத்தில் நான் ஒரு பாடலை கேட்டுக்கொண்டிருந்தேன். நீண்ட நேரம் பேசிக்கொண்டே இருந்தபடியால் இடையிலே ஒரு பாடலை தந்தேன், நானும் கேட்டு மகிழ்ந்தேன், சற்று இழைப்பாறையும் கொண்டேன். நீங்கள் வரும் வரை இன்னொரு பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடலை கேட்டு பார்ப்பார். கவியரசர் கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய வரியிலே மெல்லிசை மன்னர் இசையோடு வருகின்றது. அந்த பாடலை பாடியவர்கள் எஸ் ஜானகியும் எஸ் பி பாலசுப்புடியும் ஐயா அவர்களும் அம்மா என்று எழுதியிருக்கின்றார்கள். பார்ப்போம், கேட்டு பார்ப்போம் பாடலை. எங்க பார்ப்போம் வந்தார்கள்.

0: ஒரு கோடி மலை.
1: பாடலை நிறுத்தி அழைப்புக்கு வந்த அன்பு நேயரை இணைத்து விடுவோம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம் மணி. வணக்கம் ரதீஷ். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் ரதீஷ். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கப்பா. நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நான் நலமாக இருக்கிறேன் ஐயா.
2: நான் நேத்து அப்பாவுடைய யோசிக்கு நிறைய கால் எடுத்திருந்தது, கிடைக்கவில்லை.
1: ஆமா, பிஸியா இருந்தது இல்லையா அப்பா? இப்பொழுது சற்று குறுங்கள். நலமாக இருக்கின்றீர்கள்? அப்படி இருக்கின்றார் மகன். பாடசாலையில வீட்டோடு இருக்கின்றார்
2: மகன். ஆமா, இப்ப பாடசாலை வீட்டில் ஆச்சு.
1: நான் வீட்டில ஆச்சு. வீட்டில இருந்து படிக்கின்றார். நீங்கள் வந்தவுடன் தான் இன்னொரு அழைக்கின்றார். என்ன பாடல் விரும்பி கேட்க விரும்புகிறீர்கள் என்று?
2: எனக்கு தென்னங்கீற்று என்ற படத்தில் இருந்து ஆண்டவன் போட்ட புள்ளிய மாற்ற எனக்கு அருகது இல்லை.
1: ஓ, உண்மைதானே. அவர் போட்ட புள்ளிய நாங்கள் அப்படி மாத்துறது இல்லையா?
2: மாற்றம்.
1: அவர் தான் அழுத்தம்
2: திருத்தமாட்டது.
1: புள்ளி ஆண்டவன் போட்ட புள்ளி அழகாக போட்டு விட்டார் அவர். அதை விட அழகா நாங்கள் போட முடியாது. நல்ல பாடல் கேட்டிருக்கீர்கள். இந்த பாடல் காற்றலைக்கு வரும். உங்க காலநிலை எப்படி இருக்கிறது? கொரோனா எப்படி இருக்கிறது உங்களோட பகுதியிலே?
2: கொரோனா
1: சுகமா இருக்கின்றது.
2: நாங்க
1: பணி வாங்கி விட்டீர்களா? பணிக்கு போவீர்களா? வேலைக்கு போவதுண்டா?
2: ரெண்டு நாளைக்கு போதும்.
1: நல்ல ஓய்வு ஏற்படுது. நல்ல ஓய்வு. மாவீரனுக்கு பெரிய மகிழ்வா இருக்கும். அப்பா வீட்டுல இருக்கின்றார் இந்த நேரம் இல்லையா? வேலை வேலை என்று ஓடாமல் வீட்டிலே குழந்தையோடையும் இருக்க வேண்டும் தானே? அதை கொரோனா கொடுத்திருக்கின்றது. கடினம் தானே, ஆனால் என்ன செய்வது? நல்லது நல்லது.
2: நாங்க
1: வீட்டுக்குள்ளே தான், வெளியே செல்வதே இல்லை.
2: நல்லது.
1: சுகமாக நலமாக
2: வெளியே செல்லாம இப்ப வெளியே செல்லாம இருந்தால் அப்புறம் நிறைய நாள் வெளியில் செல்லலாம் இல்லையா?
1: ஆமா, எங்களை பாதுகாத்து கொண்டு வந்தால் வந்து கொரோனா பட்டி சென்ற பின்பு வெளியே நடமாடலாம் என்ற ஒரு எண்ணம். பாடசாலையில மூடிவிட்டேன். டிரைவிங் ஸ்கூல் மூடிவிட்டேன். நான் கத்துக் கொடுப்பதில்லை. அங்கே பரீட்சையும் நடப்பதில்லை. எல்லாம் எல்லா அலுவலகங்களும் மூடி இருக்கின்றது தானே? எல்லா இடத்திலயும் அப்படி இருக்கு. எல்லோரும் ஊரோடு ஒத்தோடு என்று எங்களுக்கும் அதே மாதிரி தான். நாங்கள் இருக்கின்றோம், நலமாக இருக்கின்றோம். இடையிடையே நீங்கள் எல்லாம் வந்து பேசுவதோடு நீங்கள் எல்லாரும் நலமாக இருக்கின்றீர்கள் என்று தெரிகின்றது. அன்பு உறவுகள் வந்து அழைத்து பேசும் பொழுது தனிமை இல்லாமல் இருக்கின்றது. அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நேரம் போய்கொண்டிருக்கின்றது, தெரியாத எங்களுக்கு. நல்லது ரதீஷ், உங்கள் பாடல் காற்றலைக்கு வரும். நலமாக இருங்கள். நலமாக பாதுகாப்பாக இருங்கள். நன்றி. நன்றி மகனே. நன்றி மகனே. வணக்கம். அந்த அன்பு உறவு ஓடிவாரங்கள் இப்பொழுது அழைப்புக்கு வந்தீர்கள். செங்கந்தபுரம் மணிமாறன் ஓடி பெற வேண்டும். இது மூன்றில் தமிழ் வானொலி. பாடலை நான் ஒளிபரப்பிக் கொண்டிருப்பேன். பாடல் ஒளிபரப்பும் வரை நீங்கள் வரலாம். வருபவர்கள் வரலாம். செங்கந்தபுரம் மணிமாறன் நீங்கள் வந்தீர்கள், பாருங்கள் காற்றலை.

0: வந்து விட்டார்கள், வந்து விட்டார்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
1: வணக்கம் அப்பா. வணக்கம்.
0: வணக்கம். நலமாக இருக்கின்றேன்.
2: கரூர்லிருந்து கண்ணன் பேசுறேன்ப்பா.
0: கண்ணன் கரூர்ல இருந்து
2: பேசுறேன்.
0: வணக்கம், வணக்கம்
2: செல்வகுமார்.
0: வணக்கம்
2: செல்வகுமார்.
0: புதுக்கோட்டை செல்வகுமார்.
2: வணக்கம்,
0: வணக்கம், வணக்கம், வணக்கம். கேட்கின்றதா நான் பேசுவது? கரூர் கண்ணன் வணக்கம். புதுக்கோட்டை செல்வகுமார் வணக்கம். உங்களோடு இன்னொருவர்
2: இருக்கின்ற.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: மூன்று மக்களும் வந்து என்னை அமர்த்தி போட்டார்கள். பிஸியா இருக்காரு அப்பா. இழுத்து பிடிப்பு கொண்டு ஓடி வந்து விட்டார். மூவரும் அமர்த்தி விட்டார் என்னை. சார், எப்படி இருக்கின்ற நிலமா இருக்கின்றீர்களா? மூவரும் அன்பு உறவு. ஒருவர் வந்தார், அவர் திரும்பி விட்டார், மீண்டும் வருகின்றார். அவர் வந்து புதிய நேயர் போல் தெரிகின்றது. அவர் மீண்டும் அழைப்புக்கு வரும்பொழுது கூறுகிறேன். உங்களுக்கு நலமாக நீங்கள்
2: இருக்கின்றோம்,
0: வளமாக இருக்க
2: வேண்டும்.
0: அதுதான் தேவை, அதுதான். நண்பர்கள் கூடினா சொல்ல வேண்டுமா? நலம், நலம், நலம்.
2: ஒளித்த
0: பாடல இந்த திரைப்படம் என்று தெரியுமா? அவர் நல்ல பாடல. ஒரு உறவு நேற்று உடைப்பட்டு தடைப்பட்டு அவரை எடுக்கட்டும். நீங்கள் மறுபடி வாருங்கள். வணக்கம், வணக்கம். செங்குந்தபுரம் மணிமாறன் வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? நேற்றைய தினமும் கதம்பத்துக்கு வந்து இணைவதற்கு அழைத்து உங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது, அப்படித்தானே? நலமா இருக்கின்றீர்களா மணிமாறன்?
4: அங்கே
0: நான் நலமாக இருக்கின்றேன் மணிமாறன். செங்குந்தபுரத்திலே காலநிலை எப்படி இருக்கின்றது?
4: செங்குந்தபுரம்
0: தான் உங்களோட ஊர். நீங்கள் இப்பொழுது சென்னையில் இருக்கின்றீர்கள். அப்ப எப்படி சென்னை, எப்படி சென்னைக்கு உள்ளே போக விட்டார்கள், விட்டு விட்டார்களா? அந்த கேப்ல. அப்ப இனி அவங்க, இனி அவங்க லாக்டவுன் எடுத்தா தான் திரும்பி வரலாம் இல்லையா? அப்ப அங்க மாட்டிக்கொண்டீர்கள். சென்னையில எந்த இடத்துல இருக்கின்றீர்கள்? அடையாறுல அடைத்து விட்டார்கள் உங்களை வைத்து. அடையாறு நினைத்து போட்டு அடைத்து விட்டார்கள் உங்களை பிடிச்சி. சரி, அப்ப அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது?
4: இப்ப மழை ஆரம்பிச்சிருந்தது, அப்பதான் ஒரு 15 நிமிஷத்துக்கு.
0: மேலும் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய, வெளியே போக முடியாது. அங்கே ஊரடங்கு தானே இப்பொழுது, போக முடியாது இல்லையா? லாக்டவுன். கவனமாக இருக்க வேண்டும், பாதுகாப்பா இருக்க. உறவினர் வீட்டில் இருக்கின்றீர்களா அல்லது விடுதியில் இருக்கின்றீர்களா? கம்பெனி அக்கமெண்டேஷன் கொடுத்திருக்க. அப்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டும், கவனமாக இருங்கள். உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரதுல வளர்ந்தவர்கள், உங்களுக்கு தெரியும். அடுத்தது நீங்கள் அங்கே போன இடம் வந்து எதிரிகள் உள்ள இடம். எதிரிகள் ஜாக்கிரதை என்றுதான் நான் கூறுவேன். நல்ல, அங்கே ஒரு பாடல் கேளுங்கள். என்ன பாடலோட வருகின்றீர்கள்
4: இன்னைக்கு? பாட்டுங்க, எஜமான் படத்துல இருந்து ஆடி ராக்கு முத்து ராக்கு. அந்த பாட்டு
0: ஆடி ராக்கு முத்து ராக்கு அந்த பாடல கேட்க போறேன். என்ன பொழுதுபோக்கு அங்க உங்களுக்கு? பணியோடு இருக்கின்றீங்களா?
4: பணியில தான் இருக்கேன்.
0: பகல்ல பணியகத்துக்கு செல்வீர்களா இல்ல வீட்டில இருந்து பணியாற்றுகின்றீர்களா? உங்களுடைய அவர்கள் கொடுத்த விடுதியில இருந்து செய்கின்றீர்கள்? பாதுகாப்பு கவசங்களை அணிந்து கொண்டு போவீர்கள் இல்லையா? அப்ப தொடர்ந்து அங்க இருக்கிற மாதிரி உத்தேசமா இல்ல மீண்டும் செங்குந்தபுரத்துக்கு வருவீர்களா? நேற்றைய தினம் நீங்கள் 2-3 தடவைகள் அழைத்தீர்கள். நாங்கள் நிறைய பேசிக் கொண்டிருந்தபடியால் உங்களை எடுக்க முடியாமல் போயிட்டு, இப்பொழுதும் மூவர் இணைந்து பேசிக் கொண்டிருந்த வேளையிலே அந்த பிள்ளைகளிடம் கேட்டேன், மக்கள் இப்படி ஒருவர் வாரார், அவர் நேற்றும் வந்தவர், அவரை எடுக்க போகணும்னு அவர்கள் சென்று உங்களுக்கு வழிபட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்ள வேண்டிய நாங்கள். யார் அங்கே வந்தது? நீங்கள் எங்கள் நேயர்களை நெஞ்சங்கள் நேயர்களை தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும். ஒருவர் வந்து கரூரில் இருந்து கண்ணன், அடுத்தவர் புதுக்கோட்டையில் இருந்து செல்வகுமார், மற்றவர் அனுமந்தபுரத்தில் இருந்து இளவரசி. மூவரும் இணைந்து ஒரு ஒரு வழியில் வந்தார்கள் வந்தார்கள். அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய வானொலி, எங்கள் வானொலி உறுப்பினர்கள், வானொலி குடும்பத்தில் உள்ளவர்கள். நீங்கள் படிப்படியா அவர்களுடைய பெயர்களையும் தெரிந்து வைக்கத்தானே வேண்டும் இல்லையா? அப்படி மணிமாறன் வரவில்லை, அவரோட இணைந்து கொள்வதற்கு வழிவிடுங்கள் என்று அவர் சற்று ஒதுங்கி வழிவிட்டு தந்திருக்கின்றார்கள். இப்பொழுது நன்றி நன்றி. அதுதான் எங்களுடைய அன்பு உறவுகளுடைய பண்பு. நன்றி. ஒரு சென்னையை பற்றி என்ன கூறுகிறீர்கள்? இப்ப எல்லோரும் பயந்து அடித்துக் கொண்டு போய்ட்டு வழியே முண்டி அடித்துக் கொண்டிருக்கின்றார்களா? இப்ப உணவு எல்லாம் என்ன மாதிரி நீங்க சமைக்கின்றீர்கள் அல்லது வழியிலே சாப்பிடுகிறீர்களா? நீங்களே தயாரிப்பது நல்லது, வெளியிடத்திலே சாப்பிட வேண்டாம். நல்லது. வேற ஏதாவது விசேஷமாக கூட வச்சிருக்கின்றீர்களாமே? கவனித்துக் கொள்ளுங்கள், நாங்கள் சரியாக செய்கிறோமா என்று வாட்ச் பண்ணுங்கள். பிள்ளை என்றால் உடனே அழைத்து கூறுங்கள். அப்படித்தான் இந்த மூவரும் அப்படித்தான் இருப்பாங்க. சவுண்ட் குறைஞ்சிருக்கப்பா, உங்களுடைய ஆளிய உயர்த்துங்கப்பா சொல்வார்கள். நீண்ட பேசுறீங்களப்பா, எல்லாம் வந்து ரேடியோ நடிச்சு அமத்திலே கால் பண்ண அப்பா ரேடியோ நின்று போச்சப்பா ரெண்டு கூட இங்க பவர் கட் ஆகி நின்றா உடனே அடிச்சிருவாங்க. மூன்று நாலு கோல் ரேடியோ நின்று போச்சப்பா ரெண்டெல்லாம் கூறுவாங்க. நம்ம பிள்ளைகளாச்சு வந்து நாங்கள் கண்ணை துடைச்சுக்கிட்டு விளம்பி பார்த்தா ரேடியோ நின்றுதான் இருக்கும். பிள்ளைகள் உண்மையை தான் சொல்லுகிறார்கள். ஒப்போ கொஞ்சம் நீங்க கிடையிலையா, கொஞ்சம் நான் சுவாசிப்போம், கொஞ்சம் இருமல் தும்மல் வருதுன்னு அங்கால விளத்துனா அப்பா ஆளியே வச்சலையா சத்தம் வரையில எடுக்கப்பான ஒருவர் ஒருவன் கூட அப்பா சவுண்ட கொஞ்சம் கூட வைங்க அப்படியே செய்யறாங்களே. வயசு போயிட்டு அவங்க தானே ஆட்சியை செலுத்த வேண்டும். நல்லது அன்பு மணிமாறன், நீங்கள் இணைந்து சிறப்பித்தவர்கள். உங்களுக்கு பொழுதுபோக்கு இல்லாத நேரத்தில் நீங்கள் எங்களோட நேரலையில் வந்து பேசிக்கொள்ளுங்கள். பேசிக்கொண்டு கவனமாக இருந்து சுகமாக வர வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்ளுகின்றேன். நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா நன்றி. அன்று நீங்கள் பாடலுக்கு இப்ப சில வேளை இன்று பாட்டுக்கு பதில் பாட்டு வந்தால் நீங்கள் இணையலாம் சரிதானே? நன்றி வந்தா வாருங்க, ரோடி வாருங்க. நன்றி நன்றி நன்றி. அவர்களை எடுத்துக் கொள்ளுகின்றேன் இப்பொழுது. எங்கே மக்கள் வாருங்கள், மூவரும் ஓடி வாருங்கள். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை இலங்கை இந்திய நேரம். இப்போது 1:11, 8 விரைவிலே 12 மணியை காண இருக்கின்றது. எங்களுக்கு 1:37, மலேசியாவில் 1:37 இரவு. குவைத் நாட்டிலே 8:37, குவைத்திலிருந்து யாரும் வரவில்லை. ஜோர்ஜ் வந்திருந்தார் மாலை நேரத்தில், இப்பொழுது அவர் தூக்கத்தில் இருப்பார், பணி முடிந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். அன்பு நீ நெஞ்சங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பாடிய பாடல் குறையிலே நிற்கின்ற ஒரு கலந்த பாடலை தட்டிவிடுங்கள்.

0: இன்னும் ஒருவரை இருவரை அழைத்து கொண்டு வந்து விட்டார்கள். இன்னும் இரண்டு பேரை அழைத்து கொண்டு வந்து விட்டார்கள். என்னை வளைத்து வலை போட்டு நாலா வகுத்தாலும் மூடிவிட்டாங்க. லாக்டவுன் இப்ப உங்களோடுதான். வணக்கம் வணக்கம். புதிதாக வந்திணைந்த மகாலிங்கம், மகாலிங்கம் வணக்கம். அடுத்தவர் நாகப்பன் தெரிகின்றார், வணக்கம்.
1: ஐயா வணக்கம. வணக்கம்
0: வணக்கம் நாகப்பன், நலமாக இருக்கின்றீர்களா?
1: வணக்கம் வணக்கம். கோயம்புத்தூர்ல இருந்து ஏஆர் நாகப்பன் பேசுகிறேன் ஐயா. நலமாக இருக்கிறேன், நீங்க நலமாக இருக்கிறீர்களா?
0: நல்ல நலமாக. உங்களுடைய லாக்டவுனுக்குள்ள அகப்பட்டு இருக்கின்றேன். ஐந்து பேர் வந்திருக்கின்றீர்களா? ஐவர்களும் வந்து என்ன மடக்கி விட்டீர்கள். நன்றி நன்றி நன்றி. மகாலிங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்குரிய எங்களுடைய காலநிலை அவதானி வந்திருக்கின்றார். வணக்கம் வணக்கம். சாரி, நீங்கள் ராக தாள பல்லவியோட வருகிறது உங்களுடைய அழைப்பு.
2: அவர் மப்பு மந்தாரம்.
0: நான் சொன்னேன், இந்த மப்பு மந்தாரம் உங்களை தேடித்தான். மப்பு நல்ல மப்பு நல்ல மப்பு. கொஞ்சம் கொஞ்சம் விலகி நில்லுங்கள், கொஞ்சம் விலகி நில்லுங்கள். கவலையாக இருக்கையா உங்களோட பேசுறது? திக்குவாய் வந்து அழகாக பேசுற, திக்குவாய் பேசுற மாதிரி இருக்குது உங்களுக்கு. தாள லயனோட பேசுறேன். மற்றவர்கள் இருவரும் மியூட்ல இருக்கின்றார்கள். மாலிங்கம் சற்று நின்ற இடத்தை விட சற்று விலகி நின்று சரியாக வரும். நல்லா திசையை மாற்றுங்கள்.
3: இல்ல இல்ல, லேசா டவரை ஆஃப் பண்ணிட்டு பழைய ஆன் பண்ணுங்களேன்.
0: ஆமா அப்படி
3: மகாலிங்க.
0: எல்லாரும் பேசுங்க, ஒவ்வொருத்தரா பேசுங்க. இந்த பாடல் கேட்டிருக்கா? இது வந்து பாமா ருக்மணி திரைப்படுத்த பாடல். இந்த படம் பாய்கராஜ் அவர்களுடைய திரைப்படம். அவர் அந்த அவருடைய முதல் மனைவி பிரவீனாவோட நடித்த படம்.
2: என்ன பாட்டு?
0: இந்த பாட்டு
2: ஒரு கோடி மலர்ப்பூவில் உருவானவன்
0: பாடல்.
3: ஓ அப்படியா?
0: அது
3: இருவரும் சிவாஜி கணேசன் பாட்டு மாதிரி தெரிஞ்சு.
2: நல்ல பாடல்,
0: நல்ல பாடல், நல்ல. இது கண்ணதாசன் ஐயாவுடைய வரிகள், மெல்லிசை மன்னருடைய இசை. பாடியவர்கள் வந்து என்னுடைய டாக்டர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களும் இசை அரசி எஸ் ஜானகி அம்மாவும் இணைந்து பாடியிருக்கின்றார்கள். பாக்கியராஜோடு பிரவீனால் இணைந்து நடித்த முதல் மனைவி அவதான் இவருடைய திரையுலகத்துக்கு பிரவேசத்துக்கு நல்ல உறுதுணையாக இருந்தவர். அவருக்கு மஞ்சள் காமாலை மஞ்சள் காய்ச்சல் வந்து, அந்த மஞ்சள் காய்ச்சல் இருக்குதானே அந்த நோய் வந்து, அந்த நோய் வந்து இறைவனடி சேர்ந்து விட்டார் என்று அறிகின்றோம். அதான் உண்மையுமா இருக்கலாம். அதன் பின்புதான்
2: இன்னொரு நடிகையும் இருப்பாங்க.
0: அதன் பின்புதான் பூர்ணிமா ஜெயராமோட வந்து பூர்ணிமா பூர்ணிமா பாய்கராஜ் என்ற பேர். முதல் பூர்ணிமா ஜெயராம், ஜெயராம் ஜெயராம் தந்தையார் பேரு. அதன் பின்பு இவரை மணந்தவர். நல்லவர் இருந்தவர். அவர்களுக்கு பிறந்ததுதான் பாரிஜாதம். அந்த மகள் நடித்தால் பாரிஜாதம் பூ அந்த
3: பாரிஜாதம்
0: என்ற திரைப்படத்தில் நடித்தது பூர்ணிமா ஜெயராமுக்கும் பாய்கராஜுக்கும் பிறந்த மகள் தான் அதுல நாயகி. அப்படியா? பாரிஜாதம் அவ்வளவு சின்ன பையனா நீங்கள்? அவளுக்கு அண்மையில தானே வந்தாங்க. அது பாரிஜாத பூ என்ற திரைப்படம் போல, பாரிஜாத பூ என்ற திரைப்படம் போல, பாரிஜாதம் என்ற படம். இந்த படம்
3: பாரிஜாத பூன்னு ஒரு படம் பாக்யராஜ், பாக்யராஜோட மகன் நடிச்சாம்பா.
0: அந்த படம் தான் நான் கூறுவேன். அந்த படம் அது இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்குள்ளதானே வந்தது.
3: மேரேஜ் ஆகி எங்களுக்கு 14 வருஷம் தானப்பா.
2: செல்வகுமார்
3: பாரிஜாதம் பூன்னு ஒரு படம் வந்துச்சுங்க.
2: அது இப்பதான் கல்யாணம் பண்ண 2006
0: சரி. அவர் பிள்ளையே சொல்ற கல்யாணத்தை சொல்றப்ப நம்பங்களே ஐயா.
3: என்னுடைய கல்யாண பத்திரிக்கை அனுப்பிச்சு வைக்கிறேன்.
0: அவ்வளவு சின்ன பையனா இருக்கிறார், அவ்வளவுதான். இப்பதான்
3: எனக்கு லேட் மேரேஜ், லேட் மேரேஜ் தான் மேரேஜ். எப்படி முகூர்த்தம் தாண்டி கல்யாணம் பண்ணீங்களா?
4: ஒரு மணி நேரம்
3: கல்யாணம் பண்ணீங்களான்னு
4: கேட்டேன்.
3: ஒரு மணி நேரம் லேட்,
0: ஒரு மணி இல்ல, ஒரு வருட நேரத்தை கேட்டாங்க முகூர்த்தம் முடித்து போட்டு.
3: ஹலோ, அப்பா 2006 கல்யாணம் தான் பா, ஒத்துக்குறோம். அது எத்தனாவது கல்யாணம்?
5: ஃபர்ஸ்ட் மேரேஜ்ங்க.
3: ஏங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ்?
4: யா 2006 என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்.
3: அக்காலாம்
4: குடும்பம் அவர் பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணிட்டாரு.
3: குடும்பம் பெரிய குடும்பம்,
0: ஒரே ஈக்குவலா இருக்காது. அவருக்கு குடும்பத்திலே அண்ணா தம்பி என்ன நிறைந்த உறவினர்கள், அக்கா அவர்களுக்கு எல்லாம் பொறுப்போட இருந்து அவர்களை
3: அவங்களுக்கெல்லாம் மேரேஜ் முடிச்சுட்டு அப்புறம் நான் முடிக்கும் போது எனக்கு லேட் ஆயிடுச்சு.
0: எங்களுடைய பண்பு, எங்களுடைய மரபு வழியிலே ஒரு ஆண்மகன் இருந்தால் அங்க வீட்டுல கல்யாண வயசுல பெண் மக்கள் அக்காவாரு தங்கையாரு அவர்களை கரை சேர்த்து கொடுத்தாலும் அந்த அண்ணன் போகும்னு அது ஒரு
3: பண்பாடுகள்
0: ஒன்று, பண்பாடுகள் ஒன்று.
2: செய்திக்கு வரலாம். பாமாருக்கு மணியில ரெண்டு நடிகை ஐயா, அது ஒருவர் பிரவீனா, மற்றொருவர் யாருன்னு
0: அது அவருக்கு. இதுல இந்த பாடலுக்கு அவர் ரெண்டு பேர் வந்துதான் கூடப்பட்டிருக்கு.
2: ஓ சரி சரி சரி,
3: ராதிகா
2: பிரவீனா.
0: இந்த பாடலுக்கு வந்து கூடுதலாக நல்லா இணைந்து நடித்தது பிரவீனா தான். வரவில்லை, ருக்மணி வரவில்லை. இது பாமாவோ ருக்மணி ரெண்டு பேரும் அதுல பாமா,
2: பிரவீனா வந்து ருக்மணி, ராதிகா வந்து பாமா.
0: ஆமா, இருபெரும் வந்த கதையோடு ஒரு திரைப்படம், அது பாய்கராஜின்
2: திரைப்படம். நாகேஷ் வந்து, நாகேஷ் வந்து ஃப்ரெண்டா
3: வருவார்.
0: நான் அந்த
2: ஆபீஸ்ல ஃப்ரெண்டா வருவார்.
0: அந்த திரைப்படம் நான் பார்க்கவில்லை, ஆனால் இந்த இதிலே போட்டிருக்கின்றது. அதனால் கூறினேன்
2: நல்லா இருக்கு.
0: பாமா ருக்மணி என்று பேசும்போதே ஒரே மகள் பாகத்தான் இருக்கும். இப்ப நடிப்போட அதுவும் பாய்கராஜனா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏதாவது உண்டு? பெருங்காய டப்பா, பெருங்காயம் இருந்தால் எப்படி மணக்குமோ அது போல திறந்து விட்டால், அதுல பெருங்காயம் இல்லாத விட்டாலும் அந்த மனம் இருக்குமா, அந்த வாசனை. அதே போன்று பாய்கராஜின்ற திரைப்படத்திலே ஏதாவது ஒன்று இருக்கும். இல்லாமல் நல்ல ஒரு இயக்குனர் அவர், நல்ல அவராவது வந்து அல்லாடி அவராவது வந்து அவராக வந்து டூயிட்ல வந்து உடற்பயிற்சியாவது செய்து விட்டு போவார். தன்னால் முடிந்தவரை அதற்கு, அதாவது டூப் என்றது போலியாக இல்லாமல் தானா நடிச்சிருக்கேன் சண்டை. அதே போன்ற ரஜினிகாந்த் அவர்களும் அந்த குரல் தனக்கு ஒத்து வரவில்லையே என்று அவர் பின் வேறு ஒரு குரலை போட்டிருந்தார். மோகனை போல் வெறும் விலாசம் இல்லாமல் போயிருப்பார் நடிகர் மோகன். வரும்போதே ஒரு படம் இரு படத்துல அந்த சொந்த குரல்லே வந்துவிட்டு அது எங்களுக்கு பழக்கப்பட்டு போகும். பாருங்க, ஹிந்தி படம் வெள்ளக்காரட்ட படத்துல அப்படித்தான், இயல்பு எதுவோ அதைத்தான் நடிப்பாக காட்டுறாரு இவர். மோகன் வந்து பின்னணி குரல், இன்னொரு குரலோடு சுரேந்தர் குரலோட வந்து. இப்பொழுது வருகிற நடிகர் நடிகர்கள் எல்லாம் அப்படித்தான் வந்து பாயாசி 1 2 3
2: என்று
0: சொல்லி போட்டு போவோம். அதே சரி, அந்த படம் அந்த படம் அதோட
4: போயிட்டாரு,
0: அதோட போயிட்டாரு தானே. ஏனென்றால் அந்த குரலை யாரும் ரசிக்க மாட்டார். முதலில் அழகான இனிமையான நவரசமான குரலோட பேசி நடித்து வந்தவர் இப்படி ஒரு குரலோடு வந்தால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் அதை செய்தது அவருடைய பிள்ளை என்றுதான் நான் நினைக்கிறேன். அதோட அவருக்கு மார்க்கெட்லேருந்து வெளியில போய்விட்டார். நடந்தது இப்ப
4: வெள்ளி விழா, வெள்ளி விழா நாயகனையா அவரு
0: யாரு? நாடகம் போய்விட்டு இப்ப ரஜினிகாந்த ரஜினிகாந்தும் அவர் வந்து அந்த குரலோடய நடித்து பழகி எங்களுக்கு பழக்கப்பட்டு போச்சு அந்த குரல். அவரும் வந்து இரவல் இரவல் குரலுக்கு போயிருந்தா எங்களுக்கு எங்கேயோ அட்ரஸ் இல்லாம போயிருப்பார். கையால காலால குரல் வித்தியெல்லாம் காட்டி கட்டி துள்ளி அடிச்சு கடிச்சு ஏதோ கேமராமேன் உதவியோட எனக்கு வந்து விட்டார். ஸ்டாரும் அதாவது நட்சத்திரமும் ஆதிக்கமா இருந்திருக்கின்றது. விளம்பரங்களும் நிறைய பெரிய பெரிய அதாவது அந்த முதல் தரத்திலேயே கொஞ்சம் கைதேர்ந்த இயக்குநர்களுக்குள்ளே அவர் அகப்பட்டு விட்டார். அதனால அவர் பெயர் வழியில் வருவதற்கு சந்தர்ப்பம் அநேக சந்தர்ப்பங்கள் கிடைத்தது. மக்கள் எடுபட்டு விட்டார்கள் அந்த பாணியை தொடர்ந்து. அவர்கள் நடிப்பு அந்த நவரசம் இல்லை, அது இல்லை அவர்கிட்ட, எல்லோரும் ஒப்புக்கொண்டபடியும் அங்க அடிப்பா இங்க இந்த வயலு இப்படி ரெண்டு பேரும் எடுப்பி ஆடணும்னு கேமராமேன் நாலு தரம் மாட்டி விடுறாரு. இவ்வளவுதான் இப்பொழுது இந்த துறைகளாலே அவர்கள் முன்னுக்கு வந்த சொந்த உழைப்பாலே அவர் வரவில்லை. அதே நேரம் அந்த காலகட்டத்தில் இருந்த கமலஹாசன் ஐயா அவர்கள் அவரோடு பன்முக கலைஞர், அதை நாங்கள் யாரும் மறுக்க முடியாது. சொந்த குரல்லே பாடுவார், சொந்த குரல்லே பேசுறார், சொந்த குரல்லே பாடுகிறார், சொந்தமாக பாடல் எழுதுகிறார், சொந்தமாக தயாரிக்கிறார், இயக்குனர், சொந்த நடன பயிற்சி. அது மட்டும் இல்லாது அநேக ஹிந்தி படங்களுக்கு அவர் நடன பயிற்சி நடன ஆசிரியராக இருந்திருக்கிறார். சண்டை காட்சி சிலம்பம் உண்மையாக செய்வார். அதெல்லாம் அவர்கிட்ட அந்த கற்பனை குழந்தை பிராயத்திலிருந்தே ஒரு சினிமாவுக்குள்ளே வந்துவிட்டார். திரையுலகம் வந்தபடியே அனுபவம் நடந்த ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அற்புதமான நடிகர். ஆனால்
6: திரைப்படத்துறையில வந்து அவருக்கு தெரியாத வேலை இல்லை.
0: திரைப்படத்துறையில அவர் ஒரு என்சைக்ளோபீடியான்னு சொல்லுவார்கள். அவர் ஒரு கலஞ்சி. சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுக்கு பின்பு கலை உலகத்தின் ஒரு களஞ்சியம் என்ற அவர் தான். ஆனால் ஒரு குதிரைகளிலே பஞ்ச கல்யாணி என்ற குதிரை இருக்கின்றது. அந்த கல்யாணி என்ற குதிரைக்கு சுழி துரமாக இருக்கு. நல்ல சுழியாக இருந்தால் அந்த குதிரை வீழே போகவும் ஊட்டப்பாட்டி போகவும் மற்றவர்கள் மதிப்பார்கள். சுழி சரியில்லைன்னா என்ன செய்யறது? பஞ்ச கல்யாணி தான் குதிரை, சுழி சரியில்லை. அதே குழந்தை இவருக்கும் அப்படி சில மறுபக்கத்திலே சில இதழ் வந்திருக்கலாம், எதிர்ப்புகள் வந்திருக்கலாம். அந்த அந்த படம் விஸ்வ என்ன விஸ்வரூபம், விஸ்வரூபம் தான் இந்த திரைப்படம் எடுத்த போது பெரிய
6: மருதநாயகம்
0: மருதநாயகம் இல்லை விஸ்வரூபம் படம் தான் வெளியிடுவதற்கு பெரிய கரைச்சல் படம். சொத்துக்களை எல்லாம் திருப்பித்தா அப்படி அவர் கலை உலகத்துக்காக அர்ப்பணித்த வேளையிலே அவர்கள் சந்திரனுக்கும் சந்தில மரம் உண்டு என்று ஒரு பழமொழி இருந்தது. சந்திரன் பூரணன் சந்திரன் நல்ல வெள்ளி நிலவு, அதுக்கு மறை உண்டாம் கரை உண்டாம். அதே போன்று சில கரைகள் வந்து கரையை கட்டி விட்டு விடுறது. கமலஹாசன் கூட ஒரு எல்லாம் இயக்கி இருக்கிறார், தயாரிச்சு இருக்கின்றார், பாடி இருக்கின்றார், பாடல் எழுதியிருக்கிறார், நடனம் எல்லாம் எல்லாம் சொந்தத்தில் யாரும். அந்த நேற்று எதினம் யாரை கேட்டிருக்கிறார், அந்த சாந்தப்பட்டு சந்தனப்பட்டு அந்த சிலம்பம் தேவர்மகன் பாடல்
6: அற்புதமான
0: சிலம்பு சிலம்பு வித்தையில எல்லாம் செய்வார் அவர், எல்லாம் செய்வார். அதைத்தான் அவர்களைத்தான் சொல்வது பன்முக கலைஞர் உலக நாயகனுடைய பெயர் பெற்ற ஒரு காலத்தில் இளவரசன் காதல் இளவரசனாக இருந்து இப்ப எல்லாம் இதை கண்டபாடுல பெயர் எடுக்கிறாங்க. காதல் இளவரசனாக இருந்த காதல் மன்னன் ஜெமினி கணேசன் ஐயா இருந்தவர். இவருக்கு காதல் இளவரசன் இளைஞனாக இருந்த காலத்திலே எத்தனையோ பெண்கள் அவரை கடத்தி கொண்டு போயிருக்கிறார்களாம் என்று கிசு கிசு வெளியே எழுதுவாங்க. அவ்வளவுக்கு ஒரு ஜனரஞ்சகமா இருந்திருக்கிறார் அவர். அழகன் உடல் அமைப்பு எல்லா எல்லா இதுவும் அவர்கள் இருக்கின்றது. மற்றவர்கள் இயக்குநருடைய உதவி கேமராமேனுடைய உதவி இல்லாமல் பகிரங்கமா வர முடியாது. ஒலி ஒலி ஒளி அதுகளுக்கு அவர் அங்கம் அமைய வேண்டும். கண்ணன் சற்று தொலைவில் வச்சு பேசுங்கள். உங்களுடைய தொலைபேசியை வாய கிட்ட வைக்கும் போது இங்கே பெரிய சத்தமாக வருகின்றது. சொற்கள் தெளிவா வருகிறதில்லை குறுங்கள். அந்த மாதிரி இந்த சின்ன பையனையும் கொண்டு வந்து நீங்க வச்சு இளவரசையும் வச்சோன்னு நீங்கள் இப்படி எல்லாம் பேசினா அவன் சின்ன பையன் மாலிங்கம் குருங்கலையா, என்ன எப்படி இருக்கு இந்த காலநிலை? அதனால முதல திக்குவாய் மாதிரி வந்தது மப்ப நோடியாது மப்ப முறையா மப்ப முறை இப்ப என்ன இப்ப உங்களுக்கு மப்ப தெளிஞ்சு விட்டது ஐயா மப்ப தெளிஞ்சு விட்டது நேற்று தினம் நாங்கள் உறவாடி கொண்டிருந்தோம். அதற்கு முன்பு இந்த நாயினுடைய ஆய்வு இன்னும் முடியவில்லை. வெளிநாட்டு நாய்களை என்று பேச இருக்கின்றோம். வெளிநாட்டில் உள்ள நாய்கள் அது நாய்கள் அல்ல, அது பிள்ளைகள் குழந்தைகள். அவ்வளவு ஒவ்வொரு ஏழை மக்கள் ஏழை குழந்தைகளை தத்தெடுத்து வைத்தால் அவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். அவர்கள் செய்த முன்பு முன்பிறவியில செய்த பாவத்தை இப்பொழுது அனுபவிக்கிறான்னு நான் நினைத்துக் கொள்ளேன். ஏனென்றால் அதுக்கு கழுத்திலே பட்டி போட்டு நாடாவிலே பிடித்து கையிலே பிடித்துக் கொண்டுதான் வீதியில் அவர்கள் தனி நாயாக வர முடியாது. அந்த கழுத்திலே அவருக்கு லைசன்ஸ் இருக்க வேண்டும் அந்த கழுத்திலே. இல்லை என்றால் அந்த மிருக பரிபாலனர் வந்து தூக்கி கொண்டு போயிருவார்கள். அடுத்தது அந்த நாய் வந்து வீதியாலை வரும்பொழுது அவர்கள் எங்கே கொண்டு வரணும்? அதை மலம் செலம் கழிப்பதற்காக கொண்டு வருகின்றார்கள். அது எல்லா இடத்திலும் பண்ண முடியாது. செலம் தண்டாலும் மலம் செய்ய இயலாது. அவர் கையிலே ஒரு உளவாரம் மாதிரி ஒரு ஒரு இது ஸ்பூல் என்று சொல்லுவார், ஸ்கூப். அதையும் இன்னும் ஒரு பிளாஸ்டிக் பையும் கொண்டு வருகிறார்கள். அது கக்கா செய்த உடனே அள்ளி அதுக்குள்ளே போட்டு கையிலே காவி கொண்டு போவார்கள். முன் செய்த கரம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு டைப்பர் மாத்தினார்களோ என்னவோ தெரியாது. இது செய்வார், அப்படியே கொண்டு சென்று அங்கே இருக்கிறது அந்த கழிவுகள் போடுற பட்டியலே போட வேண்டும். மற்றும் அந்த நாயை எல்லா இடமும் கொண்டும் போக இயலாது. அது ஒரு புறம். இரண்டாவது, அந்த நாய் வந்து சாதாரணமாக எங்கட நாய் போல வீட்டு தாவாரத்திலேயோ அந்த மரத்து நிழல்லையோ அங்கேயே படுத்து உறங்கி விட்டு போகும். இவர்களுக்கு பிரத்யேகமான படுக்கை, பிரத்யேகமான ஆடை எல்லாம் போட்டு விடணும். இங்கே குளிர் சூடு அதுகளுக்கு ஏற்ற மாதிரி உணவு, அதுக்கண்டு புறம்பான உணவு கடைகளிலே இருக்கின்றது. அந்த உணவு தான் அது சாப்பிடும். அதுக்கண்டு சீரியல் இருக்கு, அதுக்கண்டு இறைச்சி வகையெல்லாம் பதப்படுத்தி விற்கிறார்கள். இங்கே ஒவ்வொரு பெரிய பல் பொருள் அங்காடி இருக்கும் இடத்தில் ஒரு இந்த வளர்ப்பு பிராணிகளுக்கான கடை ஒன்று இருக்கும். அதுக்கு உடை, அதுக்கு கூடு, அதற்கு படுக்கை, அதற்கு துணி, சாப்பாடு எல்லாம், தண்ணி,
7: விட்டமின்,
0: மருந்துகள், கத்திரிக்கோள்கள் முடிவெட்டாது. அது திருத்த நிலையம், பராமரிப்பு நிலையமும் இருக்குங்க. நீங்க கிளி வளர்த்தால், குருவி வளர்த்தால், பூனை வளர்த்தால், நாய் வளர்த்தால், முயல் வளர்த்தால் அங்கு கொண்டு சென்று அவர்கள் தான் அதுக்கு முடிகளை எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி நகங்கள் எல்லாம் பட்டி பல்லெல்லாம் தேடி விடுவார்கள். அப்ப அவர்கள் அதை வைத்திருக்க அதிலே பாதி தான் லைஃப் கார்டா இருக்கு. அவர்களுக்கு உயிர் ஆபத்து பெறக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டில் குறைவு. அது பெரும் காடுகள், பெரிய கமங்கள்ல இருப்பவர்கள், பயங்கரமான மிருகங்கள் வரும், அதை காட்டிக் கொள்வதற்காக கொள்ளையர்கள் வந்தால் என்று அந்த பயத்தினால வைப்பார்கள். ஆனால் அதிலே ஒரு சிறந்த பழக்கம் இருக்கின்றது. இப்ப 25-50 ஏக்கர் நிலத்துக்குள்ளே விவசாயம் செய்வோர் நடுவிலே தான் இருப்பார். அந்த விவசாய பூமியிலே அந்த நடுவிலிருந்து வேலி, அதுக்கு நான்கு பக்கமும் பவுண்டரி இருக்கின்றது, எல்லைகள் இருக்கின்றது. அந்த எல்லையில வேலி இருக்கின்றதா, தடை இருக்கின்றதா இல்லையா தெரியா இல்லாத விட்டாலும் அந்த நாய் வீதியாலே மக்கள் போனால் அது ஒரு வீதியோரத்து நிலமாக இருந்தால் அங்கிருந்து பாய்ந்து விழுந்து வரும், கடிப்பது போன்று. நாங்கள் பயப்படுத்தவில்லை என்றால் அதனுடைய எல்லை அதுக்கு தெரியும், அதிலே நின்றுவிடும், வெளியே வராது. அப்படியான நட்பழக்கங்கள் பழக்கி வைத்திருக்கிறார்கள். அதைவிட இங்கே நாயினுடைய சிறப்பானது என்று நான் உங்களுக்கு கூற வேண்டியது என்றால், வழிகாட்டி நாய் இருக்கின்றது. மிகவும் விலை கூடியது, 15,000-20,000 பொறுமதி அது. அது வழிகாட்டி என்றால் கண் தெரியாதவர்களுக்கு வழிகாட்டி கொண்டு போகின்ற நாய். கண் தெரியாதவர் எத்தனை மைல் தூரம் எங்கே போகணும் என்றால் அதுக்கு கூறிவிட்டால் காணும், அது நடந்து போகும். அவர் ஒரு தடி குச்சியை ஊண்டி ஊண்டி நடந்து போகும்போது அவர் பஸ்ஸில் ஏற வேண்டும் என்றால் அந்த பஸ் தரிப்பு நிலையத்தில் சரியாக போய் நிற்கும். இவரும் போய் அதை தொட்டு போட்டு நிற்பார். பஸ் வந்து நின்றவுடன் அவர் முன்னுக்கு ஏறுவார். முதல் அந்த நாய் ஏறும், இவர் அதை கையிலே பிடிச்சிருப்பார். நாய் ஏற இவரும் பின்னால் போவார். கண் தெரியாது, அது அப்படியே சென்று அதுக்கு இருப்பிடத்தை தேடும். எங்கே இருக்கை இருக்கின்றதோ அந்த இடத்துல அது நின்றுவிடும். உடனே அவர் அங்கே இருப்பார். யாரும் சொல்லிக் கொடுப்பதில்லை. திரும்பி சரியாக எந்த ஸ்டேஷன்ல இறங்க வேணுமென்று அவர் சொன்னால் அந்த இடம் வந்தவுடன் அது தானாகவே எழுந்து அவரை அழைக்கும். வர சொல்லி வெளியே கொண்டு வந்து அப்படி பழக்கப்படுத்தி வச்சிருக்க நாய். அநேகமான வருத்த நோயிட்டவர்கள், கண் தெரியாத நீரிழிவு நோய், டயபெட்டிஸ் வந்தவர்களுக்கு கண்ணை தாக்குவது நிச்சயமாக தாக்கும். முதலில் கண் தெரியாமல் வருவது கூட அவர் கவனிக்காமல் விட்டார். அவர்களெல்லாம் அந்த நாயைத்தான் வைத்திருக்கின்றார்கள். அப்படி அது ஒரு பெருந்தன்மை. அதற்கென்று ஒரு கண் தெரியாதவர்களுக்கு நாய் வளர்ப்பு சபையாலே சில பெரிய பல் அங்காடிகளில் ஒரு நாயின் படத்தை நாயின் உருவத்தை செய்து உண்டியல் மாதிரி வைத்திருப்பார்கள். நாங்கள் எல்லாம் அதுக்குள்ள டொனேஷன் போட்டுவிட்டு போவோம் அந்த பராமரிப்புக்காக. அடுத்தது எங்களோட நாய் ஒன்று தவறு வீதிக்கு சென்று விட்டால் அதுக்கு அந்த அடையாள பட்டியோடு தான் அவர் வருவார். தவறுதலாக அவர் வெளியே ஓடுவதற்கு விருப்பம் அவருக்கு, தனியும் விட்டுட்டு சுதந்திரம் பண்ற பிள்ளைகள் மாதிரி ஓடி போய் அவர் திசை மாறி விட்டால் அவர் திரும்பி அந்த வீட்டுக்கு போக மாட்டார். அதர் என்னவோ தெரியல. அதற்கிடையில மக்கள் அடித்து அந்த எஸ்பிசி என்று சொல்லி பிராணிகள் சங்கத்துக்கு அறிவித்து சொன்னோன்னு அந்த சபையினர் உடனே வண்டியை கொண்டு வந்து அவரை பிடிச்சு கொண்டு போய் அந்த களத்திலே கட்டியிருக்க பட்டியலே அவருடைய பெயர் எசமானருடைய பேர் முகபெரி தொலைபேசி இலக்கம் இருக்கும். அவர் அழைத்து சொல்லுவார்கள் உங்களுடைய இன்னும் இந்த நாய் இங்கே வந்திருக்கின்றது, வந்து கொண்டு போங்க. அடுத்தது இப்படி போய் அதை திருப்பி எடுக்காத மக்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் தவறு வழி தவறி வந்ததை கொண்டு சென்று அவர்கள் வைத்துவிட்டு அங்கே போவர்கள் விற்பார்கள், கொடுப்பார்கள். சில பேர் அதை தத்தெடுத்து கொண்டு வருவார்கள். அப்படி எல்லாம் இருக்கின்றது இங்கே. மற்றது
8: ஐயா, நான் உங்களுக்கு ஐயா நான் உங்களுக்கு ஒரு பதிவு அனுப்பியிருக்கேன் பாத்தீங்களா ஐயா. யானை வந்து ஒரு
0: இப்பொழுது நானே ஓய்வு நேரத்தில் பதிவுகள் பார்ப்பேன், இப்பொழுது பார்க்க முடியாது எனக்கு. என்னுடைய இதுக்கு அனுப்பினா நான் எனக்குன்னு ஒரு நேரம் இருக்கிறது, பார்க்கிற நேரம் அந்த நேரத்தில் பார்த்துக் கொள்வேன். எந்த நேரம் அந்த பிள்ளை வளர்ப்பவர்கள் பிள்ளைக்கு உதவியாக விளையாட்டுக்காக பாதுகாப்புக்காக சிலர் வைத்திருப்பார். சிலர் என்னை போன்ற வயோதிபர்கள், நான் வயோதிபன் இல்லை, என்னை போன்றவர்கள் நடைப்பயிற்சி போகும் பொழுது தனியை தான் செல்ல வேண்டும் என்றால் அவருடைய ஹெல்த் கார்டுன்னு இருக்கு, வைத்திய மட்டை, அது எப்பொழுதும் இன்னும் அவங்களோட இருக்கு. ஒவ்வொரு சின்ன பிள்ளையிலிருந்து இருக்குது அது. அவர் போய் மயங்கி விழுந்தாலும் என்று சொல்லி அந்த நாயை உதவிக்கு கொண்டு போவோம். அதுக்கென்று ஒன்றை வளர்ப்பார்கள். அவருக்கு நல்ல தயாரோக்கியம் இருந்தாலும் நடைப்பயிற்சி போகும்போது அவரை அழைத்துக் கொண்டு அவரோடு சேர்ந்து ஆனால் எங்கள் நாட்டிலே இந்த உயர்தர நாய்கள் தேவையில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். எங்கள் நாட்டை பொறுத்தவரை உண்மையான நன்றியுள்ள விசுவாசம் உள்ள நாய்கள் அது தெரு நாய்கள், ஊர் வழியே இருக்கிற நாய்கள் தான். இன்னும் அது குட்டி போடு, அந்த குட்டியை நாங்கள் எடுத்து வளர்த்து நாங்களா இது இது இவர்கள் இங்கே ட்ரைனிங் கொடுத்து தான் நாங்கள் எங்கள் இஷ்டப்படி வாங்கலாது. ட்ரெயின் பண்ணப்பட்ட அதாவது அது அந்த மலசலம் கழிச்சல் உறங்குதல் சத்தம் போடாமல் இருக்க அந்த இன்னும் இந்த இடத்துல இன்னும் ஒரு பாவம் செய்கின்றார்கள். இப்ப அப்பார்ட்மெண்ட் குடிசை அபார்ட்மெண்டோ ஒரு கட்டிடத்திலே பல வீடுகள் இருக்கும். அதே போன்று வீடுகள் உள்ள இடங்களில் வளர்க்கின்ற நாய்கள் அதனுடைய சத்தம் வெளியில வரக்கூடாதுன்னு அந்த குரல் வளையில வர குரல் பெறும் பகுதியை கட் பண்ணி விடுவார்கள். அதே போல பாவம், சரியான பாவம் அது. அது பவ் பவ் வந்து வாய போட்டு அடிக்கும், சத்தம் வெளியிலேயே வராது. அப்படி செய்வார்கள் இங்க, அப்படி செய்து
8: வைத்திருக்காங்க.
0: அவர் ஒரு 50 பேர் இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங்லேயே ஒரு நாய் உரத்து கத்துனா எப்படி இருக்கும்? அது எப்பொழுது கத்தும் கத்தும் தெரியாது. தூக்கம் கெடும், குழந்தைகள் பயப்படும், ஹார்ட் அட்டாக் இருப்பார்கள், திடீரென்று ஏக்கி விடுவார்கள். அதுக்காக அந்த வேலை செய்து வைத்திருக்கின்றார்கள். அடுத்தது அதுக்கு வேண்டிய உணவு தான் போய் பல்பொருள் அங்காடியில வாங்கி கொண்டு பிரத்யேகமாக அதுக்கு வீடு, பிரத்யேகமான கொட்டு, சமரக்கு ஒரு இடம், மின்னருக்கு ஒரு இடம் என்று அதுக்கு தேவை. அப்படி பராமரிக்கின்றார்கள். ஆனால் அது ஜீவகாருண்யம் தான். ஆனா அதே நேரம் அவர்கள் ஏழை வாழ முடியாத எத்தனையோ பேர் இருக்கிறவர்கள் ஒரு குழந்தையை எடுத்து வளர்த்தாலும் நல்லந்தானே. ஆனா அதுக்கு சில பிள்ளைகள் வளர்த்தால் மனித குணம் மாறிவிடும், நாய் குணம் மாறாதென்னு கூறுகின்றார்கள். மற்றது எல்லோரும் வாங்க முடியாது நாயை, ஏன்னா பராமரிக்க வேண்டும். அந்த சுற்றாடல் சுற்றுப்புறம் எல்லாம்

0: காலக தூக்கி எல்லாம் விளையாட்டு செய்யாது. அந்த சுவடு பிடித்து போவதில் வல்லவர்கள் நேற்றைய தினம் பேசும்போது சுவடு பிடிப்பதில் திறமை, அதனால் அந்த நாயை உபயோகிக்கின்றார்கள். அதில் வந்து யாரும் தப்பிக்கொள்ள முடியாது. அதில் RGMP-யில் இருக்கும் அந்த நாய் மிகவும் விவேகமான, அதிவிவேகமான நாயாக இருக்கும். நல்ல விசேஷ குணங்கள் கொண்ட இனமாக இருக்கும். சரியான விலை அந்த விலை. அது ஆண் நாயும் இருக்கு, பெண் நாயும் இருக்கு. ஆண் நாய்க்கும் பெண் நாய்க்கும் ஒரே வீரம், ஒரே வல்லமை தான். வேறு ஏதாவது கேள்விகள்? இப்ப நாயின் ஆராய்ச்சி ஓரளவுக்கு முடிந்து வருது.
1: ஒரு கேள்வி இருக்குங்க,
0: போடுங்க.
1: அதாவது 25 ஏக்கர் 50 ஏக்கர் வச்சிருக்கிறவங்க ஒரு நாய் வச்சிருப்பாங்கன்னு சொன்னீங்க.
0: ஆமா,
1: அவங்க எல்லை இருக்கோ இல்லையோ அந்த எல்லை வரைக்கும் நாய் வந்து பாதுகாக்கும்னு சொன்னீங்க.
0: ஆமா,
1: அதுல வந்து ரோட்ல வீதி ஓரத்துல யாராவது போனாங்கன்னா நாய் வந்து குறைக்கும், கரெக்டா அது எல்லா வரைக்கும் இருக்கும் சொன்னீங்க. கடிக்காது, எல்லா வரைக்கும் போகும்
0: சொன்னீங்க.
1: இதுலதான் எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம தவறி அவங்க எல்லைக்குள்ள வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க,
0: நாங்கள் அவங்களோட எல்லைக்குள்ள போனால் கடிக்காது, உரத்து கரைத்து எங்களை விரட்டும். அதுக்கு நாய் வீதி வரை இருந்தால் அங்கே இது கட்டுப்பாடு இல்லாமல் நின்ற நாய் கட்டி வைக்கவில்லை, வீட்டுக்கு அடைக்கவில்லை, வெளியே நிற்கிறது என்றால் வீட்டுக்குள்ளே அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி தட்டி தவறி நான் உள்ளுக்கு அந்த எல்லைக்குள்ளே போய்விட்டேன் என்று சொன்னால் அவருக்கு நான் அப்படி போயிருக்கின்றோம். அங்கே அங்கே முட்டை விற்கப்படும், தானியங்கள் விற்க போவோம், அல்லது அங்கே ஒரு அவர் கலைப்பார், அவர் குறைப்பார், கலைத்து வந்து கடிக்க மாட்டார். உரத்து குரல் கொடுத்த உடனே அங்கே எசமானன் நின்று அவருடைய பேரை அழைத்தவுடன் அவர் அப்படியே நின்று விடுவார். தட்டித்தவறி அவர் கடித்தால் அந்த எசமானனுக்கு $1,000,000 குற்றம் அடிப்பார்கள். அந்த கடித்த காயத்தை வைத்து அவர் கட்ட வேண்டி வரும். நான் அவரொரு மெக்கானிக் வைப்போம், அல்லது அங்கே ஒரு ஊரடங்கு விலைப்படுகிறது, நான் போகின்றேன். அந்த நாய் ஓடி வந்து இரண்டு கத்தலாம் குளறலாம், எனக்கு ஒன்றும் செய்யாண்டு நான் நம்பிக்கொண்டுதான் போகிறேன். அது கடித்தது என்றால் அந்த நாய் கடித்ததை நாங்கள் உடனே முறைப்பாடு செய்தால் அந்த நாயை வைத்திருப்பவருக்கு நான் எனக்கு இன்சூரன்ஸ் இருக்கேன், லைஃப் இன்சூரன்ஸ், அந்த பணம் அவ்வளவு அவர் கட்ட
1: வேண்டியது.
0: அதற்காக அவர்கள் இந்த நாயை வளர்க்கும் போது அதற்கு இன்சூரன்ஸ் கட்டி வைத்திருக்கின்றார்கள். அப்ப நாய் கடித்து ஒரு வழக்கு வந்து அதுக்கு ஒரு 25,000 அபராதம் என்றால் அந்த இன்சூரன்ஸ் அதை கட்டிவிடும். அந்த புத்திசாலி வழி வழக்கு இருக்கின்றது. அதே நேரம் பக்கத்து காணியில் நாய் வந்து இங்கே உள்ளிட்டாலும் அது கடிக்காது, குறைத்து விரட்டிவிடும். அதே மாதிரி அதுவும் வராது. இது அப்படி பழக்கப்படுத்தி வைக்கப்பட்ட, அதாவது ட்ரெயின்ட் டோக்னு சொல்றது. எங்கே சலம் விட போகணும், எங்கே மலம் விட போகணும், எப்போது விட போகணும் எல்லாம் பழக்கி வைத்திருக்கின்றார்கள். முயல்களை பழக்க என்னுடைய மகளுடைய இருக்கிறது இளையவரிடம் 2 முயல் வைத்திருக்கின்றார்கள். அதற்கென்று ஒரு இடம் இருக்கணும், அந்த இடத்திலேதான் போய் அவர் மலசலம் கழிப்பார், அந்த இடத்திலேதான் போய் அவர் உறங்குவார். அப்படி அவர் செய்யக்கூடிய பக்குவத்திலே அவர் பழக்கி வைத்திருக்கின்றார்கள். அதே மாதிரி பூனை அப்படி பழக்கி வைத்திருக்கின்றார்கள். அந்த நாய் அவ்வளவு அதிவிசுவாசமான நாய்கள் இங்கே இருக்கின்றது. ஆனா அப்படியெல்லாம் நாங்கத்தில் வந்து எங்களோட நாட்டிலே வைத்திருக்க தேவையில்லை. வாகனத்துக்குள்ளே கொண்டு வருவார்கள். வாகனத்தை எடுத்தவுடன் அவர் ஓடி வந்து முன் சீட்ல இருப்பார், கவனமாக இருப்பார். அவர் இருப்பார், இவர்கள் ஷாப்பிங் மாலுக்குள்ள போயிருவார்கள், அவர் இருப்பார் காரங்களே. அவர்கள் போய்
2: பிடிச்சு வச்சுக்க வந்த பிறகுதான் அது விடும்.
0: அப்படி அதுதான்
1: ஒரு பழமொழி இருக்குங்க, குறைக்கிற நாய் கடிக்காது.
0: அது பயிற்றப்பட்ட நாய் கடிக்காதுன்னு எங்கட ஊர்லயே உள்ள நாய்களை பார்த்து குறைக்காம பேசாம இருக்குன்னா மக்கள் கடிக்கும், குறைக்கிற நாய் குறைச்சி போடுன்னு. அதே மாதிரிதான் மக்கள் அது ஆக்களுக்கு கொஞ்சமா சத்தம் போடுவான், பேசுவான் அவன் ஒன்னும் செய்ய மாட்டான் என்றதான். பேசாமல் மௌனமா இருக்கான், தப்பன் ரியாக்ஷன் காட்டி விடுவான். அதற்காகத்தான் குறைக்கிற நாய் கடிக்காது என்று கூறுவார்கள்.
2: ஒரு கருத்தியா, அந்த வேட்டையாடுற நாய் வந்து பழகி கொடுக்கறதே அந்த எதை பிடிக்குதோ ஆனா அது கடிக்காது, பல்லு படாத அளவுக்குதான் அதோடைய இது பதிவு பண்ணி அதை அப்ளை கொண்டு வந்து
1: அந்த முயல் வேட்டைக்கெல்லாம் கூட்டிட்டு போவோம்.

0: முயல் வேட்டையே போறவங்க முயலை பிடித்தவரும் தூக்கி பாயில கட்டிச்சுன்னு ரெண்டு அடி தலையை ஆட்டி விட்டுச்சுன்னா முயல் பிஞ்சு போய் வரும் ஐயா, கொன்று விடும். அது தன்னுடைய குட்டியை தூக்கும் பொழுது மட்டும்தான், குட்டிகளை அணைக்கும் பொழுது அப்படியே நோகாம இருந்த பூனையும் அப்படித்தான். பூனை
1: நாய் கடித்தத எப்படி செய்கிறது?
0: நாய்
1: கடித்த கடித்த முயலை எப்படி திம்பாங்க?
0: சாப்பிடுவாங்க அது மறுபடியும் பாம்பை பிடிச்சாலும் கடித்து கொன்றுவிடும். நாய் எதிரி என்று சொல்லி நினைத்தால் அதை கடித்து குதறி விடும். ஆக்களையும் அப்படி வெட்டி பிடிச்சதுன்னா சதையை பிடிங்கி கொண்டு போக முடியாது நாய்.
2: ஆனா முயல நாய் பிடிச்சிருக்கீங்களா?
0: ஓட்டத்துக்கு நாய் ஓட முடியுமா? எங்களோட நாய் கலைச்சு பிடிக்கும். இந்த மாரி காலம் மழை காலங்களிலே முயல் வேட்டைக்கு பொழுதுபோக்குக்காக இல்ல
2: முயல் வேட்டைக்கு
0: கூட்டிட்டு போறவங்க முயல் பிள்ளை எவ்வளவு தூரம் வரும்? நாலு பக்கத்தால அத ஒரு நாய் கலைச்சு பிடிப்பதால நாலு பக்கத்தாலே விட்டோம்னா அமர்த்தி பிடிச்சு போடும் பயம். அதுக்கு இந்த பாலைவனங்கள்ல நான் பாத்துருக்கேன், பெரிய சேட்டுமார்கள் நாயை கொண்டு போய் முயலையும் விட்டுட்டு நாயையும் விடுவார்கள் கலந்து பிடிக்க சொல்லி. அது முயல் தவறி ஓடிவிடும் ஐயா. என்ன ஒரு நாய் விரட்டினால் முயல் நேரி ஓடாது, நாய் நேரதான் ஓடும். அதை சுழிச்சு சுழிச்சு ஓடி போட திருப்பி ஓடிவிடும். அந்த நாலு ஒரு ஒரு பத்தை ஒரு ஒரு இடத்திலே கொண்டே ஒரு இடத்திலே நாலு பக்கத்தாலே நாயை விட்ட உடனே நாலு பக்கத்தாலே ஓட பார்க்கும் முயல் அது பிடித்து விடும், பிடித்து விடும் ஐயா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எங்களுடைய கிராமத்துல எங்களுடைய வயல் பகுதிகளில் வந்து எங்களோட வீட்டு காணிகளுக்கு எல்லாம் நிறைய முயல் ஒரு சீசனுக்கு வருவார்கள். கொண்டு எல்லா நாயும் கையில பிடிச்சு நாலு பக்கத்தால மட்டும் சத்தம் போட்டு உரப்பினோடனே முயல் வலிக்கிட்டு விட பிடிச்சு போடுவாங்க. ஒரு பத்து பதினைந்து முயல் கொண்டு போவாங்க. அது அவருக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி. ஆனால் சாப்பிடாது, அந்த நாயை சாப்பிடாது, கண்டு கொன்று கொடுக்கும் சாப்பிடாது. மகாலிங்கம் சொன்ன மாதிரி மெதுவாக பிடிக்கும், ஆனா ஓடி விழுந்தான முயல் அதுக்கு தெரியும். வளர்ப்பு பிராணிகளே கடிக்காது. வீட்டிலே தன்னோடு வாழ்கின்ற பூனை தன்னோடு வாழ்ந்த முயல் அப்படி இருந்தா பிடிக்காது பழக்கம். அப்படி பிடிக்கிறதா மெதுவாக கவ்வும். எங்களோட விளையாடும் போது கவ்வுறது மாதிரி கவ்வுறதுன்னு சொல்லுவோம். கடிப்பதுக்கும் கவ்வுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கவ்வி பிடித்தலும் கடித்தலும் அது எங்களை கால் பந்து எல்லாத்தையும் பந்துகளை கவ்வி பிடிப்பதோட பிடிக்குங்க. கடிப்பதென்றால் இது
1: ஊசி போட்டு வச்சிருக்காங்க.
0: ஆமா ஆமா ஆமா. நாய்க்கு மட்டுமே கவனமா இருப்பாரு. மற்றதும் அந்த இங்க நாய்கள் பயிற்சப்பட்ட நாய்கள் அந்த எசமான சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்கும் ஐயா, கட்டுப்பட்டு உடனே அவருக்கு அதாவது
2: இந்த இடத்துல ஒரு பழமொழி இருக்குங்க.
0: ம் சொல்லுங்க. அது என்னென்னால் ஒருவர் ஒரு விடயத்தை செய்ய முடியாது விட்டால் நாங்கள் முசல் பிடிக்கிற நீங்க செய்வன் என்று கூறுகிறார். எங்க வாலிப வராயத்தில் இந்த பழமொழி இந்த வாலிபருக்கு அவர் ஒரு பெண்ணை விரும்புவார், இந்த மடக்குகிறேன் சொல்லுவார். முசல் பிடிக்கிற நாயை மூஞ்சல பாக்கிறா உன்னால முடியாதான்னு உசுப்பேக்கிறதுன்னு சொல்லுவார்கள். உண்மையா இயலாதவனையும் சொல்லுவாங்க. கோழி கூறு ஏறி கோழி பிடிக்க மாட்டாதவன் ஒரு பழமொழி. முயல் பிடிக்கிற நாய மூஞ்சியில பாக்க தெரியும் கூறுவார்கள். நீங்க சொன்ன பழமொழி நல்ல அவ்வளவு வீராபத்தோட இருக்கும். அந்த நாய் சிவம்பராஜ் அணுங்கி கொண்டிருக்க நாய் பிடிக்க மாட்டேது தானே.
2: கிராமத்துல சொல்லுவாங்க இந்த மாதிரி பிடிக்கிற நாய மூஞ்சிய பார்த்தா தெரியாத அப்படின்னு.
0: இவர் விடயத்தை செய்ய வருகிறார், இவர் செய்ய மாட்டார்னு தெரிஞ்ச உடனே மூஞ்சிய பார்த்தா இவர்
1: அதுக்கு நாய்க்கு பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க.
0: இளவரசி இருக்கின்றாரா? கணிப்பில போய்விட்டாரா?
1: போயிட்டாப்லமா
3: ஐயா? நானும் வந்திருக்கேன் கார்த்திகேயன்.
0: ஆ வணக்கம் வணக்கம். வாருங்கள் ஐயா வாருங்கள், உங்களைத்தாரே எதிர்பார்க்க.
1: கார்த்திகேயன் ஐயா வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் கார்த்திகேயா. ஆசான் ஐயா வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: ஆசான் வரவில்லை என்று பாருங்க. என்ன நாய்க்கதை பேசுவதற்கு? அவர் கடைசியில ஆமா கடைசியில சில போனா போட்டும் போடாண்டு போயிருவார். நேற்று தினம் இந்த துன்பத்தை பற்றி சொன்னதுக்கு சொன்னார். போனால் போட்டும் போடா இது நடந்து என்ன செய்ய. அருமை அருமை அருமை ஆசான். நிலமாக இருக்கின்றீர்களா?
3: நல்லா இருக்குங்க ஐயா.
0: நல்லா இருக்க வேண்டும், நல்லா இருக்க வேண்டும், நல்லா இருக்க வேண்டும். கூறுங்கள், உங்களுக்கு தெரிந்த அன்று நாய் ஆராய்ச்சியில் நீங்கள் சரியாக பங்கு பெற்றவில்லை, இன்றும் முடிகிற நேரம், நீங்கள் கூறுங்கள். உங்களுக்கு தெரிந்த
2: அன்னைக்கு வரவே இல்லை,
0: அவர் வரவே இல்லை. நாயை பற்றிய தத்துவங்கள், நல்ல குணங்கள், தீய குணங்கள், அதனுடைய உபயோகங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். வெளிநாட்டு நாயும், எங்கள் ஆசிய நாட்டு நாயும், ஆசிய நாட்டிலேயும் உள்நாட்டு நாயும், வளர்ப்பு நாயை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் எப்படிப்பட்ட நாய்களை பார்த்திருக்கிறீர்கள், எந்த நாய்களோட பழகி இருக்கிறீர்கள், இந்த நாய்களை பற்றி பேச போகிறது?
3: எனக்கு பிடித்த நாய் பொமேரியன் நாய், சின்ன வெள்ளை கலர்.
0: உங்களிடமிருந்து நாங்கள் அறிய இருப்பது நாய்களின் இனங்கள், கூறுங்கள். பொமேரியன்
3: பப்பி டாக், வெள்ளை கலர்ல முடி அதிகமாக இருக்கும்.
0: அதுக்கு இன்னொரு பெயர் பாக்கெட் டாக்னு இருக்கா?
3: இருக்கலாம், பெயர் மாறும். இங்கே
0: என்னுடைய மகள் வைத்திருந்தார், முதல் மகள் மீரா, அவருக்கு விருப்பம் வைத்திருந்தார். எந்த விளம்பரம்?
2: அதாவது டெலிபோன் கம்பெனிக்கு ஒரு டாக் வரும்,
0: அது அது இங்க சொல்றது ஃபைடோன்னு சொல்லி அந்த கம்பெனியை.
2: அது ஒரு மூஞ்சி ஒரு மாதிரி சப்பையா இருக்குங்க.
0: ஆமா,
2: மற்றது
0: இந்த
3: மனித மூஞ்சி,
2: அது அது என்ன வகை? அது என்ன வகை?
3: பன்னி மாதிரி, பன்னி மாதிரியா இருக்கு.
0: புளோரிடாவில் இருக்க எம்ஜிஎம் ஸ்டுடியோக்கு போனால் அந்த டால்மேசன் திரைப்படம் எடுப்பதற்கு உபயோகித்த வாகனம், அந்த உபயோகித்த ஜாக்கெட் எல்லாம் மெமோரியா
2: வச்சிருக்கின்ற சத்யராஜ் படத்துல ஒரு
0: நரியையும் அலிசேஷன் நாயையும் க்ராஸ் பண்ணி அதுல இருந்து பிறந்தவள் தான் ஜெர்மன் ஷெப்பர்ட். அந்த நாய் அது விவேகமான, அநேகமாக எங்கள் நாடுகளில் உள்ள, ஆசிய நாடுகளில் உள்ள காவல் படையினரிடம் இருக்கின்ற துப்பு துளக்கு நாய் அந்த நாயாக இருக்கும். அதே கண் வந்து வித்தியாசமான கலர். அழகான நாய், அழகான நாய் உருவம் எல்லாம் அழகாக இருக்கு. உடல் உடல் வாகையெல்லாம் நல்லது. அது நரி நாயோடும் உயர்தர நாயோடும் க்ராஸ் பண்ணி எடுத்த இனம். போர் என்ன இனங்களை கேட்டிருக்கின்றேன். ஆனா அந்த
3: இனம்
0: அல்சேஷன். ஆமா, அல்சேஷனுக்கும்
2: நல்லா இருக்கும்.
0: அது அழகான நாய், உயரமான நாய். ஹஸ்கி அவ்வளவு
2: ஒரிஜினல் அல்சேஷன்ல வர்றதில்லப்பா, நிறைய கிராஸ் ஆயிடுச்சு.
0: நம்மட இனத்திலேயே இருந்தா பாருங்க, இவ திரைப்படத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முன்பிருந்த அசோகன், எம் ஜி ராமச்சந்திரன், வீரப்பா போன்றவர்கள் உடல் வாகுக்கும், அதற்கு பின்பு வந்தவர்கள் கொஞ்சம் குறைவு, கமலஹாசன் அவர்களை போல, அதன் பின் இப்ப வந்த பிறகு கொக்கார குச்சி அகப்பக்காம்பு மாதிரி வாரார்கள். இந்த வெட்டி போட்டு உரிய உரிய முடிக்காலும் ஒரு ஒரு கப் இரத்தம் அவர்களிடம் இருக்காது. ஆனா பந்தா தான், பெரிய பந்தா காடிப்படும். கண்ணாடியும் கலராது காலில் இருக்கிற இந்த இந்த சப்பாத்தும் நைக்கி சப்பாத்து, நைக்கி கம்பெனிக்கு இவர் விளம்பரம் செய்கிறார் நைக்கி சப்பாத்தோட. இப்ப பெரிய பெரிய பெரிய உயர்ந்த மேடை அழகாக கோழிக்காக பெரிய சிலவழிச்சு செய்தால் அதுல மேடையில் ஏறி போகும்போது ஒரு ஒரு ஒரு அதை கேட்டு உடுப்போட போக மாட்டாங்களே. ஒரு கிழிஞ்ச பேன் ஒரு டி ஷர்ட் அதுல ஒரு கம்பெனியில பேர் இருக்கும் அதுக்கு மேல திறந்த மாதிரி ஒரு சட்டை பேருந்து அங்க போவார். அங்க காலில் பார்த்தா இந்த ஜோக்கிங் போடுற ஷூ போட்டு போவாங்க. என்ன நாகரிகம் தெரியல. அதுதான் அதுக்கான ஒரு சாந்திரிய லட்சணம் இருக்கு ஐயா. ஆள் பாதி ஆடை பாதி
3: ஐயா எல்லாம் சௌகரியத்தை நடிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க.
0: என்ன சௌகரியம்
3: அந்த காலத்துல சௌகரியம்னா இப்போ சாதாரண தரையில கூட நடக்க மாட்டாங்க. நடக்கும் பொழுது ஷூ போட்டுட்டு தான் நடக்கிறாங்க நடிகர்கள். தண்ணி போடும் பொழுது அந்த பொழுது கூட
0: அதைத்தானே இப்ப சொல்லுறேன். ஷூ போடுறது கூட இல்லை, ஷூவை போடட்டும். எந்த இடத்துக்கு எது போடுவது என்று தெரிய வேண்டும் ஐயா. அதான் நான் கூட வந்தது. பெரிய மேடை எத்தனையோ அறிஞர்கள் பெரியவர்கள் எல்லாம் வந்திருப்பார்கள். இவர்கள் விருது கொடுக்க போவோம். விருதுக்கு கூப்பிட்டோன்ன பார்த்தாலும் அந்த நைக்கி ஷூ அந்த ரன்னிங் ஷூ ஒன்று போட்டுக்கொண்டு அதுக்கு மேலே ஒரு பேண்ட்ஸ் கிழிஞ்ச பேண்ட்ஸை போட்டுட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டு வெளியில் விட்டுட்டு அதிலே எழுதியிருக்கும் ஏதாவது பேர் ஒரு கம்பெனியில பேர் எழுதியிருக்கும் அதுக்கு மேலே ஒரு சட்டையும் போட்டுன்னு போறார்கள். என்ன இது, இது இது நாகரிகமா? இது என்ன நாகரிகமா?
2: அதான்
0: சொல்றேன், திறந்தபடியா தான் உள்ளுக்கு இருக்க அந்த டிஷர்ட்ல உள்ள பேர் தெரியுது. அது மட்டும் இல்ல, இப்ப இளைஞர்கள் எல்லாம் விலை உயர்ந்த ஜட்டியை வாங்கி உள்ளுக்கு போட்டுட்டு காச்சட்டியை விழுத்து விடுவார்கள், கிளை கிளை விழுத்து விடுவார்கள். அது தெரிய வேணும். அதே மாதிரி நைட்டு சொக்ஸ் காலுக்கு போட்டுட்டு ஒரு ஒரு அப்படியே இந்த பேண்டை உயர்த்தி விடுவார்கள். அதுக்கும் அதுக்குள்ள அதே நாகரிகம் பைத்தியக்காரங்க செய்யற வேலை செய்யறாங்க. பைத்தியங்கள்லாம் இப்படி செய்யுங்க உண்மையில. அவனுக்கு 28 இன்ச் இடுப்பா இருக்கும், 32 இன்ச் சட்டையை வாங்கி ஒரு பெல்ட் வாரால இழுத்து காட்டிக்கொண்டு இழகி இழகி அதுக்கு கிளை கிளை போகும் ஐயா. அவனுக்கு பிற்பக்கம் இல்லையா ஐயா, அவனுக்கு எல்லாம் அப்படியே இதா இருக்கு. ஒரு உணவு பெற்றோர் அவர்களுக்கு நல்ல உணவுகளை சிறு வயதிலே போசாக்கா கொடுத்திருக்கணும். பெற்றோர் பராமுகமாக வேலை வேலையோட இவர்களும் ஜீவியம் அதே இதே என்னையா குமர் பிள்ளைகள் பெண்கள் எல்லாம் வர இடத்துல அப்படி வருகிறாங்கன்னா கூட்டத்தில் வரைக்கும் அவனுக்கு என்ன செய்யலாம்? அவன் பைத்தியம் தானே அவன். அதே தலையவர் ஏதோ இல்ல அம்பளிச்சு பட்டி எங்களுக்கு முன்னு தலைமுடி வெட்டுவதற்கு எங்களை தாய் தந்தை கூட்டிக் கொண்டு போய் எங்களுக்கு கண்டு இருக்கின்றார்கள். அங்கே போய் ஐயா சொல், எங்களுடைய அப்பா எனக்கு சொல்லுவார், அழைத்து கொண்டு போய் நல்லா குறைத்து ஒரிஞ்சி விட்டு வெட்டுங்கள் என்று போகும். எனக்கும் அழுகதான் வரும். எனக்கு அப்படி மேலால விழுத்து கூட விருப்பம் மொட்டை நில மொட்டை தானே போய் என்ன போறாங்கன்னு அது வளர வளருக்குன்னு அதான் முடிக்கும் உறுதி கொட்டாது மண்ணைக்கு அப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க. இப்போ தலையை வெட்டுங்கள ஒரு பக்கத்தால வலிச்சு கொட்டி விட்டு ஒரு பக்கத்தால கருப்பு கலர் ஒரு பக்கத்தால செம்பட கலர் அது ஒரு நாகரிகமா பைத்தியங்கள்லாம் அதை செய்யும். அந்த நாளையில கனடா குறைவா ஐயா. இப்ப நவநாகரிக உலக இதுகள் வந்த உடனே யூடியூப்பும் அது கனடாவில இருக்கின்றார்கள். பெண்களை ஒரு பக்கத்துக்கு பிரவுன் கலர் அடிப்பார், ஒரு பக்கத்துக்கு ப்ளூ கலர், ஒரு பக்கத்துக்கு கிரீன் கலர் எல்லாம் டை அடிச்சு கொண்டு வருவார்கள்.
2: இருக்கிறாங்க கனடாவில இருக்கிற நடிகர்களை கேட்கறாங்க.
0: கனடா
2: நடிகர்கள்
0: கனடாவில் நடிகர்களை நாங்கள் எங்கே இருக்கோம் எங்கே இருக்காங்கிறது தெரியாது. அவர் வந்தாலும் பக்கத்தில் வந்து பொருள் வாங்கினாலும் திரும்பியும் பார்க்க மாட்டாங்க. அது எங்கட நாட்டிலேயே தான் பந்தாவல் கூட பிடிப்பாங்க. எங்கட நாட்டிலே எம்எல்ஏ வர்றாருன்றாலே எத்தனை பந்தா இங்கே
2: மினிஸ்டர்
0: வந்தாலும் ஒருவருக்கும் தெரியாது. யாரும் 7 மணி செலவுட் அடிக்கிறோம் மினிஸ்டர் தெரியாது எங்களுக்கு. அவர் வந்தார் அப்படியா நாடு அவருடைய செக்ரட்டரி தான் ஒரு நபர் அவ்வளவுதான் சாதாரண நபர். அவர் வந்தாலும் அவருக்கு சாப்பாடு அவர் ரெஸ்டோரண்ட்ல சாப்பாடு தான் பெற வேணும். அவருக்கு இங்கே பிரத்யேகமாக ஒன்றும் கொடுக்கறது இல்லை. எங்கட நாட்டில் அவருக்கு ஒரு பெரிய பெற்ற வீட்டில் சம்பளம் சாப்பாடு எல்லாம் செய்து மாதவும் எல்லாத்தையும் கொடுத்து அவரை அனுப்பிவிடுவாங்க. எங்கட நாடுகள்
2: ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பந்தல் தோரணா எல்லாம் கட்டிடுவாங்க.
0: எனக்கு ஞாபகம் இருக்கு 1990 அப்பொழுது கனடா தமிழ் கலாச்சார சங்கம் நான் செயலாளராக இருக்கின்றேன். நாங்கள் அதை ஸ்தாபித்தோம். அதற்கு ஒரு இடம் எடுத்து அதை அங்குரார்ப்பணம் செய்வது திறப்பு விழா செய்ய வேணும். எங்களோட நாட்டு முறைப்படி நாங்கள் அதை நினைத்தோம். இங்கெல்லாம் அப்படி செய்கிற போனாச்சு, ரெஜிஸ்டர்ல ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, போர்ட போட்டாச்சு, போக வேண்டிய இது நாங்கள் திறப்பு விழா வைக்க வேண்டும். எங்களை அந்த பகுதி எம்பி இடம் சொல்லி அனுப்பி அவரை கொண்டு அழைப்புதல் விட வேண்டும் என்று எங்களோட இருந்த குழுவினர்கள் கேட்டு அவரை ரெண்டு பேர் போய் சந்திச்சு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் அவரை காணவில்லை. ஆனால் செக்ரட்டரி தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் அவருடைய காரியதரிசி. அப்போ சரியான நேரத்துக்கு அவர்கள் வருவாங்க. நாங்கள் எல்லாம் போய் நிற்கின்றோம். எல்லாம் போட்டு குத்து விளக்கு எல்லாம் கொடுத்து அந்த கதவுக்கு ரிப்பன் எல்லாம் காட்டி கத்திரிக்கோள் எல்லாம் வச்சுக்கொண்டு நிற்கின்றோம். அப்போ வருகின்றார்கள். எங்கே அவரே காணவில்லை, வாகனத்தை காணவில்லை, ஆக்களை காணவில்லை, எடுபடியாக ஒரு தரம் காண இல்லை என்றால் சாதாரணமாக அந்த படியிலே யாரோ இரண்டு நபர் நடந்து வந்தார்கள். டெனிம் கார்ட்ஷர்ட்டே ஒரு டிஷர்ட் ஒயிட் டிஷர்ட் அப்படியே வந்த உடனே அவர் அங்கே இங்கெல்லாம் பார்த்து விட்டு ஆங்கிலத்திலே கேட்டார், இது இந்த இடமா என்று கேட்கிறார். அவரே கேட்கின்றார், ஆமா ஏ அந்த இடம் தான், நாங்கள் இப்படி எங்களுடைய இந்த தொகுதி அதாவது இந்த தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். அவர் சிரித்தார், சிரித்து போல நான் தான் என்று சொன்னார். அப்படி இருக்கும் நாங்கள் தான் ஃபுல் காரி ஷர்ட்டுகள் அதுகள் இதில் அடிச்சு பிசைன்லாம் அடிச்சு பெரிய தரமா நிற்கிறோம். அங்கே அங்கே வந்து நாங்கள் அவருக்கு உணவு அது இதுவும் பலகாரங்கள் எல்லாம் பேசினோம். எதுவுமே எடுக்கவில்லை அவர். இட்ஸ் ஓகே, ரெண்டு ஆங்கிலத்திலே உரையாற்றினா உங்களுக்கு என்ன உதவி தேவைன்னாலும் இப்படி ஒரு கலாச்சார உணர்வோட நீங்கள் இதை திறந்துக்கு நல்ல பாசிட்டிவாக நல்ல அன்பாக பேசி விட்டு சொன்னார். எந்த நேரத்தில் நீங்கள் அழைக்கலாம் என்று விசிட்டிங் கார்டையும் கொடுத்துட்டு போறேன். அவர் போய் தண்ட சாப்பாடு நாங்கள்லாம் அவருக்கு அந்த ஒழுங்கு பண்ண சாப்பாடுலாம் அடிச்சு நாங்களும் அடிச்சு கொடுத்து நம்ம அங்க எங்களோட நாட்டிலே அப்படி இந்த நாட்டிலே இப்படி இவரோட எங்களுடைய நாட்டு பிரதமரோட பேச வேணும்னா நான் நேரடியாக தொலைபேசியில் அழைத்து பேசுவோம் பேசுறேன். இப்போ எங்களுக்கு ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு உறுதி பத்திரம் வேணும்னா கச்சேரிக்கு போய் அங்கே கிளாக்கு எழுத்தாளர் ஒருத்தர் எங்கே தேவையில்லை. அங்கே போய் விழா இடத்தின் இதை சொன்னோடனே அவருடன் தூக்கத்துக்கு போடுவார். இங்கே அந்த உயர் அதிகாரிகளை சந்திப்பதற்கு நியமனம் கிடைத்தால் அப்படியே போய் சந்திச்சு போட்டு நாங்களே போய் நாங்களே பேசி போட்டுவரலாம். அங்கே மாதிரி ஒரு இடையில பியோன்னு அங்கே கிளாக்கு அடுத்தவர் அதுக்கெல்லாம் கப்பங்கள் கொடுத்து கொடுத்து அதை போக வேண்டும். பென்ஷனுக்கு நாங்கள் எழுதி கேட்க தேவையில்லை. எங்களுடைய சேவை முடிந்ததும் எங்களுக்கு 6 மாதத்துக்கு முந்தைய பேப்பர் வரும். அமெரிக்காவிலே நடந்த இனப்படுகொலைக்கு எல்லோரும் இல்லத்திலும் ஊர்வலம் போய் ப்ரொடெஸ்ட் பண்ணுகிறார்கள். இங்கே பாராளுமன்றத்துக்கு முன்னாலே மக்கள் கூடி சென்று எழுச்சியாக நின்ற போது அவரும் சாதாரண ஒரு கருப்பு காய்ச்சிட்டு வெள்ளையில் ஒன்று மில்ல வந்தார். அவரும் வந்து அந்த முழந்தாள்ல இருந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அந்த சமாதானத்து எல்லோரும் செய்தார். இவரும் வந்தார், அவரோட சேர்ந்து நின்றார், நடுவில் இருந்தார், முழங்கால கையை காட்டினார். அதன் பாடல தன் காரை எடுத்து போறார். அதுதான் இங்கே உள்ள மனிதநேயம், சுதந்திரம், தனி மனித சுதந்திரம். இங்கே
1: அவரை மாதிரி உலகத்திலே ஒரு பிரதம அதிபரை பார்க்க முடியாது, பிரதமரை பார்க்க முடியாது. மனிதனை அவரை பார்த்து ரொம்ப பிரமிச்சுட்டே
0: இருக்கேன். அவர் அந்த பாராளுமன்றத்திலே தான் பிறந்தவர். அவருடைய அப்பா பிரதம மந்திரியா இருந்த காலத்த மிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ, அவர் பியர் பிரதம மந்திரி ஆகி அந்த பிரதமர் இல்லத்திலே தான் இவர் பிறந்தவர் குழந்தையாக.
2: இவரோட இவரோட மிஸ்ஸஸுக்கு தான் கொரோனா வந்துருச்சுன்னு கேள்வி.
0: ஆமா, அவர் வந்து இங்கிலாந்தே போய் வரும்பொழுது இருவரும் இந்த உமன்ஸ் டேக்கு இவரை அழைத்திருந்தார்கள் ராயல் ஃபேமிலி அந்த இங்கிலாந்துல உள்ளவர்கள். இவர்கள் சென்று வரும்பொழுது இங்கே வரும்போது அவருக்கு கொரோனா அவருக்கு கண்டுபிடிக்கப்பட்டது என்பது அவர் உடனே
2: சரியாக
0: அவவை அழைத்த உடனே அவருக்கு இருக்கின்றது தனிமைப்படுத்தி வைத்தியத்தை கொண்டு போகும்பொழுது இவர் சொன்னார், என்னையும் பரீட்சிங்க. இவர் பிரதமர் இல்ல இல்ல உங்களுக்கு இருக்கா இல்ல பரீட்சிங்கன்னு பரீட்சை போட்டு உங்களுக்கு இல்லை என்றவுடன் அவர் சொன்னார், இல்லை நான் 14 நாட்கள் நான் என்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுகின்றேன் என்று அவர் அந்த இல்லத்திலே இருந்து விட்டார். வெளியே வரவில்லை 14 நாட்கள். அங்கிருந்துதான் தன்னுடைய இதில் கவனித்துக் கொண்டார். அவருக்கு சுகப்பட்டு
2: வரும் வயசா இருக்கிறதுனால சரியா இருக்கு.
0: சுகப்பட்டு வரும் வரைக்கும் அவவை பற்றி ஒரு தகவல் டிவியில பார்க்க முடியாது, யாருக்கும் தெரியாது. இல்லையென்றால் ஐயோ பிரதமருக்கு வந்தவன் எவ்வளவு வந்த ஆடி எழுதுவார். அவர்கள் ஒன்றுமே இல்லை, சுகப்படைந்ததும் பிறகு நாளை அவர் இல்லம் செல்கின்றார் என்று ஒரு நாள் ஒரு செய்தியில சொன்னார்கள். சுகப்பட்டு சென்று விட்டார். மற்றவர்களுக்கு வந்த உடனே விளம்பரங்களை விரும்பாதவர். எங்களுடைய இந்திய மாநிலத்துக்கு அவர் வந்தபோது எங்கள் பிரதம மந்திரி மோடி செய்த பெரிய ஒரு தப்பான செயல். அவர் பெரியவர், பெரியவர், அவர் ஒரு
1: பிரதமர்.
0: ஆனா அதே நேரத்தில் இந்திய பெருநாட்டிலிருந்து எத்தனை லட்சம் மக்கள் இங்கே வாழ்கின்றார்கள். நல்லவர்களும் தீயவர்களும் கஷ்டப்பட்டவர்களும் படிப்பறிவாளர்கள் உயர் கல்வி பெற்றவர்களும் இங்கு வாழ்கின்றார்கள். அனைவருக்கும் அவர் சமமாகத்தான் நடந்து கொள்றார். அந்த நிமித்தத்திலே அங்க வந்து நட்புறவை வளர்க்க வந்த நேரத்தில் அந்த அரே குறை அறிவு மாதிரி அந்த அற்பனுக்கு பவசு வந்தா அர்த்த ராத்திரியிலே கூட பிடிப்பார் என்பது போல அவர் நடந்து கொண்டு அது ஒரு சரி. அவர் வரவில்லை, அவருடைய ஒரு நல்ல ஒரு மந்திரியை அனுப்பி இருக்கலாம். எங்கேயோ சாதாரண ஒரு ஆலய மாவட்ட முதலமைச்சர் அறுவர் தானே. ஆனா அவர் எல்லா இடமும் சென்று பெருந்தன்மையாக இருக்கின்ற வரும்பொழுது 5000 பேருக்கு ஸ்டூடெண்ட் விசாவுக்கு வாழ்வழிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்து இப்பொழுது இங்கு வந்திருக்கிறார் அந்த பிள்ளைகள் எல்லாரும். ஸ்டூடெண்ட் விசா பிளஸ் ஒர்க் பெர்மிட், அவர்கள் வந்து எங்கேயும் வேலை செய்யலாம். 2 வருஷம் மட்டும் படித்து படித்து படித்து வேலை செய்து படித்து முடிந்தது இந்தியத்தை பதிவிடத்துக்கும் விண்ணப்பிக்கலாம் என்று கொடுத்திருக்கின்றார்.
2: இதே ட்ரம்ப் வரும்போது நல்ல கோலாகலமா கொண்டாடுறாங்க.
0: ட்ரம்ப் வந்தபோது அந்த இந்த சிட்டியே மறந்து அவர் வந்து தாண்டிருந்த இடம் எங்க குஜராத்துக்கு போகும் அங்க ஏழை மக்கள் வாழ்ற பக்கத்துக்கு எல்லாம் வீதிக்கரையில உயரமாக ரோட்டுக்கு பக்கத்துல பெரிய மதில் கட்டி விட்டவர். பழைய அடிச்சு கூட கொண்டு போகணும் ட்ரம்புக்கு தெரியக்கூடாது. ட்ரம்ப் ஆரையா அவருக்கு செலவழித்த அத்தனை கோடி சினத்தையும் அந்த மக்கள் ஏழை மக்களுக்கு செலவழித்தார். இங்க இருக்கின்றார்கள் குஜராத் மக்கள். அவர் பெருமையா ட்ரம்ப் வந்து கூட ஊருக்கு வந்தார் கொண்டாரு நான் கேட்டேன் எதற்காக வந்தவர் என்ன செய்யறார். அவர் வரும்போது ஏன் அந்த பாதையை உயர்த்தி அடைத்தவர்கள் ஏழை குடிசைகளை காட்டக்கூடாது அவருக்கு அதெல்லாம் பிள்ளையான. அங்க உள்ள சேரியையும் ஏழைகளையும் அங்க உள்ள எங்கெங்கே புனரமைப்பு செய்யணும் அதை காடு. வெளிநாடுகளிலிருந்து உயர்ந்தவர்கள் வந்து ஒரு ஒரு மானியம் வழங்குவார்கள். அதையெல்லாம் உருட்டி பொக்கர்களை போட்டு விட்டார்களோ தெரியவில்லை. வெளிநாட்டிலிருந்து ஒருவர் வந்தார் அங்க வந்துட்டு ஒரு மானியம் இந்த நாட்டின் சார்பாக கொடுப்பார்கள். அதை யாருக்கும் தெரியாது. அவர் வந்தார். அவர் வரும்போது அவர் தன்னுடைய வாகனத்திலே தான் வந்தார். இங்க அங்க உள்ள வாகனம் தன்னுடைய வாகனம் தன்னுடைய டிரைவரெல்லாம் புல்லட் ப்ரூஃப் தன்னை சொந்த வாகனத்துல வந்து எத்தனை மைல் ஓடிக்கொண்டு எல்லாம் சந்தி மூல முழுக்க நல்ல விசேஷமான பாதைகளெல்லாம் அவரை கொண்டு போன அத்தனை டிராபிக்கை நிலை நிறுத்தி என்ன செய்தார் அவர். என்ன அவருக்கு அடுத்த முறை தேர்தலுக்கு வாக்கு வங்கியை நிரப்ப பாக்குறார். இதுதான் எங்களுடைய அரசியல்வாதிகள் செய்கிறது பகிரங்கமான அவருக்கு அறிந்திருக்கின்றீர்கள். அதனுடைய விசேஷ குணம் என்ன?
3: எனக்கு ராஜபாளையம் நாய்
0: அது விசேஷம்
3: சொல்லியிருப்பார்கள்.
0: ராஜபாளையம் நாயை நான் இதிலே பார்த்து இல்ல இவர்கள் கூறவில்லை, நான் திரைப்படங்களில தான் பார்த்திருக்கின்றேன். கூறுங்க.
3: ராஜபாளையம் நாய் நல்ல மோப்ப சக்தி. காட்டுல வந்து வேட்டைக்கு போறவங்க அந்த காலத்துல நாயை அழைத்து செல்வார்கள்.
0: எப்போதும் நாய் தான் ஐயா குடிக்கொண்டு போறது.
3: ஆமா, காட்டுல போயிட்டு அந்த ஏதாவது வேட்டை மானை வந்து அது வளர்ச்சி கொண்டு வந்து கொடுக்கும் எஜமானுக்கு. எஜமானுக்கு
0: இதெல்லாம் நாங்கள் ஆராய்ந்து விட்டோம். அதை ஏன் சிறுநீர் கழிக்கிறதுன்றது கூட நாங்கள் ஆராய்ந்து விட்டோம். போற பாதையில திரும்பி வர வேண்டும். மூத்திர
2: அது
0: முடிந்து போன கதையே இப்ப நாங்கள் இறுதி 10 அத்தியாயத்தில் இருக்கின்றோம். நேரமும் சரியாக வந்துவிட்டது. உங்களுக்கு 12:02
2: ஆகிவிட்டது.
0: உங்கள் பாடலை நாளைய பாடலை கூறுங்கள். மகாலிங்கம் கூறுங்கள்.
1: அம்பிகாவதிங்கிற படத்துல இருந்து என்எஸ் கிருஷ்ணனும் டி ஆர் மதுரமும் பாடுறத கேனே உன்னை தேடி தேடி நான் அடைந்தேனோ அந்த பாடல்.
0: தேனே கண்ணே உன்னை தேடி தேடி நான் இது
1: நாளைய இன்றைய பாடலையா
0: இருங்கள் இன்றைய பாடல் இதை நான் எழுதி கொண்டு வருகின்றேன். ஐயா ஆசா நீங்க என்ன பாடுற மாலை எதுனா உங்களுக்கு?
3: நாளைக்கு வந்து உன்னாலே என்னாலும் என்ற பாடல்.
0: உன்னாலே என்னாலும் என்ற பாடல். உன்னாலே
2: செல்வகுமார்,
0: செல்வகுமார் நிச்சயோ
1: செல்வகுமார்,
2: செல்வகுமார்
0: முதலாம் முறை, செல்வகுமார் இரண்டாம் முறை, செல்வகுமார் மூன்றாம் முறை சொல்ல போறன், மூன்றாம் முறை சொல்ல போறன். பாட்டு கேக்க வந்தீங்க விட்டு போயிட்டாங்க வேலை போற பையனா. அடுத்தது அப்ப கண்ணன் என்ன செய்ய போறீங்க இப்ப? ஆறு ரெண்டு பேரும் கண்ணன் உளவரசு
2: இல்ல கண்ணன் நார்மல் கால் கூப்பிடுறாரு செல்வகுமார்.
0: நாகப்பன் நீங்க என்ன பாடம்?
2: எனக்கு புதுப்பாட்டு திரைப்படம், புதுப்பாட்டு திரைப்படம்.
0: புதுப்பாட்டுல இருந்து
2: ஒருத்தர்
0: என்ன பாடல்?
2: ஒருத்தர் பார்த்தோம்
0: நேத்து, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோம் அந்த படம். நேத்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோம். கண்ணனும் முடிவுக்கு சரி அவர்கள் இருக்க இந்த பாடல் யார் முதலாக போக விரும்பி பாடல் பாடல்
1: என்ன
0: பாடல் மகாலிங்கத்துக்கு வேணும்?
1: ஆன்பாவம் படத்துல இருந்து இந்திரம்
0: வந்து ஒருவராக பேசுங்க. என்ன பாடல்?
1: படத்துல இருந்து இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமா பார்த்தான்.
0: ஓ அந்த பாடலா உங்களுக்கு வேணும்? இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் என்ற பாடலை நீங்கள்
1: இன்று வந்ததும் இந்த சினிமா
0: தான். இந்த சினிமா எல்லாம் இவங்க எல்லாம் வந்தது மாலிங்கம் வந்ததும் நாகமத்துக்கு வந்ததும் இந்த எம்ஜிஆர்
1: தான்.
0: புதுக்கோட்டை செல்வத்தை செல்வகுமார் வந்ததும் கர்ண கண்ணன் வந்ததும் இந்த இந்த எம்ஜிஆர்
1: தான்.
0: இந்திரன் வந்ததும் இந்த எம்ஜிஆர் உள்ள வந்து விட்டார். இந்த சினிமா நல்ல இப்பொழுது உங்களுடைய பாடல் வேற இருக்கின்றது. பாண்டியராஜன் திரைப்படம், அந்த படத்துல இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் மகாலிங்கம் உங்களுக்கு பாடல் கிடைத்ததும் நீங்கள் வணக்கம் கூறிவிட்டு செல்லும். நேற்று வணக்கம் செல்லாம் செல்ல முடியுமென்றால் இப்பொழுது வணக்கத்தை கூறிவிட்டு நீங்கள் ஆறுதலாக கேட்கலாம். எப்படி விடிய செல்வகுமார் உங்களுடைய சீட்டு கிழித்தாய்த்து மூன்று தடவை பெல் அடித்து கூப்பிட்டு அழைத்து செல்வகுமார் முறை சொல்லி கூப்பிட்டு நான் மூன்றாவது இதை கேளுங்க செல்வகுமார். நான் முதலாம் முறை இரண்டாம் முறை மூன்றாம் முறையே நான் சொல்லாமல் இருக்கிறேன், சொல்ல போறேன் மூன்றாம் முறை சொல்ல போறேன். உடனே சொல்றாங்க உங்களோட நண்பர்கள் அடிங்கப்பா மணி அடிச்சு விடுங்க.
4: பூனைக்கு வச்சுட்டு தண்ணி குடிக்க போனேன்.
0: தண்ணிதான் யாரும் முறைந்து விட்டது தண்ணி நல்லது. அப்ப என்ன பாடல் மகனே நாளைக்கு உங்களுக்கு வேணும் செல்வகுமார்?
4: எனக்கு வந்து அள்ளி தண்டு கால் எடுத்து அடிமேல் அடி எடுத்து நாளைக்கு நாளைய பாடல்.
0: அள்ளி அடிமேல்
1: அடி வைத்து சின்ன பொண்ணு நடக்கையிலே
2: வந்துவிட்டா அவர் அள்ளித்தண்டு சொல்லிட்டாரா வாழத்தண்டு
0: என்ன கூட ஐயா
2: இல்லப்பா இது
0: உங்களுக்கு ஒரு பாடல் டான் தருங்க. சின்ன சின்ன நடை நடந்து செம்பவள வாய் திறந்து அம்மா என்று நீ அழைத்தால் அந்த பாடல் விரும்ப இவர் என்ன சின்னத்தை இல்ல இல்ல அது கண்ணன் இருக்கும் கண்ணன் சொல்லுங்க என்ன பாரு நீங்க மாமலம் அவர் மஞ்சள் மஞ்சள் கேட்டு
2: இல்லையா அந்த ஒரு பாட்டு கொண்டு இருக்கு
0: மானல்லவோ கண்கள் தந்தது அந்த பாடுதான் சரி மானல்லவோ கண்கள் தந்தது இப்ப இளவரசு போட்டான் புள்ள போய் நித்திரம் கொண்டிருப்பான் இப்ப மானல்லவோ அவர் எழுப்ப வேண்டாம் அவர் வேலைக்கு செல்வார் எழுப்ப வேண்டாம் அவர் வேலைக்கு செல்வார்
4: இளவரசு பாடல்
0: மகாலிங்கத்தின் பாடல் காற்றலைக்கு வர இருக்கிறது அடுத்து யார் வரப்போகிறீர்களோ என்ன பாடல்னு தெரிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாரும் அணைத்து விடுங்கள் உங்கள் ஒலியை அணைத்து விட்டு கேளுங்கள் வருகின்றது மகாலிங்கம் உங்களுக்கான
2: இன்றைய
0: பாடல் யாரு நல்ல வேலையாது நீங்க ஞாபகப்படுத்தி வைக்கிறேன் நான் உங்களுடைய சவுண்டை கேட்பதற்கு ஒரு டெக்னிக் ஒன்று இருக்கு நேற்று மகளோடு வந்து அதை செய்து விட்டார் பாருங்கள் கேட்கின்றதான்னு பாருங்கள் இப்பொழுது கேக்குறதா
5: வளர்த்தது ஆட்சி குடித்தது இந்த சினிமாதான் அது அமெரிக்காவில் ஆட்சி அமைச்சு

0: ஹலோ, முடிஞ்சிருச்சாயா?
1: இல்ல முடியல, காட்சி கேட்க கொண்டிருக்கிறது. நீ இருக்கின்றது
0: இங்க வரல, ஒளி வரலங்க.
1: எனக்கு இந்த எனக்கு இந்த மாதிரில காட்சி போய் கொண்டிருக்கிறது பார்ப்போம். எனக்குத்தான் வரும் போறது. இப்பதான் ஓடி வர்றாங்க எல்லாரும்.
0: ஓஹோ,
1: ஏதோ கொட்டகையை பத்தி ஓடி வராங்க பாக்குறதுக்கு. யாரா விஜய பாடல் முடிந்து விட்டது, காட்சி ஓடிக்கொண்டிருக்கிறது. சத்தம்
2: இல்லாம ராம்தமிழங்க நீங்க வேற அவர் பாக்கலாம். ஊரே அவர் வீட்டு போயிருக்கேன்.

0: எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு கோயில கட்டினேன், நீங்க யாரும் சாமி கும்பிட வரல. பள்ளிக்கூடத்தை கட்டினேன், நீங்க யாரும் படிக்க வரல. குளத்தை வெட்டின, நீங்க யாரும் குளிக்கவே வரல. ஆனா சினிமா கொட்டாய கட்டின கொட்டு மேளத்தோடு என்ன வரவேற்கிறீங்க. இத பார்க்கும் போது இந்த யோசனை ஏன் அறிவுக்கு ஏன் இவ்வளவு நாளா எட்டலைன்னு வருத்தப்படுறேன். அதே நேரத்துல உங்க அறிவுக்கு இவ்வளவு சீக்கிரமா எட்டிருச்சேன்னு சந்தோஷப்படுறேன்.
1: அண்ணன் இதுதான் அந்த காட்சியை காட்சி நின்றது காரணம். பாட்டு முடிந்து அவர் நகைச்சுவைக்காக இந்த தகவலை தந்தார்கள். நல்ல ஒரு தகவல், நல்லது.
2: கண்ணன் நன்றி, செல்வகுமார் நன்றி, நாகப்பன் ஐயா நன்றி, கார்த்திகேயன் ஐயா, ஆசான் ஐயா வணக்கம். நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. இரவு நல்ல இரவாக உங்களுக்கு அமையட்டும். சென்று பாருங்கள், நாளை சந்திப்போம். அடுத்த யாரு பாடலை கேட்க போகிறீர்கள்? அடுத்த பாடலை யார் கேட்க போகிறீர்கள்? அடுத்த பாடல்
3: யாருடைய பாடல்? யாரு?
1: செல்வகுமார். இரண்டாவது செல்வகுமார். உங்களுக்கு
3: இப்ப கேக்குற பாடல் வந்து
1: நேற்று
3: இப்ப கேக்குற பாடல்
1: சொல்லுங்க.
3: இப்ப சொல்ற பாடல் வந்து சுப்ரம
1: கொஞ்சம் விலை
3: வருது.
1: இப்ப சரியா வருது, சொல்லுங்க என்ன பாடல்? சரி, பழைய வடி வந்து விட்டது. குறுங்கள் சரியா வர இல்லையா? கேட்க இல்லையா? பெண் பாடல் தெளிவாக தெரியாது. என்ன பாடல்?
4: மெல்ல திறந்தது கதவு.
1: மெல்ல திறந்தது கதவுல என்ன பாடல்?
4: சுப்பிரமணிக்கு.
1: சுப்பிரமணிக்கு என்னப்பா? சுப்பிரமணிக்கு சக்கரை சக்கரை கட்டிக்கு சுப்பிரமணிக்கு சக்கரமான அந்த அந்த பாடலா கேக்குறீங்களா? சரி, அந்த பாடல இல்ல இல்ல, கொஞ்சம் தெளிவு குறைவா இருக்கிறது மகன். நீங்கள் அவருக்கு குருநாதருக்கு ரீபூட் பண்ணிய என்னென்று செய்வீர்கள்? பாடல் வழங்கி விட்டது, பாடல் வரப்போன்றது இப்பொழுது உங்களுக்கு. நீங்க பாடலை கேட்கவில்லை, பாடலை கேட்கப்படும் தான் உங்களுக்கு. டவர் சரியா இருந்தது வரும். பாடலை தேடி பார்க்க. சரி, நல்லது. உங்கள் பாடல் இப்பொழுது சாட்டலில் வர இருக்கின்றது. மெல்ல திறந்த திரைப்படத்திலிருந்து எங்கள் செல்வகுமார் உங்களுக்கான பாடல். சக்கரை கட்டிக்கு சக்கரை குட்டிக்கு சித்திரமா சுப்பிரமணியம் கல்யாணம் கட்டி வைக்க போறோம் இப்போ. ஓகே, வருகிறது பாடல்.
4: செல்வகுமார் அந்த பாட்டு தானே?
3: அதே பாட்டு,
2: அதே பாட்டு.

என்ன பண்றீங்க இங்க மாசம் மாசம் ஊர் கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு

0: இனிமையான அந்த பாடல் காற்றலையிலே வந்ததை பார்த்தோம். நீங்கள் காட்சியை பார்க்க இல்லை பொழுது நான் அந்த காட்சியை பார்த்தேன். அற்புதமான ஒரு காட்சியை, அத்தனை சின்ன பிள்ளைகளையும் வைத்து ராதா, நடிகை ராதா தான் நாங்கள் மனப்பெண்ணாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த நான் கூறுவது என்னவென்றால், அந்த ராதாவோடு அந்த அந்த இந்த காட்சியிலே பங்கு பெற்ற அத்தனை மாணவர்கள், அந்த குழந்தைகள் எல்லாம் இப்ப பெரியவர்களாக இருப்பார்கள். அந்த நேரத்தில் நானெல்லாம் ராதாவோடு நடித்தேன் என்று எண்ணுவார்கள் இல்லையா? இதில் உள்ளவர்கள் எத்தனை பேர் சினிமாவுக்குள்ள வந்து பேர் துணை நடிகராக வேற தொழில்கள் எல்லாம் இருப்பார்கள். அந்த அந்த ஊந்தாதலே வந்துவிட்டது. நல்லது செல்வகுமார், நீங்கள் நிறைவு பெறலாம். உங்கள் பாடல் காட்சிகளுக்கு வந்துவிட்டது கூறுங்கள். எப்படி நிறைவு பெறுவீர்கள்? இருக்க முந்தானம் முடிச்சது அப்படி ஒன்று இருக்கின்றது, ஒரு பாடல் இருக்கின்றது அங்க குறுங்கள் பாப்பம். நீங்கள் கேட்கிற பாடல ஒரு முக்கியமான வசனம் கொண்டு வரும். கொஞ்சம் முக்கியமானது ஒன்று சொல்ல மறந்துட்டியே. வெப்பாட்டிக்கு வெப்பாட்டிக்கு பாட்டி என்று வரும். நீங்கள் சொன்ன பாடலுக்கு
1: என்ன
0: பாடல்? மாம்பிடிச்ச மாப்பிள்ளைதான் அந்த பாடல் தான்.
1: மாப்பிள்ளைதான் நாடறிஞ்ச மன்னன் தான் அந்த பாட்டு
0: கேட்பேன்.
1: அதே மாதிரி வெள்ளத்திற்கு கதவு மாதிரி அந்த பாட்டு இருக்கும்.
0: நீங்க சொல்ல வைக்க எனக்கு விளங்கி விட்டது. ஆனா அவங்க சின்ன அவங்க செய்த கூத்து என்ன ஆருமையான வருகின்ற அந்த பாடலை தருகின்ற உங்களுக்கு முந்தானம் முடிச்சு.
1: அதுக்கப்புறம் வந்து முந்தானம் முடிச்சு
2: அவர்
0: அப்படித்தான். நீங்க மாங்காய் மாம்பழ தோட்டத்துக்கு அவட சாதாரண முத்தந்தாங்க இவர் முதல்ல சிறு பண்ணி போட்டு மஞ்சள் மாப்பிள்ளைதான் முந்தானம் முடிச்சு திரைப்படத்திலிருந்து காற்றலைக்கு வருகின்றது. எல்லோரும் கேட்டு மகிழ்ந்து விடுவோம். முன்புறவோடு பாடல் காற்றலை இப்பொழுது.
3: நான் குடிக்க மாப்பிள்ளைதான் நாடறிஞ்ச
4: மன்மதண்டா பரிமளா
3: மேல சொல்லு. நான் குடிக்க மாப்பிள்ளைதான் நாடறிஞ்ச மன்மதண்டா நான் ஓடுற போட்டுக்குள்ள பட்டு பட்டு வா

0: எளிமையான அந்த பாடல், அந்த பாடல இவர்கள் அந்த லீடர் வந்து அவருக்கு தவக்கல தான் லீடர், அவருக்கு பெரிய செக்ரட்டரி இல்லாம இருக்காம பெரிய ஆள் தவக்கல என்ற பெரிய ஆள், அவர் குடும்பம் எல்லாம் இருக்கு, நல்ல பிள்ளைகள் எல்லாம் இருக்கு அவருக்கு, அவர் வந்து பெரிய ஆள், அவருக்கு செக்ரட்டரி அது கண்டு வந்தாதான் அவர் சரி. நல்ல பாடல் அந்த பாடல், நல்ல கருத்துக்கள், அது நகைச்சுவை என்றாலும் ஒரு பெண் நல்லா நடிச்சிருந்தார் ஊர்வசி, அதான் முதல் படமா வேண்டிய என்ன கொடுத்த நடிகர்ல ஊர்வசி, சொந்த குரல்ல சொந்த அவள் தனக்கான ஒரு ஸ்டைல் வச்சு நடிச்சு கொண்டு வந்தாங்க, குரல்லையும் குரலாலே அழகாக நடிக்க குரல் கொடுக்கிறது நல்ல மெச்சூர்டான ஆள். சரி, அடுத்து எங்கள் அன்பு நெஞ்சம் நாகப்பன் அவர்கள் அப்படித்தானே இல்ல கார்த்திகேயன் ஐயா?
1: ஆமா, கார்த்திகேயன் நிறைவு தான்,
0: அவர் நிறைவு பாடலா? அப்ப நாகப்பன் என்ன பாடல் வேணும் கூறுங்கள்.
1: எனக்கு பகல் நிலவு
0: நேற்று இல்ல பகல் வந்து கேட்ட மாதிரி இருக்கு அந்த பாடல்,
1: நேற்று
0: கேட்ட பாடல். பகல் நிலவுல என்ன பாடல் ஐயா?
1: மைனா மைனா மாமன் பிரச்சனை.
0: ஓ, மைனா மைனா கேக்குறீங்களோ உங்களுக்கு, அது பகல் நிலவு. மைனாவே மைனாவே இல்ல மைனா மைனாண்டு வரும் என்ன? மாமன் பிடிச்ச மைனா, ஓகே ஓகே ஓகே, அந்த பாடல் வேணும் உங்களுக்கு பகல் நிலவிலே. மாமன் பிடிச்ச நிலவில் வரப்போன்றவையா மைனா மைனா, அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். நாகப்பன் உங்களுக்கு பாடல்

மைனா மைனா மாமா முடித்த மைனா மனசு கேட்ட வாட்டமான மைனா வயசு மூணாறு தயாராரு இரு வயசு கோளாறு நம்ம வயல வேறாரு மைனா மைனா மாமம் கொடுத்த மைனா மனசு கேட்ட

எப்போதும் எப்போதும் மைனா மைனா மைனா மைனா மாமம் கொடுத்த மைனா மனசு கேட்ட வாட்டமான மைனா ஓ பயத்தின்

0: பாலிவனுக்கு 10 குரங்கு சட்டை இருக்குமா? குரங்கு இருக்கிறது சும்மா இருக்காது, அதை தொட்டு இதை தொட்டு அங்க பிடிச்சு இங்க பிடிச்சு ஏதோ வம்பு பண்ணிக்கொண்டே இருக்கும் அந்த குரங்கு என்ற மிருகம். அது அந்த குரங்கு சேஷ்டையில் ஒரு வாலிபனுக்கு அவனை சத மத் கடம் என்று கூறுவதாம்.
1: 10
0: சத சத மத் கடம் என்றது குரங்குக்கு ஒரு பெயர் இருக்கின்றது. ஐயா ஆசான் கேட்டுக்கொண்டு சத மத் கடம் ஒரு வாலிபனுக்கு சத மத் கடத்துக்கு சமம். ஆமா, ஒரு குரங்குக்கு 10 சேட்டு வேண்டா, 100 குரங்குண்டா அவ்வளவு சேட்டையா இருக்கும். அவ்வளவு சேட்டு இந்த வாலிபர்கள் செய்வார்களாம் என்று மொழி உண்டு. இது எல்லாம் முரளி எப்பொழுது நல்ல இளமை பெறுவோம் இந்த பாடலுக்கு இல்லையா?
1: முரளி முதல் காலத்துல
0: பகல் தான் அவருடைய முதல் பட திரைப்படமா?
1: காலமாகிவிட்டார்,
0: மறைந்து விட்டார். இளம் வயது குடும்ப கதான அவரோட கேரக்டர் எல்லாம் வித்தியாசமான கேரக்டரா பெரும் நல்லா நடிச்சு கொண்டு தெரிஞ்சவர்.
1: கடைசி வரைக்கும் காலேஜ் போயிருந்தாலும்
0: நடிச்சிருக்க அவருதான் அந்த பொற்காலத்துல நடிப்பாருன்னு அங்க மண் எடுத்தன் இங்க மண் எடுத்தன் முகஞ்சேதன் பாடு இந்த பாடு அவரு பாடு நல்லது. அடுத்தது வந்து பாடுதான் இனி வருவது பைனலி எங்கள் ஆசான் அவர்களுடைய பாடல். ஆசான் என்ன பாடலையா? என்ன பாடல் கேட்கின்றீர்கள் நீங்கள்?
2: சும்மா நிக்காதீங்க,
0: கொஞ்சம் வாயாடி போலோட பாப்பம் அந்த பாடலை ஜோஜ் அடிக்கிறார் கோயத்திலே எடுக்க வேண்டாமோ. சும்மா சும்மா நிக்காதீங்க வருகின்றது பாடல். நாகப்பன் அவர்கள் கேட்ட பாடல். கார்த்திகேயன் ஐயா உங்களுக்காக வருகின்றது சும்மா நிக்காதீங்க பாடல்.

0: அற்புதமான ஒரு பாடல். இதுவரையோடு சேர்ந்து அங்கே இப்ப தோழியரோடு வந்தவர்கள் சேர்ந்து பாடிய பாடல்கள். இது கமலுடைய திரைப்படம், நல்ல பாடலாக இருந்தது. அருமையாக நீங்கள் அனைவரும் கேட்ட பாடல்கள் ஒருவரோடு ஒருவருடைய பாடல் இன்னொருவருடைய பாடலோடு ஒத்து போகக்கூடிய வகையில் ரசிப்பு தன்மையை ஏற்படுத்தியதா வந்தது என்பவர்களே. இந்த பகுதியில் நீங்கள் காற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நீங்கள் விடுபட்டுக் கொள்ளலாம். இந்த ஜோஜ் அழைத்தார், நான் அவரை எடுக்க முடியவில்லை. அவர் எடுத்திருந்தால் பாடலும் கேட்கிறார், நீங்களும் நிற்க இல்லாமல் இருந்திருக்கும். மீண்டும் அழைப்பார், அழைத்தால் எடுத்துக் கொள்ளலாம். நீங்கள் அழைக்கின்றாரா என்ற இல்லை, உங்கள் பாடல்கள் நான் இவருடைய பாடலும் கிடைத்தது. என்னோடு சேர்ந்து இறுதி வரை எங்களோடு இணைந்து நின்ற ஒவ்வொருவரும் நீங்கள் விடைபெற்று செல்லலாம் என்று கூறுகின்றேன். கூறிக்கலாம், உங்கள் விடைபெற்று செல்லலாம். நீங்கள் முதல் எல்லாருக்கும் நீங்களே கூறிக்கொண்டு செல்லுங்கள். மீண்டும் நாளைக்கு
1: சந்திப்போம்.
0: அப்ப செல்லும் செல்லும்
1: சென்று
0: பாருங்கள். உங்களை சரியாயில நீங்க சென்று பாருங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
2: இதுவரை எங்களுடன் பணியாற்றிய இருந்து உறவாடிய அன்பு உறவுகளுக்கும்
1: அவர்களுக்கும்
2: நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும், உடன் இருந்த கார்த்திகேயன் ஐயா ஆசான் அவர்களுக்கும், மகாலிங்கம் அவர்களுக்கும், நாகப்பன் அவர்களுக்கும், இளவரசு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். அப்பா நண்பர்
0: நன்றி நன்றி நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். உங்களோடு நன்றி. அடுத்தவர்
3: இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிட்டு என்னுடன் இதுவரை கூட இருந்த மகாலிங்கம் ஐயா, இளவரசு ஐயா, கரூர் கண்ணன், செல்வகுமார், கார்த்திகேயன் ஐயா அவர்களோடு நெறிப்படுத்தி
0: நன்றி நாகப்பன் ஐயா அவர்களே. மீண்டும் நாளை வந்து நாளை சந்திப்போம். இன்றைய இரவு உங்கள் அனைவருக்கும் நல்ல இரவாக அமையட்டும். சென்று பாருங்கள். நன்றி. அடுத்து ஆசான்
4: கலக்கலான பாடல்களை கேட்டு மகிழ்ந்த நேயர்களுக்கும் இங்கே என்னுடன் இருந்து கலந்துரையாடல் பேசிய நாயை பற்றியும் நாயகனை பற்றியும் பேசிய அன்பு நண்பர்கள் கண்ணன், செல்வகுமார், நாகப்பன் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்கள் சிந்தனைக்கு விருந்தாக அனைத்தையும் கொடுத்த எங்கள் ஐயா சிந்தனை செல்லும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சிதம்பரம் கார்த்திகேயன்.
0: நன்றி நன்றி கார்த்திகேயன். எங்களோட இணைந்து அனைவருக்கும் வாழ்த்து கூறி வணக்கம் கூறி விடைபெற்று செல்கின்றீர்கள். நல்ல பொழுதாக அமைய வேண்டும், இரவாக அமைய வேண்டும் என்று வாழ்த்து கூறுகின்றேன். நானும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி. இந்த வேளையிலே அன்பு நெஞ்சம் ஜோர்ஜ், நீங்கள் முடிந்தால் அழைப்புக்கு வாருங்கள். உங்கள் நீங்கள் வந்தபோது ஏனைய நண்பர்கள் காற்றலை உங்கள் நண்பர்கள் காற்றலை அளவலாவிக் கொண்டிருந்தபடியால் உங்களை இணைக்க முடியாமல் போய்விட்டது. முடிந்தால் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் நான் இருப்பேன், நீங்கள் வாருங்கள், ஓடி வாருங்கள். வந்தால் உங்கள் பாடலை நீங்கள் வந்து பேசிவிட்டு செல்லலாம். ஜோர்ஜ் நீங்கள் வரலாம். நான் உங்களுக்கு இப்பொழுது நேரம் என்ன நேரம் என்று எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது உங்களுக்கு நேரம் 11 மணி ஆகுது என்று நினைக்கின்றேன். 11 மணி இல்ல 10 மணி 10 மணி 15 நிமிடம் உங்களுக்கு 10:15 தூக்கத்துக்கு செல்லும் நேரம். அழைக்க விரும்பினால் அழைத்துக் கொள்ளுங்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் கதம்பம் நேயர் நிகழ்வுகள் நடந்த வேளையில் காலையில் அதாவது முற்பகலில் துவங்கி பிற்பகலில் முடிகின்றது. எங்களுக்கு உங்களுக்கு மாலை நேரத்தில் துவங்கி நள்ளிரவை தாண்டி ஒழித்துக் கொண்டிருக்கிறது முன்னியல் தமிழ் வானொலி. கிட்டத்தட்ட 19 நேயர்கள் வந்து எங்களோடு இணைந்து கொண்டார்கள். பல விடயங்களையும் வந்து தங்களுடைய சுய விளம்பரங்களையும் சுய அறிமுகங்கள் எல்லாம் கூறிவிட்டு சென்ற வேளையிலே அவர்களை வாழ்க வருக என்று அழைத்து புதிய உறவுகளையும் இணைத்துக் கொண்டோம். பாடல்களை கேட்டு அலங்கரித்து சென்ற உங்களுக்கும் பாடல்களை நாளைய தினத்துக்காக தயார் நிலையில் வைக்கும்படி தந்துவிட்டு சென்ற அனைத்து உறவுகளுக்கும், நிகழ்ச்சியை அலங்கரித்து இறுதி வரை என்னோடு இருந்த நீய நெஞ்சங்களான கரூர் கண்ணன், அன்பு செல்வகுமார், கோயம்புத்தூர் நாகப்பன், மகாலிங்கம் மலியம் மகாலிங்கங்களோட எங்களுடைய வானிலை அறிக்கையாளர்கள் ஜோர்ஜ் வந்துவிட்டார், அவரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம் ஜோர்ஜ். ஜோர்ஜ் வணக்கம்.
5: வணக்கம் ஐயா, நான் குவைத்திலிருந்து ஜார்ஜ் பேசுகிறேன்.
0: நன்று நன்று. வருக வருக, உங்கள் வரவு நண்பரவாக. உங்கள் நண்பர்கள் எல்லாம் விட்டு சென்று விட்டார்கள் என்று அவர்கள்
5: நான் கேட்டேன். ஒன்பதரை மணி வரைக்கும் வேலை இருந்துச்சு ஐயா. லாஸ்ட்ல பிரெஞ்ச் ஃப்ரை வேணும்னு சொன்னாங்க, அதை மிஷின்ல ஹேர் ஃப்ரைல போட்டு கொடுத்துட்டு வரேன் ஐயா.
0: உடனே செய்வீர்களா பிரெஞ்ச் ஃப்ரை? நீங்கள் கிளங்க உடனே போட்டு
5: செய்வீர்களா? ஆமா ஆமா. இல்ல இல்ல, ஃப்ரோசன் இருக்குது இல்ல,
0: பேக்ல அதை எடுத்து நீங்க
5: ஒன்பதரை மணிக்கு ஃபர்ஸ்ட் மஜீத் ஐயா பேசினிருக்கும்போது கேட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப எங்க மேடம் எல்லாம் போன் பண்ணி மெசேஜ் பண்ணிருந்தாங்க, சரின்ட்டு அதை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் விட்டு திரும்ப இப்ப வந்து ஆன் பண்ணேன் ரேடியோ.
0: வந்து ஆன் பண்ண போதும் போய் கொண்டிருக்கின்றது இல்லையா? நல்ல சுவாரஸ்யமான இறுதி நேரத்தில் நான் முடிக்கிற நேரத்திலே வருவார்கள் உங்களுக்கு தெரிந்தானே. அப்பொழுது கேட்டார்கள் உங்களை இணைக்க வேண்டாம், அதற்கிடையிலே நீங்கள் சென்று விட்டீர்கள். அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் ஒவ்வொருதராக.
5: அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க.
0: ஆமா, பணிக்கு செல்ல வேண்டியா இறுதி சென்றவர் எங்கள் ஆசான் கார்த்திகேயன் ஐயா அவர்கள் தான் இறுதியாக. எனக்கும் அவர்களுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு மூடுவோம் வேண்டாம். நீங்க வந்து போனது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, அவர்களுக்கு
5: ஒரு மன நிறைவு.
0: மன நிறைவா மானே? நல்ல நல்லது, அப்படித்தான் இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒரு ஆறுதலாக ஆறுதலான வார்த்தைகளை அன்பை பரிமாறிக்கொள்வதை விட வேற இந்த மனித நேயத்தில மனித உலகில நாங்கள் வேற சாதிக்கிறதுக்கோ அல்லது சேமிக்கிறதுக்கோ ஒன்று, அன்பை சேமிக்க வேண்டும், அன்பாக மனித நேயத்தில் இருக்க வேண்டும். இப்பொழுது உங்க காலநிலை எப்படி இருக்கிறது மகன்?
5: இங்க சூடுதான், பயங்கர சூடு, ருத்துபா, அதாவது ஒரு மாதிரி
0: தெரியுது. எங்களுக்கு இப்பொழுது 26 செல்சியஸ், ஆனால் 29-30 போல உணரலாம் என்று எழுதி இருக்கின்றார்கள். நான் இன்னும் கலையாட்டு உள்ளே இருந்துதான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். வெயில் நன்றாக இருக்கின்றால் நான் இப்பொழுது வெப்பமாக இருக்கேன். இங்கே 2 மணிக்கு பிறகு சற்று 4-5 மணி வரைக்கும்
5: பாக்குறேன்.
0: மரத்தில் உச்சி இலைகள் ஆடிக்கொண்டிருக்கு, மினுங்கி கொண்டு சூரிய ஒளி பக்கத்து வீட்டு கூரையிலிருந்து மினுங்கலா தெரிகிறது, ஒளி அப்படி தெரிவிக்கிறது. இப்பொழுது
5: இப்ப இங்க பகல் ஜாஸ்தி ஐயா, அதாவது விடையகாலம் 5-5.5 மணிக்கெல்லாம் என்னவோ 6-7 மணி போல விடிஞ்சிருக்கு
0: ஐயா. அதே மாதிரி 9 மணி வரைக்கும் இருக்கும் பொழுது. இந்த காலம் நீண்ட பருவ காலம், நீண்ட பகல் பருவ காலம். இப்பொழுது அப்பொழுது ஊருக்கெல்லாம் பேசிவிட்டீர்களா?
5: அடிக்கடி பாப்பேன் இப்ப மெட்டீரியல் என்ன டைம், ஐயா என்ன பண்ணிருப்பாரு.
0: கதம்பம் நேர் விருப்பத்தில் என்ன பாடலை பதிவு செய்ய போகிறீர்கள்?
5: எனக்கு கோழி கூவுதல் இருந்து அண்ணே அண்ணே சிப்பா என்ன நல்ல ஊர் பெரும்ப கெட்டு போச்சு அந்த பாட்டு ஐயா.
0: அந்த பாடல் இன்றைக்கு வரும், நாளைக்கு உங்களுக்கு காற்றலை பதவியில வரும்.
5: நாளைக்கு நாளைக்கு போதும் ஐயா.
0: இன்று என்ன பாடல் கேட்க போற? ஒரு பாடலை பொழுது கேட்க.
5: இன்று இன்று பொன்னுமணியிலிருந்து நெஞ்சிக்குள்ளே என்று சொன்னால் தெரியுமா?
0: அதான் விருப்பம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அந்த பாடல் இப்பொழுது காற்றலை தருகின்றேன். நெஞ்சுக்குள்ளே இன்னாரன்று சொன்னா தெரியுமா? இந்த கோயத்து
5: அம்மா இருந்தா சொல்லுவாங்க, அம்மா இருந்தா சொல்லுவாங்க, இந்த பொன்னுமணி இந்த அண்ணாமலையும் விட்டவங்க வேற பாட்டே இல்லையா அப்பன்னு சொல்லுவாங்க.
0: நான் சில வேளையில உங்களை மாறி போடுவது உண்டுதான். அதனால இப்ப விரும்பி கேட்க உங்களை விருப்பமான ஒவ்வொரு பாடல்ல சில கருத்துக்கள் ஓசைகள் நாயகர்கள் என்று சொல்லி விருப்பங்கள் இருக்கும் தானே ஐயா? அதுல உங்களுக்கு தரலாம், அந்த பாட்டு பாட்டு தரலாம். அப்புறம் காலையில எத்தனை மணிக்கு உங்களுக்கு வேலைக்கு நீங்க நிக்க வேணும்?
5: காலையில ஒரு 6 மணி 6:30 எழுந்திருப்பேன். ஏஞ்சி குளிச்சுட்டு குளிச்சுட்டு எல்லாம் ஃப்ரெஷ் ஆயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு ஒரு 7 மணியை போல கிச்சன்ல போவாங்க.
0: அப்ப இப்ப ஜோன் ஜோய் அவர்களே எப்பொழுது சந்திப்பீர்கள் லீவு நாள்?
5: அவர்கள் இப்ப பக்கத்து ஜாய்
0: தொலைபேசியில பேசிக்கொள்ளலாம் தானே நீங்க? நல்லது ஜோஜ். பாடல் பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து உங்கள் பாடல் காற்றலைக்கு வருகிறது. நெஞ்சுக்கொள்ளே இன்னார்கள்.

0: சொல்லுங்க ஐயா.
1: இல்ல ஒலி தெளிவாக இல்ல உங்களுக்கு தருகிறேன், ஒலியோடு தருகிறேன் கொஞ்சம்.
0: ஓகே நன்றி ஐயா.
1: சரியா கேட்கவில்லை பாடல்ல? இப்பொழுது கேட்கின்றது பாடல் வருகின்றது. கேட்காவிட்டால் உடனே கூறுங்கள் எனக்கு பாடல்
0: கேட்கவில்லை.
1: இப்பொழுது வருகின்றது பாடல். கேட்கின்றதா?
0: இல்ல ஐயா.
1: பாடல் வரவில்லையா உங்களுக்கு? கேட்கவில்லையா? ஓ பாடல் வராது வராது வராது. சரியா?
0: வருது ஐயா, வருது ஐயா.
1: கேளுங்க.

0: எளிமையான அந்த பாட்டு தொலையில் கலந்து சென்றது அன்பு நெஞ்சம் ஜோர்ஜ் அவர்களுக்காக. குவைத் நாட்டிலிருந்து இந்த நேரத்திலும் ஒன்றிய தமிழ் வானொலியில் இணைய வேண்டும், கதம்பத்தில் இணைய வேண்டும் என்று நேற்றும் கூறிவிட்டு சென்றார். பணி காரணமாக அவர்களுக்கு முன்பே வர முடியவில்லை. இருந்தும் இறுதி நேரத்தில் அழைத்து விட்டபடியால் உள்ள அன்போடு அவரை வரவேற்று அவருக்கு ஏற்ற பாடலையும் கொடுத்து அவர் நிம்மதியாக இருக்க வேண்டும், மகிழ்வாக இருக்க வேண்டும் என்று மொழிகள் தமிழ் வானொலி விரும்புகிறது. குறுங்கல் ஜோஜ் பாடல் கேட்டீர்களா?
1: கேட்டேன் ஐயா, கேட்டேன் ஐயா, மிக்க நன்றி ஐயா.
0: இனிமையான பாடல் இப்பொழுது நன்றாக வந்தானே. நல்லது,
1: நன்றி
0: சொல்ல வேண்டும். இது உங்கள் வானொலி, உங்கள் நேரத்தில் நீங்கள் வந்தீர்கள், உங்களுக்குரிய பாடல் கிடைத்து செல்கின்றது. உங்களுக்கும் உறவுகளுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் விடைபெறுவோம். என்றால்
1: ஒரு நன்றி ஐயா. இதுவரை
0: இரவு 1 மணி இந்தியாவிலும் இலங்கையிலும், உங்களுக்கு வந்து 3:30 ஆகின்றது, உங்களுக்கும் வந்து 10:30 நாளைக்கு பணி இருக்கு நிறைவு.
1: நன்றி ஐயா, நன்றி ஐயா. இதுவரை எனக்கு பங்களித்த ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. எம்கேஆர் எஃப்எம்க்கு வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இரவு உங்களுக்கு நல்ல இரவாக அமைந்து நாளை காலையில் மீண்டும் சந்திக்கலாம் நாங்கள். நன்றி,
1: நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி.
0: இது மொசை கபல் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் எங்கள் நீண்ட கால நேர் நீண்ட காலம் எங்களோடு இணைந்திருந்த ஒரு அன்பு நெஞ்சம் அவர் முதல் தமிழ் வானொலியே சுவாசிப்பவர். அந்த மாலினியில் கேட்கும் பொழுது இங்கு வர உறவுகள் எல்லோரையும் நேசித்து தானும் இணைந்திருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொள்வார் என்றால், தான் நாடு விட்டு நாடு சென்று குவைத் நாட்டிலே இருக்கின்றார், மத்திய கிழக்கு நாடுகளிலே. அதனால் அவர் பணிபுரியும் இடத்துக்குள்ளே வேறு நபர்களையும் அவர் பார்க்க முடியாது, பேச முடியாது. அப்படியான பணி அவருடைய பணி. அந்த வகையில் அவர் எங்கள் வானொலி உறவுகள் ஊடாக அவர் தன்னுடைய உறவுகளை சந்திக்கின்ற ஒரு எண்ணத்தோடு அந்த மனப்பாங்கோடு இருப்பவர். நாடு விட்டு நாடு இருப்பவர்கள், எங்கள் தமிழ் தாகம், தமிழ் உறவுகளினுடைய உணர்வுகளை புரிந்தவர், உறவாட விரும்புவர் வந்து இறுதி நேரத்தில் ஓடி வந்து விட்டார். அவரை அணைத்துக் கொண்டு, அவரையும் இணைத்து அவருக்கும் ஒரு மகிழ்வை கொடுத்துக் கொண்டு இன்று காலையிலிருந்து இதுவரை நேரமும் எங்களோடு சேர்ந்து எங்களுக்கு காலை, அதாவது மொழிகள் தமிழ் வானொலியின் இறுதி இத்தவரை எங்களோடு இணைந்து சிறப்பித்து கதம்ப நிகழ்வை அலங்கரித்து சென்ற அனைத்து உறவுகளுக்கும், பாடல்களை கேட்ட உறவுகளுக்கும், இறுதி வரை இணைந்திருந்து நேர்நிற பாடல் உடலே பாடல்களை கேட்டு என்னையும் மகள வைத்து தங்களையும் மகள வைத்து கேட்டுக்கும் ரசிகர்களை மகள வைத்தவர்கள் அனைவருக்கும் வீட்டில் இருந்து கேட்டவர்களும் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு, அன்புதான் உலகத்தில் மகாசக்தி, பெரிய சக்தி இணைக்கிறது. அன்புக்கு உண்டோ அணைக்கும் தாள், அன்புக்கு அடைக்கிற தாள் இல்லை, அன்பை பூட்ட முடியாது, அதுக்கு ஒரு தாப்பாறு இல்லையா, போட முடியாது. அதைவிட ஒரு பாடலை கூறினார்கள், அந்த இந்து மகா சமுத்திரத்தை கூட அளந்தவர்கள் இருக்கின்றார்கள் வல்லுநர், ஆனால் இந்த அன்பினை அளந்தவர்கள் யாரும் இல்லை, எல்லையே காண முடியாதாம். அப்படியான ஆழமான அன்பை நாங்கள் நேசத்தோடு நேசக்கரம் நீட்டி இழைத்து இணைத்து அன்பாக உறவாடி கொண்டிருக்கும் வேளையிலே இதைத்தான் நாங்கள் சம்பாதித்தது இந்த உலகத்திலே என்று கூறிக்கொண்டு இன்று கிடைத்த இரவு நேரத்தை நன்றாக தூக்கத்தில் ஆழ்த்தி நிம்மதியாக தூங்கி நாளை காலையிலே புது உணர்வோடு எழுந்து நடமாட வேண்டும், அதற்காக இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். எங்களுக்கு இப்போ இருக்கும் பகல் நல்ல பொழுதாக அமைந்து இரவு நேரத்தை எட்ட வேண்டும். அந்த இரவு நேரம் நன்றாக கழிக்க வேண்டும் என்று மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அன்பு உறவுகளுக்கும், மலேசிய நாட்டுக்கும், உலகளாக இருக்கும் எல்லா உறவுகளும் இரவு நேரமும் பகல் நேரமும் நல்ல பொழுதாக அமைந்தவுடன் நாளன் செய்யும் கோள் என் செய்யும் என்று நவுக்கரசர் கூறியதோ, இந்த நாளும் கோளும் உங்களை பயப்படுத்தாமல், இந்த நுண்கிருமியும் பயப்படுத்தாமல் மன நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்று எல்லாம் இறைவனை பிரார்த்தித்து உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி மொழிகள் தமிழ் வானொலியின் காற்றலையில் கதம்பம் நிகழ்வை நிறைவு செய்து காற்றலைந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மற்ற நிகழ்வுகள் தொடர்ந்து செல்ல இருக்கின்றது, கேட்டு மகிழ்ந்திடுங்கள். நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளர்கள்.

0: எம்டிஆர் எஃப்எம் வழங்கிய செய்திகள் கேட்டீர்கள்.
1: 85 நாட்டு மக்களுக்கு அற்புத சேவை செய்து 30வது வருட
0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலம்தானே எல்லோரும். முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையிற்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நான் வணக்கம் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. நீண்ட நாட்களுக்கு பின்பாக காற்றலையில் உங்களோடு வந்திருக்கிறேன். நான் நினைக்கிறேன் எனக்கே நாட்கள் எத்தனை என்று தெரியாது. சற்று ஒரு ஓய்வு தான், இருந்தாலும் உங்களை விட்டு பிரிந்திருந்தது சற்று மனசுக்கு கடினமாக இருந்தது. என் அன்பு உறவுகளோடு பேசும் அந்த ஆனந்தம் எங்குமே இல்லை காற்றலையில். இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஓய்வு தேவைப்பட்டது. அது மனதுக்கும் உடலுக்கும் தான் என்று சொல்லலாம். இன்று வரலாம் என்று வந்திருக்கிறேன். ஆனால் நீண்ட நாட்களாக நிகழ்ச்சிகள் மறு ஒளிபரப்பு போனதுனால் நீங்கள் யோசிக்கலாம், மீண்டும் அப்படித்தான் வரப்போகிறது, இது மறு ஒளிபரப்பு என்றதை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். இன்று உங்களுக்கு சரியாக தேதி வந்து 19ஆம் தேதி இல்லையா, மே மாதம் 19ஆம் தேதி 2022 ஆம் ஆண்டு. அப்போ இப்போ நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க சரி என்று. சரி, நேரம் சரியாக இந்திய இலங்கை நேரம் 10:18, கன்னட நேரம் சரியாக 12:47. முதலில் ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாம். என் கைவசம் இப்பொழுது ஒரு கண்ணன் பாடலும் இல்லை. கண்ணன் பாட்டுன்னு சொல்கிறது, ஒரு பாட்டில் கண்ணன் வந்தாலே அது கண்ணன் பாடல் தான். ஏதோ ஒரு பாடலை எடுத்து வரலாம், என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். நீங்கள் இணைந்து கொள்ளலாம். கதம்பம், இன்று கதம்பத்தில் என்ன கொண்டு வருகிறது? பல புதையல் இன்று புதையல் வர வேண்டிய நாட்கள். சற்று நான் ஆயத்தப்படுத்தாமலே காற்றலைக்கு வந்துவிட்டேன். இருந்தாலும் எடுத்து வரலாம். புதையல் அண்டல்ல எங்கே பார்க்கலாம். வந்து பேசுபவர்களிடம் சில கேள்விகளை கேட்கலாம், பேச வாருங்கள். ஒரு பாடல் எடுத்து வருகிறேன். இந்த பாடல் என்ன சொல்லுகிறதுன்னு பார்ப்போம். என்ன பாட்டு வரப்போகுதுன்னு பார்ப்போம். கண்ணை மூடிக்கொண்டு தட்ட போகிறோம், சரியா கேட்போம்.

இது மாறி தட்டு பாடிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, கண்ணன் என்று பார்த்துட்டு வேறு என்னதைய தட்டிட்டேன். ஒரு கண்ணன் பாடல் எடுத்து வர வேண்டும். அதுக்கு முன்பாக என்ன செய்யலாம்னு யோசிக்கிறேன், எடுத்து வருகிறேன். என்ன இனிமையான ஒரு பாடல். எல்லாரும் இப்போ பார்த்தீங்கன்னா தடுமாற்றம், நீண்ட நாட்கள் காற்றலைக்கு வராவிட்டால் எல்லாத்தையும் மறந்து போகிறோம். அதான் மனித இலை இயல்பு இல்லையா. மனிதனுடைய குணம் வந்து செயல்பாடும் குணமும் ஒரே மாதிரி நடுக இருப்பதில்லை. அது ஏனென்றால் எங்களுக்கு சில விடயங்கள் துன்பமாக வந்துவிட்டால் எங்களுடைய நிலை மாறி விடுகிறது. சிலவற்றை நாங்கள் மறந்து விடுகிறோம் என்று தான் சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடாது. அது நானே உங்களுக்கு அட்வைஸ் சொல்லியிருக்கிறேன். ஆனால் எனக்கே இப்போ வந்துட்டுது, அதனால் ஒன்றும் செய்ய முடியலை. இனிமையான ஒரு கண்ணன் பாடல் ஒன்று எடுத்து வரலாம்.

கதம்பம் வருகிறதுன்றோடனே ஆவலோடு எத்தனை பேர் நீங்கள் தளத்திலே எடுத்து வருகிறீர்கள். உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது. ஆனந்தன் உங்களுக்கு ஒரு வணக்கம். எங்களுடைய ஜெகவர் சாதிக்கண்ணா உங்களுக்கு ஒரு வணக்கம். சந்தன் ராஜ் மாமா உங்களுக்கு ஒரு வணக்கம். மற்றவர்களுக்கு உண்மையிலேயே நான் இன்று வருவேன் என்று தெரியாது, ஆனால் நேரடியாகவே எத்தனையோ பேர் கேட்டு விட்டார்கள் எப்பொழுது வருகிறீங்கன்னு. சரி, இன்றைக்கு வந்திருக்கிறோம், பேசலாம். சற்று மாறுதலாக இருக்கும் பாடலை கேட்போமா? இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனண்டா ஒவ்வொரு விடயத்தையும் சொல்லி சொல்லி கேட்கிறார்கள் அல்லவா, கேட்கலாம்.

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
2: சற்று இடை நிறுத்தி, ராஜ்குமார் அதென்னும் விழுந்தடிச்சு ஓடி வந்து கையும் ஏத்துறீங்க, வாங்க சந்தோஷமாக இருக்கும். அதை நேரடி ஒளிபரப்புன்ட்டு தெரிஞ்சிட்டு இல்லை, நல்லது. ஜார்ஜ் உங்களுக்கு ஒரு வணக்கம், பார்க்கலாம்.
0: ஓகே, வெக்கம்.
2: எத்தனை பேர் இதோட சிகரெட் குடிக்கிற நீங்கள் இருக்கிறீங்க? இந்த வானொலி கேட்குற அன்பு உறவுகளில் எத்தனை பேர் சிகரெட் குடிக்கிற நீங்கள்? புகைத்தல் பழக்கம் யாருக்கு யாருக்கு இருக்கிறது? ஆனால் ஒட்டுமொத்தமாக நான் பார்க்கும்போது எங்களுடைய வானொலிக்கு வர்ற யாருக்கும் அந்த பழக்கம் இல்லை என்பதை எனக்கு நன்றாக தெரியும். பார்க்கலாம்.
1: இது பெண்மை பேசிடும்.
2: இது எல்லாருக்கும் இருக்குங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. இருந்து இருக்கும், இருந்ததை இல்லாமாக்கி இருப்பார்கள்.

பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்காமல் நீங்கள் காட்டிலைக்கு வரலாம், யோசிச்சு கொண்டிருக்கிறீங்கள. கொஞ்சம் நீங்களும் இனி தயார் பண்ணி கொண்டு வரணுமே, என்ன வந்தோடனே ஏதாவது கேட்க போகிறா, நாங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று யோசிக்க வேண்டாம். உங்களையெல்லாம் சின்ன பிள்ளைகள் மாதிரி நான் வளர்த்து வச்சிருக்கிறேன். எந்த இடத்திலும் நீங்கள் திண்டாடும் வகையில் நான் கேள்வி கேட்க மாட்டேன்னு ஓடிவாங்க, சரியா?

0: காதல்.
1: என்ன அதை மட்டும் யோசிச்சுட்டு சொல்லுகிறார். மற்ற கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டு.
0: Wow, beautiful.

நேரம் சரியாக 10:28 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 12:57. எல்லோரும் வர பயப்படுறீங்க. அதாவது எங்களோட ஊரில் குழந்தைகளை கொண்டே ஹாஸ்டலில் படிக்க விடுவார்கள் தாய் தந்தையர். அங்கே படிக்க விட்டால் சில குழந்தைகளுக்கு தாய் தந்தையரிடம் ஓடி வரத்தான் ஆசையாக இருக்கும். சில தந்தையருக்கு சில பிள்ளைகளுக்கு மன்னிக்க வேண்டும், சில பிள்ளைகளுக்கு ஓடி வர ஆசையாக இருக்கும். சில பிள்ளைகளுக்கு வர விருப்பம் இருக்காது, தயங்கி தயங்கி தான் வருவார்கள். ஏன்னா அங்கே அவர்களுக்கு பிடிச்சிடும். அந்த இடம் மட்டுமில்லை, வீட்டை வந்தால் என்ன அம்மா அப்பா பேச போகிறார்கள் என்ற அந்த சிந்தனையோடு ஏண்டா என்னைய வீட்டை அனுப்புனாங்கன்னு யோசித்து கொண்டு வருவார்கள். அதை மாதிரி தான் இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. அது என்னென்ன விருப்பத்தோடு இன்னும் வர்றதுக்கு யோசிக்கலை. சரி, வந்தால் தானே உங்களுக்கு நான் பாடலண்டான ஒரு கேள்வியை கேட்டுண்டான கேட்கலாம். சரி, இதில் ஒரு கேள்வியை எடுத்து வரலாமன்னு இருக்கிறேன். மனிதனாக பிறந்த எங்களுக்கு வாழ்க்கையில் நாங்கள் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை உண்மையிலேயே ஏதோ ஒன்று ஒருவர் மீது என்றல்ல யாராவது மீது பற்றுதல் இருந்து கொண்டே தான் இருக்கும். மறக்க முடியாத ஒரு பற்றுதல் அப்படி உங்களுக்கும் இருக்குமென்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் பொதுவாக இப்போ நான் கேட்ட கேள்விக்கு வந்தோன்னே எல்லாரும் அம்மா தான் சொல்ல போகிறீங்க, இல்லாட்டி அப்பாவை சொல்ல போகிறீங்க. அது ரெண்டும் நாங்கள் சொல்லவே தேவையில்லை. அது எல்லாருக்கும் முதல் முதலில் அம்மா அப்பாவை தான் பிடிக்கும். அதை விட்டு நீங்கள் வளர்ந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலத்திலே உங்களுக்கு மனசுக்கு பிடித்தவர் யார், மறக்க முடியாமல் மிகவும் பிடிக்கும், அவர்களோடையே இருக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர் யார் என்றதை நல்லா சிந்திச்சு போட்டு வாங்கோ. இப்போ இங்கே வந்து அம்மா எனக்கு இவரை பிடிக்கும் அவரை பிடிக்கும் என்று 5-6 பேரை சொல்கிறதில்லை, பரவாயில்ல வாங்க, பிடிச்சவர்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். அது 10 இருந்தாலும் சரி, 20 இருந்தாலும் சரி, எக்காரணத்துக்காக பிடிக்கிறது என்றதை மட்டும் நான் கேட்பேன். அதை கொஞ்சம் விவரமாக எனக்கு சொல்ல வேணும். சரியா? சரி, எனக்கு பிடித்த இன்னும் ஒரு பாடலை எடுத்து வருகிறேன். நீங்கள் வர பயப்படுறீங்க, அதான் சொல்கிறது. கொஞ்சம் கேப் விட்டாலே போதும், வர சரியாக பயப்படுறீங்க. மற்ற இன்னும் ஒன்று, எங்களுடைய தளங்கள் அதாவது எம்டிஆர் உலகம் மற்றும் அன்பு உறவுகள், எம்டிஆர் எஃப்எம் அன்பு உறவுகள் தளத்தில் இருப்பவர்கள், மற்றது இன்னும் ஒரு தளம் ஒன்று இருக்கிறது எங்களுக்கு, எம்டிஆர் எஃப்எம் இதய ராகம், இதய கீதம், மன்னிக்க வேண்டும், இதய கீதம் என்ற தளம். அதில் இப்பொழுது தான் புதிதாக அன்பு உறவுகள் இணைந்து கொண்டு வருகிறார்கள். அதில் உங்களுக்கு இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் அதில் உங்களுக்கு பிடித்தமான பாடல் அல்லாட்டி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் கையை அதில் ஒரு கை போட தெரியும் தானே உங்களுக்கு. நான் சொல்கிறது அந்த தளத்தில் போடுறது சொன்னேன்னா, அதாவது கையை உயர்த்தி காட்டினால் நான் உங்களை அழைப்பு கெடுப்பேன். நல்லா விட்டால் உங்களுக்கு நீங்கள் எழுதுகிற அந்த பாட்டை நான் உங்களுக்கு ஒளிபரப்புவேன். சரியா? சரி, எனக்கு பிடித்த இன்னும் ஒரு பாடலை எடுத்து வரலாம். இவ்வளவு பேரும் ஸ்கூலுக்கு வந்த மாதிரி கை உயர்த்தி நீ இருக்கிறேன் அம்மாண்டு போட்டுட்டீங்க, வர்றதுக்கு மட்டும் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. சரி, பார்க்கலாம். ஏன் இந்த பயம்னு தெரியல. நான் என்ன செய்ய போகிறேன், முன்பு மாதிரித்தான் ஏதோ கேள்வி கேட்க போகிறேன், அவ்வளவுதான். எனக்கு பிடித்த இன்னும் ஒரு பாடல் காற்றலையில் வர இருக்கிறது, கேட்கலாம். ஜனத ஜுண்ணு ஜிம்மி தரிக்கிட்ட தக்க ஜுணு தரிக்கிட்ட தக்க ஜுணு தரிக்கிட்ட தக்க ஜுணு.

0: அழகிய பாடல் இருந்தாலும் ஒரு அன்பு உறவு இணைகிறார், அவரை இணைச்சு கொண்டு பேசிவிட்டு அந்த பாடலை தொடரலாம். அது என்னுடைய பாடல், அதனால நான் கட் பண்ணி கட் பண்ணி போட்டாலும் நீங்க கோவிக்க மாட்டீங்க. வணக்கம் ராஜ்குமார்.
1: அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
0: என் பேச்சுல எப்படி இருக்கு, நான் நல்லா இருக்கிறமா இருக்கா இல்லாட்டி எப்படி இருக்கு?
1: ரொம்ப நாளாச்சு நீங்க நேரலைக்கு வந்து, அதனாலதான் எங்க ஊர்ல மழை பொழிஞ்சிட்டு இருக்குது.
0: முதல் வெப்பமா இருந்ததா ராஜ்குமார்?
1: ஆமாமா, அக்னியோட கோரத்தாண்டவன் தாங்க முடியல.
0: அதனால இன்னும் ஒரு அன்பு வந்திருக்கிறான். அவற்று ஊர்லயும் மலையாண்டுக்கு வைப்போம். குவைட்ல கேப்போமா? வணக்கம் ஜார்ஜ், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா, நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு இந்த குரல் கேட்டு. ஏதோ எப்பவும் போல திரும்ப மறு ஒலிபரப்பா தான் இருக்கோமோ இந்த
0: அப்படி நினைச்சிட்டீங்களா?
2: சந்தோஷம் சந்தோஷம்.
1: இதுல இல்ல ஐயா, வணக்கம். அவர் சொல்றதுலயும் உண்மை இருக்குதுமா. என்னன்னா நீங்க சொல்லும் போது சொல்லிட்டு கரெக்டா 19ஆம் தேதி. எனக்கே ஒரு சந்தேகம், 19ஆ? இன்னைக்கு
0: 18. இல்ல நான் யோசிச்சேன் என்னண்டா,
1: எனக்கு
0: இப்ப வந்து எல்லாமே மறந்து போச்சு. உண்மையில இன்றைக்கு என்ன தேதி அத சொல்லுங்க.
1: இன்னைக்கு எங்களுக்கு வந்து 18, உங்களுக்கு 17ஆ?
0: வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் அவரை மறந்துட்டீங்க.
1: நலமா ஐயா?
2: நல்லா ஐயா, நல்லா ஐயா.
0: பாருங்க போம் தலைவர் தலைவர் 18 இருக்கு நிக்கிறார் ஜார்ஜ்.
2: அதான் இந்த 18
0: அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு என்ன வயதோ அதுல இருந்து 2 வயது குறைக்கணும். அதுல
2: என்றும் 16.
0: என்றும் 16.
1: அப்ப நீங்க வந்து மயிலு, நாங்க பரட்ட சப்பாட்டியா?
0: ஏனங்க அப்படி எல்லாம் போறீங்க? நான் வயது தானே சொன்னேன், அதுக்குள்ள வேற பரட்டை எல்லாம் கொட்டிடாதீங்க நீங்க. சரி,
1: சப்பாணி லெவல்.
0: சரி, இப்ப நான் கேட்டிருந்தேன் முதல்ல ஜார்ஜ் அங்க வேலை இருக்கலாம், அவர் அது பதில் சொல்லிட்டு. ராஜ்குமார், ஜார்ஜ் நீங்க சொல்லுங்க, இவ்வளவு காலம் நீங்க பிறந்ததுல இருந்து வளர்ந்து இருக்கிறீங்க, நான் எத்தனை வயதுன்னு கேட்க மாட்டேன், நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்க, அது மட்டும் தெரியும். இது கால வேலையிலையும் உங்களுக்கு பிடிச்ச அம்மா அப்பா விட்டுருங்க, மனைவி பிள்ளைகளையும் விட்டுருங்க, அவங்களும் எப்படியும் எல்லாருக்கும் பிடிக்கும். அவர்களை விட உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர்களோடு பேசணும் என்று நீங்க நினைக்கிறீங்க?
2: நண்பர்கள்.
0: யாரையாவது இப்ப இவரோட பேசினா எனக்கு சந்தோஷமா இருக்கு, இவரோட பேசணும் என்று அந்த மனசுல ஒரு பூரிப்போடு எதிர்பார்க்கிற ஒரு ஆள் யாரு உங்கள்ட்ட? ஒன்றில் நீங்க 10 சொல்லலாம், சொல்லுங்க.
2: ஆமா ஆமா, நண்பர்கள், அடுத்தது நமது வானொலி ஐயா அவர்கள், அடுத்தது நீங்க.
0: இது எனக்கு இதுல இருந்து தெரியுது என்ன, முதல்ல எல்லாரையும் சொல்லிட்டு அம்மா ஓவிச்சாலும் வந்து நீங்க. நான் கோவிக்க மாட்டேன்,
2: ஏன் தெரியுமா?
0: சொல்லக்கூடாதுன்ட்டு அதுக்கு தான் அப்படி சுத்தி வந்து. சரி சரி, நல்லா. நண்பர்கள் இல்லையா, நண்பர்கள் உங்களுக்கு நீண்ட காலமா இருக்கிற நண்பர் இருக்கிறாரா, இப்ப உங்களுக்கு பிடிச்ச நண்பர் இருக்கிறாரா
2: உங்களோட? இருக்கிறாங்க அம்மா, ஊர்ல எல்லாம் இருக்கிறாங்க. இப்பவும் போன் பண்ணி பேசுவோம். ஏதாவது நம்ம மனசு கஷ்டமா இருந்தா அவங்க கிட்ட பகிர்ந்து கொள்வோம். அப்போ அவங்க ஏதாவது நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க.
0: பகிர முடியாத வெற்றியெல்லாம் பகிரக்கூடிய இடம் நட்பு இல்லையா?
2: ஆமா, நட்பு. கஷ்ட காலத்துல எல்லாம் நமக்கு உதவி பண்றது நட்பு தான்,
0: கை கொடுக்கறதும் நட்பு. சரி, என்ன பாட்டு வேணும் ஜார்ஜ் உங்களுக்கு?
2: எனக்கு உங்க விருப்பமான ஒரு பாட்டு ஏதாவது ஒண்ணு போடணும்.
0: இப்ப நான் இருக்கிற நிலை வேற, என்ன நிலைன்னு சொல்ல மாட்டேன். அதனால இப்ப நான் எடுத்து வர பாட்டெல்லாம் வித்தியாசமா இருக்கு. என்ன ராஜ்குமார், நீங்க என்ன சொல்றீங்க?
1: நீயம்மா
0: எப்படியோ ஒழிச்சுதான் இருக்க போற, அதுல போய் நிகழ்ச்சியை செய்ய கோபமா சொல்லிட்டார் எப்படியும் தூங்காம தான் இருக்க போற, அதுல பாக்க அந்த பிள்ளைகளோட போய் அதுல நிகழ்ச்சியை செய்ய சொல்லிட்டார். என்ன கண்டிப்பா சொல்லிட்டார், அதனாலதான் வந்திருக்கிறேன்.
1: ஞாயிற்றுக்கிழமை சொன்னார் ஐயா, ஒரு மணி நேரத்துக்கு பாடுவோர் பாடலா எடுக்கலான் இருக்கிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை
0: ஞாயிற்றுக்கிழமையில எப்படியாவது கஷ்டப்பட்டு வந்திருக்கணும். சற்று உடல் தளர்வு
1: அம்மா, நீங்க எடுங்க, நீங்க ஓய்வு எடுங்க. அதுக்குனால சொன்னேன், அவர் சொன்னதுக்கு
0: சொன்னேன். ஏனென்றால் இப்ப நீங்க பாருங்க, இப்ப உங்களுக்கு சரியான ஜுரம், சரியா? அது ஜுரம் என்று நான் என்னத்தை சொல்றேன்னா, இப்ப எந்த மனநிலை வேற. அப்ப நான் எனக்கு வந்து இப்ப இதுல எடுத்து வரும்போது தப்பித்தவரி அந்த மனநிலையில் திரும்பவும் எனக்கு எக்கோ பண்ணுது. மனநிலை காரணமாக சில நேரம் வார்த்தைகள் பிசகலாம் அல்ல, அதுகளை தடுக்கத்தான் கொஞ்சம் ஓய்வெடுத்து வருவது. அவ சொல்லுவாருங்க, டாக்டர் சொல்லுவாருல்ல, இவருக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை, அதனால போய் அதுக்கு பிறகுதான் இவர் சீரான நிலைக்கு வருவார் என்றது. அதுதான் கொஞ்சம் ஓய்வெடுத்தது. சரி ஜார்ஜ், உங்களுக்கு நான் நல்ல பாட்டு, எனக்கு காதல் பாட்டு வேணுமா? என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? பாருங்க, புது காதல்
1: ஜார்ஜ் எங்க வருத்தப்படாத,
0: அவர் எப்பயோ வந்துட்டாரு, அவர் எப்பயோ வந்துட்டாரு. நீங்க உங்களோட சங்கத்துக்கு வராதவங்க யாரு ராஜ்குமார் முதல்ல சொல்லுங்க, நீங்க எல்லாரும் வர.
1: நீங்களும் ஐயா வரல, மித்தவங்களும் வந்துட்டாங்க. நீங்க ஐயா, ரேவதி அம்மா,
0: எல்லாரும் ரேவதி அம்மா வந்துட்டார் சொல்லிட்டா இல்ல, அன்றைக்கு நான் அந்த பக்கம் தான் போறேன் சொல்லிட்டாங்க இல்ல, இந்த பக்கம் ஜீரோ. நன்றி நன்றி ஜார்ஜ், நீங்க விடைபெற்றுக் கொள்ளுங்க, அங்க வேலை இருக்கலாம், உங்களுடைய பாடல் வரும் கேட்கலாம். ராஜ்குமார், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு பாடல் கோபம் ஏனோ அந்த பாடல்.
0: எப்ப வாலிபர் எப்ப நீங்க புதுசுக்கு வர போறீங்க? கொஞ்சம் இப்ப இடைக்காலத்திலேயே நிக்கிறீங்க, அத நினைக்கிறேன். இடைக்கால காதல் தான் நல்லது என்று நீங்க நிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், அப்படிதானே?
1: ஆமாமா, அடிக்கடி மாறிட்டே இருக்குது, நான் கண்ணில் பார்த்துட்டு இருக்கிறோம்ல.
0: ஓ, அப்ப இந்த புதுசும் மாறும், நல்ல பழசும் மாறும், இந்த இடையில வந்தது மாறாதுன்றீங்களா நீங்க?
1: என்ன
0: பாட்டு சொன்னீங்க
1: நீங்க? ஒரு
0: யார் உங்களோட கோபப்பட்டது?
1: அதே நீங்க சொன்ன மலர் நினைவுகளை வந்து ரிமைண்ட் பண்ணி விட்டீங்க, அதனால அந்த பாடல்.
0: சரி, உங்களுக்கு பிடிச்ச யாரு, நீங்க விரும்புற யாரு? அம்மா அப்பா இல்ல, மனைவி பிள்ளைகள் இல்ல?
1: அதுக்கு கேட்டுட்டேன், கால சக்கரத்துல இருந்தா திருப்பி நான் படித்த பள்ளிக்கு போகணும். கோஎஜுகேஷன்ல தான் படிச்சேன், அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகணும், காலேஜுக்கு போகணும்.
0: போகணும், அங்க இருக்கிறவங்க தான் பிடிக்கும் உங்களுக்கு?
1: ஆமா, நண்பர்களோட. ஆமா, நண்பர்களோட எல்லாம் பேசணும். இப்ப இருக்காங்க நண்பர்களே, நீங்க என்ன இருக்கிறீங்க, ஐயா இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த காலகட்டத்துல போய் விடுபட்டத வந்து பூர்த்தி பண்ணிட்டு வரட்டும். எனக்கு வெளியில வந்த பின்னாடி நிறைய விஷயமா தெரிஞ்சு, டே நீ என்னடா நாங்க என்னடா படிக்கிற காலத்துல ஏண்டா சொல்லல என்ன மாதிரி.
0: அதுல அங்க நிறைவேற்றாத சிலது நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்க, அதை நிறைவேற்றணும்ன்றீங்க.
1: ஆமா ஆமா ஆமா,
0: திருப்பி கொண்டே விட்டா எல்லாரும் வயசு போனவங்களா இருக்க போறாங்க, எப்படிங்க நிறைவேற்றுறதுங்க?
1: நான் மாறணும், அவங்களும் மாறணும்.
0: ஓ அப்படி சொல்றீங்க,
1: அவங்களும்
0: நல்ல நல்ல துணிவா போய் நேர சொல்லிடுவீங்க. நான் நினைக்கிறேன், நான் கெஸ் பண்ணிட்டேன் இப்ப, இல்லடா யாரோ ஒருத்தர்கிட்ட உங்களுடைய விருப்பத்தை சொல்லாமல் நீங்க கட்டுப்படுத்தி வச்சிட்டீங்க, அதை இப்ப திருப்பி விட்டா சொல்லி துணிஞ்சு போய் சொல்லி
1: பரவாயில்ல.
0: ஐயா அப்ப அப்ப மன்மதன் தான் நீங்க அல்ல?
1: எங்களுக்கும்
0: விருப்பம்
1: இருக்கிறாங்க, இருந்தாலும் அந்த காலகட்டங்கள்ல போனா கொஞ்சம் நல்லா இருக்கும், நாம பண்ண தப்பெல்லாம் திருத்திக்கலாம்.
0: இன்னொரு விடயம் இருக்குல்ல, இப்ப திருப்பி நாங்க கேக்குறோம், இறந்தவர்கள் எல்லாம் மீண்டும் வந்துடுவார்கள் அல்ல? இப்ப திரும்பவும் இந்த பிள்ளைய விட மாட்டீங்கல்ல நீங்க,
1: தவறு செய்ய மாட்டோம். திரும்பவும் அந்த திருப்பி அங்க போனா அந்த இழப்ப நம்மளால ஈடு பண்ண முடியாது இல்ல?
0: அது உண்மை.
1: என்னோட அப்பாவே இறந்துட்டாரு, திருப்பி அவர் எல்லாம் பாப்பேன் நானு, போய் பாத்துட்டா அவர் இறந்துருவாருன்னு தெரிஞ்சா எனக்கு மனசு கஷ்டமாவும் ஆகாதா, இந்த தேதியில இறந்துருவாருன்னு
0: தெரிஞ்சா அந்த ஞாபகம் இருந்தா.
1: ஆமா, அந்த பிரிவுகள்லாம் நமக்கு வரவே கூடாது,
0: வரவே கூடாது. சரி, நல்ல உங்களுக்கு நீங்க இப்ப பொன்மானே

0: நேரம் சரியாக இப்பொழுது 10:48 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM காற்றலை. இணைந்து கொள்ளும் மற்ற அன்பு உறவை சந்திக்க போகிறேன். வணக்கம் செந்தில் முருகன், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன்க்கா, நலமா இருக்கிறேங்கக்கா.
0: உங்களுடைய ஊர் பேரை எல்லாம் இருக்க சொல்லிருங்க. முதல் முதல்ல இணையிறீங்க. உங்களுக்கு நாங்கள் இப்போ பன்னீர் தெளித்து சந்தன பொட்டு வச்சு எங்களோட குடும்பத்துக்குள்ள இப்போ நாங்கள் கூப்பிடுறோம் எங்களோட
1: வீட்டுக்குள்ள. சரிக்கா.
0: என்ன இப்போ சந்தன பொட்டு வச்சு கூப்பிட்றேன்னா கொஞ்சம் வாட்டம்மா சரின்றீங்க. கலகலன்ட்டு பேசுங்க, பயம் இல்லாம.
1: அந்த எங்கள் ஊருக்கா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சின்னத்தம்பிப்பாளையம் பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறேங்க்கா.
0: எப்படி இருக்கிறீங்க? உங்களோட ஊர் பக்கம் எப்படி, மழையா நல்ல வெப்பமாக இருக்குதா இப்போ?
1: எங்கள் ஊர் பக்கம் நல்லா மழை பெஞ்சிருக்குது, நல்லா குளிர் காற்று அடிச்சிட்டு இருக்குது. இப்போ மானம் மேகமூட்டத்தோடு இருக்குது.
0: ஓ சரி. இன்றைக்கு உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? முதல் முதல்ல உங்களுக்கு பாடல் அப்பா நேற்று எடுத்து வந்திருந்தார், அது உங்களை நீங்கள் கேட்டீங்களோ தெரியாது. நீங்கள் விருப்ப பாடல் எழுதியிருந்தீங்கல்ல. இருந்தாலும் இன்றைக்கு முதல் பாடலாக என்ன பாட்டு உங்களுக்கு வேண்டும்?
1: பாண்டவர் இல்லத்தில் இருந்து தோளா தோளா.
0: தோளா தோளா தோள் கொடு, அப்படித்தானே?
1: ஆமாங்க.
0: உங்களுக்கு தோள் கொடுத்த தோழன் யாரு?
1: எங்க வீட்டில தான்.
0: தோழி அல்லவா?
1: அத்தோழி இருந்தாலும் தோழங்கிற அளவுக்கு எனக்கு அவளுக்கு ஆள்
0: இல்லை. தோழன் தோழி எல்லாம் அவதான் இல்லையா? அப்படித்தானே?
1: ஆமாங்க.
0: நீங்க இந்த பாட்டை நல்லா விரும்புறீங்க, அப்படித்தானே?
1: கண்டிப்பாங்க. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா.
0: ரொம்ப பிடிக்கும். அது எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த பாட்டு. எங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல பாட்டு கேட்டிருக்கீங்க. இனி வருகிற அடுத்தடுத்த நிகழ்ச்சியிலாம் சரளமாக நீங்கள் பேசணும், பயப்படக்கூடாது, சரியா?
1: சரிங்க. இதை நான் முதல் முறையில் எஃப்எம்லேயே பேசுறது.
0: ஓ, எஃப்எம்ன்றதுலேயே பேசுறது முதல் முறை? இது நீங்கள் வேறு வானொலி பேச இல்லையா செந்தில் முருகன்? நீங்கள்
1: நான் எதுலேயும் போனதே இல்லை.
0: சரி, அப்போ சிறப்பு. இதில் நீங்கள் வந்த நீங்கள் இனி விடுபடவே முடியாது, நித்தமும் வரத்தான் வேண்டும்.
1: கண்டிப்பாக வரேங்க.
0: நிச்சயமாக உங்களுக்காக அந்த பாடலை எடுத்து வருகிறேன், கேட்டு ரசியுங்கோ, சரியா?
1: சரிங்க.
0: நன்றி. நன்றி, இணைஞ்சதுக்கு நன்றி.
1: நன்றி.
0: அன்போடு விடைபெறலாம்.
1: சரி,
0: நன்றி.

ஈரோடு மாவட்டத்திலிருந்து எங்களுடைய செந்தில் முருகன் இணைந்து கொண்டார். முதல் முதல் அதாவது காற்றலையில் வானலைகளில் எத்தனையோ வானொலிகள் இருக்குது, இருந்தாலும் அவர் வானொலியில் ஒரு காற்றலையில் பேசுகிறேன்டா, இதுதான் முதல் தடவை என்று சொல்லியிருக்கிறார். உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது செந்தில் முருகன், உங்களை வருக வருக வந்து வரவேற்கிறோம் நாங்கள் எப்பொழுதும். இது உங்கள் வீடு, எப்பொழுதும் இந்த கதவுகள் திறந்தே இருக்கும். சந்தோஷமான நிகழ்வுகளை மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சரளமாக நிறைய பேசலாம், நீங்கள் தயக்கமே வேண்டாம், அதுக்கு நாங்கள் கட்டுப்பாடுகளும் இல்லை. நன்றாக மற்றவர் மனதை நூகடிக்காமல் நிறைய பேசலாம், அதனால் மனசில் வச்சுருங்க. நீங்களும் எங்களோட குடும்பத்தில் ஒருவராக மாறிவிட்டீங்க. இப்பொழுது நாங்கள் முதல்ல ராஜ்குமார் உங்களுடைய பாடலை எடுத்து வரலாமா?

0: சரியாக இப்பொழுது 10:56, அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம். சரியாக இப்பொழுது 1:25 காற்றலையில் இணைந்து கொள்ளும் மற்ற அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் கலைச்செல்வி, எங்களுடைய நாட்டில இருந்து பேசுறீங்க, நுவரேலியாவில இருந்து இல்லையா?
1: ஆமாம் சகோதரி, இலங்கையிலிருந்து, இலங்கை நுவரேலியாவில இருந்து திருமதி கலைச்செல்வி.
0: கலைச்செல்வன் அண்ணா அப்படி இருக்கிறார்,
1: சந்தோஷமா இருக்குது.
0: அண்ணா அப்படி இருக்கிறார்,
1: நல்லா இருக்கிறார்.
0: கலைச்செல்வி, ஒரு கலைச்செல்வனுக்கு வாட்ச ஒரு கலைச்செல்வி.
1: ஆமாம் சகோதரி, நாங்கள் எல்லாம் கலை குடும்பம். மகள் பேர் கலைவாணி, மகன் பேர் கலை பிரகாஷ், கலை பிரேம்நாத். கலை குடும்பமா இருக்கு.
0: குட்டியம்மாக்கு பேர், அவரோட பேர் அவ ஸ்கூலுக்கு
1: போயிருப்பா, ஸ்கூல் போயிட்டாங்க.
0: நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கு தான் நீண்ட நாட்களுக்கு பின்பாக காட்டிலே இன்றைக்கு தான் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன்.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு சகோதரி, ரொம்ப சந்தோஷம்.
0: நாங்கள் இந்த ஸ்கூலுக்கு கட்டடிக்கிற மாதிரி இதுக்கும் கட்டடிப்போம், அது தெரியுமா உங்களுக்கு?
1: அப்படியா,
0: சரி. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் இன்றைக்கு? உங்களுக்கு
1: எனக்கு வந்து இடைக்கால பாடல், சோகப்பாடல் கேட்பேன். எனக்கு அது சோகத்தை சுகம் காண்ற மாதிரி இருக்கும். மற்றது வந்து பழைய பாடல்கள்ல தத்துவ பாடல்கள், அந்த மாதிரி தத்துவ பாடல் ஒண்ணு கேட்டுக்கட்டுமா? குடுப்பீங்களா?
0: நிச்சயமா, நீங்க எது கேட்டாலும் நாங்க குடுப்போம். ஆனா ஒன்று மட்டும், சாக்லேட் மட்டும் கேட்காதுங்க, என்ன இங்க இருந்து கொடுக்க
1: முடியாது.
0: சரியே சொல்லுங்க, என்ன பாடல்?
1: எனக்கு புதிய பாதை படத்தில் அந்த பாருங்க, இந்த

0: ஆள்வதில்லை. வந்தது வரட்டும் போடாதென்று வாழும் மனிதர் ஒரு வழியில் தன் வாய்ச்சொல் கேட்டு தவறுகள் புரிந்து வழியை மறந்தவர் நடுவழியில் என்ற பாடலை தருகிறீர்களா? எனக்கு சரியான விருப்பம்.
1: நல்லா பாடுறீங்க, சூப்பர்
0: பாடல் என்றால்
1: அருமையா பாடுறீங்களே. முதல்ல நல்லா பாடுறீங்க. குட்டியம்மா அவவும் நல்லா பேசுவா பாடுவா, அத போல அம்மாவும் நல்லா பாடுவாங்க.
0: நான் வளர்த்த பிள்ளை, நான் வளர்த்தது ஒரு 3 மாதத்திலே போயிட்டு அவங்க அம்மா ஸ்கூலுக்கு வர சொல்லிட்டாங்க. அதுல இருந்து நான் தான் வளர்த்தது, அதனால என்ன போலயே.
1: அப்ப கலைச்செல்வன் அண்ணா பாடுவாரா?
0: அவர் பாடப்படுற பாடலை
1: கேட்பார்,
0: இப்பயும் அந்த பழைய பாடல்களை போட்டு எம்ஜிஆர்னா அவளுக்கு விருப்பம். அந்த மாதிரி பழைய பாடல்களை கேட்டுதான் இப்பயும் கேட்டு கொடுத்தான்
1: இருக்கிற விருப்பம் அவருக்கு. காலத்துக்குள்ளேயும் உங்களுக்கு பிடித்தவர், அதாவது கணவனை சொல்லக்கூடாது, பிள்ளைகளை சொல்லக்கூடாது, பேரப்பிள்ளைகளை சொல்லக்கூடாது, அம்மா அப்பாவை சொல்லக்கூடாது, அதையும் தாண்டி வெளியால சொல்லணும், உங்களுக்கு மிகவும் பிடித்து அவரோடு பேச வேண்டும் என்று நினைக்கிற ஒரு அன்பு உறவு ஒன்றல்ல, 10 சொல்லலாம், பிடித்தவர்களை சொல்லுங்க.
0: அறிவிப்பாளர்களை சொல்லலாமா?
1: சொல்லலாமே.
0: இப்போதுதான் அறிவிப்பாளர் கழிச்சேன் நானு, அந்த ஜெயகிருஷ்ணா இருக்கிறாரு.
1: ஜெயகிருஷ்ணா
0: அவரு கோபக்காரர், ஆனாலும் தத்துவ பாடல்களை போடுவார் அழகா,
1: அதனால அவரை பிடிக்கும்.
0: அவரை பிடிக்கும்,
1: பாடலை கொடுக்கிறாரு.
0: இல்ல இல்ல இல்ல, விடைபெறும் போது அழகான ஒரு தத்துவ பாடலை போடுவார், கொண்டு போவார். எனக்கு அந்த கவிதை எல்லாம் எழுத வராரு. அவரோட சேர்ந்தே சிறு வயதுல இருந்து கேட்டு கேட்டு எனக்கு வந்து அந்த அந்த தத்துவம் புத்தகங்கள் தான் நான் நிறைய வச்சிருப்பேன். தத்துவம் எழுத இயலும், தத்துவ பாடல்களை கேட்பேன். அப்படி அந்த சிறுவயதிலிருந்தே அந்த மாதிரி ஒரு இலங்கை வானொலியை கேட்டு கேட்டே வளர்ந்தவள் நான். அதுதான் ஒரு தங்க புதையில் நின்று ஒரு நிகழ்ச்சி இருக்குது, அந்த நேரம் பழைய பாடல் போடுவாங்க, அதோட சேர்ந்து நானும் பாடுவேன். இவ்வளவு படம் எனக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கே ஆச்சரியப்பட்டு போயிடுவேன் நானே. அந்த மாதிரி எனக்கு பாடல்கள் முடியும்.
1: நீங்க ஒரு ஆளை மட்டும் சொல்லிட்டீங்க, மற்றவங்க கோவிக்க போறாங்க, யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு பொங்கும் பொங்கல பேர் வராது, சரியா? அது நல்லா யோசிச்சிருக்கேன்.
0: இருக்கிறாரு ரொம்ப சின்ன, அவரு அவரு எனக்கு சரியான மாதிரி பிடிக்கும்.
1: அப்ப உதயகுமார், உதயகுமார்
0: எல்லாம் வருவார்கள். நாங்கள் தென்றல் உள்ளானே நாங்கள் எல்லாத்தோடையும் நான் புகைப்படம் எடுத்துக் கொண்டுவேன். இப்போது அப்படி இல்ல, இப்ப வருவதே குறைவு. இருந்தாலும் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறது. நானும் தொலைக்காட்சியை பார்த்தாலும் இப்ப பாருங்க, அந்த தொலைக்காட்சியை இங்கேயும் எடுத்துட்டு போக முடியாது,
1: முடியாது. வானொலியும் வேலை செய்து கொண்டு வேலை செய்து கொண்டு
0: வானொலி கேட்க முடியும். நான் ஒரு கைபேசி வைத்திருக்கிறேன், அந்த கைபேசியில் எப்படியாவது எனக்கு அதுக்கு அந்த பாடல் எனக்கு காதில் முணுமுணுத்துக் கொண்டுதான் இருக்கும். எத்தனை நான் தொலைக்காட்சி பார்த்தாலும் எங்க இருந்தாலும் அதே என் காதில் முணுமுணுத்துக் கொண்டுதான்
1: இருக்கும். சரி, உங்க என்ன எனக்கு என்னுடைய விருப்பமாக அந்த தென்றலுக்கு தாய் வீடு, அந்த பாடல் ஒரு பாடுங்க பாக்கலாம் உங்களோட குரல்ல.
0: தென்றலுக்கு தாய் வீடு பொதிகை அல்லவா, திசை மாறி போவதென்ன புதுமை அல்லவா. மங்கையர்க்கு தாய் வீடு மதுரை அல்லவா, அது தேசம் விட்டு போவதுதான் விந்தை அல்லவா. இன்னும் சொல்லவா சொன்னால் துன்பம் அல்லவா, நான் இன்னும் சொல்லவா சொன்னால் துன்பம் அல்லவா. தென்றலுக்கு தாய் வீடு பொதிகை அல்லவா, அது திசை மாறி போவது புதுமை அல்லவா. போதுமா சகோதரி?
1: போதும். எங்களுடைய தாய் வீட்டு தென்றல் மேலும் மேலும் வளர்ந்து வருவோனும் எல்லோருக்கும் தெரியாததல்ல தென்றல், எங்களுடைய இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம். அதே போல் அந்த வானொலி இன்னும் சிறக்க எல்லோரு மனதிலும் கொள்ளை கொண்டு பதிந்த ஒரு வானொலி என்று சொல்லலாம் இல்லையா, இலங்கை
0: வானொலி.
1: சந்தோஷம், அருமையா பாண்டிங்க கெட்டிக்காரி. உங்களுக்கு நிறைய சாக்லேட் தரணும்னு நினைக்கிறேன், இந்த தூரத்திலேருந்து எப்படி தாரதுன்றதான்
0: சகோதரி, என்னை நினைத்து நீங்க சாப்பிட்டா எனக்கு வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா உங்க மேல நிறைய நான் பாசம் வைத்திருக்கிறேன்னா, அதனால நீங்க சாப்பிட்டோன்னா எனக்கு வந்துடும். நான் நினைத்துக் கொள்றேன், எனக்கு வா இனிக்கும் போது நீங்க சாப்பிட்டீங்க.
1: கலைச்செல்வி, சும்மா இருக்கிறேன், எனக்கு சுகர் ஏத்தலாமன்னு நிக்கிறீங்க.
0: இல்ல இல்ல, அப்படியெல்லாம் சுகர் ஏறாது.
1: சரி,
0: உங்களுக்கு பாசத்துக்கு தானே?
1: பாசத்துக்கு நிச்சயமா. உங்களுடைய பாடல் எடுத்து வர்றேன்னா எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க வீட்டுல, சரியா?
0: நன்றி சௌதரி. நானும் கேட்கலாமா?
1: நீங்க கேட்கலாம், அப்படியே நின்று கேளுங்க. நீங்க நல்லது. இப்பொழுது வந்து உங்களுடைய பாடல முதல்ல தர சொல்லி கேக்குறீங்களா? சரி, எடுத்து வரலாம் உங்களுடைய பாடல். இன்னொரு அன்பு உறவு இரண்டு பேருடைய பாடல் இருந்தாலும் உங்களுடைய பாடலை நான் எடுத்து வருகிறேன். அவர்கள் யாரும் குறை விளங்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன்.
0: இலங்கையிலிருந்து தூரத்திலிருந்து
1: இங்கே மொன்றியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம்ல இருக்கிற என் அன்பு உறவுகள் யாருமே குறை விளங்க மாட்டார்கள். அவர்கள் எல்லாரும் விட்டு கொடுப்பார்கள். விட்டு கொடுப்பார்கள்.
0: புதியவர்களுக்கு இடம் கொடுப்போம்னு இருப்பார்கள் பெரிய மனதோடு, இல்லையா?
1: நிச்சயமா, உண்மை. அது உண்மையத்தான் சொல்றேன்.
0: உண்மைதான், உண்மைதான். அனுபவம் இருக்கிறது இல்லவா?
1: வேற உங்களை பற்றி சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு அங்க நீங்க இப்ப உங்களுடைய மலை பிரதேசம் இல்லையா, இப்பொழுது காலநிலை எப்படி இருக்கிறது?
0: இப்போது காலநிலை குளிராக இருக்கிறது. நாங்கள் வந்து இலங்கையிலேயே உயரமான பீதுருதாள மலைன்னு இருக்கு, அதுக்கு பணிய மலை அடிவாரத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ சரியான குளிர் நாம ஃப்ரிட்ஜில இருக்கிற மாதிரி இருக்கிறோம். சில நேரம் ஹீட்டர் போட்டு இருப்போம். இப்போது மின்சாரம் தடைப்பட்டு விட்டது. இன்னும் கொஞ்சம் நேரமானா கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாகி போடுவோம். போட்டு இந்த சரியான குளிர் காற்று அடிக்கிறதுனா அப்படி ஒரு காற்றும் மலையும். என்ன செய்யறதுன்னு தெரியாத நிலையில இருக்கிறோம் நாங்கள். அப்ப மற்ற இடத்துக்கு போக முடியாது சகோதரி. எனக்கு இப்ப மட்டக்களப்பு கொடுமாரி பகுதிக்கு போனா அந்த சூடு எங்களுக்கு
1: சூடு தாங்க முடியல. உங்களுக்கு அங்க குளிரிலேயே இருந்து பழகிட்டீங்க இல்ல?
0: இருந்து பழகிட்டோம். ஆமா,
1: நிச்சயமா. அப்படி நல்ல உங்களுடைய பாடல் இப்ப எடுத்து வருகிறேன், நீங்கள் கேட்கலாம். சரியா, கேட்டு வருகிறேன்.
0: நன்றி சகோதரி. நன்றி
1: நன்றி
0: நன்றி.

0: தவறு நடந்து விட்டது கலைச்செல்வி. கலைச்செல்வி, ஒரு ஒரு தவறு. நான் உங்களுக்கு தென்றலுக்கு தாய் வீடு அது மனசுல வச்சுக்கொண்டு சின்ன சின்ன பிள்ளை விடுறேன். நான் நீண்ட நாளா காற்றலைக்கு வரா இருந்ததால அந்த பாடலை எடுத்து வந்துட்டேன். சரி, இந்த பாடலை இப்ப நான் உங்களுக்கு தரேன். நான் உங்களுடைய பாடலை, நீங்கள் கேட்ட புதிய பாதை திரைப்பட பாடலை நான் பின்பு தருகிறேன், நீங்க கேட்கலாம். சரியா?
1: சரி
0: சரி, இந்த பாடலை முதல்ல தருகிறேன். சரி.

0: நீங்கள் கேட்ட பாடல் எங்களுடைய நுரையீரலில் இருந்து எங்களுடைய கலைச்செல்வி அவர்கள் இன்று இணைந்து கேட்டிருந்த, இது ரெண்டாம் முறையாக அவர் இணைகிறாருன்னு நினைக்கிறேன். காற்றலையில் அப்பாவோடு இணைந்திருந்தார். அவர் கேட்ட பாடல், அவர் விரும்பி பாடிய பாடல், அவர் கேட்ட பாடல் இன்னும் கொடுக்கவில்லை, அது எப்படியும் கொடுக்கப்படும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த அன்பு உறவை நான் சந்திக்கப் போகிறேன். எங்கே பார்க்கலாம். வணக்கம் ஜெகவர் சாதிக்கண்ணா அண்ணா. வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம். எனக்கு சின்ன வயசுல இருந்து இப்படி கட்டடிச்சு கட்டடிச்சு பழகிடுது ஜெகவர்
1: சாதிக்கண்ணா.
0: அப்படி ஸ்கூலுக்கு நிச்சயமா வரணுமென்று நினைச்சா நான் அத எல்லாரும் சொல்லணும், நீங்க ஸ்கூலுக்கு வாங்க உங்களுக்கு சாக்லேட் தரேன்னு, அப்ப
1: வருவேண்ணா.
0: என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: எனக்கு எனக்கு வந்து அதிகமா எப்பவுமே பழைய படம் தான்மா. இந்த பழனி அப்படிங்கிற படத்துல இருந்து உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருப்பது ஒன்றல்ல கண்ணா.
0: கண்ணா வந்துட்டாரு இல்ல?
1: ஆமா ஆமா ஆமாமா.
0: நல்ல ஒரு பாடல், நீங்க கேக்குற பாடல் எல்லாம் நல்ல பாடல்.
1: நிச்சயமாமா.
0: சரி, உங்கள்ட்ட அந்த கேள்வியை நான் கேக்குறேன். உங்களுக்கு பிடித்த
1: சொல்லுங்கம்மா,
0: பிடித்த ஒருவரை நீங்க சொல்லுங்க. அம்மா சொல்லக்கூடாது, அப்பா சொல்லக்கூடாது, மனைவி பிள்ளைகளை சொல்லக்கூடாது, அதையும் தாண்டி வெளியே சொல்லுங்க. சொல்லுங்க. ஒருவர் அல்ல, எத்தனை பேரையும் சொல்லலாம் உங்களுக்கு. அதாவது இப்படி ஒரு தன்மை இருக்கும் இல்ல, எனக்கு அப்படித்தான் இருக்கிறது. சில நேரத்துல இவரோடு பேசினால் சந்தோஷமா இருக்கலாம்.
1: பால்ய பருவத்தில் என்னுடைய ஸ்கூல்ல படித்த மாணவர்களும்மா.
0: மாணவர்கள் நல்ல நல்ல.
1: இப்போ என் அருகில தான் இருக்காங்க, வயசானாலும் அந்த பழக்கத்தை பார்த்தாம எப்போ என்னுடைய தொடர்பு தான் இருக்காங்கம்மா. அத்தனை பேருமே
0: அப்படியே இருக்கிறாங்க.
1: காயத்தை நினைக்கும் பொழுது அப்படியே மெய் சிலுக்குதுமா. அப்படியே அந்த காலம் இனிமே திரும்பி வருமா? கடந்த காலம்
0: கண்டது
1: நல்லது.
0: உங்களுக்கு நான் அந்த பாடலை எடுத்து வர்றேன், கேளுங்க. சரியா?
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம் அண்ணா.
1: நன்றி.
0: அடுத்த பாடல் நாங்கள் எங்களுடைய ஜார்ஜ் உங்களுக்காக ஒன்றிய தமிழ் வானொலி தரும் பாடல், அது வானொலி மட்டுமல்ல நான் தரும் பாடல் உங்களுக்கு தெரிவு செய்து எடுத்துருக்கிறேன். காதல் பாட்டுன்னு கேட்டீங்க, அது இதுவும் ஒரு தென்றலில் தான் நான் ஆரம்பிக்குது. பார்ப்போமா, எனக்கு பிடிச்ச பாடல் தான், அதனால் உங்களுக்கு மெல்ல எந்த விருப்பத்தை உங்களோடு சேர்த்துட்டேன். பாருங்கள்.

0: காற்றிலே இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் ஆனந்தன். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களாமா?
0: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறது? இப்ப அவங்களோட காலநிலை எப்படி இருக்கிறது ஆனந்த்?
1: கொஞ்சம் மந்தார போயிடா இருக்குது. மழைகள் தொடர்ந்து மழை இருந்தது, இப்ப மழை இல்ல, காலமா இருக்கு.
0: இன்னைக்குதான் சரியா மந்தார பொழுதுன்னு சரியா சொல்லிக்க, இல்லாட்டி மப்பா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, டாஸ்மார்க் ஞாபகப்படுத்துற மாதிரி மப்பா இருக்குது.
1: உள்ள எல்லாருக்கும் அதான வெளியில வருது.
0: யார் யாருக்கும் உள்ள என்ன இருக்கோ அதான் வெளியில வரும். இல்ல
1: அதாவது யோசிச்சு சொல்றது பொய்ன்னு சொல்லுவாங்க, யோசிக்காம உடனே ஒரு பதில் சொல்லிட்டாங்கன்னா அது உண்மைன்னு சொல்லி சொல்லுவாங்க.
0: அதனால சரி, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? இன்றைக்கு
1: பிரியமான தொழில வந்து இந்த தேசத்து தேசத்தில் நீ பிறந்தா இத்தனை பேர் அந்த பாடல் கொடுங்க கேட்போம்.
0: பிரியமான தோழி, யார பாத்துட்டீங்க அப்படி இத்தனை பேர் அழகாண்டு?
1: அதுக்கு அதனாலதான் அந்த பாடல் கேக்குறோம்.
0: பார்த்த வடிவா அப்ப தேசத்திலேயே அழகான என்னென்ன வரிகள் தொடங்குது? இந்த தேசத்துக்கு என்ன?
1: இந்த தேசம், இந்த தேசத்தில் தேசத்தில் நீ பிறந்தாய் இத்தனை பேரழகா,
0: பேரழகா. அதனாலதான் கேக்குறீங்க. இல்ல அப்படி ஒரு பேரழக கண்டுட்டீங்க வருகிற பாடல் நிறைய இல்லையா? ஆண்கள் ஆண்கள் பாவம் ஒன்று ரெண்டு பாட்டு தான் இருக்கு அதுல.
1: இல்ல கேட்க மாட்டேங்க, கேக்குறீங்க கேட்க மாட்டோம், நீங்க எல்லாம் கேக்குறீங்க அவ்வளவுதான், அதனாலதான் பாடுறோம்.
0: அதுதான் நல்ல. சரி, உங்கள்ட்ட அந்த கேள்வியை கேட்போம். இப்ப உங்களுக்கு பிடிச்ச இவரோடு இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் மனைவியில் நான் சொல்லிட்டு அனுப்புவேன், மனைவி பிள்ளைகள் அம்மா அப்பா எல்லாம் இல்லை, உறவுகள் இல்லை, மற்ற வழியில் யாரை பிடிக்கும் உங்களுக்கு?
1: நண்பர்கள் தான், நண்பர்கள்னாலே அப்புறம் மகிழ்ச்சி தானுங்க.
0: எல்லாருக்கும் நண்பர்களை தான் பிடிக்குது இல்ல?
1: யாருன்னு குறிப்பா சொல்றதுங்க தான் இப்போ ஒரு கேள்விக்குரியா போயிட்டுக்கலாம், வேற ஒன்றும் இல்லை.
0: எங்களுக்கு தேவைக்கு ஏற்பட்ட மாதிரி எனக்கு இவரை நல்ல